எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: காலை தென்றல் வீசும் வேளையில், குயில்கள் மெய்மறந்து கூவும் ஓசையில், மலர்கள் பூத்து குலுங்கும் சோலையில், வண்டுகள் அவற்றை ரிங்காரமிட்டு கொண்டிருக்கும் வேளையில், நதிகள் சலசலவென்று பாய்கின்ற காலையில், நீங்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே விலாசினி.
1: நான் உங்க ஆர்ஜே ஈஸ்வரி.

0: SMOP Vaishnav Community Radio 107.8 FM.
1: பொதுவா ஒரு நாள ஒரு நல்ல நிகழ்ச்சியோட அல்லது ஒரு நல்ல இசையோட

0: அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க நம்ம எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சியை கூட ஒரு நல்ல சுப்பிரபாதத்தோட தொடங்கலாம்.
1: சுப்பிரபாதம் chanted by Manaswini Gopal and accompanied on the veena by Shri Shri Thangam.

0: கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. என் பேர் சக்திமாலா. நான் எக்மோர் பகுதியில அங்கன்வாடி பணியாளரா பணிபுரியறேன். உங்க குழந்தை தங்கமா வளரணுமா தாய்ப்பால் அவசியம் தாங்க.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
2: எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல்.
3: அப்படியா? அப்படி என்ன டாபிக் எனக்கு தெரியாம.
2: நம்ம எல்லாரும் மெட்ராஸ் வாரம் செலிப்ரேட் பண்ணிருக்கோம். வேலண்டைன்ஸ் டே வீக் செலிப்ரேட்.
3: அட, அவேர்னஸ் வீக்கை விட்டுட்டியே.
2: இந்த வாரம், அதாவது ஆகஸ்ட் 1-7, நம்ம பிரஸ்ட் ஃபீடிங் வீக், தாய்ப்பால் வாரமா கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கு. தாய்ப்பால் ஒரு குழந்தைக்கு மிகவும் அவசியமானது. தாய்ப்பால் குடுக்கறதுனால குழந்தையோட வளர்ச்சி பிற்காலத்தை நல்லா இருக்குமா, அது மட்டும் இல்லாம அவங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி இம்யூனிட்டின்னு சொல்றது வந்து ரொம்ப நல்லா பில்ட் ஆகுமா. இப்போ ஒர்க்கிங் மதர்ஸ் ஜாஸ்தியா இருக்கிறதுனால அவங்களுக்கு குடுக்கறதுக்கான நேரமும் இல்லை, பிளஸ் நிறைய நேரம் பயணம் செய்யறாங்க. பயணம் செய்யும் போது எங்க குடுக்கறதுங்கிற தயக்கம் நிறைய இருக்கு.
3: ஆமாங்க, அதுக்குதான் செல்வி ஜெயலலிதா அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்ட்லயும் ஏசி ரூம், எஸ்பெஷலி இந்த மாதிரி மதர்ஸ்க்கு ஏசி ரூம் கட்டி வச்சிருக்காங்க. எதுக்கு இப்ப கட்டி வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து பஸ் ஏற போறீங்க, கையில குழந்தைக்கு கிடுகிடுன்னு ஏறும் போது அது வந்து கேன் கேன் பசியில அழ ஆரம்பிச்சிட்டீங்கன்னா என்ன பண்றது, அந்த இடத்துல நீங்க வந்து கொடுக்க முடியாது பாத்தீங்களா. அப்ப உங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கும். அந்த தயக்கம் இல்லாம உங்களுக்கு வந்து உங்க குழந்தைக்கு வயிறார தாய்ப்பால் கொடுக்கறதுக்காக தான் அந்த மாதிரி ஏசி ரூம் கட்டி வச்சிருக்காங்க. சோ இது மட்டும் இல்ல,
2: இது மட்டும் இல்லாம எல்லாரும் நிறைய பேங்க் பத்தி கேள்விப்பட்டிருக்கோம். பிளட் பேங்க், குவெஸ்டின் பேங்க், ஏன் மணி பேங்க் பத்தி கூட நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ நம்ம கவர்மெண்ட் தாய்ப்பால் வங்கி பிரஸ்ட் மில்க் பேங்க் ஆரம்பிச்சிருக்காங்க. இது எங்க ஆரம்பிச்சிருக்காங்க, இன்ஸ்டிடியூட் ஆஃப் சைல்ட் ஹெல்த் அண்ட் ஹாஸ்பிட்டல் ஃபார் சில்ட்ரன்.
3: சூப்பர். ஆக்சுவலி இது ஏன் அப்படி ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில தாய்மார்களுக்கு அந்த அந்த அந்த தாய்ப்பால் கொடுக்கற அமௌண்ட் குவான்டிட்டி வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த மாதிரி சமயத்துல உபயோகப்படுத்த தான் இந்த மாதிரி வங்கிகளை ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தாய்மார்களே, எம்ஓபி சிஆர்எஸ்ல இருந்து எங்களோட சின்ன ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட குழந்தை ஆரோக்கியமா நோய் எதிர்ப்பு சக்தி அது உங்களுக்கு அதிகமா வரணும் அப்படின்னீங்கன்னா, உங்க குழந்தை பிறந்து 6 வரைக்கும் நீங்க தாய்ப்பால் தயவு செஞ்சு கொடுங்க. இது எம்ஓபி சிஆர்எஸ்ல இருந்து ஒரு சின்ன ரெக்வஸ்ட்.
4: தங்கமா குழந்தை வளரணுமா தாய்ப்பால் அவசியம் தாங்க.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
2: இப்போ நம்ம ஒரு வில்லு பாட்டு கேட்கலாம். இந்த வில்லு பாட்டு தாய்ப்பாலோட முக்கியத்துவத்தை பத்தி எடுத்து சொல்லும்.
3: சூப்பர் சூப்பர்.
5: வணக்கம். தாய்ப்பால் வாரத்தையொட்டி எம்ஓபி சமுதாய வானொலி நேயர்களுக்கு துர்காபாய் தேஷ்முக், ஆந்திர மகிழ சபாவில் பயிலும் செவிலிய மாணவிகள் வழங்கும் தாய்ப்பாலின் முக்கியத்துவத்தை விளக்கும் ஒரு சிறிய வில்லு பாட்டு நிகழ்ச்சி. பங்கு பெறும் மாணவிகள் கௌரி, பனாசிர், விஜயலட்சுமி, வித்யாலட்சுமி, பொன்மலர், தேவிகா, முத்துலட்சுமி, டெய்சி கலாராணி, பரிமலா, லீலாவதி, மஞ்சுளா, அஞ்சு ஹரிதாஸ், முத்தமிழரசி, அஸ்வதி, ருக்மணி.

0: ஆமாக்கா, நாம எதற்காக இங்க வந்திருக்கோம்?
1: நாமளா? அதாவது இந்த வாரம் முழுக்க தாய்ப்பால் தின வாரம் தான். அதனால இங்க உள்ள தாய்மார்கள் எல்லாருக்கும் தாய்ப்பால் பற்றி விழிப்புறவதா ஏற்படுத்த வந்திருக்கோம்.
0: அப்படியாக்கா?

0: அக்கா அக்கா, தாய்ப்பாலோட நன்மைகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: கண்டிப்பா சொல்றேம்மா. நல்லா கேளுங்க, தாய்ப்பால் பிறந்த குழந்தைகளுக்கு மிகவும் முக்கியமானது. அது மட்டும் இல்லாம குழந்தை பிறந்த அடுத்த அரை மணி நேரத்துக்குள்ளேயே தாய்மார்கள் கட்டாயம் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்துடணும். முதல்ல வர பாலை எப்பவுமே வீணாக்க கூடாதுமா, அது சீம்பால்னு சொல்லுவாங்க. அது குழந்தைய பலவித நோய்களில் இருந்தும் பாதுகாக்கும். அதுதான் குழந்தைக்கு கடைசி வரைக்கும் நிலைச்சிருக்கும்.
0: அப்படியா?

0: ஆமா அக்கா, தாய்ப்பாலில் உள்ள சத்துக்கள்னா என்னன்னக்கா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களே.
1: விளக்கமா சொல்றமா, கேளுங்க. தாய்ப்பால்ல நிறைய சத்துக்கள் இருக்குது. இதுல கொழுப்பு சத்து, புரத சத்து, மாவு சத்து, உயிர் சத்து போன்ற எல்லா சத்துக்களும் இருக்குது. முக்கியமான சத்து என்னன்னு கேட்டீங்கன்னா நோய் எதிர்ப்பு சத்து. இது குழந்தை வளர்ந்ததுக்கு அப்புறமும் நோய் வராம தடுக்குது. இதுல இருக்கிற ஒவ்வொரு சத்துக்களும் குழந்தையோட ஒவ்வொரு செயல்பாட்டுக்கும் உதவுதுமா.
2: அப்படியா?

0: அக்கா, இதுவரைக்கும் தாய்பாலோட நன்மைகள் பத்தியும் அதோட சத்துக்கள் பத்தியும் சொன்னீங்க, இப்ப கொடுக்க முறைகளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: கண்டிப்பா சொல்றேம்மா, விளக்கமா கேளுங்க. தாய்மார்கள் குழந்தைகளுக்கு பால் கொடுக்கறதுக்கு முன்னாடி ரெண்டு மார்பகத்தையும் வெந்நீரால சுத்தமான துணியை வச்சு துடைக்கணும். அது மட்டும் இல்லாம தாயும் ஏதாவது பழமோ பழச்சாரோ சாப்பிட்டு தான் கொடுக்கணும். ஒரே மார்பகத்துல மட்டும் பால் கொடுக்காம மாத்தி மாத்தி கொடுக்கணும். படுத்துக்கிட்டலாம் அவங்கவுங்க சௌரியத்துக்கெல்லாம் பால் கொடுக்க கூடாது. குழந்தைய மடியில வச்சுக்கிட்டும் குழந்தையோட தலையும் கழுத்தும் அனைத்தபடி கொடுக்கணும். பால் கொடுக்கும் போது அம்மாவோட பார்வை குழந்தை மேலதான் இருக்கணும். அது மட்டும் இல்லாம மார்பகத்தோட கருப்பு பகுதி முழுதும் குழந்தையோட வாயில பொருந்தியவாறுதான் பால் கொடுக்கணும். பால் கொடுத்து முடிச்ச உடனே குழந்தைய முதுகுல தட்டி கொடுக்கணும். அப்பதான் குழந்தைக்கு ஜீரணமாகும்.
2: அப்படிங்களா?
3: ஆமா ஆமா.

0: பண்ணுவாங்கக்கா, தாய்ப்பால் கொடுக்கறதுனால அழகு குறைஞ்சிடுமாக்கா.
1: அழகு குறைஞ்சிடுமா? இப்படியெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னது? தாய்ப்பால் கொடுத்தா அழகெல்லாம் குறையாதுமா? தாய்ப்பால் கொடுக்கறதால குழந்தையோட ஆரோக்கியத்துக்கும் உடல் நலத்துக்கும் தாமா நல்லது. அழகு குறைஞ்சிடுமான்ற கேள்விலாம் தாய்மார்களுக்கு எழும்பவே கூடாது. இப்போ உள்ள தாய்மார்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய சந்தேகமாவே இருக்குது. இந்த உலகத்துல காசு கொடுத்து எதை வேணா வாங்கலாம், தாய்ப்பாலை மட்டும்தான் வாங்க முடியாது. இந்த உலகத்துல தாய்ப்பாலை விட சிறந்தது எதுவுமே இல்லமா.
2: அப்படியாக்கா?
3: ஆமா ஆமா.

0: வேலைக்கு போற பெண்களுக்கு நேரமே இருக்குது இல்லையே, எப்படிக்கா தாய்ப்பால் கொடுப்பாங்க?
1: இப்ப உள்ள வேலைக்கு போற பெண்கள் எல்லாமே சுத்தமா குழந்தைகளுக்கு பாலே குடுக்கறது இல்ல. வேலைக்கு போயிட்டு வந்து மீதம் இருக்கிற இரவு நேரங்கள்ல அடிக்கடி பால் கொடுக்கணுமா? அது மட்டும் இல்லாம வேலைக்கு போறதுக்கு முன்னமே தாய்ப்பால சுத்தமான பாத்திரத்துல எடுத்து குளிர்சாதன பெட்டியில் வைக்கணும். இது 24 மணி நேரம் வரைக்கும் கெட்டு போகாமல் பாதுகாப்பா இருக்கும். தேவைப்படும் போதெல்லாம் அழுகிற குழந்தைக்கு எடுத்து ஊட்டலாமா?
0: அப்படியாக்கா?
2: ஆமா ஆமா.

0: புட்டி பால் கொடுக்கிறது நல்லதாக்கா?
1: கண்டிப்பா, புட்டி பால்ல பால் கொடுக்கிறது நல்லதே கிடையாதுமா. பால் புட்டிய ஒழுங்கா கழுவாமலும் பாலை ஒழுங்கா கொதிக்க வைக்காமலும் இருக்கிறவங்க பாலை புட்டி பால்ல பாலை கண்டிப்பா கொடுக்கவே கூடாது. அதுல உள்ள கிருமிகளால குழந்தைகளுக்கு வாந்தி, பேதி, வாய்ப்புண் போன்ற எல்லா நோய்களும் ஏற்படும். அது மட்டும் இல்லாம புட்டி பால் தவிர்க்கிறது குழந்தையோட ஆரோக்கியத்திற்கும் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுமா.
2: அப்படியாக்கா?

இந்த வில்லுபாட்டு நிகழ்ச்சியில் தாய்ப்பால் பற்றியும் நன்மைகளையும் கொடுக்கும் முறையை பற்றியும் பார்த்தோம். எங்க கருத்துக்களை கேட்ட தாய்மார்கள் எல்லோருக்கும் எங்களுடைய நன்றி.

0: நன்றி.
1: வணக்கம். தாய்ப்பால் வாரத்தையொட்டி எம்ஓபி சமுதாய வானொலி நேயர்களுக்கு தாய்ப்பாலின் முக்கியத்துவத்தை விளக்கும் ஒரு சிறிய நாடகம். காட்சி ஒண்ணு. பங்கு பெறுபவர்கள் கமலாவும் கமலாவுடைய மாமியாரும். இடம் கமலா வீட்டில். நேரம் காலை.
2: ஐயோ, குழந்தை அழுதுட்டே இருக்கே, இந்த கமலா எங்க போனா? கமலா, கமலா, இங்க வா.
3: என்னத்த, எனக்கே வேலைக்கு நேரமாச்சு, நீங்க வேற குழந்தைய தூக்கித்தான் வச்சுக்கோங்களேன்.
2: குழந்தை பாலுக்காக அழுது கமலா, தூக்கி பால் கொடு.
3: என்னால முடியாதத்த, எனக்கே வேலைக்கு நேரமாச்சு, அங்க புட்டி பால் இருக்குது, எடுத்து கொடுங்க.
2: ஆமா, உனக்கு எப்பவுமே வேலைதான் ரொம்ப முக்கியமா போச்சு, குழந்தை கவனிக்கிட்டே இல்ல கமலா.
1: காட்சி இரண்டு. பங்கு பெறுபவர்கள் செல்வியும் செல்வியுடைய மாமியாரும். இடம் செல்வி வீட்டில். நேரம் காலை.
4: செல்வி, செல்வி, குழந்தை அழுதிக்கிட்டே இருக்கீங்க, வாமா.
2: நான் எப்பவும் தாய்ப்பால் கொடுக்கறத நிறுத்த மாட்டேன்.
4: சரி செல்வி, அதான் நல்லது.
1: காட்சி மூணு. சில வாரங்களுக்கு பிறகு பங்கு பெறுபவர்கள் கமலாவும் கமலாவுடைய மாமியாரும். இடம் கமலா வீட்டில். நேரம் இரவு.
2: நல்லா புரிஞ்சுக்கோ கமலா, தாய்ப்பால் கொடுத்தா தான் குழந்தைக்கு நோய் வராம இருக்கும், இல்லனா இப்படிதான் கஷ்டப்படணும். இதோ பக்கத்து வீட்டு செல்விய பாரு, என்னமா குழந்தை கவனிச்சுக்கிறா, இதுவரை அவ புட்டி பாலே கொடுத்தது இல்ல, அதனாலதான் அவ குழந்தை ஆரோக்கியமா இருக்கு.
3: ஆமா அத்த.
1: காட்சி நான்கு. பங்கு பெறுபவர்கள் செல்வியும் கமலாவும். இடம் கமலா வீட்டில். நேரம் மதியம்.
2: கமலா என்ன பண்ற?
3: குழந்தை அழுதுகிட்டே இருக்காங்கா, என்ன பண்றதுன்னு தெரியல.
2: நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத, நீ புட்டி பால் கொடுத்தே குழந்தை உடம்ப கெடுத்துட்ட, இப்ப பாரு நல்லா இருந்த குழந்தை எப்படி மெலிஞ்சு போச்சு.
3: ஆமாக்கா, நான் கொஞ்சம் கூட குழந்தை ஆரோக்கியத்தை நினைச்சே பாக்குறது இல்ல.
2: சரி, நான் சொல்றத கேளு. நம்ம வீட்டுக்கிட்ட நர்ஸ் வராங்களாம், அவங்க கிட்ட ஆலோசனை கேட்கலாமா?
3: சரிக்கா, அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டு அதன்படி நடக்கிறேன்.
1: பங்கு பெறுபவர்கள் நர்ஸ் கமலா, கமலாவுடைய மாமியார் செல்வி. இடம் கமலா வீட்டில். நேரம் மதியம்.
2: வணக்கம் சிஸ்டர், நான் சொன்னல்ல இவங்க தான் நர்ஸ்.
5: வணக்கம்மா.
3: வணக்கம்மா.
6: வணக்கம், வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
5: எங்கம்மா நல்லா இருக்குது. இங்க பாருங்க, எங்க வீட்டு குழந்தை எப்படி வலிஞ்சு போச்சு.
6: குழந்தைக்கு என்னாச்சு? அப்படி என்ன கொடுத்தீங்க?
5: என்ன கொடுத்தீங்கன்னு இல்ல சிஸ்டர், கொடுக்காம போனாதான் இவ்வளவு கஷ்டமும்.
6: ஓ, தாய்ப்பால் பத்தி சொல்றீங்களா? நான் போற இடங்களில் எல்லா பெண்களும் இந்த மாதிரி பிரச்சனையோட தான் வர்றாங்க.
5: ஆமாமா, இங்கே இதே பிரச்சனை தான் நடந்துட்டு இருக்கு.
3: இல்லீங்க சிஸ்டர், என் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்காம வேலையிலே கவனத்தை செலுத்திட்டேன்.
6: என்னம்மா இப்படி ஒரு காரணத்தை சொல்றீங்க? எதுக்காக வேலைக்கு போறீங்க? குழந்தையோட எதிர்காலத்துக்காக தானம்மா. குழந்தை நல்லா இருந்தா தானம்மா அதோட எதிர்காலமும் நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு வேலைக்கு போன குழந்தைய கவனிக்க முடியலன்னு ஒரு காரணத்தை சொன்னா எப்படிமா?
5: அப்படி சொல்லுங்க சிஸ்டர்.
2: சிஸ்டர், இவங்களுக்கு தாய்ப்பாலோட முக்கியத்துவத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களே.
6: சொல்றேன் செல்வி, கேளு. குழந்தை பிறந்த அடுத்த அரை மணி நேரத்துக்குள்ளேயே குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்துடணும். முதல்ல வர்ற பாலை எப்பவுமே வீணாக்க கூடாதுமா. அத சீம்பால்னு சொல்லுவாங்க. அது குழந்தைக்கு பலவித நோயிலிருந்து பாதுகாப்பு தரும்.
3: அப்படிங்களா சிஸ்டர்? தாய்ப்பால் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன்.
6: சொல்றேன் கமலா. தாய்ப்பால்ல கொழுப்பு சத்து, புரத சத்து, மாவு சத்து, உயிர் சத்து, நோய் எதிர்ப்பு சத்து போன்ற எல்லா சத்துக்களும் இருக்குது. இந்த ஒவ்வொரு சத்துக்களும் குழந்தையோட ஒவ்வொரு செயல்பாட்டுக்கும் உதவுது.
3: அப்பா இவ்வளவு சத்துக்களா சிஸ்டர்? இது தெரியாம நான் எவ்வளவோ தப்பு பண்ணிட்டேனே.
2: சிஸ்டர், தாய்ப்பால் கொடுப்பதை பத்தி சொல்லுங்களே. இவங்க எல்லாம் இஷ்டத்துக்கு பால் கொடுக்கறாங்க, நாங்கெல்லாம் எங்க காலத்துல இப்படி இருந்ததே இல்லம்மா.
6: சரியா சொன்னீங்கம்மா. தாய்ப்பால் கொடுக்கறதுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்கு. அது என்னன்னா, குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்கு முன்னாடி இரண்டு மார்பகத்தையும் வெந்நீரால சுத்தமான துணியை வச்சு துடைக்கணும். அது மட்டும் இல்லாம தாயும் ஏதாவது பழமோ பழச்சாரோ பாலோ சாப்பிட்டு தான் கொடுக்கணும். ஒரே மார்பகத்துல மட்டும் பால் கொடுக்காம மாத்தி மாத்தி கொடுக்கணுமா. படுத்துக்கிட்டெல்லாம் பால் கொடுக்க கூடாது. குழந்தைய மடியில வச்சுக்கிட்டும் குழந்தையோட கழுத்தும் தலையும் அணைத்தபடி கொடுக்கணும். பால் கொடுக்கும் போது அம்மாவோட பார்வை குழந்தை மேலதான் இருக்கணும். மார்பகத்தோட கருப்பு பகுதி முழுவதும் குழந்தையோட வாயில பொருந்தியபடி கொடுக்கணுமா. பால் கொடுத்து முடிச்சதும் குழந்தைய முதுகுல தட்டி கொடுக்கணும். அது நல்லா தட்டி கொடுத்து ஏப்பம் விட்டதுக்கு அப்புறமா அதை தூங்க வைக்கணும்.
0: சிஸ்டர், தாய்ப்பால் கொடுக்கறதுல இவ்வளவு முறைகள் இருக்கா?
6: கண்டிப்பா செல்வி, இப்படி எல்லாம் கொடுத்தாதான் குழந்தைக்கு ஜீரணமாகும்.
3: வேலைக்கு போறதுனால டைமே இருக்கிறது இல்ல சிஸ்டர், எப்படி சிஸ்டர் பால் கொடுக்கிறது?
6: வேலைக்கு போயிட்டு வந்து மீதி இருக்கிற இரவு நேரங்கள்ல அடிக்கடி பால் கொடுக்கணும். அது மட்டுமல்லாம வேலைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சுத்தமான பாத்திரத்துல தாய்ப்பாலை எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வைக்கணும். ஃப்ரிட்ஜ்ல நீங்க தாய்ப்பாலை வைக்கிறதால அது 24 மணி நேரமும் கெட்டு போகாம பாதுகாப்பா இருக்கும். எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் எடுத்து குழந்தைக்கு ஊட்டலாம்.
3: ஆமா சிஸ்டர், புட்டி பால் கொடுக்கறது நல்லதா?
6: கண்டிப்பா புட்டி பால் கொடுக்கறது குழந்தைக்கு நல்லதே கிடையாதுமா. பால் புட்டிய ஒழுங்கா கழுவாமலும் பாலை ஒழுங்கா கொதிக்க வைக்காமலும் எல்லாரும் கொடுக்கறாங்க. அதுல உள்ள கிருமிகளால வாந்தி, பேதி, வாய்ப்புண் போன்றவையெல்லாம் குழந்தைக்கு ஏற்படும். அதனால புட்டி பாலை தவிர்க்கிறது குழந்தையோட ஆரோக்கியத்துக்கும் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது கமலா.
3: அப்படிங்களா சிஸ்டர்? தாய்ப்பால் பத்தி இவ்வளவு கருத்துக்களை அருமையா சொன்னீங்க சிஸ்டர். இனிமே நான் ஒழுங்கா தாய்ப்பால் கொடுக்கறேன் சிஸ்டர்.
6: நடந்தா உங்களுக்கு தான் நல்லது கமலா.
2: நன்றிங்க சிஸ்டர்.
6: ரொம்ப நன்றிமா.
1: இதுவரை இந்த நாடக நிகழ்ச்சியில் தாய்ப்பால் பற்றியும் நன்மைகளையும் கொடுக்கும் முறையை பற்றியும் பார்த்தோம். எங்க கருத்துக்களை கேட்ட தாய்மார்கள் எல்லோருக்கும் எங்களுடைய நன்றி.
7: எனது வானொலி, எனது சமுதாயம், எனது பெருமை. இது MOP சமுதாய வானொலி 107.8.
8: ஒரு அழகான வில்லு பாட்டு கேட்டு முடிச்சிட்டோம் ஸ்ருதி. எனக்கு அப்படியே அந்த பாட்டு தான் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு. சோ இதே மாதிரி பல விஷயங்களை பத்தி நாங்க இன்னமும் அடுத்த செக்மெண்ட்ல இல்ல அடுத்த இது எபிசோட்ல எங்களுக்கு கொடுத்தா நாங்க வரும். சோ அதற்கு ஸ்டே டியூன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOP CRS 107.8 வித் மீ அஜய் நந்தினி
9: அண்ட் மீ சென்னை பொண்ணு அஜய் ஸ்ருதி. ஸ்டே டியூன்ட்.
10: என் பெயர் ஜெயந்தி. நானு சேத்துப்பட்டுல இருக்கிற அங்கன்வாடி மையத்துல பணியாளரா பணி புரிஞ்சிட்டு இருக்கேன்.
11: என்ன நீங்க கர்ப்பமா இருக்கிறீங்களா? கர்ப்பமா இருப்பதுக்கு சத்துக்கள் நிறைய தேவைப்படும். இந்த சத்துக்கள் வாங்கறதுக்கு கடையில போய் தேட வேண்டிய அவசியமே இல்ல. உங்க பக்கத்துல இருக்கிற அங்கன்வாடி மையத்துக்கு போங்க, சத்து மாவு வாங்க. இந்த சத்து மாவு இலவசமா தராங்க. என்ன கேட்டோன்னா கிளம்பிட்டீங்களா? போங்க அங்கன்வாடி மையத்துக்கு, விரைந்து போங்க.
12: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

கண்தானம் செய்வீர் இன்றே தவறாமல் மறவாமல். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

வெல்கம் பேக் லிசனர்ஸ், யூ ஆர் லிசனிங் டு MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. அடுத்த நிகழ்ச்சி அல்ல அல்ல புதையல். வாழ்க்கை எனும் சொல் வாழ்ந்து பார்த்தால் மட்டுமே தான் அதன் பொருள் புரியும். இதையே சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, திருவள்ளுவர் 1330 குறள் எழுதியிருக்காரு. இந்த குறளை வாழ்க்கையில பின்பற்றினா ஒரு மனிதன் முழுமையா இருக்கலாம். அடுத்து வர திருக்குறளை கேளுங்க.

வணக்கம். இன்றைக்கு இரண்டாவது அதிகாரமான வான் சிறப்பில் இருக்கக்கூடிய இரண்டாவது குரலை பற்றி பார்ப்போம். இந்த குரல் படிக்கும் போதே நமக்கு மனதில் நிற்கக்கூடியதாக ரொம்ப அழகாகவே இதை அவர் அந்த சொல் பயன்பாட்டை செய்திருக்கின்றார். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. அப்ப அந்த ரைமிங் என்று சொல்கின்றோமே, அந்த ஒளி ஓசை, அந்த துப்பு என்கிற சொல்லை வள்ளுவர் ரொம்ப அழகாக இங்கே பயன்படுத்தியிருக்கின்றார். துப்பு என்ற சொல்லுக்கு உணவு என்ற ஒரு பொருள் இங்கே வருகின்றது, நீர் என்ற ஒரு பொருள் வருகின்றது. அதற்கு அடுத்ததாக அந்த உழைப்பு என்கிற அந்த தன்மையில மீண்டும் பொருள் வருகின்றது. இப்படி ஒரு சொல் பல பொருள்களை தரக்கூடியதாக இருக்கிறது. அந்த சொல்லை தேர்வு செய்து ஓசை நயமும் வருகின்றபடி மனதிலேயும் நிற்கும்படி இங்கே வள்ளுவர் பயன்படுத்துகின்றார். அப்ப இங்கே துப்பாக்கி என்கிற சொல் தமிழில் அன்றைக்கே இருக்கின்றது, ஆனால் பொருள் அழிவை தரக்கூடிய நாம் இன்றைக்கு சொல்லக்கூடிய துப்பாக்கி என்கிற அந்த பொருள்ல வரவில்லை. ஏன்னா இன்றைய துப்பாக்கி என்று சொன்னா மக்களை அழித்து விடும். துப்பாக்கியை வந்து ரொம்ப ஜாகிரதையாக பயன்படுத்த வேண்டும் என்று நம்ம பார்க்கின்றோம். அண்மையில கூட நீங்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, எப்படி வந்து தவறாக ஒரு துப்பாக்கியை பயன்படுத்திய போது ஒரு சின்ன சிறுவனுடைய உயிரே அங்கே போய்விட்டது என்று நம்ம பார்க்கின்றோம். அப்போ அந்த துப்பாக்கியை பற்றி நம்ம வள்ளுவர் பிறந்தகை இங்கே சொல்லவில்லை. இவர் இங்கே உணவை தரக்கூடிய, உயிரை தரக்கூடிய, சொல்ல போனால் நேர் எதிரான பொருளை தருகின்றது. ஏன்னா இன்றைக்கு துப்பாக்கியை பயன்படுத்தினா உயிர் போய்விடும். இந்த வள்ளுவருடைய துப்பாக்கியை நம்ம பயன்படுத்தினோம் என்று சொன்னால் உயிர் வரும், உயிர் தரும் என்கிற பொருளை சொல்லுகின்றார். அப்போ காலப்போக்கில் எப்படி சொற்கள் பொருள் மாறி வருகின்றது என்று நம்ம பார்க்கின்றோம். அப்போ துப்பார்க்கு என்று சொன்னா உண்பதற்கு, உணவு வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு துப்பாய, அந்த உணவை, துப்பை இங்க உணவு என்கிற பொருள்ல சொல்கின்றார். உணவு பொருள்களை துப்பாக்கி உண்டாக்கி, உணவு பொருள்களை உண்டாக்கி தயாரித்து துப்பார்க்கு மீண்டும் உண்கின்றவர்களுக்கு, உணவு வேண்டுகின்றவர்களுக்கு தரக்கூடியது, அந்த உண்பவர்களுக்கு தரக்கூடியது எப்படி என்று சொன்னால் தூவும் மழை. அந்த மழை நீரினால தான் உணவு தயாரிக்க முடியும். அப்ப அந்த உணவு மழை வந்தது என்று சொன்னால் உணவை தயாரிக்கின்றோம். எப்படி தயாரிக்கிறோம் என்று சொன்னால் மழை பூமியிலே பெய்கின்றது, அந்த பூமி குளிர்கின்றது, நீர் கிடைக்கின்றது, நீர்ப்பாசன வசதிகளை நாம் செய்து கொள்கின்றோம். அதை செய்து கொள்ளும் போது விவசாயம் நடக்கின்றது. விவசாயம் நடந்தது என்று சொன்னால் தானியங்கள் உற்பத்தி ஆகின்றன. தானியங்கள் உற்பத்தி செய்யும் போது நமக்கு தேவையான உணவு கிடைக்கின்றது. அந்த உணவை நாம் சமைத்து உணவாக உண்ணுகின்றோம். அந்த உணவை உண்பதனால உயிர் வாழ்கின்றோம். அப்போ உணவு இல்லை என்று சொன்னா நம்ம பார்க்கின்றோம் உணவு தட்டுப்பாடு வரும்போது எவ்வளவு துன்பத்தை நம்முடைய அரசாங்கமும் மக்களும் அனுபவிக்கிறோம் என்று சொல்லி. இப்போ தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகளில் சரியான விளைச்சல்கள் இல்லாமல் ஜனத்தொகை அதிகமாகும் போது அந்த மக்கள் முறையான உணவு கிடைக்காம எப்படி அந்த கண்ணில் உயிரை வச்சிருக்காங்கன்னு சொல்ற மாதிரி கண்ணு மட்டும்தான் பெருசா இருக்கு, உடல் முழுவதும் எலும்பும் தோலுமாக இருப்பதை நம்ம பார்க்கின்றோம். அந்த மக்களுடைய தோற்றத்தை பார்க்கும் போதே நம்முடைய மனதை அது என்னவோ செய்கின்றது, ஐயோ உணவு இல்லாட்டா இப்படிப்பட்ட ஒரு தோற்றம் வந்துவிடும் என்று நம்ம பார்க்கின்றோம். அப்போ உணவை வந்து அளவாக உண்ண வேண்டும், அப்போ சரியான தோற்றம் வருகின்றது. குறைவாக போனால் இப்படி எலும்பும் தோலுமாக போய்விடுகின்றோம், பார்ப்பதற்கே அச்சத்தை தருகின்றது. அதிகமாக உண்டோம் என்று சொன்னால் பார்ப்பதற்கு அதுவும் அச்சத்தை தருகிறது, தோற்றம் பருமனாக போய்விடுகின்றது. அப்போ அந்த உணவு எவ்வளவு தேவை, அதை சரியாக உண்ண வேண்டும், சரியாக தயாரிக்க வேண்டும் என்பதற்கு அதற்கு அடிப்படையாக இருப்பது மழை. அந்த மழை பொய்த்து விட்டது என்று சொன்னால் உணவு தட்டுப்பாடு வந்துவிடும். இதை ரொம்ப அழகாக இங்கே அவர் சொல்கின்றார். துப்பார்க்கு உண்பவர்களுக்கு துப்பாய, அந்த உணவு பொருள்களை துப்பாக்கி தயாரித்து துப்பார்க்கு உண்கின்றவர்களுக்கு துப்பாய அந்த உணவை கொடுக்கின்றது, தூவும் மழை. உணவை அளிக்கக்கூடியது அந்த மழைதான் என்று சொல்லி, மழை இல்லை என்று சொன்னால் உணவு கிடையாது, உணவு தயாரிக்க முடியாது. அந்த உணவு தயாரித்தல் என்று சொல்லும்போது அந்த விவசாயத்தில் தொடங்கி நம்ம அடுப்பில் அரிசியை போட்டு பொங்குற வரைக்கும் இங்கே வள்ளுவர் அந்த நீர் தேவை என்பதை ரொம்ப அழகாக ரத்ன சுருக்கமாக இந்த குரலில் நமக்கு உணர்த்துகிறார். பாருங்கள், நினைத்து பார்த்தாலே அது இன்பத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. இவ்வளவு அழகாக வேற எங்கேயாவது சொல்லியிருப்பார்களா என்று சொன்னால் புது கவிதை மாதிரி இங்கே வள்ளுவர் சொல்லியிருக்கின்றார். நன்றி.
அடுத்த குரலை நாளை பார்ப்போம்.

0: good vision leads you to good mission. This public service announcement brought to you by MOP Community Radio 107.8 FM.
1: Hello, this is Dinesh here. You are listening to MOP CRS 107.8. Love can't be bought, can be adopted.
2: வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. பொதுவா ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்றதாங்க அதோட பொருள். நீங்க எல்லாருமே வந்து நோய் இல்லாம சிறப்போடு வாழணும் அப்படின்றதுக்காக எங்க MOP சமுதாய வானொலி நிகழ்ச்சி வழங்கும் உடலை நலம நிகழ்ச்சியை கேளுங்க.
3: குட் மார்னிங் லிசனர்ஸ், நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP FM 107.8. இது ஒரு சமுதாய வானொலி. இன்னைக்கு நம்ம உடலே நலமா ப்ரோக்ராம்ல ஆயுர்வேத மருத்துவத்தை பத்தி நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்க வந்திருக்காங்க டாக்டர் ஐஸ்வர்யா. ஹலோ டாக்டர், முதல்ல ஆயுர்வேதம்னா என்ன, அது எந்த வகையான சிகிச்சை முறையை சேர்ந்தது?
4: ஆயுர்வேதம் ஒரு பழமையான மருத்துவ முறையா இருந்திருக்கு. இட் இஸ் சப்போஸ் டு ஹேவ் பீன் கால்ட் அஸ் தி 5th வேதா இட்செல்ஃப். அதர்வல வேதத்துடைய உபவேதமா கூட நிறைய இடத்துல ரெஃபரன்சஸ் இருக்கு. ஆயுர்வேதம் அப்படின்னாலே என்னன்னா, ஆயு அப்படின்றது லைஃப், லைஃபை பற்றின சயின்ஸ் பேர் தான் ஆயுர்வேதம். ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ நியர் மெடிக்கல் சயின்ஸ், பட் இட்ஸ் அ லைஃப் ஸ்டைல் சயின்ஸ். இட் டெல்ஸ் யூ ஹவு டு லிவ் யுவர் லைஃப் இன் ஆர்டர் டு ஹாவ் அ ஹெல்த்தி லைஃப் அண்ட் ஸோ ஆன் ஸோ ஃபோர்த். ட்ரெடிஷ்னல் மரபில் வந்து ஒரு 4 முக்கியமான அம்சங்கள் சொல்கிறாங்க. ஒரு ஹியூமன் பீயிங் அப்படின்னா தே ஹாவ் டு அண்டர்கோ த ப்ராசஸ் ஆஃப் தீஸ், தர்ம அர்த்த காம மோட்சம்னு சொல்கிறாங்க. இதுக்கும் முக்கியமான ஒரு விஷயம், இந்த தர்மத்தையும் அர்த்தயுத்தையும் காமத்தையும் மோட்சத்தையும் கடந்து போகிறதுக்கான ஒரு முக்கியமான விஷயம் லைஃப் இருக்க வேண்டியது. ஹவு ஹெல்த்தி யூ ஆர், ஒன்லி தென் யூ வில் பி ஏபிள் டு கோ ஹெட் வித் யோர் டியூட்டிஸ் ஆஃப் லைஃப். அந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட்லேருந்து ஆயுர்வேதத்தை கொண்டு வந்திருக்காங்க.
3: ஸோ இப்போ ஆயுர்வேதானா என்ன அப்படிங்கிறத ரொம்ப அழகாக எங்களுக்கு எல்லாருக்கும் புரிய வச்சுருக்கீங்க. இப்போ கான்செப்ட் பிஹைண்ட் எனி திங் அப்படின்னு இருக்கோம் இல்லையா, ஸோ கான்செப்ட் பிஹைண்ட் ஆயுர்வேதா என்ன?
4: ஆயுர்வேதம் உடைய பேசிக் கான்செப்ட் வந்து த்ரிதோஷ சித்தாந்தம்னு சொல்கிறது தான். ஸோ த்ரிதோஷம் அப்படின்னா 3 தோஷங்கள் அப்படின்னு சொல்கிறோம். தோஷம்ன்றதே இப்போ ரொம்ப கொலோக்கியலாக வந்து இங்கிலீஷில் ஹியூமர் அப்படின்ற மாதிரி தேர் கிவிங் அ ட்ரான்ஸ்லேஷன், பட் இட் இஸ் பெட்டர் அண்டர்ஸ்டுட் ஆஸ் அன் ஆயுர்வேதிக் டேர்ம் தேன் யூனோ எனி இங்கிலீஷ் ட்ரான்ஸ்போஸ்டு வேர்ட். இந்த த்ரிதோஷம் அப்படின்றது 3 இருக்குது, வாயு பித்தம் கஃபம். வாயு அப்படின்ற ஒரு சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு விண்டி ஆஸ்பெக்ட், சம்திங் வித் விண்ட் குவாலிட்டி இஸ் வாயு. பித்தம் அப்படின்றது வந்து ரொம்ப லிட்ரலாக சொல்லணும்னா ஒரு சுடு தண்ணி போல ஒரு சப்ஸ்டன்ஸ் பித்தம்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் வெரி வேக்லி. கஃபம்ன்றது ஒரு ஃப்ளெம் போல ஒரு இருக்கிற சப்ஸ்டன்ஸ் தான் கஃபம். ஸோ இந்த 3 வந்து உடலில் ஆல்ரெடி இருக்குது. நம்மளோட ஹியூமன் பாடியில் ஆல் தீஸ் 3 திங்ஸ் ஆர் ஆல்ரெடி தேர். இந்த 3 விஷயங்களுடைய ஏற்றத்தாழ்வுகள் ஒரு வியாதியை உண்டாக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்துது. அதோடைய நார்மல் ஆர் சமான அவஸ்தம், அதாவது ஈக்குவலிபிரியம்ல இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டை ஹெல்த் அப்படின்றத டிஃபைன் பண்ணுறாங்க.
3: இப்போ நம்ம ஆயுர்வேதத்துடைய சித்தாந்தத்தை பத்தி பார்த்தோம். வாதம் பித்தம் கபம்ங்கிற 3 தோஷங்களோட கூடுதல் மற்றும் குறைவினால ஒரு நோய் வருதுன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த த்ரிதோஷத்தை பத்தி இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன். இந்த ஒரு தோஷத்தோட சமையலின்மையினால வர நோய்கள் என்னென்ன?
4: ஸோ இந்த வாயு பித்தம் கஃபம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் அதோடைய நார்மலா அது என்ன பண்றதுன்னு புரிஞ்சுக்கிட்டா, அதோடைய அப்நார்மாலிட்டி அது இன் வாட் வே அதோட அப்நார்மாலிட்டி நம்மளுக்கு பிரச்சனையை உண்டுபடுத்துதுன்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். வாயுன்றது கிரியை, அதாவது ஒரு மூமெண்ட், சலகுணம், ஒரு அசைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் வாயு. ஸோ வாயுவில் பஞ்ச வாயுகள் இருக்கு. பிராணவாயுன்னு சொல்றது வாட் வி பிரீத் இன் பிரீத் அவுட், இட் ஹஸ் லாட் ஆஃப் சர்க்குலேட்டரி ஆஸ்பெக்ட்ஸ் டு இட். உதான வாயுன்றது தான் வாக், வாக்கு கொடுக்கக்கூடிய வாயு பேர் உதான வாயு. தியான வாயு தான், இட்ஸ் கிவிங் த சர்க்குலேட்டரி ப்ராசஸ் இன் த பாடி சிச்சுவேட்டட் இன் த ஹார்ட். சமான வாயு பசியை தூண்டுதல் படுத்துறதுக்கு, ஜெரிமானத்தை சரியாக அமைக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது. அதே மாதிரி அப்பான வாயு இஸ் த ஒன் விச் இஸ் ஹெல்பிங் இன் த எலிமினேஷன் ஆஃப் எவ்ரி திங், ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு மலமாகட்டும், மூத்திரமாகட்டும், ஒரு ஆர்த்தவம், ஆர்த்தவம்ன்றது மென்ஸ்ட்ரல் பிளட், மென்ஸ்ட்ரல் பிளட் ஆகட்டும், சுக்கரம் என்பது ஸ்பெர்ம் சீமன் சொல்லக்கூடியது, அது வெளியேற்றது, அது எல்லாத்துக்குமே அபான வாயு ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கு. ஸோ இது இதோடைய நார்மல் ஸ்டேட். இஃப் யூ ஃபைண்ட் எனி டிஃபிகல்ட்டி இன் எனி ஆஃப் தீஸ் திங்ஸ், இட் மீன்ஸ் யுவர் வாயு இஸ் இன் சம் ப்ராப்ளம். பொதுவாக இந்த மூமெண்ட், நம்ம கை கால் மூமெண்ட் இருக்கிறதுக்கு, கை எடுத்து சாப்பிட்றோம், வைக்கிறோம், நடக்கிறோம், முட்டி வலி வருது, கழுத்து வலி வருது, வலி இருக்கிற இடம்லாம் வாயு வந்து ஒரு ஏற்றத்துக்கு போயிருக்குன்றது நம்ம புரிஞ்சுக்கிறோம். இட் ஹாஸ் கான் த்ரூ அன் இன்க்ரீஸ் ஸ்டேட் அப்படின்றது நம்ம பொதுவாக புரிஞ்சுக்கிறோம். ஒரு நர்வஸ் சிஸ்டமே வந்து வாயுவுடைய ஆதிக்கத்தில் தான் இருக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அதோடைய ஸ்ட்ரென்த் இருக்கு. ஸோ லாட் ஆஃப் டிசீசஸ் விச் இன்வால்வ் த பிரெயின் இஸ் ஆல் வாயு ரிலேட்டட் டிசீஸ். ஒரு ஹெமிப்ளீஜிக் டிசீஸ் ஆகட்டும், பக்கவாதம் சொல்லக்கூடிய வியாதி, ஒரு ஸ்ட்ரோக் வர பேஷண்ட், எல்லா இடத்துலையுமே வாயுடைய ப்ரிடாமினன்ஸ் நம்மளுக்கு தெரியுது. ஒரு வியாதி பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் திங்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அ டிசீஸ் டு பி காஸ்ட். ஆனால் வாயு இல்லாமல் எந்த வியாதியும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஸோ வாயுடைய முக்கியத்துவம் நம்ம அதிகமாக ஆயுர்வேதத்தில் பார்க்குறோம், அண்ட் அதோட இம்பார்ட்டன்ஸும் அதிகமாக ஒரு ட்ரீட்மெண்ட் ஆஸ்பெக்டில் அஸ் டாக்டர்ஸ் வி ஆர் ஆல்சோ சீயிங். இது வாயு பற்றின விஷயங்கள். பித்தம் சொன்னாப்பில், பித்தம் இஸ் லைக் அ ஹாட் ஃப்ளூயிடுன்னு சொன்னேன் இல்லையா. இட் ஹாஸ் லாட் ஆஃப் அதர் குவாலிட்டிஸ், அந்த குவாலிட்டியை பேஸ் பண்ணி தான் பித்தம் கூடியிருக்கா குறைஞ்சிருக்கான்னு சொல்லுவோம். பித்தம் சூடு, அதுதான் மெயின். எரிச்சல் இருக்கும் இடம் பித்தம் கூடியிருக்குன்றது பொருள். ஸோ ஒரு கடுப்பான மூத்திரம் போகிறது, மூத்திர கடுப்பு வருது, அதெல்லாம் வந்து பித்தத்துடைய ஆதிக்கம். ஸோ அதுக்கு சும்மா ஒரு வெட்டிவேர் தண்ணி போட்டு சீத்தமாக நம்ம சாப்பிட்டாலே போகும், யூ வில் ஃபீல் பெட்டர். ஸோ பித்தம் உஷ்ணத்தை அதிகமாக காட்டுது. அது தவிர மிச்சம் நிறையா விஷயங்கள் இருக்குது. ஒரு ஒரு வாடை, இட் கிவ்ஸ் எ வெரி பேட் ஆர்டர். பித்தத்துக்கு அந்த ஒரு குணம் இருக்குது. பித்தத்துலேயும் திருப்பியும் அஞ்சு வகையான பித்தங்கள் இருக்குது. ஒரு ஒரு பித்தத்துக்கும் ஒரு ஒரு அம்சங்கள் இருக்குது. பாச்சக பித்தம் அதோட மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பித்தம், விச் இஸ் த கீ டு யுவர் டைஜஷன். ஸோ பித்தம் அப்படின்னாலே டைஜஷனுக்கு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றது. ஏன்னா அந்த சூட்டில் டைஜஷன் இஸ் நத்திங் பட் குக்கிங், எக்ஸ்டர்னல் குக்கிங், இன்டர்னல் குக்கிங், அவ்வளோதான். வயத்துக்குள்ளே குக் ஆகிறது தான் டைஜஷன். ஸோ அந்த குக்கிங்கை அதிகபட்சம் ஃபெசிலிட்டேட் பண்ணுறது பித்தம். அது தவிர பிராஜக பித்தம்னு ஒன்று இருக்குது. பிராஜக பித்தம் ஸ்கின்ல இருக்கக்கூடிய பித்தம். ஒருத்தருக்கு ரொம்ப அழகான ஸ்கின் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஆர் சம்படி ஹூ ஹாஸ் எ வெரி லஸ்டரஸ் பிரைட் ஸ்கின் டோன், அவங்களுக்கு பித்தம் அதிகமாக இருக்குன்றது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அஃப்கோர்ஸ் இட் ஹாஸ் அ லாட் ஆஃப் அதர் ரீசன்ஸ். அந்த பித்தம் இப்போ அம்மா வந்து ஒரு ஃபேர் காம்ப்ளெக்ஷன் லஸ்டரஸ் உமன் வில் கிவ் பர்த் டு அ சைல்ட் ஹூ இஸ் ஆல்சோ ஹேவிங் த சேம் காம்ப்ளெக்ஷன், நம்ம ஆர்கியூ பண்ணலாம். அந்த பித்தம் அம்மா கிட்டேருந்து தான் வந்திருக்கு இல்லையா. ஸோ அதனால பித்தத்துக்கு அந்த ஒரு குணம் இருக்கு. ஸோ அது பேர் பிராஜக பித்தம். கண்ணுக்குள்ள ஒரு பித்தம் இருக்கு, ஆலோசக பித்தம். ஸோ தட் ஹெல்ப்ஸ் இன் தி பவர் ஆஃப் விஷன். ஸோ இந்த ஆயுர்வேதத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய சித்தாந்தங்கள், தி கான்செப்ட் ஹஸ் பீன் டேக்கன் ஃப்ரம் நியாய தர்சனம், வைசேஷிக தர்சனம், சாங்கிய தர்சனம், யோக தர்சனம். இதெல்லாம் நான் சொல்கிற கான்செப்ட்ஸ் அப்படியே நியாய தர்சனத்தில் இருக்குது, அப்படியே சாங்கிய தர்சனத்தில் இருக்குது. ஸோ இது பித்தத்துடைய ஃபங்க்ஷன்ஸ். அதே போல் ரத்தத்துக்கு அந்த நிறம் கொடுக்குது இல்லையா, ஹீமோக்ளோபின் சொல்கிறோம். அந்த ஹீமோக்ளோபினை வந்து ரஞ்சக பித்தமாக கூட நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். பிகாஸ் ரசரஞ்சனா ரஞ்சகம் பித்தம் சொல்கிறாங்க. அதாவது ஒரு ஒரு கயில் போல ஒரு பொருள், நிறமில்லாத பொருளுக்கு ரத்தத்துடைய கலரை கொடுத்து கொடுக்கக்கூடிய தன்மையுடையது ரஞ்சக பித்தம்னு சொல்கிறாங்க. ஸோ ரஞ்சக பித்தம் இஸ் த ஒன் விச் இஸ் கிவிங் கலர் டு அ கைல் அண்ட் தென் டிரான்ஸ்ஃபார்மிங் இட் இன் டு பிளட். ஹீமோக்ளோபின் போலையும் சொல்லலாம், ரெட் பிளட் செல்ஸ் அப்படியும் சொல்லலாம். சாதக பித்தம்னு இன்னொரு ஒரு பித்தம் இருக்கு, அது நம்மளோட மனசை இயங்க வைக்கிறதுக்கு அந்த பித்தம் ரொம்ப முக்கியமானதாக இருந்திருக்கு. ஸோ அதான் இப்போ பைத்தியமானவங்க பித்தம் தலைக்கு ஏறிடுச்சுன்னு வாங்க பாருங்க, அதெல்லாம் இந்த சாதக பித்தத்துடைய ஏற்றமோ தாழ்வோ ஏற்பட்டதுனால. பொதுவாக பித்தம் அப்படின்றது ரொம்ப ரஜச கூடுதலாக இருக்கக்கூடிய ஒரு தோஷம், அதனால பித்தம் கூடுதலாக இருக்கிறவங்களுக்கு கோபம் அதிகம் வரும். அடுத்து கஃபம். கஃபம் வந்து ரொம்ப ஈஸியாக ஃப்ளெம் அப்படின்னே நம்ம ஓரளவுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணலாம். ஃப்ளெம் அப்படின்னாலே நம்மளுக்கு அது ஒரு மார்பிட் ஸ்டேட்டாக ஒரு ஒரு கோல்டு வந்தால் தான் ஃப்ளெம் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம் வருது. பட் ஃப்ளெம்முக்கான இன்டர்னல் ஆர்கன் ப்ரொடெக்ஷன்லாம் அது பண்ணுது. ஒரு மியூகாய்ஸ் உள்ளே இருந்தால் தான் இட் இஸ் ப்ரொடெக்டிங் யுவர் கேஸ்ட்ரியம், இல்லைன்னா அந்த மியூகாய்டு ஆஸ்பெக்ட் போயிடுச்சுன்னா கேஸ்ட்ரைட்டிஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ அது கஃபத்துடைய அம்சம், அது பேர் கிளியதக கஃபம். பயத்துக்குள்ளே இருந்து பயத்தை வந்து ஃபர்தர் டேமேஜ்லேருந்து கொண்டு போகாமல் விடுறது கிளியதக கஃபம். ரொம்ப முக்கியமான கஃபம் அவலம்பக கஃபம். இட் இஸ் ப்ரொடெக்டிங் ஆல் தி அதர் கஃபஸ் அண்ட் ப்ரொடெக்டிங் தி ஹார்ட், அது அவலம்பக கஃபம். இந்த மாதிரி நிறையா சொல்லிகிட்டே போகலாம்.
3: த்ரிதோஷத்தை பற்றி நல்லாவே விரிவாக சொன்னீங்க. இப்போ யாராவது பார்த்து இவங்க வாத உடம்பு, பித்த உடம்பு, கப்ப உடம்பு அப்படின்னு சொல்ல முடியுமா?
4: ஓரளவுக்கு சொல்லலாம். பட் இருந்தாலும் கூட அவங்களுடைய விக்ருத்தியும் இப்போல்லாம் நிறையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட் மீ சே தைராய்டு வந்திருக்கிற ஒரு பேஷண்ட் வந்து ஊதிடும் உடம்பு, ஹைப்போதைராய்டிசம்ல உடம்பு ஊதிடும். ஊதின உடம்பு யூஸ்வலாக கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறவங்களை வந்து கஃபம்னு நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு இது. அதுக்காக நான் ஹைப்போதைராய்டிசம் வந்த பேஷண்ட்டை கஃப பிரகிருத்தின்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு கஃபம் விக்ருத்தியில் இருக்கு. விக்ருத்தி இன் த சென்ஸ் இட்ஸ் அன் அப்நார்மல் ஸ்டேட். As by birth, we don't know what their prakriti is. First of all, prakriti indradha nama purinjikanum. Prakriti abindradhu swabhavam. Natural state is prakriti. And the prakriti la irundhu maarubatta abnormal state is vikriti. Adhu dhaan vyadhi irukkakoodiya oru state. So, andha mari sila vishayangalala moodapattirukku. But pothuvaa ipdi dhaan naanga it's romba easy ah kandupidikkanona ipdi dhaan romba indha ஒல்லியாக இருக்கிறவங்க எப்போ பாரு கட கடகடான்னு வேலை பண்ணிகிட்டே இருப்பாங்க, ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க, அவங்களால ஒரு இடத்துல ஒரு உட்கார முடியாது. அப்புறம் ரொம்ப சீக்கிரம் கிராஸ் பண்ணிப்பாங்க, உடனே மறந்துடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற குண உடையவங்கள்லாம் வாயு அப்படின்னு சொல்ல, வாயு கூடுதலாக இருக்கிறவங்க அப்படின்னு சொல்கிறது இருக்கு. அதே போல் பித்தம் அந்த மாதிரி இருக்கிற குண உடையவங்கள்லாம் இரிட்டபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு வந்து அவங்களோட வேர்வையிலலாம் ஸ்மெல் ஜாஸ்தி இருக்கும், விஸ்ரம்னு சொல்லுவோம் அந்த குணத்தை. இரிட்டபிளாக இருப்பாங்க, அவங்களுக்கு ஸ்கின் பிரமாதமாக இருக்கும். யூஸ்வலாக பித்தமுக்கும் கஃபத்துக்கும் தான் அந்த ஸ்னிக்தம் உடைய குணம் இருக்குது. அதாவது அந்த ஒரு ஆயிலினஸ் ஒரு அங்க்சுவஸ்னஸ் இஸ் தேர் ஒன்லி இன் பித்தம் அண்ட் கஃபம். வேற வாயு இருக்கிறவங்களுக்கு ட்ரை ஸ்கின் இருக்கும், அது போல் ட்ரை ஸ்கின் இருக்கும், ரஃப் ஹேர் இருக்கும், அதெல்லாம் வாயுவுடைய குணங்கள். பித்தத்துக்கு நல்ல முடியெல்லாம் நல்லா இருக்கும், நல்ல லஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், ஆயிலியாக இருக்கும். சில பேருக்கெல்லாம் பொதுவாகவே உடம்புலேருந்தே ஆயில் சுரக்கிற தன்மை இருக்கும், அதெல்லாம் பித்தமும் கஃபமும் அதிகமாக இருக்கிறதுனால. அதே மாதிரி கஃப பிரகிருதி நல்ல ஸ்ட்ராங் பில்ட்டாக இருப்பாங்க. ஏன்னா பிருத்திவி அம்சம், அதாவது எல்லா தோஷங்களுமே வந்து மகாபூத தத்துவத்திலேருந்து வருது. ஒரு ஒரு தோஷத்துலேயும் இவ்வளோ இந்த பர்டிகுலர் மகாபூதம் இருக்குன்ட்டு இருக்குது. ஜல மகாபூதமும் பிருத்திவி மகாபூதமும் ஃபார்ம் ஆனது தான் கஃபம். ஸோ பிருத்திவின்னாலே அந்த ஸ்டர்டிடிட்டி அந்த ஸ்டர்டினஸ் இருக்கும் இல்லையா, அதனால அந்த அந்த பர்சன் வில் ஆல்சோ ஹேவ் தட் ஸ்டர்டினஸ். தில் ஹேவ் ஸ்டர்டி பாடி, ஸ்டர்டி ஜாயின்ட்ஸ், ஹெவி பாடி. ரொம்ப சாதுவாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையுடையது கஃபம். கஃபம் உள்ளவங்க சத்துவமும் தமசும் கூடினவங்க தான் கஃப பிரகிருத்தியாகணும். நம்ம அனிமல்ஸ்லலாம் எங்களுக்கு இன்ஃபேக்ட் நாடியில் வந்து எப்படின்னா ஒரு ஒரு கதி கண்டுபிடிப்போம், அந்த கதியிலேயே அதை சொல்லுவாங்க. பித்தம் உடையவங்களுக்கு மண்டூக கதி, தவளை போல குதிக்கும். கஃப கதி சொல்லும்போது ஸ்வான் போல போகும், யானை போல போகும் தான் சொல்லுவாங்க. you know, that kind of a calm, mellow down, absolutely lethargic, not hassled by anything. அந்த மாதிரி ஒரு அதுதான் கஃப பிரகிருதி. நான் இப்போ ஒரு ஒரு பிரகிருதிக்காக சொன்னேன், வாயு, பித்தம், கஃபம் அப்படின்னு தனித்தனியாக சொன்னேன். எப்போவுமே எந்த பிரகிருதியும் தனித்துவமாக இருக்காது. ஒரு ஆளை பார்த்து நீ ஃபுல்லாக வாயு பிரகிருத்தின்னு சொல்ல முடியாது, நீ ஃபுல்லாக பித்த பிரகிருத்தின்னு சொல்ல முடியாது, நீ ஃபுல்லாக கஃப பிரகிருத்தின்னு சொல்ல முடியாது. இப்போ எல்லா பிரகிருத்தியுமே கலந்து தான் இருக்கும். இப்போ எனக்கு வந்து வாத பித்த பிரகிருதி, அவங்களுக்கு கஃப பித்த பிரகிருதி, உங்களுக்கு பித்த கஃப பிரகிருதி, அந்த மாதிரி ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு பிரகிருதி வருது. ஸோ இட் வில் ஆல்வேஸ் பி டுகெதர். நாட் தட் டூ பிரகிருதிஸ் டுகெதர் இஸ் சப்போஸ் டு பி குட். அது நிந்தியா துதோஷதாக சொல்கிறாங்க, இருக்கிறதுலையே மட்டமானது அதுதான். இப்போ நம்ம எல்லாருக்கும் ரெண்டு பிரகிருதி தான் இருக்கு, மூணு பிரகிருத்தியும் சம அளவில் இருக்கிறது தான் வந்து சப்போஸ் டு பி ரொம்ப அதி உத்தமம். அவங்களுக்கு வியாதியே வராது, ஒன்றும் பண்ணாது, கல்லை சாப்பிட்டாலும் ஜெரிக்கும், அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க. இப்போ நம்மளுக்கு யாரும் அந்த மாதிரி இல்லை, பிகாஸ் வி டோன்ட் ஹாவ் ரெஜீம் லைக் தட், வி டோன்ட் ஹாவ் த பில்ட் லைக் தட். சொன்ன போல விஷயத்தில் இருந்து விஷயம் வர மாதிரி நம்ம அம்மா அப்பாவே சொத்தையாக இருந்தால் நம்மளும் சொத்தையாக தான் இருக்கோன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எல்லாருக்குமே த்விதோஷமாக தான் இருக்குது பிரகிருதி. ஸோ எல்லாருமே நீங்கள் ரெண்டு பிரகிருதியை கூடுதலாக இருக்கிறவங்கள பார்ப்பீங்க, இந்த பிரகிருதி கூடுதல், இந்த பிரகிருதி கூடுதல், வாத பித்த பிரகிருதி, அதனால இது பிரகிருதி. பித்தம் கூடுதலாக இருக்குது, கபம் கூடுதலாக இருக்குது, பித்தகப பிரகிருதி.
3: சரி, இந்த த்ரிதோஷத்துடைய இம்பேலன்ஸை எப்படி ட்ரீட் பண்ணுவீங்க?
4: இம்பேலன்ஸ் அதாவது வாயு, பித்தம், கஃபம், இது மூணும் இம்பேலன்ஸாக இருந்தால், ஸோ வாயு கூடுதலாக இருந்தால் வாயுவை ட்ரீட் பண்ணுவோம், பித்தம் கூடுதலாக இருந்தால் பித்தத்தை ட்ரீட் பண்ணுவோம், கஃபம் கூடுதலாக இருந்தால், இது ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். ரித்தி சமானே சர்வேஷாம் விபரீதைஹி விபர்யஹ. கூடுதலாக இருக்கிறத ஆப்போசிட் குணத்து இருக்கிறத வச்சு குறை, குறைவாக இருக்கிறத ஆப்போசிட் குணத்தை வச்சு கூட்டு. இப்போ வாயு அதிகமாக இருக்கு, வாயுக்கு என்னெல்லாம் குணம்? வாயு இஸ் ட்ரை, வாயு இஸ் லைட், வாயு இஸ் ரஃப், வாயு இஸ் வெரி சட்டில், வாயு இஸ் வெரி சலம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு இன்ஸ்டெபிலிட்டி அந்த மாதிரி. இந்த குணத்துக்கு அப்படியே எதிராக இருக்கிறது கஃபம். ஸோ ரூக்ஷம் சொன்னோம், ரூக்ஷம்ன்றது ட்ரைனஸ், அப்படியே ஸ்னிக்தமாக இருக்கும். இட் இஸ் ஹெல்பிங் இன் காம்பேட்டிங் த ட்ரைனஸ். அதே போல் ரஃப் கரம்னு சொன்னோம், ரஃப்னஸ் இருக்குது, அதை காம்பேட் பண்ணுறதுக்கு ஸ்லக்ஷண குணம் கஃபத்தில் இருக்குது, ஸ்மூத்னஸ் ப்ரமோட் பண்ணக்கூடியது கஃபத்துக்கு இருக்குது. அதே மாதிரி இது லைட் இருக்குதுன்னு சொன்னோம், கஃபம் வந்து குரு, இட்ஸ் வெரி ஹெவி. ஸோ இப்போ வாயு, இது ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், வாயு கூடி இருக்குது அப்படின்னா கஃபத்து ப்ரமோட் பண்ணக்கூடிய ஆகாரங்கள் விஹாரங்கள் பண்ணால் வாயு குறையும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ரொம்ப தூரம் நடந்து வந்துருக்கீங்க, காலெல்லாம் வலி, வலின்னா வாயு மேனிஃபெஸ்ட் ஆகிடுக்குன்னு அர்த்தம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? சாப்பிட்டுட்டு தூங்குவோம். தூங்கிறது கஃபத்துடைய ஒரு ஆக்டிவிட்டி. தூங்கினா என்ன ஆகுது? கஃபம் ஜாஸ்தியாக இருக்குது, டயர்ட்னஸ் குறையிறது, வாயு சரியாயிடுறது, யூஆர் கிவிங் இட் அ பேலன்ஸ். வெரி சிம்பிளாக சொல்ல போனோம். பித்தமுக்கும் பித்தத்துக்கும் அந்த ஸ்னிக்த குணம் இருக்குது, ஆனால் அது உஷ்ண குணம் இருக்குது. ஸோ அதனால் பித்தத்தை வச்சு வாயுவை ட்ரீட் பண்ணவோ அப்படின்னு ரொம்ப சொல்ல முடியாது. பித்தத்துக்குள்ள இருக்கிற அந்த உஷ்ண குணம், த வாயு இஸ் வெரி கோல்ட் இன் பொட்டன்சி. ஒன் காமன் குவாலிட்டி யூ சீ இன் கஃபம் அண்ட் வாயு இஸ் போத் ஆர் கோல்ட். ஃப்ளெம்மி கைண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இஸ் ஆல்சோ கோல்ட், வாயு இஸ் ஆல்சோ கோல்ட். இப்போ வாயு கஃபம் ரெண்டுமே பிரச்சனையில் இருக்கிற இடத்துல சூடு ப்ரொவோக் பண்ணக்கூடிய குணத்தை போட்டோம்னா அது குறையும். இப்போ சளி பிடிச்சிருக்கு, அது கஃபமும் இருக்குது, வாயுவும் கண்டிப்பாக கலந்துருக்கு. ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணணும்? ஆவி பிடிங்கன்னு சொல்லுவோம், சிற்றரத்தைன்னு சொல்லுவாங்க, ராஸ்னா, அந்த ராஸ்னாவை தண்ணியில் போட்டு ஆவி பிடிங்கன்னு வாங்க. தாலி சபத்திரி, சுக்கு சாப்பிடு, மிளகு சாப்பிடு, டர்மரிக் போட்டு பாலில் போட்டு குடி, இதெல்லாம் என்ன? உஷ்ண குணம் ப்ரமோட் பண்ணக்கூடியது. ஸோ அந்த கஃபத்தையும் வாயுவையும் சரிப்படுத்துறதுக்காக ட்ரீட்மெண்ட் இப்படி. இது திஸ் இஸ் த பேசிக் கான்செப்ட். அண்ட் ஐ எம் கிவிங் அ வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள். நவ் வென் இட் கம்ஸ் டு பிகர் டிசீசஸ், தி காம்ப்ளெக்சிட்டி இன் அண்டர்ஸ்டாண்டிங் திஸ் அண்ட் ட்ரீட்டிங் இட் பிகம்ஸ் மச் லார்ஜர். ஸோ திஸ் இஸ் த பேசிக் ட்ரீட்மெண்ட் பிரின்சிபிள். ஸோ உங்களுக்கு வலி வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் ஒரு எண்ணெயை போடணும். ஏன் எண்ணெயை போடுறோம்? வாயுவுக்கு ட்ரைனஸ் கூட்டக்கூடிய இது இருக்குது, எண்ணெயை போட்டால் அது குறையும். கஃபம் இருக்குது, கஃபத்தை போட்டு நீங்கள் ஏன் ஆவி பிடிக்கிறீங்க? வயர் யூ ட்ரைங் சம்திங்? இட்ஸ் பிகாஸ் இட் ஹேஸ் த ஃப்ளமி, தட் ஸ்னிக்த குணம், அங்க்சுவஸ் இது குவாலிட்டி அதிகமாக இருக்கிறதுனால ட்ரை பண்ணுறோம். இதுதான் பேசிக். இந்த நடைமுறை வாழ்க்கையில் நம்ம கொண்டு வந்தாலே நிறைய விஷயங்கள் நம்ம மாற்றலாம். ஒரு ஒரு டிசீஸ்க்கும் ஒரு ஒரு மாதிரியான ட்ரீட்மெண்ட் வில் கோ ஆன்.
3: இப்போ ட்ரீட்மெண்ட்டை பற்றி பார்த்தோம். நல்ல உடலுக்கு ஆயுர்வேதம் பரிந்துரைக்கிற வாழ்க்கை என்ன?
4: ஒரு மெடிக்கல் சயின்ஸில் மிச்சம் எந்த மெடிக்கல் சயின்ஸ்லையும் சொல்லாத ஒரு விஷயம் ஆயுர்வேதத்தில் சொல்லியிருக்குன்னா உன்னுடைய லைஃப் ஸ்டைல். அது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய விஷயங்கள் நம்மளால் பண்ண முடியறது கூட கஷ்டமாக இருக்கலாம். பட் ஐ வில் டெல் யூ வாட் இஸ் டோல்டு இன் தி ஸ்கிரிப்சர்ஸ். காத்தால எழுந்து பல் தேய்க்கிறதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நீ என்னென்ன பண்ணணுன்றது ஃபுல்லாக டீட்டெயில்டாக சொல்லியிருக்காங்க. தினச்சரியை ரித்துச்சரியின்னு சொல்லுவாங்க. தினம் அதாவது ஒரு நாள்க்கான என்ன ரெஜீம் நீங்கள் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு பெரிய சாப்டரே இருக்குது. அதே மாதிரி ரித்து ஒரு ஒரு சீசனுக்கும் எந்தெந்த ஆகாரம் எந்தெந்த ரெஜீம் எடுத்துக்கணும் அப்படின்றதுக்கும் தே ஹவ் ஸ்பெசிஃபைட் இன் டீட்டெயில். அதுலேருந்து சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். வாட் வி கேன் டூ நவ் அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன். முதல்ல காத்தால சீக்கிரம் எழுந்துக்கணும். அவங்க பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. பிரம்ம முகூர்த்தம்னா 4 மணிக்கிட்ட ஆன் வின்டர் டே அரவுண்ட் 5:30 ஆகும். அப்படி முடியலன்னா கூட அட்லீஸ்ட் யூ மஸ்ட்

சொன்னா அப்புறம் வாயுல நல்லா ஆக்டிவேட் ஆகுறதுனால இந்த கான்ஸ்டிபேஷன் தொல்லை எல்லாம் இருக்காது. அந்த டைம்ல எழுந்து போனா கண்டிப்பா வரும். So, which is why they have designed it that way. And இப்போல்லாம் நம்ம பல் தேய்க்கிறதெல்லாம் பேஸ்ட் யூஸ் பண்றோம் இல்லையா. இனிப்பு வந்து பல்லுக்கு ரொம்ப தீங்கு பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அந்த இனிப்பு நீங்க பல்லுக்கு போடுறதுனாலே உங்களுக்கு தீங்கு வரும். அந்த காலத்துல கஷாய ரசம், திக்த ரசம், கட்டு ரசம், இந்த மூணு ரசம் ஜாஸ்தி இருக்கிற இடத்துல இதுதான் நீ சாப்பிடணும்னு சொல்றாங்க. என்னது கஷாய ரசம்ன்றது காரம், கஷாய ரசம்ன்றது அஸ்ட்ரின்ஷன் அதாவது கசப்பு, திக்த ரசம்ன்றது பிட்டர் துவர்ப்பு, கட்டு ரசம்ன்றது காரம் பஞ்சன்ட் டேஸ்ட். இந்த மூணு ரசம் கூடுதலா இருக்கிற ட்விக்ஸோ நீம் கூட பண்றோம். நிறைய மரங்கள் சொல்லியிருக்காங்க அவங்க. கதிர மரம், கருங்காலின்னு சொல்லுவாங்க, அந்த மரத்தை எடுத்து பண்ணுன்றாங்க. அர்ஜுனன் சொல்றக்கூடிய மரத்துல எடுத்து பண்ற எல்லாமே கஷாய ரசமும் அதாவது பிட்டரும் அஸ்ட்ரிஞ்சன்ட்டும் கூடுதலா இருக்கக்கூடிய மரங்களை தான் தே ஹவ் சப்ஸ்கிரைப். அந்த மாதிரி எடுத்து நீங்க தேய்க்கணும்னு சொல்றாங்க. இப்ப நம்ம எல்லாம் ஸ்வீட்டிஷ் பேஸ்ட் தான் எடுத்து தேய்க்கிறோம், அதனாலேயே நிறைய கேவிட்டிஸ் வர தொடங்கிடுது. அது பண்ணி முடிச்ச உடனே they say you must gargle, கண்டூஷம் சொல்லுவாங்க, கொப்பளிக்கிறது, எண்ணெய் வச்சு கொப்பளிக்கிறது. So basically எல்லா உறுப்புகளையும் they are asking us to maintain. கண்ணில் அஞ்சனம் சொல்லக்கூடியது போட சொல்றாங்க. ஏன்னா கண்ணிலையும் அகைன் இட் இஸ் அன் அகைன் அ சீட் ஆஃப் கஃபம். அதாலே எழுந்தவங்களுக்கு கண்ணுல இருந்து இது வருது இல்லையா, மலமெல்லாம் வருது இல்லையா, அதெல்லாம் வந்து ஒரு கஃபத்துடைய அம்சம். ஸோ அதுல இருந்து யூ ஷுட் ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப்ன்றதுனால கண் மை போட சொல்றாங்க. அதுக்கு அஞ்சனக்கல்னு ஒன்று இருக்கு, ஸ்ரோதோஞ்சனம் சொல்லுவாங்க, ரசாஞ்சனம் சொல்லுவாங்க, அதெல்லாம் அந்த அஞ்சனக்கல் வச்சு போட சொல்றாங்க. நாட் இது நம்மளோட ஹிமாலயாஸ் காஜல் ஒரு மேபலைன் காஜல், அது கேண்ட் காஜல்லாம் இருக்கு. நார்த் இந்தியாவில் நிறைய பேர் பண்றாங்க. அது தேவதாருன்னு ஒரு பர்டிகுலர் மரம் இருக்கு, அதுல இருந்து பண்ற காஜல் போட சொல்லுவாங்க. அது ப்ரொடெக்ட்ஸ் யுவர் ஐ ஃப்ரம் மெனி கஃபத்தினால வரக்கூடிய வியாதிகள்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்றது. மூக்கள ஒரு எண்ணெய் சொட்டு மருந்து, அது பேர் தான் நஸ்யம்னு சொல்லுவாங்க. இப்போ அது பெரிய ட்ரீட்மெண்டாக கூட நாங்கள் பண்றோம், அது டெய்லி பண்ண சொல்றாங்க. நஸ்யம் டெய்லி பண்ணா கழுத்துக்கு மேலே வர வியாதிகள் ஒரு ஆளுக்கு என்னைக்கும் வராது. தலைவலி, தலை சுத்தல், கண்ணு வலி, கண்ணு சரியா தெரியாம போறது, தளி, இருமல், அந்த மாதிரி எதுவுமே வராம பாத்துக்கிறது இந்த அணுதைலம். அணுதைலம்ன்றது மார்க்கெட்ல கிடைக்கிறது, ரெண்டு சொட்டு மூக்குல போட்டு கொஞ்சம் காரமா இருக்கும், நல்லா காரி அந்த சளியை துப்பிடணும். அது பண்ணணும்னு சொல்லுவாங்க. அத்தால எழுந்து இதெல்லாம் நீங்க பண்ணணும். இது பண்ணிட்டு ரொம்ப முக்கியமான விஷயம், இப்போ ஆல்மோஸ்ட் யாருமே ஃபாலோ பண்றது இல்லை. முன்காலத்திலேயாவது வாரத்துக்கு ஒரு நாள்னு வச்சிருந்தாங்க, இப்போ அது கூட இல்லாம போயிடுச்சு. இஸ் அத்யங்கம், எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது. ஒரு 10 வருஷம் முன்னாடி அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு நாள் குளிக்கலான்ற மாதிரி இருந்தது, இப்போ அது கூட இல்லை. பண்டிகை காலம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ குளிச்சா நார்மலாக குளிக்கிறதே பெரிய விஷயம்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஆனால் வாட் ஹேஸ் பீன் ப்ரிஸ்கிரைப்ட் இன் ஆர் ஆயுர்வேதிக் டெக்ஸ்ட் இஸ் யூ மஸ்ட் டேக் ஆயில் பாத் எவ்ரி சிங்கிள் டே. டெய்லி எண்ணெய் தேய்ச்சி குடிக்கணும். எண்ணெய் தேய்ச்சி ஏன் குடிக்கிறோன்னா டெய்லி நம்மளுக்கு ஒரு ஆக்டிவிட்டினால வாயு கண்டிப்பாக நம்மளுக்கு கூடுதல் ஆகும். அதை காம்பேக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் டெய்லி எண்ணெய் தேய்க்கணும். வாயுவோட முக்கியமான ஒரு ஸ்தானம் ஸ்கின். அந்த ஸ்கின் வழியாக போய் அந்த வாயுவை பாசிஃபை பண்ணும் எண்ணெய். இந்த வயசான காலத்தில் ஆஸ்டியோபோரோசிஸ், ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ், ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ்லாம் வருது, அதெல்லாம் கண்டிப்பாக தவிர்க்கலாம். டெய்லி எண்ணெய் தேய்ச்சி நம்ம குளிச்சிருந்தோம்னா அந்த மாதிரி ஒரு வியாதி வரத்துக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா வாயு இஸ் கெட்டிங் கண்ட்ரோல்டு டெய்லி, யூஆர் கண்ட்ரோலிங் த வாயு எவ்ரி டே. அது தவிர எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா நம்மளே அப்படியே அடிச்சு போட்ட மாதிரி சில வாட்டி தூங்கிடுவோம் இல்லையா, தூக்கம் ஜாஸ்தி பண்ணக்கூடிய ஒரு கிரியை அது. அது தவிர வந்து இட் இஸ் ஹெல்பிங் இன் ப்ரமோட்டிங் தி லஸ்டர் ஆஃப் தி ஸ்கின் அண்ட் பேசிக்லி ஸ்கின் குவாலிட்டியை கொஞ்சம் பெட்டர் பண்ணும், நல்ல பசி உண்டு பண்ணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் சொல்லிட்டு தே ஆர் சேயிங் வெரி இம்பார்ட்டன்ட்லி இதெல்லாம் பண்றையோ இல்லையோ அதை விட முக்கியம் என்னன்னா தலைக்கு, காதுக்கு, கால் பாதத்துக்கு, இது மூணுத்துக்கும் கண்டிப்பா நீ எண்ணெய் வைக்கணும். விசேஷன சீலையை கண்டிப்பாக மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அப்ளை, பிகாஸ் த ஹெட், இயர் அண்ட் த ஃபீட் அட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வாயுஸ்தானம் அண்ட் ஆல்சோ தட் இஸ் இன் டெய்லி யூஸ்.

0: அண்ட் இஸ் வெரி ஈஸிலி எக்ஸ்போஸ் டு தி என்வாயர்மெண்ட். இன்னொன்று எக்ஸசைஸ், வியாயாமம், அதாவது ஒர்க் அவுட்ஸ், எனி சார்ட் ஆஃப் ஒர்க் அவுட்ஸ் யூ ஹாவ் டு டூ இட். வயதானவங்க வந்து ஒரு ஒரு ஐ கெட் சோ மெனி பேஷண்ட்ஸ் இந்த கிளினிக், தே கம் டு மீ ஒரு ஒரு 40-50 வயசு பேஷண்ட் அந்த மாதிரி வருவாங்க, வயசாயிடுச்சு பேசிக்லி, அண்ட் தே ஹாவ் புட் ஆன் வெயிட் ஓவர் த கோர்ஸ் ஆஃப் தேர் லைஃப். வந்து டாக்டர் எனக்கு உங்களை மாதிரி ஒல்லியானோ, ஒரு ஒரு யூனோ ஹவு இஸ் இட் பாசிபிள் ஃபார் யூ டு ரீட்ரேஸ் யுவர் ஏஜ் டு 25 இயர் ஓல்ட், தே டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் எதுக்கு அந்த மாதிரி பண்ணணும். அப்போ நீ வாட் யூ ஷுட் ஹவ் டன் இஸ் ஃப்ரம் த ஏஜ் ஆஃப் 25 யூ ஷுட் ஹவ் பீன் வெரி காஷியஸ், யூ ஷுட் ஹவ் பீன் வெரி சீரியஸ் அபவுட் யுவர் பாடி ப்ரொஃபைல். திடீர்னு ஒரு நாள் வந்து எனக்கு உடம்பு குறைக்கணும் ஏதாவது பண்ணுங்கன்னு, இட் இஸ் அ லாங் ப்ராசஸ். யாருக்கே இப்போ அதுக்கான டைமும் இல்லை, உடனே எல்லாம் உடம்பு குறைக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் ஆயுர்வேதத்தில் அப்போவே சொல்லியிருக்காங்க டெய்லி எக்ஸசைஸ்ன்றது ஒன்று ரெஜீமாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டூ எனி சார்ட் ஆஃப் எக்ஸசைஸ், இன்ஃபேக்ட் இட் இஸ் வெரி சர்ப்ரைசிங் இன் ஆயுர்வேதா தேசே நல்லா துலாபாரம்லாம் தூக்கி நல்லா பண்ணுன்னு சொல்கிறாங்க. நம்ம நல்லா இப்படி சுழட்டி அந்த இதெல்லாம் டம்பிள்ஸ் எல்லாம் பண்ணுறாங்களே அதெல்லாம் போட்டிருக்கு அந்த காலத்தில். அதே மாதிரி ஓவர் எக்ஸசைஸும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுது. அர்த்தசக்தியா நிஷேகஸ்து, உன்னுடைய கெப்பாசிட்டிக்கு ஹாஃப் த ஸ்ட்ரென்த் தான் நீ ஆக்சுவலி எக்ஸசைஸ் பண்ணணும். நெவர் ஓவர் எக்ஸர்ட். இஃப் யூ டூயிங் தேட், அதுக்கு ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, எப்படி ஒரு லயன் ஒரு எலிஃபெண்ட்டை வந்து பிடிக்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட ரொம்ப பலசா இருக்கு எலிஃபெண்ட். ஆனால் லயன் ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிச்சி ஆஃப் டியூ டு த எக்ஸாஷன் இட் வில் டை. அந்த மாதிரி தான் நீங்க எக்ஸசைஸ் அதிகமா பண்ணீங்கன்னா.
1: இப்போ இந்த காலத்துல செடேட்டரி லைஃப் ஸ்டைல்னால நிறைய பேருக்கு வெயிட் போடுது. ஸோ இந்த வெயிட் லாஸ்க்கு என்ன பண்ணணும்?
0: வெயிட் கெயின் அப்படின்னா, டு பி வெரி ஹானஸ்ட், இட் ஹாஸ் டு பி அ கண்டினியூஸ் ப்ராசஸ். இன்னைக்கு இந்த மாத்திரை சாப்பிட்டு நாளைக்கு குறைஞ்சேன்னு ஆகாது, எதுலையுமே ஆகாது. அந்த மாதிரி யாராவது சொன்னாங்கன்னா, ஒன்று அது போய், ரெண்டு தேர் கிவிங் யூ தேர் டூயிங் சம்திங் வெரி ஹார்ம்ஃபுல். ஏன்னா அதுக்கெல்லாம் ஒரு டைம் ஃப்ரேமு நீங்களே செட் பண்ணி பண்ணணும், 6 மாதம் அளவோ 1 வருஷம் அளவோ. யூ ஷுட் கன்ஃபைன் யுவர் செல்ஃப். ஒரு ஒருத்தருக்கு பாடி டைப் ஒரு ஒரு மாதிரி இருக்கும், சில பேருக்கு உடம்பு சீக்கிரம் ஓதும், சில பேருக்கு வியாதினால ஓதும். அதனால நீங்கள் அந்த வியாதியை சரிப்படுத்தணும். உடம்பு வாகு வந்து ஆல்ரெடி ஊதுற வாகுன்னு நீங்கள் கொஞ்சம் சாப்பாடெல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பிடணும். இப்போ இந்த வெரி காமன் திங் தட் வி சி, இந்த ஹனி, வார்ம் வாட்டர் அண்ட் லெமன், அது வெரி காமன். ஐ ஹியர் எவ்ரி ஒன் சே தட், லாட்ஸ் ஆஃப் பீப்புள் கம் அண்ட் ஆஸ்க் மீ அதை எடுத்துக்கலாமா டாக்டர்னு கேட்குறாங்க. ரொம்ப ட்ரெடிஷ்னலாக பேசணுன்னா லைம் ஹனி அண்ட் ஹாட் வாட்டர்ன்ற மிக்சர் எங்களுக்கு எங்கேயுமே சொல்லலை, பட் நார்மல் ரூம் டெம்பரேச்சர் வாட்டர் அண்ட் ஹனி ஹேஸ் பீன் கிவன் அஸ் எ ட்ரீட்மெண்ட் ஃபார் ஒபிசிட்டி. அண்ட் ஹனியை நம்ம எப்போவுமே ஹீட் பண்ணுற ஒரு பொருளோட போடவே கூடாது. நெவர் வார்ம் த வாட்டர் ஆர் மில்க் ஆர் வாட் எவர், அதோட சேர்த்து ஹனியை போடக்கூடாது. ஹனியில் இருக்கிற அந்த பாய்சனஸ் எஃபெக்ட்ஸ்லாம் பிரியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் ஆயுர்வேதத்துலேயே சொல்லியிருக்காங்க. ஒரு பர்டிகுலர் மெடிசன் வாட் வி கால் த்ரிஃபலான்னு சொல்லுவோம், இட்ஸ் வெரி வெரி வெரி காமன், எவ்ரிபடி நோஸ் வாட் இஸ் த்ரிஃபலா. த்ரிஃபலா இஸ் அ மல்டிபிள் மெடிசன், அதை எதுக்கு வேணால் யூஸ் பண்ணலான்ற மாதிரி அது ஒரு மருந்து. ஸோ அந்த மாதிரி த்ரிஃபலா வெயிட் லாஸ்க்கும் யூஸ் பண்ணுவோம், த்ரிஃபலா டயபெட்டிஸ்க்கும் யூஸ் பண்ணுவோம். அதாவது வெயிட் லாஸ் அண்ட் டயபெட்டிஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒரே மாதிரியான ட்ரீட்மெண்ட் தான் இருக்கும் பெரும்பாலும். ஸோ த்ரிஃபலா வந்து தேனில் குழச்சி சாப்பிட்றது வெரி வெரி அட்வைசபிள் ஃபார் பீப்புள் ஹூ வாண்ட் டு லூஸ் வெயிட் அண்ட் பீப்புள் ஹூ வாண்ட் டு கண்ட்ரோல் தேர் டயபெட்டிஸ். டயபெட்டிஸ்க்கும் நல்ல தேனுக்கும் ஒரு சம்மந்தமும் கிடையாது. தேன் வந்து டயபெட்டிஸை குறைக்கும், நல்ல தேன், சக்கர தண்ணி கிடையாது. இப்போ நம்மளுக்கு எந்த தேன் நல்லது இல்லைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே விட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் டைம். இஃப் யூ கெட் அ வெரி குட் ஃபார்ம் ஹவுஸ்லேருந்து வர தேனாக இருந்தால் தயவு செஞ்சு நீங்கள் டயபெட்டிக் பேஷண்ட் யூ கேன் ஹாவ் த ஹனி, பிகாஸ் இட்ஸ் வெரி வெரி குட் ஃபார் டயபெட்டிஸ். ஸோ அடுத்து டயட் வைஸ் போத் டயபெட்டிஸ் அண்ட் ஒபிசிட்டிக்கு பார்த்தோன்னா ஸ்மால் மில்லட் வெரைட்டிஸ், கம்பு, கேழ்வரகு, தெனை, சாமை, வரகரிசி, இதெல்லாம் வந்து வெயிட்டை குறைக்கும். இன்ஃபேக்ட் வெரி ரீசன்ட்லி ஐ ஹேட் அ பேஷண்ட் ஹூ கேம் அண்ட் ஹர் கம்ப்ளைண்ட் வாஸ் வெயிட் லாஸ். ஸோ ஷி செட் ஐ டோன்ட் நோ, நான் எதுவும் பண்ணுறதில்ல, வெயிட் லாஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னாங்க. ஸோ ஐ குடன்ட் ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் த ரீசன் வை ஷி ஹேட் வெயிட் லாஸ். தென் ஆஃப்டர் அ கப்புள் ஆஃப் சிட்டிங்ஸ் ஐ ரியலைஸ்ட் மருந்தெல்லாம் கொடுக்க தொடங்கினோம், ஆனாலும் வெயிட் லாஸ் ஒன்றும் ரெக்டிஃபை ஆகலை. ஐ ஆஸ்க்டு வாட் இஸ் த ரீசன், வாட் ஆர் யூ ஈட்டிங், She said, I have millets morning to night. We stopped her diet. And the small millet variety, stop பண்ணுங்கன்னு சொன்ன weight போட்டுச்சு. அதனால இந்த சின்ன சிறுதானியங்களான சாமை, கம்பு, கேழ்வரகெல்லாம் ரொம்ப நல்லா வெயிட்டை குறைக்கக்கூடிய ஒரு தன்மை உடையது. அண்ட் இட் ஆல்சோ ரெடியூசஸ் பிளட் சுகர் லெவல்ஸ். அண்ட் யூஸ்வலி ஐ ஆஸ்க் ஆல் மை பேஷண்ட்ஸ் டு ரெடியூஸ் ரைஸ் கண்டென்ட். அதாவது வெண்மை பொருளில் இருக்கிறது எல்லாமே குறைக்க சொல்லுவோம். சுகர், ரைஸ், பால், தயிர், மோர், எல்லாம் வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் குறைக்கணும். போத் டயபெட்டிக் பேஷண்ட் அண்ட் ஒபீஸ் பேஷண்ட். ஏன்னா அதுலலாம் அந்த மதுர ரசம் எங்கெல்லாம் கூடுதோ குரு குணம் கூடுதுன்னு அர்த்தம். வெயிட் ஜாஸ்தியாக ஒரு தன்மை கூடுது. தயிரெல்லாம் எடுத்துக்கவே கூடாது டயபெட்டிக் பேஷண்ட் ஆகட்டும் ஒபீஸ் பேஷண்ட் ஆகட்டும். அதுக்கு அந்த ஒரு ஃபேட்டனிங் இது கண்டிப்பாக நிறையா இருக்குது. அதனால் அதை தவிர்க்கிறது ரொம்ப அவசியம். ஸோ யூ கேன் டேக் ப்ரௌன் ரைஸ். யூ கேன் சப்ஸ்டியூட் த ஒயிட் ரைஸ் வித் ப்ரௌன் ரைஸ். சம்பா கோதுமை அரிசின்னு சொல்லுவாங்க, அந்த அரிசி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அது கூட அப்படியே நம்ம தட்டு ஃபுல்லாக கூச்சி சாப்பிட்ற மாதிரி சாப்பிடக்கூடாது. டேக் ஒன் கப் சம்திங் லைக் தட். தே கேன் டேக் ஃபியூ சப்பாத்திஸ் வேர் சப்பாத்திஸ் அந்த சப்பாத்தியோட மாவு வந்து கோதுமையும் ஒரு அரை கப்பு கோதுமையும் மிச்ச சிறுதானிய வகைகள் அரை கப்பும் போட்டு கலந்து பண்ணிக்கிட்டால் ரொம்ப நல்லது. ஸோ அது தவிர டயபெட்டீஸ்க்கும் சரி ஒபீசிட்டிக்கும் சரி ரொம்ப முக்கியமான ஒரு ட்ரீட்மெண்ட் வியாயாமம், எக்ஸசைஸ். மிக மிக மிக மிக முக்கியமான விஷயம். போத் டயபெட்டிக் அண்ட் ஒபீஸ் பேஷண்ட், வாட் அமௌண்ட் ஆஃப் டயட் யூ டூ, நீங்கள் இந்த எக்ஸசைஸ் ஒழுங்காக பண்ணிங்கன்னா தான் அதுக்கான எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும். எக்ஸசைஸை ஒரு டெய்லி நம்ம சாப்பிட்டு குளிக்கிற மாதிரி ஒரு விஷயமாக டெய்லி பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பீட் வாக்கிங், பீட் சம் யோகா, வாட் எவர், ஏதாவது ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரம் அவங்க எக்ஸசைஸ் பண்ணுறது மிக அவசியம். அதே மாதிரி ஒபீஸ் பேஷண்ட்டும் சரி டயபெட்டிக் பேஷண்ட்டும் சரி மதியம் தூங்கக்கூடாது. த ஒன் சீசன் வேர் யூ கேன் ஹாவ் டே ஸ்லீப் இஸ் சம்மர். பிகாஸ் இட்ஸ் எ வெரி டீஹைட்ரேட்டிங் டைம். யூ கேன் டேக் ஒரு அரை மணி நேரம் உட்காந்துபடி தூங்கி எழுந்துக்கணும். இந்த சில பேர்லாம் தூங்கி ஒரு நாள் பூரா தூங்குவாங்க, அந்த மாதிரிலாம் தூங்கக்கூடாது. மருந்து படி பார்த்தா ரெண்டுத்துக்குமே அயஸ்கிருத்தின்னு ஒரு மருந்து இருக்கு. அதே போல ஒபிசிட்டிக்கு வந்து வருணாதி கஷாயம், அர்த்தவில்வ கஷாயம், அதுக்கப்புறமா ஷிலாஜத் இதுக்கும் தரலாம். ஷிலாஜத்துன்றது பிட்டுமின்னு சொல்லுவாங்க, அதுவும் இதுக்கு கொடுக்கலாம். இட் ஹாஸ் அ ப்ராப்பர்ட்டி டு பிரேக் ஃபேட். அண்ட் த்ரிஃபலா சூர்ணம் சாப்பிடலாம் இவங்க. அண்ட் இவங்களும் இது அயஸ்கிருதி எடுத்துக்கலாம், லோத்ராசம்ன்ற மருந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய தரப்பான மருந்துகள் இருக்குது. ஆயுர்வேதம் இஸ் டிசைன்ட் இன் அ வே தட் இட் வில் கஸ்டமைஸ் ஃபார் ஈச் பர்சன். ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணுன்றது எங்களுக்கு அந்த சயின்ஸே அப்படி ஃப்ரேம் ஆயிருக்கு. இதெல்லாம் நான் ரொம்ப பேசிக்காக சொல்கிறேன், அதனால் நாளைக்கே போய் எல்லோரும் இந்த மருந்தெல்லாம் வாங்கி சாப்பிட வேண்டாம். ஏன்னா ஒரு ஒருத்தருக்கு என்னென்ன வியாதிகள் இருக்குது என்ன இருக்குன்னு தெரியாது. பட் பேசிக்காக நம்ம இதுதான் கொடுப்போம்.
1: இந்த காலத்தில் பெண்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் வருது ரொம்பவே பிரச்சனையாக இருக்குது. அதுக்கு பிசிஓடி அப்படின்னு சொல்கிறாங்க. அது வர்றதுக்கு என்ன காரணம்?
0: பால்னாலே நிறையா பேருக்கு பிசிஓடி வருதுன்னு சொல்கிறாங்க. இப்போ பிசிஓடி வந்து ஹேஸ் பிகம் அ பர்னிங் ப்ராப்ளம்னே சொல்லலாம். ஒரு 20 பொண்ணுங்க இருக்காங்கன்னா அட்லீஸ்ட் 10-15 பீப்புள் ஆர் சஃபரிங் ஃப்ரம் பிசிஓடி ஆர் இர்ரெகுலர் பீரியட்ஸ். ஸோ இட் இஸ் பிகமிங் அ ப்ராப்ளம். ஒரு நம்மளுக்கு முன்ன ஜெனரேஷனுக்கு அந்த ஒரு மென்ஸ்ட்ருவல் இர்ரெகுலாரிட்டின்ற ஒரு ப்ராப்ளமே இல்லாத ஒரு டைமில் இருந்து இவ்வளோ இர்ரெகுலாரிட்டி வருது அப்படின்றது ஹேஸ் டு பி வெரி இம்பார்ட்டன்ட்லி நோட்டட். அண்ட் சம் ஆஃப் அவர் சோஷியல் ஆக்டிவிஸ்ட் ஷுட் சி வாட் ஷுட் பி டன் இன் ஆர்டர் டு ரெக்டிஃபை திஸ். ஏன்னா இது நம்மளோட உணவுல இருந்து தான் மெயினாக வருது. கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் அப்படின்றது எல்லா இடத்துலையுமே ஒன்று இருக்குது. மன ரீதியாக இப்போல்லாம் வந்து உமன் ஹாவ் மோர் ஸ்ட்ரெஸ் தென் எனிபடி எல்ஸ். அதனால அது ஒரு காரணம் இருக்குது. பட் உணவும் அதுக்கு ஹேஸ் பின் ஈக்குவல் இம்பார்ட்டண்ட் ஃபார் பிசிஓடி டு ஹேப்பன். இப்போ பொதுவாக பிசிஓடிக்கு வந்து அலோபத்தியில விட நம்ம ஆயுர்வேதத்தில் மருந்து எடுத்து கொஞ்சம் க்யூர் ஆகிறதுக்கான வாய்ப்பு மிக அதிகம். அலோபத்தியில் லேப்ரோஸ்கோப்பின்னு சொல்லக்கூடிய ஒரு சர்ஜரி பண்ணுவாங்க. அண்ட் சம்டைம்ஸ் தே கிவ் சம் பில்ஸ். பட் அது எல்லாமே அப்படி கம்ப்ளீட் எல்லாருக்குமே ஒர்க் பண்ணுதுன்னு சொல்ல முடியாது. ஆயுர்வேதத்தில் நம்மளுக்குன்னு ஒரு தனி சித்தாந்தம் இருக்கிறதுனால வித் கான்செப்ட்ஸ் இந்த ஃபிலாசபிஸ் ஆஃப் ஆயுர்வேதா வி ஆர் ஏபிள் டு வெரி சக்ஸஸ்ஃபுல்லி ட்ரீட் மெனி பிசிஓடி கேசஸ். எஸ்பெஷலி இந்த ஹார்மோன் பில்ஸ் எல்லாம் எடுக்காமல் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஈஸியாக ட்ரீட் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்குது. ஹார்மோன் பில்ஸை எடுத்துக்கிட்டால் இட் பிகம்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் அஸ் டு ட்ரீட், பிகாஸ் பேசிக்லி சிஸ்டம் இட் செல்ஃப் ஹாஸ் பீன் கம்ப்ளீட்லி இன் கண்ட்ரோல் அண்ட் ஆர்கனைஸ்ட் பை அன் எக்ஸ்டர்னல் ஏஜென்ட் லைக் அ ஹார்மோன் பில். இட்ஸ் அ வெரி பவர்ஃபுல் ஏஜென்ட். அதனால் அது இல்லாமல் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு வி ஆர் டெஃபினெட்லி ஏபிள் டு ட்ரீட். சில பேஷண்ட்ஸ் ஹார்மோன் பில்ஸ் எடுத்தும் என்னால் கியூர் பண்ணியிருக்க முடியுது. ஸோ மருந்துகள் இருக்குது. பொதுவாக வந்து பிசிஓடி பேஷண்ட்ஸ்க்கு வந்து சூடு ஜாஸ்தி பண்ணக்கூடிய பொருளாகவும் வாயுவை கீழ்முகமாக தள்ளக்கூடிய பொருளாகவும் தான் தருவோம். சப்தசாரம் கஷாயம்னு ஒன்று இருக்குது, உஷ்ணம் அதாவது சூடை ப்ரமோட் பண்ணக்கூடியது, வாயுவை கீழ்முகமாக இது பண்ணக்கூடியது, அந்த குல்மத்தை உடைக்கக்கூடியதாக இருக்குது, அந்த ஃபார்மான கட்டியை வந்து உடைக்கக்கூடிய தன்மை உடையது. அது தவிர ஹிங்கு திரிகுணம், ஹிங்கு அப்படின்றது பெருங்காயம், பெருங்காயம் போல் ஒரு ரொம்ப நல்ல மருந்து, இதுக்கு வேறு எதுவுமே இருக்காது. ஸோ பெருங்காயத்தை யூஸ் பண்ணி ஒரு மருந்து இருக்குது, அந்த மருந்து யூஸ் பண்ணுவோம். திலகஷாயம்னு இருக்குது. திலம் அப்படின்றது எள், திலத்திலேருந்து தான் தைலம்ன்ற வேர்டே வருது. எள்ளுக்கு ரொம்ப நல்ல சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது. எள் உருண்டெல்லாம் சாப்பிடுவாங்கன்னு அடிக்கடி சொல்லுவாங்க, அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயங்கள். ஏன்னா ஜாகரி ஆல்சோ இஸ் வெரி ஹாட் அண்ட் இட் ஹேஸ் அ எபிலிட்டி டு ப்ரமோட் ப்ளீடிங். இப்போ நான் சொல்லக்கூடியது எல்லாமே வந்து பிசிஓடினால பீரியட்ஸ் வராதவங்களுக்கான ட்ரீட்மெண்ட், டேட் தள்ளி போகிறவங்களுக்கான ட்ரீட்மெண்ட். எள்ளு நிறையா சாப்பிடலாம், சாப்பாட்டில் சாப்பிடலாம், எள்ளு பொடி சாய வச்சு சாப்பிடலாம். அண்ட் ஆல்சோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு மேக் ஷுர் தட் தர் ஹீமோக்ளோபின் லெவல்ஸ் ஆர் ஆல்சோ ஓகே. அதனால கருவேப்பிலை அதெல்லாம் கொஞ்சம் அதிகம் சேர்த்துக்கலாம், அயன் டானிக்ஸ் போல் கொடுக்கலாம். ஸோ அதுவும் கொஞ்சம் ஆல்சோ ஹெல்ப்ஸ். ரொம்ப மோசமான கண்டிஷன்ஸ்லாம் நாங்கள் இன்னும் பெரிய மருந்துகள் யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. சேராங்கட்டை நெய்யை யூஸ் பண்ணுறோம், க்ஷாரத்தை யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். தேர் ஆல் மச் மோர் அட்வான்ஸ்ட் மெடிக்கேஷன் ஃபார் திஸ். பட் கண்டிப்பாக வி ஆர் ஏபிள் டு சி சம் டிஃபரன்சஸ் இன் பேஷன்ஸ் வித் ஜஸ்ட் இன்டர்னல் மெடிக்கேஷன் இட் செல்ஃப். அது தவிர நம்மள பஞ்சகர்மான்னு சொல்லக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸில் வமனம் சொல்லக்கூடிய இன்டியூஸ்ட் வாமிட்டிங்கும் வஸ்தின்னு சொல்லக்கூடிய மெடிக்கேட்டட் எனிமாவும் ரொம்ப நல்ல எஃபெக்ட் கிடைக்குது. அதாவது நியர்லி 90% ரிசல்ட் தருது த்ரூ தீஸ் பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட். மருந்தை சாப்பிட்டு ஒரு 70-80% கியூரபிலிட்டி கிடைக்குதுன்னு சொன்னால் வர பேஷண்ட்ஸில் ஒரு 100 பேஷண்ட்ஸில் 90 பேஷண்ட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக இந்த பஞ்சகர்மா பண்ணி நல்ல எஃபெக்ட் கிடைக்குது. ஸோ எல்லாத்துலேயுமே நாங்கள் பஞ்சகர்மா யூஸ் பண்ணுவோம். வேறஸ் நம்ம மருந்து சாப்பிடணும்னா நீங்கள் டைம் எடுத்துக்க தான் செய்யும். நிறைய பேர் சொல்லுவாங்க ஆயுர்வேதம்னா என்ன லேட்டாக தானே கியூர் ஆகும் அப்படின்லாம் கேட்பாங்க. அது ஆயுர்வேதத்தினால கிடையாது, உங்களோட வியாதி முத்தி போயிடுச்சு. அண்ட் வி டோன்ட் கிவ் எனி ஸ்ட்ராங் ஏஜென்ட்ஸ் இன்சைட் த பாடி, வி டோன்ட் மியூட்டிலேட் த பவர் ஆஃப் த பாடி. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து தரும். இப்போ இந்த பிசிஓடிலேயே ஹவு டு ஐ ரெக்கக்னைஸ் பிசிஓடின்னு பார்த்தோம்னா வெயிட் கெயின் நிறையா இருக்கும். அந்த வெயிட் கெயின் பார்த்தீங்கன்னா முதல்ல ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். எதனால வெயிட் கெயின் வந்தது, ஹைப்போதைராய்டிசம்னாலயா, பிசிஓடினாலயா, இல்லை வேற ஏதாவது வியாதினால வெயிட் கெயின் ஆயிருக்கா என்னன்றது எக்ஸாமினேஷன் இஸ் வெரி வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறமா நீங்கள் அதை ட்ரீட் பண்ணணும். பிசிஓடினால இருந்ததுன்னா பிசிஓடி ட்ரீட் பண்ணாலே அது சரியாக போயிடும். இன்ஃபேக்ட் வெஸ்டர்ன் வேர்ல்ட் டாக்டர்ஸ் ஆல்சோ நீங்கள் வெயிட்டை குறைச்சாலே பிசிஓடி சரியாக போயிடும்னுவாங்க. யாதோ வேறும்
1: இப்போ நிறைய நோய்கள் இருக்கு, எந்தெந்த நோய்கள் ஆயுர்வேதம் மூலமா சரிப்படுத்தலாம், எதெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்களேன்.
0: எந்த அளவுக்கு எல்லா வியாதிகளும் ஆயுர்வேதத்தில் கியூரபிள்னு நீங்கள் கேட்டீங்க, இட்ஸ் எ வெரி இன்ட்ரெஸ்டிங் க்வெஸ்சன். பிகாஸ் ஆயுர்வேதத்தில் சில வியாதிகளெல்லாம் வந்து அசாத்தியம்னு போட்டிருக்காங்க. இதெல்லாம் நீ கியூரே பண்ண முடியாது, சும்மா இதை எடுத்து வச்சுட்டு டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம்ன்ற மாதிரியே கொடுத்துருக்காங்க. மூணு தோஷங்களும் எங்கே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கோ ஆர் வென் தெர் இஸ் அக்ரவேஷன் ஆஃப் ஆல் தி த்ரீ தோஷஸ் மோஸ்ட் ஆஃப் தம் தேர் வெரி இன்க்யூரபிள். இந்த மூணு தோஷங்களும் யூஸ்வலாக எதில் ரொம்ப அதிகமாக இருக்கும்னா கேன்சர் போன்ற வியாதிகளில் அதிகமாக இருக்கு. அதனால கேன்சர் ட்ரீட் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்ற கேள்விகளுக்கு பதிலும் என்னால் வேகாக தான் தர முடியும். பிகாஸ் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கைண்ட் ஆஃப் மெடிசன்ஸ் வி யூஸ், ஹவு பொட்டன்ட் த மெடிசன்ஸ் ஆர், ஹவு அக்யூட் ஆர் க்ரானிக் த டிசீஸஸ். எல்லா கேன்சருமே ரொம்ப பெரிய கேன்சர்னு சொல்ல முடியாது. சில வகையான கேன்சர்கள்லாம் கொஞ்சம் மைல்டு வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த கேன்சர் எல்லாம் ஆயுர்வேத மருந்துலேயே ட்ரீட் பண்ணி நான் பார்த்துருக்கேன். அண்ட் சம் க்ரானிக் கேன்சர்ஸ் ஐ ஹவ் சீன் சம் குட் வைத்தியாஸ், அவங்களுக்கு நல்ல அவங்களோட ஃபாரஸ்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற நல்ல மரம், நல்ல பொட்டன்சிஃபைடு மெடிசன்ஸ் அண்ட் ஹர்ப்ஸ் இருக்கிறதுனால அதை வச்சு ட்ரீட் பண்ணி நான் பார்த்துருக்கேன். ஸோ க்யூரபிள் இன்க்யூரபிள் அப்படின்றது இஸ் வெரி சப்ஜெக்டிவ். பட் பொதுவாக எதெல்லாம் ஆயுர்வேதத்தை ட்ரீட் பண்ண முடியுது சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்னு, இப்போ சொன்ன மாதிரி பிசிஓடி, அப்புறம் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், பெரும்பாலும் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், ரிமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இவங்க தான் எங்ககிட்ட வருவாங்க. நல்ல ரிலீஃப் தெரியும் அவங்களுக்கு. விதவுட் நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி வி ஆர் ஏபிள் டு சேவ் தேர் நீஸ். ரிமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பிரமாதமான ரிசல்ட் தரும். ஆர்த்ரைட்டிஸோட சில வகைகள் கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ் and certain immunological diseases like systemic lupus erythematosus adellam kuda nalla treat aadu. Thalavali irumai chali ayurvedatta vida vera edhu nalla treat panna mudiyadhu. Wheezing ayurvedathula romba nalla treat aagum. And already mentioned panna mari pcod nalla treat aagum. Male and female infertility la male infertility innum kuda adhigapaksha you know success rate we see. Female infertility konja koravu dhaan. பட் வி ஆர் ஏபிள் டு, இப்போ எண்டோமெட்ரியல் திக்னஸ்லாம் குறைஞ்சி வருவாங்க. எண்டோமெட்ரியல் திக்னஸ் குறைவாக இருக்கிறவங்களுக்கு அது மட்டும் பூஸ்ட் பண்ணுற அளவுக்குலாம் நாங்கள் மருந்து கொடுக்குறோம். பிகாஸ் இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் இதெல்லாம் வந்திருக்கு இல்லையா, ஐவிஎஃப் அதெல்லாம், ஸோ அதுக்கு தே நீட் அட்லீஸ்ட் எண்டோமெட்ரியல் திக்னஸ். ஃபர்டிலைசேஷனாவது வெள்ளை பண்ணிட்டு உள்ளே போடுறதுக்கு அந்த எண்டோமெட்ரியல் திக்னஸ் ஆகுது இருக்கணும் இல்லையா. ஸோ அதுக்காகவாவது பேஷண்ட்ஸ் கம் டு அஸ், வெறும் எண்டோமெட்ரியல் திக்னஸ் எனக்கு ப்ரமோட் பண்ணுங்க டாக்டர்ன்ட்டு. மேல் இன்ஃபர்டிலிட்டி அவங்களோட ஸ்பெர்ம் குவாலிட்டிலாம் வெரி ஈஸி டு ட்ரீட். ஹவர் இட் இஸ் ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்டாக இருந்தாலும் கூட இட் இஸ் அப்சல்யூட்லி ஈஸி ஃபார் அஸ் டு ட்ரீட் மேல் இன்ஃபர்டிலிட்டி. அது தவிர மிச்சம் வாட் எவர் வயிறு சம்மந்தப்பட்ட வியாதிகள், கேஸ்ட்ரைட்டிஸ், வி ஆர் ஏபிள் டு வெரி சக்ஸஸ்ஃபுல்லி ட்ரீட் சர்டன் கைண்ட்ஸ் ஆஃப் கேல் பிளாடர் ஸ்டோன்ஸ், கிட்னி ஸ்டோன்ஸ் இஸ் வெரி ஈஸி டு ட்ரீட். Certain kidney diseases we are able to treat. In the chronic renal disease nu solakudiya urea creatinine adhaavadhu mala chathu rathathile koodi irukra andha maadhiri vyadhi galukku oralavukku we are able to treat. Dialysis illama we can prolong, we are able to prolong the longevity of their kidney function. So indha mari nariya vyadigal we are able to treat, but ella vyadigalume adoda chronicity ad endha alavukku irukku and the person and the patient or vayadanavar 80 vayasu 90 vayasu vandu kidney problem varudhu doctor seri pannanona avanga they don't even have the age for the treatment withstand pannakoodiya age kuda kedaiyadhu illaya. So adha multiple factors are involved in assessing the curability of a disease. But perumbalum idella treat panna mudiyadhu, patients varanga we are able to treat them. Adhu thavara the shoulder pain, idupu vali romba adhigama varanga adhu romba easy to treat for us. Subacromion bursitis solakudiya shoulder pain, frozen shoulder, adellame vaatham sambandhapatta ella vyadhigalum engalaal easy a treatment panna mudiyadhu. Micha other things it is okay and it's very subjective to what kind of conditions come with that patient.
1: Okay listeners, நீங்க இப்போ ஆயுர்வேத மருத்துவ சிகிச்சை பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டீங்க. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இன்னும் நிறைய உடலை பத்தின விஷயங்களுக்கு லிசன் டு உடலே நலமா ப்ரோக்ராம் இன் MOP FM 107.8. இது ஒரு சமுதாய வானொலி.

0: வணக்கம், நான் வினோதா.
1: திஸ் இஸ் வினோத்.
0: யூ ஆர் லிசனிங் டு MOPCRS 107.8. ஒரே ஒரு மெசேஜ் தான், பீ கைண்ட் டு அனிமல்ஸ். நல்லது கூட பண்ணலனா பரவாயில்ல, தயவு செஞ்சு துன்புறுத்தாதீங்க, அவ்வளவுதான்.
2: தெரிஞ்ச விஷயம், தெரியாத விஷயம், தெரிஞ்சும் தெரியாம நமக்கு குழப்புற எத்தனையோ விஷயங்களை நமக்காக தெளிவா சொல்றதுக்காக அடுத்து வர நிகழ்ச்சி தகவல் நேரம்.
3: காசு குடுறா, நான் குடிக்கணும்டா, எனக்கு காசு குடுறா.
4: என்னப்பா, நானே பள்ளிக்கு போகாம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், என்ன போய் காசு கேக்குறீங்களே?
3: என்னடா நீ வேலைக்கு போய் சம்பாதிக்கிறேன்ற திமுறா?
4: இல்லப்பா, இந்த காசை வச்சுதான் வீட்டுக்கு அரிசி வாங்கினப்பா. சின்ன தங்கச்சிலாம் பசி தாங்காதுப்பா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கப்பா.
3: உனக்கு ரொம்ப வர வர திமுறாய் போச்சு. உங்ககிட்ட இருந்து காசை எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். குடுறா காசை.
5: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8 எஃப்எம் ரேடியோவில் நான் லயன் கேபி பத்மநாபன், டிஸ்ட்ரிக்ட் கவர்னர், 324A8 இன்டர்நேஷனல் லயன்ஸ் கிளப்ஸ். பெண்களுக்கு சொல்ல வேண்டியது என்னென்ன, இன்றைக்கி வந்து சமுதாயத்தை கெடுக்கிறது வந்து மதுவும் சிகரெட்டும் தான். இதை ரெண்டை வந்து எராடிகேட் பண்ணணும்னா நம்ம குழந்தைகள் எல்லாருமே அப்பா அம்மாவை வந்து டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி கண்ட்ரோல் பண்ணும். அதுக்கு வந்து கவர்மெண்ட்டோ வேறு யாரோ அதை செய்ய முடியாது. நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் என்னென்னா, உங்கள் அப்பா அம்மா யார் யார் என்னென்ன தவறுகள் செய்கிறாங்களோ அவங்கள இந்த தவறுகள் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் உங்கள் கூட பேச மாட்டேன், உங்கள் கூட எந்த ஆக்டிவிட்டியும் வச்சுக்கிற மாட்டேன்னு இன்டைரக்டாக ஏதாவது ஒரு கண்டிஷன் போட்டால் அதை வந்து நீங்கள் வந்து ட்ரை டு ஃபாலோ பண்ணிங்கன்னா அவங்க வந்து அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு எல்லா சான்ஸும் இருக்குது. அதனால் சம்டைம்ஸ் அந்த குடியையோ சிகரெட்டு குடிக்கிறதையோ நிறுத்தினா அந்த சமுதாயம் வந்து நல்லா ஆகும்ன்றது என்னுடைய கருத்து என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.

0: ஹாய் ஹலோ, வெல்கம் லிசனர்ஸ். யூ ஆர் லிசனிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. இன்னைக்கு நம்ம ஃப்ரீ டாக்டரை பற்றி தாங்க பேச போகிறோம். அது என்னடா ஃப்ரீ டாக்டர்னு நினைக்கிறீங்களா? வேற எதுவும் இல்லைங்க, சூரிய வெளிச்சம் தாங்க. சூரிய வெளிச்சத்தில் இருக்க விட்டமின் டி மற்றும் பல பயன்களை பற்றி நம்ம இன்னைக்கு பேச போகிறோம்.
1: என்ன சைபியா சொல்கிற, சூரியன் வந்து ஃப்ரீ டாக்டரா? ஐயோ, சூரியன் வெயிலில் போனாலே என் ஸ்கின்லாம் ரொம்ப கருத்துரும்.
0: மதிய நேரத்து வெயிலில் போகிறது தான் ரொம்பவே கெட்டது. அப்போ தான் யூவின்னு சொல்லப்படுற அல்ட்ரா வயலட் ரேஸ் மற்றும் பல கதிர்கள்லாம் நம்ம மேலே படுறதுனால நம்ம உடம்புக்கு அது ரொம்பவே கெட்டது செய்யும். காலை நேரம் சூரியன், அதாவது 8 மணி வரைக்கும் வந்து நம்ம உடம்புல சூரிய ஒளி பட்டுதுன்னா விட்டமின் டி நம்ம உடலில் அதிகரிக்க உதவி செய்யும். அதே மாதிரி மாலை நேரம் ஒரு 4.5 மணிக்கு மேலேருந்து 6 மணி வரைக்கும் சூரிய ஒளியிலையும் விட்டமின் டி நிறைய இருக்குது. சூரியன் உதிக்கும் போதும் மறையும் போதும் அதுலேருந்து சூரிய ஒளியில் நிறைய பயன்கள் இருக்குது. அதை நாம் யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். அதனால தான் நீ கூட இப்போது என்னுடைய தோல் கருத்து போயிடுது அப்படின்னு சொல்கிறேன். அதனால தான் நான் சூரிய ஒளியை ஃப்ரீ டாக்டர்னு சொல்கிறேன். இதில் என்ன தப்பு இருக்குது?
1: ஆமாம் சார், நீ சொன்ன அப்படின்னா எனக்கு இவ்வளோ சூரியன்லேருந்து இவ்வளோ கிடைக்குதுன்னு எனக்கு தெரியுது. நான் இது வரைக்கும் சூரியன் துணிக்காய வட்டல் போட தான் உதவும்னு நினச்சேன். ஆனால் நமக்கு இவ்வளோ ஒரு ஃப்ரீ டாக்டர் இருக்கப்ப சரி சார், இன்னும் சூரியனால் என்னென்ன பயன்கள் இருக்குன்னு கொஞ்சம் சொல்ல.
2: சூரிய ஒளியில் என்ன பயன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விட்டமின் டி வந்து சூரிய ஒளியில் நிறையவே இருக்குது. அதுவும் காலையில் சூரியன் உதிக்கும் போது வர சூரிய ஒளியில் வந்து விட்டமின் டி நம்மளுக்கு ரொம்பவே அதிகமாக கிடைக்குது. இந்த விட்டமின் டினால் பல்வேறு வியாதிகள்லாம் குணமாகுதுன்னு சொல்கிறாங்க. சர்க்கரை வியாதி, இதய நோய், மல்டிபிள் ஸ்கிலிரோசிஸ் மற்றும் எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்களிலும் இது வந்து குணப்படுத்தும் அப்படின்னு நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க.
1: ஓ, இவ்வளோ பயன்கள் சூரியன் வெளிச்சத்தில் இருக்கா? ஸோ அப்போ இனிமேல் நம்ம தினமும் சூரியன்லே நின்னா போதும் போல இருக்கே, நமக்கு எந்த நோயும் வராதே.
2: ஐயோ, சூரியன்ல நிறைய பயன் இருக்குதான், அதுக்காக முழு நேரமும் அங்கேயே நிற்கணும்னு அவசியம் கிடையாது, அப்படி நிற்கவும் கூடாது. அப்படி நிற்கிறதுனால சூரியன்லேருந்து வர சில கதிர்கள்னால நம்மளுக்கு தீங்குகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் காலை நேரத்துலேயும் மாலை நேரத்துலேயும் ஒரு 10 நிமிஷம் இருந்தால் கூட போதும், அதுவே நம்மளுக்கு போதுமான சக்தி நம்ம உடலுக்கு கிடைக்கும்.
1: சூரியன்லேருந்து பல தீங்கு விளைவிக்கிற கதிர்கள் கூட வருமா? அதெல்லாம் என்னென்ன?
0: சுட்டு எரிக்கும் சூரியன்லேருந்து வெளிவர ஒளிக்கதிர்களை 4 வகையாக பிரிக்கிறாங்க. 1 எக்ஸ்ரே கதிர்கள், 2வதா அல்ட்ரா வயலட், சிபி கதிர்கள், இன்ஃப்ராரெட் கதிர்கள். இந்த 3 நம்ம கண்ணுக்கு தெரியாது. நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய வெயிலின் சூரிய கதிர் மட்டும்தான். குறிப்பாக பூமியை தாக்கக்கூடிய அல்ட்ரா வயலட் கதிர்கள் வந்து விண்வெளியில் உள்ள வாயுக்கள், ஓசோன் லேயர் மற்றும் மாசுபடலம் மற்ற தடுப்பு சக்தியால் தடுக்கலைன்னா நம்ம பூமியை தாக்கி நம்ம மனுஷங்களுக்கெலாம் வந்து ஸ்கின் கேன்சர் மற்றும் பல கேன்சர்லாம் உருவாக வாய்ப்பு இருக்குது. இதனால தான் அண்டார்டிகாவில் இருக்க ஐஸ்பர்க்ஸ்லாம் உருக ஆரம்பிச்சிருது. இதனால் அங்கே இருக்க உயிரினங்களோட வாழ்வாதாரமும் கேள்விக்குறியாயிடுச்சு.
1: சூரியனை பார்க்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க.

0: எனக்கு தெரிஞ்சு 84 வயது தொழிலதிபர் ஒருவர் 24 மணி நேரமும் வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பார். வெயில் வெளியில் வருவதே இல்லை. வெளியில் வெயிலா மழையா என்ன நடக்குன்னு கூட தெரியாது. இவர் மட்டும் இல்லை, இவரை போல் நிறைய பேர் வீட்டை விட்டு வெளியே வராமல் ஏசி ரூம்லேயே வீட்டிலையும் ஆஃபீஸ்லையும் காலத்தை ஓட்டுறாங்க. வெயில் படாத இவர்கள் உடலுக்கு எப்படி வைட்டமின் டி கிடைக்கும்?
1: சூரிய ஒளி இயற்கையாகவே நம்மளுக்கு இலவசமாக கிடைக்கிறதுனால யாருக்குமே அதோடைய அருமை தெரியறதே கிடையாது. மணிக்கணக்காக வெயிலில் போய் நிற்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஒரு 10 நிமிஷம் நின்னா கூட போதும், நம்மளுக்கு தேவையான விட்டமின் டி நம்மளுக்கு கிடைக்கும்.
2: நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க, கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம்னு ஒரு பழமொழியே சொல்லியிருக்காங்க. காலையில் எழுந்த உடனே எல்லாரும் வந்து சூரிய நமஸ்காரம் செய்யறது ரொம்பவே அவசியம். இது செய்யறதுனால நம்ம கண்களுக்கும் நம்ம உடலுக்கும் மற்றும் நம்ம உடம்புல இருக்க 18 சக்கரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 18 சக்கரங்களும் ஆக்டிவ் ஆகி நம்ம உடம்பு சுறுசுறுப்பாக இருக்கிறதோட நம்ம மூளையும் சுறுசுறுப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லை, சூரிய ஒளியால் நிகழ்ந்த ஒரு அதிசய கதையை நான் இப்போ சொல்ல போகிறேன். சற்று மாநிலமான ஒரு பெண் ஒருவருக்கு மார்பக புற்றுநோய் இருந்தது. அவங்க வந்து அதிக நேரம் சூரிய ஒளியில் இருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு புற்றுநோய் அவங்க உடல் முழுவதும் பரவாமல் லேசான பாதிப்போட அவங்க குணமாயிட்டாங்க. இதே அந்த பெண்மணி வந்து அதிக நேரம் வெயிலில் உழவாமல் அவங்க வீட்டிலேயே இருந்திருந்தாங்கன்னா அந்த புற்றுநோய் அவங்க உடல் முழுக்க பரவியிருக்கும் அப்படின்னு சொல்றாரு ஒரு அமெரிக்க விஞ்ஞானி.
1: அது மட்டும் இல்லைங்க, சூரியனால் பல பயன்கள் இருக்குன்னு நான் முன்னாடி சொன்ன மாதிரி காலையில் எழுந்த உடனே இந்த சூரிய வெளிச்சம் நம்ம வீட்டுக்குள்ளே புகுற மாதிரி நாம் பண்ணணும். ஆனால் இப்போ யாருமே அந்த மாதிரி பண்ணுறதே இல்லைங்க. காலையில் எழுந்த உடனே என்ன பண்ணுறாங்க, ஜன்னல் கதவு எல்லாத்தையுமே சாத்தி வச்சுட்டு வெயில் படாமல் பார்த்துக்கிறாங்க. வீட்டு ஜன்னல் கதவு இதிலெல்லாம் சன்ஸ்கிரீன் பேப்பர்லாம் ஒட்டி வீட்டை வந்து ரொம்ப குளிர்ச்சியாக வச்சுக்கணும் அப்படின்னு எல்லோரும் நினைக்கிறாங்க. இந்த பேப்பர்னால சூரிய ஒளியில் இருக்கிற அல்ட்ரா வயலட் பி கதிர்களை உள்ளே வரவிடாமல் தடுத்து விடுது. அல்ட்ரா வயலட் பி அப்படின்ற கதிர் வந்து நம்மளுக்கு நல்லது தான், அதில் எந்த தீமையும் இல்லை. ஆனால் அந்த அல்ட்ரா வயலட் பின்ற கதிர் நம்ம யாருமே வீட்டுக்குள்ளே வர விடவே மாட்டேங்கிறோம். சூரிய ஒளியினால நம்மளுக்கு வைட்டமின் டி கிடைக்குதுன்னு சொல்கிறோம், ஆனால் அது நிறைய இருக்கிறதும் நம்ம உடம்புக்கு நல்லதில்லை. அதனால் எப்பயுமே டாக்டர்கிட்ட போய் நம்மளோட ரத்தத்தில் வைட்டமின் டி அது அளவு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம போய் தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்பவும் அவசியமானது. இரண்டாவது உலக போரிப்போ காயமான வீரர்களுடைய கை காலுடைய எலும்பு முறிவுகள் இல்லைனா வெளி காயங்கள் இந்த மாதிரி இருக்கும்போது அதில் மருந்தெல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா வெயிலில் வந்து காமிச்சதுனால சீக்கிரமாகவே குணமடைஞ்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கேருந்த வீரர்களுடைய உயிர் வந்து திரும்ப கிடைக்க சூரிய ஒளி வந்து ரொம்பவே உதவியாக இருந்தது அப்படின்னு டாக்டர் கால் ஹோப் மினிஸ்டர் என்பவர் அவருடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி மனிதனுக்கு தீங்கு பண்ணியிருக்கு அப்படின்னு நாம் நினச்சோம்னா மனித இனமே இருந்திருக்காது. அதனால் சூரியனால் மனிதன் மிருகம் செடி கொடி இந்த மாதிரி இருக்க எல்லாமே நன்மை தானே அடைஞ்சிருக்கு, அதில் தீமை எதுவுமே இல்லை. அதனால் சூரியனை வந்து தகுந்தபடி பயன்படுத்துறது எல்லாமே நம்மளுடைய கையில் தாங்க இருக்குது.
0: என்ன நேர்களே, இன்றைக்கி நாங்கள் பண்ண ஷோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல ஷோவுடன் உங்களிடம் இந்த விடை பெறுவது உங்கள் ஆஜய் டீம் சௌமியா சாய்பிரியா அண்ட் பவித்ரா. அண்டில் தென் ஸ்டே டியூனிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8.
3: வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. பொதுவா நம்ம எல்லாரும் நம்ம வாழ்க்கையில வந்து நல்ல நல்ல விஷயங்களை கத்துக்கணும். இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை கத்துக்கிறதுக்காக எம்ஓபி சமுதாய வானொலி வழங்கும் நன்னெறி நிகழ்ச்சி, வாங்க கேட்கலாம்.
4: ஹாய் அண்ட் வணக்கம் சென்னாய், நான் எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜில் இருந்து ராகவி பேசுகிறேன். இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் உங்களுக்காக கொண்டு வந்திருக்காங்க. என்ன டாபிக் பார்த்தீங்கன்னா கார். நிறைய பேர் கார் மேலே ரொம்ப கிரேஸியாக இருக்காங்க, அதுவும் யங்ஸ்டர்ஸ் ரொம்ப ரொம்ப கிரேஸியாக இருக்காங்க. அதுவும் மார்க்கெட்டில் வர இப்போது புது புது கார்ஸ்லாம் வர கொண்டு வந்திருக்காங்களா, இந்த மாதிரி காரில் போகணும் அந்த மாதிரி காரில் போகணும்னு சொல்லிட்டு ட்ரீம்ஸ்லாம் உங்களுக்கு இருக்க ட்ரீம்ஸ்லாம் வந்து அப்படி இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சில பேர்லாம் வந்து ப்ரொஃபைல் பிக்கை வந்து கார்ஸை தான் போட்டு வச்சுருக்காங்கன்னா அப்போ அவங்க எவ்வளோ பைத்தியமாக இருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க. அவங்களுக்குலாம் வந்து இப்போ நான் சொல்ல போகிற நியூஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இப்போ என்ன சொல்கிற இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, ப்ரூனே சுல்தான் அப்படின்ற ஹெசனல் போல்கியா வந்து பார்த்தீங்கன்னா உலக பெரும் கோடீஸ்வரர்களில் ஒருத்தரா. இவர்கிட்ட இருக்கிற பொருள் எல்லாமே ரொம்ப ஆடம்பரமான பொருளாக தான் இருக்குமா. இவங்களுக்கு இவர் வந்து மற்றவங்களுக்கு கொடுக்குற கிஃப்டாக இருக்கட்டும், இல்லை மற்றவங்களுக்கு இவருக்கு கொடுக்குற கிஃப்டாக இருக்கணும், எல்லாமே ரொம்ப ஆடம்பரமாக தான் இருக்குமா. இவர்கிட்ட எத்தனை கார் இருக்குன்றது அவருக்கே தெரியாதுன்னா பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி விதவிதமான கார்களை வந்து இவரோட அரண்மனையில் அவர் வச்சுருக்காராம். அதில் ரொம்ப முக்கியமான இது என்னென்னா, ரோல்ஸ் ராய்ஸ் அப்படின்ற நிறுவனம் வந்து இவருக்காகவே சில்வர் ஸ்கேப் லிமோசோன் அப்படின்ற ஒரு காரை வந்து தயாரிச்சிருக்காங்க. இந்த காரோட முக்கிய பாகங்கள் வந்து 24 கேரட் தங்கத்தாலேயே செஞ்சுருக்காங்கன்னா அப்போ பார்த்துக்கோங்க அந்த கார் எப்படி இருக்கும்னு. இந்த காரோட பின்புறத்தில் வந்து ப்ரூனே சுல்தானுக்காகவே ஒரு சிம்மாசனத்தை வடிவமைச்சிருக்காங்க. 1990s இந்த ரோல்ஸ் ராயல்ஸ் இந்த நிறுவனம் வந்து இயங்கிட்டு இருக்கு. அப்போதிலிருந்தே வந்து பெரும்பாலான கார்களை வந்து ப்ரூனே சுல்தான் தான் வாங்கியிருக்காராம். ஸோ அதனால் ரோல்ஸ் ராயல்ஸ் நிறுவனம் என்ன முடிவு பண்ணியிருந்துச்சுன்னா, இவருடைய திருமணத்துக்கு ஒரு பரிசாக இந்த சில்வர் ஸ்கேப் லிமோசானை வந்து கிஃப்டாக வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கிஃப்டை வந்து அவரோட மேரேஜுக்கு அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ப்ரெசண்ட்டாக இருக்கிற அவரோட அந்த காரோட விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா 86 crores ஆங்க. ஜஸ்ட் இமேஜின், 86 croresனா அது எவ்வளோ பெரிய எவ்வளோ இதுவாக அந்த காரை செஞ்சுருப்பாங்க. சிறு சிறு ஸோ ஒண்டர்ஃபுல் கிஃப்ட் நினைக்கிறேன். ஸோ இந்த நான் இப்போ சொல்ல நியூஸை வந்து நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, அப்படியே சில பேர் அப்படியே பற்றி தெரிஞ்சிருப்பீங்க.
5: Listening to MOP Community Radio 107.8 FM.

0: வணக்கம் நேர்களே, நீங்க கேட்டுக்கொண்டு இருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே சலோமி. இப்ப வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸை சேர்ந்த பிரியங்கா, ஸ்ரீவித்யா, சலோமி, பானுமதி, கீர்த்திகா இவங்க எல்லாம் கமிட்மெண்ட் டுவர்ட்ஸ் ஆம்பிஷன் அப்படின்ற தலைப்புல வந்து ஒரு நாடகம் போட வந்திருக்காங்க. இப்ப அந்த நாடகம் கேட்கலாமா?
1: காட்சி ஒன்று, இடம் கல்லூரி. பங்கேற்பவர்கள் சலோமி, பானுமதி, கீர்த்திகா. முதல் ஆண்டு கல்லூரிக்கு செல்கிறார்கள்.
2: டென்த்தில் ஒன்றா படித்து நல்லா மார்க் எடுத்தோம், அதே மாதிரியே டுவெல்த்லேயும் நல்லா மார்க் எடுத்தோமா, இப்போ காலேஜ் வந்துட்டோம், எப்படியாவது நல்லா படிக்கணும்.
3: ஆமாம் பானு, நல்லா படிக்கணும். நம்ம நம்மளோட எய்மே ஐஏஎஸ் ஆகிறது தான். ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ஒழுங்காக படிக்கணும். ஓகே
0: கீர்த்தி, நம்ம நினச்ச மாதிரி நம்மளுக்கு இந்த காலேஜ் கிடைச்சிருச்சு, நம்ம படிக்கலாம்.
3: ஓகே, நம்ம கிளாஸ் போகலாமா?
0: ம், போகலாம்.
1: காட்சி இரண்டு, வகுப்பறையில். ஆசிரியராக ஸ்ரீவித்யா.
4: ஹாப்பி டே கேர்ள்ஸ்.
5: ஹாப்பி டே மேம்.
4: கேர்ள்ஸ், உங்களுக்கு வந்து காலேஜ் லைஃபுங்கிறது உங்களுக்கு வந்து புதிய அனுபவமாக இருக்கும். ஸோ அதனால ஸ்கூல் லைஃப்பில் நீங்கள் எல்லாருமே படிப்பு படிப்பு படிப்புன்னு அப்படியே போயிருக்கும். ஸோ காலேஜ் லைஃப்பில் வந்து என்ஜாய் பண்ணுற பாட்டுன்னு தனியாக இருக்கும், ஸோ படிக்கிற பாட்டுன்னு தனியாக இருக்கும். ஸோ நீங்கள் படிக்கிற நேரத்தில் கரெக்டாக நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களோட கோலை வந்து நீங்கள் சக்சீட் பண்ணிடலாம். ஸோ அப்படி நீங்கள் படிக்காமல் விட்டுட்டிங்கன்னா உங்களோட கோலை வந்து நீங்கள் சக்சீட் பண்ண முடியாது. ஸோ என் பேர் வந்து ஸ்ரீவித்யா, நான் வந்து இங்கே 5 வருஷமாக காலேஜில் ஒர்க் பண்ணுற லெக்சரராக. ஸோ வந்து நான் என்னோடய சப்ஜெக்டில் வந்து ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். படிக்கிற நேரத்தில் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ உங்களோட லைஃப், காலேஜ் லைஃப்பை என்ஜாய் பண்ணுற நேரத்தில் நீங்கள் கரெக்டாக என்ஜாய் பண்ணலாம். கீர்த்திகா, உங்களோட எய்ம் என்ன, ஆம்பிஷன்?
3: என்னோட எய்ம் வந்து ஐஏஎஸ் ஆகணும். அதே மாதிரி நாங்கள் 3 பேரும் ஒரே ஸ்கூலில் தான் படித்தோம், அதே ஒரே காலேஜில் தான் படிக்க போகிறோம். எங்கள் 3 பேரோட ஆம்பிஷனும் அதுதான்.
4: ஓகே, உங்களோட கோலை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள்.
5: தேங்க்யூ மேம்.
1: காட்சி மூன்று, ஃபர்ஸ்ட் இயர் எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட்ஸ்லாம் வந்து அன்னைக்கு.
0: கீர்த்தி, பானு, ஒன்று தெரியுமா, ரிசல்ட்னா போட்டாங்களாம். நம்ம ஃபர்ஸ்ட் இயர் ரிசல்ட் எல்லாம் இன்டர்நெட்ல போட்டாங்க, அதை போய் நம்ம பார்க்கணும் பானு.
3: ஆமா ஆமா, வா சீக்கிரம் போய் பார்க்கலாம், வா பானு.
2: ஐயோ, நான் வரலப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. 95 96 97 அப்படி வந்தாதான் எனக்கு பயமா இருக்கு, நான் வரல.
3: நம்ம நல்லா படிச்சிருக்கோம்ல, அப்புறம் என்ன, நல்ல ரிசல்ட்டா வரும், வா போய் பார்க்கலாம்.
0: ஏய், நிச்சயமா நம்ம 95 அபோவ் தான் பானு இருப்போம், பயப்படாம போய் பார்ப்போம்.
2: இல்லப்பா, நான் வரல, நீங்களே யாரோ ஒருத்தங்க பார்த்து சொல்லுங்க, நான் வரலப்பா.
3: சரி சலோமி, நம்ம 2 பேரும் போய் பார்க்கலாம், அவங்க இருக்கட்டும், பார்த்துட்டு வந்து சொல்லலாம்.
0: சரி கீர்த்தி, நம்ம போய் பார்க்கலாம். பானு, நீ 95% வாங்கிட்ட, போ கலக்குற.
2: ஏய், அப்படியா, ரொம்ப சந்தோஷம்டி. கீர்த்தி, நீ எவ்வளோ?
3: நான் வந்து 97%.
2: சலோமி, நீ?
0: நான் 96%.
2: ஏய் பரவாயில்லடி, எல்லாருமே நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்கிட்டோம், இதே மாதிரி நெக்ஸ்ட் செம்லயும் பண்ணனும், சரியா?
3: ஆமா பண்ணனும்,
0: நிச்சயமா பண்ணனும்டி, அப்பதானே நம்ம கனவை அச்சீவ் பண்ண முடியும்.
1: இதே மாதிரி செகண்ட் இயர்லயும் இந்த 3 பசங்களும் நல்ல மார்க் எடுத்தாங்க. தேர்ட் இயர்ல ஃபர்ஸ்ட் டே காலேஜுக்கு போறாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்.
0: பானு, நம்ம தேர்ட் இயர் வந்துட்டோம் பானு, 2 வருஷம் படிச்சு படிச்சு, ஐயோ கடவுளே.
2: ஆமா சலோமி, எவ்வளோ ஒர்க் லோட் ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு தேர்ட் இயர் வந்தோனே. நம்ம எங்கேயாவது வெளில போலாமா இன்னைக்கு? பீச், பார்க், அங்கமே போலாமா?
0: ம், பீச் போலாம் பானு. பானு, அந்த கேங்னா பீச்சுக்கு போயிட்டு போட்ல அங்க இங்கன்னு போட்டோ எடுத்து வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்னு எல்லாத்துலயும் போடுறாங்க பானு, அது மாதிரி நாமளும் போடலாமா?
2: ஆமா சலோமி, நம்ம இது வரைக்கும் கட் அடிச்சதே இல்ல, இன்னைக்கு எப்படிதான் இருக்குன்னு பாக்கலாம், ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், போலாமா?
0: ம், போலாமே.
3: ஏன் இந்த நேரம் இங்கே உட்காந்துருக்கீங்க, கிளாஸ் போலையா?
0: கிட்டி, நாங்க கிளாஸ்க்குனா வரல, நாங்க பீச்சுக்கு போறோம், நீயும் வரியா?
3: ஏன் சொல்லாம இப்படி பண்ற, வா நம்ம கிளாஸ் போய் கிளாஸ் கவனிக்கலாம். இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டே தேர்ட் இயர்ல, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேவே பங்க் பண்ண போறீங்களா? நம்ம இன்னொரு நாள் போலாம் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம்.
0: கீர்த்தி, நம்ம 2 வருஷம் படிச்சோம் கீர்த்தி, ஏன் இன்னும் படிப்பு படிப்புன்ட்டு, ஐயோ தலைவலியா இருக்கு கீர்த்தி, பிளீஸ் நம்ம பீச்சுக்கு போலாமே.
3: இதான் ஃபைனல் இயர் சலோமி, நம்ம இந்த வருஷம் தான் ஒழுங்கா படிக்கணும், வா போலாம், கிளாஸ் போலாம், வா பானு.
2: ஏ, நாங்க வரலப்பா, நீ வந்தா உன்னை கூட்டிட்டு போறோம், இல்லனா நாங்க 2 பேரும் போயிட்டு வரோம், வரியா வரலையா?
3: அப்ப நீங்க கிளாஸ் வர போறது இல்லையா?
0: இன்னைக்கு ஒரு நாள் தானே, வா கீர்த்தி, நாம எல்லாரையும் பாக்குறல, எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. நம்ம காலேஜ் வந்து நம்ம 2 வருஷம் படிச்சுட்டே தானே கீர்த்தி இருந்தோம்.
3: நான் வரல, நீங்க வேண்டாம், போயிட்டு வாங்க, பை
2: பை
0: பை.
1: இதே மாதிரி சலோமியும் பானுமதியும் நிறைய நாள் கிளாஸ்க்கே வராம பங்க் அடிச்சுட்டு அங்கேயும் சுத்திட்டு இருக்காங்க. ஆனா ஒரு நாளைக்கு கிளாஸ்க்கு வராங்க, அப்ப என்ன நடக்குதுன்னு பாக்கலாம்.
4: ஹாப்பி டே கேர்ள்ஸ்.
5: ஹாப்பி டே மேம்.
4: உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் சர்க்குலர் வந்திருக்கு கேர்ள்ஸ்.
3: என்ன மேம் அது, சொல்லுங்க.
4: உங்களுக்கு ஸ்டேட் லெவலில் ஒரு காம்படிஷனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. கீர்த்தி, பானு, சலோமி எல்லாம் வந்து ஐஏஎஸ் படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டீங்க, ஸோ இதில் நீங்கள்லாம் கலந்துக்கலாமே.
3: ஓகே மேம், நான் கலந்துக்கிறேன். இவங்க ரெண்டு பேரையும் நீங்களே கேளுங்க, இன்னைக்கு தான் கிளாஸ் வந்திருக்காங்க.
4: சலோமி, பானு, ஏன் இவ்வளோ நாளாக கிளாஸ்க்கு வரல?
6: எனக்கு உடம்பு சரியில்லை மேம்.
2: எனக்கும் உடம்பு சரியில்லை மேம்.
4: ஸோ இந்த காம்படிஷனில் நீங்கள் கலந்துக்கிட்டிங்களா, உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கிரெடிட்ஸ் மாதிரி கிடைக்கும். ஸோ தயவு செஞ்சு எல்லாரும் கலந்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப ஆல் தி பெஸ்ட்.
2: ஐயோ, இந்த மேம் வந்துட்டாங்களா? எப்பா பாரு, ஏதாவது சர்க்குலர் வேலையே இல்லையா?
3: ஏன் பானு அப்படிலாம் பேசுகிற? நம்ம மேம் நம்ம நல்லதுக்கு தானே சொல்கிறாங்க. வா, நம்ம இந்த காம்படிஷனில் போய் கலந்துக்கலாம்.
2: எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைப்பா, நான் வரல.
6: பானு, நாளைக்கு வெளியே போகணும்ல?
2: ஆமாம் சலோமி, அதுக்காக நம்ம இது பார்ட்டிசிபேட் பண்ண வேணாம். கீர்த்தி வேணா பண்ணட்டும், நம்ம போவேணாம். இது இல்லாமலே நம்ம வின் பண்ணிக்கலாம்.
3: அப்போ நீங்கள் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறது இல்லையா?
2: இல்லப்பா, நாங்கள் பண்ணல.
3: சரி, நீங்கள் ஏன் தான் இப்படி மாறினீங்கன்னு தெரியல. நான் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். பாய்.
4: பாய்.
3: மேம், என் நேம் எழுதிக்கோங்க.
4: ஆ, ஓகேடா.
1: காட்சி 4. நல்லா படிக்கிற பொண்ணான கீர்த்தி இப்போ காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறான்.
3: என்ன மம்மி, நீங்கள் ஏன் படுத்துட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன ஆச்சு?
4: எனக்கு உடம்பே சரியில்லை கீர்த்தி, பெட்டை விட்டு ஏஞ்சிக்கவே முடியல, ரொம்ப உடம்பு முடியல. நீ வேற நாளைக்கு காம்படிஷன் இருக்குன்னு சொன்னல, நீ என்னை பத்தி கவலைப்படாதம்மா, நீ போய் படிப்போ.
3: சரிம்மா, நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு நான் அப்புறம் போய் படிக்கிறேன். நைட்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணா போதும்.
4: சரிம்மா.
1: இவ்வளோ இடைஞ்சலுக்கும் நடுவில் கீர்த்திக்கா அவங்க அம்மாவையும் பார்த்துட்டு அப்புறம் கூடவே படிச்சுட்டு எப்படியோ காம்படிஷனையும் வின் பண்ணிட்டா. தேர்ட் இயர் முடிவில் சலோமியும் பாடும் எப்படியோ திக்கி திணறி அவங்க பாஸ் ஆகிட்டாங்க. ஆனால் கீர்த்திக்கா இன்னும் நல்ல ரிசல்ட் வாங்கினா அவங்களோட. இப்போ அவங்க மூணு பேருமே ஐஏஎஸ்க்கான இன்டர்வியூக்கு போகிறாங்க. என்னதான் நடக்குதுன்னு நாங்கள் பார்க்கலாம்.
2: ஐயோ சலோமி, இன்டர்வியூ எப்படி இருக்குன்னே தெரியல, ரொம்ப பயமாக இருக்குது. என்ன க்வெஸ்சன் கேட்பாங்கன்னு கூட தெரியல.
6: பானு, கீர்த்தி அட்டன் பண்ணாலே அந்த காம்படிஷன் நாமளும் அட்டன் பண்ணியிருக்கலாம் போல இருக்கு.
2: ஆமாம், சரி இப்போ என்ன பண்ணுறது, லாஸ்ட் மினிட் வந்துட்டோம். சரி விட, என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம்.
3: நான் இதுக்கு தான் இப்போ ஃபீல் பண்ணுறீங்க. நான் அன்றைக்கே அந்த காம்படிஷன் அட்டன் பண்ணியிருக்கலாம்ல, அது எனக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது தெரியுமா? இன்டர்வியூக்கு டைம் ஆச்சு, என் டேர்ன் வரப்போகுது, நான் போகிறேன். நீங்களும் ப்ரிப்பராக இருங்க. ஓகே
4: கீர்த்திகா.
3: எஸ் மேம். குட் மார்னிங் மேம்.
4: யா, குட் மார்னிங்.
3: குட் மார்னிங் மேம்.
4: குட் மார்னிங், டேக் யூ சீட்.
3: தேங்க்யூ மேம்.
4: உங்கள் சர்டிஃபிகேட்ஸ்லாம் காட்டுங்க. ஓகே, உங்களோட குவாலிஃபிகேஷன்லாம் நல்லா தான் இருக்குது. நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர் 97 எடுத்திருக்கீங்க இல்லையா? செகண்ட் இயர் தேர்ட் இயர்லேயும் நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க. 10th 12th நல்லா படிச்சிருக்க, ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிங்களோ.
3: எஸ் மேம்,
4: உங்கள் மார்க்லேயே தெரியுது. ஸோ நீங்கள் இங்கே ஐஏஎஸ் இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்க, நீங்கள் ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க. ஸோ அதுக்காக நீங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க?
3: மேம், நான் நிறைய சர்வீஸ் எக்ஸாம் எழுதியிருக்கேன், அதுக்கப்புறம் நிறைய காம்படிஷன்லாம்

0: ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் இயரில் நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க, செகண்ட் இயரில் நல்லா தான் எடுத்திருக்கீங்க, தேர்ட் இயரில் என்ன ஆச்சு? ஏன் கம்மி மார்க் எடுத்திருக்கீங்க?
1: உடம்பு சரியில்லை மேம்.
0: உடம்பு சரியில்லையா? சரி ஓகே, சொல்லுங்கள் நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்க, எதுக்காக இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணீங்க?
1: எனக்கு ரொம்ப இஷ்டம் மேம் ஐஏஎஸ் படிக்கணும்னு.
0: சரி ஓகே, உங்களோட குவாலிஃபிகேஷன்லாம் எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிசல்ட் சொல்கிறேன்.
1: ஓகே மேம்.
0: நெக்ஸ்ட் சலோமி.
2: எஸ் மேம்.
0: சர்டிஃபிகேட்ஸ் காட்டுங்க. உங்கள் குவாலிஃபிகேஷன் ஓகே தான், தேர்ட் இயரில் ஏதோ ஓரளவுக்கு பரவாயில்ல பண்ணியிருக்கீங்க. ஸோ நீ உங்களோட ஆம்பிஷன் என்ன, நீங்கள் எதுக்கு இந்த ஃபீல்ட் சூஸ் பண்ணியிருக்கீங்க?
2: நான் சர்வீஸ் பண்ணணும், அதனால தான் நான் ஐஏஎஸ் ஆகணும்னு சூஸ் பண்ணேன்.
0: நீங்கள் முதல்லேருந்தே நல்லா படிச்சிருந்தீங்கன்னா ஈஸியாக மார்க் வாங்கியிருக்கலாமே, ஈஸியாக அதில் சேர்ந்துருக்கலாம்.
2: எஸ் மேம், எனக்கு நடுவில் கொஞ்சம் ஃபீவரிஷ்னாக இருந்துச்சு, உடம்பு கொஞ்சம் முடியலாமல் இருந்ததால் தான் ஃபைனல் இயரில் என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, அதான் ரீசன்.
0: சரி ஓகே, வெயிட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன்.
2: ம், தேங்க்யூ மேம்.
3: ஆக மொத்தத்தில் கீர்த்திகா எப்படியோ செலக்ட் ஆகிட்டா, ஆனால் இந்த பங்க் அடிச்சுட்டு ஊசித்திட்டு இப்போ கடைசியில் இன்டர்வியூவில் போய் உட்காந்த பானுமதியும் சலோமியும் என்னாச்சுன்னு பார்க்கலாம்.
0: பானுமதி, சலோமி, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதால நான் உங்களை இந்த கோச்சிங் சென்டரில் சேர்த்துக்கிறேன்.
4: தேங்க்யூ மேம்.
0: பட் ஆனால் நான் உங்களை வார்ன் பண்ணி தான் அதில் சேர்க்குறேன், நீங்கள் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணலன்னா நான் உங்களை எப்படி வேணாலும் வெளியே அனுப்பிடுவேன். ஸோ ஒழுங்காக பார்த்து ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணி நல்லா படிங்க, இப்போயாவது கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க.
2: ஓகே மேம்.
0: ஸோ நாளையிலேருந்து வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கீர்த்திகா, நீங்கள் நல்லா பண்ணியிருக்கிறதால உங்களை சேர்த்துருக்கேன், ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஐஏஎஸ் ஆவா, என்னோட வாழ்த்துக்கள்.
2: பானு, நாமளும் செலக்ட் ஆகிட்டோம் பானு.
1: ஆமாம் சலோமி.
2: கீர்த்தி பத்தியா, நாங்கன்னா சுத்தணும், ஆனாலும் செலக்ட் ஆகிட்டோம், நீயும் எங்கள் கூட வந்து நல்லாவே சுற்றிருக்கலாம்.
5: அது காலேஜ், இது வந்து ட்ரைனிங் சென்டர், நீங்கள் வந்து இங்கே சுற்றினா அது மாதிரிலாம் இருக்குது, செலக்ட் ஆக முடியாது, அதனால் நீங்கள் ஒழுங்காக இங்கே படிங்க, காலேஜில் இருந்த மாதிரி ஊர் சுற்றாதீங்க, சரியா?
2: ட்ரை பண்ணுறோம்.
5: ட்ரை பண்ணுறீங்களா? சரி, ஏதோ பண்ணுங்க.
3: கீர்த்திகா அவளோட யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணி இப்போ ஹை போஸ்ட்டுக்கு அவள் எய்ம் பண்ண மாதிரியே போயிட்டா. ஆனால் சலோமியும் பானுமதியும் அவங்க எய்ம் பண்ண லெவலில் அவங்களால ரீச் பண்ண முடியல.
2: இப்போ கேட்ட நாடகம் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை வந்து மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஆர்ஜே சலோமி. நீங்கள் இதுவரை கேட்டுக்கொண்டு இருந்தது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நன்றி.

எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பேசிக் கொண்டிருப்பது கலைச்செல்வி சண்முகம். உங்களோட ஆரோக்கியத்திற்கு, உங்களோட மனசு நிம்மதிக்கு, உங்க குடும்பம் நல்லா சந்தோஷமா இருக்கிறதுக்கு, அற்புதமா இருக்கிறதுக்கு எல்லா முக்கியமான விஷயம் யோகா. கண்டிப்பா நீங்க நாளையில இருந்து எல்லாரும் யோகா செய்வீங்கன்னு நினைக்கிறேன் நானு. யோகா செஞ்சீங்கன்னாக்கா உங்க உடல் மட்டும் இல்ல, உயிர் மட்டும் இல்ல, மனம், உடல், உயிர், மனம் எல்லாத்துக்கும் ஆரோக்கியத்துக்கு முக்கியமான காரணம் யோகா.

0: ஆரோக்கியமே சிறந்த பரிசு, உணவே மருந்து.
1: வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு, உணவு கூட அப்படித்தான். அளவோடு சாப்பிட்டால் நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் உணவே மருந்து.

0: MOPCR 107.8. இது உங்க ஏரியா FM.
1: சிறுகதை வாசித்தல். வேகமான உலகத்துல நாம இப்ப வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால கதை கேக்கறதையும் கதை எழுதறதையும் கதை வாசிக்கிறதையும் நம்ம சுத்தமா மறந்துட்டோம். அப்படி மறந்து போன சிறுகதை வாசித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் திருப்பி நாங்க புத்துயிர் கொடுத்து கொண்டு வந்திருக்கோம். வாங்களே கதை கேட்கலாம்.
2: ஹலோ சின்னே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8. எப்பயுமே ஸ்கூல்ஸ்ல இருந்து வீட்டுக்கு போற வழியில இருக்க எல்லா சாட் ஷாப்ஸையும் பார்த்து நம்மளுக்கு வந்து வாய் ஊறி டெம்ட் ஆகி அம்மா வீட்டுல ஏதாவது செஞ்சு வச்சிருப்பாங்களான்னு ஒரு பெரிய ஏக்கத்தோடயே போவாங்க. இதுவே அம்மா வீட்டுக்கு போன உடனே ஒரு சர்ப்ரைஸ்டா சூப்பரான டிஷ் இருந்தா எவ்வளவு ஜாலியா நம்ம அந்த ஈவினிங் என்ஜாய் பண்ணுவோம். சோ இப்ப நம்மளுக்கு ஒரு சூப்பரான சிம்பிள் டிஷ் சொல்லித்தரத்துக்கு வந்திருக்காங்க மிஸ் நிஷாந்தினி ஃப்ரம் 3rd BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ்.
3: வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் சொல்லி தர போறேன். அது ஜஸ்ட் 2 to 3 minutes தான், ரொம்ப சிம்பிளான ஸ்நாக். அது எப்படின்னா, கொஞ்சம் ஒரு 7 to 8 ஸ்லைஸ் ஆஃப் பிரெட்ஸ் எடுத்துக்கோங்க. பிரெட்ஸ் எடுத்துட்டு அதோட கார்னர்ஸ் எல்லாமே, அந்த ப்ரௌன் கலர் கார்னர்ஸ் எல்லாமே வந்து தனியாக பிச்சுட்டு ஒரு வெசலில் போட்டு வச்சுக்கோங்க. அந்த ஒயிட்ஸ் எல்லாத்தையும் நல்லா உதிர்த்துடுங்க, நல்லா பவுடரி மாதிரி ஆக்கிடுங்க. அதில் கொஞ்சோண்டு எவ்வளோ பிரெட் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தேவையான கர்ட் ஊற்றிக்கோங்க. நல்லா கொஞ்சம் திக்காக இருந்தால் இட்ஸ் ஓகே. கர்ட் ஊற்றிட்டு அந்த கர்டுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுட்டு கொஞ்சம் ஒரு 1 to 1.5 ஆனியன்ஸ் எடுத்துட்டு நல்லா சாப் பண்ணி போட்டுருங்க. அதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வாட்டர் சேர்க்க வேணாம், பிகாஸ் அது கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் அது வந்து ரோல் பண்ண முடியும். ஸோ நீங்கள் அப்படியே அது நல்லா வந்து இது மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் சூடாக இருக்க தண்ணி, ஐ மீன் எண்ணெயில் வந்து அது போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அந்த ப்ரௌன்ஸ் எட்ஜஸ் எல்லாம் எடுத்து வச்சுருப்பீங்க, அதை நல்லா வந்து பவுடர் மாதிரி பண்ணிவிட்டு அது லைக் பிரெட் க்ரம்ஸில் வந்து அதை ரோல் பண்ணி எடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு ரோல் மாதிரி, நீங்கள் பண்ண பிரெட்ஸை ரோல் மாதிரி பண்ணிவிட்டு ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி ஒரு அந்த பொன்னிறம் வர மாதிரி எடுத்துகிட்டு நல்லா உள்ளியும் அவ்வளோவா வேக வேணாம், பிகாஸ் இட்ஸ் ஆஃப் கர்ட் அண்ட் ஆனியன் தான். கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் ஆனியன் நீங்கள் பண்ணும்போது சாப்பிடும்போது. அதை நீங்கள் ஜஸ்ட் எடுத்து நீங்கள் வந்து சாஸ் கூட வச்சு சர்வ் பண்ணால் நல்லாயிருக்கும். இதில் தேவைன்னா பொட்டேட்டோ, தட் இஸ் வேக வச்ச பொட்டேட்டோ பீஸ் கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும் ப்ளஸ் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். தேங்க்யூ.
2: என்ன நேயர்களே, நீங்க நிஷாந்தினி சொன்ன பிரெட் நக்கெட்ஸ் கேட்டு ரசிச்சிங்களா? இதே மாதிரி இன்னொரு நக்கெட் செய்யறதுக்கு நம்ம ஐஸ்வர்யா வந்திருக்காங்க ஃப்ரம் 3rd BSc கம்ப்யூட்டர்.
4: நான் இப்போ உங்களுக்கு சீஸ் கார்ன் நக்கெட்ஸ் எப்படி பண்றதுன்னு சொல்றேன். நம்மளுக்கு தேவையான பொருட்கள் சீஸ் கியூப்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, அப்புறம் ஸ்வீட் கார்ன் தேவை, அப்புறம் ஒரு பவுலில் வந்து மைதா எடுத்து வச்சுக்கோங்க, அப்புறம் உப்பு தேவையான அளவு, பெப்பர் தேவையான அளவு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதை எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். சீஸை நல்லா கிரேட் பண்ணிக்கணும். முதல்ல கிரேட் பண்ணி ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் ஸ்வீட் கார்னை தனித்தனியாக நம்ம உதுத்தி வச்சுருப்போம். ஒன்று நீங்கள் முழு கார்ன் வாங்கி உதுத்திக்கலாம், இல்லை ஷாப்ஸில் தனியாக ஸ்வீட் கார்னுன்னு விற்கும், அதையும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸ்வீட் கார்னையும் சீஸையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஒரு பவுலில் போட்டுட்டு. அதுக்கப்புறம் அதில் கொஞ்சோண்டு பெப்பர், பெப்பர் உங்களுக்கு நிறையா காரம் சேர்க்கணும் அப்படின்னா பெப்பர் நிறையா ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன ரோல்ஸாக பண்ணி இன்னொரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த பவுலில் மைதா போட்டு எடுத்து வச்சுருந்தோம் தெரியுமா, அந்த பவுலில் இந்த சின்ன ரோல்ஸை அதில் போட்டு நல்லா ஒரு திக் லேயர் மாதிரி அது ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா அதை எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி எல்லா ரோல்ஸையும் மைதாவில் போட்டு ரோல் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் இன்னொரு பேனில் நல்லா ஆயில் ஊற்றிட்டு ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இந்த பண்ணி வச்சுருந்த ரோல்ஸை போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். எடுத்தால் உங்களுக்கு சுவையான சீஸ் கார்ன் நக்கெட்ஸ் ரெடி ஆயிரும்.
2: என்ன நேர்களே, இன்னைக்கு கேட்ட ரெண்டு நக்கெட்ஸும் கேட்கும் போதே செம்ம ருசியாக இருந்துச்சுல. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் RJ சரணவி.

0: You are listening to MOP Community Radio 107.8 FM.
1: ஜூன் 15
2: நான் இப்ப எங்க அம்மாவோட கருவகத்துல இருக்கேன்.
1: ஜூன் 17
2: ஓ எனக்கு சதலா வந்துடுச்சு. இப்ப
1: ஜூன் 30
2: எங்க அம்மா சொன்னாங்க எங்க அப்பா கிட்ட நீங்க இப்ப அப்பா பார்க்க போறீங்கன்னு.
1: ஜூலை 15
2: என்னுடைய இதய துடிப்போட சத்தம் நானே உணர்ந்தேன்.
1: ஆகஸ்ட் 15
2: எனக்கு இப்ப சின்ன கை கால் தலை எல்லாமே வந்துடுச்சு.
1: ஆகஸ்ட் 17
2: நான் இப்ப என்ன என்ன ஏன் அல்ட்ராஸ்கேன்ல பாக்குறேன். ஓ நான் ஒரு பொண்ணு.

0: August 18.
1: நான் இப்போ இறந்துட்டேன். எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் எனக்கு கொண்டுட்டாங்க, ஏன்னா நான் ஒரு பொண்ணுன்றதுனால.
2: பெண்ணாய் பிறக்க மாதவம் செய்திட வேண்டும், மாறாக பெண் என தெரிந்ததும் கருவிலேயே சிதைத்தல் நியாயமா? மக்களே சிந்தியுங்கள். பொதுநலம் கருதி வெளியிடுவோர், MOP சமுதாய வானொலி 107.8.

வணக்கம், நான் சுதா ரகுநாதன் பேசுறேங்க. நான் ஒரு கர்நாடக இசை பாடகி. இப்போ நான் வந்து சொல்ல போற விஷயம் வந்து எல்லாருக்குமே ரொம்ப உபயோகமுள்ள ஒரு விஷயம், எஸ்பெஷலி மகளிருக்கு. இப்போ வந்து நீங்க குடும்ப தலைவி எடுத்திருந்தீங்கன்னா அவங்க வந்து எப்போதுமே அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்களை பத்தி தான் யோசிப்பாங்க. உணவு பொறுத்த வரைக்கும் எல்லாம் அவங்களுக்கு வந்து சாதிச்சுட்டு தான், அவங்க வந்து அவங்களுக்கு பரிமாறிட்டு தான் இவங்க வந்து என்ன மிச்சம் இருக்கோ அதை வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க யூஸ்வலா. அந்த நிலைமை இப்ப கொஞ்சம் மாறிட்டு வருது, ஆனா முழுமையா மாறல. அதாவது அழுத்தமா சொல்லணும் அப்படின்னு அந்த குடும்ப தலைவி வந்து கண்டிப்பா தன் உடம்ப வந்து முதல்ல பாத்துட்டாதான் குடும்பத்தை வந்து தன்னோட தோல்ல வந்து சுமக்க முடியும். சத்துள்ள உணவுகளை வந்து கண்டிப்பா உட்கொள்ள வேண்டும். அதாவது பால், சின்ன வயசு அதாவது 30 வயசு 35 வயசுக்குள்ள இருந்தா தயிர் கண்டிப்பா சாப்பிடலாம். அசைவ உணவு சாப்பிடுறவங்களா இருந்தா மீன் வகைகள், முட்டை இதெல்லாம் சாப்பிடலாம். சைவ உணவு சாப்பிடுறவங்க வந்து கண்டிப்பா வந்து பச்சை நிற காய்கறிகளை வந்து கண்டிப்பா சேர்த்துக்கணும். இப்போ பீன்ஸ், அப்புறம் லீஃபி வெஜிடபிள்ஸ்னு சொல்லுவோம், அதாவது கேபேஜ், அப்புறம் கேரட்டு, கீரை வகைகள். அதாவது தினமே ஒரு கீரை வந்து உணவுல வந்து சேர்த்துருந்து அவ்வளவு நல்லது. ஒரே விதமான கீரையா இருக்கணும்ன்றது இல்லை, ஒரே விதமா சமைச்சுதான் சாப்பிடணும்ன்றது இல்லை. ஆனா எத்தனை விதமான கீரை இருக்கோ அத்தனை விதமா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கீரையை சாப்பிட்டு வந்த அவ்வளவு நல்லது. இதை தவிர முடிஞ்ச அளவுக்கு வைட்டமின்ஸ், மல்டி வைட்டமின் வந்து அவங்க டாக்டர் கன்சல்ட் பண்ணி ஒரு வைட்டமின் டேப்லெட். அயர்ன் சத்து வந்து எப்போதுமே வந்து நம்ம வந்து அயர்ன் லெவல் எப்படி இருக்கு உடம்புலன்றது செக் பண்ணிட்டே இருக்கணும். ஹீமோகுளோபின் லெவல அது வந்து சரியா இல்லைன்னு அதுக்கு உண்டான பேலன்ஸ் பேலன்ஸ்ல கொண்டு வரதுக்கு நல்ல ஒரு 14% அப்படி இருக்கணும் அந்த ஹீமோகுளோபின் லெவல். அந்த லெவலுக்கு கொண்டு வரதுக்கு ஃபீஃபால் அந்த மாதிரி ரேரி கேப் அந்த மாதிரி டேப்லெட்ஸ் வந்து டாக்டர்கிட்ட கேட்டு சாப்பிடலாம். கால்சியம் வந்து கண்டிப்பா வந்து லெவலையும் கண்டிப்பா பாத்துக்கணும். ஏன்னா இந்த கால்சியம் வந்து சின்ன வயசுல நம்ம எப்படி பாத்துக்கிறோமோ அதுதான் வந்து பிற்காலத்துல மெனோபாஸ் முடிஞ்ச உடனே இந்த ஆஸ்டியோபோராசிஸ் அப்புறம் அதுக்கு சம்மந்தப்பட்ட போன் சம்மந்தப்பட்டமான நோய்களை வந்து நம்ம வந்து ஒரு கட்டுக்குள்ள வச்சுக்க முடியும். அதாவது வராதபடிக்கு கூட தடுக்க முடியும். இது வந்து நான் சொல்றது இப்போ வந்து ஒரு குடும்ப தலைவி பொறுத்த வரைக்கும். டீனேஜ் கேர்ள்ஸ் வந்து இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவா வந்து அவங்களுக்கு கண்ணில் படுறது வந்து ஃபாஸ்ட் ஃபுட் தான், சாட், பீட்சா, அப்புறம் இந்த ஹெவி ஆயில், சீஸ் இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் தான் அவங்க கண்ணுக்கு வந்து ஒரு விருந்தா இருக்கு. அதை தான் வந்து விரும்பி சாப்பிட்றாங்க. இதை சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் வந்து சாப்பிட்றது வந்து ஒரு ஒரு வாரத்தில் ஒரு நாள், ஒரு இல்லாட்டா ஒரு 10 நாளைக்கு ஒரு 2 தடவை இப்படி சாப்பிட்றது நல்லது. மெயினாக அவங்க சாப்பிட வேண்டியது பால் வந்து அட்லீஸ்ட் 3 டம்ளர்ஸ், ஒரு 3 டம்ளர் பால் வந்து தினம் சாப்பிடணும் கண்டிப்பாக. அது வந்து இரவு சாப்பிட்ற பாலில் வந்து ஹார்லிக்ஸோ போன்விட்டாவும் கலந்து சாப்பிட்டா அந்த மால்ட் வந்து நல்ல ஒரு ஆழ்ந்த நிதிரையில் வந்து அவங்கள இருக்கிறதுக்கு நல்ல தூக்கம் வர்றதுக்கு வந்து இட்ஸ் ஸ்டிமுலன்ட். இதை தவிர அவங்களும் அஃப்கோர்ஸ் கீரை, கேரட், முடிஞ்ச எக், அப்புறம் காலையில சாப்பிட்ற பாலுக்கு முன்னாடியோ பாலோடையோ புரோட்டீன் எக்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு புரோட்டீன் உள்ள வந்து புரோட்டீன் நியூல்ஸ், பிஸ்கெட், இப்படி நிறைய இன்னைக்கு இருக்கிற நீங்க கடையில போய் பாத்தீங்கன்னா எத்தனையோ விதமான புரோட்டீன்ஸ் எல்லாம் வந்து கண்ணுக்கு படுறது. ஆனா எல்லாத்தையுமே நாம வந்து அப்படி ஆஃப் தி ஷெல்ஃப் வாங்கிட முடியாது. ஏன்னா ஒவ்வொரு குழந்தைக்கும் என்ன வேணும் அதிகப்படியான்றது டாக்டர்கிட்டையும் கேட்டுக்கணும் சில விஷயங்கள். பட் நேச்சுரல் ஃபுட் சாப்பிடுறச்சே ஆட்டோமேட்டிக்கா அந்த பால், எஸ்பெஷலி ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ், சாலட் நிறைய சாப்பிடணும். நிறைய குக்ட் ஃபுட் வந்து ஃப்ரைட் ஃபுட் தான் வந்து குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க, வறுவல், வத்தல் அந்த மாதிரி தான். பட் சாலட் வந்து சாப்பிட்றது என்னை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு சாலட் ஒரு வேளை ஒரு நாளைக்கு கண்டிப்பாக வந்து சாப்பிட்றது அவங்களுக்கு மூளைக்கு வந்து ஒரு நல்லது. பிளஸ் அவங்களுடைய கம்ப்ளெக்ஷன், ஏன்னா இந்த வயசில் ஒரு 15-16 வயசுல வந்து கம்ப்ளெக்ஷன் வந்து இந்த ஹார்மோனல் சிக்ரீஷன், ஆயில் சிக்ரீஷன்னாலையும் பிளஸ் டெஃபினெட்லி அந்த பருவ நிலை வந்து அந்த அடாலசன்ஸ் வரதுனாலையும் அவங்களுடைய கம்ப்ளெக்ஷன் வந்து நிறைய பருக்கள், அப்புறம் பிம்பிள்ஸ், பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் இதெல்லாம் வந்து வந்து ஆக்னே வரத்துக்கு சான்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் தடுக்கிறதுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷா ஃபுட் சாப்பிட்றது வந்து அவ்வளவு நல்லது.

யார் ஆர் லிசனிங் டு MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. MOP வைணவ மகளிர் கல்லூரியில எத்தனையோ சாதனை படைத்த பெண்கள் இருக்காங்க, அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காகவே அடுத்து வர நிகழ்ச்சி MOP ஸ்டார்.

0: Hi, hello listeners. You are listening to MOP Community Radio 107.8. This is me, your RJ Vilasini. என்னங்க எடுத்த உடனே ஒரு பாட்டோட ஆரம்பிக்குதுன்னு பாக்குறீங்களா? ஷோ இன்னைக்கு நம்ம எம்ஓபி ஸ்டார் நிகழ்ச்சியில எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜ் பிஎஸ்சி மேக்ஸ்ல மகேஸ்வரி படிக்கிறாங்க, அவங்கள வச்சுதாங்க இன்னைக்கு இந்த ஷோ நான் ஹோஸ்ட் பண்ண போறேன். ஹாய் மகேஸ்வரி, எப்படி இருக்கீங்க?
1: ஹாய், நல்லா இருக்கேனா?
0: மகேஸ்வரி 2007 இருந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. சரி மகேஸ்வரி, உங்களுக்கு எப்படி வந்து பாடணும்ன்ற ஆசை வந்துச்சு? உங்களோட குரு யாரு, அதை பத்தி தான் நீங்க சொல்லுங்க.
1: என்னோட குரு யாருன்னு கேட்டா நான் கண்டிப்பா எங்க அப்பாவை தான் சொல்லுவேன். ஏன்னா அவரு தான் எனக்கு சின்ன வயசுல இருந்து மியூசிக் நாலேஜ் எல்லாமே அவர் தான் இது பண்ணாரு, கொடுத்தாரு. எனக்கும் எங்க அண்ணாவுக்குமே நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு. நாங்க வந்து சின்னமணி குயில்னு ஓனா ட்ரூப் ரன் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு வந்து நான் பாடுவேன், அதே மாதிரி நான் கீபோர்டும் வாசிப்பேன். எங்க அண்ணா வந்து கீபோர்டு மிருதங்கம் எல்லாமே அவனுக்கு தெரியும். ஆனா 2007 வந்து எங்க அப்பா ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு. ஸோ அதை வந்து எங்க பெரியப்பா பையன், அதுவும் எங்க அண்ணா, அவங்க வந்து அதை வந்து எடுத்து நடத்த ஆரம்பிச்சாங்க. ஸோ நான் 2007 இருந்தா நான் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் நிறைய கொடுக்க ஆரம்பிச்சேன். நான் வந்து பாடுவேன், எங்க அண்ணா வந்து கீபோர்டு பிளே பண்ணுவான்.
0: நீங்க நிறைய ஷோஸ் பண்ணிருக்கேன்னு சொல்றீங்க, அப்ப கண்டிப்பா நீங்க ஸ்கூல் டைம்ஸ் நிறைய பாடி இருப்பீங்கல்ல, நீங்க உங்களுக்கு நீங்க பண்ண ஏதாவது ஷோஸ் நீங்க சொல்லுங்க.
1: ஸ்கூல் டேஸ்ல நான் அவ்வளவா வெளி காம்படிஷன்ஸ் போனது இல்ல. ஒரே ஒரு வாட்டி மட்டும் வித்யா மந்திர்ல கிருஷ்ண ஜெயந்தி அப்போ வந்து ஃபங்க்ஷன்ஸ் நிறைய நடத்தின, காம்படிஷன்ஸ் நடத்தினாங்க. ஸோ அப்போ வந்து நான் மியூசிக்ல சேர்ந்தேன், அப்ப ஸ்பெஷல் ப்ரைஸ் வாங்கினேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. 8th ஸ்டாண்டர்ட்ல என்னோட மறக்க முடியாத நாள் கூட சொல்லலாம் அதை. அதுக்கப்புறம் ஸ்கூல் டேஸ்ல வந்து நான் மோஸ்ட்லி அவ்வளோ சோலோ பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொடுத்தது இல்லை. இந்த ஃபங்க்ஷன் அப்போனா நிறைய குரூப் சாங்ஸ்ல தான் நான் சேர்ந்து
0: பாடியிருக்கேன். நீங்க அந்த காம்படிஷன்ல பாடின ஒரு பாட்டு எங்களுக்காக ஒரு ரெண்டு லைன் பாடி காட்டுறீங்களா?

0: ரொம்ப நல்லா இருந்துச்சு மகேஸ்வரி. நீங்க 2007 ல இருந்து பாட ஆரம்பிச்சிருக்கேன்னு சொன்னீங்க, அப்போ இது வரைக்கும் எத்தனை ஷோஸ் பண்ணிருக்கீங்க?
1: நான் வந்து அரௌண்ட் ஒரு 700 ஷோஸ் பண்ணிருப்பேன்.
0: நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க எங்க பாட ஆரம்பிச்சீங்க, உங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அப் யாரு, எப்படி நீங்க சிங்கிங் ஃபீல் கூட நீங்க எப்படி வந்தீங்க?
1: எங்க அப்பா வந்து நிறைய பேசிக், அதாவது கீர்த்தனை வரணங்கள்னா நிறைய சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கர்நாடிக் பேசிக் வேணுமேனு நான் ஜஸ்ட் 3 மந்த்ஸ் நான் கிளாஸ்க்கு போனேன். எங்க மேம் பேர் வந்து தமிழ்ச்செல்வி மேம். நல்லா 3 மந்த்ஸ் தான் போனேன், அதுக்கப்புறம் நான் அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். எங்க அம்மா வந்து எதுக்கு வர இந்த மாதிரி ஒரு கீர்த்தனைகள், இப்போ வந்து எங்கள் அப்பாட்ட எதுக்கு, அதாவது இன்னும் சினிமா சாங்ஸ்லாம் பாடி ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாமேனு எங்கள் அம்மா தான் ஐடியா கொடுத்தாங்க அப்பாவுக்கு. நான் எப்போ நான் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க காரணம் வந்து எங்கள் அம்மான்னு கூட சொல்லலாம். ஏன்னா எங்கள் அம்மா வந்து அப்பாட்ட வந்து அவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணாங்க, நிறையா சினிமா சாங்ஸ்லாம் கற்றுக் கொடுங்க, இன்னும் நிறைய ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கட்டும் அப்படின்னு எங்கள் அம்மா தான் ஃபோர்ஸ் பண்ணாங்க. ஸோ எங்கள் அப்பா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவரும் நிறையா சாங்ஸ் சொல்லி கொடுக்க ஆரம்பித்தாரு. நான் மொத முத பாடினது வந்து ஐயப்பன் கோயிலில் 2004, அப்போது அந்த டைமில் வந்து ஐயப்பன் கோயிலில் தான் நானும் எங்கள் அண்ணாவுமே பாடினோம். அது டிவோஷனல் சாங் தான் பாடினோம், அது திருப்புகளில் வந்து முத்தை திரு சாங் தான்.
0: நிறைய ஷோஸ் பண்ணிருக்கேன்னு சொல்றீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஜானர் எது, உங்களுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டா ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்குன்னு நீங்க நினைக்கிற ஜானர் எது?
1: நான் வந்து எல்லாமே நான் பாடுவேன், ஆனா எனக்கு பிடிச்சது வந்து மெலடி சாங்ஸ் தான் எனக்கு அவ்வளோ கன்வீனியன்ட்டா இருக்கும் பாட. அதே மாதிரி ஆடியன்ஸ் நிறைய பேரும் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி மெலடி சாங்ஸ்க்கு உங்க வாய்ஸ்.
0: நீங்க பாடின சாங்ஸ்க்கு வந்து ஆடியன்ஸ் இந்த சாங் மறுபடியும் மறுபடியும் பாடுங்க அப்படின்னு சாங்ஸ் நிறைய கேட்பாங்க, ஆனா உங்களுக்கு வந்து மறக்க முடியாத ஒரு சாங், இந்த சாங்கை எந்த ரிசப்ஷன்ல பாடினாலும் எந்த லைட் மியூசிக் பாடினாலும் இந்த சாங் கண்டிப்பா கேட்பாங்க அப்படின்ற சாங்ஸ் எது?
1: அது வந்து இப்ப வரைக்கும் கும்கி படத்துல சொயசையும் பாட்டு தான் அவ்வளவு விரும்பி கேட்பாங்க. அந்த பாட்டை பாடினாலே நிறைய பேர் ஆடவே ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நான் வந்து 3 or 4 times அந்த சாங் நான் பாடியிருக்கேன் நிறைய ப்ரோக்ராம்ல.
0: நீங்க இவ்வளவு ஆர்வமா சொல்லும் போது நாங்க விடுவோமா? தயவு செஞ்சு எங்களுக்காக 2 லைன் பாடி காட்டுங்களேன்.

0: ஆஹா, எங்களுக்கே இன்னொரு ரெண்டு மூணு வாட்டி கேட்கணும் போல இருக்கும் போது ஆடியன்ஸ் விட்டு வைப்பாங்களா? சரி மாயசரி, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மியூசிக் டைரக்டர்னு பார்த்தா யாரு?
1: எனக்கு வந்து எப்போவுமே எனக்கு வந்து இளையராஜா சார் மியூசிக்னா அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட், ரொம்ப பிடிக்கும். எல்லா சாங்குமே அவ்வளோ ரசித்து கேட்பேன். இப்போ லேட்டஸ்ட்னு பார்த்தா எனக்கு யுவன் சங்கர் ராஜா சார் அண்டு டி இமான் சார்லாம் ரொம்ப பிடிக்கும். சாங்ஸ்லாம் நல்லாயிருக்கும் அந்த அவங்க சாங்ஸும்.
0: அதானே, இளையராஜா சார் சாங்ஸ் பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா? எந்த ஏஜாக இருந்தாலும் அவர் சாங்ஸ்க்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய ஃபேன் தாங்க. உங்களுக்கு பிடிச்ச சிங்கர்ஸ், நீங்களே ஒரு சிங்கரா இருக்கும் போது இந்த சிங்கரோட வாய்ஸ் வந்து என்னோட வாய்ஸோட வந்து யூனிக்கா இருக்கும், நான் அந்த சிங்கர் மாதிரியே பாடுவேன், அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு உங்க வாய்ஸ் நீங்க ரெக்கக்னைஸ் பண்ணிருக்கீங்களா?
1: எனக்கு வந்து அவ்வளோ நான் பாடுவேன், ஆனால் நான் வந்து இப்படிதான் பாடுவேன்னு எனக்கு சொல்ல தெரியாது. எனக்கு தெரியாது, ஆனால் என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பார்க்காத பார்க்காத சாங்ஸ் அவ்வளோ விரும்பி கேட்பாங்க.
0: ப்ளீஸ், எங்களுக்காக ரெண்டு லைன் பார்க்காத பார்க்காத ப்ளீஸ்.

0: அடேங்கப்பா, என்ன ஒரு டிஃபரன்ஸ் உங்க வாய்ஸ்ல, அந்த ஃபோக்குக்கும் இந்த மெலடிக்கும் சூப்பரா இருந்துச்சு மகேஸ்வரி. உங்களுக்கு பிடிச்ச சிங்கர்?
1: எனக்கு வந்து எஸ்பிபி சார் வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும். அவர் அவர் வந்து அவர் சாங்லாம் எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக கேட்பேன். ஃபீமேல்னு சொன்னால் எனக்கு வந்து சித்ரா அம்மா ரொம்ப, அவங்க வாய்ஸும் பிடிக்கும். இப்போ லேட்டஸ்ட்டுன்னு கேட்டால் எனக்கு ஸ்ரேயா கோஷல் வாய்ஸ் அவ்வளோ பிடிக்கும் எனக்கு.
0: நீங்கள் பாடுறத தவிர்த்து உங்களுக்கு வேற ஏதாவது ஹாபிஸ் ஏதாவது இருக்குங்களா? சிங்கிங் தவிர்த்து நீங்க வீட்டுல சும்மா இருக்க நேரம் பாடுவீங்க, வெளியில ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சிங்கிங் சிங்கிங் சிங்கிங், அதை தவிர்த்து உங்களுக்கு வேற ஏதாவது ஹாபிஸ் இருக்கா?
1: நான் வீட்டுல இருக்கும் போதும் நான் மியூசிக் தான் கேட்பேன். இதை செல்ல மொபைல வச்சுட்டு இயர்போன் மாட்டிட்டு ஒரு ஓரமா உட்காந்து எல்லா சாங்ஸும் உட்காந்து நான் கேட்டுட்டு இருப்பேன். நான் வந்து நிறைய சாங்ஸ் கேட்பேன், ஆனா எனக்கு வந்து நாமுத்துக்குமார் சாரோட லிரிக்ஸ் எல்லாம் அவ்வளோ ஒரு கிரேஸ் எனக்கு. எல்லாமே அவர் ரைட் எழுதின எல்லா சாங்குமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் இந்த மதராசப்பட்டினம்ல பூக்கள் பூக்கும் தருணம்லாம் சான்ஸே இல்லை, அந்த அந்த மாதிரி பாட்டெல்லாம். அது அப்புறம் செவஞ்சி ரெயின்போ காலனியில் கண் பேசும் வார்த்தைகள், அப்புறம் நினைத்து நினைத்து பார்த்தேன், எல்லா சாங்குமே அவ்வளோ ஒரு கருத்தாக ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம்
0: நினைத்து நினைத்து பார்த்தார், அந்த சாங் கொஞ்சம் பாடுறீங்களா?

0: ரொம்ப நல்லா இருந்ததுங்க. சரி, இது தவிர்த்து நீங்க ஃபர்தரா சிங்கிங் கடுத்து நீங்க என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க? உங்களோட ஸ்டடிஸ் முடிச்சதுக்கு அப்புறமா உங்க ஃபியூச்சர் பிளான்ஸ் நீங்க எப்படி எடுத்துட்டு போகலாம்னு பாக்குறீங்க? சிங்கிங்கே கண்டினியூ பண்ண போறீங்களா, இல்ல நீங்க அடுத்து ஃபர்தரா வேற கோர்ஸ் ஏதாவது படிக்க போறீங்களா?
1: எனக்கு வந்து சிங்கிங்கில் தான் ஃபுல் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ நான் வந்து ஆஃப்டர் ஸ்டடீஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என் வாய்ஸ் இன்னும் நான் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ அதுக்காக எல்லா முயற்சியும் எடுப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு.
0: நீங்கள் ஸ்டேஜ் ஷோஸ் பண்ணும்போது நீங்கள் உங்கள் கூட பாடுற பார்ட்னர் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிள்ஸ் இல்லாமல் வேற ஏதாவது சினி சிங்கர்ஸ் அவங்க கூட ஏதாவது பாடியிருக்கீங்களா?
1: ஒரே ஒரு வாட்டி பாடியிருக்கேன். இது ஏன் உச்சி மண்ட சாங், அந்த சாங் பாடின கிருஷ்ண ஐயர் அவரோட சேர்ந்து அதே சாங் நான் ஸ்டேஜில் பாடியிருக்கேன். அவர் கூட பாடும்போது ரொம்ப பயமா இருந்தது, ஆனால் ரொம்ப என்ஜாய் பண்ணி பாடினேன் நான் அந்த சாங். என்னால் மறக்க முடியாது அந்த நாளை.
0: அப்படியா, எங்களுக்காக ரெண்டு லைன் ப்ளீஸ்.
1: ஏன் உச்சி மண்டல சுருங்குது, உள்ள நான் பார்க்கையில கிருங்குது, கிட்ட நீ வந்தால வருங்குது டருங்குது. ஏன் உச்சி மண்டல சுருங்குது, உன்ன நான் பார்க்கையில கிருங்குது, கிட்ட நீ வந்தால வருங்குது டருங்குது. கை தொடும் தூரம் காத்தவளே, கண்ணால என்ன சாச்சவளே, ராத்திரி தூக்கம் கெடுத்தவளே சுந்தரியே, தாவணி தாண்டி பார்த்தவனே, கண்ணால என்ன சாச்சவனே, ராத்திரி தூக்கம் கெடுத்தவனே சந்திரனே. என் உச்சி மண்டல சுருங்குது, உன்ன நான் பார்க்கையில கிருங்குது, கிட்ட நீ வந்தாலே வெறுங்குது டொருங்குது.
0: அடடா, நீங்க கிருஷ்ணா ஐயரோட எல்லாம் பாடியிருக்கீங்க, அப்போ உங்களுக்கு சினி சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பா பாடுவீங்களா?
1: கண்டிப்பா பாடுவேன்.
0: அப்படி உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா உங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும்ல, இந்த ட்ரீம் மியூசிக் டைரக்டரோட தான் பாடணும் அப்படின்ட்டு, உங்களோட ட்ரீம் மியூசிக் டைரக்டர் யாரு?
1: எனக்கு வந்து எப்பவுமே இளையராஜா சார் தான். அவர் மியூசிக்ல பாடணும்னு அவ்வளோ ஆசை, அட்லீஸ்ட் ஒரு கோரஸாச்சும் பாடணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை.
0: நீங்க எங்களுக்காக நிறைய புது பாடலாம் பாடி காட்டுறீங்க, எங்களுக்காக நம்ம வியூவர்ஸ்க்காக ஒரு பழைய பாட்டு ஒன்று பாடி காட்டுங்களேன்.
1: ஓ ரசிக்கும் சீமானே, ஓ ரசிக்கும் சீமானே, வா ஜொலிக்கும் உடை அணிந்து கழிக்கும் நடனம் புரிவோம், அதை நினைக்கும் பொழுது மனம் இனிக்கும் விதத்தில் சுகம் அளிக்கும் கலைகள் அறிவோம். ஓ ரசிக்கும் சீமானே, ஓ ரசிக்கும் சீமானே, வா ஜொலிக்கும் உடை அணிந்து கழிக்கும் நடனம் புரிவோம், அதை நினைக்கும் பொழுது மனம் இனிக்கும் விதத்தில் சுகம் அளிக்கும் கலைகள் அறிவோம். கற்சிலையும் சித்திரமும் கண்டு அதன் கட்டழகிலே மயக்கம் கொண்டு, கற்சிலையும் சித்திரமும் கண்டு அதன் கட்டழகிலே மயக்கம் கொண்டு, கற்சிலையில் கட்டழகிலே மயக்கம் கொண்டு.

0: தினம் நினைக்கும் பொழுது மனம் இனிக்கும் விதத்தில் சுகம் அளிக்கும் கலைகள் அறிவோம். ஓ ரசிக்கும் சீமானே, ஓ ரசிக்கும் சீமானே, வாஜொலிக்கும் உடையணிந்து கழிக்கும் நடனம் புரிவோம். அதை நினைக்கும் பொழுது மனம் இனிக்கும் விதத்தில் சுகம் அளிக்கும் கலைகள் அறிவோம். ஓ
1: ரொம்ப அருமையா இருந்தது மகேஸ்வரி, உங்க வாய்ஸ்ல ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எங்களுக்காக வேற ஏதாவது ஒரு லேட்டஸ்ட் சாங் ஏதாவது?

0: ரொம்ப நல்லா பண்ணீங்க மகேஸ்வரி. எவ்ரி பிகினிங் ஹேஸ் டு கம் டு அன் எண்ட். இவ்வளவு நேரம் நம்ம கூட மகேஸ்வரி அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்கள பத்தி நிறைய சொன்னாங்க, நிறைய சூப்பரான பாடலும் பாடி காமிச்சாங்க. ஷோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு பாடித்தாங்களே மகேஸ்வரி, இந்த பாடலோட நம்ம இந்த ஷோ எண்ட் பண்ணிடலாம்.
1: எனக்கு பிடிச்ச இளையராஜா ரொம்ப ஃபேவரட். ஐயோ, என்னோட ஃபேவரட் சாங் நான் பாடணும்னு ஆசைப்படுறேன். ஸோ அதை
0: கண்டிப்பாக பாடுங்க மகேஸ்வரி.

7.8. உங்க குழந்தை எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்க குழந்தைகளுக்கு பிடிச்ச விளையாட்டு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்க குழந்தையோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்க குழந்தையோட ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 2 மணி நேரம் ஒரு பெற்றோரா இல்லாம ஒரு நல்ல ஃப்ரெண்டா டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்களா? உங்க குழந்தை உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் நலமா இருக்காங்களா உங்களுக்கு தெரியுமா? இதுல ஒரு கேள்விக்கு உங்களுக்கு பதில் சொல்ல முடியலன்னா ஒரு பெற்றோரா உங்க கடமையில இருந்து நீங்க தவறிட்டீங்க.

இந்த வயசுல வந்து அவங்க அதான் நானும் சொல்றது, அவங்க வந்து நல்லா சாப்பிட்டுக்கிட்டு நல்லா சத்துணவு சாப்பிட்டு எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சைக்கிளிங் ஓடுறது அந்த மாதிரி விளையாடுறது அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணி உடம்ப கம்மி பண்ணணும் ஒழிஞ்சு அது எதுக்கு மாத்திரைகள்லாம் சாப்பிட்டு பட்டினியா இருந்து அப்படின்னா உடம்ப அவங்க இலக்கி வச்சாங்கன்னா பின்னாடி 30-40 வயசுல அவங்களுடைய உடம்பு ரொம்ப உபயோகம் இல்லாம போயிடும், ரொம்ப அதனால பாதிப்புகள் நிறைய ஏற்படும். அப்படி இல்லாமல் நல்ல சத்துணவுகளை சாப்பிட்டு அது எக்ஸசைஸ் பண்ணி உடம்ப கம்மி பண்ணணும் குழந்தைங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன். இப்போ வந்து பெண்கள் எல்லாம் அது வந்து வந்து படத்துல எல்லாம் பார்த்தா ஹீரோயின்ல எல்லாம் பார்த்து ரொம்ப ஒல்லியா இருக்கிறாங்க, இந்த மாதிரிதான் நம்மளும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் எல்லாம் இங்க ஆசைப்படுறாங்க. காலேஜில் படிக்கிற பொண்ணுங்கள்லாம் இந்த வயசுல அவங்க வந்து அந்த டயட் பண்ணாங்கன்னு சொன்னா நிச்சயமா 30-40 வயசுல அவங்களுடைய உடம்புக்கு வீணா போயிடும், அதுக்கு உடம்புக்கு சரியில்லாம போயிடும். அது நல்ல நல்ல உணவுகளை சாப்பிட்டு நல்ல சத்தான உணவுகளை சாப்பிட்டு வேலை பயிற்சி உடற்பயிற்சி செஞ்சு உடம்ப கம்மி பண்ணணும் ஒழிஞ்சு பட்டினியா இருந்து மாத்திரை சாப்பிட்டு உடம்ப கம்மி பண்றத நான் விரும்பல. நீங்க அந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு உங்களை நான் தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன் எல்லா பெண்களுக்கும்.

வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதுக்கு நம்மளோட கண்ணோட்டம் ஒரு மாதிரி இருக்கும், மக்களோட கருத்து வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மக்களோட கருத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்லாம மக்களை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காகவும் எம்ஓபி சமுதாய வானொலி வழங்கும் ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி தான் எம்ஓபி வாக்.

0: நீங்க கேட்க போறது உங்க எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 நமது சமுதாயம் நமது பெருமை. வணக்கம் நேயர்களே, நான் தான் உங்க ஆர்ஜே சங்கீதா பேசுறேன்.
1: ஆர்ஜே தேஜு பேசுறேன்.
0: நீங்க கேட்டுட்டு இருப்பது உங்க எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 நமது வானொலி நமது சமுதாயம் நமது பெருமை. இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் யூனிசெஃப்.

0: தாய்ப்பால் கம்மியா இருக்கிறதுனால அன்னிக்கோலா கை குழந்தைங்களுக்கு சாப்பாடு போய் சேருது.
1: 6 மணி நேரத்துக்கு 77.28% தாய்ப்பால் கொடுத்தாகணும். டெலிவரி ஆன அம்மாக்கள் கண்டிப்பா குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்தே ஆகணும்.
0: அம்மாக்கள் குழந்தைகள் அழும்போது 35.35% தாய்ப்பால் 2 hours கொடுக்கணும்.
1: பிரஸ்ட்ஃபீடிங் 58.58% மற்றும் 64.15% அம்மாங்க கண்டிப்பாக பிறந்த கை குழந்தைக்கு பிரஸ்ட்ஃபீட் பண்ணியே ஆகணும்னு யூனிசெஃப் சொல்கிறாங்க. இல்லைனா குழந்தைகளுக்கு எதிர்ப்பு சக்தி கம்மியாயிடும்னு சொல்கிறாங்க. உண்மையாக சொல்ல போனால் ப்ரெக்னென்சின்ற ஒரு வேர்டை அதை என்ஜாய் பண்ணி வாழ்ந்து பாருங்க. 10 மாசத்தை ஒரு சுமையாகவும் பார்க்காதீங்க. அந்த தருணத்தை அனுபவிச்சு வாழ்ந்து பாருங்க. உங்கள் லைஃபே இன்னும் அழகாக தெரியும்.
0: முதல் நிகழ்ச்சியா இப்போ நம்ம பப்ளிக் சர்வீஸ் அனௌன்ஸ்மெண்ட்டை கேட்கலாம்.
2: ஏ திவ்யா, ஏ திவ்யா, எங்கடி போயிட்ட? குழந்தை அழுதுட்டு இருக்கு, இவ எங்க தான் போயிட்டாலோ?
0: ஏமா கத்துற, நைட்டானா அவ கத்துறா, காலையிலானா நீ கத்துற, ரெஸ்டே இல்ல. ஐயோ எனக்கு பைத்தியமே பிடிக்குது.
2: என்னது ரெஸ்ட் இல்லையா? குழந்தை பசினால அழுதுடி, பால் குடுக்கறதுக்கு டைம் ஆயிடுச்சுல, வா.
0: அம்மா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வரட்டுமா?
2: ஏய் டைமுக்கு டைம் நீ மட்டும் பசிச்சதுன்னா கேட்டு வாங்கி சாப்பிடுறல, அம்மா பசிக்குது அம்மா பசிக்குதுன்னு குழந்தைக்கு என்ன வாய் திறந்து சொல்லவா தெரியும்? அழகுதானே தெரியும்.
0: லெக்சர் அடிக்காதம்மா, வரேன்.
2: திவ்யா எனக்கு புரியுதுடி, இந்த மாதிரி டைம்ல ஒரு பொண்ணோட உடம்புல நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்கும். மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் ஹெல்த்ல நிறைய பிரச்சனைகள் வரும். அதனால தான் நீ இவ்வளோ ஸ்ட்ரெஸ் அண்ட் டென்ஷன் ஆகுற, ஆட்டோமேட்டிக்காக இரிட்டேட்டும் ஆகுற. பட் இந்த டைம்ல நீ இன்னும் பொறுமையாக இருக்கணும். டைம் கிடைக்கிறப்ப ரெகுலராக யோகா அண்ட் மெடிடேஷன் பண்ணு, காம் டவுனும் ஆகுடா.
0: சாரிம்மா, ஏதோ டென்ஷன்ல கத்திட்டேன்.
2: பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் அவசியமானது. குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கிடையாது, தாய்ப்பால் வழியாக மட்டுமே சத்து உள்ளே செல்கிறது.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் யூனிசெஃப், சிஆர்ஏ மற்றும் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை. வணக்கம் நேர்களே, நான் தான் உங்க ஆர்ஜே தேஜு பேசுறேன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது உங்க எம்ஓபி சமுதாய வானொலி 107.8, நமது சமுதாயம் நமது பெருமை. சோ நம்ம கூட இன்னைக்கு நேர்காணல்ல இணைந்திருக்காங்க டாக்டர் ஜெயஸ்ரீ அவர்கள். இவங்க குவாலிட்டி கியூர் லேடி ஸ்பெஷாலிட்டி கிளினிக்ல கைனகாலஜிஸ்டா இருக்காங்க. She is a gynecologist, almost 20 years in the field experienced-ஆ இருக்காங்க. நீங்க இன்னைக்கு எங்க கூட CRS-ல இணைந்திருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ லாக்டேட்டிங் மதர்ஸை பத்தி கேட்டுட்டு இருந்தோம் இல்லையா, அதை பத்தின சில க்வெஸ்சன்ஸ் அண்ட் டவுட்ஸ் தான் இப்போ நம்ம ஜெயஸ்ரீ மேம் கிட்ட கேட்க போறோம். ஸோ வணக்கம் மேம்.
2: ஸோ லாக்டேட்டிங் மதர்ஸ்க்கு பாடியில என்ன மாதிரி சேஞ்சஸ் உருவாகுது, அது அன்யூஷுவலா இல்லாட்டி குட் சேஞ்சஸா இருக்குமா?
3: ஸோ லாக்டேட்டிங் அப்படின்றது தாய்ப்பால் கொடுக்கக்கூடியது. ஸோ அந்த டைமில் வந்து நிறைய உடம்புல மாற்றங்கள் வரும். ஈவன் மனநிலையில் கூட நிறைய மாற்றங்கள் வரலாம். ஏன்னா முக்கியமாக வந்து தாய்ப்பால் கொடுக்குறப்ப நிறைய ஹார்மோன் சேஞ்சஸ் வரும். ஒன்று வந்து என்ன அப்படின்னா, அந்த தாய்ப்பால் சுரக்கிறதுக்காக வரக்கூடிய அந்த ஹார்மோன்ஸை. ரெண்டாவது வந்து இந்த தாய்ப்பால் சுரக்கிறதுக்காக வரக்கூடிய அந்த ஹார்மோன்ஸால் அவங்களுக்கு மாதவிடாய், இந்த பீரியட்ஸ்ன்னு சொல்கிறது வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நிறைய லேடிஸ்க்கு வராது அந்த ஃபீடிங் டயத்தில், தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய டயத்தில். ஸோ அதனால் அவங்களுக்கு நிறைய மாற்றங்கள் வரும். உடலில் பார்த்தீங்கன்னா மாற்றங்களில் குறிப்பிடத்தக்கதான் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, பிரஸ்ட் வந்து யூஸ்வலாகவே கொஞ்சம் பெரிய பிக்கராக இருக்கும். ஏன்னா அந்த பால் சுரப்பிகள்லாம் வந்து நல்லா டெவலப் ஆகிறதுனால பிரஸ்டோட சைஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும். ரெண்டாவது வந்து குழந்தையுடைய அந்த அழுகு சத்தம் கேட்கும் போதே தாய்க்கு வந்து தாய்ப்பால் வந்து சுரக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அது சில சமயம் ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டை கொடுக்கலாம். பர்டிகுலர்லி ஒர்க்கிங் மதர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஏன்னா அந்த டயத்தில் அவங்களால இப்போ வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 1 or 2 months வந்து தாய்ப்பாலுடைய அளவு வந்து குறைவாக தான் இருக்கும். அது பேபி சக் பண்ணும்போது மட்டும்தான் அது வாயில் தான் விழும், வெளியில் கூட மதருக்கு தெரியாது. பட் ஆக்சுவலாக அந்த 2 months அப்புறமா பார்த்தீங்கன்னா செக்ரிஷன் நல்லா இருக்கும். ஸோ அப்போ ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு 2 months ஜாயின் பண்ணிட்டாங்க டியூட்டி அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், தாய்ப்பால் கட்டிடும். கொஞ்ச நேரம் அந்த பால் வந்து பிரஸ்டில் இருக்கும்போது என்ன ஆகும், அது ஹைலி நியூட்ரியன்ட், அதில் நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால குயிக்காக வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பாயிடும். அப்போ பிரஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட் ஆகிட்டு ஃபீவர், பெயின், ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரலாம்.

0: அந்த டயத்தில். அதே மாதிரியே பசி வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா எப்போ எப்படி வந்து கர்ப்பகாலமோ அதே மாதிரியே தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய டயத்துலேயும் அவங்களுடைய எனர்ஜி நீடு கலோரி வந்து அதிகமாக அவங்களுக்கு தேவைப்படும். ஏன்னா நிறைய கால்சியம் நியூட்ரியன்ஸு ப்ளஸ் குளுக்கோஸ் எல்லாமே தாய்ப்பாலில் வந்து மதர்கிட்டேருந்து போயிடும் பாப்பாவுக்கு. ஸோ அப்போ அதனால மதருடைய கேலரிஸ் நீடு அதிகமாக இருக்கிறதுனால பசி அதிகமாக இருக்கும். ஸோ எவ்ரி 2 hours ஏதாவது சாப்பிடணுன்ற அந்த எண்ணம் இருக்கும். ஸோ அப்போ அது சில சமயம் என்ன ஆகுனா கிடைக்கிறது எதையாவது சாப்பிட்றப்ப வெயிட் அதிகமாகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். அது மாதிரி பேபியை நிறைய கவனிக்கணும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பேபி வந்து ரொம்ப டிமாண்டிங்காக இருக்கும் இனிஷியல் 3-4 months. அப்போ தூக்கம் நிறைய அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ், தூக்கம் டிஸ்டர்பன்ஸ் ரொம்ப ஆகிறப்ப சில பேர் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதுவும் பர்டிகுலர்லி அது செகண்ட் பேபி அந்த மாதிரிலாம் இருக்கப்ப ஃபர்ஸ்ட் பேபியை பார்த்துக்கணும், வீட்டில் இருக்க மற்ற வேலைகளை செய்யணும், அதோட ஒர்க்கிங் மதர்ஸ்னா இன்னும் எக்ஸ்ட்ரா ஒர்க்கு. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு டஃப்பான ஒரு டைமாக இருக்கும். அதாவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கப்ப எல்லாரும் நினைப்பாங்க அப்பா எப்படா பாப்பா டெலிவரி ஆக போகுதுன்னு, டெலிவரி ஆனப்ப இது வயிற்றுக்குள்ளே எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பயங்கர ஒர்க் லோடு இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து சமாளிக்க வேண்டிய ஒரு ப்ராப்ளம்ஸாக இருக்கும் அந்த தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய அந்த டயத்தில்.
1: லாக்டேட்டிங் மதர்ஸ் பொதுவாக எந்த மாதிரியான நியூட்ரிஷன் அண்ட் சேஃப்டி மெஷர்ஸ் எடுத்துக்கலாம்?
0: ஆக்சுவலாக வந்து அந்த டயத்தில் அவங்களோட முதலே சொல்கிற மாதிரி கேலரி நீட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ஃபுட்டு வந்து தேவைப்படும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ப்ரையாரிட்டி, ஏன்னா நம்ம இந்தியன் லேடிஸில் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா லேடிஸ் வந்து சாப்பிட்றது அப்படின்றதே ஒரு லக்ஸுரியாக நினைப்பாங்க, இல்லை அது ஒரு பெரிய தப்பு, ஜென்ஸுக்கு முன்னாடி வீட்டில் சாப்பிடக்கூடாது, இல்லை வீட்டில் மிச்சம் மீதி இருக்கிறது தான் வந்து சாப்பிடணும், மற்றவங்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மிச்சம் இருக்க தான் சாப்பிடணும், இந்த மாதிரியான சமுதாயத்தில் இந்த மாதிரி பழக்கங்கள் நமக்கு இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறதுனால தான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்றது கர்ப்ப காலத்திலையும் தாய்ப்பால் கொடுக்கறப்பையும் உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நிறைய காய்கறிகள் வீட்டில் என்னென்ன காய் செய்றீங்க, கீரை செய்றீங்க, சுண்டல் அப்புறம் ரசம் சாம்பார் என்ன செய்றீங்களோ அதுல உள்ள காய் எல்லாமே நீங்களும் உங்களுக்கு ஒரு பங்கு எடுத்து வச்சு அந்த நார்மல் ஃபுட்டை சாப்பிட வைக்கிறதே அதுவே ஒரு அட்வைஸா கொடுக்க வேண்டியிருக்கு நம்ம இந்தியன் லேடிஸ்க்கு. ஸோ அதை தவிர நாங்கள் அக்கார்டிங் டு த நீடு வந்து பாலில் போட்டு சாப்பிட்ற பவுடர்ஸ், கொஞ்சம் ப்ரோட்டீன் பவுடர்ஸும் வி யூஸ் டு கிவ், அதுவும் எடுத்துக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு அப்ப லிக்விட்ஸும் அதிகமாக வந்து தேவைப்படும், திரவ உணவும் நிறைய எடுத்துக்கணும். ஸோ அப்போ காஃபி டீயை தவிர வேற எதுவுமே ஆப்ஷன் இல்லைன்னு நினைக்கிறப்ப இந்த மாதிரி பாலில் போட்டு சாப்பிட்ற இன்ஸ்டன்ட் பவுடர்ஸ் இருக்கு. ஸோ அது ஈவன் நோ நீட் டு ஹாவ் மில்க் ஆல்சோ, ஜஸ்ட் வார்ம் வாட்டர்லேயே அதை வந்து மிக்ஸ் பண்ணி குடிச்சுக்கலாம். அதை தவிர மில்க் ப்ளஸ் கஞ்சி அது மாதிரி நம்ம வீட்டிலே செய்யக்கூடிய செமி சாலிட் ஃபுட்டு இல்லை வாட் எவர் லிக்விட் ஃபுட் அவைலபிள் இட் த ஹவுஸ், மோர் இளநீர் எல்லாமே எவ்வளோ லிக்விட் ஃபுட்ஸ் எடுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் இருப்பாங்க. ஏன்னா பேபிக்கு ஃபுல்லாக மில்கில் எல்லாம் போயிடுறதுனால அதை ஈக்குவல் பண்ணுறதுக்கு அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு மதர் வந்து கட்டாயமாக ஷீ ஷுட் டேக் ப்ராப்பர் டயட், அது எவ்ரி ஒரு 2 hours ஒன்ஸ் லிக்விட் டயட் இல்லை அப்படின்னா அந்த டயத்தில் என்ன சாலிட் டயட் வீட்டில் இட்லியோ தோசையோ என்ன சாப்பிட்றாங்களோ அதை கட்டாயமாக அவங்களுக்குன்னு ஒரு ஷேர் வந்து வித் எல்லா நியூட்ரியன்ஸும் வீட்டில் செய்யக்கூடிய காய் அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாமே அவங்க வந்து எடுத்துக்கலாம்.
1: ஓகே மேம், தாய்மார்கள் குழந்தைக்கு எத்தனை முறை தாய்ப்பால் கொடுக்கணும், அதாவது எந்த நேரத்திற்கு தாய்ப்பால் கொடுக்கணும்?
0: ஸோ தாய்ப்பாலை பொறுத்தவரை நாங்கள் எப்போதுமே சொல்கிறது ஃபீடிங் ஆன் டிமாண்ட் தான். ஏன்னா பேபிஸ் வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அழுத பிள்ளை பால் குடிக்கணும்னு தமிழில் ஒரு பழமொழியே இருக்கும். பேபி வந்து கட்டாயமாக க்ரை பண்ண ஆரம்பிச்சிடும். நியூபார்ன்லாம் வந்து எவ்ரி ஒரு 1 hour கூட அது தாங்காது, ஒரு யூரின் பாஸ் பண்ணும் அவ்வளோதான் இமீடியட்டாக அதுக்கு ஹங்கர் வந்துடும். ஸோ அதுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு லாங்குவேஜ் அழுக தான். ஸோ அழ ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு எப்பெல்லாம் பேபி வந்து அழுகுதோ எப்பெல்லாம் பேபிக்கு தேவைப்படுதோ அப்பெல்லாம் ஃபீட் பண்ணணும். இதுதான், இதில் வந்து பர்டிகுலர் டைம் 1/2 hour ஒன்ஸ் 1 hour அப்படிலாம் கிடையாது. எப்போ எந்த பேபிக்கு நாங்கள் டைம் சொல்லுவோம் அப்படின்னா பேபி சிக்காக இருக்குது, இல்லை பேபி ரொம்ப வெயிட் கம்மியாக இருக்குது, இல்லை பேபி வந்து ரொம்ப குறை மாதத்தில் ப்ரீ டேர்மாக பிறக்குது, அந்த மாதிரி பேபிஸ் வீக்காக இருக்க பேபிஸ்க்கு வந்து அந்த பேபிஸ்க்கு மட்டும் தான் நாங்கள் கரெக்டாக டைமிங் சொல்லுவோம் ப்ளஸ் அளவும் சொல்லுவோம். ஏன்னா அந்த பேபியால் அந்த அளவுக்கு சக் பண்ணி கூட குடிக்க முடியாது, தனக்கு எவ்வளோ தேவையோ அது அந்த அளவுக்கு குடிக்கிறது கூட அதுக்கு ஸ்ட்ரென்த் இருக்காது, ஒரு 5 minutes சக் பண்ணிட்டு அப்படியே டயர்ட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி பேபிஸ் இருக்கு ரொம்ப லோ பர்த் வெயிட்டு இல்லை சிக்காக இருக்க பேபிஸ் அப்படின்னா தென் அப்போ நாங்கள் கரெக்டாக சொல்லுவோம் இந்த 1 hour கரெக்டாக அந்த 20 ml, அது கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிட்டே போவோம். பேபி ஏஜ் இன்க்ரீஸ் ஆக அது தனியாக நாங்கள் சார்ட் போட்டு கொடுப்போம். பட் ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஹெல்த்தி பேபிஸ் 10 months பறக்கக்கூடிய நார்மல் பேபிஸ்க்கெலாம் ஃபீடிங் ஆன் டிமாண்ட், வென்னவர் பாப்பா எப்பெல்லாம் அழுகுதோ பால் வேணும்னு அப்போல்லாம் மதர் வந்து ஃபீட் பண்ணணும்.
1: ஓகே மேம், குழந்தை போதுமான அளவு சாப்பாடு எப்படி சாப்பிட்றதுன்ட்டு தாய்மார்களுக்கு எப்படி தெரிஞ்சுக்கிறாங்க?
0: ஸோ இது ஒரு கரெக்டான க்வெஸ்சன். ஏன்னா நிறைய நேரங்களில் முதல்ல சொன்ன மாதிரி குழந்தையோடைய தெரிஞ்ச ஒரே ஒரு மொழி அழுக தான். ஸோ அது எல்லாத்துக்கும் அழகான் செய்யும். பால் குடிக்கிறதுக்கு அழுகும், இல்லை யூரின் பாஸ்பரன்ஸு, சில குழந்தைங்க அந்த வெட்டாக இருக்காது, கொஞ்சம் கூட அதுக்கு வந்து பிடிக்காது. ஸோ வெட்டாக இருந்தால் உடனே வந்து அழ ஆரம்பிச்சிடும். சில குழந்தைங்க வந்து கொசு நம்ம ஊரில் தான் கேட்க வேண்டாம், அது மாதிரி ஏதாவது ஒன்று ஒரு பைட்டு, அது இமீடியட்டாக அழ ஆரம்பிச்சிடும். இன்னும் சில குழந்தைங்க வந்துட்டு அதுக்கு அந்த என்விரான்மெண்ட்டு, இப்போ இருக்க குழந்தைலாம் ஏசி போட்டால் தூங்குது, அது ஏசி இல்லைன்னா கூட அழுகுது இப்போ இருக்க பேபிஸ்லாம். ஸோ அந்த மாதிரி அதுக்கு ரொம்ப ஹாட்டாக இருக்குன்னா பிடிக்காது, அதுக்கு அழும். அது மாதிரி நிறைய இதில் டிமாண்ட் பண்ணும் தூக்கிக்கிறதுக்காக. ஸோ அதனால பேபி வந்து மதர், ஆனால் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய வயசானவங்க இல்லை மதர் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிடுவாங்க, ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க இது வந்து அழறது வந்து என்ன எண்ணத்துக்காக அழுகுது அப்படின்றத கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. பட் ஸ்டில் பேபி வந்து அழாமல் இருக்குது அப்படின்னாலே மோஸ்ட்லி அதுக்கு வந்து வயிறு ஃபில் ஆகிடுச்சு அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு சைன். ரெண்டாவது வந்து மோஸ்ட்லி பேபிஸ் வந்து ஃபீட்ஸ் எடுத்ததுமே தோலில் வச்சு நம்ம அழகாக தட்டி கொடுத்தோன்னா ஒரு பர்பிங் இருக்கும், அந்த ஏப்பம் அது வந்து பேபி வந்து எடுத்துரும். அப்படி வந்துடுச்சு, கேஸ் வந்துடுச்சு அப்படின்னா மோஸ்ட்லி வந்து ஸ்டமக் ஃபுல் ஆகிடுச்சுன்றது தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பேபிஸ் நல்லா ஒரு ஃபீட் எடுத்தது நல்லா தூங்கும், ஒரு சின்ன நாப்பாவது ஒரு குட்டி நாப்பாவது இருக்கும், அதுக்கப்புறம் தான் விளையாட ஆரம்பிக்கும். ஸோ அது ஒரு நல்ல ஒரு சைன். அதுக்கப்புறம் யூரின் நல்லா பாஸ் பண்ணணும் பேபி, ஒரு நாளைக்கு நியூ பார்ன்லாம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10-12 டைம்ஸ் யூரின் பாஸ் பண்ணும், நாப்பி வெட் பண்ணும். ஸோ இதெல்லாம் வந்து பேபி வந்து நல்லா ஃபீட்ஸ் எடுத்துக்குது, நார்மலாக இருக்குது அப்படின்றதுக்கான அடையாளங்கள்.
1: ஓகே, குழந்தை பிறந்ததுலேருந்து நிறைய தாய்மார்கள் உடல் ரீதியாகவும் டயர்டாகவும் ஃபீல் ஆகுவாங்க, அது கூட பிரஸ்ட் ஃபீட் பண்ணும்போது பிரஸ்ட் பெயின், ஹெட் ஏக்ஸ் நிறைய சேஞ்சஸ் லைக் வரும். ஸோ அதுக்கு ஏதாவது பெயின் ரிலீஃப் அந்த மாதிரி எடுத்துக்கலாமா தாய்மார்கள்?
0: எடுத்துக்கலாம், பாராசிட்டமால் கேன் பி டேக்கன். ஆக்சுவலாக பார்த்தா எந்த மெடிசன் எடுத்தாலும் அது பிரஸ்ட் மில்கில் டெஃபினட்டாக செக்ரேட் ஆகும். பட் அது அமௌண்ட் ஆஃப் எவ்வளோ மெடிசன் வந்து பிரஸ்ட் மில்கில் செக்ரேட் ஆகுது அப்படின்றத பொறுத்து இட் வில் ஹாவ் எஃபெக்ட் ஆன் த பேபி. யூஸ்வலாக ஒரு சில ட்ரக்ஸ் வந்துட்டு ரொம்ப மினிமல் குவான்டிட்டி, நெக்லிஜபிள் அமௌண்ட்னு சொல்லுவோம். ஸோ அந்த அளவுக்கு தான் அது பிரஸ்ட் மில்கில் செக்ரேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஆகிறப்ப பேபிக்கு வந்து ஒன்றும் பெரிய ஒரு பிரச்சனையை அது ஏற்படுத்தாது. அதே மாதிரியே சில மெடிசன்ஸ் ஈவன் அது அதிகமான அளவு செக்ரேட் ஆனால் கூட பேபிக்கு வந்து ப்ராப்ளம் பண்ணாது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சில மெடிசன்ஸ் அவங்க வந்து எடுத்துக்கலாம். இப்போ ஜஸ்ட் தலைவலி, பாடி பெயின், ரொம்ப கை கால் வலிக்குது அப்படின்னா தே கேன் டெஃபினெட்லி டேக் பாராசிட்டமால். டோலோ தான் தெரிஞ்ச பேர், பாராசிட்டமால்ன்றது காமன் நேம், அதில் நிறைய நேம்ஸ் இருக்குது, பிராண்ட் நேம்ஸ். இப்போ இந்த கோவிடுக்கு அப்புறம் டோலோ ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. ஸோ டோலோ கேன் பி டேக்கன், ரொம்ப தலைவலிக்குதுன்னா ஷுவராக எடுக்கலாம். பட் யூஸ்வலாக ரொம்ப டயர்டாக இருக்குது, வீக்காக இருக்குது, தலைவலிக்குதுன்னா ஷுவராக அவங்க தேவையான அளவுக்கு உணவு எடுக்கலை, இல்லைனா தண்ணி திரவங்கள் எடுக்கலைன்னா தான் அப்படி வரும், ஹெட்ஏக் வரும். ஏன்னா பேபி மதர்கிட்ட இருக்க வாட்டர் ஃபுல்லாக போயிடும் மில்கில். ஸோ நிறைய தண்ணி ஆகாரம் மில்க் குடிச்சிட்டே இருக்கணும் மதர், அப்போ தான் அவங்களுக்கு தலைவலியோ இல்லை கை கால் வலியோ வீக்னஸோ வராமல் இருக்கும்.
1: ஓகே மேம், ஸோ தாய்மார்கள் தவிர்க்க வேண்டிய மருந்துகள் ஏதாவது இருக்கா?
0: மருந்துகள்னா அலோபதிக் மெடிசன்ஸ் வந்துட்டு எதுவும் ஓவர் த கவுண்டர் எந்த மெடிசனும் சாப்பிடக்கூடாது. அது ஃபீடிங் மதராக இருந்தாலும் ப்ரெக்னென்ட் லேடியாக இருந்தாலும் எந்த மெடிசன்னாலும் ஒன்லி டு பி ப்ரெஸ்கிரைப் பை த டாக்டர், எதுவும் சாப்பிடக்கூடாது. எக்ஸப்ட் நான் சொன்ன மாதிரி பாராசிட்டமால், டோலோ கேன் பி டேக்கன், அது நம்ம தலைவலிக்குதுன்னா கடலை வாங்கி சாப்பிட்டுக்கலாம். மருந்துகள் நீங்கள் ஜென்ரலாக சொல்கிறப்ப மற்ற ஆயுர்வேதிக் சித்தா அதெல்லாம் எனக்கு வந்து அதை தெரியல என்ன அது இது பண்ணுவாங்கன்னு. பட் யூஸ்வலாக வீடுகளில் கொடுக்கக்கூடிய நம்ம டெலிவரி ஆன பிறகு கொடுக்கக்கூடிய மருந்துகள், இல்லை குழந்தைக்கு வந்து இந்த வசம்பெல்லாம் உரைச்சி கொடுப்பாங்க, அதெல்லாம் இட் கேன் பி டேக்கன். அதெல்லாம் பல காலமாக நம்ம வீடுகளில் செய்யக்கூடிய வழக்கங்கள் தான். ஸோ அதனால் வந்து ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் வரதை நாங்கள் பார்க்கல. ஸோ அது வந்து கொடுக்கலாம்.
1: ஓகே மேம், என்னென்ன கோவிட் மெஷர்ஸ் லாக்டேட்டிங் மதர்ஸ் ஃபாலோ பண்ணலாம்?
0: லாக்டேட்டிங் மதர்ஸ்க்கு வந்துட்டு மெயினாக கோவிட் மெஷர்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேக்சின், இது வரைக்கும் போடாமல் இருக்காங்கன்னா கரெக்டாக போட்டுடணும், பூஸ்டர்ஸ் போடலைன்னா கரெக்டாக போட்டுக்கணும். ஏன்னா யூஸ்வலாகவே ப்ரெக்னென்சி அண்ட் லாக்டேஷன் அந்த பீரியட்லேயே நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் கவர்மெண்ட் பப்ளிக்கோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ நமக்கு வருது அப்படின்னா இட் கேன் பிகம் எ சிவியர் டிசீஸ். அதே மாதிரி நம்மகிட்ட பேபிக்கு ரொம்ப குயிக்காக வந்து ஸ்ப்ரெட் ஆயிரும், ஏன்னா மதரும் பேபியும் ஃபீட் பண்ணுறப்ப ரொம்ப க்ளோஸ் கான்டாக்டில் இருப்பாங்க. ஸோ இன்கேஸ் மதருக்கு வந்து பாசிட்டிவாக வந்துடுச்சு அப்போ வந்து பேபிக்கு ஃபீட் பண்ணணும் அப்படின்னா பண்ணலாம், ஃபீட் பண்ணலாம். அந்த ஃபேஸ் வைசர்ஸ், மாஸ்க், N95 மாஸ்க் பிளஸ் ஃபேஸ் வைசர்ஸ்ன்னு சொல்லுவோம், ஒரு பிளாஸ்டிக் ஷீட் மாதிரி இருக்கும், அது மாதிரி போட்டுட்டு கை நல்லா சானிடைஸ் பண்ணிட்டு, நல்லா கையை வாஷ் பண்ணிட்டு சானிடைஸ் பண்ணிட்டு அப்புறமா பேபியை எடுத்துட்டு ஃபீட் பண்ணும்போது பேபியை பார்த்துட்டு இருக்காம ஃபேஸ் வேற டைரக்ஷனில் வச்சுக்கணும். அதே மாதிரி தும்மலோ இருமலோ வந்ததுன்னா டைரெக்டாக பேபி மேலே வந்து அந்த சலைவா எதுவும் படாமல் வந்து கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். இதை ஃபாலோ பண்ணாலே பேபிக்கு வந்து வராமல் வந்து தடுக்கலாம். பட் ஷியூராக ஃபீட் பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது.
1: ஓகே மேம். சில ஒர்க்கிங் மதர்ஸ் பிரெஸ்ட் பம்ப் யூஸ் பண்ணணும் அங்கே. ஸோ அதை யூஸ் பண்ணும்போது எத்தனை மணி நேரத்திற்கு அதை யூஸ் பண்ணலாம், அதை சேமிக்க ஆன ஒரு ப்ராப்பர் மெஷர்ஸ் ஏதாவது இருக்கா?
0: பிரஸ்ட் பம்ப்ஸ் வந்துட்டு யூஸ்வலாக ஒர்க்கிங் மதர்ஸ் வேலைக்கு போகிறப்ப வந்து எடுத்து மில்கை வந்துட்டு எடுத்து வச்சுட்டு போவாங்க. ஸோ மில்க், மதர் மில்க் வந்து 2 hours வரைக்கும் வெளியிலே வச்சுக்கலாம். நார்மல் டெம்பரேச்சர், ரூம் டெம்பரேச்சர்ல வெளியிலே வச்சு பாப்பாவுக்கு கொடுக்கலாம். அதுக்கு மேலே அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். வைக்கும் போது கண்டெய்னர் வந்து ஒரு சில்வர், எவர் சில்வர் மாதிரி மெட்டல் கண்டெய்னரில் தான் நாங்கள் வந்து கிளீனாக நல்லா ஸ்டெர்லைஸ் பண்ணி, அதை ஹாட் வாட்டர் வச்சு நல்லா ஸ்டெர்லைஸ் பண்ணிட்டு அதில் வந்து அந்த பிரஸ் மில்க் விட்டு வைக்க சொல்லுவோம். திரும்ப பேபிக்கு ஃபீட் பண்ண ஃப்ரிட்ஜில் வைக்கிறப்ப அப் டு ஒரு 24 hours வரைக்கும் கூட வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில். பேபிக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி வெளியில் எடுத்துட்டு அது ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வரணும் பிரஸ் மில்க். அதுக்கு டைரெக்டாக ஹீட் பண்ணக்கூடாது. ஸோ வார்ம் வாட்டரில், நல்லா சுடு தண்ணியில் அந்த கண்டெய்னர், மதர் மில்க் இருக்கிற கண்டெய்னரை உள்ளே வச்சு, அதனால தான் மெட்டல் கண்டெய்னர் வைக்க சொல்கிறது. ஸோ அதை வச்சு நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சான்னு பார்த்துட்டு ரூம் டெம்பரேச்சருக்கு வந்த பிறகு பேபிக்கு அதை வந்து ஸ்பூன் வச்சோ இதை வச்சோ ஃபீட் பண்ணலாம்.
1: ஓகே மேம். தாய்மார்கள் தவிர்க்க வேண்டிய குறிப்பிட்ட ஃபுட்ஸ் அண்ட் ட்ரிங்க்ஸ் ஏதாவது இருக்கா?
0: இது வந்து ஜென்ரல் தான், பிரெக்னென்ட் லேடிஸும் கிடையாது, எல்லாருமே ஜங்க், அப்புறம் ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ், இதெல்லாம் வந்து சுகரேட்டட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்து வி ஆர் நாட் கோயிங் டு ஹாவ் எனி நியூட்ரியன்ஸ். அதுலேருந்து நமக்கு எந்த சத்துமே கிடைக்க போதில்ல. மேபி அந்த இனிப்பால் நமக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும், கேலரிஸ் வேணால் கிடைக்கும், எம்டி கேலரிஸ் தான் வி ஆர் கோயிங் டு கெட். ஸோ அதனால எல்லாருமே, நாட் ஓன்லி பிரெக்னென்ட் லேடிஸ் அண்ட் ஃபீடிங் மெதர்ஸ், எல்லாருமே எந்த ஃபுட் எடுத்தாலும் அதில் நமக்கு ஏதாவது ஒரு நியூட்ரிஷன் வேல்யூ இருக்கணும் அந்த ஃபுட்டுக்கு. அதுலேருந்து நமக்கு வந்து விட்டமின்ஸ் கிடைக்கணும், ப்ரோட்டீன்ஸ் கிடைக்கணும், அதுலேருந்து நமக்கு மினரல்ஸ் கிடைக்கணும், நியூட்ரியன்ஸ் கிடைக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஃபுட்டை தான் செலக்ட் பண்ணணும் நம்ம. யாருமே இப்போ எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்ல முடியாது. நீங்கள் எதுனாலும் நீங்கள் கூகுளில் போட்டிங்கன்னா அதில் எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது, எவ்வளோ கார்போஹைட்ரேட் இருக்குது, எவ்வளோ கேலரிஸ் இருக்குது, என்ன மினரல் இருக்குது, விட்டமின் இருக்குது, அதில் என்ன பாய்சன் இருக்குன்னு வரைக்கும் எல்லாமே வந்துடும். ஸோ அதனால் எதுனாலும் செக் பண்ணுங்கள். அதை நம்ம உடம்புக்கு நம்ம தேவையா இது இந்த ஃபுட்டு அப்படின்றத பார்த்துட்டு வி கேன் டிசைட் த ஃபுட்டு. ஸோ அதனால் நோபடி இஸ் கோயிங் டு கம்பல், யாருமே வந்து இதை சாப்பிடாதன்னு யாரையும் நம்ம வந்து சொல்ல போறது இல்ல, அவங்க அவங்களே செலக்ட் பண்ணலாம். சோ டேக் தி குட் நியூட்ரிஷனல் வேல்யூட் ஃபுட்ஸ். ஒன்ஸ் இன் எ வைல் சம் ஜங்க் ஃபுட் இஸ் அக்செப்டபிள்.
1: சோ இது லாஸ்ட் குவெஸ்டன் மேம். இப்போ இருக்க யங் மாடர்ன் ஏஜ் அம்மாக்கு வந்து லைக் குழந்தைங்களுக்கு வந்து சரியாக பிரெஸ்ட் ஃபீட் பண்ண மாட்டாங்க, ப்ளஸ் ஏன்னா அவங்களுடைய பியூட்டி கான்ஷியஸ் போயிடும் அப்படின்ற ஒரு இது பண்றதுனால அது பண்ண மாட்டாங்க. நீங்க என்ன அவங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறீங்க?
0: ஸோ ஒன்ஸ் பிரெக்னன்சின்னு ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஃபீடிங் பண்ணுறதுனால மட்டுமே பியூட்டி போயிடுமா அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது. ஒன்று, பிரியங்கா சோப்ரா மாதிரி இருக்கணும், போனால் சரகேட் மதர், திஸ் இஸ் மை பயாலாஜிக்கல் சைல்டு, பட் என் பாடியில் எந்த சேஞ்சஸும் கிடையாது, அது ஒரு ஓரியண்ட். ஸோ யூ டோன்ட் ஹாவ் எனி சேஞ்ச் இன் யுவர் பாடி அண்ட் யூ கெட் அ சைல்டு, யுவர் பயாலாஜிக்கல் சைல்டு. ஒன்ஸ் யூ ஆர் பிரெக்னன்ட், யுவர் பாடி அண்டர்கோஸ் எவ்ரி சேஞ்ச். பிரெக்னன்சியெல்லாம் இருக்கப்பே பிரஸ்டில் எல்லா சேஞ்சஸும் வந்துடும் ஃபீடிங்க்கு. யுவர் பிரஸ் வில் என்லார்ஜ் இன் சைஸ், எல்லா அந்த லாக்டியூல்ஸ் எல்லாமே டெவலப் ஆகிடும். அப்புறமா நான் ஃபீட் பண்ண மாட்டேன்னு சொல்கிறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. தட்ஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச் எனி திங் ஆர் அஃபெக்ட் யுவர் பியூட்டி. அண்ட் அஃப்கோர்ஸ் ஒரு ஃபீடிங் மதருக்கு வந்து வரக்கூடிய அந்த ஹார்மோன்ஸாலே ஷி வில் ஹாவ் லாட் ஆஃப் குட் திங்ஸ். நிறைய கேன்சர்ஸ் வந்து வர்றது வந்து தடுக்கும் அந்த ஹார்மோன்ஸ், பிரஸ்ட் கேன்சர்ஸ் அது மாதிரி. ஸோ அதோட பாண்டிங், பேபிக்கும் மதருக்கும் இடையில உள்ள பாண்டிங் அந்த லவ் வந்து இட் வில் க்ரோ சோ மச், சோ மெனி டைம்ஸ் வென் த மதர் இஸ் ஃபீடிங். ஸோ அதெல்லாம் இட் வில் மேக் யூ ஃபீல் சோ குட். ஒரு மேக்கப்பால் மட்டும் நம்ம முகத்தை அழகு பண்ண முடியாது, நம்மளுடைய ஹாப்பினஸ், நம்மளுடைய ஹாப்பி பாசிட்டிவ் ஃபீலிங்ஸே நம்ம முகத்துக்கோ இல்லை நம்ம பாடிக்கோ வந்து ஒரு ஷைனிங், ஒரு க்ளோயிங்கை வந்து கொடுக்கும். ஸோ அதனால ஃபீட் பண்ணுறதுனால அழகு போகும் அப்படின்னு சொல்கிறது வந்து நான் வந்து அக்செப்ட் பண்ணவே மாட்டேன். அப்படி போகவும் போகாது. அதே மாதிரியே டெலிவரி ஆச்சு அப்படின்னா நிறைய பேர் அதோட அவங்களையே மறந்துடுவாங்க, அவங்கள பற்றி நினைக்கவே மாட்டாங்க. அப்புறம் அவங்க போடுற ஒரே ஒரு ட்ரெஸ் நைட்டி மட்டும்தான், வேற எந்த ட்ரெஸ்ஸையும் போடணும்னு கூட நினைக்கிறதுல நிறைய மதர்ஸ். இட்ஸ் அ சாக்ரிஃபைஸ் ஆக்சுவலாக, அந்த பேபியை பார்க்கறதுல தான் அவங்களுடைய எல்லா கான்சன்ட்ரேஷனும் இருக்கும். ஸோ அதுதான் ஆக்சுவலாக இம்பார்ட்டன்ட். 1 year வரைக்கும் நீங்கள் பேபிக்கு ஃபீட் பண்ணுங்கள், கேர் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஸ்லோவாக யூ ட்ரை டு கெட் பேக், கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ப்ராப்பர் டயட் பண்ணுங்கள், உங்களை உங்களே கேர் பண்ணுங்கள், உங்களுடைய பழைய வெயிட், உங்களுடைய பழைய ஷேப்புக்கு வாங்க, எல்லா அழகும் அப்படி தான் இருக்க போகுது. அதுக்கு எக்ஸாம்பிள் ஐஸ்வர்யாரா, எத்தனை பேர் இருக்காங்க?
1: ஓகே மேம். ஸோ ரொம்ப தேங்க்யூ மேம், எங்களோட சிஆர்எஸ்க்கு வந்து நீங்கள் உங்களோட ப்ரெஷியஸ் டைமை வந்து விட்டுட்டு எங்களுக்காக ஒரு இன்டர்வியூ கொடுக்கணுன்றதுக்காக வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ.
0: இந்த இன்டர்வியூ வந்து எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ யூனிசெஃப் இந்த ஃபார் திஸ் இனிஷியேட்டிவ் வித் சிஆர்எஸ். தேங்க்யூ வெரி மச்.
1: தேங்க்யூ மேம். பிரஸ்ட் ஃபீடிங் பத்தி இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தோம், மக்கள் கிட்ட பிரஸ்ட் ஃபீடிங் பத்தின அவேர்னஸ் எவ்வளோ இருக்குன்னு வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: Why is breastfeeding good for baby? What are the food does mother should intake while breastfeeding?
3: எனக்கு கேட்டா because that is a natural source and it's not like a formula milk where it is mixed with preservatives that it shouldn't get spoiled. It's mixed with added minerals and added vitamins. If you see a mother's milk, it has everything. And the main advantage of that is it increases the immunity. See, if I just tell you about myself, I'm a mother of 3 daughters and I have breastfed all my 3 daughters for 2 complete years. And I feel the first 2 years of their life, their immunity was really strong. They were not falling sick like the other children of their age. I never had to take them to, you know, the doctor's place very often. And I feel breast milk, mother's milk, it does make a child really strong. And even after I weaned them off from the breast milk, I could realize that they were not falling sick that often. Yes, a child, அவங்க கண்டிப்பா they will fall sick, but the way other children were falling sick, so that was not there. That was definitely a plus point. And I would recommend எல்லா மதர்ஸ்க்குமே நீங்க வந்து யார் பேச்சோ கேட்காதீங்க, பால் பத்தல, இது பத்தல, பாட்டில் கொடுங்க, அதெல்லாம் கொடுங்க. டோன்ட் லிசன் டு எனிபடி. The more the child keeps sucking it, all of dasti paal varon. That is what I believe in. No matter who tells what, don't give them bottle. Give your milk. It is free. It is natural. It is safe.
1: ஸோ நீங்கள் வந்து கோவிட் டைமில் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்க அண்ட் கோவிட் டைம்லேயும் பேபி டெலிவரி ஆச்சு உங்களுக்கு. ஸோ அந்த டைமில் என்ன மாதிரியான நியூட்ரிஷன் ஃபுட்ஸ் நீங்கள் வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் அப்போ எடுத்துக்கிட்டீங்க?
4: ஆக்சுவலி பிரெஸ்ட் ஃபீட் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதான் குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டியது. ஸோ அதை நம்ம பார்த்து சாப்பிட்ணும். எதை சாப்பிட்றோமோ அதே மாதிரி பால் சுரக்கணும் அப்படின்றதுக்காகவும் நம்ம சாப்பிட்ணும். நம்மளும் ஹெல்த்தியாக இருக்கணும், குழந்தையும் ஹெல்த்தியாக இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம சாப்பிட்ணும். அதனால அவாய்ட் பண்ண வேண்டியதை அவாய்ட் பண்ணணும். பிரெட்டு, காஃபி, அதுக்கப்புறம் ஆர்லிக்ஸ், அதுக்கப்புறம் நிறைய ஃப்ரூட்ஸ், ஃப்ரூட்ஸ் கூட நம்ம பார்த்து தான் சாப்பிட்ணும். நிறைய ஃப்ரூட்ஸ்லாம் ரொம்ப எடுத்துக்கக்கூடாது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கலாம், அப்புறம் கீரைங்க நிறைய எடுத்துக்கலாம். அப்புறம் மெயினானது பார்த்தீங்கன்னா பாதாம். பாதாம்ன்றது வந்து குழந்தைக்கும் ஹெல்த் அண்ட் உங்களுக்கும் ஹெல்த், ரொம்ப நல்ல ஹெல்த் அது. ஸோ அதனால் நான் சாப்பிட்டே ஆகணும். எல்லா அதாவது பேபி பிறக்கிறதுக்கு முன்னாடியும் சரி பிறந்ததுக்கு அப்புறமும் சரி இதை நம்ம ஃபாலோ பண்ணணும், பாதாம்ன்ற ஒரு விஷயத்தை. அதுக்கப்புறம் நிறைய மில்க் குடிக்க இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த சிக்கன்லாம் அவாய்ட் பண்ணணும். சிக்கன், இந்த தேவையில்லாத ஜங்க் ஃப்ரூட் அதெல்லாம் சாப்பிடாம கொஞ்சம் அவாய்ட் பண்ணி அப்போதான் நம்ம கொஞ்சம் நேச்சுரலாக பேபிக்கு நம்ம பெஸ்ட் ஃபீட் பண்ண முடியும். ஸோ நம்ம எப்படி இருக்கோமோ அதுபடி தான் குழந்தை இருக்கும். ஸோ நம்ம நல்லா இருந்தாலும் குழந்தைய அந்த சமயம் நல்லா இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும்.
5: பாலூட்டும் இளம் தாய்மார்கள் தங்கள் ஆரோக்கியத்தை நன்கு பாதுகாக்க வேண்டும். நல்ல போஷாக்கான உணவு, முட்டை, பால், கீரை வகைகள் முதலியவற்றை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுவே அவர்களுக்கு சிறந்த ஒரு ஊட்டச்சத்து மிகுந்த உணவாகும்.
1: தாய்ப்பால் நோய் எதிர்ப்பு சக்தியை கட்டுப்படுத்துமா?
6: பிரஸ்ட் ஃபீடுன்றது ரொம்ப முக்கியமானது. எல்லா தாய்மார்களும் பிறந்த குழந்தைக்கு கட்டாயம் தாய்ப்பால் கொடுத்தே ஆகணும். இது நோய் எதிர்ப்பு சக்தியை கட்டுப்படுத்துறதுனால குழந்தைங்களோட வளர்ச்சி ஆரோக்கியமாகவும் இருக்கிறது கட்டாயம் தாய்ப்பால் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப அவசியம். அண்டு தாய்ப்பால் கொடுக்கறதுனால தாயோட ஆரோக்கியமும் சீராகவும் நன்றாகவும் இருக்கும்.
1: கேட்டிங்களா நேர்களே, சும்மா சொல்லக்கூடாது, மக்களுக்கும் பிரெஸ்ட் ஃபீடிங்னா என்ன, என்ன மாதிரியான நியூட்ரிஷன்லாம் எடுத்துக்கணும்னு தெரிஞ்சிருக்கு. இந்த நிகழ்ச்சி மூலமா இன்னும் தெளிவா இருக்கும்னு நம்புறேன்.
7: பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கறவங்களை தான் லாக்டேட்டிங் மதர், அதாவது பாலூட்டும் தாய்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம ரேடியோ ஸ்டேஷனில் லாக்டேட்டிங் மதர்ஸை பற்றி தான் நம்ம பேச போகிறோம்.
1: இந்த டிராமாவில் வரும் கதாபாத்திரங்கள் அனைத்தும் கற்பனையே. அனன்யாவாக நான் தான் உங்க ஆர்ஜே சங்கீதா.
7: இந்துஜாவாக நான் தான் உங்க ஆர்ஜே தேஜு.
1: என்ன இந்துஜா, உன்னை பார்த்தே ரொம்ப நாளாச்சு. ஆபீஸ்க்கு ஒழுங்காவும் வரதில்ல, வீட்ல அப்படி என்னதான் பண்ற?
7: இங்கடி, எனக்கு வீட்லயே வேலை கரெக்டா இருக்கு.
1: ஃபியூ ஹவர்ஸ் லேட்டர்,
7: அனன்யா அந்த ஃபைலை கொஞ்சம் சீக்கிரம் எடு, ஃபைலை டிஎல் கிட்ட சப்மிட் பண்ணனும்.
1: என்ன

0: ஆச்சு உனக்கு இப்போ, இவ்ளோ அவசரப்படுற, அப்படி எங்க தான் போற? ஆபீஸ் டைம் முடிஞ்ச உடனே டக்குன்னு கிளம்பிடுற.
1: இல்லடி, வீட்டுல குழந்தைய தனியா அம்மா கிட்ட விட்டுட்டு வந்திருக்கேன், நான் தான் போய் பாத்துக்கணும். குழந்தைக்கு இன்னும் தாய்ப்பால் குடுக்கறல்ல, அதான் டைமுக்கு போறேன்.
0: அதான் வீட்ல அம்மா இருக்காங்கள, அப்புறம் என்னடி உன் பிரச்சனை?
1: அம்மா மட்டும் பாத்துக்கிட்டா போதுமா? நம்ம கூட இருந்து பாத்துக்கிட்டா தானே ஒரு பாண்டிங் கிடைக்கும். அதை விட நமக்கு வேற என்ன இருக்கு?
0: என்னமோ, இந்த உலகத்துல நீ மட்டும்தான் அதிசயமா குழந்தை பெத்தா மாதிரியும், நான் கூட எதுவுமே பண்ணாத மாதிரியும் பேசுற. நான்லாம் என் மேட்கிட்ட தான் விட்டுட்டு வரேன் என் குழந்தைய.
1: என்னடி சொல்ற, குழந்தைய மேய்ட் கிட்ட விட்டுட்டு வந்திருக்கியா? நீ பால் கொடுத்து நீ ஒழுங்கா கூட இருந்து பாத்துக்கிட்டாதானே உனக்கும் உன் குழந்தைக்கும் இருக்கிற பாண்டிங் இன்க்ரீஸ் ஆகும். சரி, அந்த குழந்தைக்கு பாலாவது குடுக்கறியா இல்லையா?
0: ஆமா, என் மேய்ட் தான் ஃபுல்லா பாத்துக்கிறாங்க. அதுல என்ன, இப்போ நான் 6 months வரைக்கும் பால் கொடுத்தேன், அதுக்கப்புறம் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா என் பியூட்டி ரொம்ப முக்கியம் இல்லையா? இல்லடி, நான் 6 months வரைக்கும் தான் கொடுத்தேன், அப்புறம் மேண்டிட்டரி இல்லல, சோ அதனால ஸ்டாப் பண்ணிட்டேன்.
1: ஹே அனன்யா, 6 months கம்பல்சரி தான், ஆனா அதுக்கப்புறம் குடுக்க கூடாதுன்னு சட்டம் இல்லல. நீ குழந்தைக்கு 2 வருஷம் மட்டும் முழுசா தாய்ப்பால் குடுக்கறது மூலமா குழந்தையோட ஆரோக்கியமும் அப்புறம் குழந்தை நல்லா வளர்ச்சி பெறும்.
0: என்னது, 2 இயர்ஸா? என் உடம்பு என்னத்துக்காகவும், என் ஃபிட்னஸ் என்னத்துக்காகவும், என் அழகு என்னத்துக்காகவும்? சபா, நினைச்சாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு.
1: அனன்யா, ஃபிட்னஸ் ஹெல்த்னு சொல்றியே, பிரஸ்ட் ஃபீடிங் கொடுக்கறதுனால குழந்தைக்கு மட்டும் இல்லை, குழந்தைக்கும் தாய்மார்களுக்கும் பிரஸ்ட் கேன்சர், டயபெட்டிஸ், கார்டியோ டிசீஸ் எதுவும் வராது.
0: என்னது, பிரஸ்ட் ஃபீட் பண்ணலனா இவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி ஆகணுமா? இப்போதாண்டி எனக்கு அந்த குழந்தையோட அருமையை பத்தியே தெரியுது. ரொம்ப தேங்க்ஸ் தி.
1: இதுக்கெல்லாம் எதுக்கடி தேங்க்ஸ் சொல்ற? நான் உனக்கு குழந்தையோட அருமையும் தாய்ப்பாலோட அருமையும் ஜஸ்ட் புரிய வச்சேன். இனிமேலாவது ஒழுங்கா குழந்தைய பாத்துக்க பாரு. உன்னை பத்தி மட்டுமே யோசிக்காத, உன்னை நம்பி இந்த உலகத்துக்கு ஒரு குழந்தை வந்தா உன் குழந்தையோட ஹெல்த்த பத்தியும் கொஞ்சம் யோசிச்சு நடந்துக்கும்.
0: என்ன மக்களே, உங்களுக்கு லாக்டேட்டிங் மதர்ஸ் பத்தி இன்னும் தெளிவா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்களை அடுத்த எபிசோட்ல வந்து ஷேர் பண்றோம். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்க ஆர்ஜே சங்கீதா
1: அண்ட் ஆர்ஜே தேஜு.
0: நீங்க கேட்டுட்டு இருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது பெருமை.

அனைவருக்கும் வணக்கம். குட்டி ரேவதி பேசுறேன். எம்ஓபி சமுதாய வானொலிக்காக பேசுறேன். 107.8 பெண்கள் மீதான பாலியல் வன்முறை வந்து தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. எல்லா ஊடகங்களையும் நம்ம தினமும் பார்க்குற விஷயம் ஆயிடுச்சு. ஆனால் அது இன்னைக்கு நேற்று தான் இருக்குன்னு இல்லை, எப்பவுமே வீட்லேயும் கல்லூரிகள்லேயும் பணியிடங்கள்லையும் பொது இடங்கள்லையும் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. ஆனால் ரெண்டு விஷயத்த நான் குறிப்பிட்டு பேச விரும்புகிறேன். ஒன்று, பெண்கள் வந்து காலை மாலை இரவு எல்லா நேரங்களையும் வேலை பார்க்குறவங்களா இருக்காங்க. ஸோ இதை எப்படி கையாள்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய உடல் மொழி தான் ரொம்ப தயங்கி கூச்சப்பட்டு அச்சப்பட்டு நடந்து போகிற பெண்களை இயல்பாகவே சீண்டும் மனோபாவம் ஆண்கள்கிட்ட இருக்குது. அதனால் பெண்கள் வந்து துணிவான உடல் மொழியை வந்து கையாளணும்னு நினைக்கிறேன். இதை தான் பெரியார் சொல்லியிருக்கார், செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு, சுயமரியாதை. சுயமரியாதை இருக்கிற பெண்கள் வந்து தங்கள் உடலையும் தங்களுடைய மனோபாவத்தையும் எந்த வகையிலையும் மற்றவர்களுக்கு அடிபணிந்து கையாள்றது இல்லை. அது ரொம்ப முக்கியமான விஷயம்னு நினைக்கிறேன். நானும் வேலை முடிந்து இரவுகளில் வீட்டுக்கு திரும்பும்போது இரவு ஒன்று இருக்கலாம், ரெண்டு இருக்கலாம், ஆனால் வாகனங்களில் போகும்போது அந்த பெண் எப்படி நடந்துக்கிறா, எப்படி தயங்குறா அப்படிங்கிறத வந்து அப்பொழுது கடந்து செல்லும் ஆண்கள் நோட்டம் இடுறத நான் பார்த்துருக்கேன். அதை பொறுத்து தான் அவங்க வந்து சீன்றது இல்லை நம்மகிட்ட எப்படி நடந்துக்கிறாங்கன்றது பொறுத்து. ரெண்டாவது முக்கியமான விஷயம், இந்த மனமாற்றம் ஆண்கள் வந்து பெண்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணுன்ற மனமாற்றம் வந்து வீட்டில் தான் ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். அதை குறிப்பாக வந்து தாய் ரோலில் இருக்கிறவங்க தான் அதை செய்ய முடியும்னு நான் நினைக்கிறேன். தாயின்னொன்னே அம்மா தான் இந்த பொறுப்பை எடுத்துக்கணுமா, அப்பா இந்த பொறுப்பை எடுத்துக்கக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்பாவும் வந்து ஒரு சமுதாயத்தில் ஒரு ஆண் பதவியை தான் எடுத்துக்கிறாருன்னு நினைக்கிறேன். இந்த கட்டத்தில் ஒரு தாய் வந்து தன் வீட்டில் இருக்கிற மகன் மகள்கிட்ட வந்து பாலியல் விஷயங்கள் குறித்து எப்படி விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாங்களோ அதை பொறுத்து தான் பின் நாட்களில் மகன் மகள்கள் மாறுறாங்க. குறிப்பாக மகன்கிட்ட வந்து ஒரு பெண்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு அடிப்படையான விஷயங்களை வீட்டிலே சொல்லி கொடுக்கும்போது பின் நாட்கள்லேயோ இல்லை வெளியிலேயோ அவன் எந்த பெண்ணிட்டையும் தவறாக நடந்து கொள்வதே இல்லை. இந்த பொறுப்பை வந்து முழுக்க முழுக்க தாய்மார்கள் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா அப்போ தான் வந்து நாளைக்கு தன் மகள் வந்து வெளி உலகத்தில் போய் வேறு வேலைகளில் ஈடுபடும் பொழுது பொது சமூகத்தில் வந்து இயங்கும்போது நம்ம இதே பாதுகாப்பை சமூகத்திலேருந்து எதிர்பார்க்க முடியும். இந்த வேலை வந்து வீட்டில் தொடங்கியாகணும், குறிப்பாக தாயிட்ட தொடங்கியாகணும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து கேளுங்க எம்ஓபி சமுதாய வானொலியினுடைய சமூக கருத்துக்களை, சமூக நிகழ்ச்சிகளை. 107.8

வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. வெற்றி எனும் சிகரம் தொட அயராது உழைக்க வேண்டும், பலரின் யோசனைகளை பயன்படுத்த வேண்டும். வெற்றி படிகளை நீங்கள் ஏற ஏணி போல் உதவும் நிகழ்ச்சி தான் ஏணிப்படிகள். வழங்குவது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: வணக்கம் நேயர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறது நான் உங்க ஆர்ஜே திவ்யா. இன்னைக்கு நம்ம என்ன பத்தி பேச போறோம்னா, டெக்னாலஜி லிட்ரஸி அண்ட் டெக்னாலஜி இல்லிட்ரஸி, இதை பத்தி தான் நம்ம பேச போறோம். எல்லாருக்குமே, ஐடி ஃபீல்ட்ல இருக்கிற எல்லாருக்குமே வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க அவங்க டெக்னாலஜில என்னென்ன புதுசா வந்துட்டு இருக்குன்றத. பட் ஐடி ஃபீல்ட்ல இல்லாதவங்க, இந்த டெக்னாலஜிஸ் பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட ஒரு நாலேஜே இல்லாதவங்க எப்படி இதை பத்தி தெரிஞ்சுக்கலாம், அண்ட் என்னென்ன டெக்னாலஜிஸ் இன்னும் வந்துட்டு இருக்கு நம்ம ஐடி ஃபீல்ட்ல, அதை வந்து டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து இன்னும் நம்ம வேலைகளை சுலபமாக்கிக்கலாம் அப்படிங்கறத பத்தி எல்லாம் இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய கொடுக்க நம்ம கூட இன்னைக்கு கார்த்திகேயன் பழனி சார் வந்திருக்காரு. டைரக்டர் இன்ஜினியரிங் அண்ட் டெலிவரி, அடாப்டெக் கன்சல்டிங் சொல்யூஷன்ஸ். ஹலோ சார்.
1: ஹலோ
0: சார். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டெக்னாலஜி இல்லிட்ரஸி, டெக்னாலஜி லிட்ரஸி, இதை பற்றி தான் பேசிக்கலி பேச போகிறோம். ஸோ இப்போ அப்கமிங் ட்ரெண்ட்ஸ் என்ன சார் நம்ம ஐடி ஃபீல்டில், டெக்னாலஜிஸ் என்னென்ன டெக்னாலஜிஸ் மேலும் மேலும் வந்துட்டுருக்கு?
1: இப்போ வந்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்ன்னு ஒன்று வந்துட்டு இருக்குது. வேற நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, உங்களுடைய ஃபோன்லேருந்து சாவி, கார் சாவியிலேருந்து எல்லாமே வந்து வில் பிகம் வெரி சென்சிட்டிவ், இன்ஃபர்மேஷன் சென்சிட்டிவ். அவங்க வந்து தோஸ் டிவைசஸ் வந்து ஒரு டிவைஸும் இன்னொரு டிவைஸும் பேசுகிற அளவுக்கு எனேபிள் ஆகும். இப்போ வந்து நம்ம வந்து மொபைல் ஃபோன் பேசு, மொபைல் ஃபோன் கூட நீங்கள் கம்யூனிகேட் பண்ண முடியும் உங்களுக்கு என்ன வேணும்னு. இதை வந்து நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணுற டிவைசஸ், ஃபார் எக்ஸாம்பிள் கார் சாவி எடுத்துக்கலாம். கார் சாவி இன்றைக்கி வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் அதை ஸ்டோர் பண்ணாங்க, பட் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸில் கார் சாவிலேயே சில டெக்னாலஜி உள்ளே புகுத்திடுவாங்க, ப்ராசஸர் சென்சர் எல்லாத்தையும் புகுத்திட்டு வருது. அந்த சாவி எங்கே இருக்குன்னு அடிக்க நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபோனில் வந்து ஒரு அப்ளிகேஷன் போட்டுட்டு சாவி எங்கே இருக்குன்னு அது சாவி இருக்கிற இடத்த சொல்லணும். ஸோ இந்த மொபைல் இந்த டிவைசஸ் எல்லாம் நம்ம இதெல்லாம் வந்து நான் அன்றாட யூஸ் பண்ணுற டிவைசஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பேனா, நம்ம மூக்கு கண்ணாடி. நமக்கு தெரிஞ்சு நம்ம தாத்தா காலத்துலேருந்து மூக்கு கண்ணாடி வந்து தொலைஞ்சிடுச்சின்னு தேடுற ஆளுங்க இருக்கிறாங்க. போகிற போக்கில் இது இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் வந்துடுச்சுனாக்கா, மூக்கு கண்ணாடிக்கிட்டு அந்த இப்போ சென்சரை பொறுத்துட்டிங்கன்னா அது எங்கே இருக்குன்னு உங்கள் மொபைலில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்னு ஒரு கான்செப்ட் வந்துட்டு இருக்குது. அடுத்து வந்து 3D பிரிண்டிங்னு சொல்லிட்டு இருக்காங்க. 3D பிரிண்டிங்னா இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணுறதெல்லாம் பேப்பரில் தான் எல்லா விஷயங்களும் பிரிண்ட் பண்ணுறோம், அது வந்து 2D பிரிண்டிங். 3Dனா ஒரு ஆப்ஜெக்டே பிரிண்ட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், திருப்பி பேனாவுக்கே போவோம். உங்களுக்கு ஒரு பேனா வேணும், கடைக்கு போய் வாங்கணும், ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டட் பேனா, இல்லை நீங்களே கஸ்டம் டிசைன் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா, அந்த பேனாவை வந்து கஸ்டம் டிசைன் பண்ணி உங்களுக்கு ஒரு 3D பிரிண்டர் இருந்தாக்கா அந்த பேனாவை அப்படியே நீங்கள் ஆஃபீஸில் வச்சு பிரிண்ட் பண்ணி, வீட்டில் வச்சு பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ 3D பிரிண்டிங்னு ஒரு கான்செப்ட் வந்துட்டு இருக்குது, அதுவும் ரொம்ப பாப்புலராக வந்துட்டு இருக்குது. இதெல்லாம் போக ரொம்ப டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா கிளவுடு, மொபிலிட்டி எல்லாம் வந்துட்டு இருக்குது. இதை தவிர இப்பயே நடந்துட்டு இருக்கிற விஷயம் என்னென்னா, நேனோ டெக்னாலஜின்னு ஒன்று வந்துட்டு இருக்குது. நேனோ டெக்னாலஜினா எல்லாம் சின்ன சின்ன மைக்ரோ ஆப்ஜெக்ட்ஸில் இன்டெலிஜென்ஸை புகுத்தி அது வந்து சில விஷயங்களை செய்யும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய நீங்கள் வேர் பண்ணுற துணியிலெல்லாம் கூட அதனுடைய இந்த சென்சர்ஸ் எல்லாம் பொருத்தி அதாவது இட் வில் பி ஏபிள் டு டூ மோர் தென் வாட் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் இட் டு டூ. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு சட்டை போடுறீங்கன்னா அந்த சட்டையில் சில டெக்னாலஜியை புகுத்திட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து சட்டை வந்து ஒரு நெருப்பில் போட்டிங்கன்னா எரிஞ்சிடும், நெருப்பில் எரியாத சட்டை இருக்குது. அதெல்லாம் வந்து அந்த டெக்னாலஜி கொண்டு நம்ம புதுசு புதுசாக கிரியேட் பண்ணக்கூடிய இது வந்துட்டு இருக்குது, டெக்னாலஜிஸ் வந்துட்டு இருக்குது.
0: சார், இப்போ இந்த சென்சார் வச்சு நம்ம இவ்வளோ பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஐடி ஃபீல்டு இன்னும் நிறைய நமக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கு, இன்னும் அதை டெவலப் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி வர்ற இந்த அட்வான்டேஜ், புது டெக்னாலஜிஸ் நமக்கு அட்வான்டேஜா இல்லை டிஸ்அட்வான்டேஜா சார்?
1: எல்லா விஷயங்கள்லேயும் இருக்கிற அதே பிரச்சனை தான், அட்வான்டேஜ் இருக்குது. நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் கார் வந்து அட்வான்டேஜ்னு சொன்னோம், பைக் வந்து அட்வான்டேஜ்னும். நிறைய கார் வந்து சிக்னலில் நின்று, நிறைய பைக் வந்து சிக்னல் நிற்கும் போது அது டிஸ்அட்வான்டேஜ் மாதிரி பார்ப்போம். ஸோ எல்லாமே எல்லா புதுசாக வர விஷயங்கள்லையும் இருக்கிற அட்வான்டேஜும் இருக்கும், டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். இந்த வைஸ் திங் என்னன்னாக்கா, அட்வான்டேஜஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு டிஸ்அட்வான்டேஜஸை அட்ரஸ் பண்ண பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய கார், நிறைய பைக் வந்து டிராஃபிக் ஜாம் ஆகுதுன்னா யூ ஹவ் டு புட் லாட் ஆஃப் சிக்னல்ஸ், அங்கங்கே டிராஃபிக் சிக்னல்லாம் வச்சிங்கன்னா அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ டிஸ்அட்வான்டேஜை நினச்சி நம்ம எதையும் வந்து அவாய்ட் பண்ணக்கூடாது. டிஸ்அட்வான்டேஜஸ் எப்படி, அந்த குறைகளை எப்படி நிவர்த்தி பண்ணி அந்த அட்வான்டேஜை வந்து லார்ஜர் க்ரௌடுக்கு போக வைக்க போகிறோம் அப்படின்றது தான் ரியல் சேலஞ்ச்.
0: சார், இப்போ வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோனுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்மளால் யூஸ் பண்ண முடியுது சார், இதே நம்ம இப்போ யூஸ் பண்ணுறது, நம்மளை விட ஒரு 2-3 இயர்ஸ் சின்ன பையன் வந்து அவன் டக்கு டக்குன்னு யூஸ் பண்ண முடியுது, அவனுக்கு அவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கு ஸ்மார்ட் ஃபோனில். ஸோ இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோனையே நம்ம எந்தெந்த ஃபீல்டில் யூஸ் பண்ணி அட்வான்டேஜ் ஆக்கிக்க முடியும் சார், டெய்லி லைஃப்லேயோ இல்லை ஒரு அக்ரிகல்ச்சர் செக்டர்லேயோ சொல்லுங்கள் சார். கொஞ்சம்
1: ஸ்மார்ட் ஃபோனுன்றது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் தான், அதாவது ஒரு ஃபோனுக்கு வந்து ஒரு அதில் வந்து இன்டெலிஜென்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறோம், அவ்வளோதான். அந்த ஃபோனு என்னெல்லாம் பண்ண வைக்கணுன்றது நம்ம கையில் தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், பாட்டு பாட வைக்கணுன்னா ஸ்மார்ட் ஃபோனில் வந்து ஒரு மியூசிக் அப்ளிகேஷன், நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீங்கன்னு தெரியுங்கன்னா ஜிபிஎஸ் அப்ளிகேஷன் உள்ளே இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் அந்த ஸ்மார்ட் ஃபோனுக்குள்ளே போட்டுட்டாக்கா அந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து வில் டூ வாட் யூ வாண்ட் டு டூ. ஸோ இதையே வந்து நம்ம வந்து நம்மளுடைய அன்றாட பிரச்சனைங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம விவசாயத்துலலாம் எடுத்திங்கன்னாக்கா, கடை நிலையில் தண்ணி திறந்து விடும் போது கடை மடைக்கு தண்ணி வரல அப்படின்வாங்க, கடைசியில் இருக்கிறவங்களுக்கு தண்ணி வரலன்னு, இதெல்லாம் அன்றாட பிரச்சனைங்க. நம்ம அந்த பிரச்சனைகள்லாம் யூ கேன் க்ரியேட், புதுசாக ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், வில்லேஜில் எல்லோரும் இன்றைக்கி எல்லா வில்லேஜ்லேயும் எல்லாருக்கையிலையும் மொபைல் ஃபோன் இருக்குது, அது எதனால் அந்த மாதிரி ஒரு சென்சர் ஏதோ ஒன்று க்ரியேட் பண்ணி அந்த மாதிரி அன்றாட பிரச்சனைகளை சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு அப்ளிகேஷன் எழுதி அதை வந்து நீங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் போட்டுக்கிட்டாக்கா, யூ வில் பி ஏபிள் டு யூஸ் யுவர் ஸ்மார்ட் ஃபோன் டு சால்வ் யுவர் டே டு டே ப்ராப்ளம். நம்ம நிறைய இந்த சத்தியமங்கலம் காடு சைடுலலாம் பார்க்குறோம், நிறைய யானைகள்லாம் வந்து காடுங்கள் இதெல்லாம் தோட்டம் தரவெல்லாம் அழிச்சிட்டு போகிற மாதிரி நம்ம நிறைய விஷயங்களை கேட்குறோம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு அங்கே ஒரு மூமெண்ட் ட்ராக்கர் ஏதோ ஒன்று வச்சு ஒரு யானை அங்கே நகருது அப்படின்னாக்கா அந்த இடத்துலேருந்தே ஒரு சிக்னல் ட்ரிகர் ஆகிற மாதிரி வச்சு உடனே அது ஃபாரஸ்ட் ஆஃபீஸருக்கு ஒரு நியூஸ் மாதிரி போக வச்சு அது ஊருக்குள்ளே வரத்துக்கு முன்னாடியே ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அங்கே போயிட்டு முன்கூட்டியே நிவர்த்தி அந்த யானைங்களோட இது இல்லாமல் தாக்க முடிகிற அளவுக்கு நம்ம வந்து வி கேன் யூஸ் த டெக்னாலஜி. டெக்னாலஜி இருக்குது, நான் சொல்கிறேன் டெக்னாலஜி ஆஸ் சச் டெக்னாலஜி இருக்குது, அது நம்மளுடைய பிரச்சனைகளை டெக்னாலஜிக்குள்ளே கொண்டு வந்து சால்வ் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம்.
0: இப்போ இந்த டெக்னாலஜி எல்லாம் இருக்குன்னு சொல்றீங்க, ஒவ்வொரு ஃபீல்ட்லயும் இதை எப்படி சார் யூஸ் பண்ணிக்க முடியும்? இப்போ நீங்க அக்ரிகல்ச்சர் சொன்னீங்க, ஃபாரஸ்ட் சொன்னீங்க, அது மட்டும் இல்லாம நம்ம டே டு டே லைஃப்ல எந்த மாதிரி யூஸ் பண்ணிக்க முடியும்?
1: நம்ம முக்கிய இதுல வந்து வெரி எசென்ஷியல் எலிமெண்ட் என்னன்னாக்கா, ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கண்டுபிடிக்கணும். ஏன்னா சொல்யூஷன் பிளாட்ஃபார்ம் இருக்குது, இது வந்து எப்படி சால்வ் பண்ணும், சால்வ் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் நம்ம கிட்ட. ப்ராப்ளத்தை டிஃபைன் பண்ணாம, ப்ராப்ளம் தான் இது வந்து எல்லாருக்கும் தெரியும் இந்த ப்ராப்ளம்னு சொல்லிட்டு அதை உட்காந்து அந்த ப்ராப்ளத்தை டிஃபைன் பண்ணிட்ட பிறகு ஒரு ஏஜென்சி, யாரோ ஒரு ஏஜென்சி, யாரோ ஒரு ஏஜென்சி, நான் சொல்கிறது வந்து ஏதோ ஒரு ஒரு இயக்கம், ஒரு அரசாங்கமாக இருக்கலாம் இல்லை ஒரு காலேஜாக இருக்கலாம் ஒரு கம்பெனியாக இருக்கலாம், இதை வந்து அவங்க வந்து ஒரு இனிஷியேட்டிவாக எடுத்து ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எடுத்து இருக்கிற அன்றாட பிரச்சனைகளை எடுத்து தொகுத்து இதை எதெல்லாம் வந்து ஐடி டெக்னாலஜி வச்சு, நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்மார்ட் ஃபோனோ இல்லை இட் வில் பி எனிதிங் எல்ஸ் ரைட், ஏதோ ஒரு டெக்னாலஜி வச்சு இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்த்தாங்கன்னா டெஃபினெட்லி 99% ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வபிள் பை, சால்வ் பண்ணனா கூட அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு வார்னிங்காவது கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சுனாமி, சுனாமிக்கு இப்போ நம்ம ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிட்டோம் ரைட், நிறைய அந்த சுனாமி அலர்ட் வர அளவுக்கு நம்ம வந்து சில கரையோர பகுதிகளெலாம் செட் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்த அதுக்கு தேவைப்பட்ட மாதிரி நம்ம சொல்யூஷன்ஸை பில்ட் பண்ணி ஸ்மார்ட் ஃபோனில் தான் போடணும்னு அவசியம் இல்லை, இட் குட் பி எனி திங், பட் அண்டர்லையிங்கான ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை வந்து முதல்ல எலிசிட் பண்ணி வெளியே எடுத்தால் தான் யூ வில் பி ஏபிள் டு சால்வ். ஃபஸ்ட் ஸ்டெப் இன் சால்விங் அ ப்ராப்ளம் இஸ் நோயிங் தெர் இஸ் அ ப்ராப்ளம். இஃப் யூ டோன்ட் ரியலைஸ் தெர் இஸ் அ ப்ராப்ளம், ப்ராப்ளம் இருக்குதே நீங்கள் ரியலைஸ் பண்ணலைன்னா சால்வ் பண்ணவே முடியாது.
0: ஸோ சொல்யூஷன்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல ப்ராப்ளம் என்னன்னு நாம வந்து கண்டுபிடிச்சிட்டா நம்ம அதுக்கு சொல்யூஷன்ஸ் நம்மளாவே தயார் பண்ணிக்க முடியும்.
1: எல்லாரும் வந்து அங்கங்க திட்டு திட்டா இது ஒரு ப்ராப்ளம் இது ஒரு ப்ராப்ளம் சொல்லுவாங்களே தவிர, இது வந்து ஒரு ஒரு ஒரு குரூப்பாக உட்காந்து இதெல்லாம் ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளமுக்கெல்லாம் இப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் அனலைஸ் பண்ண பிறகு தென் யூ நீட் டு யூஸ் த டெக்னாலஜி, அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் நேராக வந்து டெக்னாலஜி உள்ளே போட்டு நான் சால்வ் பண்ணுவேன்றது வந்து இட்ஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வில்லேஜுங்கள்லாம் இன்றைக்கும் வந்து அந்த பஞ்சாயத்து அனௌன்ஸ்மெண்ட்லாம் இருக்குது, விச் இஸ் ஒர்க்கிங் வெரி எஃபெக்டிவ்லி. எதனால் ஒரு கம்யூனிகேஷன் கொடுக்கணுன்னாக்கா அந்த பஞ்சாயத்தில் இருக்கிற அந்த இதை வச்சு ஒலிபெருக்கி வச்சு சொல்கிறாங்க. இது வந்து அந்த டெக்னாலஜி அங்கேயே நின்றுடுச்சு, அனௌன்ஸ்மெண்ட் டெக்னாலஜி அங்கேயே நிறுத்திட்டோம், நம்ம அதை நெக்ஸ்ட் லெவல் நம்ம கொண்டே போகலை, இப்போ கொண்டு போகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் முன்கூட்டியே வர நான் சொன்ன யானைங்களில் ஊருக்குள்ளே வருதுன்னா அங்கே போய் அனௌன்ஸ் பண்ண, யானைங்க ஊருக்குள்ளே வருது யாரும் வெளியே வராதிங்கன்னு சொல்லணும், இல்லை காட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு ஐ மீன் ஊரில் வந்து இந்த மாதிரி விஷக்காய்ச்சல் பரவுது தண்ணி குடிங்க அப்படின்றது வந்து நீங்கள் யூ கேன் அனௌன்ஸ் இட் ரைட், யூஸிங் யுவர் டெக்னாலஜி இட் செல்ஃப், இது யாரும் இனிஷியேட் பண்ண தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக
0: மெடிக்கல் ஃபீல்ட்லேயும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
1: நான் முதல் சொன்ன மாதிரி முதல்ல உட்காந்து இந்த ப்ராப்ளம் எல்லாம் வந்து யூ நீட் டு புட் இட் டுகெதர். அந்த ப்ராப்ளம் எல்லாம் போட்டால் தான் அதுக்கான அப்ரோச் நம்ம கண்டுபிடிப்போம். இல்லைனா என்ன ஆகுதுன்னா யூ வில் நாட் ஃபைண்ட் த சொல்யூஷன்.
0: சார், ப்ராப்ளம் தெரிஞ்சுக்கிட்டா தான் சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னீங்க. ஐ அக்ரி வித் யோர் பாயிண்ட். பட் சார், இந்த ப்ராப்ளம் தெரிஞ்சு சொல்யூஷன் கண்டுபிடிக்க நம்ம கவர்மெண்ட்டோ இல்லை ஐடி ஃபீல்டோ இதை வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஐடி ஃபீல்டில் இல்லாதவங்களுக்கு, தட் இஸ் நார்மல் ஒரு சாதாரண மனுஷனுக்கு எப்படி சார் தெரிவுபடுத்த முடியும்?
1: இதெல்லாம் வந்து நீங்கள் இப்போ சொன்ன எக்ஸாம்பிள் தான். நம்ம அடுத்த ஜென்ரேஷன் வந்து பிறக்கும் போதாகவே வந்து டெக்னிக்கலி அவேராக தான் பிறக்கிறாங்க. டிஎன்ஏவே மாறிடுச்சுன்னு தான் சொல்லணும். ரைட்டு, இப்போ வந்து எல்லாரோட டிஎன்ஏலையும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குதுன்னு தான் நினச்சிக்கணும் நம்ம. ஏன்னா என்னோட அடுத்த ஜென்ரேஷன் என் பசங்க வந்து தே ஆர் மோர் ஸ்மார்ட்டர் தென் யூஸிங் தீஸ் டிவைசஸ் தென் மீ. ரைட், நான் வந்து இதை எப்படி பண்ண அப்படி பண்ண ஸ்ட்ரகிள் பண்ணனால அவங்க வந்து டக் டக்குன்னு பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ டெக்னிக்கலி அவங்க ஸ்மார்ட்டர் ஆகிட்டுறாங்க. ஒன்று, ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி கார் சைக்கிள்லாம் வந்தப்போ இட் இஸ் ஒரு மாதிரி அது புதுசாக தெரிஞ்சது. எனக்கே தெரியும், கார் வச்சுருந்தவங்க எல்லாரும் கார் ஓட்டலப்போ. கார் ஓட்டத்துக்குன்னு ஒரு தனி குரூப் இருந்தது, டிரைவர்ஸ்னு ஒரு குரூப் இருந்தது. அவங்க கற்றுக்கிட்டு தான் கார் ஓட்டுறது பண்ணாங்க. இன்றைக்கி எல்லாரும் அவங்க காரை ஓட்டிக்கிற அளவுக்கு திறமை வந்துடுச்சு. அதே மாதிரி செல்ஃபோனெல்லாம் வந்து நீங்கள் டெக்னிக்கலாக பார்க்கக்கூடாது, அது ஒரு டிவைஸாக பார்க்கணும். ரேடியோ மாதிரி அது ஒரு டிவைஸ். உனக்கு இந்த பட்டன் அழுத்தினா இது வரும், இந்த பட்டன் அழுத்தினா இது வரும், இந்த பட்டன் அழுத்தினா இது வரும்னா அதுக்கு ஒன்றும் லிட்ரஸியே தேவையில்லை. புரியுதுங்களா? நீங்கள் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு தான் ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது. ஸ்மார்ட் ஃபோன் இஸ் ஃபார் எனி டம் பர்சன் மாதிரி தான். ரைட், இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இத்தனை பட்டன் இருக்கும். சிவப்பு பட்டன் அழுத்தினா இது வரும், பச்சை பட்டன் அழுத்தினா இது வரும், மஞ்சள் பட்டன் அழுத்தினா இது வரும்னு சொல்லிட்டாக்கா தெர் இஸ் நோ பேரியர் ஃபார் அன்எஜுகேட்டட் பர்சன் டு யூஸ் த டெக்னாலஜி. நீங்கள் அந்த மாதிரி பண்ணணும். நீங்கள் சொல்யூஷனே நம்ம பண்ணும் போதா, இந்த பிரச்சனைக்கு இது சொல்யூஷன் சொல்லி பண்ணும் போதா, அதை வந்து டெக்னிக்கலி இல்லிட்ரேட் ஆடுறவங்களும் மட்டும் இல்லை, ரியலாகவே இல்லிட்ரு படிக்காதவங்க கூட அது யூஸ் பண்ணுற மாதிரி. நீங்கள் கார் ஓட்டுறவங்களாம் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கார் ஓட்ட முடியும். படித்தவங்க தான் ஓட்டணும்னு அவசியம் கிடையாது, எல்லாருமே கார் ஓட்டணும். எப்படி வந்தது? இந்த கியர் போடணும், இந்த ஸ்டியரிங் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. ஸோ இட் நவ் இட் இஸ் மோர் ஆஃப் அ ஹேண்டிகிராஃப்ட் தேன் அ டெக்னிக்கல் திங். இட்ஸ் மோர் ஆஃப் ஹேண்டிகிராஃப்ட், கைத்தொழில் மாதிரி ஆயிடுச்சு. ரைட், அதே மாதிரி தான் இதுவும். நீங்கள் ஒரு டிவைஸில் ஒரு 4 பட்டன் போட்டுட்டு பச்சை பட்டன் அழுத்தினா யானை வந்தால் கத்தணும், சிவப்பு பட்டன் அழுத்தினா கரண்ட் போச்சு, சம்திங் லைக் தட். ஸோ யூ இஃப் யூ மேக் இட் வெரி கிளியர் டு பீப்புள் தென் இட் பிகம்ஸ் வெரி ஈஸி டு எக்ஸ்ப்ளாய்ட் த டெக்னாலஜி.
0: ஓகே சார், ஸோ இப்போது இந்த மாதிரி ஒரு தெளிவு கொண்டு வர்றதுக்கு, தட் இஸ் படிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சால் இது இது நடக்கும் அப்படின்னு ஒரு தெளிவு கொண்டு வர்றதுக்கு நம்ம கவர்மெண்ட்டோ இல்லை ஐடி செக்டாரோ ஏதாவது இது வரைக்கும் ஸ்டெப் எடுத்திருக்கா?
1: அது அது வந்து ரொம்ப பிளாங்கட்டான சில ஸ்டேட்மெண்ட்லாம் பண்ண முடியாது. ஏன்னா வெரி ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், கவர்மெண்ட்டும் பண்ணுறாங்க, லாட் ஆஃப் சோஷியல் ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் டூயிங், லாட் ஆஃப் பெரிய கார்பரேட்ஸ் வந்து ஒரு சிஎஸ்ஆர் இனிஷியேட்டிவாக எடுத்துட்டு பண்ணுறாங்க, நிறைய பண்ணுறாங்க. அதுவே வி கனாட் பிளேம் எனிபடி ஃபார் எனி திங். என்னென்னா இட் இஸ் அ டைம் ஃபார் பீப்புள் டு கம் டுகெதர் டு சால்வ் பிகர் ப்ராப்ளம்ஸ். ரைட், அதுதான் முக்கியம். இட்ஸ் நாட் அபவுட் பிளேமிங் சம்படி, இது சி நீங்கள் பண்ணல, இது நீங்கள் பண்ணலன்னு சொல்ல. அது யாருன்னா எப்போனா பண்ணிகிட்டே இருக்கலாம், இன்னும் 20 வருஷம் கூட பண்ணிகிட்டு இருக்கலாம். அப்ஜெக்டிவ் என்னன்னாக்கா இருக்கிற பிரச்சனைகளில் எவ்வளோ வந்து டெக்னாலஜியை கொண்டு ஈஸியாக சால்வ் பண்ண முடியும், சால்வ் பண்ண முடியாத பிரச்சனைகளை எங்கே வார்னிங் கொடுத்து அவாய்ட் பண்ண முடியும், இதுதான் வந்து நம்ம பண்ண வேண்டியது. நீங்கள் கேட்ட மாதிரி கவர்மெண்ட் பண்ணுறாங்களா, சொசைட்டி பண்ணுறாங்க, தேர் ஆர் டூயிங் இட். பட் நம்ம நினச்ச ஸ்பேஸ்லேயோ நினச்சில செய்யாமல் இருக்கலாம், அதுக்கு வேற ப்ரியாரிட்டிஸ் இருக்கலாம். பட் ஐ வில் நாட் பி குவாலிஃபைட் டு சே யாருமே பண்ணலை அப்படின்ட்டு. ஏன்னா என்னோட பாயிண்ட் வந்து தேர் ஆர் ப்ராப்ளம்ஸ் விச் டே டு டே ப்ராப்ளம் பார்க்குறோம். லெட் பீப்புள் ஹூ கேன் கிவ் சொல்யூஷன் கம் டுகெதர் வித் த பீப்புள் ஹூ ஆர் ஃபேஸிங் த ப்ராப்ளம். பிரச்சனைகளை பார்க்குறவங்களோட பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறவங்க ஒன்றா உட்காந்தாக்கா யூ வில் பி ஏபிள் டு ஃபைண்ட் சொல்யூஷன்ஸ் ஆர் யூ வில் பி ஏபிள் டு ஃபைண்ட் வேஸ் டு அவாய்ட் த ப்ராப்ளம்.
0: ஸோ இப்போ கம்ப்யூட்டர் பற்றி சொல்லித்தர்றதுக்கும் இப்போ இந்த இப்போ அப்கமிங் ட்ரெண்ட்ஸ் பற்றி சொல்லித்தர்றதுக்கும் நம்ம ஸ்கூல்லேருந்தே ஸ்டெப்ஸ் எடுக்கிறோம் சார். அந்த மாதிரி இப்போ தெரியாதவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஸ்கூல்லேருந்தே ஒரு ஸ்டெப் எடுக்கலாமா? லைக் இப்போது எப்படி ஒரு ஐடி ஃபீல்டில் வந்து சிஆர்எஸ் இருக்கோ அந்த மாதிரி ஸ்கூல்லே ஏதாவது வைக்கலாமா சொல்லித்தர்றது?
1: அதெல்லாம் அது வேண்டாம்னு நினைக்கிறேன். என்னுடைய கருத்து வந்து இது நேச்சுரலாகவே எல்லாருக்கும் வந்துட்டு இருக்குது. என் பையனுக்கெல்லாம் நான் ஒன்றுமே சொல்லிக் கொடுக்கல, ஐபேட் எடுத்து தான் ஒர்க் பண்ணுறான். ஒரு டச் ஸ்க்ரீன் இருக்கிற அப்ளிகேஷன் டக் டக்குன்னு என்ன நான் பார்க்கும்போது ஒரு கண்ட்ரோல் எல்லாம் மேலேருந்து இருக்கிறான், கீழே இருந்துருக்கான், எல்லாத்தையும் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது தனிப்பட்ட முறையில் சி தி சக்ஸஸ் ஆஃப் தி சொல்யூஷன் டிபெண்ட்ஸ் ஆன் தி சிம்பிளிசிட்டி ஆஃப் த யூசேஜ். நீங்கள் அந்த டிவைஸ் யூஸ் பண்ணுறதே ராக்கெட் சயின்ஸ் மாதிரி இல்லை ஏரோப்ளைன் ஓட்டுற மாதிரி ரொம்ப காம்ப்ளெக்ஸாக சொல்லி கொடுத்தா அது யாருமே கற்றுக்க மாட்டாங்க. சிம்பிளாக இருக்கணும், சொல்யூஷன் பண்ணும் போதவே சிம்பிளாக பண்ணணும். நீங்கள் அப்படி பண்ணிட்டீங்கனாலே 99% ஆஃப் த பீப்புள் ஆர் கோயிங் டு யூஸ் இட். அப்படி நீங்கள் பண்ணிட்டீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி ஆன்லைனில் பேமெண்ட்டு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அதை சிம்பிளாக இருக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அது அடாப்ஷன் இருக்கும். நீங்கள் அதை காம்ப்ளெக்ஸ் ஆக்க ஆக்க நீ அங்கே போய் இதை போடு, இங்கே போய் இதை போடு, அங்கே போய் அதை போடுனாக்கா அடாப்ஷன் இருக்காது. அப்போ தான் நீங்கள் ட்ரெயின் பண்ணணும். இப்போ சிம்பிளாக ரெண்டு பட்டன் அழுத்து, மூணு பட்டன் அழுத்துனா டெஃபினட்டாக இட் வில் பி சக்ஸஸ்ஃபுல். ஸோ டு யர் குவெஸ்டின், ஸ்கூல்லேருந்தே டீச் பண்ணுவானா தேவையில்லை, நேச்சுரலாகவே பிளட்டில் வந்துட்டு தான் இருக்குது. என்னென்னா நம்ம இது வரைக்கும் நம்ம பிரச்சனை என்னென்னா வர ஃபங்க்ஷனாக வர ஃபீச்சர்ஸு வர டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணுறதோடு நிறுத்திடும். இந்த டெக்னாலஜி இப்படி யூஸ் பண்ணுறதோடு நிறுத்திடும். அது அடுத்த லெவலில் நம்மளோட பிரச்சனைகள் அன்னாட பிரச்சனைகளே சால்வ் பண்ணுறதுக்கு திங்க் பண்ணலைன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஃபார் எக்ஸாம்பிள், நான் மொபைல் ஃபோன் டெய்லி எடுத்து டெய்லி போகிறேன், காரில் வரேன், டிராஃபிக்கில் ஒரு 20 நிமிஷம் நிற்கிறேன், எனக்கு தெரியும் என் ஃபோனில் GPS இருக்குன்ட்டு. இந்த இன்ஃபர்மேஷனை ஒரு டிராஃபிக் மானிட்டர் பண்ணுற ஒரு அப்ளிகேஷனாக யாருனா பண்ணி பண்ணுறாங்க, கூகுளில் பண்ணுறாங்கலாம் பண்ணுறாங்க. ஒருத்தர் லோக்கலைஸ்டாக சென்னைக்கு மட்டும் ஒரு டிராஃபிக் மானிட்டரிங் சிஸ்டம் மொபைலில் போட்டு அங்கங்கெல்லாம் டிராஃபிக் பிளாக் ஆகுது, இங்கே போகாது, அங்கே ரோட் பிளாக் ஆகுது அப்படின்றத நம்ம ஒன்றும் பண்ணல. ஸோ
0: அந்த டிராஃபிக்கில் நிற்கிற நம்மளே வந்து ஒரு இன்ஃபர்மேஷன்
1: அது வந்து யாரும் வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து ஒரு ஃபீச்சர் வந்ததுன்னா அதை யூசேஜோடு நிறுத்திக்கிறோம், அதை அப்ளை பண்ணி இன்னொரு விஷயத்துக்கு நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்கு நம்ம பண்ண மாட்டோன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து.
0: சார், ஸோ இவ்வளோ நேரமாக நீங்கள் வந்து ஒரு டெக்னாலஜியை வந்து தெரிஞ்சுக்கிறதோட இல்லாமல் அதை வந்து அடுத்த லெவலுக்கும் கொண்டு போகணும் அப்படிங்கிறத பற்றி எங்களுக்கு நிறைய தெளிவாக சொன்னீங்க. ஸோ கடைசியாக உங்கள் பீஸ் ஆஃப் அட்வைஸ் இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க?
1: ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்போ சொன்ன அதே அட்வைஸ் தான், நீங்கள் காலேஜ் கேம்பஸ் ஸ்கூலில் பார்க்குற லைஃப் இஸ் நாட் வாட் யூ ஆர் கோயிங் டு சீ ஒன்ஸ் யூ கோ அவுட் ஆஃப் த கேம்பஸ். கேம்பஸ் ஸ்கூலில் உங்களுக்கு ஒரு ஃபிக்ஸ்டு சிலபஸ் இருக்கும், ஃபிக்ஸ்டு எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் இருக்கும், உங்களோட அப்ஜெக்டிவ்லாம் அந்த எக்ஸாமை கிராஸ் பண்ணுறது தான் இருக்கும். ஸோ அந்த எக்ஸாமுக்கு என்ன வரப்போதும் சிலபஸ் சொல்லிவிடும், ரைட்? நீங்கள் சிலபஸை மட்டும் படிச்சுட்டு போனீங்கன்னா இது பாஸ் ஆகிட்டிங்கன்னா உங்கள் வேலை முடிஞ்சிட்டு. ஸோ அங்கே வந்து 90 நாளோ 180 நாளோ யாரோ சொல்லிக் கொடுப்பாங்க, 6 மாதம் சொல்லிக் கொடுப்பாங்க, லாஸ்ட்டு 10 நாள் எக்ஸாம் நடக்கும், பாஸ் ஆகிட்டால் முடிஞ்சிடுச்சுன்னு வந்துடலாம். வெளியில் போனீங்கன்னாக்கா இட் இஸ் எக்ஸாம் எவ்ரிடே, இட் இஸ் எக்ஸாம் ஆல்மோஸ்ட் எவ்ரிடே. ஏன்னா சம்படி இஸ் இவால்வேட்டிங் யூ எவ்ரிடே. அங்கே உங்களுக்கு சிலபஸ் கிடையாது, எதுலேருந்து யார் கேள்வி கேட்பாங்க உங்களுக்கு தெரியாது. இங்கே வந்து இதுலேருந்து வெளியே இன்னொரு கேள்வி கேட்டால் மேடம் இது அவுட் ஆஃப் சிலபஸ்ன்னு சொல்லி நீங்கள் மார்க் கேட்கலாம். இந்த கொஸ்டின் நீங்கள் ஒன்றும் சொல்லியே கொடுக்கல, இது எங்கே சிலபஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு 5 மார்க் வாங்கி ஃபஸ்ட் மார்க் வாங்கிடலாம். ஆனால் வெளியில் போயிட்டீங்கன்னா ஃபிக்ஸ்டு சிலபஸ் கிடையாது, ஃபிக்ஸ்டு எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் கிடையாது, எவ்ரிடே சம்படி இஸ் இவால்வேட்டிங் யூ ஃபார் குட் அண்ட் பேட். ஸோ கம் ப்ரிப்பேர்ட், வெளியே வரும்போது தான் கம் ப்ரிப்பேர்ட். இட் இஸ் நாட் வாட் யூ சி வித் இன் த கேம்பஸ். நீங்கள் கேம்பஸ்குள்ளே பார்க்குற லைஃப் கிடையாது, இது வந்து ஒரு ஏர் கண்டிஷனில் இருக்கிற மாதிரி. வெளியில் போனீங்கன்னா கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கம் ப்ரிப்பேர்ட், அதுக்கான ப்ரிப்பரேஷனோட வெளியே வாங்க. வெளியே வர்றது அதுதான் சொன்னேன், இன்றைக்கி நான் உங்ககிட்ட சொன்னது அதுதான். அந்த ஒரு 3 மாதம் 6 மாதம் இன்டர்ஃபேஸ் பண்ணுங்க, உங்கள் காலேஜ் கேம்பஸ்க்கு வெளியே இன்டர்ஃபேஸ் பண்ணுங்க. அவங்கெல்லாம் எப்படி நடக்கும், உங்களோட பழைய ஃப்ரெண்ட்ஸு அவங்ககிட்டலாம் பேசுங்க, ஏய் உன்னோட சேலஞ்சஸ் என்ன அப்படின்னு அதெல்லாம் பேசி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தட் வில் ப்ரிப்பேர் யூ ஃபார் வாட் இஸ் கோயின் நோபடி இஸ் கோயின் டு டேக் தட் எக்ஸ்பீரியன்ஸ் அவே, யூ ஹாவ் டு கோ த்ரூ இட். அந்த வழியாக தான் போகணும். யூ கேன் பி ப்ரிப்பேர்ட், ஏய் இங்கே போனாக்கா இந்த கேள்வி கேட்பாங்க, அந்த கேள்வி கேட்பாங்க, திடீர்னு நடுராத்திரி ஒருத்தன் ஃபோன் பண்ணி இது ஏன் வேலை செய்யலன்னு கேட்பாங்க, அதுக்கெல்லாம் ப்ரிப்பேர்டாக இருக்கும். ஸோ தட் இஸ் மை அட்வைஸ் டு ஸ்டூடெண்ட்ஸ்.
0: ரொம்ப தேங்க்ஸ் சார், இவ்வளோ நேரம் எங்களுக்கு வந்து டெக்னாலஜி இல்லிட்ரஸி பற்றி, ஒரு டெக்னாலஜிக்குள்ளே தட் இஸ் டெக்னிக்கல்குள்ளே இருக்கிறவங்களுக்கும் அன்எடுகேட்டடாக இருக்கிறவங்களுக்கும் இது இது செஞ்சால் இப்படி இப்படி நடக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி.
1: தேங்க்ஸ், வெல்கம் அண்ட் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.

0: அறியாமை எனும் இருளை நீக்கிட அறிவு என்னும் தீபம் ஏற்றிட தாய்நாடு ஒளி பெற்று சிறந்திட படிப்போம் நாங்கள் படிப்போம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. சமுதாய பிரச்சனைகளை பல கோணங்களில் பாதிக்கவும் விவாதிக்கவும் வருகிறார்கள் நமது நேயர்கள். நீங்கள் கேட்க போவது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் வாதம் விவாதம்.

0: ஹலோ வணக்கம் சென்னை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPFM at 107.8. It's enriching. இன்னைக்கு நீங்க கேட்க போறது ஒரு எக்ஸைட்டிங் டாபிக். டாபிக் என்ன, ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், சொல்லிடுறேன் நானே. அதுக்கு முன்னாடி நான் யாரும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா? நான் உங்கள் பிரியமான தோழி நிவிதா. சரி, இன்னைக்கு டாபிக் வந்து ஒரு குழந்தை வளர்ந்து எல்லாம் ஒரு ஸ்கூல் லைஃப்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அடலசன்ட் ஏஜ்ல ஒரு பெரிய பிரச்சனை இருக்குங்க எல்லாருக்கும். அது என்ன, 12th ரிசல்ட் எப்படா வரும்னு காத்துட்டு இருப்பாங்க. 12th ரிசல்ட் வந்த உடனே மார்க் கம்மியா வந்துச்சுனாலும் பிரச்சனை, ஜாஸ்தியா வந்துச்சுனாலும் பிரச்சனை. கம்மியா வந்துருச்சுன்னா நம்ம யோசிச்ச கோர்ஸ் நம்மளுக்கு கிடைக்காதேன்னு ஃபீல் பண்ணுவாங்க. மார்க் ஜாஸ்தியா வந்துருச்சுன்னா ஐயோ நம்ம எடுத்த கோர்ஸ் வேண்டான்னு சொல்லிட்டு இன்ஜினியரிங்கோ டாக்டரோ படிக்க சொல்றாங்களே நம்ம வீட்டுலன்னு யோசிக்க வேண்டியது. இதே ஒரு பெரிய பிரச்சனை. இதுதாங்க நம்மளோட இன்னைக்கு டாபிக், ரொம்பவே முக்கியமான டாபிக். இல்ல, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப் இன் சூசிங் எ கேரியர். சரி சரி, ரொம்ப நேரமா நானே இந்த டாபிக் பத்தி பேசிட்டு இருக்கேன்ல, இத பத்தி நம்ம ஆர்த்தி இன்னும் நிறைய விஷயங்களை நம்மளுக்கு சொல்ல வராங்க. கேட்டு எல்லாரும் பயனடைங்க.
1: ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என் மனசுக்கு வருது ஒரே ஒரு விஷயம்தான், அதாவது நம்ம அப்பா அம்மா கிட்ட போடுற சண்டை, கிடைக்கிற அட்வைஸ், இந்த மாதிரி விஷயம்தான். அவங்களோட நாம கம்மி டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் நம்ம கேரியர் சூஸ் பண்றச்ச எவ்வளவு மதிப்பு தரும். எல்லா பேரண்ட்ஸ்க்கும் அவங்க பிள்ளைகளை பத்தி நிறைய கனவு இருக்கு. சில சமயம் அந்த கனவு அவங்க பிள்ளைகளோட சக்திக்கு அதிகமாவே இருக்கு. இப்போ இருக்க ட்ரெண்ட்ல கல்வி ஒரு சோசியல் சிம்பலா மாறி இருக்குங்க. இந்த காலத்துல பிள்ளைங்க அவங்க அப்பா கிட்ட சண்டை போடுறது ரொம்ப சகஜமாயிருச்சு. இப்பெல்லாம் பேரண்ட்ஸ் ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எவ்வளவு காசு வரும், சோசியல் ஸ்டேட்டஸ் இருக்குமா, இது மாதிரி நிறைய கேள்விக்கு சூஸ் பண்ண போற கேரியர் தாங்க பதில் சொல்லணும். ஒரு பிரச்சனை என்னன்னா, பேரண்ட்ஸ்க்கு அவங்க சூஸ் பண்ற கேரியர் பத்தின ஐடியாஸ் எல்லாம் தான் ரொம்ப ஸ்ட்ராங்னு நினைக்கிறாங்க. அவங்களோட ஸ்டேட்டஸ் தான் முக்கியம்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்க நினைக்கிறத பிள்ளைகளுக்கு ஒத்து வர மாட்டேங்குது. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் பிள்ளைங்களும் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு டாக்டர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவரோட பிள்ளைங்களும் டாக்டர் ஆகணும் தான் நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சில பேரண்ட்ஸ் தான் தான் நல்ல கேரியர் சூஸ் பண்ணல, தன் பிள்ளையாவது நல்ல கேரியர் சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இதுவே பிள்ளைகளுக்கும் பேரண்ட்ஸ்க்கும் ஒரே எண்ணமா இருந்தா இந்த பிரச்சனையே இல்லை. ஆனா என்னன்னா, பிள்ளைங்க சூஸ் பண்ற கேரியர்ல ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியா இருக்குமோன்னு ஒரு எண்ணம் இருக்குங்க பேரண்ட்ஸ்கெல்லாம். கல்வியும் மதிப்பும் ஒன்னுன்னு நினைக்கிறாங்க. நம்ம இந்தியா நல்ல முன்னேற்ற பாதையில போயிட்டு இருக்கு, பொருளாதார வகையிலும் நல்ல முன்னேற்றத்துல போயிட்டு இருக்கு. அதனால நிறைய கரியர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நல்ல கரியர் பேரண்ட்ஸும் பிள்ளைகளும் சேர்ந்து நல்லா விசாரிச்சு டெசிஷன் எடுத்தா வருங்கால பிள்ளைகள் நல்ல முன்னேற்ற பாதையில போறது மட்டுமல்லாமல் நம்ம நாடு முன்னேற்ற வழி தரும். டு சூஸ் எ பெஸ்ட் கேரியர், திங்க் டிஃப்ரெண்ட், சூஸ் பர்ஃபெக்ட்லி வித் ப்ராப்பர் கைடன்ஸ்.

0: Welcome back, listeners. You are listening to MOPFM at 107.8. It's enriching. இன்னைக்கு நம்மளோட டாபிக் என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். இப்போ டியூன் இன் பண்ணவங்களுக்கு இன்னைக்கு டாபிக் என்னன்னா பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப் இன் சூசிங் அ கெரியர். இப்போ இந்த டாபிக்ல ஒரு நாடகம் கேட்க போறோம். இதுல நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. பிரவீன் அப்படிங்கிறவரு ஃபாதரா நடிச்சிருக்காரு, ராதா அஸ் டாட்டர், சுதா அண்ட் சம்யுக்தா அஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதுல நானும் ஒரு ரோல் பண்ணிருக்கேங்க, நான் தான் அம்மா கேரக்டர்.
1: ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க?
2: ஏ நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க?
1: நான் நல்லா இருக்கேன். சுதா நீ?
3: ரொம்ப நல்லா இருக்கேன். ராதா நீ எப்படி இருக்க?
1: நல்லா இருக்கேன் டி. லீவுக்கு எங்க போன?
3: மூணார் போயிருந்தேன். உனக்கு எப்படி தெரியும்?
1: சம்யுக்தா சொன்னா.
3: ஓகே ஃபைன் ஃபைன்.
1: எப்படி இருந்தது லீவ்லாம்?
3: லீவ்ல நல்லா இருந்தது. ஆனா மூணார் ஜர்னி தான் ரொம்ப நல்லாவே இல்லை. ரொம்ப மலையா, அதனால சுத்தி ரொம்ப ஜர்னி ரொம்ப நல்லாவே இல்லை.
1: நினைக்கிறேன்
3: நினைக்கிறேன்.
1: நீ சம்யுக்தா?
2: ஏதாவது வித்தியாசமா, ஏதாவது அனிமேஷன், அந்த மாதிரி.
1: அனிமேஷன் என்ன மாதிரி?
2: சும்மா எப்பவுமே இன்ஜினியரிங் ஐடி போர் அடிக்கிறது. சரி, வித்தியாசமா கிரியேட்டிவ்ல போலான்னு இருக்கேன்.
1: உங்க அப்பா வெறுத்துப்பாரா இதுக்கு?
2: இனிமேதான் குண்டு போடணும் தெரியல.
3: நீ என்ன எடுக்க போற ராதா?
1: நான் நர்சிங் தான் எடுக்கணும்னு இருக்கேன். ஆனா தெரியலடி, எங்க அப்பா என்ன சொல்வாரோ தெரியல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு.
3: நீ உங்க அப்பா சொல்றத பாரு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை எடுக்கவே தானே.
1: ஆனா எங்க வீட்டுல அப்படி இல்ல. என்னோட உனக்கே தெரியும், கசின்ஸ் எல்லாம் இன்ஜினியரிங் டாக்டர்ஸ் படிச்சிருக்காங்க. எங்க அப்பா கூட இன்ஜினியரிங் தான் படிக்கணும்னு சொல்லுவாரு, ஆனா எனக்கு நர்சிங் தான் படிக்கணும்.
3: எல்லாருமே இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் போயிட்டு இருக்கிறது. நீ நர்சிங் யூ ஹாவ் ஸ்கோப், இந்தியாலயும் சரி அப்ராட்லாம் போனா ரொம்ப நல்ல ஸ்கோப் இருக்குல்ல.
1: தெரியும், எனக்கு தெரியும். பட் அது எங்க அப்பாக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. ஒரே பயம், அதே டென்ஷன் எனக்கு. 1 week ஃபுல்லா எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல.
3: ஃபர்ஸ்ட் ஃபுல்லா எக்ஸாம் டென்ஷன், இப்போ இது ஃபுல்லா கோர்ஸ் என்ன எடுக்கிறதுனே டென்ஷனா இருக்கு அவனுக்கு.
1: ஆமா, ஆனா எனக்கு வந்து நர்சிங் தான் படிக்கணும்னு ஆசை சின்ன வயசுல இருந்து. உனக்கே தெரியும், நான் எப்ப பாரு அந்த நர்சிங் அதை பத்தி தான் பேசிட்டு இருப்பேன். எங்க அப்பாவை எப்படியாவது நான் சம்மதிக்க வைக்கணும்.
3: ஓகே சம்யுதா, நீ
2: சரி சயின்ஸ்ல எவ்வளவு மார்க்ஸ் வாங்கிருக்கேன்?
1: சயின்ஸ்ல நல்ல டோட்டல் தான் எனக்கு. நர்சிங்க்கு அந்த டோட்டல்லாம் கரெக்டா தான் இருக்கு. அத பத்தி பிரச்சனை இல்லை. எனக்கு பெரிய பிரச்சனை இப்ப எங்க அப்பா தான். அவர் ஸ்டேட்டஸ் பாப்பாரு. எனக்கு அந்த ஒண்ணுதான் பயமா இருக்கு.
2: பட் நர்சிங்கும் நல்ல ஸ்டேட்டஸ் தானே, அதுக்கு என்ன குறைச்சல்?
1: அது எங்க அப்பாக்கு தெரியணும். ஏன்னா எங்க அப்பா பாரு, எங்க அப்பா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து இன்ஜினியரிங் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. எங்க அப்பா அதுதான் எடுக்க சொல்வாரு, ஆனா எனக்கு பயமா இருக்கு.
3: அது சரி சம்யுக்தா, உங்க வீட்டுல ஸ்டேட்டஸ் எல்லாம் பாப்பாங்களா?
2: தெரியல, இனிமேதான் சொல்லணும். அனிமேஷன் புது ஃபீல் வேற, கொஞ்சம் கஷ்டப்பட போல தெரியல.
1: ஆனா சம்யுக்தா உங்க அப்பா ஒன்னும் சொல்ல மாட்டாரு நினைக்கிறேன். ஏன்னா அவர் எப்பயுமே உன் இஷ்டத்துக்கு விட்டுருவாருல்ல.
2: ஆமா, யூஸ்வலா தனி தெளிச்சுவார். பட் இந்த விஷயத்துல தெரியல, ஏன்னா புது இண்டஸ்ட்ரி அனிமேஷன். ஏன்னா என் வீட்டுல எல்லாரும் இன்ஜினியர், சோ மேபி உனக்கும் எனக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரணும் தெரியல. இனிமே கேட்டு பாக்கணும்.
1: சரி ஓகேப்பா, டைம் ஆச்சு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். நான் அப்புறமா உனக்கு கால் பண்றேன்.
2: என்ன சொல்றானு கேட்டு
1: கண்டிப்பா சொல்றேன். ஓகே, மெசேஜ் பண்ணிக்கலாம். பை
2: பை.
1: அம்மா அப்பா வந்துட்டாராமா?
3: இல்லம்மா, அப்பா இன்னும் வரல. வர டைம் தான். ஏன் இவ்வளவு ஆவலா தேடிட்டு இருக்கா அப்பாவ?
1: இல்லம்மா, உனக்கே தெரியும் ரிசல்ட் வந்துருச்சு இல்ல, அதான் கொஞ்சம் பேசணும் அப்பாட்ட.
3: வண்டி சத்தம் கிட்ட மாதிரி இல்ல, அப்பா வந்துட்டாருன்னு நினைக்கிறேன்
1: பாரு. ஓகே நான் போய் பாக்குறேன்.
4: அப்பப்பா ரொம்ப டயர்டா இருக்கு, இந்த டிராபிக்ல எப்படிதான் வண்டியை ஓட்டுறாங்களோ தெரியல. மைத்லி காபி கொண்டு வா.
3: தோங்க ஒரே நிமிஷம், தோ கொண்டு வரேன்.
1: அப்பா நான் உங்க கூட கொஞ்சம் பேசணும்ப்பா.
4: என்னது பேசணுமா? காபி குடிச்சிட்டு இருக்கல, கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடு. இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வந்தேன்.
1: குடிச்சாச்சா?
4: நை நை நைன்னு உன் விஷயம் ஆவலன்னா சொல்லு.
1: பா பிளஸ் டூ ரிசல்ட் வந்துடுச்சுப்பா.
4: ஃபெயில் கீழ் ஆவலல்ல?
1: ஐயோ ஃபெயிலாம் இல்லப்பா, நல்ல மார்க் தான் எடுத்திருக்கேன். நீங்களே எப்படி கேக்குறீங்க? ஃபெயிலாம் ஆக மாட்டேன் நானு.
4: உங்களுக்கே
1: தெரியும் நான் நர்சிங் தான் படிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. நான் நர்சிங் படிக்கிறதுக்கு மாதிரி ஒரு நல்ல மார்க்கும் எனக்கு கிடைச்சிருக்கு. நர்சிங் படிக்கணும்.
4: உன் வாயில் இன்னொரு தடவை இந்த வார்த்தையே கேட்கக்கூடாது. நான் நர்சிங்கா? அதெல்லாம் நம்மளால முடியுமா? அதெல்லாம் நம்ம ஸ்டேட்டஸ்க்கே தகுதியே கிடையாது. நம்ம ஸ்டேட்டஸ்க்கு இன்ஜினியரிங் தான் தகுதி.
1: ஏன்ப்பா, ஏன் இன்ஜினியரிங்? அப்பா, நான் வந்து நர்சிங் தான் படிக்கணும்னு சின்ன வயசுலேருந்தே ஆசைப்பா, உங்களுக்கே தெரியும். இப்போ வந்து இன்ஜினியரிங் படினா நான் எப்படி படிக்க முடியும்? இன்ஜினியரிங் எனக்கு அதெல்லாம் பிடிக்கல. இன்ஜினியரிங்லாம் நான் படிக்க மாட்டேன்.
4: நீ டாக்டரும் படிக்க மாட்டேன்ற, இன்ஜினியராகவும் ஆக மாட்டேன்ற, அதுக்கும் நடுவில் பண்ற நர்சிங்ன்ற.
1: ஆமாம், எனக்கு நர்சிங் சின்ன வயசுலேருந்து எல்லாருக்கும் சர்வீஸ் பண்ணணும்னு ஆசை. அதனால எனக்கு நர்சிங் படிச்சா எனக்கு இன்னும் என்னோட எய்ம் சின்ன வயசுலேருந்து நர்சிங் தானே, அதனால அதே படிக்கிறேனே.
4: நீ வீட்டு வேலையை ஒழுங்கா செய்ய மாட்ட, எப்படி நாட்டுக்கு போய் செய்வ? எனக்கு
1: ஒரு தனி விருப்பம் இருக்குல்ல, அத படிக்கிறேன்.
4: நீ யாரோட பொண்ணு? சாதாரண ஆளோட பொண்ணு இல்ல. நான் யாருன்னு தெரியும் இல்ல உனக்கு? என்னோட ஸ்டேட்டஸ் என்னன்னு
1: தெரியும்ல? தெரியும் அப்பா. படிப்புக்கும் ஸ்டேட்டஸ்க்கும் என்னப்பா சம்பந்தம்?
4: என்ன பொறுத்த வரைக்கும் சம்பந்தம் இருக்கு. நான் என்ன முடிச்சேன்? இன்ஜினியரிங் முடிச்சேன். இப்ப கை நிறைய சம்பாதிக்கிறேன். நர்சிங்ல நினைச்சு பாரு, எங்கெங்கயோ போகணும்னு வாங்க, நாட்டுல இருந்து இந்த நாட்டுல இருந்து அந்த நாடு போகணும்னாங்க. இதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது. நம்ம ஸ்டேட்டஸ் சுத்தமா வராது வராது வராது.
1: நீங்களே நினைச்சு பாருங்கப்பா, நம்ம ஸ்டேட்டஸ் பார்த்தா அப்புறம் எனக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது. நான் உங்க ஃபோர்ஸ் கம்பல் பண்ணி நீங்க படிக்க வைக்கிறீங்க, அதை நான் படிச்சேன் நினைச்சுக்கோங்க, அப்புறம் எனக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காதேப்பா.
4: நான் ஒத்துக்கவே முடியாது. நீ 1008 சொன்னாலும் என்னால ஒத்துக்க முடியாது. யார் உன்னை பிரெயின் வாஷ் பண்ணா?
1: யாரும் இல்லப்பா. எங்க ஸ்கூல்ல ஒரு வாட்டி கூட்டிட்டு போனாங்க. அப்ப எல்லாரும் அந்த பாத்து இந்த நர்சிங் இந்த டாக்டர் கேம்ப் ஒண்ணு கூட்டிட்டு போனாங்க. அப்ப அந்த நர்சிங் பண்றத பார்த்தேன் நானு. அதுல இருந்தே எனக்கு சின்ன வயசுல இருந்தே எனக்கு அந்த ஆசை. அதுக்கப்புறம் 12th லீவ்ல அப்ப கூட்டிட்டு போகும்போது அது பார்த்தோன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு போச்சுப்பா. அது மட்டும் இல்ல, என்னோட ஃப்ரெண்டோட அக்கா கூட நர்சிங்கா தான் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்டேன் என்ன ஸ்கோப்பு, அதோட என்ன வேல்யூ, அதெல்லாம் படிச்சா என்ன இருக்கு. அவங்க நல்ல ஃபியூச்சர், பிரைட் ஃபியூச்சர் இருக்குன்னு தான் சொன்னாங்க.
4: இதெல்லாம் நீ எப்போ பண்ண? இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. உங்க அம்மாக்கு தெரியுமா?
1: அம்மாக்கு தெரியாது. அம்மா வந்து உங்ககிட்டே கேட்டுக்கோங்கன்னாங்க.
4: சோ அப்போ வந்து ரெண்டு பேருமே சேர்ந்து தான் இத பத்தி பேசிருக்கீங்க, டிஸ்கஸ் பண்ணிருக்கீங்க?
1: அம்மாக்கு இல்ல எந்த இதுவும் இல்லப்பா. நான் உங்ககிட்ட தான் கேட்கணும்னு இருக்கேன்.
4: என்னால ஒத்துக்கவே முடியாது ராதா.
1: அப்பா, நான் என்னோட ஃப்ரெண்டோட அக்காட்ட கேட்டேன், அவங்களும் பார்த்தாங்க, அவங்களும் நர்சிங் தான் படிக்கிறாங்க. ஸோ அவங்க எனக்கு ஹெல்ப் பண்றேன்னாங்க. மோர் ஓவர் அவங்க என்ன ஒரு வாட்டி அவங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாங்க. அவங்க போய் பார்த்தவங்க எப்படி சர்வீஸ் பண்றாங்கன்னு ரியலி இம்ப்ரெஸ்ப்பா. அவங்க ஒரு ஒரு இதுவும் விஷயத்தையும் எப்படி கேர் பண்ணி எடுத்துக்கிறாங்க, அந்த பேஷண்ட் அவளை கேர் பண்ணி பாத்துக்கிறாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு என்னவோ அது படிக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு.
4: இதெல்லாம் எங்க பார்த்த? நீ எந்த ஹாஸ்பிட்டல்ல பார்த்த?
1: அந்த அக்கா என்ன கூட்டிட்டு போனாங்கப்பா ஒரு ஹாஸ்பிட்டல் பக்கத்து. நம்ம வீடு இருக்குல்ல, நம்ம தெரு இருக்குல்ல, அது பக்கத்துலதான் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. அவங்க கூட்டிட்டு போய் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, இது இப்படிதான் இருக்கும், இப்படிதான் பாக்கணும் எல்லாத்தையும். ஒரு பிளட் வந்தா எப்படி ட்ரீட் பண்ணணும், ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் எப்படி பண்ணணும். சோ அதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சு போச்சு. அந்த ஸ்பாட் பார்த்தோன்னே சரி, இதே படிக்கலாம், இதே ஒரு கெரியரா எடுத்துக்கலாம், நான் கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா வருவேன்ப்பா, நர்சிங் எடுத்தா என்ன நம்புங்கப்பா பிளீஸ்.
4: நீ சின்ன பொண்ணு, எத்தனை ஹாஸ்பிட்டல் பாத்துருக்க இது வரைக்கும் சொல்லு.
1: அந்த அக்கா என்ன ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாங்க, அது பார்த்தேன்.
4: அந்த ஒரு ஹாஸ்பிட்டல் தான் சென்னையில இருக்குதா இல்ல இந்த இந்தியாலே உலகத்திலேயே இருக்குதா? எவ்வளவு ஹாஸ்பிட்டல் இருக்கு. உனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீட்லயே வந்து பேஷன்ஸ்ன்றது கிடையாது. ஒரு வேலைய பொருந்தி செய்வியா சொல்லு பாக்கலாம்.
1: இல்லப்பா, நான் இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்ல. ஒன்ஸ் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா நான் கண்டிப்பா நல்லா தான் செய்வேன். நான் எனக்கு அதோட எய்ம், எனக்கு நர்சிங் படிக்கணும் தான் எய்ம். கண்டிப்பா நான் நல்லா பண்ணுவேன். வீட்டுல செய்யறத பாத்தெல்லாம் என்ன தப்பா நினைக்காதீங்க. ஐ மீன் அந்த மாதிரி எல்லாம் இது பண்ணாதீங்க. நான் நல்லா தான் படிப்பேன்.
4: ரெண்டாவது விஷயம், ஒரு நர்ஸ்க்கு முக்கியமான இது வந்து கிளீன் அண்ட் டைடினஸ். அது உங்ககிட்ட சுத்தமாவே கிடையாது.
1: அப்பா, நீங்களே ஆபீஸ் நைட் லேட்டா தான் முடிச்சுட்டு வரீங்க. நீங்க வரும்போது நான் தூங்கிட்டே இருக்கேன். நீங்க என்ன எப்ப பாத்துருக்கீங்க? அம்மாட்ட வேணா கேட்டு பாருங்க. நான் என்னோட புக் ஷெல்ஃப், என் ட்ரெஸ் நானே அயன் பண்ணிப்பேன், கிளீனா தான் இருப்பேன் நான் எப்பயுமே. உங்களுக்கு தெரியுமா, சாட்டர்டே சண்டே கூட என்னோட துணியை நான் தான் தோச்சுப்பேன். அவ்வளவு கிளீனா வச்சிருப்பேன் எல்லாத்தையும். ஈவனோட நெயில்ஸ் கிளீன் பண்ணிப்பேன், என்னோட ஷூ சாக்ஸ் நானே தோச்சிருவேன். எல்லாமே இவ்வளவு கிளீனா இருக்கப்போ என்ன போய் எப்படி சொல்றீங்களேப்பா? நர்சிங்க கிளீனிங் கிளீனினஸ் ரொம்ப முக்கியம், எனக்கு தெரியும். நான் அதையும் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். இப்பதெல்லாம் அம்மாட்ட வேணா கேட்டு பாருங்க. அம்மாக்கும் நான் ஹெல்ப் பண்றேன். இப்பெல்லாம் ரொம்ப பொறுமையா
4: தான் சொல்லாம பின்ன எனக்கு எப்படி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியும்?
1: ஸ்டார்டிங் அப்படிதான் இருந்த, கொஞ்சம் பொறுப்பு இல்லாம. இப்ப வந்து தெரிஞ்சிட்டேன்னா எனக்கு நர்சிங் படிக்க போறேன் அந்த எய்ம் வந்தனால நானே என்ன மாத்திக்கிட்டு இருக்கேன் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா.
4: ஏன்னா உனக்கு இப்ப இந்த நர்சிங்க படிக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக என்ன வேணா சொல்லுவேன்? கரெக்டா?
1: அப்படி இல்லப்பா, நீங்களே நினைச்சு பாருங்க. இப்ப எனக்கு பிடிச்சதானே நான் படிக்கிறேன். நீங்க உங்க இஷ்டத்துக்கு படிக்க சொன்னா என்னால அதை எப்படி படிக்க முடியும்?
4: உன்னோட நாங்க பெரியவங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவங்க.
1: நிறைய விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சா கூட என்னோட ஃபீலிங்ஸ் என்னோட இதெல்லாம் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. உங்க இஷ்டப்படியே படி படினா என்னால எல்லாமே படிக்க முடியாதுப்பா.
4: ராதா இங்க பார், பொறுமையா சொல்றேன் கேட்டுக்கோ. என்னால ஒத்துக்கவே முடியாது. யோசிச்சுப்பா, நர்சிங் படிச்சாலும் நம்ம ஃபேமிலில என்ன எல்லாரும் எப்படி பேசுவாங்கன்றத கொஞ்சம் யோசிச்சுப்பா.
1: அப்பா, நம்ம ஃபேமிலி எல்லாம் பார்த்தா என்னப்பா ஆகுறது? என் லைஃப் என்ன ஆகுறதுப்பா?
4: நம்ம ஸ்டேட்டஸ் பார்த்தனு வெச்சுக்கோ. நம்ம ராஜு மாமாவோட பையன் என்ன பண்றான்?
1: இன்ஜினியரிங்.
4: எவ்வளவு சம்பாதிக்கிறான் தெரியுமா?
1: தெரியும், நல்லா தான் சம்பாதிக்கிறான்.
4: எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க தெரியுமா? எந்த பிரச்சனையும் வரல பாத்தியா? ஸ்டேட்டஸ்ல அவங்க லெவல் அவங்க கரெக்டா மெயின்டெய்ன் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு கார் இருக்கு, செட்டில்டான ஒரு வீடு இருக்கு, எல்லாமே இருக்கு. நர்சிங் படிச்சா நீ எப்படி இதெல்லாம் கிடைக்கும் நினைக்கிற? ஒண்ணுமே கிடைக்காது. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது.
1: அப்பா, காசு எல்லாம் பார்த்தா என்னோட எய்ம் என்ன ஆகுறது?
4: உன்னோட எய்ம தூக்கி குப்பையில போடு. அது முக்கியம் இல்ல, ஸ்டேட்டஸ் தான் முக்கியம்.
1: உங்களுக்கு எப்ப பாரு ஸ்டேட்டஸ் ஸ்டேட்டஸ்னா? அப்புறம் நான் எதுக்கு இந்த வீட்டுல? நான் போறேன் எங்கயாவது.
4: எனக்கு அத பத்தி எல்லாம் கவலையே கிடையாது. நீ ஸ்டேட்டஸ், நீ எனக்கு எப்பயுமே பொண்ணா இருக்கிற வரைக்கும் நர்சிங் படிக்கவே முடியாது. ஸ்டேட்டஸ் தான் எனக்கு ஃபர்ஸ்ட்.
1: பா, இப்படி எல்லாம் சொல்லாதீங்கப்பா, கெஞ்சு கேக்குறேன்ப்பா, ப்ளீஸ்.
4: ராதா, நீ என்னதான் கேட்டாலும் சரி, உங்க அம்மா கிட்ட கூட சொல்லியாச்சு.
1: நான் அம்மா கிட்ட கேட்ட, அம்மா ஒத்துக்கிட்டாங்களே, நீங்க தான் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க.
4: அம்மா ஒத்துக்கினா நான் தானே இந்த குடும்பத்துக்கு தலைவன்.
1: ஆமா,
4: கண்டிப்பா உன்னால நர்சிங் படிக்கவே முடியாது. அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேல வேற எந்த டாபிக்கும் பேசாத. நீ இன்ஜினியரிங் தான் படிக்கிற, அப்படி இல்லனா உனக்கு ஒரு சாய்ஸ் வந்து டாக்டரா குடுக்கறேன். இது ரெண்டுத்துல எது வேணா செலக்ட் பண்ணிக்கோ. அவ்வளவுதான் சொல்லிட்டேன்.
5: இவ்வளவு நேரம் நம்ம ஒரு நாடகம் கேட்டோம். இல்ல, அந்த பொண்ணும் அவங்க அப்பாவும் எவ்வளவு ஆர்கியூ பண்ணாங்க. அதாவது அந்த பொண்ணுக்கு நர்சிங் எடுக்கணும், ஆனா அவங்க அப்பாவுக்கு வந்து டாக்டர் ஆர் இன்ஜினியர் ஆகணும் அந்த பொண்ணுன்னு ஆசை. ஆனா ரெண்டு பேருமே கடைசி வரைக்கும் ஒரு முடிவுக்கு வரல. கடைசியில அவங்க அப்பா சொல்றது அந்த பொண்ணு கேக்குற மாதிரி ஆயிடுச்சு. இதுல அவங்க அப்பாவுக்கும் சந்தோஷம் கிடையாது, பொண்ணுக்கும் சந்தோஷம் கிடையாது. ரெண்டு பேருமே சாட்டிஸ்பாக்சன் இல்லாம ஏதோ ஒண்ணு, நம்ம இந்த சிச்சுவேஷன் இட் இஸ் ஃபோர்சிங் அஸ், அதனால நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமலே போயிட்டாங்க. இந்த மாதிரி தவறுகள் எல்லார் வீட்லயும் நடக்கிறது தாங்க. இது தவறுன்னு சொல்ல முடியாது, நார்மல் சைக்காலஜி. அந்த பொண்ணு வந்து நான் பண்றது, நான் என்னோட இன்ட்ரெஸ்ட் எதுலயோ அதுலதான் நான் பண்ண முடியும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றதும், அவங்க அப்பா நம்ம ஸ்டேட்டஸ்க்கு நீ இதை தான் படிக்கணும்னு சொல்றதும் ஒரு ஒரு வீட்லயும் நம்ம காமனா பாக்குற விஷயங்கள் தான். இப்ப வந்து நம்ம ஸ்டுடியோஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க. யார் இந்த ஸ்பெஷல் கெஸ்ட்? அவளோட வெயிட் பண்றீங்கல்ல, எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜ்ல பிபிஏ டிபார்ட்மெண்டோட ஹெச்ஓடி அர்ச்சனா பிரசாத் மேடம் நம்ம ஸ்டுடியோக்கு இப்ப வந்திருக்காங்க. அர்ச்சனா பிரசாத் கிட்ட நம்ம ராதா கேள்விகள்லாம் கேட்க போறாங்க. வாங்க, இந்த டிஸ்கஷனை கேட்கலாம்.
6: ஹாய் மேம், வெல்கம் டு our show. இஸ் சோஷியல் ஸ்டேட்டஸ் is deciding factor in choosing a career?
7: Social status as such, I don't think largely influences choice of career. Maybe to a small extent, but family background and maybe even to some extent the community a person belongs to, maybe to an extent it influences. For instance, why do I say family background? If a child has doctor parents and she sees these doctor parents, you know, as she grows up, maybe she is influenced towards taking up doctor as a profession, the medical profession itself. The positives from that are a large influence on her life. When I say community, I mean in a very, very specific sense. Say, for example, a child is born in a business community, a family with a business, where they run a family business. She would be largely influenced. There is a lot of temptation for her to take up her family business because there are a lot of positives. She can see her money, her family wealth growing in front. That is, so to that extent, yes, social status does affect choice of career.
6: As the educationalist, whose choice is important in deciding one's career? Is parents or children?
7: I think it should be a combined decision with the child's interest levels being the most important factor. The aptitude of the child. Of course, the parents' guidance is very, very important simply because they've seen life for a longer period of time. So they are in a position to analyze certain pros and cons better. The child might be able to perceive only the nicer aspects of a career. The parent can put forth to her the pluses and minuses, but the child's aptitude, interest levels, are very, very important. So it's a joint, it should be done with a joint counseling session, I think. Parent and child, open talk between the parent and child should be what leads to the final decision.
1: How successful would you rate yourself in career you have chosen?
7: I can't rate myself. I can't rate myself simply because you'll have to check with the stakeholders. The parents' feedback, the students' feedback as to how they think I am

0: performing in my job. But I am very happy in the career I've chosen, if that is any indicator of my success rate. I think if you love a job, then it does not seem dull or dreary at all. Half the battle is won because of your interest levels.
1: Is it your choice or is it your parents' choice?
0: It has been completely my choice, but supported by my parents right from the beginning. I am a qualified company secretary, but I did not choose to take up a professional career, a corporate career. I always wanted to be a teacher and they have supported me wholeheartedly.
1: As a parent, will you give your child the freedom to choose his or her career?
0: Absolutely, absolutely. I mean, that would be, as a parent, I think my only role would be to give him maximum exposure, to give him the knowledge as to what are the career options that are available, give him opportunities to explore these career options, interact with people from varied professions, and then the choice will ultimately be his. Yes, as a parent, I will point out to him what I think are the pluses and minuses of those careers, just as the way my parents did. For instance, when I wanted to become a teacher, an academician, they did point out to me that if money cannot be the sole motivator of an academician, there has to be something more. Secondly, as an academician, I would have to constantly update myself. I can never give up on my reading habit. These were things that were pointed out to me. At the same time, my parents did point out that if I wanted to balance home as well as a career, a teacher's job is slightly easier simply because you get, your working hours are shorter. It can match with the time schedules of your child. Those were also the advantages that they pointed out to me. You can always remain young in this profession because you interact with younger people. But there are certain minuses, like you cannot expect to become a multimillionaire. Yes. At the same time, you have to keep updating yourself. There were lots of things that were pointed out to me. So tomorrow when my son chooses his career, I will take the initiative of finding out what the pluses and the minuses of that career are, and I will explain to him, but the decision will be ultimately his. And I will support him irrespective of what decision is it is. At least I think I will support him.
1: Assume that your child choosing a career path that is totally different, not in a line with your expectation and dream. What will be your reaction?
0: Something totally different. The world needs all people from all professions, right? If you are, there has to be someone who has to take up sports, someone who has to take up media. So it's perfectly okay with me. And if it's a line that I don't know much about, I will try to do some reading, try to find out more about the profession, give him some exposure, maybe give him a chance to take up a certificate program, something like that, to see whether that is the line in which he wants to be. And if he still wants to do it, yes, why not?
1: Money and fame versus satisfaction and happiness. Which one do you choose? Money or satisfaction?
0: According to me, job satisfaction and happiness in the job is most important. It surpasses anything else. It might sound very, very idealistic. It might look like as if it's a line from a moral science textbook. But ultimately, I think if you are satisfied and happy in the job, the money will seem sufficient, whatever it is. And today, academicians are not paid that badly. They are paid well, but definitely not when compared to a doctor or a lawyer. But satisfaction and happiness in a profession is most important.
1: Parents advise as a result of their experience, but children have their own perception about what they want. So which one works better?
0: Again, I will say the guided decision, a child's decision guided by the parent. Parent has more experience maybe, but a child has more exposure. I mean, a child of today will definitely have more exposure to the developments, what his peers are thinking, what his classmates are thinking. There is more enthusiasm, there is more adventure in a child's decision, and I think it has to be encouraged.
1: What is your message to the aspirants and the parents in choosing a career path?
0: Choose a profession you love and you will feel like as if you have not worked a single day in your life. It will just seem a part of your life.
1: What's your opinion about today's topic we have discussed so far?
0: I think it's something that requires intensive thought, because there are so many examples of people who have chosen careers which and then have regretted it, have come to a stage in their life when they find their job a drab, having to go to work itself is very dull. So there are many examples of people who have chosen something they've had a passion for and have done so well in it. I think at a school level, or maybe even at a college level in the first year, there should be parent-child counseling sessions. There should be career, we have so many career fairs, but I feel in essence these career fairs are actually marketing exercises by companies who want to pick up people for jobs. I think career fairs should be more in terms of counseling, where people are taught about, you know, if you get into banking, what are the various careers, where can you go? You join at this level, this is your entry level, where do you go from here? You join, if you're a software programmer, you join here, what can you do from here? Can you diversify? I think that is important. And as you, you must be aware, we have something called an interdisciplinary program in our college. I think programs like that are also very, very important, because maybe, for example, a student has chosen BSc Nutrition and Dietetics. She has done so because at that point she felt that was a good career choice. Her parents felt that was a good career choice. She has gotten in there. But after she joins the course, her mind changes. Her point of view changes. At that stage, she is given an interdisciplinary elective. Maybe she does a course on journalism. She feels that she has a better aptitude doing journalism. So she can always diversify there. So counseling, opportunities for other to taste other disciplines is very, very important. That will be something that we have to focus on. And that way, I feel this topic is good, because at least today you have made me think about several questions. Maybe the listeners of this program will also start thinking. They may not agree with whatever you say, they may not agree with whatever I say, but they will at least start giving it a thought, and somewhere we can make a difference.
1: Does the choice change according to the sex of the child?
0: It shouldn't. Ideally speaking, it shouldn't. I mean, Kalpana Chawla is an example. Kiran Bedi is an example. So it shouldn't change according to the sex of a child. But realistically, as a mother, if you ask me, if I had a girl child, I would tell her that there are certain professions which lend itself slightly better to a woman. Because as per nature is intended only women to bear children. So she has to take a career break there. There are certain professions which lend itself beautifully to career breaks. Or a woman can always operate out of home. If she works out of home, she does not have to even take that career break. So there are... ideally speaking, no. But realistically, I think there are certain professions which are better suited for women. Any profession where you can work from home, where you can do freelance work, are slightly better suited for women and have less demanding hours.
1: Thank you, ma'am. Thank you for coming here.
0: Thank you for giving me this opportunity.
1: Thank you, ma'am.
2: ஸ்டூடெண்ட்டோட லைஃப்லையும் ஒரு முக்கியமான கட்டம் எப்போன்னா டுவெல்த் முடிச்சுட்டு அடுத்து என்ன வாட் நெக்ஸ்ட் எவ்வளோ ஒரு ரொம்ப கன்ஃபியூஷனோட ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட இருக்கிற ஒரு ஸ்டேஜ். அதில் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஃப்ரீடமே இருக்கிறது கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஃபோர்ஸ்ட் பியர் ப்ரெஷரோ இல்லை பேரண்ட்ஸோட ப்ரெஷரோ அவங்க எந்த கெரியர் நெக்ஸ்ட் சூஸ் பண்ண போறாங்கன்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. அப்புறம் கடைசியில் அவங்களுக்கு இஷ்டம் இல்லாமல் ஏதோ ஒரு கோர்ஸ் எடுத்து அதில் போய் குப்பை கொட்டி, இது ஒரு பெரிய கதைங்க. அதனால இன்னைக்கு நம்ம காரசாரமா அண்ணல் பறக்கிற ஒரு டிபேட் கேட்க போறோம். இதுல ஒரு டீம்ல பேரண்ட்ஸ் ரெண்டு பேர் வந்திருக்காங்க, மிஸ்டர் கார்த்திக் அண்ட் மிஸ்டர் முரளி வந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம பிரியாவும் அனுஷாவும் ஸ்டூடெண்ட் சைட்ல இருந்து அவங்களோட வாதங்களை வைக்க போறாங்க. சரி, விவாதத்தை ஆரம்பிக்கலாமா? இப்போ ஸ்டூடெண்ட் சைட்ல ரெண்டு பேரும் சாட்டிஸ்பாக்சன்காக தான் நாங்க படிப்போம்னு ஆர்கியூ பண்றாங்க. அடுத்து பேரண்ட்ஸ் சைட்ல இருந்து வந்திருக்கிற ரெண்டு பேரும் நாங்க ஸ்டேட்டஸ் தான் முக்கியம், ஸ்டேட்டஸ்க்காக தான் எங்க பிள்ளைங்க படிக்கணும்னு சொல்றாங்க. சரி வாங்க, சாட்டிஸ்பாக்சனா ஸ்டேட்டஸான்னு ஒரு கை பாத்துடலாம். சரி, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் பக்கம் நான் சாயறேன்னு நினைச்சுக்க வேண்டாம், ஆனா முதல்ல ஸ்டூடெண்ட் சைட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். பிரியா, அனுஷா, நீங்க என்ன நினைக்கிறீங்க?
3: நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் சூஸ் பண்ண கேரியர் வந்து அட்லீஸ்ட் ஒரு 90% நான் சூஸ் பண்ணணும். 10% என்ன கேட்கலாம், அம்மா அப்பா என்ன சொல்றாரு, மற்ற ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாரு. பட் ஃபுல் ஃபுல்லா சொசைட்டிக்காக கேரியர் சூஸ் பண்ணது அது என்ன போ எனக்கு பிடிக்கல. மாதிரி
4: அப்படி 10% கூட கேட்கணும்னு அவசியம் இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, ஃபுல்லா நம்ம எல்லாமே கேட்டு இப்பத்திக்கு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ எல்லாத்தையுமே நம்ம விசாரிச்சுதான் பண்றோம். அதுக்காக நம்ம எல்லாரும் கேட்கணும், திருப்பி 10% கொடுக்கணும்னா இல்லை. நம்மளோட சாட்டிஸ்பாக்சன் தான் முக்கியம். நான் பிகாஸ் இதுக்கப்புறம் வர லைஃப் வந்து நம்ம தான் லீட் பண்ண போறோம். அதனால கண்டிப்பா சாட்டிஸ்பாக்சன் தான் முக்கியம்.
5: எல்லாமே வந்து நாங்கள் படிக்கிறதுல எல்லாம் எங்கள் இது வந்து பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ எல்லாம் பசங்களே டிசைட் பண்ணி தான் அவங்க செலக்ட் பண்ணிக்கிறாங்க. நாங்கள் சொல்ற அளவுக்கு ஒன்றும் எதிர்பார்க்கறது கிடையாது, அவங்க லைஃப் அவங்களே சூஸ் பண்ணிக்கிறாங்க.
4: ஆமா சார், எப்படி உங்களை எதிர்பார்க்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க? இப்போ இதுக்கு அப்புறம் வர லைஃப் வந்து உங்க லைஃப் வந்து டிஃப்ரெண்ட் டோட்டல்லா. அப்ப வந்து டாக்டர்னா டாக்டர் நல்லா ஸ்கோப் இருக்கு, இல்ல அட்வொகேட்னா அட்வொகேட் ஸ்கோப் இருக்குன்னு நினைக்கிறாங்க. அப்ப இப்ப இருக்கிறதுல அப்படி இல்ல, டாக்டர் இப்பெல்லாம் ஒரு 4 வருஷம் படிச்சுட்டு டாக்டருக்கு அதுக்கப்புறம் என்ன பண்றான், ஒரு டியூட்டி டாக்டரா ஒர்க் பண்றான், எவ்வளவு 4000. சோ அது மாதிரி நீங்க இதே மாதிரி டாக்டர் அட்வொகேட்ல படிச்சிட்டு இருக்க முடியாது, இப்ப இருக்க ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி மாறணும்ல.
6: ஏமா, உங்களுக்கு சின்ன போதுல இருந்து நாங்க டிரெஸ் கரெக்டா செலக்ட் பண்ணி கொடுக்கறோம், உங்களுக்கு வந்து படிப்பு கரெக்டா சொல்லி கொடுக்கறோம். ஆனா உங்களுக்கு படிப்புன்னு வரும்போது மட்டும் நீங்க அதை எப்படி செலக்ட் பண்ணலாம்? நாங்க உங்களுக்கு வந்து இருங்க, நாங்க உங்களுக்கு வந்து கண்டிப்பா எதுவும் உங்களுக்கு பாதகமா எதுவும் பண்ணிட மாட்டோம், சாதகமா தான் பண்ணுவோம்.
4: நீங்க பாதகமா சாதகமும் கிடையாது சார், உங்களோட கேரக்டர் இப்ப இருக்கிறது அதே மாதிரி 50 இயர்ஸ்க்கு அப்புறம் அதே மாதிரி இருக்குமா? இல்ல, இப்ப இருக்க ட்ரெண்ட் வந்து நெக்ஸ்ட் இயரே வந்து ட்ரெண்ட் மாறிட்டே இருக்கு. சோ நீங்க அப்ப இருக்க காலம் வரை இப்ப இருக்க காலகட்டம் வரை அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளதான் மாறிக்கணும். நம்ம வந்து அவங்களுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு ஏத்த மாதிரி எங்களால மாற முடியாது.
6: நீங்க சொல்றதெல்லாம் 100% கரெக்ட், ஓகேவா? ஸ்டேட்டஸ் பாக்கும்போதுன்னு வச்சுங்க, நீங்க வந்து ஒரு இதுல போய் இப்ப ஒரு எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு கோர்ஸ்ல போய் விழுந்துட்டீங்க, விழுந்து முடிச்சுட்டு அப்பா அப்புறம் யாருகிட்ட வருவீங்க? அப்பா அம்மா கிட்ட தான் வருவீங்க. கண்டிப்பா வந்து கோர்ஸ் கட்டவங்க கிட்ட போய் சொல்ல மாட்டீங்க. ஒரு டிகிரி வரலன்னா எங்க வருவீங்க? இப்ப ஏதோ ஒரு டிகிரி அன்ஆத்தரைஸ்ட் ஏதோ இன்ஸ்டிடியூஷன்ல போய் சேர்ந்துட்டீங்கப்பா, சேர்ந்துட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அப்புறம் வந்து அப்பா அம்மா காசு கட்டின சொன்ன என்ன, ஏன் நீங்க வந்து கவனிக்கல, அப்புறம் பிளேம் யார்கிட்ட வரும்? எங்ககிட்ட தான் வரும். அதனாலதான் ஒரு பெத்தவங்கன்ற கடமையில கரெக்டா ஆர்கனைஸ்டா எதுவா இருந்தாலும் பண்றோம்.
4: சின்ன போதுல இருந்து
6: உங்களுக்கு பெஸ்டா ஒரு ஸ்கூலிங் கொடுக்கறோம், ஒரு பெஸ்டான ஸ்டடிஸ் கொடுக்கறோம், எல்லாமே பெஸ்டா கொடுக்கும்பொழுது கண்டிப்பா உங்க கரியரும் பெஸ்டா தான் கொடுப்போம்ன்ற நம்பிக்கை இருக்கும். உங்களுக்கு
4: கொடுப்பீங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க கூட இப்ப வந்து ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனில போயிட்டு பணம் கட்டுறீங்க, ஒரு நல்ல காசு வரும், நல்ல எண்டிங்ல வந்து நல்லா வரும்ன்ற ஒரு நம்பிக்கையில தான் நீங்க பண்றீங்க. அதே மாதிரி எல்லா கோர்ஸுமே நல்ல ஃபியூச்சர் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பயோடெக்னாலஜி நல்ல கோர்ஸ் சொன்னாங்க, என் ஃப்ரெண்ட் கூட தான் பயோடெக்னாலஜி பண்ணான், இப்ப வந்து ஃபுல்லா மாஸ் கம்யூனிகேஷன் பண்றா. எதுக்காக? ட்ரெண்ட் மாறி போச்சு. நீங்க அதே இதுல வந்து ஸ்டிக் பண்ணிட்டு இருந்தா கண்டிப்பா வாழ்க்கையில முன்னேற முடியாது. சோ நீங்க கூட தான் லாஸ் பண்றீங்க. எதுவுமே போனதுமே இது கண்டிப்பா ஸ்கோப் இருக்கு, அப்படியே ஸ்ட்ரெயிட் லைன்ல போக முடியாது, எல்லாமே உள்ள போய் நுழைஞ்சாதானே தெரியும்.
5: ஆனா நாங்கெல்லாம் என்ன கிடைக்கிறதோ அதை வச்சு சந்தோஷமா இருந்தோம். நீங்க எல்லாம் இப்ப பணத்தை எதிர்பார்க்கறதுனால இது படிக்கணும் அது படிக்கணும்னு நினைச்சு நீங்களே குப்பையில விழற மாதிரி விழறீங்க. நீங்க
3: இல்ல மேடம், நம்ம வந்து இந்த நம்ம நான் என்ன ஃபீல் பண்ணா, இஷ்டப்பட்டு சப்போஸ் இஷ்டம் இல்லாம ஒரு என்ஜினியரிங் கோர்ஸ் சேர்ந்தேன்னா அப்புறம் கோர்ஸும் நான் சரியா பண்ண மாட்டேன், அப்புறம் சேர்ந்த வேலையும் சரியா பண்ண மாட்டேன், கடைசியில எல்லாமே வேஸ்ட் போகும். அதை தவிர சப்போஸ் என் கேஸ் இன்ட்ரெஸ்ட் அனிமேஷன் இருந்ததுன்னா ஒரு அனிமேஷன் கோர்ஸ் பண்ணி இப்போ நிறைய ட்ரெண்ட் மாறி இருக்கு. மேபி முன்னாடி வந்து ஒரு சன்னா ஹில் பி என்ஜினியர் டாக்டர் ஐடி அதை தவிர, பட் இப்போ வந்து என்ன வேணா பண்ணலாம், இன்ஜினியர் அனிமேஷன் என்னெல்லாமோ கிரியேட்டிவ் சைடும் பயங்கரமா இருக்கு. ஸோ அதே மாதிரி ஸ்டேட்டஸ் பார்த்தோம்னா நம்ம எதுக்காக வேலை போறோம், நம்மளுக்கு தான் அதுக்காக எதுக்கு ஸ்டேட்டஸ் பார்க்கணும்? நாளைக்கு வந்து என் பையன் இந்த மாதிரி இன்ஜினியர் இருக்கு, அதுக்காக நம்ம இன்ஜினியரிங் படிக்கணுமா? நம்ம சந்தோஷமா தான் நீங்களும் சந்தோஷமா இருக்கீங்க.
2: நம்ம ஸ்டூடெண்ட் சைட்ல என்ன சொல்றாங்கன்னா, எல்லாருமே டாக்டர் ஆயிட்டா அப்புறம் யாரு பேஷண்ட் ஆகுது? அது அவங்களோட கேள்வி. இவங்க என்ன சொல்றாங்க, என் குடும்பத்துல ஒரு டாக்டர் இருக்கணும், எனக்கு மத்தவங்களை பத்தி கவலை கிடையாது அப்படின்னு பேரண்ட் சைட்ல சொல்றாங்க. சரி,
6: அனிமேஷன் டிபார்ட்மெண்ட் சொன்னீங்க, ஏதோ ஒரு கோர்ஸ் எடுத்து பேசுனீங்க. அனிமேஷன்ல எல்லாத்துலயும் வந்து கெட்டதும் இருக்கு நல்லதும் இருக்கு. எத்தனையோ பேரு அனிமேஷன் முடிச்சவங்க வேலை இல்லாம சுத்திட்டு இருக்காங்க, இடமே தெரியாத சுத்துற ஆளுங்களும் நான் பாத்துருக்கேன். என் ஃப்ரெண்டோட பையன் வந்து அனிமேஷன் முடிச்சான், ஆனா பிரயோஜனமே இல்ல.
5: இப்ப எங்க பிரதர்ஸ் எல்லாம் எடுத்தனா எல்லாருமே நல்ல பொசிஷன், லாயர் அந்த மாதிரி அட்வொகேட் அப்படிலாம் இருக்கும்போது எங்க மிஸ்ஸஸ் சைட்லயும் நல்ல இது இருக்கும்போது என் பொண்ணையும் நான் வந்து நல்ல படிச்சு நல்ல இது வரணும், எங்களுக்கு ஈக்குவலண்டா வந்தாதான் இந்த சொசைட்டில இது ஸ்டேட்டஸ் இருக்கும், அதனால நாங்க வந்து அதுக்குதான் அவளை இது பண்ண முடியும்.
2: அதாவது பேரண்ட்ஸ் சைட்ல என்ன சொல்றாங்கன்னா, ஃபுல் கெப்பாசிட்டி, அதாவது உனக்கு ஒரு டாக்டர் ஆகிற அளவுக்கோ இல்லை ஒரு இன்ஜினியரிங் படிக்கிற அளவுக்கோ உனக்கு திறமை இருக்கும்போது நீ ஏன் ஹையஸ்ட்டுக்கு எய்ம் பண்ணாமல் அதுக்கு கீழே உன்னோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு பேஸ் பண்ணி அதுக்கு கீழே ஏன் நீங்கள் எய்ம் பண்ணுறீங்கன்னு அவங்க கேட்குறாங்க.
4: நான் தான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், ஹையஸ்ட்டு லோவஸ்ட்டுலாம் கிடையாது. நான் டாக்டருக்கு படித்தவங்களாம் இப்போ எல்லாரும் டியூட்டி, எத்தனை பேர் இப்போ எல்லாரும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஃபேமிலியில் என்னோட ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி என் பையன் டாக்டர் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி நிறைய காலேஜில் எல்லாரும் வந்து ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறாங்க, அவங்க எல்லாரும் 8 இயர்ஸ் அதே கோர்ஸ் தான் படிச்சிருக்காங்க, 4 இயர்ஸ்ல கம்ப்ளீட் பண்ண வேண்டியது 8 இயர்ஸ் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. எதனால? அவங்களால படிச்சு முடிக்க முடியாது. சோ நீங்க உங்களோட ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த மாதிரி நாங்க வரணும்னு நினைச்சீங்கன்னா எங்களால எங்களோட சாட்டிஸ்பாக்சன் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு சுத்தமா எங்களால முன்னுக்கு வர முடியாது. அதான் நான் சொல்ல வரேன்.
6: ஏமா, நான் ஒரே ஒரு க்வெஸ்சன் கேட்கறேன், இதுக்கு லாஜிக்கலா ஆன்சர் பண்ணிட்டேன்னா அப்புறம் பெரிய விஷயம். ஒரு மலைக்கு போற ஒரு பாதை வழியா அந்த மலையில இருந்து திருப்பி அந்த பாதையில வரியா இல்ல மேல இருந்து எகிரி குதிப்பியா? அந்த நம்பிக்கை எங்க மேல ஏன் இருக்க மாட்டீங்க? உங்களுக்கு கண்டிப்பான ஒரு கரெக்டான ஒரு கோர்ஸ் எடுப்போம், உங்களுக்கு கரெக்டா சூஸ் பண்ணி கொடுப்போம் ஏன் நம்ப மாட்டீங்க? சின்ன பதில இருந்து அதே தான் அப்பவும் சொன்னேன், சின்ன பதில இருந்து எல்லா விஷயங்களும் நீங்க நம்புறீங்க. ஆனா அந்த கோர்ஸ் ஒரு டுவெல்த் முடிச்சோடனே எல்லாம் உங்களுக்கு தெரியும், எப்படி நீங்க அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறீங்க?
4: அதுக்குதான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தா, அவ பேர் வந்து பிரியா மணினு. அவ வந்து டூரிசம் பண்ணோம் சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா அவங்க டிராவல் ஏஜென்சி ஓனா எடுத்து ஓனா ஒரு டிராவல் ஏஜென்சி ஆரம்பிக்கணும்ன்றதுக்காக டூரிசம் சேர்த்து விட்டாங்க. லாஸ்ட்ல அயட்டா கோர்ஸ் ஒன்னு ஆரம்பிச்சாங்க, 20,000 பே பண்ணும். அதுக்கு முன்னாடி ஒரு கோர்ஸ் எல்லாம் வேற பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 40,000 வந்தது. லாஸ்ட்ல அவள் அந்த பொண்ணால கம்ப்ளீட்டே பண்ண முடியல, ஏன்னா அது ரொம்ப டஃப். அவளுக்கு சுத்தமா பிடிக்கல. அவளுக்கு பிடிச்சதெல்லாம் ஃபுல்லா வந்து வாட் இஸ் ஏ லைக் சயின்ஸ் குரூப்ல பியூர் சயின்ஸ் தான் பண்ணா. ஆனா அவள வந்து டூரிசம் ஃபீல்ட்ல கொண்டு வந்தாங்க. இப்ப என்னாச்சு, அவளால கம்ப்ளீட்டும் பண்ண முடியல, அதுல இருந்து டிராவல் ஏஜென்சிலும் போக முடியல. சோ ஓன் பண்றதுக்கு அந்த நாலேஜ் ஃபர்ஸ்ட், அந்த நாலேஜ் கெயின் பண்ண முடியாது அவங்களால. சும்மா ஏதோ கடமைக்கு படிச்சோமா வந்தோமா அப்படிதான் இருக்கும்.
6: ஏமா லைஃப்ல எல்லாத்தையும் ரிஸ்க் எடுக்கிறீங்க, சவால் எடுக்கிறீங்க. ஏன் அந்த பொண்ணால முடிஞ்ச அந்த கோர்ஸ் படிச்சு சூப்பரா வெளியே வந்திருக்க முடியுமே?
4: முடியும், பிடிச்சிருந்தா வந்திருக்க முடியும், பிடிக்காம எப்படி வர முடியும்?
6: அதுதான்மா உங்க மனசுலதான்மா இருக்கு. இதுவும் அதே தான், இப்ப நான் சொன்ன விஷயங்கள் தான் மனசுலதான் இருக்கு. உங்க மனசுல
4: நானும் உங்ககிட்ட சொல்றேன், அதே மனசுலதான் இருக்கு. இதுவும் சாட்டிஸ்பாக்சனும் இல்ல
3: சண்டை.
4: ஏன் அந்த ரிஸ்க் நீங்க எடுக்க மாட்டீங்கன்னு நான் கேக்குறேன் உங்ககிட்ட.
5: எது முடியலன்னா முடியாம தான் போவோம். நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நீங்களும் முயற்சி எடுத்து கம்ப்ளீட் பண்ணா நம்மளோட ஸ்டேட்டஸுக்கும் எல்லாருக்கும் இதா இருக்கும்.
4: அதை
5: நீங்க முடியல சொன்னீங்கன்னா எதுவுமே முடியாம தான் இருக்கும்.
4: நீங்க கஷ்டப்படுறீங்க, நீங்க கஷ்டப்பட்டு எங்களுக்கு படிக்க வைக்கிறீங்க. அந்த படிப்பு வந்து நாங்க வேல்யூபிளா நாங்க உண்மையா படிச்சு வெளியே வந்தாதான் உண்மையா அதுக்கேத்த மாதிரி நான் எங்களால ப்ரூவ் பண்ண முடியும். ஒரு சப்ஜெக்ட்ல ஒரு சப்ஜெக்ட் நாலேஜே கெயின் பண்ண முடியாம நீங்க உங்க சாட்டிஸ்பேக்ஷனுக்காக உங்க ஸ்டேட்டஸ்க்காக அதுக்காக நாங்க வந்தோம்.
6: கேட்டோம் கேட்டு நடந்தாலும் எங்க வாழ்க்கை நல்லா இருக்கு. அதே மாதிரிதான் நாங்களும் உங்களை நம்ப சொல்றோம். உங்களை வந்து உங்களை வந்து தேவையில்லாம எந்த இதுலயும் தள்ளி விட்டுற மாட்டோம். உங்களால படிக்க முடியாத தள்ளி விட்டுற மாட்டோம். உங்களை இவ்வளவு வருஷமா வந்து சின்ன போதுல இருந்து பாத்துட்டு இருக்கோம். உங்களை விட உங்களுக்கு தெரியறத விட எங்களுக்கு உங்களை அதிகமா தெரியும்.
4: கண்டிப்பா
3: அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களோட டேலண்ட்ஸ் நான் நீங்க பிறந்ததுல இருந்து நான் பாத்துட்டு வரேன். உங்களுக்கு என்ன டேலண்ட்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியாதா? அதையே நீங்க எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க.
4: நாங்க டேலண்ட்ஸ் எடுத்துப்போம், அவங்க பிறந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் டிஃபரெண்ட் அதிகமா இருக்கே, அதை தான் நான் சொல்ல வரேன். அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. அது புரிஞ்சுக்கிறதுக்கே இன்னும் கொஞ்ச நாள் ஆகும்.
3: அவங்க காலத்துல வந்து இன்ஃபர்மேஷன் எல்லாம் கிடைக்கல. அவங்க அம்மா அப்பா சொன்னதே ஏதோ அவங்க பண்ணாங்க. ஆனா உங்களுக்கு எக்ஸ்போஷர் ஜாஸ்தி, உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு.
4: அப்பத்துக்கு என்ன வந்தது? ஒரே நோய், டைஃபாய்டு. அதுக்கப்புறம் புதுசு புதுசா ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு நோய் வந்துட்டு இருந்தது. இப்போ எங்க பார்த்தாலும் திடீர்னு வந்தா சிக்கன் குனியான்றான், இங்க பார்த்தா வேற ஒரு நோயின்றான். சோ அந்த அளவுக்கு நிறைய நோய், நிறைய இப்ப வந்து
3: நோய் வந்தது வந்து சொசைட்டி லெவல் டாக்டர்
4: என்ன டாக்டர் எம்பிபிஎஸ் மட்டும் படிச்சா போதுமா? அதுக்கேத்த மாதிரி எம்எஸ் பண்ணணும். சோ இப்படி படிச்சுக்கிட்டே இருக்கணும்.
3: என்னைக்குமே
6: வேகம் இருக்கணும், அதே சமயம் விவேகமும் இருக்கணும். அது இப்ப இருக்க யங் ஏஜ் கண்டிப்பா கிடையவே கிடையாது. கண்டிப்பா, ஏன்னா உடனே கோர்ஸ், இப்போ யாராவது போய் பக்கத்து வீட்டுல கார் வாங்கினா நம்மளுக்கும் கார் வேணும்னு தான் நினைப்பாங்களே தவிர, அந்த காருக்கு எவ்வளவு மைலேஜ் கொடுக்கும் அது எவ்வளவு செலவாகும் யோசிக்கவே மாட்டாங்க. யோசிக்கவே மாட்டீங்க நீங்க எப்பயுமே. லாஜிக்கலா யோசிச்சிங்கன்னு வச்சுங்களேன், இந்த விஷயம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரவே வராது. கண்டிப்பா நாங்க பெஸ்டா செலக்ட் பண்ணுவோம்னு உங்களுக்கு உங்க மேல எங்க மேல நம்பிக்கை இருக்கும்.
3: இல்ல பட் நீங்க எதுக்காக டாக்டர் வந்து ஒரு ஹையான ஒரு கேரியர், மற்ற கேரியர்ஸ் லோ, அந்த மாதிரி ஏன் நீங்க பிரிச்சு பேசுங்க? இப்போ ஜேர்னலிசம் எடுத்துக்கோங்க, தட்ஸ் நாட் ஹை லைக் டாக்டர் கேரியர். ஒன்னி டாக்டர் கம்ஸ் வித் கேரண்டி, அந்த மாதிரி நீங்க நினைக்கிறீங்களா? நமக்கு எப்படி டாக்டர் ஆகலாம்னு அவ்வளவு டேலண்ட் இருக்கு, நீங்க எப்படி சொல்றீங்க?
6: நீங்க சொல்றதெல்லாம் சொல்றீங்க பாத்தீங்களா பாயிண்ட். ஒரு ஜேர்னலிஸ்ட் எடுத்துங்க, ஒரு எக்ஸாம்பிள் நீங்க சொல்ற எக்ஸாம்பிளே நான் உங்களுக்கு தரேன். ஒரு ஜேர்னலிஸ்ட் எந்த டைம்ல வேணா போகணும், எந்த ரயோட் ஃபேஸ் பண்ணா அது பண்ணணும், அது வந்து நம்ம ஸ்டேட்டஸ்க்கு இருக்கிறங்க ஸ்டேட்டஸ்க்கு ஒத்து வராத விஷயம். நம்மளால என்ன முடியும் பாயிண்ட், இப்ப நம்மளால வந்து தெரியாத விஷயத்துல போய் வச்சு சக்சீட் பண்ணி அது பண்றதுக்கு ஒரு 15 வருஷம் ஆகும். கண்டிப்பா இல்ல இல்ல நான் சொல்றேன் 15 வருஷம் ஆகும். ஆனா உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை பண்ணீங்கன்னு வச்சுங்க, எங்கேயோ போயிடலாம. ஏன் நீங்க வந்து தெரியாத விஷயத்துல போய் கஷ்டப்பட்டு இது பண்ணிட்டே இருக்கு?
3: தெரிய விஷயத்த அது பிடிச்ச விஷயம்ல, பிடிக்காத விஷயம்ல கால் போட்டோம்னா அது அப்புறம் வேலை கூட சரியா பண்ண முடியாது. சப்போஸ் இப்ப நான் டாக்டர் சேர்ந்தேன்னா எனக்கு டாக்டர் படிக்க இஷ்டமே

0: சர்ஜரி பண்ண முடியும். சோ எல்லாத்துலயுமே வந்து உங்களுக்கு ப்ரூவ் பண்ணனும்னா இயர்ஸ் ஆகும், ஒரு 10 இயர்ஸ் ஆகும். அதுதான் நான் சொல்ல வரேன். எங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் அந்த, அது சீக்கிரமா பண்ணிட்டு ஒரு லைஃப்ல செட்டில் ஆக முடியும். உங்க ஸ்டேட்டஸ் கேத்த மாதிரி நாங்க வரணும்னா எங்களை நீங்க இழுத்து பிடிச்சு ஒரு 12 இயர்ஸ் பிடிச்சாலும் நாங்க அதே இடத்துலதான் நிப்போம்.
1: சரிமா, உனக்கு உடம்பு சரியில்லைனா யார்கிட்ட போவ? ஜர்னலிஸ்ட் கிட்ட போவியா இல்ல டாக்டர் கிட்ட போவியா?
0: நல்ல ஆபரேஷன் பண்றது இல்ல, நிறைய பேருக்கு வந்து ஃபெயிலர் ஆபரேஷன் பண்றாங்க. இதெல்லாம் எதுக்குனால வருது? ஒழுங்கா படிக்கிறதுனால, படிப்பு அவங்களுக்கு சும்மா திணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மண்டையில திணிக்கிறதுனாலதான் அவங்களால வந்து கரெக்டா படிச்சதை வந்து வெளியே கொண்டு வர முடியல. ஒரு நல்ல ஆபரேஷன் எப்படி பண்ணுவாங்க? புடிச்சிருந்து நல்லா உனக்கு உண்மையிலே புடிச்சிருந்து படிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா அது நல்ல ஃபெயிலியரா போகாம சக்சஸ் ஆயிருக்கும். சோ அதை தான் நான் சொல்ல வரேன்.
1: நீ சொன்னதெல்லாம் நியூஸ் பேப்பர்ல பாத்திருப்ப, இல்ல உன்ன மாதிரி ஏதோ ஒரு ஜெர்னலிஸ்ட் சொன்னதை கேட்டிருப்பீங்க. ஓகேவா? இன்னைக்கு இந்தியாவோட நிலைமை என்னன்னு தெரியுமா? எத்தனை பேர் அமெரிக்கால இருந்து அப்ராட்ல இருந்து இங்க இந்தியாவுக்கு வராங்க தெரியுமா? இங்க இருக்கிற ட்ரீட்மெண்ட் மாதிரி எந்த இடத்துலயுமே கிடையாது. இப்பவும் ப்ரொவைட் பண்றாங்க எல்லா ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன்ல இருந்து எல்லாரும் எல்லா விஷயமும் அப்படி பார்த்தா பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்கதான் செய்யும், பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்கும். இப்ப நம்ம பேசுற விஷயங்கள்ல பாத்தீங்கன்னு வச்சுங்க, நான் என்ன சொல்றேன்னா, அவங்க பெத்தவங்க ஒரு நம்ம இங்க இந்தியாலயே இல்ல சென்னையிலேயே வச்சுங்க, சென்னையிலேயே வழி வழியா அவங்க ஃபேமிலி டாக்டர் ஐ ஸ்பெஷலிஸ்டாவே இருக்காங்க இன்னமும். அது எல்லாருக்குமே தெரியும், இங்க இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும். அவங்க அப்பா ஐ ஸ்பெஷலிஸ்ட், அம்மா ஐ ஸ்பெஷலிஸ்ட், அவங்க படிக்கிற அவங்க ஃபேமிலி அப்படிதான் இருக்கு. அவங்க அப்பாக்கு அப்பா எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க, தாத்தா கொல்லு தாத்தா எல்லாருமே ஐ ஸ்பெஷலிஸ்ட். ஏன் அவங்களுக்கு கரியர் இல்லையா? ஏன் அவங்க அப்படி நினைச்சிருந்தா போயிருக்கலாமே, அவங்க நினைச்சிருந்தா போயிருக்கலாமே, அப்படி ஏன் அப்படி போல?
0: ஏன்னா ஒரே ஹாஸ்பிட்டல்ல வச்சுட்டு வர ஜெனரேஷன்ல அதே ஹாஸ்பிட்டல்ல வந்து ஜெனரேஷன் ஜெனரேஷன் கஸ்டமர்ஸ் வரணும்ன்றதுக்காக மட்டும்தான்.
2: இங்க வந்து நம்ம டிஸ்கஸ் பண்றது ஜேர்னலிஸ்ட் பெருசா இல்ல டாக்டர் பெருசான்றது கிடையாது. அப்படி பார்த்தா ஒரு ஒரு ப்ரொஃபஷனுக்கும் மியூச்சுவலா எல்லாமே இருக்கு. அதாவது ஒரு ஜேர்னலிஸ்ட் கிட்டதான் வந்து ஒரு டாக்டர் போய் அவரோட கிளினிக் அட்வர்டைஸ்மெண்ட்டும் கொடுப்பாரு. ஜேர்னலிஸ்ட் உடம்பு சரியில்லைனா அவர் டாக்டர் கிட்ட தான் போவார். சோ தட் இஸ் நாட் த டிபேட். இப்ப நம்ம பேசுறது என்னன்னா, பேரண்ட்ஸ் சொல்றது ஸ்டேட்டஸ் சிம்பிளுக்காக படிக்கிறதா இல்ல சாட்டிஸ்பாக்சன்காகவா? சோ வி கோயிங் டு த டாபிக் நவ்.
0: சாட்டிஸ்பாக்சன் தான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம், அதுதான் அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் நான் தான் சொன்னேனே, வயசாயிட்டதுனால புரிஞ்சுக்க முடியலன்னு நினைக்கிறேன்.
1: எல்லாருக்குமே வயசு தான் ஆகும். உனக்கும் ஏஜ்ல
3: வந்தீங்கன்னா சிரிச்ச மாதிரி ஆயிடும்.
0: அதான் சொல்றேன், உங்க ஏஜ்ல நான் வந்தேன்னா உங்க லெவலுக்கு அதே லெவல்ல தான் நான் இருக்க முடியும். உங்க ஸ்டேட்டஸ் மாதிரி நான் சொல்றேன், என்ன லைன்லயே நான் போனேன், என்னோட வழியில நீங்க விட்டுருங்களேன், என்னோட சாட்டிஸ்பாக்சன் ஏத்த மாதிரி நீங்க கோர்ஸ் ஜாயின் பண்ண வச்சிருங்க, அதுக்கப்புறம் நான் ப்ரூவ் பண்றேன்னா இல்லையா, அதான் பேச்சு.
4: இல்ல நான் என்ன சொல்றேன்னா, நம்ம யாருக்காக கேரியர் சூஸ் பண்றோம்? நாளைக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த மாதிரி என் பொண்ணு ஒரு டாக்டர் ஒரு இன்ஜினியர் இந்த மாதிரி பண்றோமா? நம்மளுக்கு இஷ்டப்பட்டு தானே பண்ணணும்.
1: அன்சக்சஸ்ஃபுல்லா என் பொண்ணு இந்த கோர்ஸ்
4: முடிக்கலன்னு
1: சொல்றது, என் பொண்ணு பெருமையா முடிச்சுட்டான்னு மார்த்து
0: நிக்கிறது. நீங்க சொல்லி நான் படிச்சு அது அன்சக்சஸ்ஃபுல்லா இல்லாம படிக்க முடியாம சொதப்பெல்லாம் போறது ரொம்ப நல்லா இருக்கா? இல்ல நீ என் பொண்ணு அவ்வளவு ஒரு கோர்ஸ் படிச்சு முடிச்சுட்டு அவ இப்போ ஒரு நல்ல நிலைமையில இருக்கா, அது சொல்றது உங்களுக்கு மாற தட்டி சொல்றதுனால உங்களுக்கு பெருமையா? அததான் நாங்களும் சொல்றோம்.
1: என் பொண்ணு மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் வைக்கிற கண்டிப்பா ஒரு சூஸ் பண்ற ஒரு கரியர்ல பெஸ்டா வருவான். ஆனா அவன் பொண்ணு, அதனால பெஸ்டா
0: வருவான். உங்களுக்கே அந்த நம்பிக்கை போகுது, உங்க ஸ்டேட்டஸ்னால போகுது. சாட்டிஸ்பாக்சன் எங்க சாட்டிஸ்பாக்சனுக்காக உங்க நம்பிக்கை எங்க மேல வைங்க, அதுக்கப்புறம் நான் சொல்றேன். அதுதான் நான் சொல்றேன், உங்க ஸ்டேட்டஸ் தான் முக்கியம். நீங்க அதே இடத்துல நிக்கிறீங்க, எங்க வழிக்கு வரமாட்டீங்க.
1: ஸ்டேட்டஸ் முக்கியம், நாங்க சூஸ் பண்ற விஷயங்கள் வந்து கரெக்டா இருக்கும், அதுதான் நாங்க ஸ்டேட்டஸ் நாங்க சொல்றோம். நாங்க சூஸ் பண்ற கரியர் இருக்கு பாத்தீங்களா, நாங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கோம், பட்டு ஏஞ்சிருக்கிறோம். நீங்க வந்து இப்பதான் ஃப்ரெஷ், இன்னும் இறங்க கூட இல்ல. டுவெல்த் முடிச்சிருப்பீங்க, டுவெல்த் முடிச்சு சூஸ் பண்றதுக்கே இப்படி இவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு. நாங்க உங்களுக்கு கரெக்டான ஒரு ஷெல்ல குடுக்கறோம், அதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணிட்டு போனீங்கன்னா உங்க லைஃப் சக்சஸ்ஃபுல்லா இருக்க போது, உங்க ஃபியூச்சர் பிரைட்டா இருக்க போது.
3: நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிதான் நாங்க உங்களை நல்ல கோர்ஸ்ல சேர்த்து விடுறோம், முடியுன்ற நம்பிக்கை. ஏன்னா உங்களை பார்த்ததுல பிறந்ததுலேருந்து பார்த்ததுனால நீங்க எது கொடுத்தாலும் பண்ண முடியும், அந்த நம்பிக்கையில தான் நாங்க உங்களை சேர்த்து விடுறோம். அப்படி முடியாதுன்றதே தெரிஞ்சா நாங்க சேர்த்துருக்க மாட்டோமே. நம்ம எல்லாம் நல்லா படிச்சே நமக்கு சொசைட்டியில வரணும்ன்றதுனாலதான் உங்களை அதுல சேர்க்கிறோம். நீங்களா எப்படி முடியாத அதை தீர்மானிக்க முடியும்? முடியுன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கும் போது அதை தான் நீங்க பண்ண முடியும்.
4: இல்ல பட் இஷ்டமே என்ன, எப்படி அந்த கோர்ஸ் இன்ட்ரெஸ்ட் வரும், எப்படி படிக்க இன்ட்ரெஸ்ட் வரும், கரிசில அது சொதப்புறோம்ல அந்த கோர்ஸ். அது விட
1: இஷ்டமே இல்லாத வந்து நீங்க உங்க ஃபர்ஸ்ட் மைண்ட் செட்டா வச்சுக்கிறீங்க, எங்களால முடியாது, என்னால முடியாது, என்னால பண்ண முடியாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் இருக்கீங்களே தவிர, என்னால முடியும்னு இறங்கி பாருங்க. அப்புறம் முடியலன்னா அது வேற விஷயம்.
0: முடியும்னு சொல்றேன், அதே ஸ்டேட்டஸ்ல நீங்க எங்களால அவங்க மேல நம்பிக்கை வைக்க முடியாது, வைக்கவே முடியாது அப்படின்னு நீங்க இருக்கிறதோட நம்பிக்கை வைக்கலாம், வச்சுதான் பாக்கலாமே, அவங்க முன்னேறிட்டோமே, நம்ம சான்ஸ் குடுக்கலாமே, அதனால நீங்க நினைக்க மாட்டீங்க. அதுதான் நானும் சொல்றேன்.
2: இவ்வளவு நேரம் ரெண்டு தரப்போட வாதங்களையும் நம்ம கேட்டோம். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எங்களோட சாட்டிஸ்பாக்சனுக்கு எங்களை படிக்க விடுங்களேன், ஏன்னா எங்களுக்கு கரியர் என்ன, நாங்க என்ன சூஸ் பண்ணோம், எங்களோட டேலண்ட்ஸ் என்ன, எங்களோட இன்ட்ரெஸ்ட் என்னன்னு எங்களுக்கு தெரியும். சோ எங்களோட கரியரை எங்களோட லைஃப் பார்த்த எங்ககிட்டயே விட்டுருங்கன்னு சொல்லி அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணி சொன்னாங்க. ஏன்னா அவங்களோட சாட்டிஸ்பாக்சன் தான் அவங்களுக்கு முக்கியம். அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தரப்புல இருந்து வந்த வாதங்கள். பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்க, ஏமா உன்னை நான் சின்ன வயசுல இருந்தே வளர்த்துக்கிட்டு வரேன், உன்னோட டேலண்ட்ஸ் என்ன, உன்னோட பிளஸ் என்ன மைனஸ் என்னன்னு எனக்கு தெரியாதா, இத்தனை நாள் உனக்கு எல்லாம் சூஸ் பண்ண, இப்போ வந்து என்னால சூஸ் பண்ண முடியாதா அப்படின்னு அவங்க கேக்குறதும், இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறதும், இதெல்லாம் நம்ம இவ்வளவு நேரம் கேட்டோம். இவங்களோட கருத்தை எல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறதோட சேர்த்து நம்ம மக்களான நீங்க எல்லாரும் உங்ககிட்ட நாங்க வந்து உங்க கருத்தை கேட்க போறோம். சோ உங்களோட கருத்துக்களையும் வேற செக்மெண்ட்ல கேட்கலாம்.

0: I'll make, you know, something out of myself by actually taking up this course. So probably it really worked in my favor. All, you know, the push and or the struggle that they went through to actually get me into this course and the money that they invested. So I'm pretty happy that this course works in my favor at the end.
1: என் பேர் ரமணம்மா. நான் காலேஜில் ஒர்க் பண்ணுறேன். எங்கள் பையன் வந்து பிகாம் படிக்கிறாங்க. அவங்க இஷ்டப்பக்கறமாக படிக்கிறாங்க. நாங்கள் வந்து கன்ஃபார்ம் இது படிக்கணும் அதை படிக்கணும்னு சொல்லவே இல்லை. என் பையன் இஷ்டத்துக்கே நான் விட்டுட்டேன்.
2: தமிழ் எம்ஓபியில் தான் ஒர்க் பண்ணுறேன். என் பேர் கிரிஜா. நான் எம்ஓபி வைஷ்ணவ காலேஜில் 9 இயர்ஸாக ஒர்க் பண்ணுறேன். லேப் அசிஸ்டண்ட். நான் நியூட்ரிஷன் டயட்டிஸ்ட் லேப் அசிஸ்டண்ட். என் பேர் கிரிஜா. நான் எம்ஓபி வைஷ்ணவில் ஒர்க் பண்ணுறேன். 9 இயர்ஸாக ஒர்க் பண்ணுறேன். என்னோட 2 சன் ஒரு டாட்டர். 2 சன்னும் படித்தவங்க தான். அவங்கவுங்க இஷ்டப்படி அவங்கவுங்களுக்கு என்ன குரூப் எடுத்து படிக்கிற இன்ட்ரெஸ்ட்டுன்னு சொல்லி அவங்கவுங்க இஷ்டப்படி தான் விட்டேன். பெரிய பையன் காமர்ஸ், எக்கனாமிக், அக்கௌண்ட்ஸ், பிஸ்னஸ், மேக்ஸ் தான் படித்தான். சின்ன பையனும் அதே தான் படித்தான். பட் ஆனால் காலேஜ் சேர்க்கும் பொழுது நீ என்ன குரூப் எடுத்து படிக்க போகிறப்பான்னு, அம்மா கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் இப்போல்லாம் ரொம்ப வேல்யூண்ணா. ஓகே, உன்னோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லு, அதன் பிரகாரம் நான் அதை இது பண்ணுறேன்னு. அப்போ அவன் சொன்னான், நான் பிசிஏ பண்ணுறேன். ஏன்னா பிசிஏ பண்ணால் கம்ப்யூட்டர் ஆஃப் அப்ளிகேஷன். அதை படித்தோம்னா கம்ப்யூட்டரில் ஒரு நல்ல நாலெட்ஜ் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா, இப்போ எல்லாமே கம்ப்யூட்டர் தானே நிறைய இருக்குது, அதனால் நீ உன்னிஷ்டம் போல் படிப்பான்னு சொன்னால் அவன் பிசிஏ முடித்தான். பிசிஏ முடிச்சுட்டு எம்பிஏ ஹெச்ஆர் படித்தான். கம்ப்யூட்டர் லைன்லேயே படித்து அதில் ஒர்க்கு கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது? ஸோ நீ வந்து ஹெச்ஆர் படிக்கிறியா சொல்லு, படிக்கட்டும். இல்லை மார்க்கெட்டிங் படிக்கிறியா எம்பிஏல? ஓகே, மார்க்கெட்டிங் பண்ணேன். மூணு பேரும் அவங்கவுங்க விருப்பப்படியே படிக்க விட்டேன். அவங்க மூணு பேரும் நல்லா படித்து மூணு பேரும் நல்ல லெவலில் பேங்க்கில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. சின்ன பையன் ஸ்டான்சர்ட்டில் ஒர்க் பண்ணால், பொண்ணு வந்து கேரிட்டாரில் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கை ஒர்க் பண்ணுறான். அவங்கவுங்க விருப்பப்படுது. இப்போ எம்சிஏ படிக்கிறேன்னா, கரஸில் படிக்கிறேன்னா, ஓகே உன் இஷ்டம் நீ படின்னு சொல்லிட்டேன் நான்.
3: இப்போ என்னோடய பேர் முருகானந்தம். நான் கேர்டேக்கராக இருக்கிறேன். என்னோடய டாக்டர் வந்து சௌமியா, இந்த காலேஜில் தான் படிச்சுட்டு இருக்கு. பிஎஸ்சி மேத்ஸ் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கு. இது ப்ரொஃபஷனலாக எங்களுக்கு தகுந்த மாதிரி இல்லைனாலும் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது இப்போ பிள்ளைகளை வந்து எங்களை போல் கஷ்டப்படக்கூடாது அப்படின்றக்காக அவங்களுடைய ப்ரியாரிட்டி படியும் படிக்க விடுறோம். அதே நேரத்தில் எங்களுடைய ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸையும் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியிருக்கு. 2 குழந்தைங்க இருக்குது. ஒன்று வந்து பிஎஸ்சி மேத்ஸ் படிக்குது, ஒன்று வந்து +1 படிக்குது. ரெண்டு பேருமே நல்லா டேலண்ட்டாக படிக்கிறாங்க. ஆனால் வந்து கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது, பேங்கிங் இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால மேக்ஸிமம் 90% வந்து அவங்களுக்குடைய ப்ரியாரிட்டி தான். அவங்க என்ன விருப்பப்படுறாங்களோ அதுபடி தான் நாங்கள் பண்ணணும். அவங்கள பில்டப் பண்ணி விடணும், அவ்வளோதான் நம்ம கடமை.
4: தேங்க்யூ சார். ஹாய், நான் வந்து ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி எலக்ட்ரானிக் மீடியா பண்ணுறேன். எங்கள் அப்பா வந்து, ஓகே, என் பேர் ஸ்வாதி அண்ட் நான் வந்து ஃபர்ஸ்ட் பிஎஸ்சி எலக்ட்ரானிக் மீடியா பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் அப்பா இந்த கோர்ஸ் என்னை வந்து சேர்த்ததுக்கு காரணம் என்ன, என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக தான். ஐ ஆம் வெரி க்ரியேட்டிவ் பர்சன். எனக்கு வந்து மோர் ஆஃப் லைக் கம்யூனிகேஷன், ரொம்ப பேசுறதுனா ரொம்ப பிடிக்கும். அண்ட் பேசிக்லி ஐ ஆம் கைண்ட் ஆஃப் அ சிங்கர். ஸோ ஐ சைட் எனக்கு இந்த மாதிரி கோர்ஸ் தான் வேணும்னு நான் சொன்னேன். ஆக்சுவலி ஐ வாஸ் அ சயின்ஸ் ஸ்டூடெண்ட் இன் மை 12th. எங்கள் அப்பா வந்து, நீ இன்ஜினியரிங் எடுத்தால் உனக்கு நல்லது, உனக்கு பெட்டர் ஃபியூச்சர் ஸ்கோப், 4 இயர்ஸ்லேயே யூ வில் கெட் அ பெட்டர் ஜாப். நான் சொன்னேன், இல்லை எனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டோ அதான் நான் பண்ணுவேன்னு சொன்னேன். ஸோ ஐ வாஸ் டேக்கன் பார்ட் ஃபார் திஸ் பிகாஸ் ஆஃப் மை சாட்டிஸ்ஃபேக்ஷன்.
5: ஹாய், நான் பவித்ரா பேசுகிறேன். செகண்ட் இயர் எலக்ட்ரானிக் மீடியா படிக்கிறேன். ஆக்சுவலாக இந்த கோர்ஸ் வந்து நான் 10th வந்து நான் டிசைட் பண்ணிட்டேன், இந்த மாதிரி தான் கோர்ஸ் படிக்கணுன்ட்டு. எனக்கு கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டி அதிகமாக இருக்குன்றதுனால எங்கள் அங்கிள் வந்து இந்த கோர்ஸ் படினாங்க. அப்போதுலேருந்தே இந்த கோர்ஸ் தான் விடாப்பிடியோ நினச்சேன். ஏதோ வந்து விஸ்காம்க்கு எல்லாம் அதுக்கெல்லாம் நான் ஜாயின் பண்ணணுன்ட்டு அப்ளிகேஷன் போட்டேன். இந்த காலேஜில் மட்டும்தான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் போட்டேன். விஸ்காம்க்கும் போட்டேன், எலக்ட்ரானிக் மீடியம். விஸ்காமில் தான் ஆக்சுவலாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பக்காவாக எழுதினேன். அதில் கிடைக்கல, மோசமாக எழுதுனேன். எலக்ட்ரானிக் மீடியாவுக்கு எனக்கு கிடைச்சிது. அதுவும் நினச்சேன் எலக்ட்ரானிக் மீடியா தான் கிடைக்கணுன்ட்டு ஃபஸ்ட்லேருந்தே. அதே மாதிரி அதே கோர்ஸ் கிடைச்சதுக்கு ரொம்ப ஹாப்பி. எங்கள் அப்பா அம்மாவும் ஜாயின் பண்ணி விட்டாங்க. என்ன, நான் எந்த எது நான் எதை விரும்பினேனோ அதை தான் எங்கள் அப்பா அம்மா ஜாயின் பண்ணி விட்டாங்க. என்ன இஷ்டத்துக்கு தான் ஜாயின் பண்ணாங்க. ஓகே.
6: இவ்வளோ நேரம் ரெண்டு தரப்பினரும் ஸ்டூடெண்ட் சைட்லேருந்து பேரண்ட்ஸ் சைட்லேருந்து அவங்களோட வியூஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க, ஆர்கியூ பண்ணாங்க, இதெல்லாம் கேட்டோம். அதை தொடர்ந்து மக்களான உங்களோட கருத்தையும் கேட்டோம் இல்லையா. இப்போ இது எல்லாத்தையும் கேட்கும்போது என்ன தெரியுமா தோணுது? ஒரு கெரியரை சூஸ் பண்ணும்போது ரெண்டு சைட்லையுமே ஈகோ இல்லாமல் ரெண்டு பேரும் அவங்களோட வியூஸை தெள்ள தெளிவாக நிதானமாக கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி பேசிட்டாங்கன்னா பிரச்சனையே இல்லை. ஏன்னா பேரண்ட்ஸ் எப்பவுமே ஸ்டூடெண்ட்ஸோட நல்லதுக்காக தான் யோசிப்பாங்க. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களோட ஃபியூச்சர் தான் முக்கியம். ஸோ இவங்க ரெண்டு பேரோட வியூஸும் சிங்க் ஆகணும்னா அதுக்கு முதல்ல நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். இந்த விஷயத்துல என்னோட கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு தரப்பும்

0: ஒன்னா உட்காந்து ஒழுங்கா நிதானமா டிசைட் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் பிரச்சனையே இல்லைங்க. அஞ்சு காமன் மிஸ்டேக்ஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம அருள் நம்மளுக்காக சொல்ல வராங்க, கேட்கலாம். ஹாய், நான் தாங்க உங்க அருள். பேரண்ட்ஸ், உங்களுடைய அனுபவத்தை வச்சு உங்க குழந்தைங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதீங்க. ஸ்டேட்டஸ் மட்டும் வச்சு அவங்களோட கெரியரை சூஸ் பண்ணாதீங்க. உங்க குழந்தைங்களோட சந்தோஷம் தானுங்க உங்களுக்கு முக்கியம். செகண்ட், உங்களுடைய குழந்தைங்களை எப்பவுமே ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளேயே வைக்காதீங்க. அவங்களுக்கு வெளியுலக அனுபவமும் வேணும். நீங்க உங்களோட விருப்பு வெறுப்புகளுக்காக உங்க பிள்ளைங்களை அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்துல ஈடுபடுத்தாதீங்க. ஃபோர்த், எதுக்கு எடுத்தாலும் அட்வைஸ் பண்ணாதீங்க. நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிளா இருந்தா அதை பார்த்து அவங்களே நல்ல விஷயத்த கத்துப்பாங்க. ஃபிஃப்த், உங்களுடைய பெண் குழந்தைங்களை ஒரு குறிப்பிட்ட கோர்ஸ் தான் எடுக்கணும்னு ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. அவங்களுக்கு எதுல விருப்பமோ அதுவே படிக்க வைங்க. இவ்வளவு நேரம் நம்ம அருள் வந்து பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் காமனா பண்ற ஒரு அஞ்சு தப்புகளை சொன்னாங்க. இது தப்புகள்னு சொல்ல முடியாது, இது காமனா நடக்கிற விஷயங்கள் தான். அதனால இப்ப அடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க சைட்ல இருந்து பேரண்ட்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணலாம், அவங்களோட விருப்பங்களை எப்படி பேரண்ட்ஸ் கிட்ட நிதானமா அப்ரோச் பண்ணி தெரிவிக்கலாங்கிறத அருள் மறுபடியும் சொல்ல வராங்க, கேட்கலாம்.
1: கெரியரை சூஸ் பண்றதுக்கு முன்னாடி உங்க பேரண்ட்ஸ் கிட்ட எப்படி எல்லாம் பேசணும்ன்றதுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் இதோ உங்களுக்கு சில டிப்ஸ். ஃபர்ஸ்ட், கம்யூனிகேஷன். உங்களுடைய ஐடியாஸ், தாட்ஸ், ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் உங்க பேரண்ட்ஸ் கிட்ட வெளிப்படையா பேசிருங்க. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், உங்க மனசுல விஸ்காம் தான் படிக்கணும்னு தோணுச்சுன்னா அதை வெளிப்படையா சொல்லிருங்க. நான் விஸ்காம் தான் படிக்க போறேன், மித்த எந்த கோர்ஸும் படிக்க மாட்டேன்னு சொல்லிருங்க உங்க பேரண்ட்ஸ் கிட்ட. செகண்ட், உங்க பேரண்ட்ஸ் கிட்ட என்னென்ன ரீசன்ட் கோர்ஸ் வந்திருக்கோ அதை பத்தி பேசுங்க. எக்ஸாம்பிள், மீடியா ஓரியன்டா இப்ப நிறைய கோர்ஸ் வந்திருக்கு, அதுல உங்களுக்கு விருப்பப்பட்ட கோர்ஸ உங்க பேரண்ட்ஸ் கிட்ட எடுத்து சொல்லுங்க. அடுத்து, நீங்க சூஸ் பண்ற கெரியருக்கு ஒரு ப்ராப்பரான ரீசன் கொடுங்க. இந்த கெரியரை ஏன் சூஸ் பண்றீங்க, என்ன வேலை கிடைக்கும், கோர்ஸ் பத்தி டீட்டெயில்ட இன்ஃபர்மேஷன் கொடுங்க. இந்த கோர்ஸ்ல உங்களோட எபிலிட்டி, இன்ட்ரெஸ்ட் பத்தி எடுத்து சொல்லுங்க. அடுத்து, உங்க பேரண்ட்ஸ்க்கு எடுத்து சொல்லி புரிய வைங்க. ஒரு சில நேரம் உங்க பேரண்ட்ஸ்க்கு சைக்கலாஜிக்கலா பிடிக்கலனாலும் அந்த கோர்ஸ் பத்தி நிதானமா எடுத்து சொல்லுங்க. அடுத்து, நீங்க சீரியஸா ஆர்கியூ பண்றப்போ உங்க பேரண்ட்ஸ்க்கு மரியாதை கொடுத்து பேசுங்க. ஏன்னா உங்க பேரண்ட்ஸ் உங்களுக்கு நல்லதுதான் நினைப்பாங்க. அதனால அவங்கள முதல்ல பேச விடுங்க, அப்புறம் நீங்க விருப்பப்பட்ட கோர்ஸ் பத்தி டீட்டெயில்டா பாசிட்டிவா சொல்லுங்க. அடுத்து, எப்பப்போ டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் அந்த கோர்ஸ் பத்தி உங்க பேரண்ட்ஸ் கிட்ட போய் பேசுங்க.
0: இவ்வளவு நேரம் நம்ம அருள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்காக டிப்ஸ் கொடுத்தாங்க, அதாவது அவங்க பேரண்ட்ஸ் எப்படி நிதானமா அப்ரோச் பண்ணி எப்படி கன்வின்ஸ் பண்றதுங்கிறத பத்தி. அடுத்து, பேரண்ட்ஸ் அவங்க சைட்ல அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்றத எப்படி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுத்து சொல்லலாம், இது ஒரு பெரிய கேள்விக்குறினா. ஏன்னா ஜென்ரேஷன் கேப் அப்படிங்கறது எல்லா குடும்பங்களிலயும் இருக்கிற ஒரு விஷயம். அதனால பேரண்ட்ஸ், நீங்க எல்லாரும் இதை அலர்ட்டா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க.
1: டியர் பேரண்ட்ஸ், இதோ உங்களுக்கான டிப்ஸ். முதல்ல, பேரண்ட்ஸ் எப்பவுமே அவங்க குழந்தைங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணுங்க. சப்போஸ் உங்க குழந்தை இந்த கோர்ஸ் தான் எடுக்க போறேன் அப்படின்னு சொன்னா, உங்க குழந்தைய கூப்பிட்டு வச்சு அந்த கோர்ஸ் பத்தி ஃபுல்லா டீட்டெயில்டா கேட்டுக்கோங்க. எந்தெந்த காலேஜஸ் அதுக்குலாம் அவைலபிள்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து, பேரண்ட்ஸ் அவங்க குழந்தைங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட்னு பார்த்து அதற்கு ஏத்த மாதிரி செயல்படணும். உதாரணமா, உங்க குழந்தைக்கு அனிமேஷன் ஃபீல்ட், மேத்ஸ், சயின்ஸ் அந்த மாதிரி எந்த ஃபீல்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை பார்த்து சேர்த்து விடுங்க. தேர்ட், எப்பவுமே உங்க குழந்தைங்களை ப்ரெஷர் பண்ணாதீங்க. அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த செய்ய சொல்லாதீங்க. உதாரணத்துக்கு, உங்க பையனுக்கு பி படிக்கிறதுல இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னா அந்த இதுல சேர்த்து விடாதீங்க. நீங்க அப்படி மீறி சேர்த்து விட்டீங்கன்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம ஒரு வெறுப்போட படிப்பாங்க. அதனால அவங்களோட ஃபியூச்சரையும் பார்த்து அவங்களுக்கு எந்த கோர்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ சேர்த்து விடுங்க. அடுத்து, எப்பவுமே உங்க குழந்தைங்களை பாசிட்டிவா என்கரேஜ் பண்ணுங்க. உதாரணத்துக்கு, உங்க பையன் கேட்டரிங் தான் படிப்பேன்னு சொன்னா, சரிப்பா நீ கேட்டரிங் படி, நீ படிச்சனா இந்த மாதிரி வேலை கிடைக்கும், இந்த மாதிரி நீ ஃபாரின் போலாம்,
0: அந்த மாதிரி பாசிட்டிவா என்கரேஜ் பண்ணுங்க. கூடுதலாவே நீங்க கேட்டரிங் பத்தி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்க பிள்ளைங்க இன்னும் சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா நெகட்டிவா மட்டும் என்கரேஜ் பண்ணவே பண்ணாதீங்க. அடுத்து உங்க குழந்தைங்க கெரியர் சூஸ் பண்றதுக்கு முன்னாடி அவங்கள கவுன்சிலிங்க்கு கூட்டிட்டு போங்க. அப்போ அவங்களோட தாட்ஸ் ரொம்ப கிளியராகவே இருக்குங்க.
2: இவ்வளவு நேரம் நம்ம அருள் நம்மளுக்காக நிறைய டிப்ஸ் கொடுத்தாங்க. காமனா நம்ம பண்ற மிஸ்டேக்ஸ், எப்படி நம்ம வந்து குழந்தைகள் எப்படி பேரண்ட்ஸ் அப்ரோச் பண்ணணும், பேரண்ட்ஸ் எப்படி குழந்தைங்களை என்கரேஜ் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம். பட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாம இருந்திருப்போம். சோ இவ்வளவு நாளா தூங்கிக்கிட்டு இருந்த நம்ம எல்லாரும் அருளோட டிப்ஸ் கேட்டு பயனடைஞ்சிருப்போம் நினைக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் நிறைய கரியர் ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. நம்மளுக்கே தெரியாம பல பல கோர்சஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் மீடியா ஃபீல்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய கோர்சஸ் இருக்கு. அதே மாதிரி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்னா வெறும் கேட்டரிங் இல்லைங்க, அதுல நிறைய இருக்கு. ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி, ஃப்ரண்ட் ஆஃபீஸ், இந்த மாதிரி நிறைய பிரான்ச்சஸ் அதுலயும் இருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் ரொம்ப முக்கியமா 12th முடிச்சு ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி என்னென்ன கோர்சஸ் எல்லாம் இருக்குன்ற டீடைல்ஸ் கேதர் பண்ணி வச்சுக்கணும். அந்த கோர்சஸ்ல எந்த கோர்ஸ் அவங்க சூஸ் பண்ண போறாங்க, எதுல அவங்களோட இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சூஸ் பண்றதுலதான் அவங்களோட லைஃபே இருக்கு. அதனால நிறைய கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ பத்தி நம்ம பூனம் நம்மளுக்கு சொல்ல வராங்க.
3: The most preferred career by a today's youth. Popularity of the media with the younger generation. The School of Media makes us to understand the needs and demands for electronic media. The Department of Communication and Media Studies have decided to start a pupil to know about broadcast communication. This course is designed to provide and program in broadcast communication. The course is designed to provide in depth analysis of the multifarious aspects of media and inoculate a professional excellence. This course unfolds exhaustive study into the understanding and make of the television and radio production, filmmaking, script writing, web designing, graphics and animations. Media management introduces the students to the nuisance of the management principles. These concepts will give the students a better understanding of the corporate scenario, work culture, leadership, ownership, media economics, media law, etc. Traditional careers like medicines and engineering. Medicines. This study sought to describe the factor influencing career choice of a final year medical students, the effect of a new 4-week attachments in a general practice on career choice and changes a career choice towards a general practice. This cohort of a doctors should be followed up in order to discover the ultimate career choices. Engineering. Engineers designs and builds much of the world around us. Engineers are involved in many aspects of society that touch us. All studying engineering gives you the background you will need to get involved in the building, the work, the world that you would like to see. This degree would develop the research and analytical skills that will help you to succeed as you choose a traditional field of work or follow non-traditional career path. Engineering opens the door to challenging and rewarding variety of lifestyles. Engineering is a problem solver. It can be found in every type of work like sports, communication, environment, production, law, computers, etc. Many more. Its most significant contributions: rise of designing industry. This would represent the digital content creation industry, from high-powered computers and graphic cards to highly sophisticated software. Many technical things are involved in it. More work experience, less qualification would also sometimes work out. It would be based on your work experience that how well a pupil can be qualified. well in higher level for the job that can normally be based on experience, ideas, talents, which a person should utilize. Her talent plays a major role based on the person's achievements. Outcome, it is meant when a person can earn well and can enjoy his work well. When a person can earn and coordinate well, he can perform his job well and enjoy the job income, and it would also be an interactive work.
2: இவ்வளோ நேரம் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப் இன் சூசிங் அ கேரியர் இந்த டாபிக்ல நிறைய நிகழ்ச்சிகளை நம்ம கேட்டோம். டிப்ஸ் கேட்டோம், அப்புறம் ஒரு ஸ்கிட், டிபேட் எல்லாம் கலந்த ஒரு கதம்பமா இந்த நிகழ்ச்சி அமைஞ்சதுன்னு சொல்லணும். இந்த நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி பிரசன்ட் பண்ணது யார் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஆர்த்தி, அருள்மொழி, ராதா அண்ட் பூனம். இவங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் எம்ஏ கம்யூனிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ். சரி நேர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சிகள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா, என்டர்டெய்னிங்கா, எக்ஸைட்டிங்கா இருந்திருக்கும் நினைக்கிறேன். அடுத்த நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரியமான தோழி நிவிதா, சேயிங் டாடா பை-பை. கீப் லிஸ்னிங் டு MOP FM 107.8. இட்ஸ் என்ரிச்சிங்.

0: MOP FM 107.8
1: 107.8 107.8 107.8 107.8 107.8 107.8 107.8 107.8 107.8 107.8 107.8 107.8 107.8 107.8 107.8 107.8 107.8 107.8 107.8 107.8 107.8 107.8 107.8 107.8 107.8 107.8 107.8 107.8 107.8 107.8 107.8 107.8 107.8 107.8 107.8 107.8 107.8 107.8 107.8 107.8 107.8 107.8 107.8 107.8 107.8 107.8 107.8 107.8 107.8 107.8 107.8 107.8 107.8 107.8 107.8 107.8 107.8 107.8 107.8 107.8 107.8 107.8 107.8 107.8 107.8 107.8 107.8 107.8 107.8 107.8 107.8 107.8 107.8 107.8 107.8 107.8 107.8 107.8 107.8 107.8 107.8 107.8 107.8 107.8 107.8 107.8 107.8 107.8 107.8 107.8 107.8 107.8 107.8 107.

0: ஏமா இந்த பாட்டு இழுத்து இழுத்து கேக்குது.
1: இந்த கேசட்டை நம்ம போய் கடையில வாங்கினோம்னு வச்சுக்கோ, ஏன் 80 ரூபாய் இருக்கும். ஆனா பிளாட்ஃபார்ம்ல வாங்கினா பாரு, வெறும் 20 ரூபாய் தான் ஆச்சு.
0: அம்மா நீ தானே சொன்ன பொய் சொல்லக்கூடாது, ஏமாத்த கூடாது, திருடக்கூடாதுன்னு. இப்போ இது கூட திருட்டு தானே, நீ பண்ணது தப்பு தானே.
1: ஸ்டாப் பைரசி.
2: வணக்கம் சென்னை, இது ஷபானி பாஸ்கர், இன்டர்நேஷனல் உமன் கிரிக்கெட்டர் பேசுறேன். உங்கள் வீட்டில் ஒரு பையனும் பொண்ணு இருந்தால் பையனை மாத்திரம் என்கரேஜ் பண்ணாதீங்க கிரிக்கெட் ஒரு அதர் ஸ்போர்ட்ஸ் ஆடுறதுக்கு. பெண்களையும் என்கரேஜ் பண்ணுங்க, அது அவங்கள டிஸ்கிரிமினேட் பண்ணாதீங்க. இதே மாதிரி என்னோட பேரண்ட்ஸும் நினச்சிருந்தாங்கன்னா நான் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஆடிருக்க மாட்டேன். ஸோ ப்ளீஸ் கேர்ள்ஸையும் என்கரேஜ் பண்ணுங்க, எந்த ஸ்போர்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, என்கரேஜ் பண்ணுங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. மத்தவங்க கிட்ட வேலை செய்யற நீங்க எப்ப மத்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு தர முனைவராக போறீங்க? உங்ககிட்ட இருக்க பிசினஸ் டேலண்ட வெளிக்கொண்டு வரதுக்காகவே ஒரு சிறப்பான நிகழ்ச்சி காசு மேல காசு.
1: We can develop every day if you listen to what we say.
2: You're listening to MOP 107.8. It's enriching.

0: நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
2: இது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
3: பிரியா, கங்க்ராட்ஸ் ஆன் யுவர் என்கேஜ்மெண்ட் மேன்.
4: கங்க்ராட்ஸ் பிரியா. இவ சொல்லிட்டு போயிடுவா, எனக்கு தானே தெரியும் கஷ்டம். இன்கேஸ் வடிவு கரிசி மாதிரி ஒரு மாமியார் வந்துட்டோம், ஐயோ நினைச்சாலே பயமா இருக்கு.
3: Forget the real life, live the real life.
5: என்னுடைய வணக்கம். இந்த புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த வருகின்ற ஆண்டிலே நீங்கள் அனைவரும் உங்கள் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.

யூஆர் லிசனிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. வெளியில போகும்போது வீட்டுல இருக்க பொருள் பத்திரமா இருக்கணும்னு பூட்டு போட்டுட்டு போறோம். அதே மாதிரி நம்ம வாழற இந்த பூமிய பத்திரமா பாத்துக்கிறோமா? பத்திரமா பாத்துக்கணும்ன்ற சிந்தனையை வலியுறுத்துவதற்காக எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் வாருங்கள் பூமியை காக்க.

0: வெல்கம் டு MOPCRS 107.8. இன்னைக்கு நம்ம ஷோல ரஷ்மிகா, சப்னா, அப்புறம் நான் பவானி வந்திருக்கோம். நாங்க இன்னைக்கு குளோபல் வார்மிங் பத்தி பேச போறோம். உங்களுக்கு குளோபல் வார்மிங்னா என்னன்னு தெரியுமா? இந்த பிளாஸ்டிக் எரிக்கிறதுனால, குப்பையெல்லாம் கண்டபடி போடுறதுனால, அதுக்கப்புறம் மரத்தை வெட்டுறதுனால, அதுவும் இல்லாம தண்ணீர் நிறைய வேஸ்ட் பண்றதுனால இந்த குளோபல் வார்மிங்னு ஒரு பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. இந்த குளோபல் வார்மிங்னால நம்ம பூமி சூடாயிட்டே போறது, அதனால மலைகள்ல இருக்கிற பனிக்கட்டி எல்லாம் வெள்ளமாகி நம்ம வீட்டை அது எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடுறது. அதுக்கப்புறம் வண்டியில இருந்து வர புகைகள்னால, எஸ்பெஷலி இந்த புகையில வந்து கார்பன் டை ஆக்சைடு ஒரு கேஸ் இருக்கு. இந்த கேஸ் தான் குளோபல் வார்மிங்க்கு முதல் காரணமா இருக்கிறதா ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கேக்கிறதுக்கு ஸ்டே டியூன்டு MOPCRS 107.8. பத்தி சில பேர் பேச போறாங்க நம்ம ஷோல. முதல்ல கிருபாகரன் என்ன சொல்றாருன்னு கேக்கலாம். இவர் ஒரு வெப் டிசைனர். குளோபல் வார்மிங்னால என்ன ஆகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க?
1: குளோபல் வார்மிங்னால பாத்தீங்கன்னா வந்து சராசரி பூமியின் வெப்பநிலை வந்து அதிகமாகுது. சோ இதனால பாத்தீங்கன்னா பருவநிலை வந்து மாற்றங்கள் அடையுது. சோ பாத்தீங்கன்னா சரியான நேரத்துல மழை பெய்யறது இல்ல, அதுக்கடுத்து ஈஸியா வந்து ஐஸ் கிளிப்ஸ், அதாவது பனிமலை எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய உருகுது. இதுல பாத்தீங்கன்னா வந்து கடல் நீர் மட்டும் அதிகமாகறதுனால இதனால வந்து என்ன சொல்றது, நிறைய உயிரினங்கள் வந்து இதுல அழியக்கூடிய வாய்ப்பு இருக்கு இதுல. சோ இதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணணும்னா பாத்தீங்கன்னா பிளான்டேஷன், அதாவது கிரீன் ஹவுஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய செடி வளர்க்கறது, மரம் வளர்க்கறது. சோ இதெல்லாம் வந்து நம்ம இதெல்லாம் பண்ணா கொஞ்சம் வந்து என்ன சொல்லலாம், ரிடியூஸ் பண்ணலாம் குளோபல் வார்மிங்க. இந்த இது வந்து ரிடியூஸ் பண்ணலாம்.
2: ஓகே சார், தேங்க் யூ, ஹேவ் எ நைஸ் டே.
1: ஓகே, பை.
0: அடுத்தது நம்ம நிகழ்ச்சியில பேச போறது சாம் பாபு. இவர் வந்து பிரின்சிபல் ஃபார் செயின்ட் பீட்டர்ஸ் ஸ்கூல், கொடைக்கானல்.
3: ஹலோ சார், குளோபல் வார்மிங் பத்தி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி தெரியப்படுத்தலாம்?
4: குளோபல் வார்மிங்கை பற்றி எங்களுடைய பள்ளிக்கூடத்துல வந்து கிரீன் சர்க்கிள்னு ஒரு சர்க்கிள் உருவாக்கியிருக்கோம். அந்த கிரீன் சர்க்கிள் மூலமா தொழிற்சாலையில் கூட்டிட்டு போய் அதனுடைய புகையையும் அதனுடைய நச்சுத்தன்மையும் அதனுடைய விளைவுகளையும் நாங்க எடுத்து சொல்றோம். அடுத்தது கார்களுக்கு வரக்கூடிய புகைகளுடைய அதனுடைய நச்சுத்தன்மை, கார்பன் மோனாக்சைடை பற்றி, அதனுடைய விளைவுகளை பற்றி, அதனால வரக்கூடிய வியாதிகளை பற்றி எடுத்து சொல்றோம். அதுக்கு அடுத்ததாக அதுக்கு விழிப்புணர்வு தரம்படியாக பிள்ளைகளுக்கு நிறைய உதாரணங்கள் எடுத்து காட்டுறோம். எத்தனை விதமான வியாதிகள் குளோபல் வார்மிங்னால வந்துட்டு இருக்குது. ஐநா சபை வந்து 100 கோடி மரம் வருஷம் முழுசும், வருஷத்துக்கு 1 வருஷத்துக்கு 100 கோடி மரம் உலகம் முழுசும் நடணும்னு சொல்லி ஒரு திட்டம் போட்டிருக்கான். அதுபடி இந்தியாவில வந்து 96 லட்சம் மரங்களை வந்து நம்ம நட்டுட்டோம். அதற்கு காரணம் வந்து இந்த மாணவர்கள் கொடுக்கக்கூடிய விழிப்புணர்வு தான். அப்படி வந்து மாணவர்களுக்கு நிறைய மரங்கள் நடுறதுக்கும் மரங்கள் மூலமா வரக்கூடிய லாபத்தையும் கற்றுத்தர்றோம். ஒரு மரத்து மூலமாக 36 லட்சம் ரூபாய் அளவிற்கு ஆக்சிஜன் நமக்கு கிடைக்கலாம். இதெல்லாம் வந்து அந்த மாணவர்கள் சொல்லிக் கொடுக்கும் பொழுது அந்த மாணவர்கள் ஊக்குவிக்கப்பட்டு அவர்கள் வந்து தங்களுடைய வீடுகளிலேயும் தோட்டங்கள்லயும் மற்ற இடங்கள்லயும் மரங்கள் நடுறதுக்கு உதவி செய்யறாங்க. அதே நேரத்துல மரங்கள் வெட்டாம இருக்கிறதுக்கும் அவங்க வந்து அவேர்னஸ் ஊர்வலம் நடத்துறோம், பலவிதமான நோட்டீஸ் அடிச்சு ஊர் மக்கள் கொடுக்கறோம். இந்த விதமாக பல விதத்திலயும் இந்த மாணவர்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்து உலகத்துல இந்தியாவில் உள்ள மாணவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா இந்தியாவில் நாட்டுல வந்து 96 லட்சம் இல்ல, கிட்டத்தட்ட பல கோடி மரங்கள் நம்ம நட்டோம்னா நம்முடைய நாடு வந்து இந்த ஓசான் லேயர்ல இருந்து தப்பிக்க முடியும். ஓசான் லேயர் மூலமா தான் நமக்கு ஸ்கின் கேன்சர் எல்லாம் வந்துட்டு இருக்குது. அதை வந்து அந்த பிள்ளைகளுக்கு நாங்க வந்து விழிப்புணர்வு கொடுக்கும்படி நிறைய எஜுகேஷன் கொடுத்துட்டு
0: இருக்கோம். இப்போ அடுத்தது நம்ம நிகழ்ச்சியில டாக்டர் மிஸ்ஸஸ் கற்பகம் பேச போறாங்க. இவங்க வந்து மீனாட்சி காலேஜ்ல பேராசிரியரா இருக்காங்க. இவங்க ஹேண்டில் பண்ற சப்ஜெக்ட் வந்து என்வாயன்மெண்டல் எக்கனாமிக்ஸ். கவர்மெண்ட் வந்து இது வரைக்கும் குளோபல் வார்மிங்க்கு என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கு, இன்னும் மேற்கொண்டு என்னெல்லாம் பண்ணலாம்னு நீங்க நினைக்கிறீங்க?
5: கண்ட்ரோல் பண்றதுக்காக கவர்மெண்ட் என்ன ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா நிறைய ஆக்ஷன் எடுக்கலாம். அதுல முக்கியமான ஆக்ஷன்ஸ் நான் இப்ப ஹைலைட் பண்றேன். ஒண்ணு வந்து ரினியூவபிள் எனர்ஜிக்கு வந்து ஒரு தனி லா கொண்டு வரணும். இதுதான் பரவலா இப்ப எல்லா சித்திரங்களையும் இதைத்தான் சொல்லிட்டு இருக்காங்க. ரினியூவபிள் எனர்ஜி அப்படிங்கிறது அழியா சக்தி இல்ல புதுப்பித்துக் கொள்ளும் சக்தி அப்படின்னு சொல்லலாம். இதோட உபயோகத்தை மேம்படுத்துமாறு ஒரு தனி சட்டம் கொண்டு வர வேண்டும். அது தவிர இப்பவே இந்த ரினியூவபிள் எனர்ஜி யூஸுக்கு கவர்மெண்ட் நிறைய இன்சென்டிவ் சலுகைகள் கொடுத்துருக்கா, அது பத்தாது. இன்னும் மேலும் பல சலுகைகள் கொடுத்தால் இந்த ரினியூவபிள் எனர்ஜி யூஸ் வந்து இன்னும் ஜாஸ்தி ஆகும். அதனால குளோபல் வார்மிங்கோட பொட்டென்சியல் உள்ள வாயுக்களின் எமிஷன்ஸ் வந்து குறையறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஒரு குளோபல் வார்மிங் வரதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து டீஃபாரஸ்டேஷன். காடுகள்ல இருக்கிற மரங்கள் வந்து எப்போதுமே ஆக்சிஜனை வந்து வெளியில தள்ளிட்டு கார்பன் டை ஆக்சைடை உள்ளிழுத்துக் கொள்ளும் சக்தி வாய்ந்தது. எந்த மரத்துக்குமே அந்த ஒரு தனி சக்தி வந்து மக்கள் சுவாசிக்கும் பொழுது கார்பன் டை ஆக்சைடை வெளியிட்டு ஆக்சிஜனை உள்ளிழுத்துக் கொள்கிறோம். மக்கள் தொகை அதிகமாகும் காலகட்டங்களில் கார்பன் டை ஆக்சைடு ஜாஸ்தியாகிறது. இந்த கார்பன் டை ஆக்சைடு மரங்கள் உள்ளிழுத்துக் கொள்வதால் ஓரளவுக்கு இந்த பூம் அதிகமாகாமல் நம்ம பார்த்துக் கொள்ள முடியுது. ஆனால் காடுகள் இப்பொழுது வேகமாக அழிந்து வருகின்றால் இந்த கார்பன் டை ஆக்சைடு கொள்ளும் ப்ராப்பர்ட்டி குறைந்து வருகின்றது. அதனால குளோபல் வார்மிங் ஜாஸ்தி ஆகிருக்கு. அதனால கவர்மெண்ட் வந்து அஃபாரஸ்டேஷன் ப்ரோக்ராம் நிறைய இன்னும் நிறைய ஆல்ரெடி இருக்கு, இன்னும் நிறைய வரணும். அந்த டீஃபாரஸ்டேஷனை தடுக்கிறதுக்கு இன்னும் பல நடவடிக்கைகள் இன்னும் ஸ்ட்ரிக்டா நிறைய எடுக்கணும். இதை பத்தின விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்த வேண்டும். வீட்டிற்கு ஒரு மரம், அந்த காலத்துல வந்து போர்க்காலத்துல வந்து வீட்டுக்கு ஒரு மகன் அப்படின்னு ராஜா காலத்துல எல்லாம் அறிவிச்சிருந்தா, அந்த மாதிரி இப்ப நம்ம போர் அடிப்படைங்கிற மாதிரி நம்ம வந்து வீட்டிற்கு ஒரு மரம் நட வேண்டும்ங்கிற ஒரு ரூலாவே அதை கொண்டு வரணும். அதை மனிதனுடைய அன்றாட வாழ்வின் லைஃப் ஸ்டைல்ல வந்து நிறைய இந்த புவிவெப்பம் அதிகரிக்கும் நடவடிக்கைகள் நிறைய உள்ளன. அந்த வந்து தடுக்கிறதுக்கான அதை எப்படி எல்லாம் குறைக்கலாம், எப்படி லைஃப் ஸ்டைல மாத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நிறைய விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த வேண்டும். வேளாண்மையாலும் தொழில் வளர்ச்சியாலும் நாட்டுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் நன்மை அளிவிக்கும் பல திட்டங்களை கவர்மெண்ட் யோசிச்சு அந்த சுற்றுச்சூழல் வல்லுநர்களுடன் யோசிச்சு கலந்தாலோசித்து அதற்கேற்ற நடவடிக்கைகள் எடுக்கணும்.
0: இப்ப ஸ்ரவந்தி என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். ஸ்ரவந்தி வந்து MOP வைஷ்ணவ்ல ஒரு MBA ஸ்டூடெண்ட்.
2: ஹாய் ஸ்ரவந்தி. ஓகே, நம்ம வீட்டை சுத்தி இருக்கிற இடத்துல கிளீனா எப்படி வச்சுக்கிறது?
6: சரி, சுத்தி வர இருக்கு லாட் ஆஃப் குப்பை தொட்டிஸ் எல்லாம் இருக்கும், அதுல வந்து போடணும். அண்ட் பிளாஸ்டிக்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் ரீசைக்ளிங் பண்ண முடிஞ்ச மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அண்ட் ரோட்ல வந்து குப்பை எல்லாம் போடக்கூடாது. அதுக்கு எங்கதான் இடம் இருக்கோ அதுலதான் போடணும். கலர் கலரா குப்பை தொட்டி இருக்கும், அந்த கலர் குப்பை தொட்டிக்கு ஏத்த மாதிரி டிஸ்போஸ் லைக் ஒன் வில் பி ஃபார் பயோடிகிரேடபிள் வேஸ்ட், ஒன் வில் பி ஃபார் நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட். அதுக்கு ஏத்த மாதிரி செப்பரேட் பண்ணி டிஸ்போஸ் பண்ணணும். அண்ட் அங்கங்க சைன் போர்ட்ஸ் வச்சு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும்.
0: அடுத்ததாக மிஸ்ஸஸ் கீதா பேச போறாங்க. இவங்க வந்துட்டு மீனாட்சி காலேஜ்ல ஒரு ஆசிரியரா இருக்காங்க. அவங்க தியோசாபிக்கல் சொசைட்டில ஒரு ரொம்ப ஆக்டிவ் மெம்பர். இவங்க என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம். பெட்ரோல்ல ஓடுற வண்டிகள் குளோபல் வார்மிங்க்கு ஒரு காரணமா இருக்கு, ஆனா இதை விட ஏதாவது பெரிய காரணம் இருக்கா?
7: மோட்டார் வெஹிக்கிள் வர கிரீன்ஹவுஸ் கேஸ் எமிஷன் விட கூட லைஃப் ஸ்டாக் ஃபார்மிங்ல இருந்து வர மீத்தேன் கேஸ் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு வந்து 18% அதிகமா இருக்கு. கால்நடைகள் உண்ட உணவை செரிக்கும் போது அது வாயிலிருந்த கார்பன் டை ஆக்சைடு மீத்தேன் கேஸ் வெளியேறுகிறது. அது தவிர மாமிச உற்பத்தி செய்யறதுக்கும் கால்நடைகளை பராமரிக்கிறதுக்கும் காடுகளை அழிக்கிறார்கள். மரங்கள் வந்து கார்பன் டை ஆக்சைடை உள்ளிழுத்து ஆக்சிஜனை வெளியேறுகிறது. இதனால் காடுகளை அழித்தால் புவி வெப்பம் அதிகரிக்கும். அதனால மாமிச உணவை உண்பதை குறித்து சுற்றுச்சூழல் அடிப்படையிலும் மனிதாபிமான அடிப்படையில் இருக்கு நல்லது.
0: ஓகே, தேங்க்யூ.
7: தேங்க்யூ.
0: இப்ப நம்ம கூட ராஜேஷ்னு ஒரு என்வாயன்மெண்டல் இன்ஜினியர் பேச போறாங்க. குளோபல் வார்மிங் இப்படியே நீடிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வருஷத்துல என்ன மாதிரி விளைவுகள் வரும்னு ஆராய்ச்சி பண்ணி சொல்லிருக்காங்க.
8: குளோபல் வார்மிங் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போச்சுன்னா இமயமலையில் இருக்கக்கூடிய கிளேசியர்ஸ் சொல்லக்கூடிய பனிப்பாறைகள், அதுதான் நம்முடைய வாட்டர் சேவிங்ஸ் பிளேஸ், அது ரிசோர்ஸ், அது அதெல்லாம் உருகிரும். உருகி அது வந்து கடல்ல கலந்து கடலுடைய மட்டம் உயர்ந்து பக்கத்துல இருக்கக்கூடிய பல மைல் அளவுள்ள சிட்டிகள் எல்லாம் மூழ்கிரும். அது ஒரு பெரிய டேஞ்சரஸ் விளைவு. இரண்டாவது விளைவு என்னன்னா உலகம் முழுவதும் மக்களுக்கு தோல் வியாதிகள் பெருகி தோல் கேன்சர்ஸ் எங்க பார்த்தாலும் வரும். மூன்றாவது ஆரோக்கியமான குழந்தைகள் பிறக்காது, அதனால நம்முடைய நாடு உலகம் முழுதுமே ஒரு பெரிய கலாமிட்டி உருவாகக்கூடிய நிலைமை இருக்குது. அடுத்ததாக குளோபல் வார்மிங் மூலமா நமக்கு வேண்டிய மழையும் வராம போயிடுற சான்சஸ் இருக்குது. ஆகையால் பருவ காலங்கள் மாறதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்ப மாறிட்டே இருக்குது பருவ காலங்கள். மழை வர காலங்களில் மழை வர மாட்டேங்குது. அதற்கு காரணம் மரங்கள் இல்லாதனால, குளோபல் வார்மிங்னால. அதனால இப்போ உலகம் முழுதுமே பஞ்சம் வர்றதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்கு. இப்போ இந்தியா முழுசும் பஞ்சம் வந்திருக்கு. சில நாட்களில் சில நார்த் இந்தியாவில் மழை பெய்யும், சவுத் இந்தியாவில் மழை பெய்யாது. சவுத் இந்தியாவில் மழை, நார்த் இந்தியாவில் மழை பெய்யாம இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே தான் இந்தியா முழுசுமே மழை பெய்யாம இருக்கிற காரணம் குளோபல் ஒரு ரீசன் சொல்றாங்க. இதே நேரம் மாறிட்டே போச்சுன்னா, நமக்கு கவலீனமாக நம்முடைய உலக மக்கள் இருந்தாங்கன்னா, நம்முடைய நாடு உலகம் முழுவதுமே பலவிதமான வியாதிகளினால, புரிந்து கொள்ள முடியாத வைரஸ்னால நாம் பாதிக்கப்படுவதற்கு பல காரணங்கள், இதன் மூலமா வரக்கூடிய விளைவுகள் வர வருவதற்கு சாத்தியம் உண்டு.
0: Thank you, sir.
8: Okay, bye.
0: அடுத்ததாக நம்ம நிகழ்ச்சியில ஒரு எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ வரப்போறது. இப்ப நாங்க யாரை இன்டர்வியூ பண்ண போறோம்னா, மிஸ்டர் சி கருணாகரன். இவர் வந்து ஃபார்மர் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் இட்காட் லிமிடெட். அண்ட் இப்ப வந்து அவர் நியூ அண்ட் ரெனியூவபிள் எனர்ஜி ஃபார் எனர்ஜி அண்ட் ஃபியூவல் யூசர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியால சேர்மனா இருக்காரு. இப்ப அவர் என்ன சொல்றாருன்னு கேக்கலாமா? கிரீன் ஹவுஸ் இஃபெக்ட்னா என்ன? கிரீன் ஹவுஸ் இஃபெக்ட்னால குளோபல் வார்மிங் எப்படி உருவாகுது?
9: குளோபல் வார்மிங் என்பது நாம வந்து எனர்ஜி அல்லது எரிசக்தின்னு சொல்றோம் இல்லையா, நிலக்கரியை எரிக்கிறது, பெட்ரோலிய எண்ணெய் எரிக்கிறது, இதெல்லாம் வச்சுதான் நம்ம மின்சாரத்தை உற்பத்தி பண்ணி பயன்படுத்துறோம். அல்லது கார்ல, பஸ்ல, ஏரோப்ளேன்ல எல்லாம் போகிறோம். அது இல்லாம நாம நம்முடைய மாடர்ன் லைஃப் ஸ்டைல்னு சொல்ற ஒரு ஒரு பாட்டமுறையை நம்ம வச்சுக்க முடியாது. இதெல்லாம் நம்ம செய்யறதுனால, இதை எரிக்கிறதுனால கரிமல வாயு மேல போகிறது. அந்த கரிமல வாயு மேல போக போக குளோபல் வார்மிங் அதிகமாகிறது.
0: ஓகே ஓகே சார், நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இஸ், ஓசோன் லேயர் டிப்ளீஷனுக்கும் குளோபல் வார்மிங்க்கும் என்ன வித்தியாசம்?
9: ஓசோன் லேயர்ங்கிறது அது முற்றிலும் வேறுபட்ட ஒரு பிரச்சனை. அது அது வந்து நம்ம குளோபல் வார்மிங்ன்றது அட்மாஸ்பியர்ன்ற நமக்கு இதுக்கு மேல பூமிக்கு மேல இருக்க ஒரு 7-8 miles தூரத்துல இருக்க காற்று மண்டலத்துல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடுனால ஏற்படுறது. ஆனா ஓசோன் துளைங்கிறது அதுக்கு மேல இருக்க ஸ்ட்ராட்டாஸ்பியர். இந்த ஸ்ட்ராட்டாஸ்பியர்ல இருக்க ஓசோன்ல அது சூரிய ஒளியில இருந்து வர அல்ட்ரா வயலட் வீச்சை நமக்கு காப்பாத்துது. அது அந்த ஓசோன் லேயரை நாம வந்து அதை அழிச்சுட்டு வரோம். அதுக்கு காரணம் இந்த கரிமல வாயு போன்ற வாயுக்கள் கிடையாது. குளோரோஃபுளோரோ கார்பன்ஸ் ஒரு பர்டிகுலர் சில கெமிக்கல் வாயுஸ் தான் அது செய்யறது. அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு வரோம். உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு வரோம். ஆகினால அதுக்கும் குளோபல் வார்மிங்க்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது.
0: ஓகே சார், நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இஸ், இப்படி நம்மளோட ஒரு செயலும் ஒரு ஒரு செயலும் எப்படி குளோபல் வார்மிங்க்கு கான்ட்ரிபியூட் பண்றது, ஈக்கோலாஜிக்கல் ஃபுட்பிரிண்ட் அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் பேச முடியுமா?
9: ஆமா, ஈக்கோலாஜிக்கல் ஃபுட்பிரிண்ட்ன்றது நாம வந்து இந்த பூமியினுடைய தாங்கும் சக்தின்னு சொல்லலாம். அந்த பூமியினுடைய தாங்கும் சக்தியை தாண்டி அதுக்கு மேல நாம அத இது பண்றோம், சுரண்டிட்டு வரோம். அதாவது ஏதாவது ஒரு விஷயத்த நாம எடுத்துட்டு வந்தோம்னாக்கா அந்த விஷயம் மறுபடியும் புதுப்பிச்சுக்கிட்டு நம்ம மறுபடியும் கண்டினியூஸா யூஸ் பண்ணலாம். ஆனா அந்த விஷயம் ஒரு குறிப்பிட்ட அளவுதான் இருக்குன்னா நம்ம எடுக்கிறதுக்கு அது குறைஞ்சிட்டே வந்துடும். அதுக்கப்புறம் அதை கம்ப்ளீட்டா காணாமல் போயிடும். அதே மாதிரிதான் இப்போ ஃபிஷிங் செய்யறோம்னு வச்சுக்கோங்க, மீன் பிடிக்கிறோம். அந்த மீன் உற்பத்தி ஆகிற அளவுக்கு தான் நம்ம மீன் பிடிச்சோம்னா நம்ம கண்டினியூஸா நம்ம மீன் சாப்பிடலாம். ஆனா அந்த அதுக்கு அது உற்பத்தி ஆகிற அளவை விட அதிகமா நம்ம சுரண்டனம்னா

0: ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல அங்க இருக்க மீனே கிடைக்காது, நம்ம யாருக்குமே மீனே கிடைக்காம போயிடும். அந்த மாதிரி பூமி வந்து தானா தாங்கும் சக்தினா அது தானா ரீஜெனரேட் பண்றது. அந்த சக்தியை விட இப்ப நம்ம அதிகமா பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கோம். அது பேர் தான் ஈக்கோலாஜிக்கல் ஃபுட் பிரிண்ட். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு ஏக்கர் ஃபுட் பிரிண்ட் இருக்குன்னு கணக்கு போடுவாங்க. அவங்க கேட்டிருக்க அந்த ஏக்கர் வந்து பூமியில இருக்க மொத்த ஏக்கரோட அதிகமான ஏக்கரை நம்ம பூமி கிட்ட வந்து நாம டிமாண்ட் பண்ணிட்டு இருக்கோம்.
1: ஓகே, குளோபல் வார்மிங் போயின்னு சில பேர் சொல்றாங்க, இது எந்த அளவுக்கு ஐ மீன் வேலிட், இது இது இது எப்படி நம்ம உண்மை உண்மை இல்லைன்னு சொல்றாங்க, ஆனா இதுக்கு என்ன சொல்லலாம் நம்ம?
0: அதாவது குளோபல் வார்மிங் நிஜமாவே நடக்கல, அது எல்லாம் சும்மா புரளி அப்படின்னு சில பேர் ப்ராபகண்டா செய்யறாங்க. இதை செய்யறவங்க யாருனாக்கா பெட்ரோலிய கம்பெனிகள், பெரிய பெரிய கார் கம்பெனிகள், அந்த மாதிரி அந்த அமெரிக்காவில ஐரோப்பியில இருக்க இந்த கம்பெனிகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த மாதிரி ஒரு புரளிய கலப்பி குளோபல் வார்மிங் பத்தி நடவடிக்கை எடுக்கட்ட தடுத்துக்கிட்டு வராங்க. ஏன்னா அவங்க லாபத்து நோக்க அப்படி செய்யறாங்க. ஆனா உலகத்துல இருக்க விஞ்ஞானிகள் அத்தனை பேரும் ஒன்னா சேர்ந்து குளோபல் வார்மிங் நடக்குது, ரொம்ப டேஞ்சரஸ், இது இதுக்கு மேல நடக்காம நம்ம தடுக்கணும் அப்படின்னு விஞ்ஞானிகள் அத்தனை பேரும் ஒருமித்த கணக்கு கருத்து அவங்க சொல்லிட்டு வராங்க. சோ நம்ம விஞ்ஞானிகள் சொல்றதான் கேட்கணுமே தவிர இந்த மாதிரி ப்ராபகண்டா புரளி எல்லாம் நாம கேட்க கூடாது.
1: ஓகே, அதுக்கப்புறம் இந்த மாதிரி குளோபல் வார்மிங் இதே இதே நிலையில இது மாதிரியே நீடிச்சு இருந்ததுன்னா இன்னும் சில வருஷத்துல எந்த இடத்துல கொண்டு விடும்? இந்த நெக்ஸ்ட் 30 இயர்ஸ், இந்த 30 வருஷம் கடந்து என்ன மாதிரி நிலையில் நம்ம நம்ம நம்மளை எதிர்பார்க்கலாம்?
0: குளோபல் வார்மிங்னால முக்கியமான விளைவுகள் என்னன்னா, இப்போ நமக்கு மழை பெய்யறது, வெள்ளப்பெருக்கு ஏற்படுறது, அல்லது சூறாவளி மூலமா சேதம் ஏற்படுறது, இந்த மாதிரி சேதங்கள் ரொம்ப அதிகமாகும்.
1: ஓகே,
0: அது ஒன்று. இன்னொன்னு கடல் மட்டம் உயர்ந்துகிட்டே வரும். ஆக்சுவலா இப்ப நாம வந்து இன்னும் ஒரு 10 வருஷத்துக்குள்ள இதுக்கு விகராச நடவடிக்கை எடுக்க
1: முட்டிட்டோம்னாக்க
0: கடல் மட்டம் இன்னும் ஒரு 100-200 வருடத்துக்குள்ள 80 அடி உயர்ந்து போயிடும். 80 அடி உயர்ந்து போச்சுன்னா என்ன ஆகும்? சென்னையெல்லாம் தண்ணிக்குள்ள போயிடும். சோ அதனால அந்த அளவுக்கு கடல் மட்டம் உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எல்லா மலையில இருக்க ஐஸ், வடதுருவம் தென் துருவத்துல இருக்க ஐஸ் கட்டி எல்லாம் உருகி எல்லாமே கடல்ல போயிடும். அது இன்னொரு இது. மூன்றாவது, அது வந்து இன்னும் ஒரு 30-40 வருஷத்துக்குள்ள நம்ம பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த என்னன்னாக்க உணவு உற்பத்தி குறைஞ்சு போயிடும். பயிர்கள் நிறைய பூச்சிகள் வரும், அது இல்லாம மழை பருவங்கள் மாறி வரும், மாறி மாறி வரும். எப்ப மழை எதிர்பார்க்குமோ அப்ப பெய்யாது, நம்ம எதிர்பார்க்க மழை பெஞ்சு நட்ட பயிரை அழிச்சிடுறோம். அந்த மாதிரி மாறி மாறி வர்றதுனால உணவு உற்பத்தி ரொம்ப குறைஞ்சி நம்ம நாட்டுல பஞ்சம் பெருக்கெடுக்கும். இந்த மாதிரியான பலவிதமான அழிவுகள் இருக்கு. அதனாலதான் விஞ்ஞானிகள் சொல்றாங்க நம்ம உடனடியா நடவடிக்கை எடுத்து குறைக்கலனாக்க இன்னும் ஒரு 100-200 வருஷத்துக்குள்ள நாம இருக்க மனித இனமே அழிஞ்சு போயிடும். விஞ்ஞானிகள் ஒரு இது சொல்லிருக்கிறது, இந்த இன்னும் ஒரு 70-80 வருஷத்துக்குள்ள உலகத்துல இருக்க உயிரினங்கள்ல கால் பகுதி உயிரினங்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடும்.
1: ஓகே
0: அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் இந்த இன்டர்வியூல கலந்துட்டதுக்கு, உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஓகே சார், பாய் பாய்.
0: Bye.
1: இப்ப சப்னா நமக்கு சில டிப்ஸ் கொடுக்க போறாங்க, குளோபல் வார்மிங் எப்படி கட்டுப்படுத்தலாம் இவங்க கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: ஃபர்ஸ்ட் டிப் வந்து மின்சாரம் எப்படி சேமிக்கணும் சொல்றேன். ஃபேன், லைட், டிவி எல்லாம் நீங்க யூஸ் பண்ண மாட்டீங்க அப்போ நேரத்துல சுவிட்ச் ஆஃப் பண்ணா குளோபல் வார்மிங் குறைக்கலாம்.

0: Here's your chance. Make a change.
1: இப்ப ரெண்டாவது டிப் பவானி சொல்ல போறாங்க. குளோபல் வார்மிங்கை குறைக்கிறதுக்கு இன்னொரு டிப் நான் சொல்றேன். இப்போ நம்ம குப்பையை தூக்கி போடுறதுக்கு முன்னாடி குப்பைகளை வந்து மக்கி போகக்கூடிய பொருட்கள், மக்கி போகாத பொருட்களா தனித்தனியா பிரிச்சிடலாம். மக்கி போகாத பொருட்கள் வந்துட்டு அவங்க ரீசைக்கிள் பண்ணி திருப்பி நமக்கு அதையே கொண்டு ஃப்ரெஷ்ஷாக கொடுப்பாங்க. மக்கி போகக்கூடிய பொருட்கள் வந்து பூமிக்குள்ளே போய் மக்கி போயிடும். ஸோ இந்த விதத்தில் வந்து இந்த ஈக்கோலாஜிக்கல் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலாம். அந்த விதத்தில் குளோபல் வார்மிங்கையும் கட்டுப்படுத்தலாம்.

0: இப்ப ரஷ்மி என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாமா?
1: தண்ணியே சேமிங்க, பைப்ப திறந்தா மூட மறந்துடாதுங்க, பாத்ரூம் கழுவுற நேரம், துணி துவைக்கிற நேரமும் சிக்கனமா தண்ணியே செலவு பண்ணுங்க.

0: இப்ப சப்னா என்ன சொல்ல போறாங்கன்னு கேக்கலாம்.
1: உங்க கார் பைக் எல்லாம் அடிக்கடி சர்வீஸ்க்கு கொடுங்க, அப்போ புகைய குறைக்கலாம். இதுவும் குளோபல் வார்மிங் குறைக்கிறதுக்கு ஒரு முயற்சி.

0: Do you want to help stop global warming? Here's the eco tip of the day. Check your car tires each month to ensure they are properly inflated. Underinflated tires waste gasoline and leads to faster wear and tear of tires. So here's your chance. Make a change.
1: இப்போ பவானி இன்னொரு டிப் சொல்ல வராங்க. ஏசி அப்புறம் இந்த எலக்ட்ரிக் ஹீட்டர் இதெல்லாம் யூஸ் பண்றவங்க கொஞ்சம் சிக்கனமா செலவு பண்ணுங்க. அப்போ வந்து எலக்ட்ரிசிட்டி கொஞ்சம் கம்மியா செலவாகும், மின்சாரம் சேமிக்கலாம். அப்புறம் ஏசி யூஸ் பண்றதுல இன்னொன்று இருக்கு, இந்த ஃபில்டர்ஸ் அடிக்கடி செக் பண்ணோம், அதுக்குள்ள தூசி அப்பப்போ வந்து மாட்டிக்கும். அப்போ அந்த ஏசி வந்து இன்னும் கரண்ட் இழுக்கும். ஸோ அந்த ஃபில்டர்ஸ் அடிக்கடி கிளீன் பண்ணி வச்சா ஏசி கொஞ்சம் பெட்டரா யூஸ் ஆகும். அது அப்போ வந்து மின்சாரம் சேமிக்க முடியும்.

0: us use air conditioners in our daily lives. Did you know that the usage of air conditioner releases harmful chlorofluorocarbons into the environment? This CFC leads to global warming and in turn gives faster melting of glaciers, more severe floods, prolonged drought and even UV rays to enter the earth, causing skin cancer, mutation, genetic disorders and what not. Do you still think AC is cool? Well, here's the eco tip of the day to help stop global warming. Minimize the usage of air conditioners, and even if you do, do not set the temperature below 24 degrees Celsius. So here's your chance, make a change.
1: இப்போ ரஷ்மி ஏதோ ஒரு டிப் கொடுக்க போறாங்களாமே, என்னன்னு கேக்கலாம்.
2: மரத்தை வெட்டாதீங்க, அப்படியே வெட்டினாலும் ஒரு மரத்துக்கு ரெண்டு மரத்தை வளங்க. இந்த மாதிரி செய்தா குளோபல் வார்மிங்க கட்டுப்படுத்தலாம்.

0: Do you want to help stop global warming? Here's the eco tip of the day. What a better way to go green than planting a tree? Trees help suck up the carbon dioxide, provide cleaner air, and save 2,000 pounds of carbon dioxide a year. So here's your chance. Make a change.
1: இப்போ பவானி இன்னொரு மூணு டிப்ஸ் சொல்ல போறாங்க.
2: இப்போ மரத்தை நடுறத பத்தி பேசறச்ச நமக்கு சில சமயம் நேரம் இருக்காது, இல்லைனா மறந்துடுவோம். அதனால இந்த மாதிரி வேணா நம்ம ஒரு பிளான் பண்ணிக்கலாம். நம்ம பிறந்த நாள் அன்னைக்கு இல்லைனா நம்மளோட கல்யாண நாள் அன்னைக்கு வருஷம் ஒரு மரம் இல்லைனா ரெண்டு மரம் வளர்க்குறதா ஒரு முடிவு எடுத்தாக்க குளோபல் வார்மிங்கை கட்டுப்படுத்தலாம். அப்புறம் பிளாஸ்டிக் எரிக்கிறத கண்டிப்பாக நிறுத்தியே ஆகணும். பிளாஸ்டிக் மட்டும் இல்லை, எந்த பொருளையும் எரிச்சாக்க கண்டிப்பாக உடம்புக்கு கெடுதலாக இருக்கிற கேசஸ்லாம் அது வெளியில் வருது. நம்ம அதை மூச்சு எடுக்கிறச்சு அதுவும் நம்ம உடலுக்குள்ளே போய் கண்டிப்பாக நமக்கு நிறைய நோய்கள் வருது. குளோபல் வார்மிங்க்கு கண்டிப்பாக இது ஒரு பெரிய காரணம். இந்த மாதிரி ரோடில் பிளாஸ்டிக் எரிக்கிறது, அப்புறம் குப்பையை எரிக்கிறது, பேப்பர் எரிக்கிறது. இப்போ போகி கூட இப்போ குப்பை எரிக்கக்கூடாதுன்னு கவர்மெண்ட் ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் எல்லாரும் இதை ஃபாலோ பண்ணுறது இல்லை. அதனால கொஞ்சம் பண்ணாக்கா கண்டிப்பாக குளோபல் வார்மிங் குறைக்கலாம்.

0: ஆகிறது எப்படின்றத ரஷ்மி, சப்னா அப்புறம் பவானி நாங்கள் சொன்னோம். அடுத்தது நம்ம நிகழ்ச்சியில என்ன வருதுன்னா, ஒரு பப்ளிக் சர்வீஸ் அனௌன்ஸ்மெண்ட் வெளியிடுவோர். எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. என்னப்பா இவ்ளோ போக எங்கேந்து வருது திடீர்னு?
1: இது போக அன்னைக்கு தானே பண்றாங்க.
0: ஆனா அதுவுமே தப்பாச்சே, அரசாங்கமே போகி அன்னைக்கு குப்பை எரிக்கிறத தடை செஞ்சிருக்கே. இவங்க என்னடா சாதாரண நாள்லயே இவ்ளோ குப்பையை எரிக்கிறாங்க?
1: இந்த மாதிரி குப்பை எல்லாம் எரிக்கிறதுனாலதான் பூமி சூடாயிட்டு வருது. இதுதான் குளோபல் வார்மிங்னு சொல்லுவாங்க.
2: அப்படியா, இதனால என்ன ஆகுது?
0: இதனால மலைகள்ல இருக்கிற பனி எல்லாம் உருகி வெள்ளம் ஆகிட்டு வருது. அப்புறம் நம்மள சுத்தி இருக்கிற புகையினால மூச்சு சம்பந்தப்பட்டு நோய்கள் வரும்.
3: This is a public service announcement brought to you by MOPCRS 107.8.
1: இப்ப குளோபல் வார்மிங் பத்தி ஒரு அழகான ஜிங்கிள் கேட்கலாமா?
0: ஒரு பாடலா?
1: ஆமா
0: கேட்கலாமே.

0: என்ன நேர்களே, பாட்டை ரசிச்சீங்களா? உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம் நாங்க நம்புறோம். அடுத்தது வந்து இந்த பூமி உஷ்ணம் ஆகிறத பத்தி ஒரு நாடக வடிவத்துல சொல்ல போறோம்.
1: கமலா கிளாஸ்லயே பெஸ்ட் ஸ்டூடெண்ட். அவங்க டீச்சர் கிட்ட சொல்றாங்களாம்,
0: டீச்சர் டீச்சர் நான் உன்னை கண்டுபிடிச்சிருக்கேன், என்னன்னு கேக்குறீங்களா?
1: ஓகே, என்னன்னு கேப்போ. கமலா ஒரு சாக் பீஸ் எடுத்து போர்டுல ஒரு மரம் வரைஞ்சாங்க. வரைஞ்சிட்டு சொன்னாங்க,
0: நீங்க நம்மள சுத்தி இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை எடுக்கிறதுக்கு ஒரு மெஷின் பத்தி பேசினீங்கல்ல, இது ஏற்கனவே நம் பூமியில இருக்கிறது தான். செடி கொடி புல் எல்லாம் இதே வேலையதான் செய்யுது. ஆனா உலகத்துல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை இழுக்க மரம் வளர்க்கணும்னா சுத்தமா இடமே இல்லை. ஏன்னா நம்ம மரத்தை வெட்டிட்டு அந்த இடத்துல நிறைய வீடுகள் கட்டிட்டு இருக்கோம்.
1: டீச்சர் ஒரு நிமிஷம் யோசிச்சாங்க, வெளியே போய் ஆழமா ஒரு மூச்சு இழுத்து விட்டுட்டு அவங்க கிட்டேயே சொல்லிக்கிட்டாங்க,
2: இதே மாதிரி அடுத்த தலைமுறை எவ்வளோ நாள் தான் சுவாசமான காற்றே உணர போறாங்களோ. மரத்தெல்லாம் வெட்டிக்கிட்டே போறதுனால வர தலைமுறைகள் மிஞ்ச போறது என்னன்னு நினைச்சு கூட பார்க்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு.
0: இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நம்புறோம், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த ப்ரோக்ராமில் சொன்னதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டா கண்டிப்பாக நம்ம சுற்றுப்புற சூழலை காப்பாற்றலாம், குளோபல் வார்மிங்கையும் சீக்கிரமாக குறைக்கலாம். இப்படிக்கு ஃபர்ஸ்ட் எம்ஏ ப்ராட்காஸ்ட் கம்யூனிகேஷன் சப்னா, பவானி அண்ட்
2: ராஷ்மிகா
0: ஃபார் எம்ஓபி சிஆர்எஸ் 107.8. என்ன நேர்களே, நாடகத்தை கேட்டீங்களா? இந்த மாதிரி ஒரு ஒரு பள்ளிக்கூட மாணவர்கள் மாணவிகளும் இந்த மாதிரி அவங்க பர்த்டே அன்னைக்கு பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு மரத்தை நட்டாங்கன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். நம்ம பூமியிலேருந்து அது வெப்பமடையறத ரொம்ப சுலபமா நம்ம காப்பாத்தலாம்.
1: அடுத்தது வருது ஒரு பப்ளிக் சர்வீஸ்.

0: அடடா, என்ன பஸ் சிக்னல்லே நிக்குது, ஆனா என்ஜின் மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கு. இதுவும் புகைய வெளியே ஏத்துது. அதனால சிக்னல்ல நிக்கிற கொஞ்ச நேரமாவது என்ஜினை ஆஃப் பண்ணி வைக்கணும். இப்படி செஞ்சா குளோபல் வார்மிங்க கட்டுப்படுத்தலாம்.
1: என்ன இந்த பஸ்ல இருந்து வர புகை ஒரே கருப்பா இருக்கு?
0: ஆமாப்பா, லெட் பெட்ரோல் யூஸ் பண்றதுனாலதான் புகை குறிப்பா வருது. இதை குறைக்கதான் இப்போலாம் எல்பிஜி அன்லெட் பெட்ரோல் உபயோகிக்க வண்டி எல்லாம் வந்திருக்கு.
1: இதை தவிர்த்து ஜனங்க பக்கத்துல எங்கேயாச்சும் போகணும்னா நடந்து இல்லாட்டி சைக்கிள்ல போனாங்கன்னா அவங்க ஆரோக்கியத்துக்கும் சுற்றுப்புற சூழலுக்கும் ரொம்ப நல்லது.
0: This is a public service announcement brought to you by MOP CRS 107.8.
1: இப்போ மிஸ்டர் கருணாகரன் பேசுறத கேட்டீங்க இல்லையா? இவர் வந்து ஒரு பெரிய நிர்வாகத்துல ஒரு சேர்மனா இருக்காரு. ஆனா நம்ம பொதுமக்களுக்கு இந்த குளோபல் வார்மிங் பத்தி எவ்வளவு விவரமா தெரியும்ன்றத நம்ம போய் ஒரு ரவுண்ட் பாத்துட்டு வந்துடலாமா?
0: போயிட்டு வந்துடலாமே.
1: இப்போ நம்ம வந்துட்டு ஓலிக்ஸ் அப்படின்ற கம்பெனில இருந்து இந்த குப்பை எடுக்கிற உங்ககிட்ட இருந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னு நம்ம கேக்கலாம். ஹலோ, உங்க பேர்
2: என்ன?
1: சரி, இப்ப வந்து எக்ஸ்னோரால அப்புறம் இங்க எல்லாம் சொல்றாங்க இல்லையா, குப்பையெல்லாம் தனித்தனியா அள்ளி போடணும்னு. மக்கி போற குப்பை மக்காத குப்பைய எப்படி நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது, எது மக்கி போகும் எது மக்கி போகாது
2: அப்படின்னு? ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க, இது மக்கும் இது மக்காதுன்னு
1: சொல்லி. பிளாஸ்டிக் அப்புறம் மத்ததெல்லாம் எப்படி நீங்க தனித்தனியா பிரிக்கிறீங்க, மக்கி போறது மக்கி போகாதத?
2: பிளாஸ்டிக் மட்டும் அது பிளாஸ்டிக் பூமியில போட்டா மக்காது, அதனால அதை வந்து தனியா பிரிச்சிருவோம். மக்கிற பொருளை அப்படியே குப்பை தொட்டில போட்டுருவோம்.
1: அதுக்கப்புறம் இதெல்லாம் நீங்க எடுத்துட்டு போய் என்ன பண்றீங்க? பிளாஸ்டிக் எல்லாம் மக்காதுன்றீங்க, அதை தனியா பிரிச்சுட்டு இதை என்ன
2: திருப்பி வண்டியில ஏத்தி அமைச்சிருவோம். அதை திருப்பி அவங்க கொளுத்திட்டு மக்க வச்சிருவாங்க. அதை
1: அப்படியா? சரி, தேங்க்யூ சார்.
2: நோ மென்ஷன்.
1: இப்போ நம்ம ஒரு ஆட்டோக்காரர் கிட்ட பேசலாம். ஹலோ சார், உங்க பேர் என்ன?
3: என் பேர் ராஜாம்மா.
1: சரி சார், நீங்க என்ன பண்றீங்க?
3: நான் ஆட்டோ டிரைவரா இருக்கேன்.
1: சரி, ஆட்டோ டிரைவரா இருக்கீங்க. சோ ஒரு நாளைக்கு குறைஞ்சது இல்லனா மேக்ஸிமம் எவ்வளவு பெட்ரோல்
3: செலவாகுது? நாளுக்குள்ள போடுவோம், அதுக்கு அதிகபட்சமான ஓட்டமா இருந்தா ஒரு 5 லிட்டர் போடுவோம்.
1: ஓகே சார். இப்ப சில வண்டி எல்லாம் நம்ம ரோட்ல பொறிச்சு பாக்குறோம், சில வண்டில இருந்து ரொம்ப அதிகமா புகை வருது, இது எதனால நினைக்கிறீங்க?
3: புகை வர்றதுன்னு வண்டியை பொறுத்த இருக்குதுமா. இன்ஜின் பழுது அடைஞ்சதுன்னா அது நம்ம மெக்கானிசம் வச்சு நம்ம புகை வராத அளவுக்கு நம்ம பழுது பாத்துக்க முடியும். அதுக்காக கம்பெனில இருந்து வர ப்ராஜெக்ட் எல்லாம் வந்து அதெல்லாம் சரி பார்த்துதான் வர்றது. அது ஓடுற மோட்டார் வெஹிக்கிள் எல்லாம் வந்து நம்ம சொல்லி ரிப்பேர் ஆகும் சொல்ல முடியாது இல்லையா, அதனால பொல்யூஷன் வரலாம், அதை நம்ம சரியும் பண்ணலாம்.
1: ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் எங்களோட கலந்துக்கிட்டதுக்கு.
3: வாங்க.
1: ஹலோ, உங்க பேர் என்ன?
4: என் பேர் கலா.
1: நீங்க என்ன பண்றீங்க?
4: ஹிஸ்பானில ஹவுஸ் கீப்பிங் வேலை செஞ்சிட்டு இருக்கேன்.
1: ஓகே மேடம், இப்போ வந்துட்டு பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் பூமிக்குள்ள போய் புதைஞ்சிடுறது, நம்ம நிறைய பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்றதுனால பூமிக்குள்ள போய் புதைஞ்சிடுறது, ஆனா இதனால என்ன ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா?
4: சரியாதுங்களா?
1: நீங்க என்ன பண்றீங்க?
5: ஆட்டோ ஓட்டுறேன்.
1: சரி, இப்ப நம்ம மரத்தெல்லாம் வெட்டுறதுனால பூமி சூடாயிட்டே வருது, இத பத்தி உங்களுக்கு தெரியுமா?
5: உண்மைதான், மரம் வெட்டினா குளுமை வந்து ஆக்சுவலா வந்து கேட்டீங்கன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம நிழல் இருக்கோ அதுக்குள்ள இந்த மழைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. மரம் வெட்டிட்டோம்னா மழை வராது.
1: அப்புறம் இவ்வளவு புகை வருது எல்லாம் வண்டியில இருந்து, இதுவும் பாதிக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியும்?
5: உண்மை, அது உண்மைதான். அது புகை அதிகமா வரதெல்லாம் உங்களுக்கு அந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் எது அதிகமாக கேட்டீங்கன்னா இன்னும் வெயில் அதிகமா தான் வரும் ஆக்சுவலா.
1: சரி, உங்களுக்கு மரம் வளர்க்குற பழக்கம் உண்டா?
5: உண்டு, செடியெல்லாம் வளர்க்கறது
1: நீங்க என்ன பண்றீங்க?
6: வீட்டு வேலை செய்யுங்க.
1: சரி, இப்ப வந்துட்டு பிளாஸ்டிக் கவர்ஸ் எல்லாம் நீங்க குப்பை போடுறதுக்கு முன்னாடி பிளாஸ்டிக் அது மக்கி போகாத பொருள் மக்கி போகிறத பொருள் அப்படின்னு நீங்க பிரிச்சு போடுற பழக்கம் உண்டா?
6: அப்படி பிரிச்சு போட மாட்டான், அந்த பேப்பர் கடையில கொண்டு போய் போட்டுருவோம், சேர்த்து வச்சுட்டு பேப்பர் கடையில.
1: அதுக்கப்புறம் நீங்க மரம் வளர்க்குறீங்களா? அதான் மரம் வளர்க்குற
6: பழக்கிறது எல்லாம் கிடையாது, மரம் வளர்க்க மாட்டோம். இடம் கிடையாது, அவசியம் போட்டுல இருக்கிறோம்.
1: நீங்க அப்படின்னா மொட்டை மாடியில இல்லன்னா பால்கனில வளர்க்கலாம் இல்லையா?
6: அதை வளர்க்கல, அவசியமா ஒரு மணி பிளான் செடி ஒரு பல்புல போட்டு வாசப்படியில வச்சுக்கிறோம் அவ்வளவுதான்.
1: அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு இந்த மரம் வெட்டுறதுனால அதுக்கப்புறம் இந்த புகையெல்லாம் இருக்கிறதுனால பூமி சூடாயிட்டே வருது, அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா?
6: அது தெரியாது, நாங்க கேஸ் வச்சிருக்கோம், கேஸ் அடுப்புல வைக்க முடியாதாங்க.
1: சரி மேடம், ரொம்ப தேங்க்ஸ். இப்ப தெரியுதா நம்ம குளோபல் வார்மிங் பத்தி இவ்வளவு பேசுறோம், ஆனா கூட இத பத்தி ஒண்ணுமே தெரியாதவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க. இவங்க பேசுறத வச்சு நமக்கு என்ன தெரியுது, குளோபல் வார்மிங் அப்படின்னு நம்ம அப்படியே பரபரப்பா பேசிட்டு இருக்குமே வழிய நிறைய பேருக்கு இத பத்தி ஒண்ணுமே தெரியாததுனாலதான் அவங்க பிளாஸ்டிக் எல்லாம் வாங்குறாங்க, அதுக்கப்புறம் மரம் வெட்டுறது இல்லையா, அதுக்கப்புறம் அவங்களுக்கு இதனால என்ன ஆகுதுன்னு கூட தெரியறதே இல்ல. இவங்கள்ட பத்தி தெரியப்படுத்தினா கண்டிப்பா அவங்களும் எதனா முயற்சி எடுப்பாங்கன்னு நாங்க நம்புறோம். இப்ப வந்து நம்ம எவ்வளவோ பேருக்கு குளோபல் வார்மிங்கே தெரியல, அதை நம்ம பார்த்தோம். நிறைய பேர் பிளாஸ்டிக் நிறைய வாங்குறாங்க, அவங்களுக்கு பிளாஸ்டிக் செலவு பண்றதுனால என்ன ஆகுதுன்னே தெரியுதுல, மரம் வளர்க்கறதோட ஒரு இம்பார்ட்டன்ஸே தெரியாம போயிடுச்சு, அதோட முக்கியத்துவமே தெரியாம போயிடுச்சு. ஆனா எல்லாரும் அப்படி இல்லங்க. இப்போ எஜுகேட்டட் பீப்புள்னா வேலைக்கு போறவங்களை கேட்டா கண்டிப்பா அவங்களுக்கு இத பத்தி ஓரளவுக்கு நாலெட்ஜ் இருக்கு, இத பத்தி ஓரளவுக்கான அவங்க தெரிஞ்சிட்டு இருக்காங்க.
0: இப்ப மக்களுக்கு வந்து நிறைய விஷயம் தெரியாம இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ப்ரோக்ராம்லாம் கேட்ட பிறகு அட்லீஸ்ட் இப்ப மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது ஒரு பப்ளிக் சர்வீஸ் அனௌன்ஸ்மெண்ட்.
7: அண்ணாச்சி 1 kg வெண்டைக்காய் போடுங்க.
0: அப்புறம் எனக்கு 1/2 kg தக்காளி கவர்ல பேக் பண்ணி தரீங்களா?
7: ஏன், வீட்டுல அந்த கவர் இல்ல, துணி பை எடுத்துட்டு வரலையா நீங்க?
0: அதெல்லாம் எடுத்துட்டு வரணும்னு யாருக்கு ஞாபகம் இருக்கும்?
7: இல்ல பொறுமைதான் இருக்குமா? இந்த மாதிரி அலட்சியமா இருக்கிறதுனால தான் நம்ம என்விரான்மெண்ட் 4 மோசமாயிட்டு வருது.
0: என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க?
7: பின்ன என்னங்க, நம்ம தெருவிலேயே பாத்துக்கோங்க, எவ்வளவு பிளாஸ்டிக் குப்பை பக்கம் பக்கமா கிடக்குது. அப்படி செய்யறதுனால செடிகள் ஊட்டு சத்து கிடைக்காம போகுது.
0: இதனால நமக்கு என்ன பாதிப்பு ஏற்படுது?
7: முதல்ல பிளாஸ்டிக் கவர்ல கரிகா வாங்கினா ரொம்ப நேரம் வச்சா புற்றுநோய் வர வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவதா, பிளாஸ்டிக் ஒரு மக்கி போகாத பொருள், அதனால அது பூமியில பொதிஞ்சு செடிகளை வளர விடாம பண்ணுது. அது மட்டும் இல்ல, நாய் மாடு அப்புறம் மற்ற ஜந்துகள் தெரியாம அதை சாப்பிட்டு செத்து போயிடுது.
0: இவ்வளவு நாள் எனக்கு இது தெரியாம போச்சே.
7: இனிமே நாங்க பிளாஸ்டிக் கவர் அப்புறம் மற்ற பிளாஸ்டிக் பொருளை வாங்குறத ஒரேடியா நிறுத்த போறோம்.
0: This is a public service announcement brought to you by MOPCRS 107.8.
7: இப்ப பூமி வெப்பம் அடையறத பத்தி ஒரு வர்க்கிங் உமன் கிட்ட இருந்து அவங்களுக்கு இத பத்தி தெரியுமான்னு தெரிஞ்சுக்கலாமா? இப்ப நம்ம ஒரு வர்க்கிங் உமன் கிட்ட இருந்து குளோபல் வார்மிங் எப்படி கட்டுப்படுத்தலாம், இல்ல குளோபல் வார்மிங் எதனால வருது, அதை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஹலோ மேடம், உங்க பேர் என்ன?
8: ஹலோ, என் பேர் தேவிகா.
7: ஓகே, குளோபல் வார்மிங்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா?
8: ஏற்படுற சுகாதார கேடுகள், அதனால நமக்கு வந்து நடக்கிற வந்து தீமைகள், இதெல்லாம் வந்து நிறையவே வந்து விழிப்புணர்வு எல்லாம் பண்றாங்க. அதனால குளோபல் வார்மிங் பத்தி எனக்கு நல்லாவே தெரியும்.
7: அதுக்கப்புறம்
8: இப்போ பிளாஸ்டிக்ஸ் பத்தி என்ன சொல்றது, இப்ப நீங்க கேட்டீங்க முதல்ல குளோபல் வார்மிங் பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. குளோபல் வார்மிங்ல வந்து மெயினா வந்து இப்ப நம்ம வந்து இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, இப்ப வந்து நம்ம மிட் அக்டோபர்ல இருக்கும், இப்ப மிட் அக்டோபர்ல நமக்கு வந்து நல்ல வந்து ஒரு ரெய்னி சீசன் இருக்கணும். ஆனா இப்ப வந்து சென்னையில வந்து பாத்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு மேல வந்து இருக்கிற மாதிரியான ஒரு ஹீட் வந்து நம்ம இப்ப வந்து நம்ம அந்த சம்மர் அந்த அளவுக்கு வந்து வெயில் வந்து ஜாஸ்தியா இருக்கு. சோ இதெல்லாம் எதோடைய பாதிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா வந்து குளோபல் வார்மிங், அதாவது வந்து பூமி வந்து ரொம்ப உஷ்ணமாயிடுது. நம்ம வந்து அதுக்கு என்ன காரணங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா மெயின் காரணம் வந்து என்னன்னா, அந்த காலத்துல நிறைய வந்து மரம் நடுவாங்க, அதனால வந்து என்ன ஆகும், நிறைய வந்து கட்டடங்கள்லாம் வந்து கம்மியா இருந்து மரம் ஒரு ஒரு ஒரு பூமின்னு எடுத்துக்கிட்டா ஏன்னா இத்தனை இடங்கள்ல தான் வந்து இவ்வளவு மரம் இருக்கணும், இவ்வளவு ஃபாரஸ்ட் இருக்கணும், இவ்வளவு லேண்ட் ஏரியா இருக்கணும், இவ்வளவு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னாக்க சென்னை மாதிரி சிட்டியும் சரி, சென்னை மட்டும் இல்ல இப்ப எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க மக்கள் வந்து தொழிற்சாலைகள் ஜாஸ்தி ஆகுது, அதனால வந்து நிறைய கட்டடங்கள் தான் வந்து ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு, அதனால எல்லா மரங்களையுமே வந்து அவங்க வந்து அழிச்சிடுறாங்க. எந்த வீட்லயாவது வந்து இப்ப எங்கேயாவது வந்து தோட்டம் எல்லாம் இருக்கா? எதுவுமே கிடையாது. எங்க பார்த்தாலும் பிளாட்ஸ் இருக்கு, இல்லைன்னா வந்து ஒரே கட்டடம் கட்டடமா இருக்கு. சோ இன்னும் கொஞ்ச நாள் நீங்க பாத்தீங்கன்னாக்க ஒரு காலத்துல நம்ம வந்து அசோகர் மரம் நட்டார், அசோகர் மரம் நட்டார்னு சொல்லிட்டு நம்ம வந்து வரலாற்றுல படிச்சுட்டு இருக்கோம். அசோகர் மரம் நட்டார்னு வரலாற்றை மட்டும் தான் படிச்சுட்டு இருக்கோமே தவிர இப்போ வந்து யாராவது மரம் நட்டுறாங்களா? இன்னும் ஒரு கற்பனை கதையெல்லாம் கூட சொல்றாங்க, 20 வருஷம் 25 வருஷம் கழிச்சு வந்து நம்ம ட்ரீ, விதவிதமான ட்ரீ எல்லாம் வந்து எல்லா ரோட் சைட்ல எல்லாம் ரெண்டு பக்கமும் இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு பின்னாடி வர்ற சந்ததியினர் வந்து புக்ஸ்லயும் சரி, இல்லைன்னா வந்து அவங்க வந்து அவங்க அம்மா அப்பா கிட்ட வந்து அவங்க வந்து கதை சொல்ற மாதிரி ஆயிட போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாயிட போகுது அப்படிங்கறதுனாலதான் இப்ப வந்து இந்த ட்ரீ மரம் நடுறது வந்து ஜாஸ்தி வந்து அவேர்னஸ் வந்து இப்ப பப்ளிக் கிட்ட வந்துட்டு இருக்கு. இப்போ குறிப்பா வந்து என்னன்னா நிறைய ட்ரீ சாப்ளிங்ஸ், அதாவது மரக்கன்றுகளை வந்து ஒரு கிஃப்டா கொடுக்கறது, சின்ன சின்ன ஸ்கூல் சில்ட்ரனுக்கு வந்து அந்த ஹேபிச்சுவல் ஆக்குறதுக்காக அது அவங்களுக்கு வந்து மரக்கன்றுகள் எல்லாம் நட வைக்கிறது, அப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து மினிஸ்டர்ஸோட பிறந்த நாளோ இல்ல அவங்க வந்து ஒரு பெரிய தேச தலைவர்களோட பிறந்த நாளுக்கெல்லாம் வந்து ஒரு மரம் நடுறத வந்து ஒரு ஃபங்க்ஷனா வந்து வச்சு வந்து கொண்டாடுறாங்க. இப்போ வந்து நிறைய வந்து கோயில் எல்லாம் கூட பாத்தீங்கன்னாக்கா இப்ப நிறைய வந்து அவங்க அவங்களோட நட்சத்திரத்துக்கு ஏத்த மாதிரி அங்கெல்லாம் மரம் வந்து நட்டு அந்த மரத்தை அவங்களே பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த மாதிரியான விழிப்புணர்வுகள் எல்லாம் வந்து ஜாஸ்தியா வந்து வந்துட்டு இருக்கு. இப்போ இன்னும் பெரிய பெரிய ஒரு பிளாட் சிஸ்டம்ஸ்ல எல்லாம் கூட வந்து ஒரு அசோசியேஷனா சேர்ந்து அந்த அவங்க இருக்கிற ஏரியால வந்து 100 மரம் நட்டேன் 200 மரம் நட்டேன் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. சோ இது வந்து ஒரு செய்தியா மட்டும் இல்லாம வெறும் வந்து ஒரு விழிப்புணர்வு முகாமா மட்டும் இல்லாம ஒரு ஒரு காமன் மேனும் வந்து அந்த மரத்தினால ஏற்படுற நன்மைகள் வந்து நிச்சயமா வந்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டு மரத்தை அழிக்காம அதே சமயம் மரத்தை வந்து நடுற மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னா இந்த குளோபல் வார்மிங்க்கு வந்து நம்ம வந்து ஒரு அதை வந்து தடுக்கலாம். மரம் வந்து நிழலோட அருமை வெயில போனாதான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து மரத்தோட அருமை இப்பதான் நம்ம உணர்ந்துட்டு இருக்கோம். ஒரு அந்த காலத்துல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னாக்க ஹிந்து ரிலிஜன்ல ஒரு ஒரு கோயிலையும் வந்து ஒரு ஒரு மரத்தை வந்து ஸ்தல விஷயமா கொண்டாடுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு மரத்துக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. இப்போ அந்த அளவுக்கு வந்து இப்போ இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற அந்த மரத்தை வந்து நிச்சயமா நம்ம வந்து அழிக்க கூடாது. அதனாலதான் நமக்கு வந்து நல்ல மழை வரும், நிறைய வந்து செடி கொடிகள் இல்ல இருந்தாதான் நம்ம வந்து பூமி வந்து ஆரோக்கியமா இருக்கும், பசுமையா இருக்கும். மரம் நடுறது வந்து நிச்சயமா ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு விஷயம்தான். அப்புறம் நீங்க அடுத்தது கேட்டீங்க பிளாஸ்டிக் பத்தி கேட்டீங்க. குளோபல் வார்மிங்க்கு வந்து அடுத்தது வந்து ஒரு மேஜர் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டீங்கனாக்கா இந்த பிளாஸ்டிக் தான். அதாவது பிளாஸ்டிக் வந்து என்னன்னா நம்ம நிலத்தை வந்து மாசுபடுத்துது. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா பிளாஸ்டிக் இப்போ நம்ம பூமி கடையில போடுற குப்பைகள் வந்து மண்ணோட மண்ணை மக்கி, சிலது வந்து மக்கி அது உரமா போயிடுது, சிலது வந்து அது வந்து மக்காத தன்மை உடையது. அந்த பிளாஸ்டிக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா மக்கவே மக்காது, அது மக்கறதுக்கு வந்து பல வருஷங்கள் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி வந்து அந்த பிளாஸ்டிக்ஸ் வந்து பூமி வந்து நம்ம நல்லா விளைஞ்சிருந்தா நல்லா இருந்தாதான் நமக்கு நல்லா வந்து நெல்லெல்லாம் நம்ம நல்லா வந்து நல்லா நம்ம பயிர் நம்மளால நல்லா செழித்து வளரும். அப்பதான் நம்ம வந்து நிறைய வந்து உணவுக்கு வந்து தட்டுப்பாடு இல்லாம இருக்கும். நம்ம வந்து நம்ம நாடு எஸ்பெஷலி வந்து நம்ம வந்து ஒரு அக்ரிகல்ச்சரல் கண்ட்ரி. நம்ம வந்து இப்பயே வந்து அந்த அப்பைக்கு இப்போ இப்ப நம்மளுடைய இது வந்து மகசூல் எல்லாம் வந்து கம்மி ஆயிட்டு இருக்கு அப்படின்லாம் விவசாயிகள்லாம் பட்னி எல்லாம் இருந்து தற்கொலை எல்லாம் பண்ணிக்கிற மாதிரியான நியூஸ் எல்லாம் நம்ம கேட்கிறோம். அப்போ அதெல்லாம் எவ்வளவு கஷ்டமா இருக்கு. சோ நம்ம வந்து வருங்காலத்துல வந்து நம்ம உணவு வந்து வேற்று நாட்டுல வந்து நம்ம வந்து இறக்குமதி பண்ணி நம்ம அந்த சாப்பிடுற நிலைமை வந்து நமக்கு வந்துடவே கூடாது. எப்பயுமே நம்மளே பயிர் செஞ்சு நமக்கு அது சன் சஃபிஷியண்டா இருக்கணும். விவசாயிகள் வந்து எஸ்பெஷலி வந்து அவங்க சந்தோஷமா இருக்கணும். அப்பதான் ஏன்னா நமக்கு எல்லாருக்குமே உணவு கிடைக்கும். இப்பயே பாத்தீங்கன்னாக்க அரிசியெல்லாம் எவ்வளவு விளைவிக்குது, ஜாஸ்தி விளைவிக்குது, விலைவாசிகள் காய்கறிகள் எல்லாமே எதுக்கு? இதுன்னா விளைச்சலோட பற்றாக்குறையினாலதான். சோ அதெல்லாம் வந்து தடுக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம பூமியை வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்கணும். இந்த குப்பை வந்து போடுறது வந்து பிரிச்சு போடுறதுக்கு வந்து மக்களுக்கும் வந்து நிறைய தெரிஞ்சிருக்கணும். மக்கும் குப்பை மக்காத குப்பை அப்படிங்கறத அதாவது நம்ம சொன்னோம் அந்த பிளாஸ்டிக் எவ்வளவு கெடுதல் ஆடுது, அந்த பிளாஸ்டிக் பேன் பண்ணணும் அப்படிங்கறது வந்து இப்ப வந்து நிறைய வந்து ஸ்டெப்ஸ் வந்து எடுக்கிறாங்க. குறிப்பா வந்து கார்பரேஷன்ல கூட பாத்தீங்கன்னாக்க செய்தி நம்ம மெரினா

பால் விலையோட ஜாஸ்தி
ஜாஸ்தியா விக்கிறாங்க. சோ அப்ப அவ்வளவு தண்ணி தட்டுப்பாடு இருக்கிறப்ப தண்ணியை வந்து எஸ்பெஷலி நம்ம வேஸ்ட் பண்ணவே கூடாது. சோ அது இந்த மாதிரி இந்த வேஸ்டேஜ் வந்து நம்ம குறைச்சிட்டோம்னா

0: நம்ம வந்து நிறைய வந்து கன்சம்ஷன் பொல்யூஷன் எல்லாமே வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். ஸோ இந்த மாதிரியான அவேர்னஸ் வந்து பப்ளிக்குக்கு வந்து மீடியா, எஸ்பெஷலி மீடியாவோட கையில் தான் இருக்குது. உங்களை மாதிரி வந்து வானொலி, அப்புறம் வந்து தொலைக்காட்சி, அப்புறம் நியூஸ் பேப்பர்ஸும் சரி, மேகசின்ஸும் சரி, எல்லாரும் வந்து மக்களுக்கு நிறைய இதனால இந்த மாதிரியெல்லாம் செய்திகளை நிறைய வந்து நம்ம மக்களுக்கு சொன்னீங்க அப்படின்னா மக்கள் எல்லாருமே கேட்பாங்க. அதனால நம்ம வந்து பூமிக்கு வந்து பூமி தாய்க்கு நம்ம வந்து கொடுக்குற வந்து ஒரு பெரிய, நம்ம அம்மாவுக்கு ரொம்ப பேர்டன் கொடுப்போம்மா, பூமியை தாய்னு தானே சொல்றோம். அப்ப நம்ம அம்மா வந்து உடம்பு கஷ்டப்பட்டோம்னா நம்ம எவ்வளவு போய் டாக்டர்கிட்ட காமிக்கிறோம், எவ்வளவு நம்ம அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் பண்றோம். ஸோ இந்த பூமியை நம்ம நம்ம அந்த தாய் மாதிரி நம்மளை தாங்கிட்டு இருக்கு. அந்த அப்போ நம்ம அந்த தாய்க்கு வந்து எவ்வளவு நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ அதனால அந்த அந்த பூமியை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நம்ம கையில நம்ம தான் வந்து நம்ம தெரிஞ்ச விஷயத்த நம்ம இன்னொருத்தருக்கு சொல்லணும். பிளாஸ்டிக் யாராவது யூஸ் பண்ணீங்கன்னா தயவு தட்சிணமே இல்லாம போய் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்ல வந்து எஜுகேட் பண்றதுக்கு வந்து கத்துக்கணும். ஸோ உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய வந்து இந்த மாதிரி அவேர்னஸ் ப்ரோக்ராம் எல்லாம் பண்றீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ நிறைய நீங்களா எஜுகேட் பண்ணுங்க, அவங்களோட சர்வீஸ் வந்து சொசைட்டிக்கு ரொம்பவே தேவை. ஸோ இது என்ன என்ன இந்த எம்ஓபி சமுதாய வானொலியில மூலமா நீங்க வந்து நிறைய இந்த என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் எல்லாம் போட்டுட்டு இன்னும் நிறைய நீங்க அவேர்னஸ் கொடுத்தீங்கன்னா இன்னும் பப்ளிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் யங் ஜெனரேஷன், ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ வெரி மச் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு ஸ்பீக் ரிகார்டிங் குளோபல் வார்மிங்.
1: தேங்க்யூ மேம். இப்ப பாத்தீங்களா இவங்க எவ்வளவு விஷயம் சொன்னாங்க. குளோபல் வார்மிங் இப்ப எந்த அளவுக்கு ஜாஸ்தி ஆயிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்னு நாங்க நம்புறோம். ரொம்ப சீரியஸ் ஆயிட்டு இருக்கு. அதனால கண்டிப்பா நம்ம எல்லாம் சேர்ந்து இதை தடுக்கிறதுக்கு முயற்சி இப்பவே பண்ண ஆரம்பிச்சாதான் ஓரளவுக்கான நம்ம பூமி கொஞ்ச நாளான வாழும். இல்லனா ஒரு 20-30 வருஷத்துக்குள்ளேயே நம்ம பூமியோட கதி என்ன ஆகும்ன்றத நம்மளால நினைச்சு கூட பாக்க முடியாதுங்க. வணக்கம் நேர்களே, MOPCRS 107.8 கேட்டுட்டு இருக்கீங்க. இது வரைக்கும் நம்ம குளோபல் வார்மிங் பத்தி பார்த்தோம், குளோபல் வார்மிங்னால என்னெல்லாம் வருதுன்றதை கேட்டோம். நம்ம நம்ம கூட இப்ப 3 பேர் இருக்காங்க. வணக்கம்மா, உங்க பேர் உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க.
2: என் பேர் பத்மாசினி, நான் ஒரு இல்லத்தரசி. இந்த பூமி உஷ்ணம் பத்தி பேசுறதுக்காக இங்க வந்திருக்கேன் நான். இந்த பூமி உஷ்ணம்ங்கிறது ரொம்ப நாளா எல்லா கண்ட்ரீஸ்லயும் இதை பத்தி நிறைய பேசிட்டு தான் இருக்கோம். ஏன்னா இதனுடைய விளைவுகள் ரொம்ப ரொம்ப மோசமான விளைவுகளா இருக்கும். நம்மளுடைய இப்ப இருக்கிற ஜெனரேஷன் நம்ம எந்த அளவுக்கு அதை கட்டுப்படுத்துறோமோ அப்பதான் நம்மளுடைய சந்ததிகள் நல்லபடியா இந்த பூமியில வாழ முடியும். அதுக்காக இந்த பூமி உஷ்ணம் பத்தி நம்ம ரொம்ப யோசிக்கணும், அதுக்கு என்னென்ன விளைவுகள் என்னங்கறத தெரிஞ்சுக்கணும், அதை எப்படி எப்படி சரிப்படுத்தலாங்கிறத ஒரு சாதாரண ஒரு குடிமகனா இருந்தா கூட நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம்.
1: வணக்கம்மா, உங்க பேர் என்ன?
3: என் பேர் சந்திரா, நானும் இல்லத்தரசி. இந்த குளோபல் வார்மிங்கிறது கட்டாயமா எல்லா மக்களும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நான் பல விஷயம் இத பத்தி இப்ப நடந்துட்டும் இருக்கு, நம்ம பாக்குற நடந்துட்டு இருக்கு. எனக்கு முக்கியமா படுறது என்னன்னா, இப்ப எல்லாம் கிளைமேட் சேஞ்ச் எல்லாம் வந்து நிச்சயமா தெரியுது. மழை வர வேண்டிய காலத்துல வெயில் அடிக்கிறது, வெயில் திடீர்னு வெயில் அடிக்கிறதே மழை சடனா வந்துடுது. அதனால நிச்சயமா அந்த அந்த பாதிப்பே குளோபல் வார்மிங்கோட பாதிப்பா தான் இது இருக்குங்கிறது நிச்சயமா தெரியுது.
1: பூமி வெப்பம்க்கு இதுதான் ஒரு பாதிப்புகள் இப்படி நம்ம பாக்குறோம்.
3: நிச்சயமா இது இருக்கும்னு பார்த்தாலே இப்ப தெரியுது, இப்ப நடக்கிற இந்த மாற்றத்தினால தெரியுது.
1: வணக்கம்மா, உங்க கருத்துக்கள் என்ன?
4: உங்க பேர் மிஸ்ஸஸ் மீனாட்சி, நான் ஒரு இல்லத்தரசி.
1: ஓகே,
4: எனக்கும் இத பத்தி நிறைய நம்ம நிறைய படிக்கிறோம், இத பத்தி அவேர்னஸ் நிறைய இருக்கு. ஆனா நம்ம நிறைய அதை வந்து இன்னும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நிறைய நம்ம ஸ்டெப்ஸ் எடுக்கணும். அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் என்னவோ அது கண்டிப்பா நம்ம பண்ணி ஆகணும். அது ஃபர்ஸ்ட் மெயினா வந்து நிறைய உயிர்கள் செத்து போறது. நம்ம ஒரு நாளைக்கே நிறைய இது வந்து அக்வாட்டிக் அனிமல்ஸ் எல்லாம் நிறைய செத்து போறது. அதனால நமக்கு நிறைய இதுலயே நமக்கு நிறைய ஃபுட் ஷார்ட்டேஜ் எல்லாம் வரும். இது நிறைய இன்னும் இதோட எஃபெக்ட்ஸ் இன்னும் ஜாஸ்தி ஆயிட்டே போக போறது. ஸோ இதெல்லாம் நம்ம இம்மிடியட்டா பண்றது பெட்டர். இப்போ டிவியில மீடியாலெல்லாம் எல்லாம் தள்ளுபடி இதெல்லாம் ரொம்ப பப்ளிசைஸ் பண்றாங்க. அந்த அளவுக்கு இதையும் நம்ம ரொம்ப எல்லாரும் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் பேசணும் அதை பத்தி. அப்போதான் எல்லா மீடியாலும் தெரிய வரணும், அப்போதான் அதுக்கு ஒரு பெரிய எஃபெக்ட் இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
2: அவங்க சொன்னது ரொம்ப நல்ல பாயிண்ட்டு. இந்த மாதிரி மற்ற விஷயங்கள் எத்தனையோ நம்ம வந்து ரேடியோலையும் டிவிலையும் நிஜமா இந்த தள்ளுபடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய வருது, குழந்தைகளுக்காக பெரியவர்களுக்காக. ஆனா முக்கியமா நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இது. ஏன்னா இது உலகத்தையே பாதிக்க கூடிய ஒரு விஷயம். பூமி உஷ்ணங்கிறது உலகத்தையே பாதிக்கக்கூடியது. இது யாரோ தனிப்பட்ட ஒரு கண்ட்ரியோ தனிப்பட்ட ஒரு நகரமோ இதனால பாதிக்கப்படுறதுன்னு சொல்ல முடியாது. அதனால இது எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இது எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இந்த மரங்கள் எல்லாம் வெட்டி ரோடை பெருசு பண்றோம், வீடுகள் கட்டுறோம் அப்படின்னு சொல்லி, அப்புறம் அக்ரிகல்ச்சர் லேண்ட் எல்லாத்தையுமே இப்ப என்ன பண்றாங்கன்னா தரிசா இருக்குன்னு சொல்லிட்டு, இப்ப ரியல் எஸ்டேட்ல நிறைய வேல்யூ இருக்கிறதுனால எல்லாரும் என்ன பண்றாங்க, நல்ல அக்ரிகல்ச்சர் லேண்டையே வித்துடுறாங்க. எல்லா இடத்துலயும் கட்டடங்கள் வந்துடுறது. இந்த கட்டடங்கள் பெருக பெருக கண்டிப்பா உங்களுக்கு வெப்பம் ஜாஸ்தியா தான் பரவும். அதனால முதல்ல இந்த மரங்கள் வெட்டுறதையும் செடி கொடிகள் வளர்க்கறது நிறுத்துறதையும் இதெல்லாத்தையும் நம்ம முதல்ல நிறுத்தணும். அதாவது நிறைய செடி கொடிகள் வளர்த்தணும். இப்போ நிறைய அபார்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு எங்களுக்கு எங்க இடம் இருக்கு செடியெல்லாம் வளர்க்கறதுக்குன்னு சொல்றது ஒரு எக்ஸ்கியூஸே கிடையாது. ஏன்னா இப்ப புது விதமா டெரஸ்ல எல்லாம் நம்ம பெரிய பெரிய மரங்கள் கூட வளர்த்துறாங்க. சில அக்ரிகல்ச்சரிஸ்ட் எல்லாம் போய் நம்ம பார்த்தோம்னா அவங்க எல்லாம் இதை பிராக்டிக்கலா பண்ணி காட்டிட்டு இருக்காங்க. அவங்களோட டெரஸ்லயே விதவிதமான மரங்கள் முதல் கொண்டு வளர்த்து எந்த அளவுக்கு அவங்களோட அந்த கிரீன் வந்து அந்த ஏரியால ஜாஸ்தி பண்ணிட்டு இருக்காங்க. இதை வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இப்ப எங்களுக்கு இடம் இல்லைங்கிறது எக்ஸ்கியூஸ் கிடையாது. இதே போல தனி வீடுகள் இருக்கிறவங்க கண்டிப்பா அவங்க வீட்டுல வீட்டை சுத்தி மரங்கள் நட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம்.
3: எனக்கு என்ன தோணுதுன்னு பார்த்தா, வாகனங்கள் பொறுத்த வரைக்கும் அதனால ரொம்ப பொல்யூஷன் ஏற்படுறது, அதுவும் பாதிப்பு அதனால இந்த குளோபல் வார்மிங்க்கு இது தெரியுதுன்னு சொல்றாங்க. ஒரு வீட்டுல ஒரு வாகனம்ங்கிறது போய் இப்ப எல்லாம் ரெண்டு மூணு நாலு சக்கர வாகனமே ரெண்டு வச்சுக்கிறாங்க அவங்கவுங்க எடுத்துட்டு போய். இதனால வந்து ரொம்ப சிட்டியில பாத்தீங்கன்னா பொல்யூஷன் ஜாஸ்தியா இருது. அது அதுவும் ஒரு பாதிப்பு நிச்சயமா இருக்கும் தான் எனக்கு தெரியுது.
4: அதுக்கு ஒரு சொல்யூஷனா இந்த கார்பூலிங் மாதிரி பண்ணலாம். அது வந்து நடைமுறையில் அது எவ்வளவு தூரம் சாத்தியான்னு தெரியல. பட் இது நம்ம முதல்ல முயற்சியே நம்ம எடுக்காம அது முடியாது முடியாதுன்னு சொல்றதுக்கு பதிலா கொஞ்சம் முயற்சி எடுத்து ஒரு கார்பூலிங் பண்ணி பார்க்கலாம். அது எல்லாரையும் ஒரு இடத்துல அசம்பிள் ஆறது, ஸ்கூலுக்கு ஒரே அந்த ஏரியால போற பசங்களெல்லாம் ஒரே ஒரு நாளைக்கு ஒருத்தர் டேர்ன் போட்டு அழிச்சிட்டு போறது, அந்த மாதிரி பண்ணலாம். அது வந்து ஒரு பெரிய எஃபெக்டிவா இருக்கும். அண்ட் ஒன் மோர், அந்த ஏர் ஃபிளையிங்லாம் நிறைய அது இருக்கிறதுலே மேக்சிமம் பொல்யூஷன் வந்து அந்த ஏர் இதோட அது எமனேட் பண்ற அந்த ஏர்ல தான் நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் டைம் சேவ் பண்றோம் நிறைய, ஆனால் சீக்கிரம் போறோம்னு. பட் நம்ம அந்த எண்ட் ஆஃப் தி டே பார்த்தோம்னா நம்மளோட ஹெல்த் ரொம்ப பெரிய பாதிப்புக்கு உள்ளாருது. அதனால நம்ம கூடுமானவர்களும் ட்ரெயின்ல டிராவல் பண்றது, இந்த டிராவலிங் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் வந்து கொஞ்சம் அந்த மாதிரி எல்லாருமே யூனிட்டியோட கொஞ்சம் பண்ணினோம்னா அட்லீஸ்ட் நம்ம இந்த ஃப்ரீக்வெண்டா எடுத்து வெஹிக்கல்ஸ் எடுத்துன்னு போறதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். தட் வே நம்ம இந்த இது ப்ரிவென்ட் பண்ணலாம்.
3: நீங்க சொல்ற மாதிரி உடம்பும் பாதிப்பு நிறைய ஏற்படுறது அதனால.
2: ஆமா, இதை தவிர்க்கறதுக்கு இப்ப ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எல்லாம் பார்த்தோம்னா சைக்கிளுக்குன்னு ஒரு லேனே இருக்கும். எந்த ரோட்ல போனாலும் எக்ஸப்ட் மெயின் ரோட்ஸ் அதுல இருக்காது, மற்றபடி எந்த ரோட்ல பார்த்தாலும் எல்லா ஸ்கூல் காலேஜ் ஆஃபீஸுகளை கனெக்ட் பண்ற மாதிரி இல்லை சைக்கிளுக்குன்னு சில லேன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி நம்ம ஊர்கள்லயும் ஆரம்பிச்சோம்னா சைக்கிளிங் இஸ் அ வெரி குட் ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ் ஒன்று, ரெண்டாவது பொல்யூஷன் இல்லாம இருக்கும். சோ இது ரெண்டுமே நம்மளுக்கு வேண்டியது தானே. பொல்யூஷன் இல்லாம இருக்கும், அதே சமயம் எக்ஸசைஸும்
1: உடல்
2: நலத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான
4: சைக்கிள். இப்போ ஹைபிரிட் கார்ஸ் நிறைய டொயோட்டா இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொன்னாங்க ஹைபிரிட் கார்ஸ். பட் இப்ப ஸ்லோவா அதெல்லாம் வந்து இப்போ பெட்ரோல் இல்லாம இந்த காய்கறிகள் அதுல இருந்து வர எனர்ஜி எல்லாம் யூஸ் பண்ணி அந்த மாதிரி யூஸ் பெட்ரோலுக்கு எல்லாம் ஃபியூயலா யூஸ் பண்ணலாம்னு சொல்லி ஒரு இது வந்திருக்கு. பட் அதெல்லாம் இன்னும் நமக்கு நிறைய அவேர்னஸ் வரல, வெளியில நிறைய டைம் அதெல்லாம் நம்ம ஸ்லோவா நம்ம ஒரு ஸ்கிராச் எதுவுமே ஸ்கிராச்ல இருந்தா ஆரம்பிக்கிறது. கொஞ்சம் ஒரு அதுக்கு ஒரு ஸ்பிரிட் யாராவது வந்து கொடுத்துட்டாங்கன்னா ஒன்ஸ் அது நல்லா டெஃபினட்டா அது மேல நல்லா க்ரோ ஆகும், அதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அது
3: இயற்கையா கிடைக்கிற பொருள் எல்லாமே இப்ப குறைஞ்சு வருது, எல்லாத்துலயுமே கெமிக்கல்ஸ் கலந்து அதுவும் ஒரு பெரிய
4: பாதிப்பு தான்.
2: ஆமா, இந்த அக்ரிகல்ச்சர்ல எடுத்தாலும் உங்களுக்கு வந்து இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்றதுனால உரங்கள் எல்லாம் கெமிக்கல் உரங்கள் யூஸ் பண்றதுனால என்ன அங்கேயும் தட் ஆல்சோ கான்ட்ரிபியூட்ஸ் திஸ் குளோபல் வார்மிங். அதனால நம்ம வந்து செயற்கை உரங்கள்னு இப்ப நிறைய அவேர்னஸ் ஜாஸ்தியாயிருக்கு. அது எப்படி பண்ணலாங்கிறதுக்கெல்லாம் நிறைய கிளாஸஸ் எல்லாம் நடக்கிறது. ஸோ எல்லாருமே அந்த மாதிரி கிளாஸுகள் அட்டன் பண்ணி எஸ்பெஷலி அந்த ஃபார்மர்ஸ் அவங்க அந்த மாதிரி எல்லாம் ட்ரைனிங் எடுத்துட்டு அதுக்கு வந்து இயற்கை உரங்கள் எப்படி தயாரிக்கலாம், இயற்கையில மண்புழுக்களை எந்த அளவுக்கு வளர்த்து அதை எப்படி நம்ம வயல்களில் விட்டு எந்த அளவுக்கு நம்ம உரத்தை
1: பயன்படுத்தலாம்
2: அப்படிங்கறதெல்லாமும் நிறைய கிளாஸஸ் நடக்கிறது இல்லைன்னு இல்ல, நிறைய அவேர்னஸ் இருக்கு.
4: அதே மாதிரி
2: ஆனா அதை பயன்படுத்திக்க தெரியணும்.
4: அதே மாதிரி இ வேஸ்ட் சொல்லி இப்ப நிறைய எலக்ட்ரானிக் வேஸ்ட் எல்லாம் நிறைய பண்றாங்க, யூஸ் அண்ட் த்ரோங்கிற கான்செப்ட் வந்து எடுத்தது. அது வந்து நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸ்ல அப்படி இருக்குங்கனால நம்மளும் அதை இமிடேட் பண்ணி பண்றோம். ஆனா அவ்வளவு தூரம் நம்ம வந்து த்ரோ பண்றதுலேருந்து வர எஃபெக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸா இருக்கு. அதுக்கு கூடுமானவர்களும் இருக்கிற பொருளையே நம்ம மேக்சிமம் யூஸ் பண்ண பார்க்கணும். தூக்கி தூக்கி திரும்பி ஒன்று பண்ண அதை ரிப்பேர் பண்றதுக்கு நம்ம சோம்பல் தரப்பட்டு அடுத்தது டக்கு டக்குன்னு வாங்கிடுறோம். இப்போ வேற நிறைய சேல ஆஃபர்ல போடுறாங்க, டக்குன்னு வாங்கிடுறோம்.
3: அதை மாதிரி பண்ணாம வந்துடுது, அந்த மாதிரி எல்லாத்தையும் வெளியில போட்டுடலாம், புதுசு வாங்கிக்கலாங்கிறது. அதனால கார்பேஜ் தான் சேர்றது, இதனாலயும் பாதிப்பு நிறைய,
4: அதனால நிறைய வேஸ்டேஜ் எல்லாம் வருது. சோ அதுல இருந்து வர எமனேட் ஆற அந்த கேசஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணா கூடுமான ரீசைக்ளிங் பண்றது ரொம்ப நல்லது. அது ஒரு மெரிய ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நான் ஃபீல் பண்றேன்.
2: ஆமா, முக்கியமா இந்த பிளாஸ்டிக் நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா, பாலித்தீன் கவர்ஸ் இதெல்லாம். இப்போ ரீசெண்டா எங்க வீட்டுல நம்ம சென்னை
4: மாநகராட்சியில
2: இருந்து முனிசிபாலிட்டில இருந்து நம்ம ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து ஒரு பேக கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த பேக்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி மக்காத ஐட்டம்ஸ், அதாவது பிளாஸ்டிக்ஸ், உடஞ்சு போன பிளாஸ்டிக், மத்த ஐட்டம்கள், கிளாஸ் இல்ல பிளாஸ்டிக்ஸ், இந்த பிளாஸ்டிக் கவர்ஸ், பேப்பர்ஸ், இது எல்லாத்தையும் நம்ம வந்து எல்லாத்தையும் ஒன்னா போட்டு ஒரே குப்பையா கொண்டு போய் எரிஞ்சு விடுறோம். அதனால என்ன ஆகுதுன்னா, இந்த பிளாஸ்டிக்கு வந்து அழிக்கவே முடியாது. இட் டேக்ஸ் லாங்,
4: ஆயிரம் வருஷம் ஆகும்னு சொல்றாங்க
2: ரொம்ப. அதனால என்ன ஆகுது, நம்மளுக்கு இந்த பொல்யூஷன் எல்லாம் உண்டாருது. அதனால நான் அவங்க வந்து பிரிச்சு இந்த கவர்ல போட்டு வைங்க, எவ்ரி 15 டேஸ்ல நாங்க வந்து அதை எடுத்துன்னு போறோம். அதுக்கு கூட என்னன்னா, நம்ம நல்லபடியா கவர்ஸ் எல்லாம் கொடுத்தோம்னா அவங்க வே பண்ணி அதுக்கு உண்டான காசு கூட கொடுக்குறோம்னு சொல்றாங்க. வெதர் வி டேக் இட் ஆர் நாட், தட் இஸ் அனதர் திங். பட் அந்த அளவுக்கு இப்போ அவேர்னஸ் ஜாஸ்தியா இருக்கு. பட் பீப்புள் ஷுட் கோஆபரேட் வித் முனிசிபாலிட்டி அண்ட் கார்பரேஷன். அதனால அந்த மாதிரி நம்ம பண்ண ஆரம்பிச்சோம்னா இந்த மக்கர ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து எப்படி அதை டிஸ்போஸ் பண்ணலாம் அப்படிங்கறதுக்கு நிறைய இப்போ வழிமுறைகள் எல்லாம் நிறைய வந்திருக்கு. அதனால எல்லாரும் தயவு செய்து இந்த பிளாஸ்டிக்கு அந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் தனியா, மக்கர் ஐட்டம்ஸ் தனியா, நம்ம வீடுகளே தனித்தனி கவர்ல போட்டு வந்தா அந்த யார் குப்பை எடுத்துன்னு போறாங்களோ அவங்களுக்கு கரெக்டா கொண்டு போய் கொடுத்துட்டோம்னா அதை எந்த அளவுக்கு ரீசைக்கிள் பண்ணலாங்கிறது கவர்மெண்ட்ல தேர் ஆர் லாட் ஆஃப் ப்ராசஸ் கோயிங் ஆன். அதுக்கு வந்து அவங்க யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு நம்ம பொதுமக்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கணும்.
1: அதுக்கப்புறம் இந்த எலக்ட்ரானிக் வேஸ்ட் தூக்கி போடுறத பத்தி சொன்னீங்க. நமக்கு செல்போன் ஏதாவது கெட்டு போயிடுச்சுன்னா உடனே ரோட்ல கொண்டு தூக்கி போட்டுடுறோம், இல்ல அப்படியே அப்படியே வெளியில எங்கேயா போட்டுடுறோம். இதுக்கு பதிலா அதை கொண்டு அதே கடையில இதுக்குன்னு ஒருத்தர் இருப்பாங்க, இந்த பழைய கெட்டு போன மாதிரி உடஞ்சு போன செல்போன் எல்லாம் அவங்களே சேர்த்து வச்சுக்கிட்டு அதுல இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸ வந்து திருப்பி அதை யூஸ் பண்ணி புது செல்போனுக்கு பயன்படுத்துவாங்க. அது அந்த மாதிரி பண்ணா இன்னும் பெட்டரா இருக்கும் நான் ஃபீல் பண்றேன் இல்லையா?
2: கரெக்ட், உங்க பாயிண்ட் ரொம்ப கரெக்ட்.
4: எதுவுமே மேக்ஸிமம் யூஸ் பண்றதுதான் நம்ம நம்மளோட பூமிக்கு செய்யற பெரிய கைமாறு. அதுதான்
3: இந்த விஷயங்கள்லாம் பாதி மக்களுக்கு தெரியாத போயிடுறது. அதை தெரிய வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு இது, இந்த ரேடியோ இதெல்லாம் பேசி கேட்டு இருந்தாதான் மக்களுக்கும் தெரியும், இதை பத்தி தெரிய வரும்.
2: இதுக்குதான் நீங்க உங்க மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கெல்லாம் காலேஜ்ல படிக்கும் போது எங்களை சுத்தி இருந்த எங்க ஏரியாவை சுத்தி இருந்த கிராமங்கள்லாம் எங்க காலேஜ்ல அடாப்ட் பண்ணிப்போம். அடாப்ட் பண்ணிட்டு அங்க போய் இந்த மாதிரி என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ், அவங்களுக்கு தெரியாத விஷயங்கள் சொல்லி கொடுத்து எப்படியெல்லாம் டெவலப் பண்ணலாம் அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி நீங்களும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பக்கத்துல இருக்கிற கிராமங்கள் எல்லாம் அடாப்ட் பண்ணிட்டு, அல்ல ஸ்லம்ஸ் எல்லாம் அடாப்ட் பண்ணிட்டு அங்க போய் இந்த மாதிரி விவரங்கள்லாம் சொல்லி எந்த அளவுக்கு அவங்க ரொம்ப நீட்டா அந்த இடத்த வச்சுக்க முடியும், என்னென்ன மாதிரியான தொழில்கள் பண்ணலாம், இந்த மாதிரி சாமானங்களை வச்சிருந்து இன்னும் ரீசைக்கிள் பண்ணி எப்படி எப்படி தொழில்கள் பண்ணலாம், கை தொழில்கள், பேப்பர் எல்லாம் அரைச்சு கூழ் பண்ணி அதுல பொம்மைகள் பண்ணலாம், அதுல பேப்பர் பேப்பர் பிளேட்ஸ் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் நீங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஏஜ்லயே நீங்க போய் இந்த மாதிரி எல்லாம் அவேர்னஸ் அவங்களுக்கு கிரியேட் பண்ணீங்கன்னா அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
4: இது தவிர இப்ப நிறைய இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் பண்றதுக்கு இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் நிறைய இருக்காங்க. அவங்களுக்கு கவர்மெண்ட் நிறைய ஹெல்ப்பும் பண்றாங்க. சோ அந்த மாதிரி குரூப், அந்த மாதிரி இவாள எல்லாம் அவங்களுக்கும் இது ஒரு பெரிய இன்கம் ஆகும். இந்த மாதிரி நிறைய கைவினைகள், கைவினை பொருட்கள் எல்லாம் பண்றதுக்கு அவங்களுக்கு அது ஒரு சான்ஸ் கிடைச்சு, அதுல இருந்து அவங்க ஒரு இன்கம் அவங்க கெயின் பண்றாங்க. ரீசைக்கிளிங்னே எக்ஸ்க்ளூசிவா ஒரு யூனிட்டோ ஏதோ வச்சு அதுல இருந்து அவங்களுக்கு ஒரு தொழில் மாதிரி அதை ஏற்பாடு பண்ணி விடலாம்.
1: அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தர் சொன்னாங்களே உங்களுள்ள, அதுல நீங்க சொன்னீங்க ஒரு நாளைக்கு நிறைய ஸ்பீஷிஸ் அனிமல்ஸ் விலங்குகள் செத்து போயிட்டு இருக்கு.
3: நாளைக்கு கிட்டத்தட்ட 50 மினிமம் ஒரு 50 ஸ்பீஷிஸ் ஆகுது நிச்சயமா அது
1: செத்து போயிடுறதுன்னு. இதுக்கே எப்படின்னா கண்டிப்பா இது நம்மளையும் ஒரு 100 வருஷத்துல பாதிக்கும்.
2: போக போக நிறைய பாதிப்புகள் உண்டாகும். இப்போ இந்த குளோபல் வார்மிங்னால ஆக்சுவலா என்ன ஆயிட்டு இருக்குன்னா, ஆர்டிக் சர்க்கிள் எல்லாம் உங்களுக்கு எல்லா ஐஸ் எல்லாம் உருகின் இருக்கு. அப்படி உருகிறதுனால நம்மளுக்கு நிறைய கிளைமேட்டிக் சேஞ்சஸ் நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த அதனால என்ன ஆகுதுன்னா, இப்போ உங்களுக்கு இந்த கடலோட மட்டம் வந்து ஜாஸ்தி ஆகின்னு போறது. ஆனா என்ன ஆகுதுன்னா, இந்த குளோபல் வார்மிங்னால இங்க எமினேட் ஆற இந்த வெஹிக்கல்னால எமினேட் ஆற மீத்தேன், அப்புறம் கார்போஹைட்ரேட், கார்பன் டை ஆக்சைடு, அண்ட் தென் ஆல் திஸ் வாயுக்கள் எல்லாம் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு இதுல அட்மாஸ்பியர்ல தங்கி போயிடுறது. அது தங்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு நம்மளுடைய சர்ஃபேஸ் ஸ்பேஸ் சர்ஃபேஸ் வந்து ரொம்பவே பாய்சன் ஆயிடுது. அந்த மாதிரி ஆனதுனால என்ன ஆகுது, சரியான கிளவுட் ஃபார்மேஷன் இருக்க மாட்டேங்கிறது. அதனால என்ன ஆகுதுன்னா, உனக்கு கடல் வந்து எப்பவுமே சூடாயிடுறது. சூடாக என்ன ஆகுதுன்னா, கடல்ல வாழக்கூடிய நிறைய ஸ்பீஷிஸ் டெய்லி செத்து போயிட்டு இருக்கு. கோரல்ஸ் எல்லாம் ரொம்பவே டேமேஜ் ஆயிட்டு இருக்கு கடல்ல. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள்.
3: இதெல்லாம் மரம் நடலாம் ஒண்ணு
4: கண்டிப்பா,
2: நிறைய மரங்கள். அதாவது மெயின் ரோட்ல ஒன்னு மரங்கள் நட முடியலன்னா கூட, அங்கெல்லாம் டிராபிக் ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு சொன்னா கூட, குறுக்கு ரோடுகள்ல எல்லாம் நம்ம வீடுகள் எங்க ஜாஸ்தி இருக்கு அந்த இடங்கள்ல நிறைய ரோடுகள்ல மரங்கள் இல்ல. முந்தியெல்லாம் அவென்யூன்னு சொல்லுவாங்க. அவென்யூன்னு சொன்னாலே என்ன அர்த்தம், நிறைய மரங்கள் இருக்கக்கூடிய ரோடுகளை தான் நம்ம அவென்யூன்னு சொல்லுவோம். அப்படி நிறைய அவென்யூக்கள் இருந்தது முந்தி, ஆனா இப்ப எதுவுமே இல்ல. அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி அபார்ட்மெண்ட் ஆயிட்டுங்கிறதுனால ஒரு காரணம் சொல்றோம். ஆனா இதுலயும் வந்து எப்படி மொட்டை மாடியிலேயே நம்ம செடிகள் வளர்த்தலாம், பால்கனியில வளர்த்தலாமே, பால்கனியில நம்ம நிறைய செடிகள் வளர்த்தலாம். இது அவங்கவுங்களை பொறுத்த மட்டும் கொஞ்சம் நம்மளை சுத்தி கிரீன் பண்ணிருந்தோம்னா, இது ஒவ்வொருத்தரும் பண்ண ஆரம்பிச்சோம்னா இதோட இஃபெக்ட் வந்து ரொம்ப நிறைய இருக்கும்.
4: இது தவிர ஒரு இது வந்து இப்ப நம்ம வந்து எலக்ட்ரானிக் இது கரண்ட் எல்லாம் நிறைய நம்ம யூஸ் பண்றோம், அதை கொஞ்சம் ஓரளவு கன்சர்வ் பண்ண ட்ரை பண்ணலாம். மெயினா அன்பிளக், நம்ம சொருகிட்டு நம்ம ஸ்விட்ச் போட்டாதான் நமக்கு கரண்ட் வருதுன்னு நம்ம சொல்றோம். நம்ம அதை அன்பிளக் பண்றது வந்து எப்பயுமே அதை ஒரு ஹேபிட்டா வச்சுக்கணும். அதே மாதிரி அன்வான்டா ஃபேனு லைட் எல்லாம் இது பண்ணாம வேணான்னா வேணுங்கிறச்ச போட்டுட்டு வேணாங்கிறச்ச அணைச்சிடணும். அதெல்லாம் ஒரு ஹேபிட்டா வச்சுட்டோம்னா லைஃப்ல அதுவே நிறைய இந்த ஒரு எர்த் டேன்னு ஒண்ணு, எர்த் ஆர்னு ஒண்ணு, ஒரு 9:00 அந்த மாதிரி கான்செப்ட் எல்லாம் ரெகுலரா மந்த்லி ஒன்ஸ் இல்ல வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது, அது நிறைய அந்த மீடியா வந்து மேக்சிமம் மக்களை கவர்ந்துடும். அதுல அந்த அட்வர்டைஸ் பண்ணி பண்ணி பண்ணி பண்ணி பண்ணி சொல்ல சொல்ல உங்களுக்கு என்ன ஆகும், எல்லாருக்கும் இதை பத்தின விவரம் தெரிய வந்துடும். அதை ரெகுலரா பண்ணினா டெஃபினட்டா எல்லாருக்கும், இப்ப மக்களுக்கு எல்லாருக்குமே
2: கரெக்ட். அதே மாதிரி நம்ம வீடுகள்ல வந்து இந்த குண்டு பல்புன்னு சொல்றோம் இல்லையா, அந்த பல்புக்கு பதிலா நம்ம டியூப் லைட் யூஸ் பண்றது ரொம்பவே நல்லது.
3: பவர் சேவிங்,
2: லாட் ஆஃப் ஹீட் அந்த பல்பு, அதனால அது நம்ம யூஸ் பண்றதை விட நம்ம டியூப் யூஸ் பண்றது ரொம்ப நல்லது.
1: அப்புறம் இவ்ளோ பேசியிருக்கோம் நம்ம, இப்போ நம்ம நேயர்களுக்கு நீங்க ஒரு ஒருத்தரா என்ன சொல்ல விரும்புறீங்க?
2: நான் என்ன பொறுத்த மட்டும், நம்ம ஒரு ஆம் ஜனதா லெவல்ல, நம்ம சாதாரண ஒரு மனுஷன்ற லெவல்ல நம்ம என்ன பண்ண முடியும் டே டு டே லைஃப்ல அப்படின்னா, நம்ம வீட்டுல இருக்கிற குப்பைகளை பிரிச்சு மக்கிற குப்பை மக்காத குப்பைன்னு பிரிக்கணும். ஃபர்ஸ்ட் திங் இன்சைட் த ஹவுஸ். அவுட்சைட் த ஹவுஸ் நீங்க வரும்பொழுது செடி மரம் கொடிகள் வளர்க்கறதுக்கு ட்ரை பண்ணணும். உங்க வீட்டை சுத்தி மரங்கள் செடிகள் இருக்க மாதிரி பாத்துக்கணும். இதனால நம்ம வீட்டை சுத்தி நம்ம குளிர்ச்சியா வச்சுக்க முடியும் அப்படிங்கறச்சே, அது ஒவ்வொரு வீட்லயும் நடக்கும்போது அந்த ஏரியாவே நல்லா இருக்கும். சோ நம்ம ரோடுகள்லயும் குப்பை இல்லாம பாத்துக்கணும். அதுக்கு நம்ம அசோசியேஷன் எல்லாம் ஃபார்ம் பண்ணலாம். நம்ம ஆனா ஆக்டிவா வேலை பண்ணணும். நம்ம ரோட்ல குப்பை இல்லாம பாத்துக்கணும். நிறைய செடி மரங்கள் ரோட்லயும் வளர்க்கறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். அதே மாதிரி வீட்டுல இந்த குண்டு பல்ப் யூஸ் பண்றது போல நம்ம
1: எனக்கு
4: ரொம்ப இம்பார்ட்டண்டா படுறது இந்த யூசேஜ் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் தான். அதை கொஞ்சம் மேக்சிமம் நம்ம குறைக்க பாக்க பாக்க நமக்கு டெஃபினட்டா நிறைய அந்த பொல்யூஷன்ல இருந்து நம்ம காப்பாத்திக்க முடியும். மெயினா அந்த ஹெல்த் ஹசார்ட்ஸ் ரொம்ப எல்லாருக்கும் இந்த வீசிங் ட்ரபிள் வருது, நிறைய ஹெல்த்ல ப்ராப்ளம் வருது. அட்லீஸ்ட் அதுக்காகவாது நம்ம வந்து கொஞ்சம் அந்த வெஹிக்கிள்ஸ் வந்து ஆட்டோமொபைல் இது வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறது வந்து ரொம்ப நல்லது. பூல் பண்ணி பண்ணணும், அதுதான் என்னோட கருத்து.
1: தேங்க்யூ மேடம், தேங்க்யூ மீனாட்சி மேடம், ரொம்ப அழகா நமக்கு சில கருத்துக்கள்லாம் சொன்னாங்க. சந்திரா மேடம், நீங்க என்ன சொல்ல விரும்புங்க நம்ம பொதுமக்களுக்கு?
3: எனக்கு முக்கியமா படுறது இந்த வாகனங்கள் வந்து நிச்சயமா அதுல ஏதாவது ஒரு மாற்றம் கொண்டு வரணும். அந்த மாற்றம் ஏற்பட்டுதுன்னா, இப்ப மெயினா தெருக்கள்ல பார்த்தா வாகனங்களோட எண்ணிக்கை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதுல ஏதாவது ஒரு மாற்றம் கொண்டு வந்து அதுக்கு ஒன்று நிச்சயமா நடக்க நடைமுறையில கொண்டு வந்து பண்ணினா அது ஒரு சாத்தியமாகும்னு தோணுது. இந்த பொல்யூஷன்னால தண்ணியில மெயினா இதனால வந்து அந்த செத்து போறதெல்லாமும் கொஞ்சம் அதுவும் நம்ம பாதிப்பு ஏற்படாத இருக்கும். உடம்புக்கும் இது வந்து நிறைய நல்ல இது விஷயம், வியாதிகள் குறைய ஆரம்பிக்கலாம். அதனால எனக்கு அதுதான் தோணுது.
1: நீங்க நிறைய கருத்துக்கள் சொன்னீங்க, நான் என்ன கருத்துக்கு

0: சொல்ல விரும்புறேன்னா, ஒரு ஆர்ஜேவா இருந்துட்டு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, பக்கத்துல எங்கேயா போகச்ச எதுக்கு நம்ம ஒரு வண்டி எடுத்துக்கிட்டு போனோம், பக்கத்து கடை பக்கத்து கரிகா கிடைக்கலாம், நம்ம நடந்தே போலாம், இல்ல சைக்கிள் கூட யூஸ் பண்ணலாமே,
1: நம்ம ஒரு எக்ஸசைஸாவும் இருக்கும் நமக்கு.
0: தேங்க்யூ, நம்ம ஷோக்கு வந்து நீங்க உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு.
2: தேங்க்யூ.
1: தேங்க்யூமா.
0: ஓகே, இப்ப நம்ம நேயர்கள்கிட்டேன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேங்க குளோபல் வார்மிங் பத்தி. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நாங்க நம்புறோம். இனிமேல் அது குளோபல் வார்மிங்கை தடுக்கிறதுக்கு முயற்சிகள் எடுப்போம். இந்த நல்ல கருத்துடன் உங்களிடம் விடை பெறுவது உங்கள் பவானி,
2: ராஷ்மிகா,
3: சப்னா
0: ஃப்ரம் ஃபர்ஸ்ட் எம்ஏ பிராட்காஸ்ட் கம்யூனிகேஷன்.
3: பாய்.

0: ஹலோ சென்னை,
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது
2: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
3: என்னங்க என்னங்க, மணி 9:30 ஆச்சு, நாளைக்கு ஜீவாக்கு ஸ்கூல் வேற, இன்னும் டிவி பாக்குறான், கொஞ்சம் அவனை தூங்க வைங்க.
4: சரி சரி, டே ஜீவாகண்ணா டைம் மாறுது, தூங்கணும். நாளை ஸ்கூல் இருக்கு, நாளைக்கு டிவி ஆஃப் பண்ணு.
5: டாடி ப்ளீஸ் டாடி, ஸ்பைடர்மேனோட ஃபேவரட் சூப்பர் ஹீரோ, இந்த லாஸ்ட் சீன் மட்டும் ப்ளீஸ்.
4: டே காத்தால பார்த்ததானே, எத்தனை தடவை பாப்பேன்.
5: பட் டாடி, ஹீஸ் மை ஃபேவரட் ஹீரோ டாடி, நானும் பெரியவனானே அப்படியே ஆயிடுவேன் பார். டிஷ்கேம் டிஷ்கேம்.
4: சரிடா, அதுக்கு தூங்கினாதான் ஸ்ட்ரெங்த் வரும்
5: டாடி.
4: என்னடா
5: டாடி, நீங்க ஏன் சூப்பர் ஹீரோ இல்ல?
4: யார் சொன்னா சூப்பர் ஹீரோ இல்லன்னு?
5: அண்ணா நீங்க சூட் போடல, உங்களால பறக்கவும் முடியாது, அப்ப நீங்க எப்படி சூப்பர் ஹீரோ?
4: நம்ம சக்தியை மீறி அடுத்தவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணாலே நம்ம சூப்பர் ஹீரோ தான். நம்ம சூப்பர் மேனாவோ இல்ல பேட்மேனோ தான் இருக்கணும்னு தேவையில்லம்மா. நம்ம சுத்தி இருக்கவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாலே நீயும் சூப்பர் ஹீரோ, நானும் சூப்பர் ஹீரோ தான்.
5: நிஜமாவா டாடி? அப்ப நானும் சூப்பர் ஹீரோவா?
4: கண்டிப்பா. இப்ப சூப்பர் ஹீரோ தூங்க போனோம்.
5: ஓ, குட் நைட்.
6: Not all superheroes wear capes or shoot lightning bolts. Some superheroes make sure the surrounding environment is clean and safe. Some make sure the people of society are safe and sound. From the women to the children and even the animals. Some heroes take up life-risking jobs, not even knowing whether they'll return for their next supper. And some heroes do the right thing for the country by paying taxes, reporting if there's anything wrong, and taking care of themselves and their family without causing any nuisance. We don't all need capes, or we don't all need to be able to fly. All we need is the will to be a hero, and you are one. Join organizations like Blue Cross, PETA, Banyan, EFI, CRY, and other such organizations, and you will be a superhero to men. This PSA was brought to you by MOP Community Radio Station 107.8 FM. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இன்றைய கம்ப்யூட்டர் உலகத்திற்கு ஏற்ற வகையில் பெண்களை சூப்பர் உமனாக மாற்ற எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெண்களுக்காக வழங்கும் ஒரு சூப்பர் நிகழ்ச்சி தான் பெண்ணே உனக்காக.
1: ஹாய், ஹலோ, வணக்கம் நேயர்களே, நான் உங்க ஆர்ஜே ஈஸ்வரி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இன்னைக்கு நம்ம உடலில் நலமான நிகழ்ச்சியில அழகு குறிப்புகள் சில பத்தி தெரிஞ்சுக்கோங்க. சில பேருக்கு வந்து அவங்களோட முகத்துல உடல்ல வந்து நிறைய தேமல் வந்திருக்கும். அந்த மாதிரி தேமல் வந்தவங்க வந்து என்னென்ன பண்ணணும்னா, 4 பல் வெள்ளை பூண்டு எடுத்துக்கிட்டு அதோட வெத்தலை பாக்குறதுல வெத்தலையை சேர்ந்து கசக்கி பிழிஞ்சு, அதை கசக்கி பிழிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சாறு வரும் பாத்தீங்களா, அந்த சாந்தை எடுத்து உங்களோட தேம்பல் இருக்கிற இடத்துல முகத்திலயும் அந்த உடல்லையும் சேர்த்து வந்தீங்கன்னா அந்த தேம்பல் வந்து மிக சீக்கிரமா வந்து மறைஞ்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. அது மறைறது மட்டும் இல்லாம உங்களுடைய உடலுக்கு வந்து அது இன்னும் பளபளப்பை கொடுக்கும் அப்படின்னும் சில மருத்துவர்கள் கூறுகிறார்கள். மாதிரி தேமல் இருக்கவங்க வந்து நான் சொன்ன இந்த டிப்ஸ் வந்து பயன்படுத்தினீங்கன்னா உங்களுடைய தேமலும் அழிஞ்சிடும், உங்களுடைய உடலும் வந்து மிகவும் பளபளப்பாக மினிமிக்கும் அப்படின்றது வந்து உறுதி. அடுத்த டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, சில பெண்களுக்கு வந்து அவங்களுடைய முகத்துல வந்து மீசை வளரும். அது பாக்குறதுக்கு ரொம்ப கொடுமையா இருக்கும். அந்த மீசை வளர அவங்க வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி மீசை வளர்றவங்க வந்து என்ன பண்ணோம்னா, அவங்க எல்லாரும் வந்து கோரை கிழங்கு, வசம்பு, பூலாங்கிழங்கு, கஸ்தூரி மஞ்சள் இந்த நாளத்தையும் வந்து நல்லா அரைச்சு ஒரு மாவு மாதிரி செஞ்சுக்கணும். அந்த மாவு வந்து அவங்க குளிக்க போகும்போது பூசி குளிச்சாங்கன்னா அவங்களோட உடல்ல இருக்க அந்த அன்வான்ட் ஹேர் எல்லாமே வந்து விழுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. பெண்கள் வந்து அந்த மீசை வச்சிருக்காங்க அல்லது ரொம்ப அன்வான்ட் ஹேர் அப்படி இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றவங்க வந்து இந்த டிப்பா வந்து பயன்படுத்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புவோம். பாத்தீங்கன்னா, கேரட் உருளைக்கிழங்குக்குலாம் அது நம்ம சாப்பிடவும் இருக்கா, அந்த கேரட் உருளைக்கிழங்கு வச்சு நம்ம ஒரு நல்ல பியூட்டி டிப் பண்ணலாம். அந்த கேரட் உருளைக்கிழங்கு இருக்கு பாத்தீங்களா, அது ரெண்டுத்தையும் வந்து நல்லா அரைச்சு ஒரு மாவு மாதிரி எடுத்துக்கணும். அந்த மாவு வந்து நம்மளோட ஃபேஸ்ல இல்ல பாடியில எங்க வேணுமோ அங்க வந்து அப்ளை பண்ணிக்கிட்டே நீங்க ஒரு 1/2 hour கழிச்சு வந்து நீங்க கோல்ட் வாட்டர்ல வந்து வாஷ் பண்ணீங்கன்னா உங்களோட முகம் வந்து ரொம்ப பளபளப்பா இருக்கும் அப்படின்னு வந்து நல்லா ஒரு பொலிவு கூடும் அப்படின்னு வந்து மருத்துவர்கள் சொல்றாங்க. இந்த டிப் வந்து உங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு யூஸ்ஃபுல்லான டிப். சில பெண்கள் பாத்தீங்கன்னா அவங்க அழகா இருப்பாங்க, டார்க்கா இருப்பாங்க, ஒயிட்டா இருப்பாங்க, ஆனா அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்க உதடுகள் வந்து அழகா இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. இது ஒரு நேச்சர் தானே, இது எல்லாமே பெண்களுக்கு உண்டான நேச்சர் தானே. அந்த மாதிரி ஃபீல் பண்றவங்க வந்து என்ன பண்ணணும், அவங்களோட உதடுகள் வந்து ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்க தினமும் வந்து நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி சந்தனம், பன்னீர் இது ரெண்டுத்தையும் வந்து நல்லா தேய்ச்சு அவங்களோட அந்த உதட்டு மேல வந்து அப்ளை பண்ணிக்கிட்டு அவங்க காலையில எழுந்திரிச்சு அதை வந்து கழுவுனாங்கன்னா அவங்களோட உதடு வந்து நல்லா அழகா சிவந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மருத்துவர்கள் சொல்றாங்க. ட்ரை பண்ணி பாருங்க, இட் மே பி ஃபேவர் ஃபார் யூ. சில பெண்களை பாத்தீங்கன்னா கழுத்துல வந்து ரொம்ப கருப்பா இருக்கும், அது வந்து வெயில் படுறதுனால அவங்களோட கழுத்து பகுதி எல்லாமே வந்து கருப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம அவங்க வந்து நிறைய ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது நிறைய கருப்பான வளையங்கள் எல்லாம் வந்திருக்கும். அந்த மாதிரி வளையங்கள் வந்தவங்க எல்லாம் என்ன பண்றீங்கன்னா, இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாம் அவங்களோட கழுத்தை வந்து நல்லா பசும் பால் போட்டு கழுவணும். அது மட்டும் இல்லாம புதினா, எலுமிச்சை பழம் இது மூத்தையும் சேர்த்து டெய்லியும் அப்ளை பண்ணிட்டு வந்திருந்தாங்கன்னா உங்க கழுத்துல இருக்க அந்த கருமையான வளையங்கள் எல்லாமே வந்து நீங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு அழகு நிபுணர்கள் எல்லாம் சொல்றாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. என்ன நேயர்களே, நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்க மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இதெல்லாம் வந்து உங்களுடைய உடலை வந்து மிகவும் அழகு சேர்ப்பவை ஆகும். இதெல்லாம் ட்ரை பண்ணி இதெல்லாம் உபயோகித்து நீங்கள் அழகாகவும் மிகவும் சிறப்பாகவும் நல்ல உடல் ஆரோக்கியத்துடனும் வாழ வேண்டும் என்று விரும்பிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆட்சி ஈஸ்வரி. நன்றி, வணக்கம்.
0: ஹாய், ஹலோ, வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்க அஜய் ஈஸ்வரி. உடலே நலமா நிகழ்ச்சியில உங்களை எல்லாரையும் சந்திக்கிறது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னைக்கு நம்ம எம்ஓபி மெஸ் நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னைக்கு நம்ம எம்ஓபி மெஸ் நிகழ்ச்சியில பீட்ரூட் சூப்பை பத்தி தெரிஞ்சுக்க போறீங்க. நீங்க பீட்ரூட்னு சொன்னாலே நீங்க எல்லாம் நினைப்பீங்க, எனது பீட்ரூட் ஐயோ பீட்ரூட்னு சாப்பிட மாட்டேன், பீட்ரூட் பொரியலே எனக்கு பிடிக்காது, என்னோட பசங்களுக்கும் பிடிக்காது, அந்த மாதிரி நீங்க எல்லாரும் நினைப்பீங்க. ஆனா பீட்ரூட்டோட மகத்துவ பத்தி நீங்க தெரிஞ்சிட்டீங்களா, இந்த பீட்ரூட்டை விட ஒரு பெஸ்ட் வெஜிடபிள் இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு உணர்வு வரும். ஆமாங்க, பீட்ரூட்ல வந்து நிறைய விட்டமின்ஸ் இருக்கு, மினரல்ஸ் இருக்கு. பீட்ரூட் வந்து நம்ம உடல்ல இருக்க பிரெட் வந்து உற்பத்தி பண்ணுவோம். அது அந்த பீட்ரூட் சாப்பிட்றதுனால நம்மளோட உடல்ல இருக்க வேஸ்டான பிரெட் எல்லாம் நீங்கி புது பிரெட், அதாவது ஒரு தூய்மையான பிரெட், ஃப்ரெஷ் பிரெட் வந்து நம்மளோட உடம்புல வந்து உற்பத்தி ஆகும் அப்படின்னு பல டாக்டர்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். சரி, இன்னைக்கு நம்ம பீட்ரூட் சூப்பை பத்தி பார்க்கலாமா. பீட்ரூட் சூப் செய்வதற்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ் பீட்ரூட் 1/2 kg, உருளைக்கிழங்கு 4, கேரட் 2, வெங்காயம் 1, தக்காளி 200 கிராம், லவங்கம் பட்டை 1, மிளகு சிறிதளவு, உப்பு சிறிதளவு, தயிர் சிறிதளவு. இதுதாங்க பீட்ரூட் சூப் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். இந்த மாதிரி பீட்ரூட், உருளைக்கிழங்கு, வெங்காயம் எல்லாம் நம்ம வீட்லயே இருக்கிறதானே, சொல்ற மாதிரி ஈஸியா வந்து இந்த பீட்ரூட் சூப்பை செஞ்சு கொடுத்துடலாம். சூப் அப்படின்ற ஒன்று எது கொடுக்கறோம்னா, நம்மளால சாப்பிட முடியாத வெஜிடபிள்ஸ், அதாவது கசப்பு தன்மை இருக்கும் அப்படின்னு நினைக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம இந்த மாதிரி அரைச்சு சூப் மாதிரியோ அல்ல ஜூஸ் மாதிரி கொடுத்தா நம்மளோட குழந்தைகள் அல்லது வேலைக்கு போறவங்களுக்கெல்லாம் ஒரு ஈஸியா இருக்கும். அது ஒரு 5 மினிட்ஸ், ஒரு 5 செகண்ட்ஸ் ட்ரிங்க் பண்ணிட்டு அந்த ஜூஸை குடிச்சிட்டு நம்ம வந்து நம்மளோட வேலையை செய்யலாம். அப்போ நம்ம அந்த பீட்ரூட் சூப்பை எப்படி செய்யலாம் அப்படின்றதுக்கு செய்முறை பார்க்கலாம். முதல்ல ஒரு ஃப்ரெஷ் பீட்ரூட் எடுத்துக்கோங்க. அந்த பீட்ரூட்டோட தோலை எல்லாம் நல்லா அகற்றிட்டு பீட்ரூட்டை வந்து நல்லா ஒரு ஃப்ரெஷ் வாட்டரில் கழுவிட்டு அதை வந்து நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த பீட்ரூட் வந்து எது கட் பண்ணணும்னா, மேபி நம்ம அந்த சூப்பில் அதே வந்து நீங்கள் வந்து ஜூஸ் மாதிரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பீட்ரூட்டை வந்து மிக்சியில் போட்டு அரைக்கணும் அப்படின்ற ஒரு இது கட்டாயம் இருக்கும். ஜூஸ்னாலே அரைச்சி குடிக்கிறது தானேங்க. அப்படி அரைக்கும் போது நீங்கள் பெருசு பெருசாக கட் பண்ணிங்கன்னா அது வந்து சரியாக வந்து மிக்சியில் வந்து அரைக்க முடியாது. அதனால தான் நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணுறோம். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணுறதுனால நம்மளோட மிக்சியில் அதை போட்டு நம்ம அரைக்கும் போது அது வந்து சீக்கிரமாக அரைஞ்சிரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம மிக்சிக்கும் வந்து எந்த பாதிப்பும் இருக்காது. அந்த பீட்ரூட் எல்லாமே வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணணும், அவங்களோட வாய்க்குள்ளே போயிட்டு அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன கண்டென்ட் அதுக்குள்ளே போடுறோமோ, சர்க்கரையோ உப்போ காரமோ, அது வந்து அந்த வெஜிடபிள்குள்ளே வந்து நல்லா போய் சோக் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காகவும் தான் நம்ம வந்து அந்த வந்து சின்ன சின்னதாக கட் பண்ண சொல்கிறோம். ஸோ இப்போது அந்த பீட்ரூட்டை வந்து எடுத்து கழுவி அதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கட் பண்ண பீட்ரூட்டை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டு அதை வந்து கொஞ்சம் வெந்நீர் ஊற்றிக்கோங்க. வெந்நீர் ஊற்றி அதை நல்லா கொதிக்க விடுங்க. அதை வந்து நம்ம எதுக்கு கொதிக்க விடுறோம்னா, நம்ம அது கூட என்ன என்ன கண்டென்ட் ஆட் பண்ணுறோமோ வந்து அது வந்து நல்லா சோக் ஆகும் அப்படின்றதுனால அது கொதிக்க வைக்கிறோம். அது மாதிரி இல்லாமல் கட்டியாக இருக்கும் பீட்ரூட், அந்த மாதிரி கேரட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டியாக இருக்கும். அதை நம்ம கொதிக்க விட்டோம்னா சாஃப்டாக இருக்கும். நம்மளோட பல்ல கடிக்கும் போது கூட அது அதோட வலியெல்லாம் நம்மளுக்கு இருக்காது. அதனால தான் நம்ம அதை கொதிக்க விடுறோம். கொதிக்க விட்டதுனால அதோட விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் வந்து நம்மளோட அந்த சூப்லேயோ இல்லை அந்த ஜூஸ்லேயோ வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதனால நம்ம அதை கொதிக்க விடுறோம். இப்போ கொதிக்க விட்டதில் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டதுக்கு அப்புறமா உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு தோல் நீக்கிட்டு அதையும் மட்டும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது அப்புறம் கேரட், வெங்காயம் இது எல்லாத்தையும் வந்து நறுக்கி தனியாக ஒரு கப்பில் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த உருளைக்கிழங்கு, கேரட், வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மிக்சர் எல்லாத்தையும் சேர்த்து பீட்ரூட் போட்டு கொதிக்க வச்சுருக்கோம்ல, அந்த பாத்திரத்தில் எடுத்து போட்டுருங்க. எடுத்து போட்டுட்டு அது கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. இப்போ ஒரு 10 மினிட்ஸ் கொதிச்சதுன்னா அந்த கேரட், பீட்ரூட், வெங்காயம் மற்றும் உருளைக்கிழங்குல இருக்க எல்லா விட்டமின்ஸும் வந்து நல்லா கொதிச்சு அது வந்து நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு. எதாவது என்னென்னா அந்த பீட்ரூட், கேரட் எல்லாமே வந்து உடலுக்கு சக்தி சேர்க்கும் பொருட்கள். இது எல்லாத்தையும் சேர்க்கறதுனால இது வந்து இது பீட்ரூட் சூட் அப்படின்னு சொல்லாமல் ஒரு வெஜ் சூப் கூட சொல்லலாம் நம்ம. இந்த பீட்ரூட் சூப் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸில் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாங்க. இது ஒரு ஈஸியாக செஞ்சு முடிக்கிற ஒரு சின்ன சமையல் டிப் தான். இந்த மாதிரி பீட்ரூட் சூப்பெல்லாம் வந்து நீங்கள் உங்களுடைய குழந்தைகள் ஸ்கூல்லேருந்து வந்தாலும் இல்லை நீங்களே ஆஃபீஸ்லேருந்து வந்தாலும் வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு ஜூஸ் குடிக்கலாம் நீங்கள். இந்த மாதிரி பீட்ரூட் சூப், கேரட் சூப் இந்த மாதிரிலாம் எல்லாமே ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்க வெஜிடபிள்ஸ் தான். இதை வச்சு நம்ம வந்து ஒரு 5 மினிட்ஸில் சீக்கிரமாக குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். சரி, இந்த பீட்ரூட் சூப் வந்து நீங்கள் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
2: ஹாய், ஹலோ, வணக்கம் நேயர்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இன்னைக்கு நம்ம MOP மெஸ் நிகழ்ச்சியில பைனாப்பிள்ல என்னென்ன செய்யலாம், அதுல இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றத பாக்கலாம். பைனாப்பிள்ல என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பைனாப்பிள் கேசரி, பைனாப்பிள் ரசம், பைனாப்பிள் ஜூஸ், பைனாப்பிள் அல்வா, இந்த மாதிரி பல ஐட்டங்கள்ல பண்ணலாம். இதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பைனாப்பிள் ரசம். பைனாப்பிள் ரசத்துக்கு தேவையான பொருட்கள்: தக்காளி 5, பச்சை மிளகாய் 5, நெய் 2 தேக்கரண்டி, கடுகு 1 தேக்கரண்டி, இஞ்சி நறுக்கியது 1 துண்டு, சர்க்கரை சிறிதளவு, அன்னாச்சி 1, எலுமிச்சை 1, கொத்தமல்லி சிறிதளவு, துவரம் பருப்பு 100 கிராம், உப்பு சிறிதளவு. இம்முறை அன்னாச்சி பழத்தோலை நல்லா சீவிக்கிட்டு அதை 2 துண்டுகளாக நறுக்கிக்கணும். முதல்ல ஒரு பாதியை நல்லா சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுக்கணும். இன்னொரு பாதியை நல்லா ஜூஸ் வர அளவுக்கு துருவி வச்சுக்கணும். அதுக்கு தக்காளி பழத்தை நல்லா பிழிஞ்சிக்கிட்டு அதனோட ஜூஸை மட்டும் ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கணும். தக்காளி ஜூஸ் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சதுக்கப்புறம் பைனாப்பிள் நம்ம சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுக்கோம் இல்லையா, அது கூட சிறிதளவு தண்ணீர் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிக்கிற சமயத்தில் சிறிதளவு உப்பு, நறுக்கிய இஞ்சி துண்டுகள், பச்சை மிளகாய் இதுக்கும் எடுத்துக்கணும். இதை கொஞ்சம் கொதிக்க விட்டு தக்காளி ஜூஸ சேர்த்துக்கணும். துவரம் பருப்பு வேக வைத்து மசித்து அதில் துருவிய பைனாப்பிள் ஜூஸ் பிழிஞ்சு ரெண்டையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு இறக்கி வைக்கணும். கொதிக்க விட்டதுக்கு அப்புறம் நெய்யில் கடுகு தாளித்து கொட்டி எலுமிச்சை சாறு பிழிந்து கொத்தமல்லி சேர்த்தால் பைனாப்பிள் ரசம் ரெடி. நீங்க எப்பவுமே சாப்பிடுற ரசத்தை விட பைனாப்பிள் ரசம் வந்து உங்களுக்கு புதுமையா இருக்கும், புத்துணர்ச்சி தரும் வகையில இருக்கும். பைனாப்பிள் ரசம் உங்களுக்கு நல்லா ருசியா இருந்துச்சா? மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே பவானி. நன்றி, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கைதிகளும் மனிதர்கள் தானே. வாருங்கள் வாழ்வளிப்போம், சிறை தொழிலை ஆதரிப்போம்.
1: Produced and brought to you by MOP Community Radio 107.8.

0: யாழின் இசை, குழலின் ஓசை, மழலையின் குரல், இதுல எது ரொம்ப இனிமையா இருக்குன்னு கேட்டா நீங்களே மழலையின் குரல் தான் சொல்லுவீங்க. இந்த மழலையோட குரலை கேட்கறதுக்காகவே எம்ஓபி சமுதாய வானொலி பூஞ்சோலை நிகழ்ச்சிய வழங்குறாங்க.
1: வணக்கம் நேயர்களே, இது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே சுபஸ்ரீ. இன்னைக்கு நீங்க கேட்டுட்டு இருக்கிறது பேசு சென்னை பேசு நிகழ்ச்சி. இதுல பங்கேற்க வந்திருக்கிறவங்க கத்திவாக்கம் மேல்நிலை பள்ளி மாணவ மாணவிகள் கவி நிலவின், நளினி, முத்துசெல்வி, வேதவல்லி, அபி ஃபாத்திமா, யோகலட்சுமி.

0: இலக்கண தொண்டர், விடுதலை வீரர். எட்டயபுரத்திற்கு அருகில் உள்ள வட்டபிடாரம் என்னும் ஊரில் 1872 உலகநாதம் பிள்ளைக்கும் பிராமாயி அம்மையாருக்கும் மகனாய் தோன்றினார். இவர் கல்லூரி படிப்பை முடித்த பின் ஒட்டபிடாரத்தில் எழுத்தாளராக பணியாற்றினார். பின்னர் தந்தையின் அனுமதியுடன் திருச்சி சென்று சட்டக்கல்வி பயின்று 1896 சட்டக்கல்வி தேர்வு எழுதி வாவுசி வழக்கறிஞர் ஆனார். நம் நாட்டு கடலில் கப்பல் விட நமக்கு உரிமை இல்லை, உப்பு எடுக்க உரிமை இல்லை. இதை கண்டு வருந்திய வாவுசி நாவாய் சங்கத்தை தொடங்கினார். இவரது பேச்சை கேட்ட மக்கள் ஆங்கிலேயர்களுக்கு எதிரியாயினர், சிதம்பரனாரின் தொண்டர்களாயினர். ஆங்கிலேயர்களது வணிகத்தை இந்தியாவை விட்டு ஓட வைக்கும் என்பதே வாவுசியின் போராட்ட கொள்கையாகவும், அதன்படி அவர் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக கப்பல் நிறுவனம் ஒன்று ஏற்படுத்தி அதில் கப்பல் ஓட்டினார். அந்நிய துணி எரிப்பு போராட்டங்களில் கலந்து கொண்டார். அவரது போராட்டங்கள் பத்திரிகைகள் இதன் மூலமாக தமது போராட்ட உணர்வை அனைவருக்கும் உணர்வூட்டினார். நம் நாட்டுக்கும் மொழிக்கும் நன்மைகளை பலவற்றை செய்த வாவு சிதம்பரனாரின் பெயரும் புகழும் என்றும் இப்புவியில் நிலைத்திருக்கும். நாமும் அவர் காட்டிய வழியில் இன்று நம் நாட்டையும் மொழியையும் பேணி காத்திடுவோம். நன்றி, வணக்கம்.
1: அனைவருக்கும் வணக்கம். இன்று ஓர் அனாதையான ஆதரவற்ற சூழலில் ஓர் உருவம் என் மனக்கண் முன்னே தோன்றி மறைகிறது. விசும்பும் சத்தமும் உறும்பும் உறும்பலும் கேட்கின்றன. கண்ணை மூடி ஆழ்ந்தேன். யாரது, யாரது என தேடினேன். ஆம், அதே உருவம். கருப்பு கோட்டு, முறுக்கு மீசை, கனல் தெரிக்கும் அக்னி பார்வை கொண்ட உருவம். யார், யார்? அவரே பாரதியார். ரதத்தில் ஏறி பாரதமெங்கும் தம் கவித்திறனால் விடுதலை வேள்வியை வளர்த்தவர். இன்று தமிழனுக்காக தமிழன் மட்டுமே போராடுகின்ற அவல நிலைக்கு ஆளாகி உள்ளோம். ஆனால் இம்மரத்தமிழன் இந்தியாவின் ஏனைய அனைத்து மக்களின் சுதந்திரத்திற்காக போராடினார். பட்டி தொட்டி எங்கும் சோம்பி கிடந்த சொரணையற்ற மக்களை தம் பாட்டால் தட்டி எழுப்பினார். சம்பட்டையால் அடிப்பட்ட எக்கு போல பாமரன் படை வீரனானான். விடுதலை போராட்டத்தில் அனைத்து தரப்பினரையும் வீரநடை போட வைத்தான். ஆங்கிலேய நதிர்ந்தான். யாரடா பாரதி, அவனை பிடி என்றான். கிடைத்தானா பாரதி, உனக்கும் பெப்பே, உன் பாட்டனுக்கும் பெப்பே என்றான். சாதியை ஒழிக்க நினைத்த பாரதி அதை எங்கிருந்து ஆரம்பிக்க வேணும் என எண்ணி முதலில் குழந்தைகளிடம் இருந்து ஆரம்பித்தான். சாதிகள் இல்லை அடி பாப்பா, குலத் தாழ்த்தி உயர்த்தி சொல்லல் பாவம் என்றான். பெண் கல்வியை வலியுறுத்திய பாரதி ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்று எண்ணி இருந்து அவர் மாய்ந்து விட்டார். வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்று விந்தைய மனிதன் தலை கவிழ்ந்தார் என சாடினார். மேலும் ஆங்கிலேயனுக்கு மிரட்டல் விடும் பொருட்டு நம் இந்திய வீரர்களின் வலிமையை உணர்த்தவும், நம் இந்திய வீரர்களை உற்சாகப்படுத்தவும் அக்னி குஞ்சொன்று கண்டேன். அதை யாங்கோர் காட்டினில் பொந்தினில் வைத்தேன். வெந்து தணிந்தது காடு, தலையில் வீரத்தின் குஞ்சொன்று மூப்பென்று முண்டோ. தத்தி தருகிட தத்தி தருகிட தித்தோம், தத்தி தருகிட தத்தி தருகிட தித்தோம். யாமறிந்த புலவரிலே பாரதியை போல், கம்பனை போல், இளங்கோவை போல் இனிதங்கும் காணோம். நன்றி, வணக்கம்.
2: அனைவருக்கும் வணக்கம். நான் இங்கு பேச வந்துள்ள தலைப்பு மகளின் முன்னேற்றத்தை பற்றி. மாதர் போற்றும் மாந்தருக்கு மாலைகள் தர வேண்டும் என்று பாடினர் கவிஞர் பெருமக்கள். மங்கையராய் பிறப்பதற்கு நல் மாதவம் செய்திடல் வேண்டும் என்று கவிமணி கூறியுள்ளார். பெண்ணை தாயாக கருதி வந்த பாரத நாட்டில் பெண்கள் அடிமைப்பட்டும் கொடுமைப்படுத்தப்பட்டும் வருகிறார்கள் என்பது உண்மை. பெண்களை பெண்களே அழிக்கவும் முற்படுகிறார்கள் என்பது வேதனை. பெண்ணின் நிலை. புராதன காலத்தில் பெண்ணிற்கென பெருமை இருந்தது. அதனால் தான் தாய்நாட்டை நதிகளையெல்லாம் பெண்ணின் பெயர் கொண்டு அழைத்தார்கள். சங்க காலத்தில் பல பெண் புலவர்கள் வாழ்ந்தனர் என்பதிலிருந்தும் ஜான்சி ராணி, ராணி மங்கம்மாள் போன்ற மகளிரின் வீர வாழ்க்கையிலிருந்தும் பெண்கள் எல்லா துறையிலும் சிறந்து விளங்கினர் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் காலப்போக்கில் இது மாறியது. பெண்களின் மீதான அடக்குமுறை வளர தொடங்கியது. அடுப்பூதும் பெண்ணிற்கு படிப்பதற்கு என்ற கேள்வி வளர்ந்தது. பெண்கள் அடிமைப்படுத்தப்பட தொடங்கினார்கள். இன்றளவும் சமுதாயத்தில் பெண்களுக்கு இரண்டாம் இடமே தரப்படுகிறது. நடு இரவில் ஒரு இளம்பெண் தனித்து வீதியில் நடந்தால் நாட்டில் அமைதி நிலவுகிறது என்று ஏற்றுக்கொள்வதாக காந்தியடிகள் கூறினர். ஆனால் பட்ட பகலிலேயே பெண்களை சீரழிக்கும் கான்களை பற்றிய செய்திகள் வந்த வண்ணமே இருக்கிறது. அரசும் பல திட்டங்களை கொண்டு வந்து மகளின் முன்னேற்றத்தில் அக்கறை காட்டியுள்ளது. வரவேற்கத்தக்கது. மாநில அரசும் மத்திய அரசும் வரதட்சணை எதிர்ப்பு சட்டம், மகப்போர்கால உதவி சட்டம், தொழிற்சாலை வீதிகள் சாரத சட்டம், சம ஊதிய சட்டம் போன்ற சட்டங்களை உருவாக்கி மகளிர் முன்னேற்றத்தினை மகளிருக்கான 33% இட ஒதுக்கீடு தரவும் ஏற்பாடுகள் நடத்த வண்ணம் உள்ளன. நன்றி.
3: காடுகள் பாதுகாப்பு. காடுகள் நாட்டின் அரண் என்றார் சான்றோர்கள். அக்காடுகள் பாதுகாக்க மாநில

0: அரசும் மத்திய அரசும் அரும்பாடுபட்டு வருகின்றனர். காடுகளினால் கிடக்கும் நற்பலன்கள் ஒன்றல்ல இரண்டல்ல. காடுகளினால் நமக்கு உண்டாகும் பலன்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். காடுகளை பசும் பொன் என்று அழைத்தால் அதில் தவறில்லை. காடுகளின் பயனை அறிந்து நாம் மத்திய அரசும் வனத்துறையும் பாதுகாப்பு என்று ஓர் அமைப்பு சட்டத்தை நியத்தியுள்ளது. அரசாங்கத்திற்கு மட்டுமல்ல, காடுகளை பாதுகாக்கும் பொறுப்பு நம் யாவருக்கும் உண்டு. காடுகளே மழைக்கு முக்கிய காரணமாக விளங்குகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடர்ந்த மரங்கள் கொண்ட காடுகளே கருமேகங்களை குளிர்வித்து மழையாக பொழிகின்றனர். காடுகளில் உள்ள மரங்கள் வேர்கள் மண்ணில் உருவாகின்றனர். நன்றி, வணக்கம்.
1: சாலை விதிகளை கடைபிடித்தல். நாட்டின் ஒழுங்கு முறைக்கும் நடைமுறைக்கும் சட்ட ஒழுங்கை நாம் எவ்வாறு கடைபிடிக்கிறோமோ அதே போல் சாலை விதிகளையும் பின்பற்றுவது ஒவ்வொரு குடிமகனின் கடையாகும். விபத்துக்குள் ஏதும் நிகழா வண்ணம் ஏற்படுத்தப்பட்ட சட்டமே சாலை விதிமுறையாகும். சாலையின் நடுவே நடந்து போய் கொண்டிருக்கும் போதுதான் நான் எங்கு வேண்டுமானாலும் நடப்பேன், அது என் உரிமை என்று கூறி வாகனங்கள் செல்லும் பாதையில் நடந்து சென்றால் பெரும் உயிர் சேதம் ஏற்படும். சாலை விதிகளை பற்றி எண்ணி பாருங்கள். காவல்காரர்கள் கை காட்டி நமது வாகனத்தை நிறுத்தும் போது நமக்கு கோபம் வந்தாலும் நாம் சாலை விதிமுறைகளை அனுசரித்து போகத்தான் வேண்டும். அப்படி சாலை விதிகளை போலீஸ்காரரையும் அலட்சிப்படுத்தி விட்டு சென்றால் நம் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்று நினைத்து கொள்வதில் அயவில்லை. சுதந்திரம் உரிமை என்பதெல்லாம் தனி மனிதனை பெருந்த விஷயமில்லை, சமூகம் முழுவதிலும் அது பங்குண்டு. நம்முடைய சுதந்திரம் பிறருடைய சுதந்திரத்தால் குறுக்கிட வரையில் ஒரு தொல்லையும் இல்லை. ஆனால் இந்த வரம்பை தாண்டும் போதும் குழப்பம்தான் நிலவும். எடுத்துக்காட்டாக இசை பயிற்சிக்கான இரவு 12 மணி முதல் விடியற் காலை வரை பயிற்சியை நடுவிலேயே அல்லது வீட்டின் நடுவிலேயோ செய்தால் அது பிறர்க்கு தொல்லையைத்தான் தரும். அவர்களுக்கு வேண்டுமென்றால் எங்கேயானாலும் மலை அடிவாரத்தில் ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்களில் சென்று பயிற்சியை மேற்கொள்ளலாம். இவ்வாறு செய்யும் போது பிறரின் உணர்ச்சிகளின் மதிப்பு கொண்டு வகையிலும் அமையும். சாலை விதியே நம் எதிர்காலத்தின் தலைவிதி. இதனை நடைமுறைப்படுத்துவதே சிறந்த வழி. சாலை விதிமுறைக்கும் எதிர்மாறா நடத்தல் உயிர் இழப்பு தான் ஏற்படும். எனவே சாலை விதிகளை பிறப்பாற்றுவது அவசியமாகும். நன்றி, வணக்கம்.
0: தலைப்பு: குழந்தைகள் தின விழா. இந்தியாவின் ஒளிவிளக்காக திகழ்ந்த மாந்தருள் மாணிக்கமாக ஜவஹர்லால் நேரு பிறந்த நாளை குழந்தைகள் தினமாக நாம் கொண்டாடுகிறோம். இவ்விழா பாரத நாடெங்கும் ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்படுகிறது. பாரத நாட்டின் பிரதமராக திகழ்ந்த நேரு அவர்கள் தம் நாட்டு மக்களிடம் பேரன்பு கொண்டிருந்தார். குழந்தைகளிடம் கொண்டிருந்த பேரன்பு அளவிட முடியாதது. இதனை உணர்த்தும் வகையில் தன் பிறந்த நாளாகிய நவம்பர் 14 தேதியை குழந்தைகள் நாளாக கொண்டாட செய்தார். இவர் குழந்தைகளிடையே இருக்கும் போது தம் கவலை அனைத்தையும் மறந்து விடுவார். பள்ளி மாணவ மாணவியர் தத்தம் பள்ளிக்கூடங்களில் காலையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து கொண்டாடுகிறார்கள். விழாவிற்கு தலைமை தாங்குதல், சொற்பொழிவாற்றுதல், கலை நிகழ்ச்சிகள் நடத்துதல் முதலியன மாணவர்கள் மேற்பார்வையிலேயே நடைபெறும். ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு வழிகாட்டிகளாக நின்று பணியாற்றுவர். இதனால் மாணவர்களுக்கு இளம் வயதிலேயே செயலாற்றும் திறமை வளரும். 14/11/2000 அன்று எங்கள் பள்ளியில் குழந்தைகள் தின விழா நடைபெற்றது. அன்று காலை முதல் எங்கள் பள்ளி மாணவர்கள் விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்த வண்ணம் இருந்தனர். மண்டபத்தில் நேரு அவர்களிடம் படம் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. பள்ளி மாணவர்கள் பலர் நேரு அவர்களின் வரலாற்றையும் அவர் குழந்தைகளிடம் கொண்டிருந்த அன்பை பற்றி பேசியும் பாடல்கள் இசைத்தும் மகிழ்ந்தனர். மாறுவேட போட்டியும் நடைபெற்றது. பரிசுகளும் இனிப்பும் வழங்கப்பட்டன. எதிர்கால சமுதாயத்தை உருவாக்கும் ஆற்றல் பெற்ற மாணவர்களாகிய நாம் நேருவை போல் விளங்க வேண்டும். பிறரிடம் அன்பு கொள்ள வேண்டும். அறிவாற்றலுடன் சிறந்து வாழ வேண்டும். குழந்தைகளின் வருங்காலம் சிறப்புடைய வேண்டுமெனில் நேரு போன்ற ஆன்றோர்களின் வாழ்க்கை சிறந்த எடுத்துக்காட்டாக அமைய வேண்டும். எனவே நாம் இத்தகைய விழாக்களை ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடி பயன்பெற வேண்டும். நன்றி, வணக்கம்.
2: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பூமிகா. என பேச வந்த தலைப்பு என்னவென்றால் விடுதலை திருநாள். எங்கள் பள்ளியில் ஆண்டுதோறும் பல விழாக்களை கொண்டாடுகிறோம். விழாக்கள் பொது அறிவை வளர்க்கின்றன, நண்பனை உண்டாக்கின்றன. விழாக்கள் எவ்வாறு கொண்டாட வேண்டும் என்ற பயிற்சியை மாணவர்கள் பெறுவதற்கு துணை செய்கின்றன. பள்ளியில் கொண்டாடும் விழாக்களுள் விடுதலை திருநாளும் ஒன்றாகும். அவ்விழாவை பற்றி கட்டுரையில் காண்போம். பாருக்குள்ளே நல்ல நாடே நம் பாரத நாடே ஆங்கிலேயரிடம் அடிமைப்பட்டது. நாம் அப்போது பட்ட துன்பங்கள் ஏராளம். நம் நாட்டு தலைவர்கள் இரத்தம் சிந்தி சுதந்திரத்தை நமக்கு வாங்கி தந்துள்ளனர். இதற்காக காந்தியடிகள், நேரு சர்தார், வல்பால் படேல், கப்பலொட்டிய தமிழன் வாவூசி திருப்பு குமரன் போன்றோர் தம் உயிர் தந்து விடுதலை பெற்று தந்தனர். தண்ணி விட்டு வளர்த்து கண்ணீரால் காத்த விடுதலை நமக்கு 1947 ஆகஸ்ட் திங்கள் 15 கிடைத்தது. அந்நாள் முதல் நாம் விடுதலை திருநாளை சிறப்பாக கொண்டாடுகிறோம். விடுதலை நாள் விழா அன்று கோட்டையிலே கொடியேற்றம் நடைபெறுகிறது. அணிவகுப்புகள் நடைபெறுகின்றன. ஊர்வலங்கள் நடைபெறுகின்றன. பொதுக்கூட்டங்களில் தலைவர்கள் உரையாற்றுகின்றனர். நாடு உனக்கு என்ன செய்தது என்பதனை விட நீ நாட்டுக்கு என்ன செய்தாய் என்னும் கென்னையின் மேற்கோளை சொல்லி பெற்ற விடுதலை பேணி காக்க வேண்டும் என்பதை பலரும் அறிவித்துகின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் எங்கள் பள்ளியிலும் விடுதலை திருநாள் விழா கொண்டாடப்படுகிறது. இவ்வாண்டு மாவட்ட கல்வி அலுவலர் அவர்கள் விழாவிற்கு தலைமை தாங்கி தேசிய கொடியை ஏற்றி வைத்தது. மாணவர்கள் சில சுதந்திர வரலாற்றை நடித்து காட்டினார். மன்ற செயல நன்றிக்கு பின் நாட்டு பாடலுடன் கூட்டம் இனிது முடிந்தது. மாணவர்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது. பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவ வாணினும் நனி சிறந்தனவே என்னும் பாரதியின் பொன்மொழியை போற்றி பரப்பிடுவோம். அனைவரும் உழைத்து பாரதம் பாரினில் சிறக்க பாடுபடுவோமாக.
1: அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போது பேச வந்துள்ள தலைப்பு என்னவென்றால் உடற்பயிற்சி. நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் ஆகும். உடல் நோயற்று இருக்க வேண்டும் என்றால் நாம் அன்றாடும் உடற்பயிற்சி செய்வது இன்றியமையாதது ஆகும். உடற்பயிற்சி நமக்கு நோயற்ற வாழ்வை மட்டுமின்றி நம் உடலுக்கு வலிமையையும் அழகையும் தருகிறது. நம் உடலையும் மனத்தையும் வலிமையாக வைத்திருக்க உதவுவது உடற்பயிற்சி ஆகும். குழந்தைகள் உடற்பயிற்சி செய்வதால் உடல் சீராக வளர வைக்க செய்கிறது. உற்சாகத்தையும் சுறுசுறுப்பையும் தருகிறது. இரத்த ஓட்டம், உணவு செரித்தல் போன்ற உடலில் உள்ள இயக்கங்களையும் செய்வன உடற்பயிற்சி உதவுகிறது. நன்றி.
3: என்ன நேர்களே, பேச சென்னை பேசு நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சீங்களா? இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்க ஆர்ஜே சுபஸ்ரீ. நன்றி, வணக்கம்.

உங்க வீட்டுல ஃபேன், லைட்டு எல்லாமே ஆன் ஆக விட்டு கேர்லெஸ்ஸா இருக்கீங்களா? தேவையில்லாத நேரத்துல சுவிட்சஸ் ஆஃப் பண்ணுங்க, எலக்ட்ரிசிட்டியை சேவ் பண்ணுங்க. ப்ரொடியூஸ் அண்ட் ப்ராட் யூ பை MOP சமுதாய வானொலி 107.8.

0: வணக்கம் நேயர்களே, இது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. பெரியவங்கள்ல இருந்து குழந்தைங்க வரைக்கும் யார் வேணா வந்து அவங்களுடைய திறமைகளை பாடுறதுக்கும் பேசுறதுக்கும் ஒரு பிளாட்ஃபார்ம் போட்டு கொடுத்துருக்கிறது நம்ம எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு ஒரு குட்டி நேயர் இன்னைக்கு வந்திருக்காங்க. உங்களெல்லாம் அவங்களுடைய மழலை குரல்ல நம்மளை மகிழ வைக்க போறாங்க. அது யாருன்னு அவங்க குரலை இப்ப கேட்கலாமா? ஹலோ.
1: ஹலோ,
0: உங்க பேர் என்ன?
1: சஹானா.
0: சஹானா, சஹானா அப்படின்னு ஒரு ராகம் இருக்கு. அழகான ராகத்தோட பேரு உங்க அம்மா உனக்கு வச்சிருக்காங்க. நீ நல்லா பாடுவியா?
1: நல்லா பாடுவேன்.
0: ஓகே, நீ எந்த கிளாஸ் படிக்கிற முதல்ல அதை சொல்லு.
1: எல்கேஜி.
0: எல்கேஜி. எல்கேஜி பாஸ் பண்ணி அடுத்து எப்ப என்ன போற, என்ன கிளாஸ் போற?
1: யுகேஜி.
0: யுகேஜி, ஓ வெரி குட். அப்புறம் இன்னைக்கு நீ வந்து இங்க ரேடியோ ஸ்டேஷனுக்கு வந்திருக்க. நீ வந்து உன் பேரே சஹானான்னு வச்சிருக்க. நீ ரொம்ப நல்லா பாடுவியா? உனக்கு பாட்டுனா ரொம்ப பிடிக்குமா?
1: எனக்கு மைக்ல பாட ரொம்ப பிடிக்கும்.
0: அப்படியா? சரி, நாங்களும் உன்னோட குரலை கேட்கறதுக்கு எங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். சரி, நம்ம ஒரு பாட்டு கேட்கலாமா சஹானாவோட அழகான குரல்ல? சஹானா, நீ என்ன இப்போ நம்மளுக்காக பாட போற?
1: நான் வந்து வசுதேவ சுதந்திரம் பாட போறேன்.
0: ஒரு ஸ்லோகம் சொல்ல போறியா? ஸ்லோகத்தை பாட போறியா? சரி, பாடு பாக்கலாம்.

0: ரொம்ப நல்லா பாடியிருக்கே கிருஷ்ணா மேல. கிருஷ்ணா உனக்கு ரொம்ப பிடிக்குமா?
1: கிருஷ்ணா ரொம்ப பிடிக்கும்.
0: அப்படியா? சரி, உனக்கு வேற ஏதாவது பாட்டு தெரியுமா? என்ன பாட்டு?
1: கஜானனம், ஆஞ்சநேய சூரா, அப்புறம் வந்து அப்புறம் ராமையா ராமபத்ராய கஜானனம், அப்புறம் வந்து
0: சரி முதல்ல நம்ம கஜானனம் கேக்கலாமா? நீ பாடுறியா? கஜானனம்னா யார பத்தி அது?
1: கணேஷா
0: எப்படி இருப்பார்?
1: கணேஷா வந்து குண்டர்பா.
0: ஓகே, குண்டர்பரா. அவருடைய முகம் யாரு, எது மாதிரி இருக்கும்? அவருடைய ஃபேஸ், அவருடைய ஃபேஸ் யார் மாதிரி இருக்கும், எது மாதிரி இருக்கும்? கணேஷா வந்து கணேஷ் ஃபேஸ் யார் மாதிரி இருக்கும்? எலிஃபென்ட்னா உனக்கு ரொம்ப பிடிக்குமா?
1: எலிஃபென்ட்ல போலாம்.
0: எலிஃபென்ட்ல போவியா? எங்க பாத்திருக்க நீ எலிஃபென்ட?
1: கோவில்ல.
0: ஓ, அப்புறம் வேற எங்க பாத்திருக்க? ஓகே, நம்ம நிறைய பேர் குழந்தைங்க எல்லாம் இந்த அனிமல்ஸ் எல்லாம் பார்த்தா என்ன பண்ணுவாங்க? பாப்பாங்களா? எல்லாருக்கும் எலிஃபென்ட். அப்புறம் வேற என்னென்ன அனிமல்ஸ் இல்ல உனக்கு பிடிக்கும்? உனக்கு எலிஃபென்ட் ரொம்ப பிடிக்கும்.
1: டைகர், பீகாக், அப்புறம் வேற என்ன இருக்கு? டைகர், லயன்.
0: ஓகே,
1: அப்புறம் என்ன? எலிஃபென்ட்.
0: ஓகே, பீகாக் பிடிக்குமா?
1: பீகாக் ரொம்ப பிடிக்கும்.
0: ஓகே, பீகாக் வந்து என்ன கலர்ல இருக்கும்?
1: ப்ளூ கலர்.
0: ஓகே, உன்னோட Dress கூட எனக்கு ப்ளூ கலர்ல தான் இருக்கு. ஓகே, ரொம்ப கியூட்டா நீ சொன்ன, உனக்கு பீகாக் பிடிக்கும்னு. பீகாக் என்ன பண்ணும்?
1: அந்த எல்லாமே ஃப்ரூட் சாப்போ, அப்புறம் நட்ஸ் சாப்போ, அப்புறம் நட்ஸ் சாப்போ,
0: ஓகே,
1: வெஜிடபிள் சாப்போ, பீன் சாப்போ,
0: ஓகே,
1: அப்புறம் நட்ஸ் சாப்போ.
0: ஓகே, அது என்ன பண்ணும்? மழை வந்தா அது ஒரு மாதிரி அதோட விங்ஸ் வச்சு என்ன பண்ணும்? அது
1: டான்ஸ் ஆடும்.
0: ஓகே, டான்ஸ் ஆடும் பீகாக். நீ பாத்திருக்கியா பீகாக் டான்ஸ் ஆடுறத?
1: பாத்திருக்க.
0: எங்க பாத்திருக்க பீகாக் டான்ஸ் ஆடுறத?
1: பீகாக் டான்ஸ் ஆடுறது ரெயின்ல பாத்திருக்க.
0: ரெயின் வரும்போது பீகாக் டான்ஸ் ஆடுறத பாத்திருக்கியா?
1: அப்புறம் ரெயின்ல பியூட்டிஃபுல்லா கலர் கலரா ரெயின்போ வரும்.
0: அம்மா, என்னென்ன கலர்ஸ் இருக்கு ரெயின்போல உனக்கு தெரியுமா?
1: ரெட், ஆரஞ்ச், ப்ளூ, கிரீன், எல்லோ, பிங்க், அப்புறம் டார்க் ப்ளூ, கிரீன், டார்க் கிரீன், அப்புறம் பிளாக்.
0: பிளாக் இருக்குமா?
1: ப்ரவுன் இருக்கு.
0: ஓகே, சஹானா பாத்திருக்கிற வானவில்ல ப்ரவுன், பிளாக் எல்லாம் இருக்கும். இதுதான் நேர்களே குழந்தைகள் அப்படிங்கிறது. குழந்தைகள் பேசுறதும் பார்க்கறது அவங்க எல்லாத்தையுமே வந்து இங்க ரிஃப்ளெக்ட் பண்ணலாம் வானவில் மாதிரி. அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு சஹானாங்கிற ஒரு குட்டி நேர் வந்திருக்காங்க. சஹானா, நீ சொன்ன மாதிரி எனக்கு ஒரு கஜானனம், அதாவது கணேஷா பத்தி பாடுறேன்னு சொன்னிய, பாடுறியா? ஓகே.

0: Kacang.
1: ஓகே, ரொம்ப அழகா நீ பாடின. உனக்கு நிறைய ஸ்லோகன் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. யார் சொல்லி கொடுத்தா? ஸ்கூல்லயா வீட்லயா? உங்க மம்மா?
0: என்ன மம்மா? சிவானி ராகம் நேஹல கூப்பாய் ஃப்ரெண்ட்ஸ்.
1: கூட்டின் வரியா ஒரு நாளைக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம்?
0: கூட்டின் வருவேன்.
1: ஓகே, அப்புறம் உனக்கு மயில் ரொம்ப பிடிக்கும்னு சொன்ன இல்லையா?
0: மயில் ரொம்ப பிடிக்காம அப்புறம் வந்து நான் வந்து ஆஞ்சநேய சூரா படித்தேன். சூரா
1: பாட தெரிஞ்சிருக்கு, டான்ஸ் ஆட தெரிஞ்சிருக்கு, ஸ்லோகம் எல்லாம் சொல்ற, உன் ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் நல்லா விளையாடுவியா?
0: நல்லா விளையாடுவேன்.
1: ஓகே, உனக்கு மியூசிக்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸ்லோகா எல்லாம் கூட ரொம்ப அழகா நீ வந்து பாட்டா பாடுற. ஸோ நீ வந்து மியூசிக் பத்தி என்ன நினைக்கிற? மியூசிக், சவுண்ட் ஆஃப் மியூசிக், அதை பத்தி எல்லாம் உனக்கு தெரியுமாமே? அதெல்லாம் பாடுவியாமே?
0: டீச்சரா? டீச்சர் சொல்லி கொடுப்பாங்க.
1: சொல்லி கொடுப்பாங்களா? சரி, எனக்கு தெரியவே தெரியாதே சஹானா, எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடு ப்ளீஸ்.

0: மீ.
1: ஓகே சஹானா, நீ இந்த பாட்டு வந்து கிட்டாரோட எல்லாம் வச்சு பாடுவியா?
0: ஆமா.
1: உனக்கு தெரியுமா கிட்டார் எல்லாம்?
0: கிட்டார் தெரியும், ஆனா வாசிப்பேன்.
1: வாசிப்பியா? அது கூட கத்துட்டு இருக்கியா?
0: அது கூட கத்துட்டு இருக்கேன்.
2: பாட்டு டான்ஸ் எல்லாமே நீ கத்துட்டு இருக்க. வெரி குட். நீ அடுத்த வாட்டி இங்க வரும்போது நீ வந்து என்ன எடுத்துன்னு வருவ?
0: மைக்.
2: மைக் இங்கே இருக்கும். பாடுறதுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன எடுத்துன்னு வருவ?
0: கிட்டார்.
2: வெரி குட். கிட்டார் எடுத்துன்னு வந்து இந்த பாட்டை வாசிச்சு காமிப்பியா? இந்த பார், இந்த பாட்டை கிட்டாரோட நம்ம ரெக்கார்ட் பண்ணலாமா? ஓகே. எப்ப வரப்போற அடுத்த வாட்டி?
0: சண்டே.
2: சண்டே வரியா? ஓகே சஹானா, இன்னைக்கு நீ எங்க வந்திருக்க? எம்ஓபி ரேடியோக்கு வந்து அழகா நீ பாட்டெல்லாம் பாடின, பேசின. இத அடுத்த வாட்டி வரும்போது கிட்டாரோட உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமும் கூட்டின்னு வரேன்னு சொல்லிருக்க இல்லையா? நாளைக்கு நம்ம இத ரேடியோல போடுவோம். அப்ப ரேடியோல நீ மட்டும் இல்ல, ஓ ஃப்ரெண்ட்ஸ், உங்க அம்மா அப்பா தாத்தா பாட்டி மம்மா எல்லாரோடையும் கேட்க போற சஹானா பாடுறத. சஹானா பாடுறது சஹானாவோடைய ஃபேமிலி மட்டும் இல்ல, நம்ம எம்ஓபி லிசனர்ஸ் எல்லாரும் கேட்க போறாங்க. சோ இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு சஹானா, பேபி சஹானா வந்து அழகா நம்மளெல்லாம் பாட்டு பாடி ரொம்ப மகிழ்விச்சாங்க. சஹானா மாதிரி உங்க குழந்தைக்கும் நிறைய திறமைகள் இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அவங்களுடைய குரலும் ரேடியோல கேட்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, வாங்க எம்ஓபி வைஷ்ணவ கல்லூரியின் சமுதாய வானொலி 107.8. சோ சஹானா ப்ராமிஸ் பண்ண மாதிரி அடுத்த வாட்டி கிட்டாரோட வந்து என்ன மட்டும் இல்ல, உங்க எல்லாரையும் மகிழ்விக்க போறாங்க. இப்போ இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம்.
0: தேங்க்யூ.

0: stop using bottled water. 40% of it comes from tap anyways. Always carry a water bottle. If you don't like the taste of it, use a filter. Save money, live better. Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
1: Your fear should not be the fear of cancer, because cancer is curable. Your fear should be the fear of delay. I think with this, don't panic about cancer. Early cancer is curable. This is Dr. Shanta, Chairman Cancer Institute, talking to the community radio. Thank you for the opportunity.
2: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. இது வெறும் வார்த்தைகள் அல்ல. இதை மெய்ப்பிக்க எம்ஓபி சமுதாய வானொலி உங்க ஏரியாக்கே வந்து உங்களை சந்திக்கிற ஒரு நிகழ்ச்சி தான் நம்ம ஏரியா, நம்ம எஃப்எம். இது எம்ஓபி எஃப்எம், இது உங்க எஃப்எம்.

0: போறது உங்க எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை. வணக்கம் நேயர்களே, நான் தான் உங்க ஆர்ஜே சங்கீதா பேசுறேன்.
1: ஆர்ஜே தேஜு பேசுறேன்.
0: நீங்க கேட்டுட்டு இருப்பது உங்க எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி நமது சமுதாயம் நமது பெருமை. இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் யூனிசெஃப் அண்ட் கம்யூனிட்டி ரேடியோ அசோசியேஷன் மற்றும் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. ஹே தேஜு, என்ன ரொம்ப ஆழ்ந்த யோசனையில இருக்க? நீ என்ன யோசிக்கிறன்னு தெரிஞ்சா நானும் உன் கூட சேர்ந்து யோசிப்பல்ல?
1: அது ஒன்றும் இல்லடி சங்கீதா. இந்த உலகத்தில் நிறைய குழந்தைங்க அம்மா இல்லாமலும் தாய்ப்பால் இல்லாமலும் இருக்காங்க. அதை பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது.
0: ஆமா ஆமா, கோவிட் வந்ததால பால் கொடுக்கும் அம்மாக்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டாங்க. நிறைய பேருக்கு சரியான சாப்பாடு இல்லாம ப்ராப்பர் டயட் பிளான் இல்லாம கஷ்டப்பட்டுட்டாங்க.
1: தாய்ப்பால் கம்மியா இருக்கிறதுனால அன்னிக்கோலா கை குழந்தைங்களுக்கு சாப்பாடு போய் சேருது.
0: 6 மணி நேரத்துக்கு 77.28% தாய்ப்பால் கொடுத்தாகணும். டெலிவரி ஆன அம்மாக்கள் கண்டிப்பா குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்தே ஆகணும்.
1: அம்மாக்கள் குழந்தைகள் அழும்போது 35.35% தாய்ப்பால் 2 hours கொடுக்கணும்.
0: பிரஸ்ட் ஃபீடிங் 58.58% மற்றும் 64.15% அம்மாங்க கண்டிப்பாக பிறந்த கை குழந்தைக்கு பிரஸ்ட் ஃபீட் பண்ணியே ஆகணும்னு யூனிசெஃப் சொல்கிறாங்க. இல்லைனா குழந்தைகளுக்கு எதிர்ப்பு சக்தி கம்மியாயிடும்னு சொல்கிறாங்க. உண்மையா சொல்ல போனா பிரெக்னன்சின்ற ஒரு வேர்டை அதை என்ஜாய் பண்ணி வாழ்ந்து பாருங்க. 10 மாசத்தை ஒரு சுமையாவும் பார்க்காதீங்க. அந்த தருணத்தை அனுபவிச்சு வாழ்ந்து பாருங்க. உங்க லைஃபே இன்னும் அழகா தெரியும்.
1: முதல் நிகழ்ச்சியா இப்போ நம்ம பப்ளிக் சர்வீஸ் அனௌன்ஸ்மெண்ட்டை கேட்கலாம்.
2: ஏ திவ்யா, ஏ திவ்யா, எங்கடி போயிட்ட? குழந்தை அழுதுட்டு இருக்கு, இவ எங்கதான் போயிட்டாலோ?
1: ஏமா கத்துற, நைட்டானா அவ கத்துறா, காலையிலானா நீ கத்துற, ரெஸ்டே இல்ல. ஐயோ, எனக்கு பைத்தியமே பிடிக்குது.
2: என்னது ரெஸ்ட் இல்லையா? குழந்தை பசினால அழுதுடி, பால் குடுக்கறதுக்கு டைம் ஆயிடுச்சுல, வா.
1: அம்மா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வரட்டுமா?
2: ஏய், டைமுக்கு டைம் நீ மட்டும் பசிச்சதுன்னா கேட்டு வாங்கி சாப்பிடுறல. அம்மா பசிக்குது அம்மா பசிக்குதுன்னு குழந்தைக்கு என்ன வாய் திறந்து சொல்லவா தெரியும்? அழகுதானே தெரியும்.
1: லெக்சர் அடிக்காதம்மா, வரேன்.
2: திவ்யா, எனக்கு புரியுதுடி, இந்த மாதிரி டைம்ல ஒரு பொண்ணோட உடம்புல நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்கும். மென்டலாவும் பிசிக்கலாவும் ஹெல்த்ல நிறைய பிரச்சனைகள் வரும். அதனாலதான் நீ இவ்வளோ ஸ்ட்ரெஸ் அண்ட் டென்ஷன் ஆகுற, ஆட்டோமேட்டிக்கா இரிட்டேட்டும் ஆகுற. பட் இந்த டைம்ல நீ இன்னும் பொறுமையா இருக்கணும். டைம் கிடைக்கிறப்ப ரெகுலரா யோகா அண்ட் மெடிடேஷன் பண்ணு, காம் டவுனும் ஆகுடா.
1: சாரிமா, ஏதோ டென்ஷன்ல கத்திட்டேன்.
2: பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் அவசியமானது. குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கிடையாது, தாய்ப்பால் வழியாக மட்டுமே சத்து உள்ளே செல்கிறது.
1: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் யூனிசெஃப், சிஆர்ஏ மற்றும் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை. வணக்கம் நேர்களே, நான் தான் உங்க ஆர்ஜே தேஜு பேசுறேன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது உங்க எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை. சோ நம்ம கூட இன்னைக்கு நேர்காணல்ல இணைந்திருக்காங்க டாக்டர் ஜெயஸ்ரீ அவர்கள். இவங்க குவாலிட்டி கியூர் லேடி ஸ்பெஷாலிட்டி கிளினிக்ல கைனகாலஜிஸ்டா இருக்காங்க. ஷீ இஸ் அ கைனகாலஜிஸ்ட், ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ் இந்த ஃபீல்ட்ல எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்காங்க. நீங்க இன்னைக்கு எங்க கூட சிஆர்எஸ்ல இணைந்திருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ லாக்டேட்டிங் மதர்ஸ் பத்தி கேட்டுட்டு இருந்தோம் இல்லையா, அதை பத்தின சில க்வெஸ்சன்ஸ் அண்ட் டவுட்ஸ் தான் இப்போ நம்ம ஜெயஸ்ரீ மேம் கிட்ட கேட்க போறோம். சோ வணக்கம் மேம்.
2: ஸோ லாக்டேட்டிங் மதர்ஸ்க்கு பாடியில் என்ன மாதிரி சேஞ்சஸ் உருவாகுது, அது அன்யூஷுவலாக இல்லாட்டி குட் சேஞ்சஸாக இருக்குமா?
3: ஸோ லாக்டேட்டிங் அப்படின்றது தாய்ப்பால் கொடுக்கக்கூடியது. ஸோ அந்த டைமில் வந்து நிறைய உடம்புல மாற்றங்கள் வரும். ஈவன் மனநிலையில் கூட நிறைய மாற்றங்கள் வரலாம். ஏன்னா முக்கியமாக வந்து தாய்ப்பால் கொடுக்குறப்ப நிறைய ஹார்மோன் சேஞ்சஸ் வரும். ஒன்று வந்து என்ன அப்படின்னா, அந்த தாய்ப்பால் சுரக்கிறதுக்காக வரக்கூடிய அந்த ஹார்மோன்ஸை, ரெண்டாவது வந்து இந்த தாய்ப்பால் சுரக்கிறதுக்காக வரக்கூடிய அந்த ஹார்மோன்ஸால அவங்களுக்கு மாதவிடாய் இந்த பீரியட்ஸ்ன்னு சொல்றது வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நிறைய லேடிஸ்க்கு வராது அந்த ஃபீடிங் டயத்தில், தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய டயத்தில். ஸோ அதனால அவங்களுக்கு நிறைய மாற்றங்கள் வரும். உடலில் பார்த்தீங்கன்னா மாற்றங்களில் குறிப்பிடத்தக்கதான் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, பிரஸ்ட் வந்து யூஸ்வலாகவே கொஞ்சம் பெரிய பிக்கராக இருக்கும். ஏன்னா அந்த பால் சுரப்பிகள்லாம் வந்து நல்லா டெவலப் ஆகிறதுனால பிரஸ்டோட சைஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும். ரெண்டாவது வந்து குழந்தையுடைய அந்த அழுக சத்தம் கேட்கும் போதே தாய்க்கு வந்து தாய்ப்பால் வந்து சுரக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அது சில சமயம் ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டை கொடுக்கலாம். பர்டிகுலர்லி ஒர்க்கிங் மதர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஏன்னா அந்த டயத்தில் அவங்களால இப்போ வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 1 or 2 months வந்து தாய்ப்பாலுடைய அளவு வந்து குறைவாக தான் இருக்கும். அது பேபி சக் பண்ணும்போது மட்டும்தான் அது வாயில் தான் விழும், வெளியில் கூட மதருக்கு தெரியாது. பட் ஆக்சுவலாக அந்த 2 months அப்புறமா பார்த்தீங்கன்னா செக்ரீஷன் நல்லாயிருக்கும். ஸோ அப்போ ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு 2 months ஜாயின் பண்ணிட்டாங்க டியூட்டி அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், தாய்ப்பால் கட்டிடும். கொஞ்ச நேரம் அந்த பால் வந்து பிரஸ்டில் இருக்கும்போது என்னாகும், அது ஹைலி நியூட்ரியன்ட், அதில் நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால குயிக்காக வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பாயிடும். அப்போ பிரஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட் ஆகிட்டு ஃபீவர் பெயின், ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரலாம் அந்த டயத்தில். அதே மாதிரியே பசி வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா எப்போ எப்படி வந்து கர்ப்பகாலமோ அதே மாதிரியே தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய டயத்துலையும் அவங்களுடைய எனர்ஜி நீடு கலோரி வந்து அதிகமாக அவங்களுக்கு தேவைப்படும். ஏன்னா நிறைய கால்சியம் நியூட்ரியன்ஸ் ப்ளஸ் குளுக்கோஸ் எல்லாமே தாய்ப்பாலில் வந்து மதர்கிட்டேருந்து போயிடும் பாப்பாவுக்கு. ஸோ அப்போ அதனால மதருடைய கேலரிஸ் நீடு அதிகமாக இருக்கிறதுனால பசி அதிகமாக இருக்கும். ஸோ எவ்ரி 2 hours ஏதாவது சாப்பிடணுன்ற அந்த எண்ணம் இருக்கும். ஸோ அப்போ அது சில சமயம் என்ன ஆகுனா கிடைக்கிறது எதையாவது சாப்பிட்றப்ப வெயிட் அதிகமாகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். அது மாதிரி பேபியை நிறைய கவனிக்கணும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பேபி வந்து ரொம்ப டிமாண்டிங்காக இருக்கும் இனிஷியல் 3-4 months. அப்போ தூக்கம் நிறைய அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ், தூக்கம் டிஸ்டர்பன்ஸ் ரொம்ப ஆகிறப்ப சில பேர் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதுவும் பர்டிகுலர்லி அது செகண்ட் பேபி அந்த மாதிரிலாம் இருக்கப்ப ஃபர்ஸ்ட் பேபியை பார்த்துக்கணும், வீட்டில் இருக்க மற்ற வேலைகளை செய்யணும், அதோட ஒர்க்கிங் மதர்ஸ்னா இன்னும் எக்ஸ்ட்ரா ஒர்க்கு. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு டஃப்பான ஒரு டைமாக இருக்கும். அதாவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கப்ப எல்லாரும் நினைப்பாங்க, அப்பா எப்படா பாப்பா டெலிவரி ஆக போகுதுன்னு, டெலிவரி ஆனப்போ இது வயிற்றுக்குள்ளே இருந்துருக்கலாம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பயங்கர ஒர்க் லோட் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து சமாளிக்க வேண்டிய ஒரு ப்ராப்ளம்ஸாக இருக்கும் அந்த தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய அந்த டயத்தில்.
2: லாக்டேட்டிங் மதர்ஸ் பொதுவாக எந்த மாதிரியான நியூட்ரிஷன் அண்ட் சேஃப்டி மெஷர்ஸ் எடுத்துக்கலாம்?
3: ஆக்சுவலாக வந்து அந்த டயத்தில் அவங்களுடைய முதலே சொன்ன மாதிரி கேலரி நீட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ஃபுட்டு வந்து தேவைப்படும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ப்ரையாரிட்டி, ஏன்னா நம்ம இந்தியன் லேடிஸில் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா லேடிஸ் வந்து சாப்பிட்றது அப்படின்றதே ஒரு லக்ஸுரியாக நினப்பாங்க, இல்லை அது ஒரு பெரிய தப்பு, ஜென்ஸுக்கு முன்னாடி வீட்டில் சாப்பிடக்கூடாது, இல்லை வீட்டில் மிச்சம் மீதி இருக்கிறது தான் வந்து சாப்பிடணும், மற்றவங்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மிச்சம் இருக்கதான் சாப்பிடணும், இந்த மாதிரியான சமுதாயத்தில் இந்த மாதிரி பழக்கங்கள் நமக்கு இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறதுனால தான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்றது கர்ப்ப காலத்திலையும் தாய்ப்பால் கொடுக்கறப்பையும் உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நிறைய காய்கறிகள், வீட்டில் என்னென்ன காய் செய்றீங்க, கீரை செய்றீங்க, சுண்டல், அப்புறம் ரசம், சாம்பார், என்ன செய்றீங்களோ அதில் உள்ள காய் எல்லாமே நீங்களும் உங்களுக்கு ஒரு பங்கு எடுத்து வச்சு அந்த நார்மல் ஃபுட்டை சாப்பிட வைக்கிறதே அதுவே ஒரு அட்வைஸாக கொடுக்க வேண்டியிருக்கு நம்ம இந்தியன் லேடிஸ்க்கு. ஸோ அதை தவிர நாங்கள் அக்கார்டிங் டு த நீடு வந்து பாலில் போட்டு சாப்பிட்ற பவுடர்ஸ், கொஞ்சம் ப்ரோட்டீன் பவுடர்ஸும் வி யூஸ் டு கிவ், அதுவும் எடுத்துக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு அப்போ லிக்விட்ஸும் அதிகமாக வந்து தேவைப்படும், திரவ உணவும் நிறைய எடுத்துக்கணும். ஸோ அப்போ காஃபி டீயை தவிர வேற எதுவுமே ஆப்ஷன் இல்லைன்னு நினைக்கிறப்ப இந்த மாதிரி பாலில் போட்டு சாப்பிட்ற இன்ஸ்டன்ட் பவுடர்ஸ் இருக்கு. ஸோ அது ஈவன் நோ நீட் டு ஹாவ் மில்க் ஆல்சோ, ஜஸ்ட் வார்ம் வாட்டர்லேயே அதை வந்து மிக்ஸ் பண்ணி குடிச்சுக்கலாம். அதை தவிர மில்க் ப்ளஸ் கஞ்சி அது மாதிரி நம்ம வீட்டிலே செய்யக்கூடிய செமி சாலிட் ஃபுட்டு இல்லை வாட் எவர் லிக்விட் ஃபுட் அவைலபிள் இன் த ஹவுஸ், மோர் இளநீர், எல்லாமே எவ்வளோ லிக்விட் ஃபுட்ஸ் எடுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் இருப்பாங்க. ஏன்னா பேபிக்கு ஃபுல்லாக மில்கில் எல்லாம் போயிடுறதுனால அதை ஈக்குவல் பண்ணுறதுக்கு, அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு மதர் வந்து கட்டாயமாக ஷீ ஷுட் டேக் ப்ராப்பர் டயட்டை, அது எவ்ரி ஒரு 2 hours லிக்விட் டயட் இல்லை அப்படின்னா அந்த டயத்தில் என்ன சாலிட் டயட், வீட்டில் இட்லியோ தோசை என்ன சாப்பிட்றாங்களோ அதை கட்டாயமாக அவங்களுக்குன்னு ஒரு ஷேர் வந்து வித் எல்லா நியூட்ரியன்ஸும் வீட்டில் செய்யக்கூடிய காய் அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாமே அவங்க வந்து எடுத்துக்கலாம்.
2: ஓகே மேம், தாய்மார்கள் குழந்தைக்கு எத்தனை முறை தாய்ப்பால் கொடுக்கணும், அதாவது எந்த நேரத்திற்கு தாய்ப்பால் கொடுக்கணும்?
3: ஸோ தாய்ப்பாலை பொறுத்தவரை நாங்கள் எப்போதுமே சொல்றது ஃபீடிங் ஆன் டிமாண்ட் தான். ஏன்னா பேபிஸ் வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அழுத பிள்ளை பால் குடிக்கணும்னு தமிழில் ஒரு பழமொழியே இருக்கும். பேபி வந்து கட்டாயமாக க்ரை பண்ண ஆரம்பிச்சிடும். நியூபார்ன்லாம் வந்து எவ்ரி ஒரு ஒன் ஹவர் கூட அது தாங்காது. ஒரு யூரின் பாஸ் பண்ணோம் அவ்வளோதான், இமீடியட்டாக அதுக்கு ஹங்கர் வந்துடும். ஸோ அதுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு லாங்குவேஜ் அழுக தான். ஸோ அழ ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு எப்பெல்லாம் பேபி வந்து அழுகுதோ, எப்பெல்லாம் பேபிக்கு தேவைப்படுதோ அப்போல்லாம் ஃபீட் பண்ணணும். இதுதான், இதில் வந்து பர்டிகுலர் டைம் ஹாஃப் அன் ஹவர் ஒன்ஸ் ஒன் ஹவர் அப்படிலாம் கிடையாது. எப்போ எந்த பேபிக்கு நாங்கள் டைம் சொல்லுவோம் அப்படின்னா, பேபி சிக்காக இருக்குது, இல்லை பேபி ரொம்ப வெயிட் கம்மியாக இருக்குது, இல்லை பேபி வந்து ரொம்ப குறை மாதத்தில் ப்ரீ டேர்மாக பிறக்குது, அந்த மாதிரி பேபிஸ் வீக்காக இருக்க பேபிஸ்க்கு வந்து அந்த பேபிஸ்க்கு மட்டும் தான் நாங்கள் கரெக்டாக டைமிங் சொல்லுவோம், ப்ளஸ் அளவும் சொல்லுவோம். ஏன்னா அந்த பேபியால் அந்தளவுக்கு சக் பண்ணி கூட குடிக்க முடியாது, தனக்கு எவ்வளோ தேவையோ அது அந்தளவுக்கு குடிக்கிறது கூட அதுக்கு ஸ்ட்ரென்த் இருக்காது. ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சக் பண்ணிட்டு அப்படியே டயர்ட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி பேபிஸ் இருக்குது, ரொம்ப லோ பர்த் வெயிட்டு இல்லை சிக்காக இருக்க பேபிஸ் அப்படின்னா, தென் அப்போ நாங்கள் கரெக்டாக சொல்லுவோம் இந்த ஒன் ஹவருக்கு கரெக்டாக அந்த 20 ml. அது கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிட்டே போவோம். பேபி ஏஜ் இன்க்ரீஸ் ஆக அது அது தனியாக நாங்கள் சார்ட் போட்டு கொடுப்போம். பட் ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஹெல்த்தி பேபிஸ், 10 months பறக்கக்கூடிய நார்மல் பேபிஸ்க்கெலாம் ஃபீடிங் ஆன் டிமாண்ட், வென்னவர் பாப்பா எப்பெல்லாம் அழுகுதோ பால் வேணும்னு அப்போல்லாம் மதர் வந்து ஃபீட் பண்ணணும்.
2: ஓகே மேம். குழந்தை போதுமான அளவு சாப்பாடு எப்படி சாப்பிட்றதுன்ட்டு தாய்மார்களுக்கு எப்படி தெரிஞ்சுக்கிறாங்க?
3: ஸோ இது ஒரு கரெக்டான க்வெஸ்சன். ஏன்னா நிறைய நேரங்களில் முதல்ல சொன்ன மாதிரி குழந்தையுடைய தெரிஞ்ச ஒரே ஒரு மொழி அழுக தான். ஸோ அது எல்லாத்துக்கும் அழகான் செய்யும். பால் குடிக்கிறதுக்கு அழுகும், இல்லை யூரின் பாஸ் பண்ணிச்சு சில குழந்தைங்க அந்த வெட்டாக இருக்காது, கொஞ்சம் கூட அதுக்கு வந்து பிடிக்காது. ஸோ வெட்டாக இருந்தால் உடனே வந்து அழ ஆரம்பிச்சிடும். சில குழந்தைங்க வந்து கொசு நம்ம ஊரில் தான் கேட்க வேண்டாம் அது மாதிரி ஏதாவது ஒன்று ஒரு பைட்டு, அது இமீடியட்டாக அழ ஆரம்பிச்சிடும். இன்னும் சில குழந்தைங்க வந்துட்டு அதுக்கு அந்த என்விரான்மெண்ட், இப்போ இருக்க குழந்தைலாம் ஏசி போட்டால் தான் தூங்குது, அது ஏதாவது ஏசி இல்லைன்னா கூட அழுகுது இப்போ இருக்க பேபிஸ்லாம். ஸோ அந்த மாதிரி அதுக்கு ரொம்ப ஹாட்டாக இருக்குன்னா பிடிக்காது, அதுக்கு அழும். அது மாதிரி நிறைய இதில் டிமாண்ட் பண்ணும் தூக்கிக்கிறதுக்காக. ஸோ அதனால பேபி வந்து மதர், ஆனால் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய வயசானவங்க இல்லை மதர் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க, ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க இது வந்து அழகிறது வந்து என்ன எண்ணத்துக்காக அழுகுது அப்படின்றத கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. பட் ஸ்டில் பேபி வந்து அழாமல் இருக்கு அப்படின்னாலே மோஸ்ட்லி அதுக்கு வந்து வயிறு ஃபில் ஆயிடுச்சு அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் சைன். ரெண்டாவது வந்து மோஸ்ட்லி பேபிஸ் வந்து ஃபீட்ஸ் எடுத்ததுமே தோலில் வச்சு நம்ம அழகாக தட்டி கொடுத்தோன்னா ஒரு பர்பிங் இருக்கும், அந்த ஏப்பம் அது வந்து பேபி வந்து எடுத்துரும். அப்படி வந்துருச்சு, கேஸ் வந்துருச்சு அப்படின்னா மோஸ்ட்லி வந்து ஸ்டமக் ஃபுல்லாயிடுச்சுன்றது தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பேபிஸ் நல்லா ஒரு ஃபீட் எடுத்தது நல்லா தூங்கும், ஒரு சின்ன நாப்பாவது ஒரு குட்டி நாப்பாவது இருக்கும், அதுக்கப்புறம் தான் விளையாட ஆரம்பிக்கும். ஸோ அது ஒரு நல்ல ஒரு சைன். அதுக்கப்புறம் யூரின் நல்லா பாஸ் பண்ணணும் பேபி. ஒரு நாளைக்கு நியூபார்ன்லாம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 to 12 times யூரின் பாஸ் பண்ணும், நாப்பி வெட் பண்ணும். ஸோ இதெல்லாம் வந்து பேபி வந்து நல்லா ஃபீட்ஸ் எடுத்துக்குது, நார்மலாக இருக்கு அப்படின்றதுக்கான அடையாளங்கள்.
2: ஓகே. குழந்தை பிறந்ததுலேருந்து நிறைய தாய்மார்கள் உடல் ரீதியாகவும் டயர்டாகவும் ஃபீல் ஆகுவாங்க, அது கூட பிரெஸ்ட் ஃபீட் பண்ணும்போது பிரெஸ்ட் பெயின், ஹெட் ஏக்ஸ் இன்னும் நிறைய சேஞ்சஸ் லைக் வரும். ஸோ அதுக்கு ஏதாவது பெயின் ரிலீஃப் அந்த மாதிரி எடுத்துக்கலாமா தாய்மார்கள்?
3: எடுத்துக்கலாம், பாராசிட்டமால் கேன் பி டேக்கன். ஆக்சுவலாக பார்த்தா எந்த மெடிசன் எடுத்தாலும் அது பிரஸ்ட் மில்கில் டெஃபினட்டாக செக்ரேட் ஆகும். பட் அந்த அமௌண்ட் ஆஃப் எவ்வளோ மெடிசன் வந்து பிரஸ்ட் மில்கில் செக்ரேட் ஆகுது அப்படின்றத பொறுத்து இட் வில் ஹாவ் எஃபெக்ட் ஆன் த பேபி. யூஸ்வலாக ஒரு சில ட்ரக்ஸ் வந்துட்டு ரொம்ப மினிமல் குவான்டிட்டி, நெக்லிஜபிள் அமௌண்ட்னு சொல்லுவோம். ஸோ அந்த அளவுக்கு தான் அது பிரஸ்ட் மில்கில் செக்ரேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஆகிறப்ப பேபிக்கு வந்து ஒன்றும் பெரிய ஒரு பிரச்சனையை அது ஏற்படுத்தாது. அதே மாதிரி சில மெடிசன்ஸ் ஈவன் அது அதிகமான அளவு செக்ரேட் ஆனால் கூட பேபிக்கு வந்து ப்ராப்ளம் பண்ணாது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சில மெடிசன்ஸ் அவங்க வந்து எடுத்துக்கலாம். இப்ப ஜஸ்ட் தலைவலி, பாடி பெயின், ரொம்ப கை கால் வலிக்குது அப்படின்னா தே கேன் டெஃபினெட்லி டேக் பாராசிட்டமால். டோலோ தான் தெரிஞ்ச பேரு, பாராசிட்டமால்ன்றது காமன் நேம், அதுல நிறைய நேம்ஸ் இருக்கு, பிராண்ட் நேம்ஸ். இப்ப இந்த கோவிடுக்கு அப்புறம் டோலோ ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஸோ டோலோ கேன் பி டேக்கன். ரொம்ப தலைவலிக்குதுன்னா ஷுவராக எடுக்கலாம். பட் யூஸ்வலாக ரொம்ப டயர்டாக இருக்குது, வீக்காக இருக்குது, தலைவலிக்குதுன்னா ஷுவராக அவங்க தேவையான அளவுக்கு உணவு எடுக்கலாம், இல்லைனா தண்ணி திரவங்கள் எடுக்கலைன்னா தான் அப்படி வரும், ஹெட்ஏக் வரும். ஏன்னா பேபி மதர்கிட்ட இருக்க வாட்டர் ஃபுல்லாக போயிடும் மில்கில். ஸோ நிறைய தண்ணி ஆகாரம் மில்க் குடிச்சிட்டே இருக்கணும் மதர், அப்போ தான் அவங்களுக்கு தலைவலியோ இல்லை கை கால் வலியோ வீக்னஸோ வராமல் இருக்கும்.
2: ஓகே மேம். ஸோ தாய்மார்கள் தவிர்க்க வேண்டிய மருந்துகள் ஏதாவது இருக்கா?
3: மருந்துகள்னா அலோபதிக் மெடிசன்ஸ் வந்துட்டு எதுவும் ஓவர் த கவுண்டர் எந்த மெடிசனும் சாப்பிடக்கூடாது. அது ஃபீடிங் மதராக இருந்தாலும் ப்ரெக்னென்ட் லேடியாக இருந்தாலும் எந்த மெடிசன்னாலும் ஒன்லி டு பி ப்ரெஸ்கிரைப் பை த டாக்டர், எதுவும் சாப்பிடக்கூடாது. எக்ஸப்ட் நான் சொன்ன மாதிரி பாராசிட்டமால், டோலோ கேன் பி டேக்கன், அது நம்ம தலைவலிக்குதுன்னா கடையில் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். மருந்துகள் நீங்க ஜென்ரலா சொல்றப்ப மத்த ஆயுர்வேதிக் சித்தா அதெல்லாம் எனக்கு வந்து அதை தெரியல என்ன அது பண்ணுவாங்க. பட் யூஸ்வலா வீடுகள்ல கொடுக்கக்கூடிய டெலிவரி ஆன பிறகு கொடுக்கக்கூடிய மருந்துகள் இல்ல குழந்தைக்கு வந்து இந்த வசம்பெல்லாம் உரைச்சு கொடுப்பாங்க, அதெல்லாம் இட் கேன் பி டேக்கன். அதெல்லாம் பல காலமா நம்ம வீடுகள்ல செய்யக்கூடிய வழக்கங்கள் தான். சோ அதனால வந்து ஒன்னும் பெரிய பிரச்சனைகள் வரதை நாங்க பாக்கல. சோ அது வந்து கொடுக்கலாம்.
2: ஓகே மேம், என்னென்ன கோவிட் மெஷர்ஸ் லாக்டேட்டிங் மதர்ஸ் ஃபாலோ பண்ணலாம்?
3: லாக்டேட்டிங் மதர்ஸ்க்கு வந்துட்டு மெயினாக கோவிட் மெஷர்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேக்சின், இது வரைக்கும் போடாமல் இருக்காங்கன்னா கரெக்டாக போட்டுடணும். பூஸ்டர்ஸ் போடலைன்னா கரெக்டாக போட்டுக்கணும். ஏன்னா யூஸ்வலாகவே ப்ரெக்னென்சி அண்ட் லாக்டேஷன் அந்த பீரியட்லேயே நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் கவர்மெண்ட் பப்ளிக்கோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ நமக்கு வருது அப்படின்னா இட் கேன் பிகம் எ சிவியர் டிசீஸ். அதே மாதிரி நம்மகிட்ட பேபிக்கு ரொம்ப குயிக்காக வந்து ஸ்ப்ரெட் ஆயிரும், ஏன்னா மதரும் பேபியும் ஃபீட் பண்ணுறப்ப ரொம்ப க்ளோஸ் கான்டாக்டில் இருப்பாங்க. ஸோ இன்கேஸ் மதருக்கு வந்து பாசிட்டிவாக வந்துடுச்சு அப்போ வந்து பேபிக்கு ஃபீட் பண்ணணும் அப்படின்னா பண்ணலாம், ஃபீட் பண்ணலாம். அந்த ஃபேஸ் வைசர்ஸ், மாஸ்க், N95 மாஸ்க் பிளஸ் ஃபேஸ் வைசர்ஸ்ன்னு சொல்லுவோம், ஒரு பிளாஸ்டிக் ஷீட் மாதிரி இருக்கும், அது மாதிரி போட்டுட்டு கை நல்லா சானிடைஸ் பண்ணிட்டு நல்லா கையை வாஷ் பண்ணிட்டு சானிடைஸ் பண்ணிட்டு அப்புறமா பேபியை எடுத்துட்டு ஃபீட் பண்ணும்போது பேபியை பார்த்துட்டு இருக்காம ஃபேஸ் வேற டைரக்ஷனில் வச்சுக்கணும். அதே மாதிரி தும்மலோ இருமலோ வந்ததுன்னா டேரக்ட்

0: பேபி மேல வந்து அந்த சலைவா எதுவும் படாம வந்து கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். இதை ஃபாலோ பண்ணாலே பேபிக்கு வந்து வராம வந்து தடுக்கலாம். பட் ஷியூர் ஃபீட் பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது.
1: ஓகே மேம், சில ஒர்க்கிங் மதர்ஸ் பிரஸ்ட் பம்ப் யூஸ் பண்ணணும் அங்கே. ஸோ அதை யூஸ் பண்ணும்போது எத்தனை மணி நேரத்திற்கு அதை யூஸ் பண்ணலாம், அதை சேமிக்க ஆன ஒரு ப்ராப்பர் மெஷர்ஸ் ஏதாவது இருக்கா?
0: பிரஸ்ட் பம்ப்ஸ் வந்துட்டு யூஸ்வலா ஒர்க்கிங் மதர்ஸ் வேலைக்கு போகிறப்ப வந்து எடுத்து மில்கை வந்துட்டு எடுத்து வச்சுட்டு போவாங்க. ஸோ மில்க் மதர் மில்க் வந்து 2 hours வரைக்கும் வெளியிலே வச்சுக்கலாம். நார்மல் டெம்பரேச்சர் ரூம் டெம்பரேச்சர்ல வெளியிலே வச்சு பாப்பாவுக்கு கொடுக்கலாம். அதுக்கு மேல அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். வைக்கும் போது கண்டெய்னர் வந்து ஒரு சில்வர் எவர் சில்வர் மாதிரி மெட்டல் கண்டெய்னர்ல தான் நாங்கள் வந்து கிளீனாக நல்லா ஸ்டெர்லைஸ் பண்ணி தான் ஹாட் வாட்டர் வச்சு நல்லா ஸ்டெர்லைஸ் பண்ணிட்டு அதில் வந்து அந்த பிரஸ்ட் மில்க் விட்டு வைக்க சொல்லுவோம். திரும்ப பேபிக்கு ஃபீட் பண்ண ஃப்ரிட்ஜில் வைக்கிறப்ப அப் டு ஒரு 24 hours வரைக்கும் கூட வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில். பேபிக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி வெளியில எடுத்துட்டு அதை ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வரணும் பிரஸ்ட் மில்க். அதுக்கு டைரக்டா ஹீட் பண்ணக்கூடாது. ஸோ வார்ம் வாட்டர்ல சுடு தண்ணியில அந்த கண்டெய்னர் மதர் மில்க் இருக்கிற கண்டெய்னரை உள்ள வச்சு அதனாலதான் மெட்டல் கண்டெய்னர் வைக்க சொல்றது. ஸோ அதை வச்சு நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சான்னு பார்த்துட்டு ரூம் டெம்பரேச்சருக்கு வந்த பிறகு பேபிக்கு அதை வந்து ஸ்பூன் வச்சோ இதை வச்சோ ஃபீட் பண்ணலாம்.
1: ஓகே மேம், தாய்மார்கள் தவிர்க்க வேண்டிய குறிப்பிட்ட ஃபுட்ஸ் அண்ட் ட்ரிங்க்ஸ் ஏதாவது இருக்கா?
0: இது வந்து ஜென்ரல் தான், பிரெக்னென்ட் லேடிஸும் கிடையாது, எல்லாருமே ஜங்க்கு அப்புறம் ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் வந்து சுகரேட்டட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்து வி ஆர் நாட் கோயிங் டு ஹாவ் எனி நியூட்ரியன்ஸ். அதுலேருந்து நமக்கு எந்த சத்துமே கிடைக்க போதில்ல. மேபி அந்த இனிப்பால நமக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும், கேலரிஸ் வேணா கிடைக்கும், எம்டி கேலரிஸ் தான் வி ஆர் கோயிங் டு கெட். ஸோ அதனால எல்லாருமே நாட் ஓன்லி பிரெக்னென்ட் லேடிஸ் அண்ட் ஃபீடிங் மெதர்ஸ் எல்லாருமே எந்த ஃபுட் எடுத்தாலும் அதில் நமக்கு ஏதாவது ஒரு நியூட்ரிஷன் வேல்யூ இருக்கணும் அந்த ஃபுட்டுக்கு. அதுலேருந்து நமக்கு வந்து விட்டமின்ஸ் கிடைக்கணும், ப்ரோட்டீன்ஸ் கிடைக்கணும், அதுலேருந்து நமக்கு மினரல்ஸ் கிடைக்கணும், நியூட்ரியன்ஸ் கிடைக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஃபுட்டை தான் செலக்ட் பண்ணணும் நம்ம. யாருமே இப்போ எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்ல முடியாது. நீங்கள் எதுனாலும் நீங்கள் கூகுளில் போட்டிங்கன்னா அதில் எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது, எவ்வளோ கார்போஹைட்ரேட் இருக்குது, எவ்வளோ கேலரிஸ் இருக்குது, என்ன மினரல் இருக்குது, விட்டமின் இருக்குது, அதில் என்ன பாய்சன் இருக்குன்னு வரைக்கும் எல்லாமே வந்துடும். ஸோ அதனால் எதுனாலும் செக் பண்ணுங்கள். அதை நம்ம உடம்புக்கு நம்ம தேவையாகுது இந்த ஃபுட்டு அப்படின்றத பார்த்துட்டு வி கேன் டிசைட் த ஃபுட்டு. ஸோ அதனால் நோபடி இஸ் கோயிங் டு கம்பல், யாருமே வந்து இதை சாப்பிடாதன்னு யாரையும் நம்ம வந்து சொல்ல போறது இல்ல, அவங்கவுங்களே செலக்ட் பண்ணலாம். சோ டேக் த குட் நியூட்ரிஷனல் வேல்யூட் ஃபுட்ஸ், ஒன்ஸ் இன் அ வைல் சம் ஜங்க் ஃபுட் இஸ் அக்செப்டபிள்.
1: சோ இது லாஸ்ட் க்வெஸ்சன் மேம், இப்போ இருக்க யங் மாடர்ன் ஏஜ் அம்மாவுக்கு வந்து லைக் குழந்தைங்களுக்கு வந்து சரியா பிரஸ்ட் ஃபீட் பண்ண மாட்டாங்க, பிளஸ் ஏன்னா அவங்களுடைய பியூட்டி கான்சியஸ் போயிடும் அப்படின்ற ஒரு இது பண்றதுனால அது பண்ண மாட்டாங்க. நீங்க என்ன உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறீங்க?
0: ஸோ ஒன்ஸ் ப்ரெக்னென்சின்னு ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஃபீடிங் பண்ணுறதுனால மட்டுமே பியூட்டி போயிடுமா அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது. ஒன்று பிரியங்கா சோப்ரா மாதிரி இருக்கணும், போனால் சரகேட் மதர், திஸ் இஸ் மை பயாலஜிக்கல் சைல்டு, பட் என் பாடியில் எந்த சேஞ்சஸும் கிடையாது, அது ஒரு ஒரு எண்டு. ஸோ யூ டோன்ட் ஹாவ் எனி சேஞ்ச் இன் யுவர் பாடி அண்ட் யூ கெட் அ சைல்டு, யுவர் பயாலஜிக்கல் சைல்டு. ஒன்ஸ் யூ ஆர் ப்ரெக்னென்ட், யுவர் பாடி அண்டர்கோஸ் எவ்ரி சேஞ்ச். ப்ரெக்னென்சியெல்லாம் இருக்கப்பே பிரஸ்டில் எல்லா சேஞ்சஸும் வந்துடும் ஃபீடிங்க்கு. யுவர் பிரஸ்ட் வில் என்லார்ஜ் இன் சைஸ், எல்லா அந்த லாக்டியூல்ஸ் எல்லாமே டெவலப் ஆகிடும். அப்புறமா நான் ஃபீட் பண்ண மாட்டேன்னு சொல்றதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. தட்ஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச் எனி திங் ஆர் அஃபெக்ட் யுவர் பியூட்டி. அண்ட் அஃப்கோர்ஸ் ஒரு ஃபீடிங் மதருக்கு வந்து வரக்கூடிய அந்த ஹார்மோன்ஸாலே இட் ஷி வில் ஹாவ் லாட் ஆஃப் குட் திங்ஸ், நிறைய கேன்சர்ஸ் வந்து வர்றது வந்து தடுக்கும் அந்த ஹார்மோன்ஸ், பிரஸ்ட் கேன்சர்ஸ் அது மாதிரி. ஸோ அதோட பாண்டிங் பேபிக்கும் மதருக்கும் இடையில உள்ள பாண்டிங் அந்த லவ் வந்து இட் வில் க்ரோ சோ மச் சோ மெனி டைம்ஸ் வென் த மதர் இஸ் ஃபீடிங். ஸோ அதெல்லாம் இட் வில் மேக் யூ ஃபீல் சோ குட். ஒரு மேக்கப்பால மட்டும் நம்ம முகத்தை அழகு பண்ண முடியாது, நம்மளுடைய ஹாப்பினஸ் நம்மளுடைய ஹாப்பி பாசிட்டிவ் ஃபீலிங்ஸே நம்ம முகத்துக்கோ இல்லை நம்ம பாடிக்கோ வந்து ஒரு ஷைனிங் ஒரு க்ளோயிங்கை வந்து கொடுக்கும். ஸோ அதனால ஃபீட் பண்ணுறதுனால அழகு போகும் அப்படின்னு சொல்கிறது வந்து நான் வந்து அக்செப்ட் பண்ணவே மாட்டேன், அப்படி போகவும் போகாது. அதே மாதிரியே டெலிவரி ஆச்சு அப்படின்னா நிறைய பேர் அதோட அவங்களையே மறந்துடுவாங்க, அவங்கள பற்றி நினைக்கவே மாட்டாங்க. அப்புறம் அவங்க போடுற ஒரே ஒரு ட்ரெஸ் நைட்டி மட்டும்தான், வேற எந்த ட்ரெஸ்ஸையும் போடணும்னு கூட நினைக்கிறது இல்லை நிறைய மதர்ஸ். இட்ஸ் அ சாக்ரிஃபைஸ் ஆக்சுவலாக, அந்த பேபியை பார்க்கறதுல தான் அவங்களுடைய எல்லா கான்சன்ட்ரேஷனும் இருக்கும். ஸோ அதுதான் ஆக்சுவலாக இம்பார்ட்டன்ட். 1 year வரைக்கும் நீங்கள் பேபிக்கு ஃபீட் பண்ணுங்கள், கேர் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஸ்லோவாக யூ ட்ரை டு கெட் பேக், கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ப்ராப்பர் டயட் பண்ணுங்கள், உங்களை உங்களே கேர் பண்ணுங்கள், உங்களுடைய பழைய வெயிட் உங்களுடைய பழைய ஷேப்புக்கு வாங்க, எல்லா அழகும் அப்படி தான் இருக்க போகுது. அதுக்கு எக்ஸாம்பிள் ஐஸ்வர்யாரா எத்தனை பேர் இருக்காங்க.
1: ஓகே மேம், ஸோ ரொம்ப தேங்க்யூ மேம் எங்களோட சிஆர்எஸ்க்கு வந்து நீங்கள் உங்களோட ப்ரெஷியஸ் டைமை வந்து விட்டுட்டு எங்களுக்காக ஒரு இன்டர்வியூ கொடுக்கணுன்றதுக்காக வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ.
0: இந்த இன்டர்வியூ வந்து எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். உங்கள் கொஸ்டின்ஸ் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ யூனிசெஃப் இந்த ஃபார் திஸ் இனிஷியேட்டிவ் வித் சிஆர்எஸ். தேங்க்யூ வெரி மச்.
1: தேங்க்யூ மேம். பிரஸ்ட் ஃபீடிங் பத்தி இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தோம். மக்கள் கிட்ட பிரஸ்ட் ஃபீடிங் பத்தின அவேர்னஸ் எவ்வளவு இருக்குன்னு வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். Why is breastfeeding good for baby? What are the food does mother should intake while breastfeeding?
2: எனக்கு கேட்டா because that is a natural source and it's not like a formula milk where it is mixed with preservatives that it shouldn't get spoiled. It's mixed with added minerals and added vitamins. If you see a mother's milk, it has everything, and the main advantage of that is it increases the immunity. See, if I just tell you about myself, I'm a mother of 3 daughters and I have breastfed all my 3 daughters for 2 complete years. And I feel the first 2 years of their life, their immunity was really strong. They were not falling sick like the other children of their age. I never had to take them to, you know, the doctor's place very often. And I feel breast milk, mother's milk, it does make a child really strong. And even after I weaned them off from the breast milk, I could realize that they were not falling sick that often. Yes, a child, அவங்க கண்டிப்பா they will fall sick, but the way other children were falling sick, so that was not there. That was definitely a plus point. And I would recommend எல்லா மதர்ஸ்க்குமே நீங்க வந்து யார் பேச்சோ கேட்காதீங்க. பால் பத்தல, இது பத்தல, பாட்டில் கொடுங்க, அதெல்லாம் கொடுங்க. டோன்ட் லிசன் டு எனிபடி. The more the child keeps sucking it, avlob dasti paal varum. That is what I believe in. No matter who tells what, don't give them bottle. Give your milk. It is free. It is natural. It is safe.
1: ஸோ நீங்கள் வந்து கோவிட் டைமில் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்க, அண்ட் கோவிட் டைம்லேயும் பேபி டெலிவரி ஆச்சு உங்களுக்கு. ஸோ அந்த டைமில் என்ன மாதிரியான நியூட்ரிஷன் ஃபுட்ஸ் நீங்கள் வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் அப்போ எடுத்துக்கிட்டீங்க?
3: ஆக்சுவலி பிரெஸ்ட் ஃபீட் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதான் குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டியது. ஸோ அதை நம்ம பார்த்து சாப்பிட்ணும். எதை சாப்பிட்றோமோ அதே மாதிரி பால் சுரக்கணும் அப்படின்றதுக்காகவும் நம்ம சாப்பிட்ணும். நம்மளும் ஹெல்த்தியாக இருக்கணும், குழந்தையும் ஹெல்த்தியாக இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம சாப்பிட்ணும். அதனால அவாய்ட் பண்ண வேண்டியதை அவாய்ட் பண்ணணும். பிரெட், காஃபி, அதுக்கப்புறம் ஆர்லிக்ஸ், அதுக்கப்புறம் நிறைய ஃப்ரூட்ஸ், ஃப்ரூட்ஸ் கூட நம்ம பார்த்து தான் சாப்பிட்ணும். நிறைய ஃப்ரூட்ஸ்லாம் ரொம்ப எடுத்துக்கூடாது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கலாம், அப்புறம் கீரைங்க நிறைய எடுத்துக்கலாம். அப்புறம் மெயினானது பார்த்தீங்கன்னா பாதம். பாதம்ன்றது வந்து குழந்தைக்கும் ஹெல்த் அண்ட் உங்களுக்கும் ஹெல்த், ரொம்ப நல்ல ஹெல்த் அது. ஸோ அதனால நான் சாப்பிட்டே ஆகணும். எல்லா இதாவது பேபி பிறக்கிறதுக்கு முன்னாடியும் சரி, பிறந்ததுக்கு அப்புறமும் சரி, இதை நம்ம ஃபாலோ பண்ணணும் பாதாம்ன்ற ஒரு விஷயத்தை. அதுக்கப்புறம் நிறைய மில்க் குடிக்க இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த சிக்கன்லாம் அவாய்ட் பண்ணணும். சிக்கன், இந்த தேவையில்லாத ஜங்க் ஃபுட் அதெல்லாம் சாப்பிடாம கொஞ்சம் அவாய்ட் பண்ணி அப்போதான் நம்ம கொஞ்சம் நேச்சுரலாக பேபிக்கு நம்ம பெஸ்ட் ஃபீட் பண்ண முடியும். ஸோ நம்ம எப்படி இருக்கோமோ அதுபடி தான் குழந்தை இருக்கும். ஸோ நம்ம நல்லா இருந்தாலும் குழந்தை அந்த சமயம் நல்லா இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும்.
1: பிரெஸ்ட் ஃபீடிங் ஈஸியாகவும் நேச்சுரலானதா?
4: பாலூட்டும் இளம் தாய்மார்கள் தங்கள் ஆரோக்கியத்தை நன்கு பாதுகாக்க வேண்டும். நல்ல போஷாக்கான உணவு, முட்டை, பால், கீரை வகைகள் முதலியவற்றை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுவே அவர்களுக்கு சிறந்த ஒரு ஊட்டச்சத்து மிகுந்த உணவாகும்.
1: தாய்ப்பால் நோய் எதிர்ப்பு சக்தியை கட்டுப்படுத்துமா?
5: பிரஸ்ட் ஃபீடுன்றது ரொம்ப முக்கியமானது. எல்லா தாய்மார்களும் பிறந்த குழந்தைக்கு கட்டாயம் தாய்ப்பால் கொடுத்தே ஆகணும். இது நோய் எதிர்ப்பு சக்தியை கட்டுப்படுத்துறதுனால குழந்தைங்களோட வளர்ச்சி ஆரோக்கியமாகவும் இருக்கிறது கட்டாயம் தாய்ப்பால் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப அவசியம். அண்ட் தாய்ப்பால் கொடுக்கறதுனால தாயோட ஆரோக்கியமும் சீராகவும் நன்றாகவும் இருக்கும்.
1: கேட்டிங்களா நேர்களே, சும்மா சொல்லக்கூடாது. மக்களுக்கும் பிரஸ்ட் ஃபீடிங்னா என்ன, என்ன மாதிரியான நியூட்ரிஷன்லாம் எடுத்துக்கணும்னு தெரிஞ்சிருக்கு. இந்த நிகழ்ச்சி மூலமா இன்னும் தெளிவா இருக்கும்னு நம்புறேன்.
6: பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கறவங்கள தான் லாக்டேட்டிங் மதர், அதாவது பாலூட்டும் தாய்னு சொல்வாங்க. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம ரேடியோ செஷனில் லாக்டேட்டிங் மதர்ஸை பற்றி தான் நம்ம பேச போகிறோம்.
1: இந்த டிராமாவில் வரும் கதாபாத்திரங்கள் அனைத்தும் கற்பனையே. அனன்யாவாக நான் தான் உங்க ஆர்ஜே சங்கீதா.
6: இந்துஜாவாக நான் தான் உங்க ஆர்ஜே தேஜு.
1: என்ன இந்துஜா, உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. ஆபீஸ்க்கு ஒழுங்காவும் வரதில்ல, வீட்டுல அப்படி என்னதான் பண்ற?
6: எங்கடி, எனக்கு வீட்லயே வேலை கரெக்டா இருக்கு.
1: Few hours later,
6: அனன்யா அந்த ஃபைல கொஞ்சம் சீக்கிரம் எடு, ஃபைல டிஎல் கிட்ட சப்மிட் பண்ணனும்.
1: என்ன ஆச்சு உனக்கு இப்போ இவ்ளோ அவசரப்படுற? அப்படி எங்க தான் போற? ஆபீஸ் டைம் முடிஞ்ச உடனே டக்குனு கிளம்பிடுற?
6: ஏ இல்லடி, வீட்ல குழந்தைய தனியா அம்மா கிட்ட விட்டுட்டு வந்திருக்கேன், நான் தான் போய் பாத்துக்கணும். குழந்தைக்கு இன்னும் தாய்ப்பால் குடுக்கறல்ல, அதான் டைமுக்கு போறேன்.
1: அதான் வீட்டுல அம்மா இருக்காங்களே, அப்புறம் என்னடி உன் பிரச்சனை?
6: அம்மா மட்டும் பாத்துக்கிட்டா போதுமா? நம்ம கூட இருந்து பாத்துக்கிட்டா தானே ஒரு பாண்டிங் கிடைக்கும். அதை விட நமக்கு வேற என்ன இருக்கு?
1: என்னமோ, இந்த உலகத்துல நீ மட்டும்தான் அதிசயமா குழந்தை பெத்தா மாதிரியும், நான் கூட எதுவுமே பண்ணாத மாதிரியும் நிட்டு பேசுற. நான் என் மேட் கிட்டதான் விட்டுட்டு வரேன் என் குழந்தைய.
6: என்னடி சொல்ற, குழந்தைய மேட் கிட்ட விட்டுட்டு வந்திருக்கியா? நீ பால் கொடுத்து நீ ஒழுங்கா கூட இருந்து பாத்துக்கிட்டாதானே உனக்கும் உன் குழந்தைக்கும் இருக்கிற பாண்டிங் இன்க்ரீஸ் ஆகும். சரி, அந்த குழந்தைக்கு பாலாவது குடுக்கறியா இல்லையா?
1: ஆமா, என் மேட் தான் ஃபுல்லா பாத்துக்கிறாங்க. அதுல என்ன, இப்போ நான் 6 months வரைக்கும் பால் கொடுத்தேன், அதுக்கப்புறம் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா என் பியூட்டி ரொம்ப முக்கியம் இல்லையா? இல்லடி, நான் 6 months வரைக்கும் தான் கொடுத்தேன், அப்புறம் மேண்டிட்டரி இல்லல, சோ அதனால ஸ்டாப் பண்ணிட்டேன்.
6: ஹே அனன்யா, 6 months கம்பல்சரி தான், ஆனா அதுக்கப்புறம் குடுக்க கூடாதுன்னு சட்டம் இல்லல. நீ குழந்தைக்கு 2 வருஷம் மட்டும் முழுசா தாய்ப்பால் குடுக்கறது மூலமா குழந்தையோட ஆரோக்கியமும் அப்புறம் குழந்தை நல்லா வளர்ச்சி பெறும்.
1: என்னது, 2 இயர்ஸா? என் உடம்பு என்னத்துக்காகவும், என் ஃபிட்னஸ் என்னத்துக்காகவும், என் அழகு என்னத்துக்காகவும்? சபா, நினைச்சாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு.
6: அனன்யா, ஃபிட்னஸ் ஹெல்த்னு சொல்றியே, பிரஸ்ட் ஃபீடிங் கொடுக்கறதுனால குழந்தைக்கு மட்டும் இல்லை, குழந்தைக்கும் தாய்மார்களுக்கும் பிரஸ்ட் கேன்சர், டயபெட்டிஸ், கார்டியோ டிசீஸ் எதுவும் வராது.
1: என்னது, பிரஸ்ட் ஃபீட் பண்ணலனா இவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி ஆகணுமா? இப்போதாண்டி எனக்கு அந்த குழந்தையோட அருமையை பத்தியே தெரியுது. ரொம்ப தேங்க்ஸ் தி.
6: இதுக்கெல்லாம் எதுக்கடி தேங்க்ஸ் சொல்ற? நான் உனக்கு குழந்தையோட அருமையும் தாய்ப்பாலோட அருமையும் ஜஸ்ட் புரிய வச்சேன். இனிமேலாவது ஒழுங்கா குழந்தைய பாத்துக்க பாரு. உன்னை பத்தி மட்டுமே யோசிக்காத, உன்னை நம்பி இந்த உலகத்துக்கு ஒரு குழந்தை வந்தா உன் குழந்தையோட ஹெல்த்த பத்தியும் கொஞ்சம் யோசிச்சு நடந்துக்கும்.
1: என்ன மக்களே, உங்களுக்கு லாக்டேட்டிங் மதர்ஸ் பத்தி இன்னும் தெளிவா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்களை அடுத்த எபிசோட்ல வந்து ஷேர் பண்றோம். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்க ஆர்ஜே சங்கீதா
6: அண்ட் ஆர்ஜே தேஜு.
1: நீங்க கேட்டுட்டு இருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை.

நான் ஹர்னி மோகன். நான் மெட்ராஸ் டிஸ்லெக்ஸியா அசோசியேஷன்லேருந்து வந்திருக்கேன். நான் ஸ்பெஷல் எஜுகேட்டர், மெயினாக டிஸ்லெக்ஸிக் பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. நாங்கள் என்ன உங்கள்கிட்ட ஒரு ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட் வச்சுருக்கோன்னா, டிஸ்லெக்ஸிக்கை டிஸ்லெக்ஸிக்குன்னு முத்திரை குத்தி தனியாக வைக்காமல் அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி வேணுங்கிற ஹெல்ப் கொடுத்து அவங்கள ஹெல்ப் பண்ணிங்கன்னா அந்த பசங்க டெஃபினட்டாக ரொம்ப நல்லா வாழ்க்கையில் வருவாங்க. இதை நம்பி நம்மளால் எந்த ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த வகையில் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். இதுதான் என்னோடய வேண்டுகோள்.

0: Stay tuned. Stay tuned.
1: You are listening to MOP Community Radio 107.8 FM.
2: கொடி கொடிய கெடுக்கும் குடிச்சு புட்டு வண்டிய ஓட்டி போலீஸ் கிட்ட இப்படி நீயும் மாட்டிய கேட்டே அட எப்படி நானும் சமாளிச்சு தப்பிக்க போறேனோ சிங்சிக்கா கச்சிக்கா கச்சிக்கா கச்சிக்கா சிங்சிக்கா கச்சிக்கா கச்சிக்கா.

శైలయ్యా, చించిక కచిక కచిక కచిక జించిక కచిక కచిక. ஊரம் பக்கெட்டு பாச்சு தெரு தெருவா குடிச்சு போட்டு நீய சுத்துற, அட உனக்கு எது தப்புன்னு தான் ஒன்னும் புரியல. சிஞ்சிக்கா கச்சிக்கா கச்சிக்கா கச்சிக்கா ஜிஞ்சிக்கா. குடிச்சு போட்டு வண்டியை ஓட்டி ஆக்சன் நிறைய ஆகுறதே, உயிர மேல உனக்கு ஆசை இல்லையா? இந்த அறிவு கெட்ட மூளைக்கு தான் ஏன் புரியல. சிஞ்சிக்கா கச்சிக்கா கச்சிக்கா கச்சிக்கா ஜிஞ்சிக்கா கச்சிக்கா கச்சிக்கா. புதுநலம் கருதி வெளியிடுவது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

இனிய சிநேகிதிகளுக்கு பாலகுமாரனின் அன்பான வணக்கம். பெண்கள் உடல் நலம் பேண வேண்டிய அவசியம் என்ன என்று என்னை கேட்டால், உடல் நலம் பேணிய பெண்கள் தான் மனநலம் மிக்கவர்களாக இருக்கிறார்கள். உடம்பு மனதை வெகுவாக பாதிக்கிறது. மன ஆரோக்கியம் இருக்க வேண்டுமெனில், கூர்மையாக சிந்திக்க வேண்டுமெனில், ஆழமாக இருக்க வேண்டுமெனில், பரபரப்பு குறைந்து அமைதியாக யோசிக்க வேண்டுமெனில், உடல் நலம் மிகச்சரியானதாக இருக்க வேண்டும். இயற்கையிலேயே பெண்களுக்கு உடல் நலம் சற்று தளர்வாக இருக்கக்கூடிய நாட்கள் உண்டு. அது தொடர்பான பிரச்சனைகள் பலதும் இருக்கின்றது. இது போன்றவை காரணங்களால் பெண்ணின் மனநலம் பாதிக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. அந்த நேரங்கள் மட்டுமல்லாது, கடுமையான உழைப்பிலும் போஷாக்கு குறைவான உறவினாலும் அடக்குமுறை போன்ற பிரச்சனைகளின் கடுமையாலும் மனத்தளர்ச்சி அடைந்து மனத்தளர்ச்சியால் உடல்நலம் குன்றுகிறது. உடல்நலம் குன்றுவதால் மேலும் மனத்தளர்ச்சி ஏற்படுகிறது. அப்பொழுது பிரச்சனைகள் பூதாகாரமாகின்றன. மனம் மிக முக்கியமான விஷயம். கோபம் வருவது மிக சாதாரணமான விஷயம். கோபம் கொள்வது எளிது. ஆனால் அந்த கோபத்தை என்ன செய்ய போகிறீர்கள்? எப்படி திசை திருப்பப் போகிறீர்கள்? உள்ளுக்குள்ளே அடக்கி வைத்து போகிறீர்களா, அல்லது அளவாக விடப்போகிறீர்களா, இல்ல ஆவேசமாக போகிறீர்களா? ஆவேசமாக போனால் பிரச்சனைகள் தீராது. அடக்கி வைத்துக் கொண்டால் பிரச்சனைகள் அதிகமாகும். ஆக உங்கள் கோபத்தை சரியான வகையில், சரியான திசையில் தெரிவிக்க வேண்டுமெனில் மன அமைதி மிக முக்கியம். எப்படி கோபப்படுறது, யார்கிட்ட கோபப்படுறது, எவ்வளவு கோபப்படுறது, கோபப்படுறதா கூடாதா, இப்ப கோபப்படலாமா, நாளை கோபப்படலாமா என்று மிக வேகமாக முடிவு பண்ண வேண்டும். இந்த மிக வேகமாக முடிவு பண்ணுவதற்கு ஒரு மனத்தெளிவு வேண்டும். அந்த மனத்தெளிவுக்கு அடிப்படை உடல் நலம் பேணுதல். உடல் நலம் பேணுதலில் என்னை பொறுத்த அளவில் முதன் முதலான விஷயம் வாக்கிங் போறது, காலையில நடக்கிறது. காலையில வீட்டு வேலையே சரியா இருக்கும், ஈவினிங் நடங்க. ஆனால் 24 மணி நேரத்தில் ஏதோ ஒரு நேரம் விருக்கு விருக்கு என்று நடக்க வேண்டும். வீட்டு வேலையிலே நான் 10 கிலோமீட்டர் நடக்கிறேன் என்று பெண்கள் சொல்வார்கள். நான் அதை ஏற்க மாட்டேன். நடக்க வேண்டும் என்று குறைந்தபட்சம் அரை மணி நேரமாவது நடங்கள். இடுப்பும் முதுகும் வயிறும் காலும் பாதங்களும் கைகளின் வீச்சும் உங்களுடைய உடல்நலம் பேணுவதை, மூச்சு சரியாக வெளியிடப்படுவதை சீராக்க உதவி செய்யும். மனநலத்திற்கு மிக அருகே இருப்பது மூச்சு விடுதல். மூச்சு விடுதல் சீராக இருக்குமானால், ஆழ்ந்து சுவாசம் உள்ளே இழுக்கப்பட்டு ஆழ்ந்து வெளியே விடப்படுமானால் மனம் அமைதியாக இருக்கும் என்று சொல்லப்படுவதுண்டு. மனதிற்கும் மூச்சிற்கும் நெருங்கிய சம்பந்தம். மனதால் மூச்சு, மூச்சால் மனது. கோபம் அதிகமாகும் போது மூச்சு பிளந்து போகும். மூச்சு பிளந்தால் கோபம் வரும். ஆக மனதை ஜாக்கிரதையாக வைத்துக் கொள்ள, மூச்சையும் சீராக வைத்துக் கொள்ள வேண்டும். மூச்சை சீராக வைத்துக் கொள்ளக்கூடிய எளிதான பயிற்சி நடந்து போதல். காலையோ அல்லது மாலையோ அரை மணி நேரம் கைகளை வீசி நடக்க வேண்டும் என்பதற்காக வேர்க்க வியர்க்க நடத்தல். அப்படி நடக்கும்பொழுது சுவாசம் மிக சீராக வருகிறது. சுவாசம் சீராக இருப்பின் உடல் நலமும் பேணப்படும், மனநலமும் பேணப்படும். ஒரு பார்க்கில் ஒரு பீச் ஓரம் அல்லது வார்த்தங்கரை ஓரம் ஒரு நீண்ட நெடிய சாலை என்று தேர்ந்தெடுத்து கொண்டு நல்ல காலணிகள் உபயோகப்படுத்தி நடப்பதற்கு ஏற்றவாறு உடை உடுத்து கொண்டு ஒருத்தர் ரெண்டு பேரா இல்ல அநேகமா தனியா போங்கன்னு பேசுறது போருமே
தனியாக நடங்கள், உங்களுக்குள் நீங்களே பேசிக் கொள்ளுங்கள். அப்பொழுது சரிய பல விஷயங்களை நீங்கள் சரியாக புரிந்து கொள்வீர்கள். என்னுடைய வேண்டுகோளாக, என்னுடைய இறங்குதலாக, பெண்களுடைய வாழ்க்கை சீராக வேண்டும் என்ற அக்கறையோடு நான் இந்த விண்ணப்பத்தை, இந்த வேண்டுகோளை உங்கள் முன்பு வைக்கிறேன். பெண்கள் நலமாக இல்லை எனில் ஆண்கள் நலமாக இருக்க முடியாது. பெண்கள் சந்தோஷமாக இல்லை எனில் ஆண்கள் சந்தோஷமாக இருக்க முடியாது. ஆண்களின் உலகம் பெண்களை சுற்றித்தான் இருக்கிறது. ஒத்துக்க மாட்டாங்க, ஆனால் எல்லாருக்கும் தெரியும் பெண்ணினுடைய அண்மையும் அருகாமையும் அவருடைய ஆதரவும் அரவணைப்பும் அன்பான வார்த்தைகளும் ஆணுக்கு மிகப்பெரிய போஷாக்கு, நல்ல மருந்து. எனவே பெண்கள் நலமோடு வாழ்ந்தால்தான் அடுத்த தலைமுறை பலமாக வாழும். பெண்கள் தெளிவாக இருந்தால்தான் அடுத்த தலைமுறை தெளிவாக இருக்கும். நல்ல படிப்பு, நல்ல உணவு, நல்ல சிநேகிதம், நல்ல உடற்பயிற்சி, நல்ல கடவுள் வணக்கம். இந்த கடவுள் வணக்கம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அது அந்த வழிபாடு செய்ய தெரிஞ்சிருக்கணும். அப்பொழுது ஒரு பணிவு ஏற்படும். எல்லாம் எனக்கு தெரியும், நான் ரொம்ப அழகு, நான் ரொம்ப கெட்டிக்காரி நினைக்கிற போது சறுக்கத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அழகா இருக்கணும், கெட்டிக்காரியா இருக்கணும், நல்லவங்களா இருக்கணும். அதே நேரத்துல இவையெல்லாம் தெரிஞ்சு அமைதியா இருக்கணும். அந்த அமைதியாக பணிவாக இருக்க கடவுள் வணக்கம் முக்கியம். எனவே இவை அனைத்தும் பெற்று விடுவி வாழ வேண்டும் என்று பெண்களை நான் வேண்டிக் கொள்கிறேன். அதற்காக கடவுளை பிரார்த்திக்கிறேன். வணக்கம். வாழிய நலம்.

0: உலகத்துல எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க, அதுல சாதனை புரிந்த மக்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காகவே வருது சந்திப்போமா.
1: இது ஒரு சமுதாய வானொலி. இன்னைக்கு நம்ம சந்திப்போமா ப்ரோக்ராம்ல தமிழ் தியேட்டர் ஹீரோ மாது பாலாஜியை சந்திக்க போறோம். குட் ஈவினிங் சார். இந்த கேள்விய உங்ககிட்ட நிச்சயமா கேட்டே ஆகணும், எப்படி நீங்க என்றென்றும் இளமையாவே இருக்கீங்க ஸ்டேஜ்ல அப்பியரன்ஸ்ல, இதுக்கு என்ன காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க?
2: பேசிக்கலி எங்காவது ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி ஸ்மால் மேட், அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ ஸ்மால் மீடியா இருக்கிறதுனால உனக்கு வந்து ஏஜ் தெரியறது கொஞ்சம் கஷ்டம், நம்பர் ஒன். நம்பர் டூ வந்து ஒரு கிட்டத்தட்ட 35-40 வருஷமாக வந்து ஹியூமரை தான் சுவாசம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்ஃபேக்ட் அது ஒரு ரீசன் நான் சொல்லுவேன். ஏன்னா எப்பவுமே ஜாலியாக எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்கும், யாராத்துல எடுத்தாலும் யார் வீட்டில் எடுத்தாலும் பிரச்சனைகள் இருக்கும், ப்ராப்ளம்ஸ் இருக்கும். பட் அதெல்லாம் வந்து ஓவர் கம் பண்ணுற அளவுக்கு ஒரு குட் ஃப்ரெண்ட்ஸு, நல்ல ஹியூமரஸ் ஃப்ரெண்ட்ஸு, அதனால வி ஃபர்கெட் எவ்ரி திங். அதுவும் ஒரு ரீசனாக இருக்கலாம். ப்ளஸ் ஐ ஆல்சோ ஹாவ் சம் எக்ஸசைசஸ், அதெல்லாம் இருக்கலாம்.
1: உங்களோட ஸ்டேஜ் நேம் மாது, எல்லா பிளேலையும் உங்கள் பேர் மாது தான், பட் ரியல் வாழ்க்கையில் உங்களை வந்து பாலாஜி அப்படின்னா ஒருத்தருக்கும் தெரியாது, மாது பாலாஜின்னு சொன்னால் தான் தெரியும். எப்படி இந்த ஸ்டேஜ் பேர் உங்களுக்கு வந்தது?
2: ஆக்சுவலாக 1979 வி ஸ்டார்டட் அவர் டூர். அதுக்கு முன்னாடி வந்து இன்டர் காலேஜ் காம்படிஷன்லாம் படிக்கும்போது, பிகாம் படிக்கும்போது விவேகானந்தா காலேஜில், ஐ யூஸ் டு ஸ்டேஜ் லாட் ஆஃப் ஸ்கிட்ஸ். வெவ்வேறு காலேஜில் போடுவோம், கிட்டத்தட்ட 20-25 காலேஜில் போட்டு நான் பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வாங்கினேன். அப்போல்லாம் வந்து என்னுடைய ஸ்கிரிப்ட் வந்து மோகன் தான் எழுதுவோம், எல்லாம் ஒரு 15 மினிட்ஸ், 20 மினிட்ஸ், ஹாஃப் அன் அவர் அந்த மாதிரி ஸ்கிட்ஸ் இருக்கும். ஸோ நாங்கள்லாம் நிறைய நாகேஷ் அதெல்லாம் இன்ஸ்பயர் ஆகி ட்ராமா பண்ணுறோம் அப்படின்னு ஆசையெல்லாம் அப்பயே இருந்தது. ஸோ ஹி யூஸ் டு ரைட் ஃபார் மீ. அந்த 3 வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு 25-30 ஸ்கிட்ஸ் எழுதி நான் பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வாங்கினேன், மோகன் வந்து பெஸ்ட் ரைட்டர் அவார்டு வாங்கினான். அதுக்கப்புறம் அந்த தாகம் அப்படியே இருந்தது, சரி டாமா போடுறோம் டாமா போடுறோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் 79 வி ஸ்டார்டட் அவர் பிளே. அப்போ வந்து மோகனும் பண்டிங் டைரக்டர், மோகன் ஒரு 3 ட்ராமா எழுதிருந்தான் ஃபார் காத்தாடி ராமூர்த்தி, எஸ் வி சேகருக்கு ஒரு 3 ட்ராமா. ஸோ அப்புறம் தான் பாப்புலர் ஆகிட்டு வர ஸ்டேஜ். தே யூஸ் டு சே கண்ணாடி போட்ட மௌலி அப்படிம்பா மோகன், அந்த மாதிரி மௌலியை பார்த்து அவன் ஹி கேம் டு ஸ்டேஜ். ஸோ அந்த பட்டிங் ஸ்டேஜில் இருக்கும்போது நாங்கள் ட்ரூப் ஆரம்பித்தோம் சொந்தமாக ஆரம்பிக்கணும்ன்ட்டு. அப்போ வந்து மோகன் வந்து ஹி வாண்டட் டு பிகம் லைக் பாலச்சந்தர், ப்ளஸ் அவனோட சென்டர் கேரக்டர் மாதுன்னு வச்சான். அப்போ எதிர்நீச்சலில் மாதுன்னு ஒரு கேரக்டரில் நாகேஷ் பண்ணியிருந்தார், அது மிகப்பெரிய ஹிட்டு, அது பெஞ்ச் மார்க்காக இருந்தது எல்லாருக்கும். ஸோ என்னைக்காவது ஒரு நாள் தன்னுடைய ஹீரோ வந்து நாகேஷ் மாதிரி வரணும், என்னைக்காவது ஒரு நாள் தான் பாலச்சந்திரா மாதிரி வரணும் அப்படின்னு நினச்சிருந்தான். ப்ராப்ளம் இன்னும் அது ரெண்டுமே நடக்கலை, ப்ராப்ளம் இந்த இயர்ஸ் டு கம் வரலாம் தெரியாது. பாப்புலராக தான் இருக்கும் டெஃபினெட்லி, கண்டிப்பாக எங்களோட வளர்ச்சி ஜேர்னி பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஜேர்னி, 36 வருஷம் அண்ட் கிட்டத்தட்ட ஒரு 6200 ஷோ போட்டிருக்கோம் இது வரைக்கும். ஸோ இட் இஸ் அ வெரி பிக் ஜேர்னி, நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் பண்ணி தான் இந்த பேஷனை வந்து பெரிய லெவலில் கொண்டு வந்துருக்கோம். ஏன்னா ட்ராமா வந்து இப்போ அஃப்கோர்ஸ் ஓரளவு நாங்கள் வந்து இண்டிபெண்ட்டாக வந்து அது குடும்பத்துக்கு தேவையான அட்லீஸ்ட் இன்கம் வரா மாதிரி அதை பண்ணிட்டு இருக்கோம். ஒரு காலத்தில் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துனேன்னா அப்போல்லாம் ட்ராமா வந்து பெரிய வருமானம் கிடையாது, ட்ராமாவில் வருமானம் கிடையாது. அதை வருமானம் ஆக்கினது நாங்கள் எஸ் வி சேகர் அந்த மாதிரி 1-2 பேர் தான். அது பண்ணணும், வெறும ட்ராமாவை போட்டுட்டு கஷ்டப்பட்டுன்னு போகக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ அஸ் ஐ சேட் அப்போல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் இந்த ஜேர்னி வரத்துக்கு. அதில் இந்த மாது அந்த சென்டர் கேரக்டர் ஹீரோ அந்த பாய் நெக்ஸ்ட் டோர் அப்படிங்கறத கொண்டு வரதுக்கு 36 வருஷம் ஆச்சு, 36 இயர்ஸ் ஆச்சு.
1: சரி, இப்போ எப்போல இருந்து உங்களுக்கு ஆக்டிங் மேல ஒரு ஆர்வம் வந்தது, அண்ட் யார் உங்களோட இன்ஸ்பிரேஷன்?
2: எனக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் நாகேஷ், எல்லாருக்குமே தெரியும் நாகேஷ் படங்கள் எல்லாம் பார்ப்பேன் நான். கிட்டத்தட்ட 6-7 வயசுலேருந்து படம் பார்த்துட்டு வீட்டில் வந்து டைலாக்லாம் சொல்லி காமிப்பேன், அந்த அளவுக்கு மேட் ஆஃப்டர் ஃபிலிம்ஸ். அப்போலாம் நான் தான் இப்போ கமல்கிட்ட வந்து ஒரு 2 வாரம் முன்னாடி அந்த படம் ப்ரிவியூ போகும்போது அவர்கிட்ட சொல்லியிருந்தேன், நான் வந்து படம் பார்த்துட்டு ஸ்கூலில் வந்து மத்தியானம் லஞ்ச் டைத்த 1-2 நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஃபுல் பாசமெல்லாம் இருக்காது சொல்லுவேன் லஞ்சும் போது. ஏன்னா சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 100 குழந்தை உட்காந்து கேட்டுருக்கோம். இப்போ கூட ஒன்னா பை ஃப்ரெண்ட் இப்போ பீச்சில் பார்க்கும்போது நானும் மீராவும் போயிருந்தோம், அப்பா அவன் கூட்டு கேட்டான், ஏய் நீ ஞாபகம் இருக்கா ஸ்கூல் டேஸில் வந்து மத்தியானம் அந்த பாசம் மலர் பாவம் பண்ணிப்பு எல்லாம் கதை எல்லாருக்கும் சொல்லுவியே அப்படின்னா. ஸோ அந்த மாதிரி அந்த ஆசை வந்தது தான். அதுக்கப்புறம் வந்து யூஏ வந்து ரொம்ப பாப்புலர் இருந்தா அப்போ 75, 76, 72, 73 ஃப்ளைட் நம்பர் சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் பத்மவேகம், குருக்ஷேத்திரம், அதெல்லாம் வந்து ஹரே ராமகிருஷ்ணா, அதெல்லாம் வந்து மௌலிஸ் பெஸ்ட். மௌலி யூஏக்கு கொடுத்த பெஸ்ட்டு, அண்ட் யூஏயோட இன்னி வரைக்கும் பெஸ்ட். அதனாலும் அந்த பீரியட்லலாம் வந்து நான் இன்ஃபேக்ட் காந்தன் எல்லாரும் நாங்கள்லாம் வந்து ஹம்டி நம்பர் ஆஃப் டைம்ஸ் போய் பார்த்துருக்கோம். நான் இன்ஃபேக்ட் காந்தன்லாம் விட இன்னும் ஜாஸ்தி பார்த்துருக்கேன். அந்த பிட்டில் போய் உட்காந்து அந்த டாமாலாம் விரித்துறோம் வைப்பேன். எனக்கு பெரிய ஃபேன் அப்போ வந்து நான் வந்து மகேந்திராவுக்கு தான், ஒய்ஜி மகேந்திரா அந்த மாதிரி நடிக்கணும் அந்த மாதிரி நடிக்கும். ஏன்னா ஒரு ட்ராமாவில் உள்ளே போய் நின்று உட்காந்து ஒருத்தன் வந்து மேடையில் வந்து ஒரு ஜோக் சொல்கிறான், அதுக்கு ஒரு 1000 பேர் சிரிக்கிறா அப்படிங்கிறது அது ஒரு பெரிய அமேசிங் திங்காக எனக்கு பட்டுது. ஒருத்தன் வந்து ஸ்டேஜில் வந்து ஒரு ஜோக் அடிக்கிறான், அதுக்கு 1000 பேர் சிரிக்கிறா, அவனை ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணி கை தட்டுறான் அப்படின்னு. இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம வரணுமே அப்படின்னு ரொம்ப கிரேஸாக இருந்தேன். ஸோ அதோட தீனி போட்டது 79 மோகன் ட்ரூப் ஆரம்பித்ததுக்கப்புறம் கிரேசி கிரேஷன் ஆரம்பிச்சோம். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஆரம்பித்தோம். ஆல்மோஸ்ட் ஒரு 75% எல்லாரும் விவேகானந்தா காலேஜில் வந்தவா தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்ட் அட் த ட்ரூப். ஸோ நடிகர்களாக உள்ள வரல, நண்பர்களாக இருந்து நடிகர்கள் ஆனோம் எல்லாருமே.
1: உங்களோட ஃபர்ஸ்ட் எவர் பெர்ஃபார்மன்ஸ் ஆன் ஸ்டேஜ், ஸ்கூல் ஆர் காலேஜ் எதுவாகவே இருக்கட்டும், முதல் முதல்ல மேக்கப் போட்டு ஸ்டேஜில் ஏறினது எப்போ?
2: அது வந்து 1968-69. அப்போ வந்து நான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் படம் பார்த்துட்டு வந்து ஆற்றுல சூரிய காமிக்கிறது அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணியிருந்தேன். அப்போ மோகன் ஸ்டார்டட் ஒன் ட்ரூப், விநாயகா அமைச்சர் ஆர்டிஸ்ட். அப்போவே நான் வந்து 10th standard 11th standard படிக்கும்போது அதில் வந்து லேடிஸ்லாம் கிடையாது, லேடி ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது. ஒன்லி ஜட்ஜனா வீட்டிலலாம் திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு லேடி ஆர்டிஸ்ட் கிடையாது. ஸோ ஒரு 15 பசங்களாக சேர்ந்து ஒரு ட்ரூப் ஒன்று ஆரம்பித்தோம். தட் வாஸ் தி ஃபஸ்ட் பிளே, எல்லோரும் இன் நாட்டு மன்னர் அப்படின்னு ஒரு ட்ராமா. அது வந்து இட்ஸ் அபவுட் 1.5 hours பிளே. அது வந்து 2 ஷோ போட்டோம் நாங்கள். இப்போ இருக்கிற டீமில் யாரும் அதில் கிடையாது, அதெல்லாம் பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும். அதுதான் தட் வாஸ் த ஃபஸ்ட் பிளே. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்கூல்லலாம் ஒன்று ரெண்டு சின்ன சின்னதாக பண்ணியிருக்கேன், பெரிய லெவலில் கிடையாது. காலேஜில் 3 வருஷமும் எல்லா பிள்ளையும் எழுதினது கிரேசி மோகன் தான். கிட்டத்தட்ட ஒரு 25 பிள்ளை எழுதியிருக்கேன் எனக்கு. அந்த நேம்ஸ் எல்லாமே பிக்யூலியராக இருக்கும். வாட்ஸ்அப் டாக்னு ஒரு ட்ராமா, தென் எவனே நீ வாழ்க. இன்ஃபேக்ட் அந்த வாட்ஸ்அப் டாக் ட்ராமாவில் பிசி ஸ்ரீராம் ஆக்ட் பண்ணிருக்கான், கேமராமேன் பிசி ஸ்ரீராம் இஸ் ஆக்டட் வித் அஸ். காலேஜ் லெவலில் ரொம்ப பாப்புலராக இருந்தோம், எல்லா ட்ராமா மோகன் தான். ஏன்னா இன்ஃபேக்ட் ஒவ்வொரு காலேஜிலும் நாங்கள் போய் ஷோஸ் நடத்தும் போது எங்கள் கூட ராதா ரவி அவெல்லாம் லா காலேஜ்லேருந்து வருவோம். ஸோ டஃப் காம்படிஷன் இருக்கும், பயங்கர டஃப் காம்படிஷன் இருக்கும். அதில் வி ஸ்டூட் ஃபர்ஸ்ட். ஒரு தடவை கூட நாங்கள் இருந்து அந்த 3 வருஷத்தில் வேறு யாரும் கப் வாங்கினது கிடையாது, நாங்கள் தான் வாங்கியிருக்கோம். இன்ஃபேக்ட் அப்போ குமுதத்தில் வந்து பிரபலங்கள் இன் சென்னை அப்படின்னு காலேஜ் லெவலில் ஒரு இது எடுத்தா, அதில் என்னோட ஃபோட்டோ மோகன் ஃபோட்டோ வந்தது அப்போ 73.
1: எல்லா ட்ராமாஸ்லேயும் உங்கள் பேர் வந்து மாது தான். அந்த மாது கேரக்டர்லயே உங்களுக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்ச கேரக்டர், க்ளோஸ் டு யுவர் ஹார்ட், எது?
2: அதாவது கிட்டத்தட்ட 14-15 ட்ராமா போட்டிருக்கோம், எல்லாமே மாது கேரக்டர் தான். என்னோட கேரக்டர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு துடுக்கா டைலாக் பேசுறது, எல்லாரையும் போட்டு விளாட்டா பண்றது, அந்த மாதிரி ஒரு டைப்பாக தான் இருக்கும். திஸ் வாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டட் பை மௌலி இன் தோஸ் டேஸ். 73-74 மறுபடியும் அவன் தான் ஃபர்ஸ்ட் முதல்ல ஆரம்பிச்சான். இந்த மாதிரி ஒரு சென்டர் கேரக்டர், எல்லாரையும் கிளாட்டா பண்ணி ஸ்டேஜில் கலகலப்பாக இருக்கிறது, ஒரு சோகமே கிடையாது, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஆரம்பிச்சுதான் அவன் தான். அதுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது நாங்கள் 79 கிட்டத்தட்ட 14-15 பிளே பண்ணிருக்கோம், எல்லாமே சூப்பர் ஹிட்ஸ், எல்லாருமே டச் விட்டு இன்னி வரைக்கும் பிரமாதமாக போயிட்டு இருக்கிற ட்ராமா. இன்றைக்கும் அதாவது இந்த 100 வாட்ஸ் என்னோட ஃபர்ஸ்ட் ட்ராமா, அது இன்னும் நாங்கள் போட்டுட்ருக்கோம். பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச பிள்ளை வந்து மீசையாளர் மனைவி. அது வந்து ஸ்டார்ட் டு ஃபினிஷ் 14 சீன்லேயும் நான் ஸ்டார்ட் டு ஃபினிஷ் இருப்பேன் அந்த டிராமாவில். அண்டு கிட்டத்தட்ட ஒரு 400 பக்கம் டைலாக்னால் அதில் ஆல்மோஸ்ட் ஒரு 260 பக்கம் எனக்கு இருக்கும், ஒரு 140 பக்கம் தான் மொத்தவளுக்கு இருக்கும். ஸோ ட்ராமா இன்றைக்கி 2 மணி நேரம் ட்ராமா, இன்றைக்கி 2.5 மணி நேரம் ட்ராமா. அது இன்றைக்கி ட்ராமா 1.5 மணி நேரம் ஆகணும்னா நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் பேஸ் பண்ணேன்னா 1.5 மணி நேரம் ஆகும். இன்றைக்கி கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக பண்ணால் அப்படின்னா 2.5 மணி நேரம் ஆகும். அண்டு கேரக்டர் நல்ல கேரக்டர், ஒரு ஹஸ்பண்ட் வந்து எல்லாத்துக்கும் பொய் சொல்கிற ஒரு கேரக்டர், பொய்னால அவன் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறான் அப்படிங்கிறத கதை. சரி, மறுபடியும் இப்போ வந்து எல்லாரும் சொல்லுவான் கிரேசி மோகன் ட்ராமாவில் வந்து இது மெசேஜே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக எங்களோட எல்லா டப்பாலையும் மெசேஜ் இருக்குது. மீசை அலாரம் ஒன்று எடுத்துனேன்னா பொய் சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு மெசேஜ் இருக்குது. பட் இப்போ மாதுமே ரெண்டால் ஒரு டாமா எடுத்துன்னா பொண்டாட்டியை சந்தேகப்படுவோம், அது தப்புங்கிறத சொல்லியிருக்கோம். மாமியார் மாட்டு கொண்டு பிரச்சனையும் சொல்லியிருக்கோம், எல்லாமே சொல்லியிருக்கோம். பட் என்னென்னா இதெல்லாம் வந்து ஒரு சுகர் கோட்டடாக கொடுக்கறதுனால சுகரை வந்து ஹியூமர் வந்து டாமினேட் பண்ணுறது. அதனால என்னென்னா இந்த மெசேஜ் வந்து வெளியில் தெரியாமல் போயிடுது. அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லா டவாலும் மெசேஜ், அஃப்கோர்ஸ் பட்டவர்த்தமாக மெசேஜ் இதுதான் அப்படின்னு கடைசி சீன் சொல்லக்கூடாது, அந்த மாதிரி சொல்ல மாட்டோம். பட் அந்த டிராமால அண்டர்லைன் கரண்டா அந்த மெசேஜ் இருக்கும்.
1: டிராமா பத்தி பேசினோம், இப்போ சினிமாக்கு வருவோம். உங்களோட ஃபர்ஸ்ட் சினிமா எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்களேன், அதுக்கப்புறம் நீங்க என்னெல்லாம் படம் நடிச்சீங்க அதை பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
2: ஆக்சுவலாக சினிமா வந்து சினிமாவில் நடிக்கணுன்ற எய்ம் எனக்கு முதலேருந்தே ரொம்ப இருந்ததில்லை. சமோ அது அந்த ஃபேசினேஷன் எனக்கு வரல.

0: அப்படின்னு சொல்லிட்டு ஐ டோல்ட் விஷு நான் எங்கள் அம்மாட்ட கேட்டுட்டு அப்புறம் நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு. தென் ஐ கேம் பேக் ஹோம், எங்கள் அம்மாட்ட கேட்டால் ஷி வாஸ் டோட்டலி அகேன்ஸ்ட், பண்ணவே கூடாது. 81 ஆனால் பண்ணவே கூடாது, ஒத்த காலம் நான் பண்ணக்கூடாதுன்னு. எனக்கும் முன்னாடி ரொம்ப பெரிய ஃபேசினேஷன் இருந்தது இல்லை, அதனால லெஃப்ட் சரி போ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். தென் அதுக்கப்புறம் 83-84 திருப்பி ஆஃபர் வந்தது, எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணேன். கல்யாணத்துக்கு அப்புறம் ஒய்ஃபுக்கு பிடிக்கல, ஸோ அதனால் வேண்டாம்னு சொன்னேன். ஒவ்வொரு நாளைக்கு அப்புறம் ஐ ஆக்டட் இன் பூவலாம் கேட்டு பார், பூலாம் கேட்டு பாரில் வசந்த் சொல்லி நீ பண்ணு, ரொம்ப கெஸ்ட் ரோல்றா, இது ஒன்றும் பெருசாக கிடையாது, ஒரு 8-9 நீ கால் ஷீட் கொடுத்தேனா போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ அதில் என்ன ஆச்சு, நான் ஃபஸ்ட்டு ஐ ஆக்டட் வித் ஊர்வசி, அவள் தான் டாக்டர், நான் கம்பவுண்டராக இருப்பேன். அந்த 8-9 அப்புறம் ஏதோ சம் ப்ராப்ளம் வந்தது, ஊர்வசி லெஃப்ட். ஸோ திரும்பி இன்னொரு 8 வித் கோவை சார்ல அவ்வளோ நடிக்க முடியாச்சு. ஸோ ரெண்டு விதமான எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது, ரெண்டு பேருமே சூப்பராக பண்ணாங்க அவங்க அவங்க ஸ்டைலில். ஸோ தட் இஸ் அ நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரே ரோலு பட் ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆர்டிஸ்டோட பர்ஃபார்ம் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி இந்த படம் பண்ணேன். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி வந்து சின்ன சின்ன ஆசைகள்னு பாண்டியராஜோட ஒரு படம் பண்ணேன். அது ரொம்ப 25-30 கல்ஷீட் கேட்டேன், 10-15 எனக்கு படம் பிடிக்காமல் வெளியில் வந்துட்டேன், ஐ கேம் அவுட். அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் எங்களோட படம் காந்தன் டைரக்ட் பண்ணி, மோகன் கதை வசனம் எழுதி, விச்சு டைரக்ட் ஐ மீன் ப்ரொடியூஸ் பண்ணி எங்களோட படம் ஜெர்ரி வந்தது. சரி அதில் வந்து நடிக்காமல் இருக்கக்கூடாது, கண்டிப்பாக நம்ம படம் நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஆக்டர் ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு ஒரு காமெடி ரோல் அதில் பண்ணேன். தட் இஸ் எ வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பிகாஸ் ஐ ஹாவ் அ குட் ரேப்போ வித் மோகன் அண்ட் காந்தன். ஸோ ஏன்னா 35 நாங்கள்லாம் ஒன்றா அந்த ஜேர்னியில் இருந்திருக்கோம். ஸோ நான் எப்படி சொல்லுவேன், நான் என்ன பண்ணுவேங்கிறது காந்தன் தெரியும், என்னோடய ப்ளஸ் மைனஸ் எல்லாமே தெரியும். ஸோ அதனால் இட் இஸ் ஈஸி ஃபார் ஹிம் டு டைரக்ட் மீ, அண்ட் எனக்கும் இவன் என்ன எதிர்பார்ப்பான் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ அவன்கிட்டேருந்து எங்கிட்டே அவன் என்ன எதிர்பார்ப்பாங்கிறது தெரியும். ஸோ ரொம்ப ஸ்மூத், அன்ஃபார்ச்சுனேட்லி அது பெரிய ஹிட்டால் இன் தோஸ் டேஸ் இட் வாஸ் அ குட் ஹிட். கிட்டத்தட்ட 65-70 ஓடித்து நல்லா கலெக்ட் பண்ணி அந்த படம். பட் ப்ராபப்ளி இப்போ இருக்கிற ஸ்டேஜில் வந்ததுன்னா ஒரு 4 குட் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருந்தா அந்த படம் இன்னும் பயங்கரமாக ஹிட்டாக இருக்கலாம்.
1: நீங்க வந்து டிராமாஸ்ல நடிச்சிட்டு இருந்தீங்க, மெயினா வர்க் பண்ணிட்டு இருந்தீங்க, டிராமாஸ்ல நடிச்சிட்டு இருந்தீங்க, சினிமால நடிச்சிட்டு இருந்தீங்க, இவ்வளவும் வச்சுட்டு உங்களால எப்படி உங்களோட ஃபேமிலியும் மேனேஜ் பண்ண முடிஞ்சது, அதுக்கு உங்களுக்கு டைம் ஒதுக்க முடிஞ்சதா?
0: ஃபேமிலி வந்து ஓரளவுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் இதெல்லாம் பண்ண முடியும். நாங்கெல்லாம் வந்து கண்டிப்பா நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கோம். 1982 எனக்கு கல்யாணம், 82 நான் 83 கல்யாணம் ஆன மாசம் எனக்கு 36. ஸோ எனக்கு ஆஃபீஸ் வந்து காத்தால 7:30, 7:30 ரெண்டு ஆஃபீஸு, சாயங்காலம் 5:30 டிராமா கிளம்புவோம், ராத்திரி 10:00 தான் வீட்டுக்கு வருவோம். ஸோ ஆல்மோஸ்ட் ஃபேமிலினா நாங்கள் பார்த்ததே கிடையாது அந்த பீரியடில் தான், ஒரு 15 வி ஹவ் நாட் சீன் அவர் ஃபேமிலி. நான், காந்தன், மோகன், சீனு மோகன், அப்பா ரமேஷ் எல்லாருமே. ஸோ அதுக்கப்புறம் சீரியல்ஸ் தான் ஆரம்பிச்சது, காந்தன் டைரக்ட் பண்ணி மோகன் எழுதி, நாங்கள் எங்களோட ஓன் ப்ரொடக்ஷன்ஸ் ஆரம்பிச்சது. நாங்கள் ஒரு பெரிய இது என்ன வச்சுருந்தோம்னா வெளியிலேருந்து யாருமே கூப்பிடக்கூடாது, எங்கள் சீரியல்னா எங்கள் பிராண்ட் ஆஃப் ஹியூமர், எங்கள் பசங்க பண்ணி நடிக்கிறது தான் சீரியல் அப்படின்னு. இவர் வெரி சக்ஸஸ்ஃபுல், இன்ஃபேக்ட் சொல்லணும்னா கிட்டத்தட்ட ஒரு 600-700 எபிசோட்ஸ் நாங்கள் பண்ணியிருக்கோம் இன் ஆல் தி சேனல்ஸ் வி ஹவ் டன். இன்னி வரைக்கும் சி எத்தனையோ சீரியல் நீ பார்க்குற, அதெல்லாம் வந்து சீரியல் முடிஞ்சு ஒரு 3-4 பீப்புள் ஃபர்கெட். போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் என்ன சீரியல் வந்து இப்போ யாரும் சொல்ல தெரியாது. But we have stopped doing serials for the last 8 years of pandala. In spite, wherever we go in Tamil Nadu, எந்த இடத்துக்கு போனாலும் பீப்புள் ஆஸ்க் ஃபார் அவர் சீரியல், ஏன் நீங்கள் இன்னும் உங்கள் சீரியல் பண்ணல, உங்கள் தூர்தர்ஷனில் புதுக்கையில் அதுக்கப்புறம் சன் டிவிலலாம் உங்கள் சீரியல் பண்ணுறோம், நீங்கள் ஏன் திரும்பி பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு. ஸோ அந்த அளவுக்கு வி ஆர் வெரி பாப்புலர். ஒரு ஸ்டேஜில் வந்து சீரியல், ட்ராமா, நான் ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் ட்ராங்கூர் ஆஃபீஸு, இது எல்லாத்தையுமே வச்சுருந்தோம், வச்சுட்டு சமூக விவர் மேனேஜிங், அதாவது எல்லாத்தையும் நன்னா பண்ணணும் அப்படிங்கிறதுல. சரி எதை பண்ணாலும் எங்கள் பசங்க எல்லாருமே, வெதர் இட் இஸ் இன் ஆஃபீஸ் ஆர் ட்ராமா, தே டூ அ வெரி சின்சியர் ஜாப். எல்லோரும் ஜாலியாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க, பட் ஒர்க்குன்னு வரும்போது ரொம்ப சின்சியராக பண்ணுவோம். ஸோ எல்லாத்தையுமே பண்ணிக்குவோம், பட் கஷ்டம் தான், கண்டிப்பாக ஃபேமிலிக்கு டைம் ஒதுக்க முடியல தான். இது வந்து பேஷன் இருந்தால் தான் இதை பண்ண முடியும், பேஷன் இல்லாதவா காசுக்காக வந்து இதை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம், இதை பண்ண முடியாது. யூ நீட் டு ஹேவ் பேஷன். ஏன்னா எத்தனை டூர் பண்ணுறோம், கிட்டத்தட்ட ஒரு 2,00,000 km டிராவல் பண்ணுறோம் நாங்கள் அமெரிக்காவில் தான், அமெரிக்காவில் மட்டுமே 150 போட்டிருக்கோம், சவுத்தில் ஆல்மோஸ்ட் வி ஹவ் கான் ஆல் தி பிளேசஸ். இப்போ கூட போன வாரம் நாகர்கோவிலில் ஒரு ட்ராமா போட்டோம், நடு ரோட்டில் 2,000 பேருக்கு ட்ராமா போட்டோம், கிருஷ்ணன் கோவில் வாசல்

0: 765th ஷோ ஆஃப் சாக்லேட் கிருஷ்ணா. ஸோ நடு ரோட்ல 2000 பேருக்கு போட்டிருக்கோம். இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னா, அதுக்கு ஒரு பேஷன் வேணும், அதுக்கு ஒரு டிவோஷன் வேணும், அது இருந்தால் தான் பண்ண முடியும். சப்போர்ட் ஆஃப் ஃபேமிலி, ஃபேமிலியோட சப்போர்ட் இல்லைன்னா பண்ணவே முடியாது. ஃபார்ச்சுனேட்லி ஆல்மோஸ்ட் எங்களுக்கு எல்லாருமே ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருந்தோம். ஸோ அதனால் யாரோ குழந்தைகளை பார்த்துட்டா, ஒய்ஃபை பார்த்துட்டா, எல்லாம் பார்த்துட்டா, ஸோ வி ஆர் ஏபிள் டு கோ. இப்போ மலேசியா ஆக்சுவலாக ஒரு 3 மாதம் முன்னாடி கண்டினியூஸாக யூஎஸில் ஒரு 55 நாள் எங்கள் எபிசோட் போச்சு. இன்ஃபேக்ட் யூஎஸில் இப்போது அந்த கிரேசி டைம்ஸ் சீரியல் வந்து அந்த முதல்ல பும் பும்பேன்னு ஒரு பாட்டு ஒன்று வரும், அது வந்து ஸ்பைடர் மேன் மாதிரி அவ்வளோ பாப்புலர் ஆகிருக்கும் யூஎஸில் இருக்கிற தமிழர்களுக்கு. சிங்கப்பூரில் ஒரு 45 டேஸ் கண்டினியூஸாக போச்சு, இப்போ மலேசியாவில் போயிட்டுருக்கு.
1: உங்களோட ட்ரூப் மெம்பர்ஸ் உங்களுக்கு ஒரு செகண்ட் ஃபேமிலி, ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி மாதிரி. இவ்வளோ வருஷமாக நீங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நடிச்சிட்டு இருக்கீங்க. எப்படி உங்களுக்கு இவ்வளோ நாளாக ஜாயிண்ட் ஃபேமிலின்னு சொல்கிறோம், ஒரு ஜாயிண்ட் தியேட்டர் குடும்பமா இவ்வளோ வருஷமா இருந்துட்டு இருக்க முடியுது? ஸோ அதோட பலம் என்ன?
0: அதாவது 79 ஆரம்பிச்சு இன்னைக்கு நீ வந்து பார்த்தேன்னா எங்கள் ட்ரூப்ல ஆல்மோஸ்ட் ஒரு 70% இன்டாக்டாக இருக்காங்க. இப்போதான் ஒரு ஒரு 6 மாதம் முன்னாடி நமக்கெல்லாம் ஏஜ் ஆகிட்டுருக்கு, வி நீட் டு ஹேவ் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பசங்க யங்ஸ்டர்ஸை கூட்டு வந்திருக்கேன். அவங்க தே ஆர் பீங் ட்ரெயின்ட் நவ், சின்ன சின்ன ரோல்லாம் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 25-26 வயசில் ஒரு 5 பேர் எடுத்திருக்கோம். எங்கள் ட்ரூப்போட ஸ்ட்ரென்த்து கேட்டேன்னா எல்லோரும் குட் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன மாதிரி நடிகர்களாக ஆக்கப்பட்டவர்கள், முதல்ல நண்பர்களாக தான் உள்ளே வந்தாங்க எல்லோரும். ஸோ யாருக்கும் எந்த டிஃப்ரென்ஸாக ஒப்பீனியும் கிடையாது. மோகன் சொல்கிறத எல்லோரும் கேட்டுப்பாங்க, காந்தன் சொல்கிறத எல்லோரும் கேட்டுப்பாங்க. ஆக்டிங் வைஸ் ஸ்டேஜ் வைஸ் வந்தால் வாட் எவர் காந்தன் சேஸ் வில் பி ஃபைனல். அதே மாதிரி ஒரு ஃபினான்ஸ் சம்மந்தமாக எதாவது இருந்ததுன்னா நானும் வாசுவோ எடுக்கிற டெசிஷன் ஃபைனல், நோபடி வில் க்வெஸ்டன் இட். இன்னைக்கு ட்ரூப்பில் யாருக்கும் எவ்வளோ வாங்குறோன்னு கூட ஒருத்தருக்கு தெரியாது, அந்த அளவுக்கு எல்லாரும் அவ்வளோ ஒத்துமையாக இருந்திருக்காங்க. ரொம்ப நல்ல பசங்க, ஒன்றும் எந்த கிரட்ஜும் கிடையாது. அண்டு ஒரு 35-36 வருஷமாக எல்லாரும் ஃபேமிலி மாதிரி பழகிட்டோம். ஸோ ஒருத்தர் வீட்டில் இருக்கிற சந்தோஷம் துக்கம் எல்லாத்தையும் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு அந்த மாதிரி எல்லோரும் இருந்திருக்கோம். ஸோ அதுதான் பெரிய ப்ளஸ். அதாவது தலை ஒழுங்காக இருந்தால் தான் வாழ் நல்லா இருக்கும். அதனால் கிரேசி மோகனோட ஆட்டிடியூட் தான் எல்லாருக்கும் வந்தது என்டையர் ட்ரூப்புக்கு. இஸ் அ வெரி சிம்பிள் பர்சன், அதனால என்டையர் ட்ரூப்புக்கும் அந்த குணம் வந்தது எல்லாருக்கும். இருக்கும் 1-2 மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எப்போது வரலாம், உடனே அடுத்த செகண்ட் அது போயிடும், நெக்ஸ்ட் செகண்ட் அது போயிடும். இல்லைன்னா 150 ஷோ அமெரிக்காவில் போட்டிருக்கோம். ஆல்மோஸ்ட் வி ஹவ் லிவ்டு அபவுட் 8-9 மந்த்ஸ் இன் அமெரிக்கா டுகெதர் 12 பேர், விச் இஸ் வெரி டிஃபிகல்ட், ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி இருக்கிறது.
1: இப்போ இருக்கிற தமிழ் பிளேஸ்ல ரீசெண்டா பார்த்த பிளே, எந்த பிளே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது?
0: அதாவது 79க்கு அப்புறம் தமிழ்ல வந்து பெருசா ஆத்தர் வரலன்னு நான் சொல்வேன். அதாவது மௌலி விஷு வெங்கட் அவரோட பீரியட்னா 78க்குள்ள அவள்லாம் வந்துட்டா, க்ளோரியஸ் இன்னிங்ஸ் அவள்லாம். 3 பேரும் மௌலி செட் ட்ரெண்ட், மௌலியை ஃபாலோ பண்ணிட்டு நிறைய பேர் வந்தா, தென் விஷு செட் ட்ரெண்ட் ஃபார் சீரியஸ் பிளேஸ். அதெல்லாம் ரொம்ப ஃபென்டாஸ்டிக் பிளேஸ், அதெல்லாம் மறக்கவே கோல்டன் பீரியட் ஆஃப் தமிழ் ட்ராமா, அதெல்லாம் இனிமேல் வராது. தென் ஷோ ஆர்எஸ் புரோக்கர் அவள்லாம் இருந்தா. அதுக்கப்புறம் வந்து 79ல் கிரேசி மோகன் அண்ட் கிரேசி கிரியேஷன்ஸ். அப்கோர்ஸ் மோகன் ஸ்டார்டட் ரைட்டிங் இன் 73. அதுக்கப்புறம் 79ல் வந்தோம். 79க்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு பெரிய ஆத்தர்ஸ் இன்னும் வரல தமிழ் ஸ்டேஜில். நம்ம தமிழ் ஸ்டேஜே குத்தம் சொல்லிகிட்டு இருக்கோம், ட்ராமா அழிஞ்சு போயிடுத்து அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். பட் டெடிக்கேட்டடாக ஆத்தர்ஸோ ஆக்டர்ஸோ ஒரு ட்ரூப்போ அந்த மாதிரி வரல இன்னும். ப்ராப்ளம் அது மாதிரி வந்ததுன்னா தமிழ் ட்ராமா ஸ்டேஜும் ரிவைவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் 79க்கு அப்புறம் பார்த்தா ஐ வுட் சே த டம்மி ஸ்ரீவத்சன் இஸ் அ குட் ரைட்டர், வெரி குட் ரைட்டர். ரொம்ப நன்னா எழுதுகிற அவரோட ட்ராமாலாம் நான் பார்த்துருவேன். ஒன்று ஒன்றும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்டாக இருக்குது அண்ட் டைலாக்ஸ் ஆர் வெரி குட், ரொம்ப நன்னா இருக்குது. பிட்ஸ் அண்ட் பீசஸில் நிறைய பேர் அப்பப்போ ட்ராமா போட்டிருக்கா, சில நல்ல ட்ராமாக்கள் போட்டுருக்கா, தட் இஸ் குட். பட் பெரிய லெவலில் ஒரு ஆத்தர்னு பார்த்தா ஐ வுட் சே ஓன்லி ஸ்ரீவத்சன், மச் பெட்டர் ஆத்தர். அண்ட் இப்போ ரீசெண்டாக மதுவந்தி ட்ராமா கூட பெருமாளே வாஸ் குட், தட் இஸ் அ குட் பிளே, நல்லா இருந்தது. அவள் புது ட்ரூப்பு யங்ஸ்டர்ஸ் வந்துட்டுருக்காங்க. ஸோ தட் இஸ் ஆல்சோ குட், பார்க்கறதுக்கு சந்தோஷமாக இருந்தது. ஒரு 25 வயசில் நாங்களாம் 79ல் போட்ட மாதிரி ஒரு 15 பேர் சேர்ந்து ட்ராமா போடுறாங்க, எங்களோட இன்ஸ்பிரேஷன் சொல்லி பண்ணிட்டுருக்கா, நல்லா பண்ணிட்டுருக்கா, தே ஆர் டூயிங் அ குட் ஜாப், நல்லா இருக்குது காமெடி பிளேஸ்.
1: இப்போ சபாஸ்லாம் போக நிறைய கார்ப்பரேட்காக ஷோஸ் போட்டுட்டு இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து கார்ப்பரேட்ஸுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு இது 2000 அப்புறம் ஆரம்பித்தேன். சரி இப்போ சபாஸ்க்கே இப்போ சபாஸில் குறைஞ்சுட்டே வருது, ஒய் நாட் வி கோ டு கார்ப்பரேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் காலிங் ஆல் தி கார்ப்பரேட் கம்பெனிஸ். இந்த மாதிரி வந்து ட்ராமா போட்டுருக்கோம், ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் சேஃப்டி மெஷர்ஸ்க்காக ட்ராமா பண்ணுறோம் அப்படின்னு. ஒன்றும் இல்லை, இப்போ இருக்கிற ட்ராமா ஸ்ட்ரக்சர் தான், அது சும்மா சின்னதாக ஒன்று ரெண்டு இடத்துல அவளோட ஒரு மெசேஜ் சொல்லி நம்ம அப்புறம் இப்போ ரீசெண்டாக கூட டைட்டன் வாட்ச் கம்பெனிக்காக ஒரு 4 ஷோ போட்டோம் ஓசூரில், அவளோட சேஃப்டி வீக்குக்காக. சும்மா அவளோட சேஃப்டியை பற்றி ஒரு 4 பாயிண்ட் அவள்கிட்டருந்து வாங்கிட்டு அதை வந்து ட்ராமாவில் ப்ரெசென்ட் பண்ணி எங்கள் ட்ராமாவில் சாக்லேட் கிருஷ்ணாலே அதை இன்கார்பரேட் பண்ணி ஒரு கார்த்தால 6:30 அவன் பஞ்ச் பண்ணிட்டு உள்ளே போகும்போது அவனை அப்படியே ஹாலில் உட்காந்து வச்சு 1000 பேரும் ட்ராமா பார்க்க வச்சு அப்படியே 7 உள்ள ஃபேக்ட்ரிக்குள்ள திரும்பி மத்தியானம் பேட்ச் 3 வருவாங்க ட்ராமா பார்த்து அப்படியே தே வில் கோ இன் சைட். அந்த மாதிரி போட்டோம். இதெல்லாம் புதுசாக இப்போ இனோவேட் பண்ணோம், ஏன்னா சபாஸ் குறையிறது. ஸோ ஹவில் யூ ஸ்டேஜ் 7 ஷோஸ் 8 ஷோஸ் எப்படி போடுவேன், இந்த மாதிரி தான் பண்ணணும். அண்ட் யுவர் ட்ராமா ஷுட் கெட் கலெக்ஷன், ரிப்பீட் ஆடியன்ஸ் வரணும். 5 ட்ராமா பார்த்துட்டு போயிட்டு 50 பேர் கூட்டின்னு வரணும், இவனும் ஒரு 5 பார்க்கணும், அப்போ தான் யூ கேன் ஸ்டேஜ் மோர் நம்பர் ஆஃப் ஷோஸ். இவங்கெல்லாம் ஒன் டைம் போட்டுட்டு விட்டுலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க, அதுக்கு மெனக்கெடணும். முகம் சொல்கிற மாதிரி நிறைய இவங்கெல்லாம் படிக்கணும், படித்து தன்னோட நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணால் தான் யூ வில் கெட் இனோவேட்டிவ் ஐடியாஸ், நல்ல புதுசு புதுசான விஷயங்களை ஸ்டேஜில் சொல்ல முடியும். அந்த மாதிரி பார்த்தா ரொம்ப ஆத்தர்ஸ் கம்மியாக தான் இருக்கா. மௌலி விஷுவெலாம் பண்ணதெல்லாம் இன்னைக்கு யாருமே பண்ணலை, அந்த சீரியஸ் பிளேஸ்லாம் நீங்கள் ஒத்தருமே பண்ணல. அந்த மாதிரிலாம் பண்ணணும், இன்ஸ்பயர் ஆகி பண்ணணும், அதுக்கு யங்ஸ்டர்ஸ் யாரும் இப்போ வரமாட்டேன்றாங்க. அதுதான் ஒரே சாபக்கு எடுப்போம் ட்ராமாவில், அது வந்தால் ப்ராப்ளி திஸ் வில் ரிவைவ்.
1: கடைசி கேள்வி, உங்களோட மெகா சூப்பர் டூப்பர் ஹிட் சாக்லேட் கிருஷ்ணா ட்ராமா பத்தி சொல்லுங்களேன். கேள்வி, உங்களோட மெகா சூப்பர் டூப்பர் ஹிட் சாக்லேட் கிருஷ்ணா ட்ராமா பத்தி சொல்லுங்களேன்.
0: சாக்லேட் கிருஷ்ணா ஒரு மிகப்பெரிய ஹிட் தமிழ் ட்ராமா. அதாவது அந்த ட்ராமா ஆரம்பிக்கும் போது மோகன் வந்து ஒரு 200 பேர் எழுதி கொடுத்தான், அதை காந்தன் உட்காந்து ஸ்லைஸ் பண்ணி இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ஐபிஎல் மாதிரி தான் போட்டோம், 200 பக்கம்லாம் நம்ம போட்டுருந்துக்கக்கூடாது அப்படின்னு ஒரு புது கான்செப்ட் கொண்டு வந்தான். கொண்டு வந்து அதை வந்து 1 hour 30 minutes ட்ராமா பண்ண ஆரம்பித்தோம். இப்போ எங்களை பார்த்துட்டு இப்போ எல்லோரும் இப்போ 1 hour 30 minutes ட்ராமா போடுறாங்க, எல்லோரும் 7:00 to 8:30 முடிக்கிறாங்க, பிகாஸ் பஸ்ஸு கிடைக்கணும், சோ மெனி ப்ராப்ளம்ஸ். அந்த 1.5 hours போடும்போது எங்களோட எய்ம் வந்து ஐபிஎல் மாதிரி தான் பண்ணணும், பலார் பலார் பலார் பலார் பலார் 1.5 hours ஹியூமர் கிளம்பிப்போம். அந்த மாதிரி அது திங்கே பண்ணக்கூடாது, 1.5 hours சிரிக்கணும். அதுக்கடுத்தது என்னென்னா குழந்தைகளுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஆரம்பித்தோம் ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி எங்கள் ட்ராமா எல்லாம் குழந்தைங்களுக்கு பிடிக்கும், பட் 1-2 அடல்ட்ஸ் ஜோக்கு இருக்கும், அதெல்லாம் எதுவுமே கூடாது, ஒன்லி ஃபார் சில்ட்ரன் அப்படின்னு அந்த சாக்லேட் கிருஷ்ணா ஆரம்பித்தோம். ஆரம்பித்து அதில் வந்து இந்த மேஜிக்லாம் இன்க்ளூட் பண்ணி அந்த சுகர் கோட்டடாக அந்த ஹியூமரையும் கொடுத்து அழகாக ஒரு 1.5 hours வச்சோம். தட் ஆஸ் அ பிக் ஹிட், ப்ராபப்ளி ஹியூமரை மீறி வந்து அது தெய்வத்தை தொட்டத்தினாலேயும் இருவோம், கிருஷ்ணாவை தொட்டத்தினாலேயும் இருவோம், இன்றைக்கி போகாத இடமே கிடையாது. அந்த ட்ராமா எழுதும்போது ஒரு சீனில் வந்து திருப்பதிக்கே லட்டா அப்படின்னு ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவோம் மோகன், நான் கேட்ட கேள்விக்கு அவன் பதில் சொல்லுவோம், திருப்பதிக்கே லட்டா அப்படின்னா நான் கூட சார் என்னன்னா திருப்பதிக்கே லட்டா சொல்கிறார், பெருசாக யாரும் இதுக்கு சிரிக்கலையே, இது வேணுமா இதை வேணா எடுத்துலாம், வேறு ஏதாவது ஜோக் கூட அப்படின்னா ஏதோ தோணியிருக்காது, அதை போய் என்ன பெருமாள் போய் ஸ்டாப் பண்ணுறேன் இருக்கட்டும் அப்படின்னா வி ஸ்டே த பிளேயிங் திருப்பதி. அன்றைக்கி அந்த சீன் முடிச்சு வெளில போக என்னை கூட்டான், பாரு இதான் ஐரணிங்கிறது இங்கேயே வந்து ஸ்டேஜ் பண்ணுறேன் இந்த பிளேயர். நான் வந்து எழுதும்போது நினச்சி கூட பார்க்கல, 760th ஷோ நான் வந்து திருப்பதியில் போடுவேன் நான் திங்க் கூட பண்ணல, பட் திஸ் ஹஸ் ஹேப்பன் பாரு அப்படின்னு. ஸோ சாக்லேட் கிருஷ்ணா வெற்றி வந்து இனிமேல் எங்களுக்கும் கிடைக்காது, யாருக்கும் கிடைக்காது, இட் இஸ் அ பிக்கஸ்ட் வெற்றி, அது யாருக்குமே கிடைக்காது. சிங்கப்பூரில் வந்து 1500 கெப்பாசிட்டி எங்கள் க்ரௌடு, 1500 நாங்கள் புதன்கிழமை அன்றைக்கி சாயங்காலம் போய் இறங்குறோம், ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி ட்ராமா க்ரௌடு வருமானு நாங்கள் யோசிச்சுருந்தோம், புதன் வியாழன் தேர் ஆர் லிமிட்டட் கால்ஸ், அப்போ வெள்ளிக்கிழமையிலேருந்து ஸ்டார்டட் போரிங் கால்ஸ், ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி ஃபுல் ஹவுஸ், இத்தனைக்கும் டிக்கெட்டுனா வந்து $100, $75 அந்த மாதிரி, இட் வாஸ் அ ஹவுஸ்ஃபுல் ஷோ இன் சிங்கப்பூர். ஸோ அது சாக்லேட் கிருஷ்ணா வந்து ஒரு பெஞ்ச் மார்க் ட்ராமா ஹிஸ்ட்ரி அப்படின்னு எடுத்தா சாக்லேட் கிருஷ்ணா எடுத்து வச்சுதான் மற்ற பேசணும்.
1: இவ்வளோ நேரம் நான் உங்களுக்கு கேள்வி கேட்டுட்டு இருந்தேன், இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏதாவது ஜனங்கள் கிட்ட பகிர்ந்துக்க தோணித்துனாக்கா நீங்கள் பகிர்ந்துக்கலாம்.
0: ட்ராமா வந்து இப்போ நான் நசிஞ்சு போயிடுத்து அப்படி இப்படிலாம் சொல்கிறான், நான் அந்த பாயிண்ட் ஐ வாண்ட் டு ஸ்ட்ரெஸ் சி, ட்ராமா ஒரு காலத்தில் எப்படி இருந்ததுன்னா சபா செட்டப்பில் ட்ராமா இருந்தது.

0: அதாவது ஒரு சபாக்கு வந்து ஒரு 200-300 ஆடியன்ஸ் இருப்பா, 600-500 பேர் இருப்பா, 1000 பேர் இருப்பா. அந்த 1000 பேர் வச்சு ட்ராமா நடத்திட்டோம் அந்த பீரியட்ல. இப்போ வந்து சபா செட்டப்புங்கிறது போயிடுது. இப்போ வந்து உன்னுடைய ட்ராமா கேட் கலெக்ஷன் வந்தால் தான் உன்னுடைய ட்ராமா. இட் இஸ் லைக் ஒரு ரஜினி ஃபிலிம் மாதிரி, இன்னைக்கு புதுசாக ரிலீஸ் ஆன ஒரு படம் மாதிரி. இந்த படம் என்ன இருந்ததுன்னா கேட் கலெக்ஷன் ஆகுதா, 5-6 நாள் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி 5-6 நாள் கலெக்ஷன் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி இப்போ வந்துருக்கு. ஸோ சர்வைல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் இப்போ. ஸோ இப்போ இன்னும் என்ன பண்ணணும்னா 79-80 அந்த பீரியட்லாம் பார்த்தா தேர் ஆர் ஒண்டர்ஃபுல் பிளேஸ் வந்து இருந்தது. பட் எல்லாருக்கும் 100 சபா 150 சபா இருந்தது, எல்லாருக்கும் நிறைய வாய்ப்பு இருந்தது. இப்போ நம்பர் ஆஃப் சபாஸ் கம்மியாக இருக்கு, பட் டிராவல்ஸ் ஆர் வெரி ஆர்டினரி. இன்னும் மச் பெட்டரா மயிலாப்பூர் மந்தவெளியை தாண்டி போற டிராமா பண்ணணும். இன்ஃபேக்ட் 79-80 நாங்கள் போடும்போது மயிலாப்பூர் மந்தவெளியா இருக்க, இன்னும் நீங்க பெரிய லெவல் போலயே அப்படின்னு சொல்லுவாங்க எங்களோட சீனியர்ஸ்லாம். அதுக்கப்புறம் அங்கே ஃபைட் பண்ணி 82 மேரேஜ் மெடன் கொண்டு வந்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃபேமஸ் ஆகி இப்போ வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக போட்டோம், இந்தியா ஃபுல்லாக போட்டிருக்கோம், இப்போ அப்ராட்லையும் போடுறோம்.
1: ஓகே சார், தேங்க்யூ. நீங்கள் உங்களோட ரொம்ப பிஸியான ஸ்கெட்யூலில் டைம் ஒதுக்கி இவ்வளவு நேரம் எங்களோட ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணதற்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. சரி லிஸ்னர்ஸ், மீண்டும் நாளைக்கு சந்திப்போமா ப்ரோக்ராமில் சந்திப்போம். அன்டில் தென், திஸ் இஸ் ஆர்ஜே த்விஜாவந்தி. This is MOPFM 107.8. இது ஒரு சமுதாய வானொலி.

0: people's voice.
1: Cinema.
0: It's ungal choice.
1: Cinema.
0: Whatever you say, impact in every way.
1: Cinema, cinema, cinema, cinema, cinema, cinema, cinema, cinema.
0: It's here to stay.
2: போது கிக்கு வரும், ஆனா உடம்புக்கு பின்னாடி சிக்கு வரும். வாழ்க்கைய நிம்மதியா வாழ போதைக்கு நோ சொல்லுங்க, குடிப்பழக்கத்துக்கு பை பை சொல்லுங்க. பொதுநலம் கருதி வெளியிடுவோம் MOP சமுதாய வானொலி 107.8.
3: Hi, this is Anish Tejeshwar. You're listening to MOP Community Radio 107.8. I just want to tell all everyone, இப்போ எல்லாம் குளோபல் வார்மிங் ஆயிருக்கு. ஸோ ஐ ரிக்வெஸ்ட் எவ்ரி ஒன் டு ப்ரிசர்வ் க்ரீனரி ஆன் எர்த்.
4: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. என்ன நேயர்களே, உங்க எல்லாருக்குமே ஷாப்பிங் பண்ண ரொம்பவே பிடிக்குமா? உங்களை மாதிரி ஷாப்பிங் பிரியர்களுக்காக எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் ஷாப்பர்ஸ் கைட்.
1: ஹாய், ஹவ் ஆர் யூ?
2: ஹாய், நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க?
1: ஃபைன்டா. என்ன ட்ரெஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கு, எங்க வாங்கின இந்த ட்ரெஸ்?
2: இதுவா, முகப்பேர்ல டீன்ஸ்னு ஒரு கடை இருக்குல்ல, அங்க வந்து எக்ஸ்க்ளூசிவா நம்ம டீனேஜர்ஸ்க்கு அப்புறம் ஒர்க்கிங் லேடிஸ்க்கு எல்லாம் டிசைனர் க்ளோத்ஸ் கிடைக்கிறது அங்கேருந்தான். சரி, ஓகே, ஆபீஸ் வேலை எல்லாம் முடிஞ்சுடுதா?
1: முடிச்சாச்சு.
2: சரி, அப்ப நான் என் வீட்டுக்கு வரியா?
1: வரேன்.

0: வா உள்ள வா.
1: வாவ், வீடு ரொம்ப சூப்பரா இருக்கு. ச்சா, என்ன கலர்ஸ், ரொம்ப அழகா இருக்கு.
0: போதும் போதும், ஒரே ஜலதோஷம் பிடிச்சிடும் போல இருக்கு. இதெல்லாம் யார் பண்ணிருக்காங்க தெரியுமா? நான் தான்.
1: ஏய், நம்புற மாதிரி தான் சொல்றியா?
0: நிஜமா நான் தான் பண்ணிருக்கேன்.
1: எப்படி தீப்தி, உன்னால
0: நம்பிக்கையே வராதே. எனக்கு டிசைனிங், அழகுபடுத்துறது அதெல்லாம் பிடிக்கும். சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஆசை உண்டு. அதனால அதெல்லாம் விட்டு போக கூடாதுன்னு, அதெல்லாம் இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு டிப்ளமா கோர்ஸ் பண்ணேன்.
1: எனக்கும் இதெல்லாம் பிடிக்கும் தீப்தி, ஆனா என்ன பண்றது, எனக்கும் கொஞ்சம் ஐடியாஸ் குடுக்கறியா?
0: நானா? இன்னைக்கு நம்ம MOP கம்யூனிட்டி ரேடியோல இத பத்தி தான் பேச போறாங்க. வா கேக்கலாமா? வணக்கம் நேயர்களே, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. நாங்க தாங்க பேசினது இப்போ உங்க RJ's தீப்தி
1: அண்ட் ராஜேஸ்வரி. யாருக்கு தாங்க ட்ரெண்டியா, மாடர்னா, ஃபேஷனபிளா இருக்க பிடிக்காது சொல்லுங்க? இப்ப எல்லாரும் அதுதான் விரும்புறாங்க.
0: இப்போ ரோட்ல யாரும் அழகா ஒரு ட்ரெஸ் போடுன்னு போனா நம்ம யோசிக்கிறது இல்லையா, இது நம்ம கிட்ட இருக்க கூடாதா?
1: சரி, ஃபேஷன், டிசைன், இன்டீரியர் டெக்கரேஷன் இதெல்லாம் பேசுறோம்.
0: இத பத்தி நம்ம மக்கள் கிட்ட அவங்க அபிப்பிராயத்தை கேட்கலாமா? ஹலோ, உங்க பேர் என்ன?
2: என் பேர் பத்மா.
0: நீங்க என்ன பண்றீங்க?
2: நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்.
0: ஓகே மேடம், அப்போ வந்து நீங்க பசங்க எல்லாம் இருக்காங்களா?
2: எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கா.
0: அப்படியா? அப்படின்னா நிறைய இந்த ட்ரெஸ் வாங்குறச்செல்லாம் எனக்கு இது ஃபேஷனபிளா இல்ல, இது ஃபேஷன் ட்ரெண்ட்ஸ் அதெல்லாம் வார்த்தையெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க உங்க பொண்ணுகிட்ட இருந்து. அப்போ அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க?
2: ஆமா, அது நிறைய இப்போ எல்லாம் தட் ஹாஸ் பிகம் அ ஃபேஷன். யங்ஸ்டர்ஸ் கிட்ட ஃபேஷன் இது இன்னைக்கு ட்ரெண்ட் அப்படின்னு சொல்றதே ஒரு ஃபேஷனா போச்சு அவங்களுக்கு. பட் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி அவங்க ஃபேஷன் ஃபேஷன் சொல்ற ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பார்த்தா ஒண்ணுமே வேரபிளாவே இல்லை. டே டு டே லைஃப்ல ஒரு ஈஸியா எடுத்தோம் போட்டோம், பாக்கிறதுக்கும் நீட்டா, எங்கேயானு போனோம்னா டீசென்டா ட்ரெஸ் பண்றது அந்த மாதிரி இல்லவே இல்லை. இட் இஸ் வெரி வெரி சேட் சிச்சுவேஷன். வெரி சாரி டு சே திஸ், பட் நான் எல்லா யங்ஸ்டர்ஸும் அப்படி இருக்காங்கன்னு நான் சொல்லலை. பட் மெனி பீப்புள் இந்த ட்ரெண்ட் வந்து இப்ப ரொம்ப ஜாஸ்தி வளர்ந்துட்டு வருது. என்னன்னு சொன்னா இப்ப ஃபேஷன் ஷோ எல்லாம் நடக்கிறது, அங்கெல்லாம் நிறைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் மாடல்ஸ்க்கு போட்டு கொண்டு வராங்க. ஃபேஷன் குரு அப்படின்னு சொல்றாங்க. அவங்க பண்ற ஒரு ட்ரெஸ் கூட அது எதுவுமே வேரபிளா இல்ல. அப்படி இருக்கும்பொழுது அதுல என்ன ஃபேஷன் இருக்கு? இந்த மாதிரி ஷோ எல்லாம் நடத்தணுமா? இத பாத்துட்டு நம்ம யங்ஸ்டர்ஸ், நம்ம பசங்க, அவங்களுக்கு தே ஆர் வெரி கன்ஃபியூஸ்ட். நம்ம வந்து இந்தியன் கல்ச்சரும் இல்லாம வெஸ்டர்ன் கல்ச்சரும் இல்லாம எதுக்காக என்ன ட்ரெஸ் போடுறோம், அந்த ட்ரெஸ் எதுக்காக இந்த மாதிரி போடுறோங்கிற ஒரு ஒரு எண்ணமே இல்லாம அவங்க பாட்டுக்கு ஏதோ ஒரு ட்ரெஸ் ஒருத்தர் போடுறாங்க அவங்க, அதனால நம்மளும் இந்த மாதிரி போடணும். அதுலயும் முக்கியமா இது வந்து சினிமா இன்ஃபுளுசஸ் லாட். ஏன்னு சொன்னா இப்போ எல்லாருக்கும் ரீச் ஆற ஒரு இது, எல்லாரும் ஏழையோ இல்ல பெரியவங்களோ சின்னவங்களோ எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு மீடியா சினிமா. அதுல வரக்கூடிய இந்த மாதிரியான ரொம்ப ஆடை குறைப்பு அப்படின்னு சொல்லலாம் நம்ம, அது வந்து ரொம்ப மோசமா நடந்துட்டு இருக்கிறதுனால பசங்களுக்கு எது ஃபேஷன் அப்படிங்கறது தெரியல. அதாவது ஃபேஷன் இருக்கணும், ஆனா எப்படி அப்படின்னா நம்மள டீசென்டாவும் காட்டணும், நம்ம போற இடத்துல நம்மள மரியாதையா எல்லாரும் பாக்குற அளவுக்கு புது மாதிரியா ட்ரெஸ் போட்டுக்கோங்க. எப்பவும் போடுற மாதிரி ஒரே மாதிரி சாரி தான் போடணும் நீங்க, அல்ல சல்வார் கமீஸ் தான் போடணும் நான் சொல்லல. நீங்க ஃபேஷனபிளா நீங்க பேண்ட் ஷர்ட் எல்லாமே போட்டுக்கோங்க, ஆனா நீங்க போடுற ட்ரெஸ் டீசென்டா இருக்கணும். மத்தவங்க ரோட்ல போகும்போது உங்களை பார்த்து கமெண்ட் அடிக்க கூடிய விஷயமா இருக்க கூடாது.
0: ஓகே, அப்பனா மேடம் நீங்க சொல்றீங்க நம்ம பாரம்பரியம் விட்டு போறது, வெஸ்டர்ன் கல்ச்சர் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க பசங்க, கன்ஃபியூஸ் ஆறாங்கன்னு. அப்பனா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா பட்டு சாரிகள், பட்டு புடவைகள் நம்ம பாரம்பரியத்துல. சோ இப்பெல்லாம் பசங்க இந்த மாதிரி போட்டுக்கிறது இல்ல, பொண்கள் பட்டு புடவை போட்டுனா ரொம்ப ஓல்டா ஃபீல் பண்றாங்க. சோ டிசைனர் சாரீஸ் டிசைனர் சல்வார் கமீஸ்க்கெல்லாம் ஷிஃப்ட் ஆறாங்க. அப்போ அத பத்தி என்ன உங்க அபிப்பிராயம்?
2: ஆமா, இது வந்து இந்த ஃபேஷன் ட்ரெண்ட்ங்கிறதுல இது ஒரு பார்ட். அதாவது இந்த டிசைனர் வேர், டிசைனர் வேர்ங்கிறது நாட் ஓன்லி வெஸ்டர்ன் டைப் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் சல்வார் கமீஸ் அண்ட் ஆல், சாரீஸும் அதுல இப்ப சொல்றாங்க டிசைனர் வேர் அப்படின்னு. அதாவது டிசைனர் அப்படின்னு சொல்லும் பொழுது யூ மேக் சம் டிசைன் ஆன் தட், அதை வந்து டிசைன் பண்ணி நம்ம பண்ணும்போது, இப்ப சாரியில எல்லாம் டிசைன் பண்றது அப்படிங்கறதுக்கு முந்தி காலத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய சம்கி ஒர்க், நிறைய எம்ப்ராய்டரி, இது எப்பவுமே இருக்கு, இப்போ இருக்கு, முந்தியும் இருந்தது. ஆனா அந்த சாரிய கூட கட்டிக்கிற விதம் அப்படிங்கறது ஒண்ணு இருக்கு, அதுலதான் நம்மளோட கல்ச்சர் என்னங்கறத நம்ம சொல்லணும். ஆனா இப்போ வர வர அந்த சாரியவே அவங்க கட்டிக்கிற விதம் தான் சரியா இல்ல அப்படிங்கறது தான் என்னோட. சாரீஸ் கட்டுறாங்க, இப்பவும் கட்டுறாங்க, டிசைனர் சாரி அப்படின்னு சொல்லி, அந்த சாரிய கட்டிக்கிற விதம் சரியில்லாததுனாலதான் இப்ப பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல என்ன சொல்றாங்க, சாரீஸ் தான் வந்து ரொம்ப கவர்ச்சிகரமா இருக்கு, பேண்ட் டிஷர்ட்டை விட இதுதான் ரொம்ப கவர்ச்சிகரமா இருக்குன்னு சொல்றாங்க. ஏன் நிறைய பேர் அதை ஒத்துக்கிறது இல்ல, இட் லுக்ஸ் வெரி செக்ஸி அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, த வே இன் விச் யூ வேர் தட் சாரி. சோ இதெல்லாம் எப்படி வந்தது, இந்த மாதிரி சேஞ்சஸ் எப்ப வந்ததுன்னா, இந்த டிசைனர் வேர்ங்கிறது ஒண்ணு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் வந்தது. அதாவது புடவைய புடவையா கட்டணும், அது புடவையை கட்டும்பொழுது உடம்புல ஒரு பாகம் தெரியாத அளவுக்கு கட்ட முடியும், ஆனா இப்போ அந்த மாதிரி கட்டுறது இல்ல. டிசைனர் வேர்ன்னு சொல்லி அந்த சொல்றாங்க இல்லையா, என்னமோ அந்த டியூப்
0: நூடுல் ஸ்ட்ராப்,
2: அதெல்லாம் இதெல்லாம் நமக்கு புரியறது இல்ல, உங்களுக்கு எல்லாம் ஈஸியா புரியும். அதனால அந்த மாதிரி எல்லாம் பிளவுஸ் போட்டு அந்த சாரியோட தலப்ப வந்து பின்னால கொண்டு போய் முன்னால கொண்டு வந்து சொருகிக்கணும், அதுதான் முந்தி நாங்க பண்ணிட்டு இருந்தது. பட் இப்போ சாரியோட தலப்ப முன்பக்கமே போட்டுக்கிறீங்க, அல்லது சாரியோட தலப்பே வரமாட்டேங்கிறது என்ன இது, எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த மாதிரி எல்லாம் டிசைனர் வேர் அப்படிங்கிற பேர்ல நம்மளுடைய கல்ச்சரை வந்து இவங்க கொலை பண்ணிட்டு இருக்காங்க, அது மட்டும் நல்லா புரியுது, அவ்வளவுதான்.
0: ரொம்ப தேங்க்ஸ் மேடம். உங்க பேர் என்ன?
3: மை நேம் இஸ் ரிஹானா.
0: ஓகே, நீங்க என்ன பண்ணிட்டு பண்றீங்க?
3: சேல்ஸ் கலா இருக்கா?
0: எங்க?
3: கசபிளங்கால, இஸ்பானிக் கசபிளங்கால.
0: ஓகே, இந்த கடையில என்ன விக்கிறீங்க நீங்க? பொதுவா என்னெல்லாம் நீங்க விக்கிறீங்க?
3: நெக்லஸ், இயரிங், டாப்ஸ், ட்ரெஸ், ஹேட்ஸ், பேக், ஸ்கார்ஃபு, அப்புறம் பேங்கிள்.
0: சரி, இவ்வளவு விக்கிறீங்க, இதுல வந்துட்டு அவங்க எல்லாரும் விரும்பி ரொம்பவே விரும்பி வாங்குறது எல்லாமே வாங்குவாங்கன்னா, ஒரு சிலது நிறைய பேர் வாங்குவாங்கல்ல, அது என்ன என்ன நீங்க சொல்றீங்க?
3: நெக்லஸ் அண்ட் இயரிங் வாங்குறாங்க.
0: ஓகே ஓகே மேடம். இங்க வரவங்க யூஸ்வலா என்ன மாதிரி கஸ்டமர்ஸ் வருவாங்க?
3: ரெகுலர் கஸ்டமர் வருவாங்க, அப்புறமா வந்து காலேஜ் கேர்ள்ஸ், பக்கத்திலே காலேஜ் இருக்கிறதுனால நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க.
0: ஓகே மேடம், தேங்க்யூ. ஹலோ சார், உங்க பேர்?
4: பாலாதித்யா.
0: நீங்க என்ன பண்றீங்க?
4: நான் CEO of Ad Gifts and Company. Always I will expect like that.
0: Okay, இன்றைய பசங்க எப்படி வந்து ஃபேஷன் வந்து அவங்களோட ட்ரெண்ட்ஸ் போறாங்கல்ல, சோ அத பத்தி என்ன அபிப்ராயம்?
4: ஃபேஷன் போறது தப்பு கிடையாது, நல்ல ஃபேஷனா நல்லா இருக்கணும். ஏன்னா யங் க்ரௌட் எல்லாமே அப்படிதான் இருக்கு, எல்லாமே லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லாமே. ஸோ அவங்க அந்த மாதிரி நல்ல ஃபேஷனா போனா நல்லா இருக்கும். ஆனால் கெட்ட இது ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் போகாம நல்லபடியா இருந்தா அது ரொம்ப நல்லா இருக்கும்.
0: ஓகே சரி. அண்ட் ஜென்ட்ஸ் வந்து ஃபேஷன் ஃபேஷனபிளா இருக்கணும், ஸ்டைலிஷா இருக்கணும்னா என்ன மாதிரி ட்ரெஸ்ஸஸ் போட்டுக்கலாம்?
4: நல்ல டீசெண்டா டக் பண்ணிட்டு நல்ல கலர்ஃபுல் ட்ரெஸ் இல்லாமல், ஆஃபீஸ் போறவங்க ஒரு மாதிரி ட்ரெஸ் என்ன டீசெண்டான ட்ரெஸ், ஓவர் கலரிங் இல்லாமல் நல்ல லைட் ட்ரெஸ் அண்ட் டார்க் பேண்ட் அந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்கும். அண்ட் நார்மலாக ஸ்டூடெண்ட்ஸ் என்ன உங்களுக்கு தெரியும், எல்லா சில பேர் லோ ஹிப் ஹை ஹிப்னு சொல்லிட்டு ஷார்ட் பேண்ட் ஷார்ட் ஷர்ட்டு ரொம்ப இந்த டைட் பேண்ட் அப்படி போடுறாங்க. நார்மல் கம்ஃபர்டபுளாக எல்லாரும் பார்க்க, ஓ நல்லா இருக்கா பையன், நல்லா இருக்க பொண்ணு, அந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்கும். ஓவர் ட்ரெஸ் இல்லாமல் லூஸ் பேண்ட் டைட் ஷர்ட் ரொம்ப ஓவர் இது இல்லாமல் லோ, ஆமாம் ஆல் தோஸ் திங்ஸ் எல்லாமே கன்சிடர் பண்ணி பண்ணா நல்லா இருக்கும்.
0: சரி, தேங்க்யூ சார். ஹலோ மேம், வாட்ஸ் யுவர் நேம்?
5: மீனா பிராஞ்சத்.
0: நீங்க என்ன பண்றீங்க?
5: ஃபேக்கல்ட்டியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஃபேஷன் டிசைன்.
0: ஓகே வா. ஸோ உங்களுக்கு நிறைய ஃபேஷன் பத்தி ஆப்வியஸ்லி தெரிஞ்சிருக்கும், ஸோ இன்றைய ஃபேஷன் ட்ரெண்ட்ஸ்
3: எப்படி போயிட்டு இருக்கு? வாட் யூ ஃபீல், ஹவ் ஆர் த சில்ட்ரன் கெட்டிங் ரூட்டட் இன் டு ஃபேஷன் அண்ட் ஆல் தட்?
6: கண்டிப்பாக சென்னை, ஐ மீன் இப்போ சென்னை எடுத்தோம்னா நம்ம வந்து எல்லாருமே ஃபேஷனபிள் தான். சின்ன குட்டீஸ்லேருந்து நல்ல வயசானவங்க வர நல்லா ஃபேஷனபிளாக, ஏன்னா அவங்க வந்து ரொம்ப அவேர்னஸ் இருக்குது இப்போ இருக்கிற இப்போ ட்ரெண்டில். அதாவது ஒரு இடத்துக்கு போட்டு போகிற ட்ரெஸ் வந்து இன்னொரு இடத்துக்கு இன்னொரு ஒகேஷனுக்கு நம்ம ரிப்பீட் பண்ணக்கூடாது, அந்த அளவுக்கு அவேர்னஸ் வந்திருக்கு. அதுவே பெரிய ஒரு சேஞ்சஸ் தான் ஃபேஷன் இல்லையா. அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் நம்மளுடைய அவுட்லுக் எல்லாமே கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ ஹெட் டு டோவேனே எடுத்துக்கலாம், அதாவது எந்த மாதிரி ஹேர் டூ பண்ணணும் என்ன மாதிரி. இப்போ ஃபேஷனுங்கிறது வந்து இட்ஸ் நாட் பர்டிகுலர் சம்திங், ஓகே, இட்ஸ் அபவுட் எவ்ரி திங், ஓகே, ஹவ் யூ டாக் அண்ட், அதாவது எப்படி நீங்கள் பேசுறது, எப்படி நீங்கள் நடந்துக்கிறது, அதேமாதிரி எந்த ஸ்டைலு நீங்கள் கிரியேட் பண்ணுறது. அதாவது போகிறது ஒரு பர்சன் வந்து போகிறாங்க வராங்க, அந்த இடத்துல வந்து அவங்களுக்குரிய ஒரு ஸ்டைலும் இருக்கும், கிரியேட் பண்ணணும், அதுதான் ஃபேஷன். அதில் வந்து சின்ன சின்ன விதமான சில இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம், பேஸ்ட் ஆன் மூவிஸ் இல்லை அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கலாம்.
3: Okay, so vandu so fashion is simplicity or is it being jazzy?
6: Simplicity and comfortable.
3: Okay, so enna madri dresses ippala college students podukalam illa vandu generally what do you recommend?
6: சரி, இப்போ காலேஜ் இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி எடுத்தோம்னா, இப்போ சவுத் இந்தியன் எடுத்தோம்னா இங்கே வந்து சில காலேஜஸில் வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும், ஓகே இப்படி தான் போடணும் இல்லை இதுதான் வேர் பண்ணணும் அப்படின்னு, அது ஸ்லீவ்லெஸ் கூடாது, ஷார்ட் குர்த்திஸ் போடணும் அந்த மாதிரி எல்லாம். ஓகே, அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இல்லை, பொதுவாகவே இந்த சென்னை கிளைமேட்டுக்கு வந்து நமக்கு குர்த்திஸ் வந்து ரொம்ப நல்ல இது, ஏன்னா நிறைய வேரியபிள் காட்டன்ஸ் ஆர் அவைலபிள், ஓகே, அது இல்லாமல் கொஞ்சம் பிளெண்டடான மெட்டீரியல்ஸும் இருக்குது. ஸோ மெட்டீரியல் வைஸாக போனோம் அப்படி, அதுமாரி மோட்டிவ்ஸ் வைஸாக போனால் எல்லாருமே வந்து சிம்பிளிசிட்டி தான் விரும்புகிறாங்க தவிர ரொம்ப ஜாலியான ஒரு கலர்ஸ் அதெல்லாம் போகிறதில்ல. அது இல்லாமல் நம்ம இந்தியா பொறுத்தவரை வந்து இந்தியா வந்து ஒரு ஃபெஸ்டிவல் கண்ட்ரி, யூனோ எல்லா மாதமே இல்லை எவ்ரி வீக்கே நம்ம எடுத்தோம்னா ஒரு ஏதாவது ஒரு பூஜை அந்த மாதிரிலாம் இருக்கும், அதனால நம்ம கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுல தப்பே இல்லை.
3: தேங்க்யூ மேம். ஹலோ சார், உங்க பேர்
7: என்ன?
3: நீங்க என்ன
7: பண்றீங்க?
3: ஓகே சார், ஸோ அப்போனா வந்து ஃபேஷன் பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சிருப்பீங்க, கற்றுக் கொடுத்துருப்பீங்க. ஸோ ஜென்ஸுக்கு என்ன மாதிரி ஃபேஷன் ட்ரெண்ட்ஸ் இப்போ இருக்கு, என்ன மாதிரி ட்ரெஸ்ஸஸ் போட்டுக்கலாம் அவங்க?
7: ஜென்ஸ் ஆர் ஆல்வேஸ் கேஷுவல், எப்பவுமே கேஷுவல், டெனிம் அண்ட் டிஷர்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் கம்ஃபர்டபிள்.
3: டெனிம் அண்ட் டிஷர்ட்ஸ். அப்புறம் இப்போ பசங்க வந்து ஜீன்ஸ் கழிச்சு போட்டுக்கிறாங்க, அதெல்லாம் நிஜமாலுமே அதுதான் ஃபேஷனா, அதான் ஃபாலோ பண்ணணுமா?
7: அல்ல, அது ஒரு ஃபேட், கொஞ்ச நேரம் இருக்கும் என்ன பரம் அப்படியே. அண்ட் ஸ்டோல் ஆல்சோ இஸ் இன் ஃபேஷன்.
3: ஸ்டோல் ஃபார் ஜென்ஸ்?
7: யா, ஸ்டோல் ஃபார் ஜென்ஸ் இஸ் ஃபேஷன்.
3: ஓகே, அண்ட் வாட் டு யூ ரெக்கமெண்ட் ஃபார் ஜென்ஸ், என்ன மாதிரி ஒகேஷன்ஸ்க்கு என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கலாம்?
7: எனிதிங் இன் காட்டன் ஃபார், யா, எனிதிங் இன் காட்டன் ஃபார் தமிழ்நாடு.
3: அண்ட் கலர் டோன்ஸ்?
8: கலர்ஸ்,
7: எனி ஃப்ளோரசன்ட் லைட் கலர்ஸ், ஃப்ளோரசன்ட் ஐன் ஃபார் ஜென்ஸ், சே பிஸ்தா கிரீன் ஆர் pinkish.
3: Are you fashion conscious? How do you set trends?
7: I'm an orthodoxian fashion conscious person.
3: Okay, apdina enna idu sir?
7: Romba primitive but fashionable.
3: Okay, thank you sir.
9: மக்களுக்கு எவ்வளவு தெரிஞ்சிருக்குல ஃபேஷன் பத்தி?
1: நிறையவே தெரிஞ்சிருக்கு. சரி, நம்மளும் நம்மளோட நேயர்களுக்கு ஒரு சின்ன குறிப்பு சொல்லலாமா?
9: சரி நேர்களே, இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன குறிப்பு சொல்ல போறேன். உங்களுக்கு ஸ்லிம்மா ஹைட்டா இருக்கணும்னு விரும்புறீங்களா? அப்போ நீங்க வந்து தொளதொளான்னு ரொம்ப ஃபிட்டா இல்லாம கொஞ்சம் தொளதொளான்னு பெரிய லாங்கா ஒரு குர்த்தா இல்ல ஒரு டாப் போட்டுட்டீங்கன்னா உங்களை பாக்குறதுக்கு டாலா ஹைட்டா உள்ளியா தெரியவேங்க. அது மட்டும் இல்ல, ஒரே கலர் டோன்ல ஒரே கலர் ட்ரெஸ் போட்டுக்கோங்க. சரி நேர்களே, நான் உங்களுக்கு இப்போ ஒரு சிறிய குறிப்பு கொடுத்திருந்தேன், உங்களுக்கு கண்டிப்பா அது பயன்படும்னு நம்புறேன்.
1: இன்னும் நம்ம ஃபேஷன் பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்ப நம்மளோட மிஸ் ரேவதி இருக்காங்க. அவங்க நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜில கிராஜுவேட், இப்போ அவங்க ஃபேஷன் டிசைனரா ஒர்க் பண்றாங்க.

0: டேக்கிங் இட்?
1: சி, காலேஜில் நம்ம யூஸ்வலாக நம்ம காலேஜ் போனால் எல்லா கோர்சஸ்லையும் தேல் டீச் யூ வாட் எவர் யூ கோன் டு டூ, தேல் டீச் யூ. பட் இங்கே அப்படி இல்லை, திஸ் இஸ் என்டையர்லி அ கிரியேட்டிவ் சப்ஜெக்ட். ஸோ யூ ஹாவ் டு டெவலப் வித் இன் யூ. யாரும் சொல்லி நீங்கள் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொன்னால் தி கிரியேட்டிவிட்டி டசன்ட் கம் அவுட் ஆஃப் யூ. வாட் யூ ஹாவ் டு டூ இஸ் யூ ஹாவ் டு டெவலப் யூர்ஸ். ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் யூ கேன் டெவலப், பட் தேல் கைட் யூ எப்படி போகணும், இந்த மாதிரி பண்ணினா இந்த அவுட்புட் வரும். லைக் நீங்கள் கிரியேட்டிவாக பண்ணுன்னா பேசிக்ஸ் எல்லாம் அவங்க சொல்லி தருவாங்க. என்ன என்ன மாதிரி உங்களுக்கு ஒரு பொருளை அழகுபடுத்தலாம், மீன் அதோட பேலன்ஸ் எப்படி சரி பண்ணணும், அது அழகா இருக்க ஹார்மனி வேணும், அந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் எல்லாம் அவங்க வந்து தேல் டீச் யூ. பட் நீங்க வந்து எப்பவுமே இருக்காத மாதிரி சம்திங் நியூவா கிரியேட் பண்ணணும்னா யூ ஹாவ் டு திங்க் அண்ட் யூ ஹாவ் டு பி வெரி வெரி கிரியேட்டிவ் இமேஜினேட்டிவ் இனஃப். அப்பதான் முடியும்.
0: காலேஜில் சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறேங்க. அப்போது இந்த ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, ரொம்ப ஹெக்டிக்கா? அண்ட் ஹவு டு யூ ஃபீல், இஸ் நிறைய லேடிஸ் வராங்களா இந்த ப்ரொஃபஷனுக்குள்ளே?
1: இட்ஸ் எ நைஸ் க்வெஸ்சன். நம்ம ஃபர்ஸ்ட் வி என்டர், யூ நோ, வில் திங்க் இட்ஸ் வெரி வெரி நைஸ் கோர்ஸ் அண்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங். முதல்ல அப்படிதான் இருக்கும், ஆனால் போக போக இட்ஸ் வெரி வெரி ஹெக்டிக். ஏன்னா நீங்கள் வந்து யூஸ்வலாக ஒரு நார்மல் கோர்ஸ் பண்ணுறீங்கன்னா, சம்திங் விச் இஸ் லைக் என்ஜினியரிங் ஓர் சம்திங், நீங்கள் வந்து ஃபுல்லாக நீங்கள் புக் ஓரியன்டாக தான் இருக்கும் இல்லையா? பட் திஸ் இஸ் லைக் இட் இஸ் ஆல்சோ புக் ஓரியன்டட் அண்ட் இட்ஸ் வெரி ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கூட இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா நீங்களே, இப்போ நான் வந்து காஸ்ட்யூம் டிசைனிங் பண்ணினேன், ஸோ ஐ ஹாவ் டு ஸ்டிச் மை ஓன் க்ளோத்ஸ்மே. நான் டிசைன் பண்ண க்ளோத்ஸை நானே தான் ஸ்டிச் பண்ணுவோம். வி கான்ட் ஹையர் அ டெய்லர், ஏன்னா அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா, ஹவு தி கார்மெண்ட் இஸ் பீன் கன்ஸ்ட்ரக்டட், எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லை, பேட்டர்ன் எப்படி பண்ணணும் அப்படி நம்ம நம்ம கற்றுனா தான் ஃபியூச்சரில் இஃப் வி ஆர் அ டிசைனர் நம்மளுக்கு அவங்க வந்து கைட் பண்ண முடியும், ஒரு டெய்லரை இல்லாட்டி நம்ம இதில் ஒர்க் பண்ணவங்களும் நம்மளால கைட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இட்ஸ் வெரி வெரி ஹெக்டிக். ஏன்னா நீங்க நான்லாம் வென் ஐ வாஸ் ஸ்டடிங் இன் காலேஜ் ஐ யூஸ் டு ஒர்க் டில் 9-10 அண்ட் ஆல். சம்டைம்ஸ் என்னோட ப்ராஜெக்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ண ஐ ஸ்டே தி ஹோல் நைட் இட்செல்ஃப் இன் காலேஜ் அண்ட் கம்ப்ளீட் மை ஒர்க். இட் வாஸ் வெரி வெரி ஹெக்டிக். 4 இயர்ஸ் இது வந்து ஆக்சுவலாக பேச்சுலர் ஆஃப் டிசைனிங் கோர்ஸ் இப்போ. ஸோ அதனால 4 இயர்ஸ் ஐ வாஸ் லைக் வெரி வெரி ஹெக்டிக் டைம், ஐ வென் த்ரூ வெரி வெரி ஹெக்டிக் டைம்.
0: ஓகே, இப்போது ஃபேஷன் ட்ரெண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க, இந்த ஃபேஷன் ட்ரெண்ட்ஸை செட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபேஷன் டிசைனர் அவசியமா? ஹவு இம்பார்ட்டண்ட் ஆர் தே இன் தட் செட்டிங் தட் ஃபேஷன் ட்ரெண்ட்?
1: ஓகே, இப்போ வந்து ஃபேஷன்னா என்ன? இட்ஸ் நத்திங். நீங்கள் வந்து அவேராக இருக்கீங்க, திஸ் இஸ் வாட் கோயிங் இன் த சீசன், தட் இஸ் வாட் இஸ் ஃபேஷன். அது இப்போ வந்து நம்ம யங்கர் ஜென்ரேஷன் தே லைக் டு ஃபாலோ இட், அவங்க வந்து அப்டேட்டடாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதுதான் இப்போ ஃபேஷன் ட்ரெண்ட் செட் பண்ணுறதுன்னா. ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஆக்சுவலாக அதுக்கு ஃபேஷன் டிசைனர் இப்போ வந்து ஒரு இண்டிவிஜுவல், ஒரு காலேஜ் எடுத்துக்கோங்க, அதில் வந்து ஒரு சீனியர், அவர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ட்ரெஸ் பண்ணுவார், அவர் வந்து எப்பவுமே அவருக்குன்னு தனி ஒரு ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் இருக்குன்னா அது அவங்க ஃபேஷன் டிசைனராக இருக்கணும்னு இல்லை, ஆனாலும் அவங்க இருக்காங்கன்னா ஹீ இஸ் மேக்கிங் அ ஸ்டேட்மெண்ட் தட் ஐ ஆம் லைக் திஸ் ஐ வில் பி ட்ரெஸ் அப் லைக் திஸ். ஓகே, அந்த மாதிரி அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க, அவங்கள பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர், அவர் அப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னா நிறைய பேர் அவங்கள ஃபாலோ பண்ண தொடங்கி அந்த ஒரு காலேஜில் வந்து அது ஒரு ட்ரெண்ட் ஆகிடும். இந்த மாதிரி கூட இண்டிவிஜுவல்ஸ் பண்ற ஃபேஷன் ட்ரெண்ட்ஸ் இருக்கு. பட் இப்போ ஜென்ரலாக வந்து ஒரு ஒரு இந்தியா இல்லாட்டி இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, அப்படி பார்க்கும்போது நம்ம நிறைய ரிசர்ச் பண்ணணும், என்ன நெக்ஸ்ட் சீசனுக்கு ட்ரெண்டாக வரும், அப்போதான் ஒரு ஃபேஷன் டிசைனர் மீன் அவங்க ரோல் உங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க ரிசர்ச் பண்ணி நிறைய ஃபோர்காஸ்டிங் ஏஜென்சிஸ் இருக்குது, நெக்ஸ்ட் சீசனில் என்ன ட்ரெண்டு வரும் அப்படின்னு தே ஃபைண்ட் அவுட். அப்படி ஏஜென்சிஸ் இருக்கு விச் அவங்க டியூட்டியே டு ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் ட்ரெண்ட் இன் த நெக்ஸ்ட் ஃபோர்காஸ்ட். ஸோ அவங்க பார்க்க அந்த மாதிரி ஏஜென்சிஸ் கிட்ட அவங்கள ரிசர்ச் பண்ணி நம்ம ஃபேஷன் டிசைனர்ஸ் வந்து புதுசாக இன்னோவேட்டிவாக ட்ரெண்ட்ஸ் செட் பண்ணுவாங்க. ஸோ இட் இஸ் அ வெரி பிக் டாஸ்க், இட்ஸ் நாட் லைக் சிம்பிள் ஜாப் ஆஃப் யூனோ ஜஸ்ட் மேக்கிங் சம்திங், அப்படி இல்லை. ஏன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், சுனாமி ஹிட் ஆச்சு இல்லை இந்தியாவில், ஸோ அந்த சீசனில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா யாருக்குமே ஒரு இன்ட்ரெஸ்டே இருக்காது செலிப்ரேட் பண்ணவும், ஒன்றுமே எல்லாமே ரொம்ப சேடாக இருந்த ஒரு சீசன். ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ட்ரெண்ட் இருந்ததே பிளாக் கலர்ஸ், பிளாக் கலர்ஸ், வெரி டல் கலர்ஸ். ஏன்னா யாருக்குமே மூட் இல்லை, ஐ மீன் செலிப்ரேட் பண்ணவும் எதுக்குமே நோ ஒன் இஸ் இன்ட்ரெஸ்டட். ஸோ அந்த மாதிரி இதில் தே மேட் அ ரிசர்ச். ஸோ எந்த மாதிரி கலர்ஸ் வந்து அவங்க மனசுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்கும் அந்த மாதிரி பார்த்து அந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் அந்த அப்போ செட் ஆச்சு. திஸ் இஸ் ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள் ஐ ஜஸ்ட் கோட்டட்.
0: ஓகே, ஸோ நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி நம்ம சீனியர்ஸ்லாம் ட்ரெண்ட் செட் பண்ணால் நம்மளுக்கு ஃபாலோ பண்ணணும்னு ஆசை வரும்னு. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த டிசைனர் க்ளோத்ஸ் அதெல்லாம் நவ் டேஸ் இட்ஸ் ப்ரிட்டி எக்ஸ்பென்சிவ், ரொம்ப வெலை.

0: ஜாஸ்தியா இருக்கு. ஆனா இந்த மிடில் கிளாஸ் ஹூ கே நாட் அஃபோர்ட் இட், அவளுக்கும் இதெல்லாம் போட்டுக்கணும்னு ஆசையா இருக்கும். ஸோ வாட் இஸ் ஸ்ட்ராட்டஜி பிஹைண்ட் யூனோ மேக்கிங் இட் சோ எக்ஸ்பென்சிவ்?
1: சி, ஸ்ட்ராட்டஜி, நீங்க வந்து நார்மலா எங்கேயாச்சும் ஒரு ஷாப் போனீங்கன்னா யூ வில் ஹாவ் மெனி பீசஸ். ஒரு ஒரு டிசைன் எடுத்தீங்கன்னா அதோட நிறைய பீசஸ் இருக்கும், ஏன்னா இட்ஸ் பீன் மாஸ் ப்ரொடியூஸ்ட் இல்லையா. அப்போ மாஸ் ப்ரொடக்ஷனுக்கு போகணும்னா இட் ஷுட் பி சிம்பிள் எனஃப், ரொம்ப சிம்பிள் ஆன ஒரு இது ஃபார்முலா. ஒரு கார்மெண்ட் வந்து அதை நிறைய மாஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும்னா அது ரொம்ப சிம்பிளா இருந்தால் தான் முடியும். இல்லாட்டி அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருந்தா இட் வில் டேக் லோட்ஸ் ஆஃப் டைம் அண்ட் உங்களுக்கு இட்ஸ் நாட் ஃபீசிபிள் அட் ஆல் இல்லையா. ஸோ அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன, அதில் டிசைன் எலிமெண்ட்ஸ் கம்மியா இருக்கும், அதோட எஃபர்ட் கம்மியா இருக்கும், அதுல வந்து பெர்ஃபெக்ஷன் கம்மியா இருக்கும், குவாலிட்டி ஆல்சோ வில் பி லெஸ். குவாலிட்டி உங்களுக்கு நல்லா வேணும்னா தி இல் பி எக்ஸ்பென்சிவ் இனஃப். ஸோ ஆனால் டிசைனாக வேறல அப்படின்னா ஒரு பீஸ் எடுத்துட்டீங்கன்னா அதில் வந்து யூ டோன்ட் யூ கான் ஃபைண்ட் சோ மெனி பீசஸ் அட் ஆல். ஒரு ஒரு டிசைன் எடுத்துட்டீங்கன்னா இட் வில் பி ஜஸ்ட் வெரி யா யூனிக்காக இருக்கும். அட் த சேம் டைம் ரொம்ப மினிமல் பீசஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும், நம்பர் ஆஃப் பீசஸ் ஓகே. ஸோ தட் இஸ் வாட் இட், ஏன்னா அது பண்ணவே டைம் ஆகும். ஒரு ஒரு டிசைன் மேபி சிம்பிள் டிசைன்ஸ் கூட இருக்கலாம் விச் வில் பி மாஸ் ப்ரொடியூஸ்ட், அதுக்கு அது மாதிரி அதோட கம்பேரிட்டிவ்லி ரேட் வந்து கம்மியாக இருக்கும். பட் ஒரு டிசைனாக வேர் வந்து பண்ணினீங்கன்னா தட் இஸ் டிசைனாக வேர். ஸோ அதனால அதில் டிசைன் எலிமெண்ட்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும், அட் த சேம் டைம் அதோட குவாலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா நிறைய டிசைனர்ஸ் வந்து ஹேண்ட் ஒர்க் பண்ணுற நார்மலாக இப்போ மெஷின் எம்ப்ராய்டரிஸ் எல்லாம் வந்துடுது. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் அதுதான் இப்போ மாஸ் ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணாங்க. ஸோ அதில் என்ன யூனிக்காக எதுவுமே இருக்காது. பட் இப்போ ஒரு டிசைனவே எடுத்துனாலும் இப்போ ஐ எம் ஜஸ்ட் டாக்கிங் அபவுட் எத்னிக் வேர். இப்போ நம்ம சவுத் இந்தியா பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய எத்னிக் வேர் ப்ரிஃபர் பண்ணுறோம்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த சல்வா கமீஸ் அதில் எல்லாம் வந்து நிறைய ஹேண்ட் பெயிண்டிங்ஸ் ஹேண்ட் எம்ப்ராய்டரிஸ் ஹேண்ட் ஒர்க் எல்லாம் எம்ப்ளாய் பண்ணும்போது இட்ஸ் ப்ரெட்டி காஸ்ட்லி. ஏன்னா அது வந்து ஒரு யூனிக் பீஸ் இந்த வேலை இந்த வேலையில தான் இருக்கும். ஏன்னா அவங்க மேபி ஒரு டிசைனர் நீங்க வந்து ரொம்ப பெரிய டிசைனரை வந்து அவங்களோட இது ஃபாலோ பண்ணி எடுக்கிறீங்கன்னா ஷுவரா அவங்க டிசைனர் பிராண்டுக்கு ஒரு இது வச்சிருப்பாங்க, அவங்க ப்ரைஸ் வச்சிருப்பாங்க, தட் வில் பி ஆடட் ஆன். ஏன்னா தட் இஸ் அ பிரஸ்டீஜ் இஷ்யூ. ஒருத்தங்க அதை அந்த டிசைனர் வேற எடுக்கிறாங்கன்னா அவங்க ஓகே, அவங்க வந்து இப்போ இரமலி ட்ரெஸ் போட்டிருக்காங்க, சவுத் இந்தியன், நான் வந்து சவுத் இந்தியன் டிசைனர் கோட் பண்றேன், இரமலி ட்ரெஸ் போட்டிருக்காங்கன்னா தட்ஸ் அ பிரஸ்டீஜ் இஷ்யூ ஃபார் தெம். வெளியில போகும்போது அவங்க இஃப் சம்மன் ஆஸ் லைக் சம் செலிபிரிட்டி இஃப் ஷீ இஸ் வேரிங் தட் ஓகே ஷீ இஸ் வேரிங் இரமலிஸ் க்ளோத்ஸ், ஓகே ஷீ இஸ் வேரிங் சைத்தன்யா ராவ்ஸ் க்ளோத்ஸ், அந்த மாதிரி இருக்கும்போது தட் இஸ் அ பிரஸ்டீஜ் இஷ்யூ. பட் உங்களுக்கு சீப்பரா கூட ஸ்டார்டிங் இந்த அப்கமிங் டிசைனர்ஸ் கிட்ட இருந்து யூ கேன் மிடில் கிளாஸ் கூட தே கேன் அஃபோர்ட்.
0: அப்புறம் இந்த ஃபேஷன் ஷோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நாட் இந்தியன் ஃபேஷன் ஷோஸ், இன்டர்நேஷ்னல் ஃபேஷன் ஷோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தி கைண்ட் ஆஃப் க்ளோத்ஸ் தே வேர் வந்து கொஞ்சம் ப்ராக்டிக்கலாகவே இருக்கிறது இல்லை. யூ கே நாட் வேர் இட் இன் த ஸ்ட்ரீட் அண்ட் வாக் அரவுண்ட். ஸோ வாட் இஸ் த என்ன என்ன யோசிச்சு இதெல்லாம் பண்ணுறது?
1: இது வந்து ஜென்ரலாக நிறைய பேர் கேட்குற க்வெஸ்சன். திஸ் இஸ் கமிங் அப் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் இக்னரன்ஸ். ஏன்னா எனக்கு இப்போ ஐ நோ ஐ எம் இன் டு ஃபேஷன் ஃபீல்ட், ஸோ ஐ நோ வாட் இஸ் தேர் அண்ட் வாட் இஸ் ஹேப்பனிங் ஐ நோ. பட் ஜென்ரலாக பீப்புளுக்கு வந்து அப்ராட் இன்டர்நேஷ்னலி இன்டர்நேஷ்னல் லெவலில் உங்களுக்கு அவேரன்ஸ் இருக்கு. பட் சின்ஸ் இந்தியா நம்ம கன்சர்வேட்டிவாக இருக்கிறதுனால வி டோன்ட் ஓப்பன் அவர் மைண்ட் டு சீ திங்ஸ் ஓகே, தட் இஸ் அ திங். என்னன்னா இப்போ வந்து நிறைய ஃபேஷன் ஷோஸ் நடக்குது, ஐ எம் நாட் டெலிங் அபவுட் இந்தியா, அப்ராட் ஃபாரின் கண்ட்ரிஸ் பற்றி சொல்கிறேன். இப்போ பாரிஸ் ஃபேஷன் வீக், மிலான் ஃபேஷன் வீக், அந்த மாதிரி நிறைய நீங்கள் வந்து எஃப்டிவினாலே நீங்கள் தப்புன்னு அப்படின்னு சொல்லி வீட்டிலலாம் நம்ம வந்து அந்த மாதிரி இருக்கோம் பட் பார்க்கறது இல்லை. ஆனால் அது அது கூட இன்னொரு பர்ஸ்பெக்டிவ் இருக்குது. என்னன்னா இப்போ வந்து ஒரு ஃபேஷன் கார்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஷன் ஷோஸ் பண்ணும்போது அதுலேயே த்ரீ டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து விச் இஸ் பிரெத் வேர் அப்படின்னா நீங்கள் வந்து மாஸ் ப்ரொடியூஸ் பண்ணலாம், எப்போ வேணால் போட்டுக்கலாம், இட்ஸ் ப்ராக்டிக்கல். நீங்கள் நீங்கள் போடுற மாதிரி இருக்கிற கார்மெண்ட்ஸ், ஐ மீன் நார்மலாக கேஷுவல் க்ளோத்ஸ் இல்லாட்டி ஒரு ஃபார்மல்ஸ் அந்த மாதிரி, கேஷுவல் ஃபார்மல்ஸ் செமி ஃபார்மல்ஸ் இந்த மூணு கேட்டகரிஸில் வர, இல்லாட்டி இந்த மாதிரி எத்னிக் அந்த மாதிரி இருக்கிற கார்மெண்ட்ஸ் விச் கேன் பி வோர்ன் இன் எனி ஒகேஷன். இன்னொன்று வந்து குட்டியூர், இது வந்து மாஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. இப்போ வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா டைட்டானிக்ல ரோஸ் போட்ட கார்மெண்ட்ஸ் இல்லையா, இந்த ஜென்ரலா எல்லாருக்கும் தெரியும், தட் இஸ் ஐ அம் ஜஸ்ட் கோட்டிங் திஸ். அது வந்து ரொம்ப ரிச்சா இருக்கும், அது வந்து நிறைய பீஸ் பண்ண முடியாது, இட்ஸ் ஜஸ்ட் ஒன் பீஸ் விச் மேக்ஸ் இட் ஸ்பெஷல் ஓகே. அதுவும் போடலாம், எப்போ போடலாம்னா அந்தந்த ஒகேஷனுக்கு, அந்தந்த மீன் அந்த கிளாஸ் ஆஃப் பீப்புள் தேல் வேர் இட், மீன் அந்த மாதிரி போடலாம். இன்னொரு இதுக்கு பேரு குத்தியூர், அண்ட் இன்னொன்னுக்கு பேரு வந்து அவான்கார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவான்கார்ட்னா இட்ஸ் நத்திங் பட் இட்ஸ் நாட் இட் ஆல் ஃபீசிபிள் இன் வேரிங். ஓகே, போட்டோ ஷூட்ஸ், போட்டோ ஷூட்ஸ்க்கு அப்புறம் வந்து ராம் ஷோஸ்க்கு மட்டுமா, ஏன்னா எப்பவுமே நம்ம போடுற காமிச்சே பண்ணிட்டு இருந்தா வேர் இஸ் அ பார்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங் திங் இன் இட்? இல்லையா, கிரியேட்டிவிட்டி எப்ப காமிக்கிறது? சம் பீப்புள் ஜஸ்ட் திங்க் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் இல்லையா, எல்லாரும் நார்மலா திங்க் பண்ணுவோம் இல்லையே. சம் பீப்புள் ஜஸ்ட் திங்க் அவுட் ஆஃப் தி பாக்ஸ், இந்த நெக்லைன் இப்படிதான் போகணும்னு இல்லாம அந்த காலர் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி ஏன் தலைக்கு மேல வரக்கூடாதுன்னு யோசிக்கிறவங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சான்ஸ் வேண்டாமா? வேல் தே எக்ஸிபிட் தேர் டேலண்ட். ஸோ அதனால தான் இந்த ஸ்ட்ரீம் வந்திருக்கு அவங்க. ஸோ யூ கேன் ஜஸ்ட் ஷோ வாட் யூ ஹவ் டன். அதுக்கு வந்து எப்படின்னா அது நீங்க நார்மலா போட முடியற கார்மெண்ட்ஸா இருக்கணும்னு இல்லை, பட் அதுக்கு வந்து அதோட வேல்யூ இருக்கணும், ஒரு கான்செப்ட் இருக்கும், அதுக்கு ஒரு தீம் இருக்கும். நீங்க ஆரிகேமி கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு எனக்கு தெரியாது. இட்ஸ் அ ஆர்ட் ஆஃப் மேக்கிங், என்ன பேப்பர்லேருந்து குட்டி குட்டி ஆர்ட் மீன் பொம்மைகள் பண்ணுற ஒரு இதாக்கும் அந்த ஆரிகேமிங்கிறது. இட் இஸ் அ சைனீஸ் ஆர்ட். அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி ஒரு கார்மெண்ட்ஸ் கலெக்ஷன் பண்ணணும்னா யோசிச்சு பாருங்க. ஸோ அப்படிதான் இருக்கும், ப்ரொட்ரூடிங்காக இருக்கும் கார்மெண்ட்ஸ் எல்லாம், அப்படி இப்படி ரொம்ப ஹியூஜாக இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது யூ கான் வேர் இட், 100% யூ கான் வேர் இட், பட் தேர் இஸ் அன் வேல்யூ டு தட் கார்மெண்ட். ஒரு ஃபோட்டோ ஷூட் மீன் இப்போ நிறைய வோக் அந்த மாதிரி மேகசின்ஸ், இன்டர்நேஷ்னல் மேகசின்ஸ்ல எல்லாம் அதுக்கு வந்து ஃபோட்டோ ஷூட்ஸ், இப்போ சப்போஸ் ஏதாச்சும் பிராண்டுக்கு வந்து இந்த மாதிரி ரிலேட்டடாக ஃபோட்டோ ஷூட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறைய அவங்க டிசைனரோட பேரை இது பண்ண பப்ளிசிட்டி பண்ண யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய அதுக்கும் நிறைய வேல்யூ இருக்கு. பீப்புள் மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட். ஹவு டு வீ டிஃபரன்ஷியேட் பிட்வீன் ஒரு சம்மர் கலெக்ஷன் இல்லை வின்டர் கலெக்ஷன் அண்ட் இந்த சீசன் கலர்ஸ்னு வருது, இந்த சீசன் பர்பிள், இந்த சீசன் பிங்க். ஸோ ஹவு டு யூ டிசைட் தட்? சி பேசிக்லி சம்மர் வின்டர் இது வந்து மெயினாக நம்ம கண்ட்ரி, தட் இஸ் இந்தியாவுக்கு வந்து, அதுவும் சவுத் இந்தியான்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் நாட் அட் ஆல் மீன், நம்மளுக்கு அது ஃபீசிபிளே கிடையாது. பட் நீங்கள் ஃபாரின் கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வின்டர்னா எக்ஸ்ட்ரீம் வின்டராக இருக்கும், சம்மர்னா எக்ஸ்ட்ரீம் சம்மராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வரும்போது வின்டருக்கு வந்து அவங்க வந்து ஃபர் க்ளோத்ஸ் அந்த மாதிரி எல்லாம் போட்டுப்பாங்க, அண்ட் சம்மரில் வந்து வெரி தின் காட்டன்ஸ் அண்ட் ஆயில்ஸ் அந்த மாதிரி ரொம்ப மீன் தின் இது போட்டுப்பாங்க, கம்ஃபர்டபுளாக இருக்கிற கார்மெண்ட்ஸ் போட்டுப்பாங்க. பட் அது இந்தியாவில் வரும்போது நம்ம வந்து கலர்ஸ் வச்சு தான் நம்ம பண்ண முடியும். சம்மர் கலர்ஸ்னால் பிரைட் கலர்ஸாக இருக்கும், வின்டர் கலர்ஸ்னால் கொஞ்சம் வார்ம் கலர்ஸாக இருக்கும். நம்ம வந்து ஃபேப்ரிக்ஸில் நிறையவா எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது இல்லையா, ஏன்னா நம்மளுக்கு வந்து ஃபர் க்ளோத்ஸ் எல்லாம் போட்டோம்னா நம்ம வின்டர்லேயே செத்து போயிடும். ஸோ அதனால நம்ம வந்து எப்பவுமே கலர்ஸ் வச்சு இல்லாட்டி அந்த ஃபேப்ரிகேஷனில் இப்போ வந்து கொஞ்சம் திக் காட்டன்ஸ் மீன் நல்ல கார்ட்ராய் அந்த மாதிரி, இப்போ மென்ஸ் வேர்க்கு சொல்கிறேன், கார்ட்ராய்ஸ் கார்ட்ராய் பேண்ட்ஸ் எல்லாம் அந்த மாதிரிலாம் நம்ம போவோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த சீசன் வந்து ரொம்ப அப்ரப்டா தெரியாது, டிஃபரன்ஸ் தெரியாததுனால வி ஹாவ் டு கோ ஃபார் கலர்ஸ். அப்புறம் வந்து டெக்னிக்ஸ் கொஞ்சம் இப்போ நிறைய ஒரு ஜஸ்ட் இமேஜின் ஒரு வின்டர் கலெக்ஷனுக்கு வந்து நம்ம நிறைய ப்ளீட்டட் கார்மெண்ட்ஸ் நிறைய ப்ளீட்ஸ் வர கார்மெண்ட்ஸ் போட்டோம்னா இட்ஸ் திக்கர். ஸோ ஈவன் இஃப் இட்ஸ் காட்டன் இட் மேக்ஸ் சென்ஸ், யூ நோ இட்ஸ் திக்கர் ஃபார் அ வின்டர் கலெக்ஷன். அண்ட் இஃப் இட்ஸ் சம்மர் இட் கேன் பி வெரி பிளெயின் நார்மல் டாப் வித் சம் எம்ப்ராய்டரிஸ் இன் இட் வித் சம் பிரைட் கலர்ஸ் சம்மர் கலர்ஸ் அந்த மாதிரி நம்ம போடலாம். ஏன்னா டார்க் கலர்ஸ்னா தட் அப்சார்ப் இன் ஹீட், லைட் கலர்ஸ்னா பிரைட் கலர்ஸ்னா இட்ஸ் சைன்ஸ் ஆல்சோ. அதே இது வின்டர் டைம்ல வீல் யூஸ் வார்ம் அண்ட் டார்க் கலர்ஸ், ஏன்னா அது வந்து லைட் நம்மளுக்கு ஹீட்டை அப்படியே அது இன்சுலேட் பண்ணிடும். ஸோ அதனால தட் இஸ் அ பாயிண்ட், ஹோல் பாயிண்ட். எல்லாத்துலயுமே சயின்ஸ் கூட இருக்கு.
0: ஸோ இந்த சீசன் கலர்ஸ் எல்லாம் வந்து இட்ஸ் அக்கார்டிங் டு த சீசன்ஸ். ஸோ யார் இதை டிசைட் பண்றாங்க? ஏதாவது ஒரு ஃபெடரேஷன், ஃபேஷன் கமிட்டி அந்த மாதிரி ஏதாவது இருக்கா?
1: ஆஸ் ஐ செட், அந்த மாதிரி நிறைய ஏஜென்சிஸ் இருக்கு, ஃபேஷன் ஃபோர்காஸ்டிங் ஏஜென்சிஸ். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய ஏஜென்சிஸ் இருக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில், நாட் இன் இந்தியா. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தே ஆல் வில் மேக் அ ரிசர்ச் ஆஃப் வாட் இஸ் கோயிங் ஆன் வேர்ல்ட் வைட், அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து கலர்ஸ் சூஸ் பண்ணுவாங்க. இந்த கலர் சிப்ஸை தான் வந்து நம்ம இன்டர்நேஷ்னலே யூஸ் பண்ணுவோம். பட் அக்கார்டிங் டு இந்தியா, நம்ம சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, வாட் எவர் இஸ் ஹேப்பனிங் இன்டர்நேஷ்னலி இட் வில் பி ரிஃப்ளெக்டட் இன் அ பாலிவுட் இண்டஸ்ட்ரி. ஓகே, ஏன்னா நம்ம கொஞ்சம் கூட இந்தியாவிலே கொஞ்சம் கூட ஃபார்வர்டாக திங்க் பண்ணது பாலிவுட் இண்டஸ்ட்ரி தான். ஓகே, ஸோ அந்த பாலிவுட் கலர்ஸ் அங்கே வரந்தது நம்ம சவுத் இண்டியன்ஸ் தீபிகா. தட்ஸ் ஹவு த ஃபேஷன் கோஸ்.
0: ஓகே, ஸோ உங்களுக்கு யார் ரோல் மாடல் நம்ம இந்தியன் ஃபேஷன் இண்டஸ்ட்ரியிலேருந்து?
1: நான் இஃப் ஐம் டாக்கிங் அபவுட் மை செல்ஃப், நான் வந்து ஒரு ஃபேஷன் டிசைனராக ஆகணும் அப்படின்னு ஐ டென்ட் கம். பட் எனக்கு வந்து எனக்கு உள்ளே வந்து ஒரு ஆர்டிஸ்டிக் சென்ஸ் இருந்தது அண்ட் ஐ வாஸ் கிரியேட்டிவ் இனஃப். ஸோ எனக்கு வந்து ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் பிக்கிங் அப் எனி ரோல் மாடல் அண்ட் செட்டிங் அப் திஸ் இஸ் வாட் யூ ஹேவ் டு டூ ஆர் திஸ் இஸ் வாட் யூ ஹேவ் டு ஃபாலோ அந்த மாதிரி எனக்கு கிடையாது. ஐ எம் சர்ச்சிங் மை ஓன் யூனிக் ஸ்டைல். ஐ எம் இன் சர்ச் ஆஃப் தேட். ஸோ ஒன்ஸ் அது அட்டைன் ஆனோடனே நான் தான் எனக்கு ரோல் மாடல்.
0: ஓகே, ஸோ இப்போ அப்கமிங் ஃபேஷன் டிசைனராக இருக்கீங்க. ஸோ என்ன மாதிரி சேலஞ்சஸ் வரும் ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில் இனிமேலேருந்து? ஏன்னா நிறைய காம்படிஷனும் வந்துடுத்து உங்களுக்கெல்லாம். ஸோ வாட் ஆர் த சேலஞ்ச் யூ திங்க் யூ மைட் ஃபேஸ் இன் த கம்மிங் ஃபியூச்சர்?
1: இட்ஸ் அ ரியல் குட் க்வெஸ்சன். பிகாஸ் இப்போ வந்து ஃபேஷன் டிசைனிங் எல்லா இடத்தையுமே இட்ஸ் ஸ்ப்ரெடிங் பிகாஸ் நிறைய பீப்புள் ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் அண்ட் தே ஆர் ஜஸ்ட் கிவிங் அ ட்ரை ஃபார் திஸ் கோர்ஸ். ஆனாலும் என்னை பொறுத்த வரைக்கும் தி ரியல் குட் டேலண்ட் ஆல்வேஸ் வின்ஸ். ஸோ எப்போவுமே இந்த ஃபேஷனுங்கிற ஃபீல்டில் மட்டும் இங்கே வந்து ஒன்றெல்லாம் லோவஸ்ட்டாக இருக்கணும் இல்லாட்டி ஹையஸ்ட்டாக இருக்கணும், இந்த ஆவரேஜே கிடையாது. ஏன்னா லோவஸ்ட்டாக இருந்தீங்கன்னா ஏதாச்சும் க்ரேஸியாக பண்ணிட்டு இருந்தால் அது வாங்க பீப்புள் இருப்பாங்க, ஹையஸ்ட்டாக சூப்பராக நீங்கள் அப்படியே அஸ்டானிஷிங்காக பண்ணால் கூட அதை வாங்க பீப்புள் இருப்பாங்க. ஆவரேஜாக பண்ணால் தான் கஷ்டம். ஸோ லோவஸ்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ஹையஸ்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது இப்போது. என்னன்னா எங்கே பார்த்தாலும் வந்து யூ ஹாவ் டிசைனர் க்ளோத்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லை, இப்போ ரீட்டைல் மார்க்கெட்ஸ் ரீட்டைல் பிராண்ட்ஸ் கூட நல்லா பண்ணுறாங்க, டிசைனர் இதுக்கு ஈக்குவலாக பண்ணுறாங்க மாஸ் ப்ரொடக்ஷனில் வர ரீட்டைல் பிராண்ட்ஸ் கூட. ஸோ இட்ஸ் வெரி வெரி சேலஞ்சிங். ஸோ வாட் ஐ ஆம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இஸ் சம்திங் விச் இஸ் வெரி டிஃப்ரெண்ட் அட் த சேம் டைம் ஃபீஸிபிள். நான் வந்து ஆஸ் யூ ஆஸ் க்வெஸ்சனும் ஏன் டிசைனர் வேறு எப்பவுமே காஸ்ட்லியாக இருக்குது, நான் இப்போ அந்த ஆங்கிளில் தான் ஐ எம் கோயிங். ஏன்னா ஜெனரல் பீப்புள் நார்மல் பீப்புளுக்கும் அது வந்து ஃபீஸிபிளாக இருக்கணும், வாங்க முடியணும், அட் த சேம் டைம் அதுக்கு வந்து அந்த குவாலிட்டி ஹிட் பண்ணும். ஸோ தட் இஸ் வாட் ஐ ஆம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு. ஸோ அது அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு டிசைனர் வேர்லேயே நான் வந்து நான் சப்போஸ் இஃப் ஐம் ஒரு பிராண்ட் நான் வந்து இஃப் ஐம் கோனா ஸ்டார்ட் தென் நான் வந்து ஷுவராக வந்து என்னோட மூணு லைன்ஸ் இருக்கும், ஹையஸ்ட் தென் மீடியம் அண்ட் தி லோவஸ்ட் விச் இஸ் ஐ திங்க் நியூ இன் திஸ் ஃபீல்ட்.
0: ஓகே, இப்போலாம் யங்ஸ்டர்ஸ் வந்து பாடி பியர்சிங்ஸ் அப்புறம் பெர்மனன்ட் டேட்டூஸ் அதெல்லாம் பண்ணுறாங்க, நாக்கில் குத்திக்கிறாங்க. ஸோ இஸ் திஸ் ஃபேஷன், இதுதான் ஃபேஷனா?
1: சி ஃபேஷன் ஃபேஷன் அப்படின்னா என்ன, அது வந்து நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸில் மட்டும் இல்லை, நீங்கள் உங்கள் ஹேர் ஸ்டைல் உங்கள் லைஃப் ஸ்டைலே ஒரு ஃபேஷன் க்ரியேட் பண்ணலாம். ஓகே, நான் இப்படி இருப்பேன், திஸ் இஸ் வாட் இஸ் மை சிஸ்டம். ஃபேஷனுங்கிறது இட்ஸ் அ ஜென்ரல் டேர்ம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சம் பீப்புள் ப்ரிஃபர் அவங்க வந்து இப்போ அவங்க கல்ச்சர் படி அவங்க பண்ணுறத வி ஆர் காப்பிங், தட் இஸ் ஆல். ஏன்னா இப்போ நம்ம கூட நோஸ் பியர்ஸ் பண்ணுவோம் சவுத் இண்டியன்ஸ் இல்லையா, நோஸ் பியர்ஸ் பண்ணுவோம், அது மாதிரி தே ஆர் பியர்சிங் செகண்ட்ஸ் அப்புறம் வந்து நாக்கில் மீன் தேர் பீஸ், தட்ஸ் தேர் கல்ச்சர். இஃப் வி ஆர் காப்பிங் இட் இட்ஸ் நன் ஆஃப் தேர் ஃபால்ட், நோ நம்பர் ஃபால்ட் தானே, நம்ம காப்பி பண்ணு. ஸோ இட்ஸ் பிகமிங் இட்ஸ் ஸ்ப்ரெட்டிங் அண்ட் இட்ஸ் அ ஃபேஷன், இட்ஸ் வெரி சிம்பிள்.
0: ஓகே, ஸோ ஒரு ஃபேஷன் டிசைனரா ஸ்டூடெண்ட்ஸ் வாண்ட் டு ஆர் அஸ்பைரிங் டு பிகம் ஃபேஷன் டிசைனர்ஸ் அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க, எதுக்காக, வாட் கைண்ட் ஆஃப் சேலஞ்சஸ்க்கு தே ஷுட் பி ப்ரிப்பேர்ட்?
1: ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஃபீல்டுக்கு வந்தோடனே தேல் பி ஃபேண்டசைஸ்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வந்து ரொம்ப ஃபேண்டசி வேர்ல்டுலேயே அப்படி மெதந்துட்டு இருப்பாங்க, பட் அதனால அவங்க ரியாலிட்டி என்னன்னு தே ஓன்ட் ரியலைஸ். ஏன்னா ஒன்ஸ் இந்த ஃபீல்டில் வந்தாச்சுன்னா ஐம் ஜஸ்ட் டெல்லிங் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கன்சர்ன். ஓகே, என்னன்னா இந்த ஃபீல்டில் வந்தோடனே நிறைய பேர் ரொம்ப சேஞ்ச் ஆகிறவங்க இருக்காங்க, தே வில் ஜஸ்ட் லூஸ் தேர் ஐடென்டிட்டிஸ். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் எப்படியோ உங்கள் கேரக்டர் உங்கள் குட் செல்ஃப் அந்த மாரல்ஸ்க்கெல்லாம் நீங்கள் வேல்யூ கொடுத்து யூ ஹாவ் டு ஸ்டே வாட் யூ ஆர். ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ எல்லாமே வந்து கரியர் லெவலில் தான் பார்க்குறாங்க. ஓகே, ஃபேஷன் டிசைனிங்னா நல்ல கரியர் இருக்கும் அப்படின்னு மட்டும்தான் பார்க்குறாங்க. பட் அட் தி சேம் டைம் யூ ஹாவ் டு நோ. இப்போ வந்து நான் வந்து இந்தியா சவுத் இண்டியன்ஸ்க்கு நான் சொல்கிறேன், ஏன்னா தே டென் டு மூவ் அவே ஃப்ரம் தி ட்ராக். ஏன்னா தட் இஸ் ஹேப்பனிங் நவ டேஸ். பிகாஸ் நானே நிறைய பார்த்துருக்கேன். ஸோ ஐ ஹாவ் டு ஜஸ்ட் டெல் ஒன் திங், நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா ஜஸ்ட் கோ ஆன், பட் மேக் ஷுர் தட் யூ ஆர் யுவர் செல்ஃப் And it's a very nice field to explore, and you have so many interesting things to do. It's not like normal studies, like chumma book paathumma padichumma exam edhunum andha maari illa. It's very creative field, very very interesting. At the same time, nalla hard work pannu, and you have to be dedicated to what you're doing.
0: Thank you, ma'am.

0: வேலையை நம்ம செஞ்சாலும் நல்லா ஸ்மூத்தா முடிக்கலாம்.
1: சரி நேயர்களே, இப்போ நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஃபேஷன் பத்தி அவங்க என்ன நினைக்கிறாங்க அவங்க கருத்தை பத்தி கேட்கலாமா?
0: கேட்கலாமே.
2: உங்க பேர் என்ன?
3: ஹாய், நான் பவானி.
2: என்ன பண்றீங்க?
3: நான் ஒரு ஸ்டூடெண்ட்.
2: ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட்னு சொல்றீங்க, அப்போனா ஃபேஷனா நான் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பேங்கல்ல, அதோட ட்ரெண்ட்ஸ் அதெல்லாம்?
3: ஆமா, கண்டிப்பா ஓரளவுக்கு நான் ஃபேஷன் என்ன லேட்டஸ்ட் என்ன அப்பப்போ பார்த்துட்டு இருக்கிறது உண்டுதான்.
2: அப்போ ஃபேஷன்னா என்னன்னு
3: நினைக்கிறீங்க? ஓகே, ஃபேஷன்னா இட் இஸ் நாட் ஜஸ்ட் வேரிங் அபவுட், யூனோ, இது வந்து என்ன சொல்றது, இது கண்ட சின்ன சின்ன சின்ன துணி மாதிரி டூ பீஸ் அந்த மாதிரி போட்டுக்கிறது தான் ஃபேஷன்னு கிடையாது. ஃபர்ஸ்ட் என்னை பொறுத்தவரையிலும் கம்ஃபர்ட்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இஸ் த ஃபர்ஸ்ட் திங். ஃபேஷன் என்னதான் ஃபேஷனாக இருந்தாலும் கம்ஃபர்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் யூனோ ட்ரெண்டை ஃபாலோ பண்ணிட்டு போகணுன்றதை விட நம்ம கம்ஃபர்டபுளா இருக்கான்றது தான் பார்க்கணும். அண்ட் இப்போ பேக்ஸ்லாம் கூட மேட்சிங்காக போட்டுக்கிறது ஒரு ஃபேஷன் அப்படின்லாம் வந்திருக்கு. இயர்ரிங்ஸ் இதெல்லாம், அப்புறம் நோஸ் ரிங், நோஸ் பின்ஸ், இந்த நிறைய பியர்சிங்ஸ்லாம், பாடி பியர்சிங் எங்கே வேணா பியர்ஸ் பண்ணிக்கிறாங்க, நிறைய இடத்துல குத்திக்கிறாங்க, டேட்டூ இதெல்லாம் கூட ஃபேஷன் சொல்றாங்க. பட் டேட்டூ ஃபேஷனாக இருந்தாலும் நான் வந்து டேட்டூலாம் குத்திக்கிறத அது ஃபேஷன் என்ன, நான் அதை அதை ஃபாலோ பண்ணுறது இல்லை. ஏன்னா அதுக்கு நிறையா ஒன்ஸ் குத்திட்டா அது பெர்மனென்ட் ஆகிடும், அதனால ரொம்ப யோசிக்கணும். அதுக்கப்புறம் நிறையா கொஞ்சம் ரிஸ்கி கூட இந்த பியர்சிங்ஸ்லாம், சில சமயம் இந்த நர்வ்ஸில் எங்கேனா குத்திட்டாங்கனாக்க, வெயின்ஸில் எங்கேனா குத்திட்டாங்கனாக்க ஏன்னா நிறையா ப்ளீடிங் வரலாம், எல்லாம் கொஞ்சம் ரிஸ்கி. பட் அவங்கவங்க அபிப்பிராயங்கள் மாறிண்டு தான் இருக்கு. பேக்ஸ் எல்லாம் கூட கம்ஃபர்ட் லெவல் தான் என்னை பொறுத்தவரைலாம், ஃபர்ஸ்ட் கம்ஃபர்ட் தான். ஈவன் ஷூஸ் அப்புறம் க்ளோத்ஸ்ல எல்லாமே எனக்கு கம்ஃபர்ட் தான் ஃபர்ஸ்ட். அண்ட் டியூரபிலிட்டி இஸ் ஒன் மோர் திங், நான் அது எவ்வளவு நாள் கண்டு வருதுன்றது நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு துணி வாங்கி ரெண்டு நாள்லயே அது ஸ்னாப் ஆயிடுச்சுன்னா, எல்லாம் ரெண்டு நாள்லயே அது கிழிஞ்சு போயிடுச்சுன்னா அது ஃபேஷனபிளா இருக்கலாம், ஆனா அதை வாங்கி என்ன பிரயோஜனம், எப்படியும் ரெண்டு நாள் தான் போட்டுக்க முடிஞ்சது என்னால அப்படின்ற ஒரு ஒரு ரிக்ரெட் வந்துடக்கூடாது இல்லையா. அதனால டியூரபிலிட்டியும் நான் பாக்குறது.
2: அப்போ நீங்க வந்து ஃபேஷன் ட்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி அதை ஃபாலோ பண்றீங்களா இல்ல எப்படி?
3: ஓரளவுக்கு ட்ரெண்ட்ஸ் ஃபாலோ பண்றதுதான். ஏன்னா இப்ப வந்துட்டு எல்லாரும் சல்வார் போட்டு, சல்வார் ஃபேஷன் சொல்ல முடியாது, பட் சல்வார் போட்டுக்கிறது ஒரு அவுட் ஆஃப் ஃபேஷனும் கிடையாது. ஆனா அதுக்கு பதிலாக நான் ஏதான பஃப் கையோ அந்த மாதிரி ஏதானா அந்த காலத்துல போட்டுருந்தேன்னா அது கண்டிப்பா அது நல்லாவே இருக்காது பாக்கிறதுக்கு, நான் தனியா தெரிவேன். அதனால ஓரளவுக்கு ஃபேஷன் ஃபாலோ பண்ணா நம்ம உலகத்தோட நம்மளும் சேர்ந்து போயிட்டு இருக்கோன்றது தெரியும். இல்ல நம்ம ஏதோ ஒரு காலத்துல இருப்போம், மத்தவங்க எல்லாம் வேற காலத்துல இருப்பாங்க. அந்த மாதிரி அந்த அளவுக்கு ஃபேஷன் ஃபாலோ பண்ண வேண்டிய வழியா ரொம்ப நான் தான் முதல்ல எல்லாம் ட்ரெண்ட் செட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது இல்ல.
2: ஹலோ, உங்க பேர் என்ன?
4: ஹாய், ஐம் சரண்யா.
2: நீங்க என்ன பண்றீங்க?
4: நான் தேர்ட் விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கிறேன்.
2: ஓகே, சோ நீங்க ஸ்டூடெண்ட், அப்போனா வந்து மத்த பசங்க மாதிரி நீங்களும் வந்து ரொம்ப ஃபேஷன் கான்சியஸா ட்ரெண்ட்ஸ் ஃபாலோ பண்றீங்களா?
4: அது எனக்கு தெரியல, எனக்குன்னு ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் அது ஸ்டைல் அந்த மாதிரி எல்லாம் இல்ல. பட் மத்தவங்களை பார்த்து அவங்கள மாதிரி இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நான் காதெல்லாம் எக்ஸ்ட்ரா ரெண்டு குத்தின் இருக்கேன், அண்ட் மூக்கெல்லாம் குத்தின் இருக்கேன். ஆனா பட் லேட்டர் நான் ஐ ஃபீல், ஐயோ நான் எதுக்கு குத்தினேன், இது பிடிக்கலையே எனக்கு இப்போ அப்படின்னு ஐ ஃபீல் லைக் டேக்கிங் இட் ஆஃப். இட்ஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் அதர்ஸ் ஐ டூ இட். அண்ட் வென் இட் கம்ஸ் டு அதர் பாடி பியர்சிங்ஸ் லைக் தி லிப் அண்ட் தி ஐப்ரோ, தி டங், தட்ஸ் ஐ திங்க் அது ரொம்ப பாக்குறதுக்கே என்னமோ மாதிரி இருக்கு. அது வந்து and also the, I don't know how they do it and how comfortable they feel in the society, and I don't think that the society should accept such a thing.
2: So you feel that fashion na comfort levels irukano, neenga comfortable ah irukano?
4: Yeah, very much.
2: Thank you. Hello, unga peru enna?
5: Radhika.
2: Neenga enna pandreenga?
5: Software company la work pannitte iruken.
2: Okay, so or working lady ah fashion evlo mukkiyam unga vaalkaila?
5: Software company irukkaradnala you should meet up to the standard. Anga vanda you can't wear one oily hair and you know perfect sarees and the madri ella potet pona, it doesn't meet up to the corporate level. So adanalu you should stick to the dress code. Fashion is not about wearing all tube tops and sleeveless adanalu. Whatever you wear, it should be neat and it should be to the trend, today's trend. Neat dress, it's fashion up to me. You should be like every solrudha
2: simple
5: and whatever you're comfortable enough to wear, that's fashion. More of like avanga podradnala na podunra avasiyam illa. If I'm comfortable wearing any clothes, I will. But when it comes to work, workplace la kandipa vandu

0: you should stick to some kind of decorum and standard. If they expect you to wear a formals, kandipa formals podanum, and then your, you know, dressing, makeup, costumes, everything matters, because you can't go with oily hair and, you know, tight pleats. I don't think it's applicable to be into a corporate setup, not only into a corporate, but எந்த மாதிரியான ஒரு ஆஃபீஸ் செட்டப்பாக இருந்தாலும் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் திஸ் ஜெனரேஷனில் அப்படி யூ கேன் பி, யூ ஹாவ் டு அட்லீஸ்ட் கெட் அடாப்டட் டு த டுடேஸ் ட்ரெண்ட். ஸோ ஃபேஷன் இஸ் இம்பார்ட்டண்ட் இன் டேர்ம்ஸ் லைக் இப்போ இருக்கிற ஜெனரேஷன் எல்லாரும் தே வாண்ட் டு கெட் இன் டு நியூ கைண்ட் ஆஃப் ட்ரெண்ட் ஸ்டைல்ஸ், ஆல் பென்சில் கட் பேண்ட்ஸ், டிஷர்ட்ஸ், எவ்ரி திங். So, yeah, it is important, but compulsory nonu kadaiyadu. Unless if you are into the group of people, you should be like how they are. You can't be out of the group, and if it's one, yeah.
1: Okay.
0: Appro vandu inda body piercings, tattoos, adala adu pathi enna ungaloda abhiprayam? Personally, I won't go for it, because body piercing, I don't go for it, and tattoo is one thing, is painful and it's not good for health. We don't know enna madri complications end of 5 to 10 years adu gundakku theriyadu. But body piercing, it is not necessary enna keta irukra kaadula mookla irukiradhu pota podu, and nobody else wanted to pierce, and I don't wanted to do it. It is not needed, and that doesn't mean fashion. It's just to people want to violate time, waste money and energy, everything, just shoot up, show up things. Maybe I think that way. Thanks a lot.
1: Thank you so much.
2: இப்போ எல்லா இடத்துலயும் ஃபேஷன் தாங்க. இதுக்கு ஆம்பளைங்க மொட்டை என்ன குறைஞ்சவங்களா?
3: கரெக்ட். அவங்களுக்கும் ஒரு டிப் கொடுத்துடலாமா? நீங்க போடுற ட்ரெஸ் அழகா இருக்கணுமா? மூணு ஜுவல்லரிக்கு மேல போடாதேங்க. அதே மாதிரி ட்ரெஸ்லயோ மூணு கலருக்கு மேல வேணாம். ரொம்ப சிம்பிளா ஸ்டைலிஷா இருக்கணும்னா பிளாக் ஸ்ட்ரைப் ட்ரெஸ் இல்ல ஒரு ஒயிட் ஷர்ட் வித் டார்க் ப்ளூ ஜீன்ஸ் ரொம்ப ஸ்டைலிஷா இருக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு கரெக்டா கால ஃபிட் ஆகுற ஷூஸ் போட்டுக்கோங்க, அப்போதான் நல்லா இருக்கும்.
2: ஃபேஷன்னா பாஷன் மட்டும் இல்ல. இப்போ ஃபேஷன்ல நிறைய பிரிவுகள் இருக்கு. ஃபேஷன் டிசைனர், ஆக்சசரி டிசைனர், ஃபேஷன் மெர்ச்சன்டைசர், க்ளோத்திங் பேட்டர்ன், ஃபேஷன் கோஆர்டினேட்டர், பர்சனல் ஸ்டைலிஸ்ட், ஃபேஷன் ரைட்டர், ஃபேஷன் பப்ளிக் ரிலேஷன் ஸ்பெஷலிஸ்ட், ஃபேஷன் எடிட்டர், ஃபேஷன் இல்லஸ்ட்ரேட்டர்.
3: ஸோ எல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க, ஃபேஷன் பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இதில் நம்மளுக்கு என்ன தெரியுறது நேர்களே? அதாவது நம்ம போட்டுக்கிற உடைகள், நகைகள் எல்லாம் நம்ம கம்ஃபர்ட் லெவல்ஸ் சார்ந்தது இருக்கணும். நம்ம கஷ்டப்பட்டு ஏதோ போட்டுக்கணும்னு போட்டுக்க கூடாது. அதே மாதிரி ஆபாசமாக இருக்கக்கூடாது. அதாவது நம்மளை திரும்பி பார்க்கறச்ச குத்து விளக்கு மாதிரி இருக்காங்க அந்த மாதிரி தான் நினைக்கணுங்க. தவிர எல்லாரும் கமெண்ட் அடிக்கிற மாதிரி சிரிக்கிற மாதிரி இருக்கக்கூடாதுங்க.
2: இது வரைக்கும் நம்ம ஃபேஷன் பத்தி பேசணும், அப்புறம் அடுத்தது என்ன?
3: அடுத்தது என்னன்னா இன்டீரியர் டிசைனிங் தான்.
2: இன்டீரியர் டிசைனிங்னா வீடு அலங்காரம் பண்ணுவாங்களே அதுவா?
3: ஆமாமா, அதேதான். இன்டீரியர் டிசைனிங்னா கொஞ்சம் அதுல கற்பனை திறன் வேணுங்க. கொஞ்சம் தொழில்நுட்பமான விஷயங்கள், கொஞ்சம் கற்பனையும் சேர்ந்துதான் நம்ம வீட்டெல்லாம் அலங்காரம் பண்ண முடியும். இன்டீரியர் டிசைனிங்னால நம்ம வீட்டை அழகுபடுத்தின உடனே நம்ம வாழ்க்கையின் தரத்தையே உயர்த்துங்க.
2: இப்போ நம்ம ஆர்கிடெக்சர் பத்தி பார்க்கலாம். ஆர்கிடெக்ட்ல எப்படி ஒரு சின்ன இடமா இருந்தாலும் அதுல எவ்வளவு ஸ்பேஷியஸா காம்பாக்டா வீடு கட்டலாங்கிறது தான் நம்ம இதுல தெரிஞ்சுப்போம். இத பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்கிடெக்ட் மிஸ் ஹேமலதா நம்ம கூட இருக்காங்க. இப்போ அத பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாமா?
4: எடுத்து பண்ணலாமே இன்ஜினியரிங் தவிர்த்து அப்படின்னு யோசிக்கும் போது architecture was opt for me.
0: அப்படியா? ஓகே, படிச்சதுக்கும் இண்டஸ்ட்ரிக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு?
2: யா, படிக்கும் போது நம்மளுக்கு நிறைய ஒன்றும் தெரியாது, புக் நாலேஜ் தான் கண்டிப்பாக இருக்கும். இண்டஸ்ட்ரிக்கு வந்த அப்புறம் அதுவும் வி ஹாவ் சம் இன்டர்ன்ஷிப், ஒரு 6 months இன்டர்ன்ஷிப் யூ ஹாவ் டு டூ வித் அன் ஆர்கிடெக்ட். அப்போ வந்து நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்கள் நிறைய, அதுதான் வந்து இன்னும் என்ன பூஸ்ட் பண்ணிச்சு டு பி இன் த ஆர்கிடெக்சர் ஃபீல்ட். இல்லைனா ஐ வாஸ் இன் வெரி மச் வெரி ஹாப்பி வித் வாட் எவர் ஐ வாஸ் டூயிங் அட் மை காலேஜ்.
0: இப்போதான் நிறைய லேடிஸ் இந்த ஃபீல்டில் இருக்காங்கல்ல மேடம்?
2: மேக்ஸிமம் லேடிஸ் தான் இந்த ஃபீல்டில் இருக்கிறாங்க. ரொம்ப ஃப்ராங்காக சொல்லணும்னா தென் இன்ஜினியரிங் ஃபீல்டுக்கு போகிறத விட ஆர்கிடெக்ட்ஸ்ன்ற போது அது டிசைன் பேஸிஸாக வந்துடுது மோர் தென் கோயிங் டு த சைட்ஸ் எல்லாம். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி எங்கள் கிளாஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு மெஜாரிட்டி ஆஃப் அதாவது 1:2 ரேஷியோ, தட் இஸ் 1 வாஸ் த பாய்ஸ் ரேஷியோ அண்ட் 2 வாஸ் அ கேர்ள்ஸ் ரேஷியோ. ஸோ திஸ் ஃபீல்ட் இஸ் ஆப்ட் ஃபார் கேர்ள்ஸ் ஆக்சுவலி.
0: ஓகே மேம், ஸோ இப்போ என்ன மாதிரி சேலஞ்சஸ் எல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க ஒரு ஆர்கிடெக்டாக இருந்தால்?
2: ஓகே, சேலஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மூவிங், அது மூவிங் இன்னும் நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ அந்த இடத்துலேருந்து நம்ம மூவ் பண்ணி சைட்டுக்கு போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இஃப் அட் ஆல் வி ஆர் நாட் குட் இன் த ரூல்ஸ் அண்ட் அதர் திங்ஸ். மற்றபடி பார்த்தீங்கன்னா கிளைண்ட்ஸை சில சமயத்தில் நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியாது. பீங் அ லேடி பார்க்க போனால் சில கிளைண்ட்ஸ் நம்ம நல்லா ட்ரீட் பண்ணுவாங்க, சில கிளைண்ட்ஸ் லேடி தானே தே மைட் டேக் இட் ஃபார் கிராண்டட். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இட் வில் பி சேலஞ்சிங், பட் அதர்வைஸ் இட்ஸ் அ சேலஞ்ச். அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ சேலஞ்ச் டு ஃபேஸ், தட்ஸ் இட்.
0: ஓகே, அண்ட் இப்போ அஸ்பைரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரி எஜுகேஷன் ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கு ஒரு ஆர்கிடெக்டா ஆகிறதுக்கு, எங்க போய் படிக்கலாம்?
2: ஓகே, இப்போ ஆக்சுவலாக ஆர்கிடெக்சர் நாங்கள் படிக்கும் போது வி டென்ட் ஹாவ் எனி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ். இப்போ நாட்டா அப்படின்னு சொல்லிட்டு தே ஹாவ் டு டேக் என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அதுக்கு கோச்சிங் முடிச்சுட்டு அவங்க அந்த காலேஜில் ஜாயின் பண்ணலாம். அப்படி ஜாயின் பண்ணுற போது தே ஹாவ் டு டூ அ டிகிரி கால்ட் பிஆர் ஆர்கிடெக்சர், பேச்சுலர்ஸ் இன் ஆர்கிடெக்சர். அது இப்போ இன்ஜினியரிங் காலேஜஸ் நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ்ல இப்போ நிறைய இருக்கு. ஸோ தே கேன் டேக் அப் தட் கோர்ஸ்.
0: இப்போ வந்து எப்படி பசங்க வந்து இந்த கோர்ஸ்க்குள்ளே போகலாம், என்ன சேலஞ்சஸ் அதெல்லாம் பேசியாச்சு. அடுத்தது வந்து ஒரு ஆர்கிடெக்சருக்கும் இன்டீரியர் டிசைனிங்க்கும் இஸ் தேர் லிங்க், ஏதானோ சம்மந்தம் இருக்கா இல்லை தனித்தனி கோர்சஸா அது?
2: ஆர்கிடெக்சரும் இன்டீரியர் டிசைனும் ஆக்சுவலாக செப்பரேட் செப்பரேட் கோர்சஸ். ஆர்கிடெக்சர் பார்த்தீங்கன்னா ஆன் த ஹோல் த மாஸ் த ப்ரொபோர்ஷன் பில்டிங்கோட ஃபசாட் முதற்கொண்டு எல்லாமே டிசைன் பண்ணி அதுக்குள்ளே இன்டீரியர்ஸ் அண்ட் லேண்ட்ஸ்கேப் அப்படின்ற மித்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமும் கொண்டு வருது. பட் இன் டீட்டெயில் பார்க்க போனீங்கன்னா இன்டீரியர் டிசைன் லேண்ட்ஸ்கேப்னு செப்பரேட் செப்பரேட்டாக வி ஹாவ் த மேஜர் டிவிஷன்ஸ். லைக் வி கேன் டேக் அப் ஆஃப்டர் ஃபினிஷிங் அவர் பிஆர்க் வி கேன் டேக் அப் அவர் ஹையர், அதாவது எம்ஆர்க்ல வந்து இன்டீரியர் டிசைன் இருக்கு, எம்ஆர்க்ல வந்து லேண்ட்ஸ்கேப் இருக்கு, ஆர் மாஸ்டர் ஆஃப் டவுன் planning that we call it as MTP or general MMark. இந்த மாதிரி we have to specialize. அப்படி ஸ்பெஷலைஸ் பண்ணா இந்த மாதிரி கோர்சஸ் வந்து நம்ம டிஃபரெண்டா பண்ணலாம்.
0: அப்புறம் இப்போ என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் நீங்க வர்க் பண்றீங்க?
2: ஆக்சுவலாக மோஸ்ட்லி பார்த்தேன்னா நான் ரெசிடென்சஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் இன்ஸ்டிடியூஷனல் ஸ்பேசஸ் இந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நான். ஸோ இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டு ஒர்க் ஆன் மோஸ்ட்லி ஆன் த ரெசிடென்சஸ் பிகாஸ் கிளைண்டோட வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி இருக்கும் உங்களுக்கு. ஸோ வி கேன் ஒர்க் மோர் இன் தட். நல்ல ஒரு சின்ன ஸ்பேஸ்லயோ இல்லை பெரிய ஸ்பேஸ்லயோ எப்படி இருந்தாலும் கிளைண்டோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வி கேன் ஒர்க். ஆக்சுவலி
0: ஸ்பேஸ்ன்னு சொல்லச்சா இப்போ நிறைய பேர் பாப்புலேஷன் அதிகம் ஆயிட்டே இருக்கு, லேண்ட் கம்மி ஆயிருக்கு, கிரவுண்ட் வேலை ஜாஸ்தி ஆயிருக்கு. ஸோ வந்து ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின்ட். ஸோ ஒரு குட்டி இடத்துலயும் எப்படி நம்ம வந்து ஒரு அழகான ஒரு வீடு கட்டலாம், ஸ்பேஷியஸான ஒரு லுக்கு கொடுக்கலாம் அதுக்கு?
2: ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் கான்செப்ட் ஆஃப் ஹவுசஸ் நிறைய வந்திருக்கு. ஆக்சுவலாக வாட் இஸ் இஸ் ஓப்பன் கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ்ட் பிளான்ஸ் இருக்கும் முன்னாடிலாம், எல்லாத்துக்குமே வால்ஸ் இருக்கும். கிச்சனுக்கும் டைனிங்க்கும் நடுவில் வால்ஸ் இருக்கும், கிச்சனுக்கும் மித்த எல்லா ஸ்பேசஸ்க்கும் நடுவில் வால்ஸ் இருக்கும். லைக் லிவிங் அண்ட் டைனிங் இஸ் ஆல்சோ செப்பரேட்டட் பை வால், இட் வாஸ். பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் கான்செப்ட், யுவர் லிவிங் யுவர் டைனிங் யுவர் கிச்சன் லைக் எவ்ரி திங் இஸ் சீம் டு பி ஓப்பன் ஸோ தட் இட் பிகம்ஸ் மோர் ஸ்பேஷியஸ். பட் அஃப்கோர்ஸ் யூ ஹாவ் சம் ஏதாவது பார்ட்டிஷன்ஸ் மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம், செமி பிரைவேட் பார்ட்டிஷன்ஸ், ஆர் யூ கேன் மூவ் இட், ஆர் மூவபிள் partitions or sliding partitions and amala nariya we have it now. So and amala technical ah nama development irukkuradunala we can use those kind of things and namba chinna space ayum spacious ah akitte nalla comfortable ahum vechikalam namba. But it depends on ellame designers the architects or the interior designer so who is going to take up the designer and evlo cooperate pandranga and the client abingiradha porutha da their design will be you know fulfilled to the core.
0: Ana pathinga ipo inda interior designing architecture la romba vela jaasthiya irukku. So ipo middle class அவங்களுக்கு ரொம்ப தயங்குறாங்க. ஸோ எப்படி கட்டினாலும் பரவாயில்லன்னு விட்டுடுறாங்க. அதனால வேற ஏதானும் மெத்தட்ஸ் இருக்கா டு கேட்டர் டு திஸ் சொசைட்டி திஸ் பர்சன்?
2: யா, கண்டிப்பாக வந்து மெத்தட்ஸ் இருக்குது. லைக் நம்ம வந்து இன்டீரியர் டிசைனில் ஒரு நமக்கு ஏஸ்தட்டிக்காக நம்ம ஸ்பேஸை ரொம்ப பிரைட்டாக ஆக்கணும் அப்படின்ற போது இல்லை ரொம்ப நல்ல லைட்ஸ்லாம் கொடுத்து நல்ல பெயிண்டிங்ஸ்லாம் கொடுக்கணும் அப்படின்லாம் நம்ம எதிர்பார்ப்போம் நம்ம. ஸோ இப்போ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்ஸ்னால் நம்ம இப்போ ஒரு ஆயில் பெயிண்டிங்கோ இல்லை அக்ரலிக் அந்த மாதிரி நிறைய பெரிய பெயிண்டிங்ஸ்லாம் வாங்குறதுனா இட்ஸ் கோயிங் டு காஸ்ட் இஸ் மோர். பட் அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணலாம், பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு நல்ல ஒரு
0: ஃபேஷன் உள்ள ஒரு துணி கடைக்கு போயிட்டு அங்க இருக்கிற பெரிய பிரிண்ட்ஸ் இருக்கிற ஒரு ஃபிளவர்ஸ் ஓ சம்திங் அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் எடுத்து அதை நீங்க ஃப்ரேம் பண்ணி தட் யூ கேன் மேக் இட் அஸ் அ பெயிண்டிங். அது வந்து உங்களுக்கு சார்ஜஸ் வந்து ரொம்ப கம்மியாகவும் இருக்கும் உங்களுக்கு, பட் இட் வில் கிவ் யூ அ ராயல் எலிகண்ட் லுக், இட் வில் பி வெரி டிஃப்ரெண்ட் ஃபார் யூ. அப்புறம் ஒரு வீட்டுக்கு ஒரு எத்தனிக்கான லுக் கொடுக்கணும்னா என்னெல்லாம் வைக்கலாம், ஒரு மாடர்னான லுக் கொடுக்கணும்னா என்ன மாதிரி ஐட்டம்ஸ் இருக்கணும் வீட்டில்? யா, எத்தனிக் லுக்குன்னு பார்த்தீங்கன்னா யூ கேன் கோன் ஃபார் டெரக்கோட்டா, பிராஸ், அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல்ஸ், லைக் அந்த காலத்தில் என்னென்னலாம் யூஸ் பண்ணாங்களோ அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணலாம். இப்போ அப்படி பார்க்க போனீங்கன்னா பிராஸ் அந்த மாதிரிலாம் போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹை எண்டில் இருக்கும், தட் இஸ் இட் பி வெரி எக்ஸ்பென்சிவ். வேற டெரக்கோட்டாலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்ல கம்மி ரேட்டில் பட் யூ ஹாவ் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ், ஸோ அந்த எத்தனிக் ஸ்டைலில் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணலாம். மாடர்னாக பார்க்க போனீங்கன்னா யூ ஹாவ் லாட்ஸ் ஆஃப் அப்ட்ராக்ட் திங்ஸ் நவ். ஸோ இதே டெரக்கோட்டா ப்ராடக்ட்ஸே வந்து அப்ட்ராக்டாக பண்ணியிருப்பாங்க, செராமிக் ப்ராடக்ட்ஸ் இருக்கு, ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாடர்ன் லுக் கொடுக்கும் உங்களுக்கு. சோ எனிதிங் அப்ஸ்ட்ராக்ட் அண்ட் வெரி பிரைட் கலர்ஸ் ஆர் சம்திங் லைக் தட் வில் கிவ் யூ அ மாடர்ன் அண்ட் கண்டெம்பரரி லுக. ஆக்சுவலி
3: ஸ்பேஸ் பத்தி பேசியிருந்தோம், ஸோ நிறைய பேர் வந்து கார்டன் வச்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க, வீட்டை டெக்கரேட் பண்றதுக்கு பிளான்ஸ் வச்சு. ஸோ இன்டோர் பிளான்ஸ் எல்லாம் எங்கெங்கெல்லாம் வைக்கலாம் அண்ட் ரூஃப் டாப் கார்டன்ஸ் அதெல்லாம் ஹவு ஃபீசபிள் இஸ் இட்?
0: ஓகே, ரூஃப் டாப் கார்டன்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா இப்போ மோஸ்ட்லி ஆல் தி அபார்ட்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் பாசிபிள், அண்ட் இல்லைனா பால்கனிஸ் சர்வீஸ் வெராண்டாஸ் கொடுத்துருப்பாங்க, அங்கே யூ கேன் ஹாவ் பிளான்டர்ஸ். அப்படி இல்லைனா யூ கேன் ஈவன் ஹாவ் ஒரு சென்டர் கோர்ட்யார்ட்ஸ் மாதிரி ஏதாவது கிரியேட் பண்ணிட்டு ஈவன் இந்த கோர்ட்யார்ட்ஸில் கூட கொஞ்சம் ஸ்கைலைட் பண்ணுற மாதிரி பட்டு அங்கே கூட நீங்கள் கிரியேட் சம் பிளான்டிங் எஃபெக்ட்ஸ் அந்த மாதிரி கொடுக்கலாம். ரூஃப் டாப்ல வந்து நீங்க ட்ரீட் பண்ணீங்கன்னா, ப்ராப்பரா ரூஃபை ட்ரீட் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க ரூஃப் டாப் கார்டன்ஸ்க்கு போகலாம், நல்லா இருக்கும்.
3: அண்ட் ஈகோ ஃப்ரெண்ட்லி ஆர்கிடெக்சர் சொல்றாங்களே அதுதான் என்னது?
0: ஓகே, ஈக்கோ ஃப்ரெண்ட்லின்றது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற நீட்க்கு, அதாவது நம்ம என்விரான்மெண்ட் போயிட்டு இருக்க சிச்சுவேஷனுக்கு பார்த்தீங்கன்னா குளோபல் வார்மிங் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈகோ ஃப்ரெண்ட்லி ஆர்கிடெக்சர் இஸ் வெரி மச் நீடட். ஈகோ ஃப்ரெண்ட்லின்றது பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, லைக் இட் இஸ் கோயின் டு பி நேச்சுரல் யூஸ், அதாவது மெட்டீரியல்ஸ் பக்கத்தில் இருக்கிற என்ன மாதிரி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணலாம், ஸோ தட் டிரான்ஸ்போர்டேஷனில் நம்ம எப்படி கம்மி பண்ணலாம், உட்டை வந்து கம்மி பண்ணலாம், கம்மி பண்ணாலும் எப்படி ஈகோ ஃப்ரெண்ட்லியாக நம்மளால யூஸ் பண்ண முடியும், ஸோ அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் என்ன மாதிரி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணலாம், லைக் யூ கேன் ஈவன் கிவ் ஜஸ்ட் அன்பினிஷ்ட் சிமெண்ட் ஜாஸ்தி யூஸ் பண்ணாம ஃபிளை ஆஷ் யூஸ் பண்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் எப்படி யூஸ் பண்ணி டெக்னிக்ஸ் இருக்கு, சோலார் பவர் யூஸ் பண்றது இல்ல விண்ட் பவர் யூஸ் பண்றது இன்ஸ்டெட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டியை வேஸ்ட் பண்ணாம எப்படி அதர் ரிசோர்ஸஸ் எப்படி நம்ம நல்லா சேவ் பண்ணி எனர்ஜி எப்படி யூஸ் பண்ணி ரீசைக்கிள் எப்படி பண்றது மெட்டீரியல்ஸ் இல்ல ஆஃப்டர் இந்த லைஃப் சைக்கிள் அந்த பில்டிங்கோட லைஃப் சைக்கிள்ல இட் இஸ் நாட் கோயிங் டு அஃபெக்ட் த பீப்புள் அண்ட் த என்விரான்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல பாக்குறது நம்ம இக்கோ ஃப்ரெண்ட்லி கிரீன் பில்டிங்ஸ் சொல்லுவோம் நம்ம.
3: அப்புறம் அந்த வாஸ்து பத்தி நிறைய பேர் பேசுறாங்க, சோ ஒரு ஆர்கிடெக்டா நீங்க அதை எப்படி பாக்குறீங்க, அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்?
0: ஆக்சுவலா வாஸ்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இது பில்டிங் சயின்ஸ், அது கொஞ்சம் நம்ம யூஸ் பண்ணலாம் பட் பிளைண்டா ஓகே இது இங்கதான் பிளேஸ் பண்ணும் இது இங்கதான் பிளேஸ் பண்ணும், தேர் இஸ் நோ ரூல் அஸ் சச். நம்ம சயின்ஸை யூஸ் பண்ணும் போது இப்ப எப்படி நம்ம தண்ணி குடிக்கலாம் அப்படின்னா நமக்கு தாக எடுக்கும் போது தண்ணி குடிச்சுக்கலாம், எப்ப கோல்டு வாட்டர் குடிக்கணும் எப்ப வந்து ஹாட் வாட்டர் குடிக்கணும் நமக்கு தெரியுமோ அதே மாதிரிதான் வந்து உங்களுக்கு வாஸ்துங்கிறதும் எப்ப அதுக்கு தேவைப்படுதோ அப்ப நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அதை யூஸ் சவுத் வெஸ்ட்ல டாலா நமக்கு அங்கதான் இருக்கணும் அங்கதான் வந்து வாட்டர் டேங்க் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாஸ்து வந்து எத்தனையோ இயர்ஸ்க்கு முன்னாடி கண்டுபிடிச்ச ஒரு சயின்ஸ். அதுல வந்து அப்போ வாட்டர் டேங்க்ன்ற ஒரு ஃபெசிலிட்டியே கிடையாது, we didn't have a motor, எல்லாமே வந்து நம்ம கிரவுண்ட் வெல் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். சோ அப்ப எப்படி நமக்கு வாட்டர் டேங்க் அந்த மாதிரி எல்லாம் அவங்க வந்து எந்த ரூல்ஸுமே அப்ப கொண்டு வரல ஆக்சுவலா. பட் அதுக்கான சில ரீசன்ஸ் இருக்கு, சயின்டிபிக் ரீசன்ஸ் இருக்கு, ஏன் நம்ம வந்து சவுத் வெஸ்ட்ல வந்து வாட்டர் டேங்க் கொடுக்கறோம், எப்படி அது வந்து நம்மளோட ஹீட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுது, நம்மளோட பில்டிங்கோட ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணுது, சோ கீழே இருக்கிற ரூம் வந்து நம்மளுக்கு எப்படி வந்து நமக்கு கூலா இருக்க வைக்குது அப்படின்ற சில விஷயங்கள் வந்து நம்ம கன்சிடர் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி வேணா நம்ம டிசைன்ல அதை யூஸ் பண்ணிக்கலாம் வாஸ்துவை. பட் பிளைண்டா ஃபாலோ பண்றங்கிறது இட்ஸ் நாட் பாசிபிள் ஆக்சுவலி.
3: ஓகே, அப்புறம் இந்த இன்டீரியர் டிசைனர்ஸ் வந்து நிறைய தே சஜஸ்ட் அந்த சைனீஸ் பிளான்ட்ஸ் பேம்பு ஷூட்ஸ், அப்புறம் நிறைய அந்த சைனீஸ் இங்கேங் அதெல்லாம் அந்த வால்ஸ்லயே எம்பெட் பண்றாங்க, அதெல்லாம் என்ன வெறும் டிசைனா போட்டு எம்பெட் பண்றாங்களா இல்ல டூ தே ஹாவ் எனி மீனிங் பிஹைண்ட் இட்?
0: யா, ஃபங் ஷுவே இஸ் ஆல்சோ லைக் அகெயின் இட்ஸ் கால்ட் சைனீஸ் வாஸ்து. அஸ் எவ்ரிபடி நோஸ் ஃபங் ஷுவே பார்த்தீங்கன்னா சைனீஸ் வாஸ்து, வென் இட் கேன் பி யூஸ்ட் அட் ஒன் பிளேஸ் சைனா இட் கேனாட் பி யூனோ கம்ப்ளீட்லி யூஸ்ட் இன் அதர் கண்ட்ரி, பிகாஸ் அவங்களோட வைப்ரேஷன்ஸ் அவங்களோட கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் எல்லாமே நம்மளோட இந்தியாவுக்கு வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். பட் ஸ்டில் வி கேன் ஃபாலோ சர்டன் திங்ஸ், ஏன்னா எலமெண்ட்ஸ் வந்து எல்லா ஊர்லயுமே வந்து ஒன்னா தான் இருக்க போகுது. ஸோ வி ஹவ் ஃபைவ் எலமெண்ட்ஸ் ஐ திங்க் ஆஸ் யூ ஆல் நோ, ஃபயர், வாட்டர், எர்த், அந்த மாதிரி உங்களுக்கு ஃபைவ் எலமெண்ட்ஸ் இருக்குன்னு தெரியுன்ற மாதிரி அந்த எலமெண்ட்ஸை வச்சு நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பண்ணலாம். லைக் இப்போ விண்ட் சைம்ஸ்லாம் இருக்கு, விண்ட் சைம்ஸ் இஸ் வெரி மச் நீடட். என்னன்னா இட் கிவ்ஸ் அ ரிதம், அந்த ஃப்ளோ, அந்த மியூசிக் வந்து உங்களுக்கு உங்களோட மைண்டை என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நீங்க தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அகெயின் பிளான்ஸ்லாம் நீங்க யூஸ் பண்ணலாம். அண்ட் பட் பிளான்ஸ் வந்து ஹெவி பிளான்ஸை வந்து நீங்க வீட்டுக்குள்ள யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. பிகாஸ் உங்களுக்கே தெரியும் நைட்ல வந்து கார்பன் டை ஆக்சைடு அது வந்து கொடுக்கும் நம்மளுக்கு. ஸோ இட் இஸ் நாட் குட் ஃபார் அவர் ஹெல்த். ஸோ சர்டன் திங்ஸ் நம்ம பிளைண்ட்லி அவங்க யூஸ் பண்றாங்க அவங்க பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணாம நம்ம கொஞ்சம் யோசிச்சு இது பண்ணால் நமக்கு எப்படி சூட்டபிளா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பண்ணால் பெட்டரா இருக்கும்.
3: ஓகே, ஒரு ஆர்கிடெக்டா ஒரு இன்டீரியர் டிசைனரா என்ன மாதிரி குவாலிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கணும் டு பிகம் ப்ரொஃபஷனல் ஆர்கிடெக்ட் நினைக்கிறீங்க?
0: ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட்டிவிட்டி இருக்கணும், அப்புறம் ப்ராப்ளம் என்னால் சால்வ் பண்ண முடியுன்ற நம்பிக்கை இருக்கணும். பிகாஸ் வர அத்தனை கிளைண்ட்ஸுமே ஒரு ப்ராப்ளமோட வருவாங்க. அதான் ப்ராப்ளம்ன்றது என்ன, நான் எங்கே வீடு வாங்குறது, நான் எங்கே இடத்த சூஸ் பண்ணுறது, இந்த இடத்துல எனக்கு வாஸ்துப்படி என்னால் இங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியுமா, என்னோட நீட்ஸ் அங்கே பர்பஸ் சால்வ் பண்ணுமா, அந்த இடம் எனக்கு சால்வ் பண்ணுமா அப்படின்னு இடம் சூஸ் பண்ணுறதுலேருந்து அவங்க கட்டி முடிச்சு கிரகப்பிரவேசம் முடிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து கண்டிப்பாக அந்த பர்சனுக்கு இருக்கணும். ஸோ கிரியேட்டிவிட்டி அண்ட் கான்ஃபிடென்ஸ் இன் ப்ராப்ளம் சால்விங் அண்ட் கொஞ்சம் நம்மள என்ஹான்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா அன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி வி ஹவ் டு நோ அபவுட் த சாஃப்ட்வேர்ஸ் லைக் ஆட்டோகேட், அந்த மாதிரி சில சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. 3D மேக்ஸ் ஃபார் டூயிங் த 3D மாடலிங், பிகாஸ் ஃபசாட்லாம் உங்களுக்கு 3D கொடுக்கணும் உங்களுக்கு. அதர் தன் தட் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக கொடுக்கணும்னா ஃபோட்டோஷாப், அந்த மாதிரி சில சாஃப்ட்வேர்ஸ், இல்லஸ்ட்ரேட்டர் ஆர் சம் சாஃப்ட்வேர்ஸ் ஆல்சோ தே ஷுட் டேக் இட் இன் டு தெம் செல்ஸ். அது இல்லாமல் கொஞ்சம் நாலேஜ் அபவுட் திஸ் வாஸ்து ஃபங்க்ஷுவே ஆல்சோ தே ஷுட் எஜுகேட் வித் அண்ட் ஸோ தட் தே கேன் பி வெரி கம்ஃபர்டபுள் இன் ஃபேஸிங் எனி கிளைண்ட். அதாவது என்ன கிளைண்ட் வந்து என்ன ஸ்டேட்டஸில் வருவாங்க, என்ன கைண்ட் ஆஃப் கிளைண்ட்ஸ் வருவாங்க நமக்கு சொல்ல முடியாது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஃபேஸ் பண்ணுற கான்ஃபிடென்ஸும் கிரியேட்டிவிட்டி கண்டிப்பாக வேணும்.
2: முன்னாடி காலத்துலலாம் வந்து ஆர்கிடெக்ட் அப்படின்னு யாருமே இல்லை. ஸோ அப்பவே வந்து அவங்க வீடை ரொம்ப அழகாக பிளான் பண்ணி ரொம்ப வெளிச்சம்லாம் இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக பிளான் பண்ணாங்க. ஸோ இப்போ இந்த காலத்தில் எதுக்கு ஒரு ஆர்கிடெக்ட் வீடை பிளான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரெண்ட் எதுக்கு வந்தது அப்படி?
0: ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்ட்ஸ் அந்த காலத்தில் இல்லை அப்படிங்கிறத விட ஆர்கிடெக்சருன்ற ஒரு கோர்ஸை வந்து அவங்க நேம் பண்ணிக்கலாம் அவங்க. பட் எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு கலைத்திறன் இருந்தது, எல்லாமே நான் இப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு கலைத்திறன் இருந்தது எல்லாருக்குமே. அது எல்லாமே இடம், அப்போ இடமும் ஜாஸ்தியாக இருந்தது, ரிசோர்ஸஸ் இப்போ வுட் மாதிரி ரிசோர்ஸஸும் பார்த்தீங்கன்னா அங்கே நிறையவே இருந்தது அப்போல்லாம். இப்போ செட்டிநாடு வீட்டுக்குள்ளெல்லாம் போனீங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட ஆட்டோ வச்சுட்டு போகணும்னு சொல்லிட்டு நம்ம சினிமாவில் கிண்டலாக பேசுகிறாங்களா, அந்த மாதிரி பெருசாக இருக்கும். அண்ட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வுட்டில் தான் இருக்கும் எல்லாமே, முக்கால்வாசி வுட் அண்ட் இன்ட்ரிகேட் காவிங்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இப்போ நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது. அந்த மாதிரி பில்டிங்ஸ் மெயின் டோருக்கு மட்டும்தான் நீங்கள் பர்மாட்டிக்கை பற்றி யோசிக்க முடியும் ஒரு நார்மல் ஃபேமிலியால். அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வுட்டோட நெசசிட்டி வந்து இருந்தாலும் கூட அதை யூஸ் பண்ணிக்க முடியாத ரிசோர்ஸோட லேக்னால உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்லாம் இருக்கிறதுனால அவங்க என்ன யோசிக்கிறாங்க, ஓகே எனக்கு பெட்டர் டிசைன் சொல்யூஷன் ஏதாவது கொடுக்க முடியுமா, அதுக்கு அடுத்த சொல்யூஷன் எனக்கு வுட் இல்லைனா அடுத்த சொல்யூஷன். ஏன்னா அவங்கெல்லாம் அவ்வளோ வந்து இதில் நாலேஜ் இருக்காது. ஸோ லெட் மீ கோ டு அன் ஆர்கிடெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு தே அப்ரோச் அன் ஆர்கிடெக்ட் ஆர் அ டிசைனர், இன்டீரியர் டிசைனர் போயிட்டு ரீச் பண்ணிட்டு தே கெட் த சொல்யூஷன் ஃபார் தியர் ஒர்க்.
2: ஓகே, ஒரு லேமன் ஆர்கிடெக்ட் பத்தி அவங்களுக்கு எதுவும் தெரியாது. ஸோ ஒரு வீடு கட்ட போறோம் அப்படின்னாக்க ஆர்கிடெக்ட் கிட்ட அவங்க என்னென்னலாம் க்வெஸ்சன்ஸ் கேட்கணும், மீன்ஸ் என்னென்னலாம் அவங்க தெரிஞ்சுக்கணும்?
0: ஓகே, அவங்க என்ன ஆர்கிடெக்ட் கிட்ட க்வெஸ்சன் கேட்கணுங்கிறத விட அவங்க வந்து ஆர்கிடெக்ட் கிட்ட தன்னை புரிய வைக்கணும், எனக்கு இது வேணும், என்னோட தேவை இது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களுக்கு புரிய வச்சாதான் அந்த பர்சனால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் எந்த விஷயத்துலயுமே. ஸோ அப்போ அவங்க கிளியரா அவங்க சொன்னாங்கன்னா எனக்கு இந்த மாதிரி வேணும், இந்த சைஸ்ல பெட்ரூம் வேணும், எனக்கு இந்த இத்தனை பேர் இருக்கும் எங்க வீட்டில், அந்த மாதிரி சில டீட்டெயில்ஸ் கொடுத்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஆர்கிடெக்ட்ஸ் வந்து அவங்களுக்கு சொல்யூஷன்ஸ் கொஞ்சம் ஸ்கீமேட்டிக்காக வந்து தே டிஸ்கஸ் அபவுட் த பிளான்ஸ். ஸோ அவங்களுக்கு அந்த பிளான்ஸ் வந்து எப்படி தெரியணும் அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லை எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 10 அடிக்கு 12 அடிக்கு எனக்கு ரூம் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்க சொல்லிடுவாங்க எனக்கு 10 அடிக்கு 12 அடி தான் வேணும்னு சொல்லிட்டு. ஆனால் அதை 4 பேர் யூஸ் பண்ண போறாங்கன்னா நாங்களே சொல்லுவோம் இல்லை அது வேண்டாம், அது பத்தாது உங்களுக்கு, இன்னும் கொஞ்சம் பெருசா போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதே மாதிரி அவங்க வந்து எனக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா ஸ்பேசஸ் லிவிங்ல கொடுங்க, எனக்கு கெஸ்ட் வருவாங்க இல்லை அடிக்கடி எங்களுக்கு மீட்டிங்ஸ் இருக்கும் அப்படின்னாங்கன்னா அப்ப நாங்களே அவங்களுக்கு ஐடியா கொடுப்போம், ஓகே அப்ப லிவிங்கும் டைனிங்கும் வந்து வால் கொடுத்து பிரிக்காதீங்க, ஒரு பார்ட்டிஷன், ஒரு மூவபிள் பார்ட்டிஷன் மாதிரி கொடுத்துக்கோங்க, சோ தட் உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் கிடைக்கும், ஒரு ஃபங்க்ஷன்ஸ் கெட் டுகெதர்ஸ்க்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாஸ் கொடுப்போம். சோ தென் அவங்க வந்து தெரிஞ்சிருக்க வேண்டியது என்னன்னா நிறைய வந்து அப்ப இருக்க மெட்டீரியல்ஸ் நமக்கு ஆர்கிடெக்ட் வந்து நமக்கு வந்து கரெக்டான ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையோட அவங்க ஆர்கிடெக்ட் கூட போயிட்டு எல்லா இடத்துலயும் விசிட் பண்ணணும். விசிட் பண்ணினா அவங்களுக்கு அந்த நாலேஜ் கிடைக்கும், அந்த மெட்டீரியல்ஸோட நாலேஜ். அப்ப அது வந்து அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்களுக்கு இதோட பேசிக்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய அவங்க புக்ஸ் கொஞ்சம் ரெஃபர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஒரு ஒரு ஆர்கிடெக்ட மீட் பண்ண, அதுக்காக கொஞ்சம் நாலேஜ் வச்சுட்டு போய் நம்ம ஆர்கிடெக்டோ இல்ல ஒரு டிசைனரையோ வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ண முடியும், எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும், பிகாஸ் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும். பட் அந்த கிளைண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு அதை கொடுக்கணும், அந்த நெசசிட்டி இருக்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சு கொடுப்பாங்க அவங்க. ஸோ ஒரு பேசிக் நாலேஜ் இருந்தால் அந்த நாலேஜோட போயிட்டு ஒரு ஆர்கிடெக்ட் அப்ரோச் பண்றது பெட்டரா இருக்கும் அவங்களுக்கு.
2: ஒரு வீடு பிளான் பண்ணும் போது என்னென்ன சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுட்டு அந்த வீட நீங்க பிளான் பண்ணுவீங்க?
0: சேஃப்டி மெஷர்ஸ் மெயின்லி இப்போ வந்து எலக்ட்ரிசிட்டி அந்த மாதிரி விஷயங்கள், லைக் ஏன்னா சைல்ட் லாக்னு இப்ப நிறைய இதெல்லாம் வந்திருக்கு, நமக்கு ஸ்விட்சஸ் எல்லாம் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி ஸ்விட்சஸ் யூஸ் பண்ற மாதிரி பார்த்துப்போம் நம்ம. அண்ட் தென் ஹவு டு ப்ரொடெக்ட், இப்போ நிறைய லைக் பர்கர் அலார்ம்ஸ் அந்த மாதிரி நிறைய, வி ஹாவ் நிறைய சேஃப்டி மெஷர்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி எதுவும் நம்மளால கொடுக்க முடியுமா இல்ல இட்ஸ் கொண்டு போய் இப்போ ரெசிடென்ஸ்னு பாத்தீங்கன்னா நம்ம சின்ன லெவல்ல யோசிச்சா போதும். ஒரு சேஃப்டி லாக் எப்படி நம்ம லாக் கொடுக்கறது, எப்படி எதனா ப்ராப்ளம் ஆச்சுன்னா அதை எப்படி இன்ஃபார்ம் பண்ண, அந்த மாதிரி சில டெக்னிக்கலா நம்ம கொடுக்கலாம் நம்ம. பட் பெரிய பில்டிங்

0: எக்ஸிட்ஸ்ன்னு போகும்போது பாத்தீங்கன்னா மல்டி பர்பஸ் பில்டிங்ஸ் அண்ட் மல்டி லெவல் பில்டிங்ஸ் போகும்போது பாத்தீங்கன்னா நம்ம ஃபயர் எக்ஸிட்ஸ்லாம் கூட நம்ம யோசிக்க வேண்டியிருக்கும். அதாவது இன் கேஸ் ஆஃப் ஃபயர் எப்படி அங்க இருக்கிற ரெசிடென்ஸோ ஆர் யூசர்ஸோ தப்பிக்க போறாங்க, இல்ல அவங்களை எப்படி சேஃபா அங்கிருந்து கொண்டு வெளியில வர முடியும், அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம பார்த்து தான் டிசைன்.
1: மேம், ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுல இருந்து எண்ட் வரைக்கும் ஒரு ஆர்கிடெக்ட் என்ன மாதிரி வேலைகள்லாம் உண்டு?
0: ஆர்கிடெக்டோட வேலை பார்த்தீங்கன்னா முதல்ல கிளைண்ட் வந்தோடனே அவங்க எனக்கு இது தேவை அப்படின்னு சொல்றதுலேருந்து ஆர்கிடெக்டோட வேலை ஆரம்பிச்சிருது. ஸோ அவங்க எனக்கு தேவை அப்படின்னு சொல்லும் போது அடுத்தது நாங்கள் கேட்கறது ஓகே மேடம், இல்லை உங்களோட பட்ஜெட் என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கேள்வி நம்ம அதை தான் கேட்குறோம் நம்ம. ஸோ அவங்களோட பட்ஜெட்டும் அவங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸும் சொன்ன அப்புறம் ஒரு சின்னதாக ஒரு ஃப்ரேம் பண்ணி காமிப்போம், இப்படி தான் வந்து உங்களோட வீடு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு ஆப்ஷன் சொல்லும் போது அவங்க சொல்லுவாங்க ஓகே எங்களுக்கு இது பிடிச்சிருக்கு இது பிடிக்கல அப்படின்ட்டு அவங்க வெளியில் வரும்போது அவங்களோட டேஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அந்த டேஸ்ட் புரியும் போது நம்ம நெக்ஸ்ட் லெவல், அதாவது ஒரு பிளான் அப்படிங்கிற லெவலுக்கு போய் பிளான் பண்ணி கொடுக்கறோம். அதுல அப்ரூவல் வந்தோடனே வெளியில ஃபசாட் மோத கொண்டு ஒரு ஆர்கிடெக்டோட வேலை. ஸோ உங்க வீடு வெளியில பார்க்க எப்படி இருக்கும், உள்ள பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டிசைன்ஸையும் போட்டு அவங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கன்சல்டன்ஸை ரீச் பண்ணணும். லைக் ஸ்ட்ரக்சரல் டீடைல்ஸ்க்கு அண்ட் எலக்ட்ரிக்கல் டீடைல்ஸ்க்கு பிளம்பிங் டீடைல்ஸ்க்குன்னு வில் ஹாவ் ஸ்பெஷல் கன்சல்டன்ஸ். ஸோ ஒரு ஒரு கன்சல்டன்ஸா ரீச் பண்ணி அவங்க கிட்ட இந்த டேட்டாஸ் எல்லாம் வாங்கி ஒரு கான்ட்ராக்டரோ இல்ல சம் பில்டர், வி நீட் டு டிபெண்டிங் ஆன் த ப்ராஜெக்ட் ஸ்கேல், பெரிய ஸ்கேலா இருந்தா இல்ல சின்ன ஸ்கேலா இருக்கா மீடியம் ஸ்கேலா இருக்கான்னு பார்த்து அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜுக்கு வரும்போது கூட இருந்து எல்லாத்தையுமே எக்ஸிக்யூஷன் முடிச்சு ஃபைனலா அவங்க கிட்ட பெயிண்டிங் எல்லா பினிஷஸும் கொடுத்து, ஃப்ளோரிங் பெயிண்டிங் எல்லா பினிஷஸும் கொடுத்து அவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ற வரைக்கும் அந்த ஆர்கிடெக்டோட ஜாப் கண்டினியூ ஆகும்.
1: ஜென்ரலா நீங்க எந்த மாதிரி கிளையன்ட்ஸ்க்கு சஜஸ்ட் பண்ணுவீங்க? கலர் டோன்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி கலர் கொடுக்கறதா இல்ல ஒவ்வொரு ரூம்க்கும் அதுக்கேத்த ஒரு கலர், அந்த மூடுக்கு ஏத்த ஒரு கலர் கொடுப்பீங்களா?
0: ஓகே, கிளைண்ட்ஸை பொறுத்திருக்கு, அவங்களோட பட்ஜெட்டை பொறுத்திருக்கு. ஏன்னா ஃபைனல் ஸ்டேஜ்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பெயிண்டிங் ஸ்டேஜாக இருக்கும். ஸோ அந்த பெயிண்டிங் ஸ்டேஜில் வரக்கும்போது ஆல்மோஸ்ட் கிளைண்ட்ஸ் எல்லாம் பேங்க்ராப்ட் ஆயிருப்பாங்க. நார்மல் ஒரு ரெசிடென்ஸ் பண்ணுற ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் பீப்புள் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அவங்களுக்கு. அப்போ வந்து இனி கலர்ஸ் ஓகே அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபுல்லாக ஆஃப் ஒயிட் போயிடலாம், இல்லை ஃபுல்லாக ஒரே கலர் போயிடலாம், பேஸ்டல் ஷேட்ஸ் போயிடலான்ட்டு ஆஃப் பண்ணுற கிளைண்ட்ஸும் இருக்காங்க. இல்லை ஓகே கொஞ்சம் வெல் ஆஃபாக இருந்தே எனக்கு டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷன்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா பிரைட் ஷேட்ஸ் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்க வேண்டிய பிளேசஸ் லைக் லிவிங் டைனிங் அந்த மாதிரி ஸ்டடி ஏரியாஸ்லாம் இருக்கும், கிட்ஸ் ஸ்டடி ஏரியாஸ்லாம் இருந்ததுன்னா அந்த மாதிரி பிளேசஸில் பிரைட் கலர்ஸ் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிற மாதிரி லைக் யெல்லோஸ் ஆரஞ்சஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம், பண்ணணும் இல்லை பட் பண்ணலாம் அதே மாதிரி. பட் சோபர் கலர்ஸ் லைக் பேஸ்டல் ஷேட்ஸ் லைக் பிங்க்ஸ் ஆர் ப்ளூஸ், ப்ளூஸ் வந்து ப்ரிஃபரபிளி இஸ் வெரி குட் ஃபார் ரூம்ஸ் அண்ட் ஆல் பிகாஸ் இட் கீப்ஸ் த ரூம் கூல் அஃப்கோர்ஸ் அண்ட் கீப்ஸ் யூ வெரி யூ நோ வெரி கம்ஃபர்டபுள் ஆல்சோ. அதனால ப்ளூஸ் அந்த மாதிரி இல்லை பேஸ்டல் கிரீன்ஸ் ஆர் யூ கேன் கோ அந்த மாதிரி லைட் கலர்ஸ் அண்ட் வெரி பேஸ்டல் ஷேட்ஸ் யூ கேன் கோ ஃபார் ஆல் பெட்ரூம்ஸ் வேர் யூ டேக் ரெஸ்ட். ஈவன் லைக் ஹோம் தியேட்டர்ஸ் எல்லாம் இருக்கும், ஹோம் தியேட்டர்ஸ் ஆர் லைப்ரரிஸ், லைப்ரரிஸ்ல அஃப்கோர்ஸ் யூ கேன் ஹாவ் லிட்டில் யூ நோ பிரைட் ஷேட்ஸ் லிட்டில் லைட்டர் ஷேட்ஸ் லைக் மேபி சம் பிரைட் எல்லோஸ் ஆர் ஒயிட்ஸ் ஆர் சம்திங் லைக் தட் ஸோ தட் இட் மேக்ஸ் யூ ஆக்டிவ் வென் யூ ரீடிங் இன் யோர் லைப்ரரி அந்த மாதிரி. So shades in pathinga these are the things we'll be using. Konja highlighters highlighters in solvo we call the highlighters what is like either niches mari la create panni லைட் ஷேட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. பட் கொஞ்சம் அழகுபடுத்தணும் அப்படின்னா கொஞ்சம் நிஷஸ் மாதிரி கிரியேட் பண்ணி அந்த நிஷஸில் மட்டும் நல்லா பிரைட்டாக டார்க் ஷேட் கொடுத்து ஒரு ஜஸ்ட் ஒரு லைட் சின்னதாக ஒரு ஸ்பாட் லைட் மாதிரி கொடுத்து ஒரு ஆர்டிஃபேக்டோ இல்லை ஒரு பெயிண்டிங்காக கொடுத்து ஹைலைட் பண்ணிடுவோம். ஸோ தட்ஸ் கால் ஹைலைட்டர்ஸ் லைக்.
1: ஓகே, இப்போ சென்னை மாதிரி ஒரு சிட்டி ரொம்ப ஆல்மோஸ்ட் 9 months ஃபுல் இயரே வந்து சம்மர் மாதிரி தான் இருக்கும், ரொம்ப வெயிலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கிளைமேட்டில் என்ன மாதிரி ஐட்டம்ஸ் வி கேன் கீப் இட் இன் ஆர் ஹவுஸ் டு கீப் த ரூம் கிளீன் அப்பார்ட் ஃப்ரம் யுவர் ஏசி அஃப்கோர்ஸ்?
0: யா, ஆக்சுவலி இட்ஸ் அ குட் குவெஸ்டன். ஏன்னா நமக்கு ஃபால் சீலிங்ஸ் மெயினாக நமக்கு நெசசரி. ஸோ ஃபால் சீலிங் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக போயிடும் உங்களுக்கு. பட் ஆர்டிஃபிஷியலாக அந்த மாதிரி மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நம்ம ட்ரீட் பண்ணலாம், நம்ம விண்டோஸை ட்ரீட் பண்ணலாம். எப்படின்னா வெட்டி வேர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வி ஹாவ் அ திங் அண்ட் அதில் வந்து தட்டி மாதிரியோ இல்லை ஏதாவது ஒரு நாங்கள் சொல்கிறது வந்து விண்டோ பிளைண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது ஜஸ்ட் கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் வாட்டர் அது வந்து உங்களோட ரூமை வந்து கூலாக வைக்கும். ஏன்னா விண்டோஸ்லேருந்து வர ஏர் வந்து உள்ளே வரும்போது அந்த ப்ராடக்ட் மூலயமா நம்ம பட்டு வெளியில் வரும்போது ஈவன் இட் இஸ் குட் ஃபார் ஹெல்த் ஆல்சோ, கொஞ்சம் கூலாகவும் வச்சுக்கும் நம்மளுக்கு ஸ்பேஸ் நம்மளுக்கு.
1: ஓகே, இப்போ ஒரு கிளையண்ட் வராங்க உங்ககிட்ட, அவங்க வந்து வயசானவங்க இல்லை ஃபிசிக்கலி சேலஞ்ச்ட், அப்போதான் என்ன மாதிரி ஐடியாஸ் இருக்கு உங்களுக்கு, என்ன மாதிரி சஜஷன்ஸ் கொடுப்பீங்க அவங்களுக்கு?
0: ஓகே, இப்போது கிளைண்ட்ஸில் வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சு இல்லைனா ஓல்ட் ஏஜ் பீப்புள் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் இஃப் இட் இஸ் கோயின் டு பி அ இண்டிவிஜுவல் பில்டிங் அதாவது தனிப்பட்ட ஒரு வீடு அப்படிங்கிற போது பார்த்தீங்கன்னா நம்ம ராம்ஸில் முத கொண்டு ஆரம்பிச்சு உள்ளே கொண்டு அதாவது உள்ளே அவங்க போகிறதுக்கு முத கொண்டு ஆரம்பித்து கொண்டு போகலாம். அதில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த படிக்கட்டங்கள்லாம் ரொம்ப அவாய்ட் பண்ணுவோம், அதாவது லெவல் டிஃப்ரென்ஸ்னு சொல்லுவோம் நம்ம பில்டிங்ஸில். சிலர் என்ன பண்ணுவாங்க, லிவிங்கை கொஞ்சம் கீழே ஏற்றுவாங்க, டைனிங்கை கொஞ்சம் மேலே ஏற்றுவாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணாமல் அவாய்ட் பண்ணணும் இந்த மாதிரி ஃபிசிக்கலி சேலஞ்சில் ஓல்ட் பீப்புள் இருக்கிற மாதிரி ரெசிடென்சஸில்.
1: ஸோ இது இண்டிவிஜுவல் இதுக்கு வந்து இதெல்லாம் ஃபீஸபிள் நம்மளுக்கு. பட் வேற அபார்ட்மெண்ட்ஸ்ன்னு போனது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கண்டிப்பாக லிஃப்ட் இருக்க மாதிரி பார்த்துக்குறோம் நாங்கள் அந்த கிளைண்ட்டுக்கு. ஸோ அந்த லிஃப்ட் இருக்கணும் மெயினாக. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி லெவல் டிஃப்ரென்சஸ் இருக்கக்கூடாது, அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இல்லாத மாதிரி டிசைன் பண்ணும். அதாவது பார்ட்டிஷன்ஸ் அங்கங்கே டேர்னிங் ரேடியஸ்லாம் தேவை. அவங்க வீல் சேர்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா டேர்னிங் ரேடியஸ்லாம் தேவை அவங்களுக்கு அந்த வீல் சேரில் மூவ் பண்ணுற அளவுக்கு. ஸோ மூவ்மெண்ட் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி பார்த்துப்போம் நம்ம. சில ஸ்பேசஸ் லைக் டாய்லெட்ஸ், பாத்ரூம்ஸ் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விகிவ் கிராப் பார்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ஹைட்டில் வந்து சில கம்பி மாதிரி கொடுப்போம், அதை நம்ம கை பிடி பிடிச்சிக்கிற அளவுக்கு. நம்ம ஸ்டேகேஸில் கைப்பிடி எப்படி இருக்கோ அந்த மாதிரி வாலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். இல்லை அவங்க யூஸ் பண்ணுற ஸ்பேஸில் அவங்க அதை பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் எழுந்திரிச்சு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு கிராப் பார்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டில் அதை யூஸ் பண்ணுவோம் நம்ம. அது இல்லாமல் பெட்ரூம்ஸ்லாமும் நம்ம வேணுன்ற பட்சத்தில் அவங்களோட நெசசிட்டி பார்த்துட்டு எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி லோ லெவல் சீட்டிங் இல்லை அந்த மாதிரி நம்மளே டிசைன் பண்ணி கொடுக்கலாம் அவங்களுக்கு.
2: குழந்தைகளுக்கு இருக்கிற வீட்டில் என்ன மாதிரி பெயிண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அண்ட் என்ன மாதிரி வீட்டை எப்படி கட்டினா அவங்களுக்கு வந்து படாமல் விளையாடிச்ச ஓடிச்சு எங்கேயானு இடிச்சுடுவாங்க, அந்த கார்னர் அந்த வால் கார்னர்ஸ்ல எல்லாம் ஷார்ப்பாக இருக்கும் அங்கே போய் இடிச்சுடுவாங்க, என்ன மாதிரி ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் எடுத்து நீங்கள் கட்டுறீங்க, என்ன பெயிண்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க?
1: ஓகே, பெயின்ஸ் முதல்ல நம்ம ஆரம்பிச்சோம்னா பெயின்ஸ் வந்து இமால்ஷன்ஸ்ன்ற ஒரு கேட்டகரியில் இருக்கு. அது 2-3 வெரைட்டிஸாக இருக்கும், அதாவது லெவல்ஸ் இருக்கும். ஓகே, வாஷபிள் பெயின்ஸ், இந்த இமால்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வாஷபிள் பெயின்ஸ். யூ கேன் வைப் த டர்ட்ஸ், ஏதாவது டர்ட்ஸ் பட்டுச்சுன்னா யூ கேன் வைப் இட், பட் இமீடியட்லி பண்ணிடணும் நம்ம. ஏன்னா அது போய் உள்ள செட்டில் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம வைப் பண்ணிட்டோம் அப்படின்னா சோப் வாட்டர் வச்சுட்டு இட் பி கிளீன். தட் இஸ் ஒன் திங். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் ஓகே நிறைய யூஸ் பண்ணுற ஒரு ஏரியாவில் ஒரு கார்னர் இருக்குது அப்படின்னா ஒன்று ஷார்ப்பாக இருக்குது, ஸோ அதை வந்து நான் கொஞ்சம் பிளண்ட் ஆக்கணும், ஏன்னா இடிச்சிரும் யாருக்காவது நடக்கும் போது அப்படின்னு நினைச்சால் ஒன்னு நான் வாலே வந்து பிளண்டா பண்ணிக்கலாம். அப்படி இல்லனா ஐ கேன் ஈவன் இது யூஸ் தி வுட் ஆர் சம் ப்ராடக்ட் அக்ரிலிக் அந்த மாதிரி ஏதாவது ப்ராடக்ட் யூஸ் பண்ணி பிளண்ட் ஆக்கிட்டு அந்த டிசைன் பண்ணலாம். தட் வி கால் இஸ் பேனலிங். ஸோ அந்த மாதிரி பேனலிங்கும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அந்த பேனலிங் ரெண்டு விதமா அவங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த மாதிரி அவங்க அடிபடாமல் இருக்கிறது மட்டும் இல்லாம அழுக்காகாமையும் கொஞ்சம் சால்வ் பண்ணும் நமக்கு ப்ராப்ளம்ஸ். ஸோ அதை நமக்கு இந்த குழந்தைங்க வளர்ந்துட்டாங்க இனி எனக்கு தேவைப்படாதுங்கிற போது அதை நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம்.
2: சரி மேடம், ரொம்ப அழகா சொன்னீங்க ஆர்கிடெக்சர் இன்டீரியர் டிசைன் பத்தியும். சோ கடைசியில ஒரு அஸ்பைரிங் ஸ்டூடெண்ட்க்கு என்ன சொல்ல வரும், ஏதாவது மெசேஜ்?
1: மெசேஜ் பாத்தீங்கன்னா யூ ஹாவ் யுவர் ஓன் ஸ்டைல், டோன்ட் ஃபாலோ. அதாவது ஐ அம் டூயிங் திஸ், ஐ அம் ஃபாலோயிங், ஹி இஸ் மை ஓகே. ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கலாம் ஃப்ரம் அன் ஆர்கிடெக்ட் ஆர் ஃப்ரம் ஈவன் ஃப்ரம் த நேச்சர் யூ கேன் டேக் த இன்ஸ்பிரேஷன், பட் டோன்ட் ஃபாலோ எனிபடி, யூ ஹாவ் யுவர் ஓன் ஸ்டைல்.
2: தேங்க்யூ மேம்.

0: மிஸ் ஹேமலதா நமக்கு நிறைய பயனுள்ள விஷயங்கள் சொன்னாங்க. சரி, இப்போ நம்ம கண்ணு மூடி கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா, வேர்ல்ட் ட்ரேட் சென்டர், தாஜ்மஹால், ஸ்டாச்சு ஆஃப் லிபர்டி, த சிட்னி ஒப்பேரா, எம்பையர் ஸ்டேட் பில்டிங், ஈஃபில் டவர், இதெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி வரும். இதெல்லாம் எவ்வளோ அழகா இருக்கும், நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம இப்போ இவ்வளோ நேரம் ஃபேஷன் பத்தி பேசினோம், இன்டீரியர் டிசைன் பத்தி பேசினோம், ஆர்கிடெக்சர் பத்தி பேசினோம், இதெல்லாம் நம்ம எங்க படிக்கிறது, யாருக்காச்சும் ஐடியா இருக்கா? தோ நோட் பண்ணிக்கோங்க. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசைன், பேர்ல் அகாடமி ஆஃப் ஃபேஷன், நார்தர்ன் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி, சிருஷ்டி ஸ்கூல் ஆஃப் ஆர்ட் டிசைன் அண்ட் டெக்னாலஜி, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிராஃப்ட் அண்ட் டிசைன், சிம்பயோசிஸ் சென்டர் ஆஃப் டிசைன், இன்னும் இந்த மாதிரி இன்ஸ்டிடியூட்ஸ்லாம் நிறைய இருக்குங்க. உங்களோட ஆர்கிடெக்ட் ஃபேஷன் டிசைன் ஆகிற கனவு அங்கே போய் படித்து நிறைவேற்றிக்கோங்க. கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கும் கொஞ்சம் கற்பனை திறனும் இருந்தா இதுலலாம் சும்மா பூந்து விளையாடலாங்க.
1: என்ன நேர்களே, கேட்டீங்களா எங்க போய் படிக்கலாம், ஃபேஷன்னா என்ன, ஆர்கிடெக்சர்னா என்ன, வீடு எப்படிலாம் அழகுபடுத்தலாம்னு? இந்த நிகழ்ச்சியை தயாரிச்சது ஃபர்ஸ்ட் எம்ஏ பிராட்காஸ்ட் கம்யூனிகேஷன்ல இருந்து ஆனா மேரி ஜேக்கப்.
0: இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இப்போ உங்ககிட்ட இருந்து விடைபெறுறது நான் உங்க ஆர்ஜே ராஜேஸ்வரி.
1: நான் உங்க ஆர்ஜே தீப்தி. நன்றி.
0: நன்றி.

0: ஹெச்ஐவி கிருமிக்கு விடை கொடுப்போம், ஹெச்ஐவி நோயாளிக்கு கை கொடுப்போம்.
1: எய்ட்ஸ் இல்லாத சமுதாயம் என்றென்றும் சந்தோஷம். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
2: நெலுங்க நெலுங்க, எங்க இவ்வளவு ரொம்ப வேகமா போறீங்க? நீங்க நீண்ட காலம் வாழணும்னு ஆசை இருக்கா? நாங்க இப்ப பாட போறத நல்லா கேளுங்க.
3: கொஞ்சம்

0: எனது பேர் டாக்டர் எம் ரவி, ஐபிஎஸ், இன்ஸ்பெக்டர் ஜெனரல் போலீஸ், ஃபார்மர் அடிஷனல் கமிஷனர் போலீஸ் டிராஃபிக் சென்னை. இப்பொழுது வந்து இன்ஸ்பெக்டர் ஜெனரல் போலீஸ் அண்ட் சீஃப் விஜிலன்ஸ் ஆஃபீஸர். எம்ஓபி கம்யூனிட்டிக்கு என்னுடைய அட்வைஸ் கேட்டால், நீங்களும் பாதுகாப்பாக இருக்கணும், மற்றவங்களும் பாதுகாப்பாக இருக்கணும்னு சொன்னால், சாலை விதிகளை மதியுங்கள், சாலை விதிகளை மிதிக்காதீர்கள்.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமக்கு வாழ்க்கையில எல்லா விஷயங்களிலும் ஏதாவது ஒரு சந்தேகம் வந்துகிட்டே இருக்கும். அந்த சந்தேகங்களை யாராவது தீர்க்க மாட்டாங்களா, நமக்கு வழி காட்ட மாட்டாங்களா என்று எல்லாரும் யோசிச்சுட்டு இருப்போம். அந்த மாதிரி யோசிப்பவர்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் நிகழ்ச்சி தான் வழிகாட்டுகிறோம் நிகழ்ச்சி. வழங்குவது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: நாம ஒவ்வொருத்தரும் எல்லா பொருளையும் பணம் கொடுத்து வாங்குறோம். எல்லோருமே ஏதோ ஒரு வகையில நுகர்வோரா இருக்கும். பஸ் பாஸ்ல இருந்து பால் பாக்கெட்ல இருந்து கப்பல் வாங்குற அத்தனை பேருமே நுகர்வோர் தான். இப்படி நுகர்வோரா இருக்க நமக்கு நம்முடைய கடமைகளை பத்தியும் நம்மளோட உரிமைகள் நமக்கான சட்டங்களை பத்தி எந்த ஒரு தெளிவுமே இல்ல. நம்மளுடைய சட்டங்களை பத்தியும் நமக்கான உரிமைகளை பத்தியும் நம்மளுக்கு சொல்ல வருது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. எம்ஓபி சமுதாய வானொலி வழங்கும் விழித்தடு நுகர்வோரே விழித்தடு.
1: Connect from the people, by the people, and to the people. It's MOP 107.8. It's enriching.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8 FM. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. இப்போ பேங்க் அப்படின்னு சொன்னா நம்ம நிறைய பேருக்கு தோன்ற ஒரே விஷயம் கடன். முன்னாடிலாம் பேங்க்குக்கு போனால் பணத்தை டெபாசிட் பண்ணுறது, அப்புறம் அதை பின்னாடி எதுக்காச்சும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற வரைக்கும் தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இப்போ எவ்வளவோ அட்வான்ஸ்மெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு. பேங்க்குக்கு நீங்கள் போகணும்னு கூட அவசியம் இல்லை. ஆன்லைனில் பணம் கட்டிக்கலாம், மொபைல் ஃபோன்ஸில் கூட பணம் கட்டலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது. இன்றைக்கி நம்ம ஷோவில் பேங்க் லோன்ஸ், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இதெல்லாம் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாகவே நீங்கள் கேட்டிங்கன்னா நடுவில் காசு எப்படி சேமிக்கிறது அப்படிங்கிற பற்றி சில குறிப்புகள் நான் தரப்போகிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போகலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன் 107.8 FM.
1: எக்ஸாம் எப்படிரா பண்ண?
2: சூப்பராக பண்ணியிருக்கேம்மா. நம்ம இன்னைக்கு கிண்டிலேருந்து வரச்சே ஒரு காலேஜ் பார்த்தோம்ல, பஸ்ஸில் வந்துட்டுருக்கச்சே, அந்த காலேஜ்லேயே சீட் கிடைக்கிற அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்கேம்மா. மார்க் வந்து அங்கெல்லாம் சேர்த்து விட்டுடுவீங்கல்ல?
1: ஆனால் அங்கெல்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப காசு ஆகுண்டா. அப்பாவே ஊர்லேருந்து 10,000 தான் அனுப்புகிறாரு மாதம் மாதம். நம்மளாலலாம் அங்கே படிக்க முடியுமா?
2: ஆனால் அம்மா,
3: உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி ஒரு குழந்த இருக்கா? நிறையா படிக்கணும், நிறையா மார்க் எடுத்தும் நல்ல காலேஜுக்கு போக முடியாமல் கவலையே படாதீங்க. பக்கத்தில் இருக்கிற பேங்குக்கு போங்க. அவங்க குழந்தைகள் படிக்கிறதுக்காக ஸ்காலர்ஷிப் தருவாங்க. ஸ்டூடெண்ட் லோனுக்கு பேரில் நிறையா ஸ்கீம்ஸ் வச்சுருக்காங்க. நீங்களும் உங்கள் குழந்தைய படிக்க வைக்கலாம். திஸ் PSA வாஸ் ப்ராட் யூ பை MOP கம்யூனிட்டி ரேடியோ சர்வீஸ் 107.8 FM. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. டிப் 1. எல்லா மாசத்துக்கும் வீட்டு செலவுக்கு இவ்வளோதான், வாடகை பணத்துக்கு அவ்வளோதான் முதல்ல ஒரு பட்ஜெட் போட்டு வச்சுக்கோங்க.
0: இன்னைக்கு நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல மிஸ்ஸஸ் ஜானகி அவங்களோட பேச போறோம். அவங்க ஒரு ரிட்டையர்ட் பேங்க் ஆபீஷியல். அவங்க இப்ப என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம்.
4: What are the basic documents that a person requires to open a savings bank account, madam?
5: These days, the banks follow the KYC norms. That means know your customer. Along with the application filled up application form, we submit 3 photographs. You have to submit 3 photographs, passport size photographs. Then your ID proof and address proof. You can give your voter ID, driving license, for your ID proof, passport and passport, and for address proof, ration card or voter ID or Aadhaar card.
4: What are secured and unsecured loans?
5: Unsecured loans is given on the base of the conduct of a person. There is no security taken against that loan. Secured loan means a security is given against the loan given to a customer. For example, mortgage loan, house is given as a security. In case of business loan, a stock is taken as a security, as well as an additional security is also given in case of business loan. And if a loan is given against a stock, then they take an additional security from the businessman.
4: How will the bank decide your home loan eligibility?
5: Some banks, private banks, pay 100% of the value of the property. Some banks pay 60-70%. Maybe some banks pay 80% also. You will have to provide them with your salary certificate in case of a salaried person. And if he's a businessman, he has to provide his IT return. Even a salaried man will have to give his IT return. Then they will calculate and decide the number of years of payment, mode of payment, number of years given to them depending on their age. And the value of EMI is calculated accordingly.
4: Can you tell us about some of the schemes that are available for lower income households?
5: Yes, bank do give loans to lower income groups. For example, supposing a lady knows tailoring and she wants to get a tailoring machine and other equipments, she can approach a bank and they can provide her a loan.
4: Talking about student loans, what does a student have to keep in mind while applying for a loan?
5: He has to keep his mark sheet ready. Then he has to give the fee structure of the college in which he's going to apply. And some banks give a loan up to 4 lakhs without any security. But if a student is applying for a bigger loan, then he has to provide his parents will have to provide a security for the loan given to him. And it's his repayment of the loan starts after his employment.
4: How is rate of interest usually calculated for loans?
5: The Reserve Bank issues the PLR rate. Then the banks can increase it by 2% or 3% or 4%. It varies from bank to bank. And supposing the PLR rate is 7% decided by the Bank of Reserve Bank, then the banks can increase it by 2, 3% or 4%. And this variation of interest can is based on the customer also. Supposing he's a big businessman and with a huge turnover, then the rate of interest is more. And his profitability is also counted. Supposing it's a small business, then the banks can reduce their interest to a certain extent.
4: So what would you like to tell the audience today?
5: Every Indian should have an account at the bank. Start saving in a small way. It will grow into a big tree. After that, you can take a loan in case of need. Always deposit an amount in the bank. Instead of keeping it in the residence, you can keep it there. It will fetch you interest. And you can take loans what is available and manageable for your needs. Student, education is very important for all of us. They can take a loan, but be truthful in repayment. After you get your job, employment, be sure that you repay it to the bank so that they can fund another student. They can fund another student in times of need. A small scale industry can be developed in a broader scale by the loans available, and they should take it according to their needs. Saving in a small way will help any human being in a larger scale in times of need. So, bank account is very essential for every Indian in a country.
4: Ma'am, can you give us other examples?
5: Home-based business like making of pickles and puppets, catering to offices and banks in a small way, then making of paper bags for marriages, then cakes, pastry business, cakes, and supplying to houses. All these people can apply to the bank for funds.
0: Thank you, Mrs. Janaki. நேர்களே, இப்போ நீங்க கேட்ட இன்டர்வியூ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வர செக்மெண்ட்ல ஒரு பப்ளிக் சர்வீஸ் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது, அதையும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன் 107.8 FM.
1: எக்ஸாம் எப்படிரா பண்ண?
2: சூப்பரா பண்ணிருக்கேம்மா. நம்ம இன்னைக்கு கிண்டிலேருந்து வரச்சே ஒரு காலேஜ் பார்த்தோம்ல, பஸ்ல வந்துட்டு இருக்கச்சே, அந்த காலேஜ்லயே சீட் கிடைக்கிற அளவுக்கு சூப்பரா பண்ணிருக்கேம்மா. மார்க் வந்து அங்கெல்லாம் சேர்த்து விட்டுடுவீங்கல்ல?
1: ஆனா அங்கெல்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப காசு ஆகுண்டா. அப்பாவே ஊர்ல இருந்து 10,000 தான் அனுப்புறாரு மாசம் மாசம். நம்மளாலாம் அங்க படிக்க முடியுமா?
2: ஆனா அம்மா,
3: உங்க வீட்லயும் இந்த மாதிரி ஒரு குழந்தை இருக்கா? நிறைய படிக்கணும், நிறைய மார்க் எடுத்தும் நல்ல காலேஜுக்கு போக முடியாம கவலையே படாதீங்க. பக்கத்துல இருக்கிற பேங்குக்கு போங்க. அவங்க குழந்தைகள் படிக்கிறதுக்காக ஸ்காலர்ஷிப் தருவாங்க. ஸ்டூடெண்ட் லோன் பேர்ல நிறைய ஸ்கீம்ஸ் வச்சிருக்காங்க. நீங்களும் உங்க குழந்தைய படிக்க வைக்கலாம். This PSA was brought to you by MOP Community Radio Service 107.8 FM. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
2: ஏய் நித்யா, அப்பா இந்த வாட்டி துபாயிலேருந்து வந்தார்ல, இந்த மாதம்தான் ஒழுங்காக அவருக்கு சம்பளம் கிடச்சிருக்கு. என் ஸ்கூல் ஃபீஸு, வீட்டு வாடகை எல்லாம் ஒழுங்காக கட்டிட்டாங்க. ஆனால் பாக்கி இருக்க பணத்தை அம்மா உண்டியலில் சேர்த்து வைங்கன்றாங்க. பக்கத்து வீட்டில் கேட்டால் அப்படியெல்லாம் வச்சா யாராவது எடுத்துகிட்டு போயிடுவாங்க, முதல்ல ப்ராப்பர்ட்டியாக வாங்கி வைங்கன்றாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியலடி, நீ ஏதாவது சொல்ல.
1: அப்படியெல்லாம் போட சொல்லாத அவங்க கிட்ட. முதல்ல பக்கத்தில் இருக்கிற பேங்க்கில் போய் பைசாவை போட சொல்லு. நீங்கள் சேர்த்து வைக்கிறதோட நிறையவா கிடைக்கும். இன்னும் அங்கே நிறைய ஸ்கீம்ஸ் கூட இருக்கும் உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு.
4: The more you save, the more you get. Banks are our friends. This public service announcement was brought to you by MOP CRS 107.8 FM. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
2: டிப் 2. மாசம் ஃபுல்லாக வாங்க வேண்டியிருக்கிறத பிளான் பண்ணி வாங்குங்க. முதல் வாரம் இந்த செலவு, அடுத்த வாரம் வேற ஒரு செலவு அப்படின்னு பிளான் பண்ணி வாங்குங்க. டிப் 3. Funds for emergencies.
0: நம்மள நிறைய பேருக்கு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பத்தின விழிப்புணர்வு இல்ல. இத பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க அடுத்த வர டிராமாவை கேளுங்க.
6: சாந்தா, நான் வேலைக்கு போயிட்டு வரேன்.
7: அக்கா மறந்துடாதீங்க, நாளைக்கு காலேஜ் ஃபீஸ் கட்ட லாஸ்ட் டே.
6: கவலைப்படாத சாந்தா, 10 எக்ஸ்ட்ரா சவாரி எடுத்தாவது உன் ஃபீஸ கட்டிடுறேன்.

0: சாரி மேடம், என் அக்கா ஷாமலா நீங்க தான் அட்மிட் பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப சீரியஸ் ஆமே. சாரி மேம்.
1: ஷாமலாவா? அவங்க கேஸ் நான் தான் அட்டெண்ட் பண்றேன்.
0: மேடம் அவங்க எப்படி இருக்காங்க மேடம், உங்களை காப்பாத்துருவீங்கல்ல?
1: அவங்களோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்குமா, இமீடியட்டா ஆபரேஷன் பண்ணியாகணும்.
0: ஆபரேஷனா? எவ்வளவு ஆகும் மேடம்?
1: குத்து மதிப்பு ஒரு 3 லட்சம் ஆகும்னு வச்சுக்கோ.
0: ஐயோ, ஃபீஸ் வேற கட்டணும். இப்ப அவங்களோட ஆபரேஷனுக்கு நான் எப்படி காசு தருவேன்?
1: எப்படியாச்சும் சீக்கிரமா ரெடி பண்ணுமா.
2: 3 லட்சமா? இருக்கிற நகை வித்தா கூட அவ்வளவு காசு வராதேமா, ஆட்டோ வித்தா கூட அவ்வளவு காசு வராது.
0: ஐயோ, அவ்வளவு காசு நான் எங்க போவேன்?
3: 2 மணி நேரத்துக்கு பிறகு
0: டாக்டர் என்கிட்ட 40,000 தான் இருக்கு.
1: 40,000 ஓகே நேர்களே, இந்த டிராமா மூலமா நீங்க காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் பத்தி நீங்க நிறைய தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஏகப்பட்ட ஸ்கீம்ஸ் வந்து கவர்மெண்ட் மூலமா தராங்க. அதுல ஒரு 3 முக்கியமான ஸ்கீம்ஸ் பத்தி இப்ப நான் சொல்றேன். முதியோர் சிகிச்சை காப்பகம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் தான் வந்து அவங்க 1971 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது வந்து இப்ப வயசானவங்க, அதாவது 60 வயதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்மளோட எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் வந்து ஒரு ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு குடும்பத்திற்கு மினிமம் 1 லட்சத்திலிருந்து 4 லட்சம் வரைக்கும் அவங்க அதை பயன்படுத்திக்கலாம். அந்த மாதிரியும் ஒரு ஸ்கீம் இருக்கு. அதே மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் புதுசாக பிறந்த குழந்தைங்களுக்கு கூட பேபி கேர் கிட் அப்படின்ட்டு அந்த குழந்தைக்கு தேவையான பொருட்களை கூட தராங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்கீம்ஸ் வந்து கவர்மெண்ட் தராங்க. ஸோ இந்த ஷோ மூலமா நீங்க நிறைய தெரிஞ்சிருப்பீங்கன்னு நாங்கள் நம்புறோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8 FM.

0: ஃபோர். முதல்ல உங்க பக்கத்துல இருக்கிற ஒரு பேங்க்ல போய் ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. நீங்க 18 வயசா இருந்துட்டு ஏதாவது கொஞ்சம் சம்பாதிச்சா கூட அதை முதல்ல போய் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. டிப் 5, வட்டிக்கு காசு எடுக்காம ஒரு பேங்க்ல இருந்து லோனா வாங்கிக்கோங்க. யாரும் பின்னாடி ரொம்ப துரத்த மாட்டாங்க, உங்களால மாசா மாசம் ஈஸியா கட்டவும் முடியும்.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன் 107.8 FM. இப்போ இந்த ஷோ இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக போகுது. இந்த செக்மெண்ட்டுக்கு பேர் மணி மேட்டர்ஸ். இன்னைக்கு நம்ம ஷோவில் மூணு புத்திசாலியான பசங்க வந்திருக்காங்க. அவங்க யார் என்னங்கிறத இப்போ அவங்களே அறிமுகம் படுத்திப்பாங்க.
2: ஹலோ, என் பேர் லக்ஷ்மி, எனக்கு 13 வயசு ஆகுது, எனக்கு டான்ஸ் ஆட பிடிக்கும்.
3: என் பேர் தீபா, எனக்கு 11 வயசு ஆகுது, எனக்கு பாட்டு பாடுறதுனா ரொம்ப பிடிக்கும்.
4: ஹாய், என் பேர் பவித்ரகுமாரி, எனக்கு வந்து புக்ஸ் படிக்க பிடிக்கும், அப்படியே நான் நிறைய எழுதுவேன். எனக்கு இந்த காம்படிஷனில் சேர்றது ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன்னா எனக்கு படிக்கிறதும் ரொம்ப பிடிக்கும். என் கிளாஸில் நான் தான் எப்போவுமே ஃபர்ஸ்ட். தேங்க்யூ.
1: இந்த குழந்தைங்கள்லாம் இப்போ ரொம்ப அழகாக பேசினாங்க. புதுசாக இந்த ஷோவை கேட்குறவங்களுக்கு இந்த செக்மெண்ட்டோட பேர் வந்து மணி மேட்டர்ஸ். ஓகே, இன்றைக்கி நம்ம இந்த செக்மெண்ட்குள்ளே போகலாம். முதல் சுற்றுக்கான முதல் கேள்வி நம்ம பவித்ராவுக்காக. ரெடியா பவித்ரா?
4: யா.
1: ஏஎஸ்ஐபியின் விரிவாக்கத்தை கூறவும்.
4: அக்ரிகல்ச்சர் செக்டர் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரோக்ராம்.
1: சரியான விடை. இரண்டாவது கேள்வி தீபாவிற்காக. நான்கு வெளிநாட்டு வங்கிகளின் பெயர்களை கூறவும்.
3: HSBC, ABN AMRO, RBS, Deutsche Bank.
1: இந்த சுற்றுக்கான கடைசி கேள்வி லக்ஷ்மி அவங்களுக்கு. டிடிக்கும் செக்குக்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை கூறவும்.
2: டிடி வந்து ஒரு பேங்க் இஷ்யூ பண்ணுறது, ஆனால் செக் வந்து நம்ம பர்சனல் யூஸ்க்காக.
1: இவங்களும் இன்னைக்கு சரியான விடை சொல்லியிருக்காங்க. இந்த சுற்றுல நீங்க மூணு பேருமே சரியான விடை சொன்னதுனால இரண்டாவது சுற்றுக்கு தேர்வாயிருக்கீங்க. இரண்டாவது சுற்றுக்கு போகலாமா? இரண்டாவது சுற்றுல ஒவ்வொருத்தருக்கும் 10 வினாடிகள் தான் கிடைக்கும். நம்ம இரண்டாவது சுற்றுக்கான முதல் கேள்வி லக்ஷ்மி அவங்களுக்கு.

0: ஏதாவது இரண்டு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸின் பெயர்களை கூறவும்.
1: முதல்ல வாலண்டரி டிஸ்க்ளோஷர் ஆஃப் இன்கம் ஸ்கீம், அதுக்கப்புறம் நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன் ஸ்கீம்.
0: அழகா சொன்னாங்க. இரண்டாவது கேள்வி பவித்ரா அவர்களுக்கு, காப்புறுதி அல்லது இன்சூரன்ஸ் அப்படின்னா என்ன?
2: காப்புறுதிங்கிறது வந்து ஒரு பேங்கோட பாலிசி. அது என்ன பண்ணணும்னா, நம்மளோட லைஃப்ல ஏதாவது லாஸ் சப்போஸ் டெத் இல்லைன்னா கார் ஆக்சிடென்ட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, நம்ம போட்ட அமௌண்ட் நம்ம போட்ட மணி வந்து நம்மளுக்கு திருப்பி ஒரு லார்ஜர் சம்ல வந்து ஹெல்ப் பண்ணும்.
0: இந்த சுற்றின் கடைசி கேள்வி தீபா அவங்களுக்கு, சேமிப்பு கணக்கை துறப்பது எப்படி?
3: சேமிப்பு கணக்கு
0: உங்களுக்கு 10 வினாடி தான் இருக்கு தீபா, நீங்க சீக்கிரம் சொல்லணும். இன்னும் 3 வினாடி தான் இருக்கு. ஓகே தீபா, நீங்க வந்து நேரம் கடந்த காரணத்தினால் இந்த சுற்றோட நீங்க வெளியேறணும். இறுதி சுற்றுக்கு தேர்வாயிருக்க இரண்டு பேர் பவித்ரா மற்றும் லக்ஷ்மி அவர்கள், போன சுற்றில் வந்து நேரம் கடந்த காரணத்தினால் தீபா அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். அவங்க இப்போ இவ்வளோ தூரம் இந்த கேமில் ட்ராவல் ஆன எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி அவங்க சொல்லுவாங்க.
3: ரொம்ப ஃபன்னாக இருந்தது, ஆனால் அவுட் ஆயிட்டேன்னு வந்து ரொம்ப ஃபீலிங்காக இருக்க. பட் பரவாயில்ல, மம்மி சொன்னாங்க நெக்ஸ்ட் ரவுண்டில் வந்து வின் பண்ணிக்கலாம் அப்படின்னு.
0: ஓகே, ரொம்ப அழகாக விளையாண்டாங்க இன்னைக்கு, ரொம்ப நன்றி தீபா. இப்போ நம்ம இறுதி சுற்றுக்கு வந்தாச்சு. இறுதி சுற்றுக்கான இறுதி கேள்விக்கு யார் முதல்ல பதில் சொல்கிறாங்களோ அவங்க தான் இந்த நிகழ்ச்சியோட வெற்றியாளர். இறுதி கேள்வி நல்ல கவனமாக கேளுங்க. காசோலை செல்லாமல் போவதற்கு 3 காரணங்கள் அளிக்கவும்.
2: ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து டேமேஜ் ஆயிருந்தான் செக், சப்போஸ் கிழிஞ்சிருந்துனா இல்லைனா ப்ராப்பர் கண்டிஷன் இல்லைன்னா, அது ஒன்று. இரண்டாவது வந்து இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ், ஏன்னா நீங்கள் அது பர்சனல் யூஸ்க்கு தான் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டில் கரெக்டான அமௌண்ட் இல்லைன்னா பிரச்சனை ஆகும். தேர்ட் வந்து டேட் பிரச்சனை, நீங்கள் அங்கே ஃபில் பண்ணுவீங்கல்ல 5 இது ஃபில் பண்ணும்போது டேட் ஒழுங்காக ஃபில் பண்ணலைன்னா அதுவும் ஒரு பெரிய பிரச்சனை வேணும். ஸோ இதுதான் ஆன்சர்னு நினைக்கிறேன்.
0: பவித்ரா அவங்க ரொம்ப புத்திசாலியாக இருக்காங்க, ரொம்ப அழகாக இந்த கேள்விக்கு பதில் சொன்னாங்க. இந்த நிகழ்ச்சியோட வெற்றியாளரும் அவங்க தான். இன்னைக்கு நம்ம மணி மேட்டர்ஸ் நிகழ்ச்சியில் வெற்றி பெற்றவர் பவித்ரா. வாழ்த்துக்கள் பவித்ரா.
2: தேங்க்யூ, ரொம்ப நன்றி.
0: நம்ம ஷோ இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக போச்சு. இன்னைக்கு வந்த 3 குழந்தைகளுமே ரொம்ப புத்திசாலியாக ஸ்போர்ட்டிவாக விளையாடினாங்க. அவங்க 3 பேருக்குமே இந்த நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஐஸ்வர்யா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன் 107.8 FM.
4: டிப் 6, ஃபோன் பின்னாலே நிறைய காசு ஆகுங்க. நீங்க போஸ்ட்பெய்ட் யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு மாசத்துக்கு ஃபுல்லா நீங்க போனை யூஸ் பண்ணலனாலும் 200 ரூபாய் வீணா கட்ட வேண்டியிருக்கும். முதல்ல ஒரு ப்ரீபெய்ட் சிம்மா வாங்கி போன் யூஸ் பண்ணிக்கோங்க. டிப் 7, மாசா மாசம் இந்த கடையில தள்ளுபடி அந்த தள்ளுபடி ஆடி தள்ளுபடின்னு எல்லா கடையிலும் ஏதாவது போட்டுட்டு தாங்க இருக்காங்க. உங்களால ஒரு பண்டிகை மாசத்துல துணி வாங்க முடியலன்னா அந்த மாதிரி கடைகளா தேடி வாங்குங்க. டிப் 8, வர சம்பளத்துல அட்லீஸ்ட் ஒரு 10% சேவ் பண்ணிக்கோங்க. டிப் 9, காசை வீட்டுல வைக்காம லேண்டா வாங்கி வைங்க. இந்த மாதிரி பண்ணி நிறைய பேர் பயன் அடைஞ்சிருக்காங்க.
0: பணம் என்பது நம்ம வாழ்க்கையில் மிக அத்தியாவசியமான ஒரு விஷயம். அதை சேமிக்கிறதும் சேமிக்காததும் நம்ம கையில தான் இருக்கு. இந்த நிகழ்ச்சியோட முதல் பகுதியில் மிஸ்ஸஸ் ஜானகி அவங்க பேங்க் லோன்ஸை பத்தி அவங்களுக்கு விவரமா பேசினாங்க. இந்த ஷோவோட இரண்டாவது பகுதியில் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பத்தின ஒரு சின்ன டிராமாவையும் நம்ம கேட்டோம். இந்த ஷோவோட இறுதி பகுதியில் சின்ன பசங்களிடையே பேங்க் பத்தின விழிப்புணர்வு எவ்வளவு இருக்குங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. மீண்டும் அடுத்த முறை இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியோடு உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஐஸ்வர்யா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன் 107.8 FM. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: சுட்டுருச்சு.
1: ஐயோ என்னாச்சு தாத்தா?
0: கால் சுட்டுருச்சுப்பா. என்ன
1: ஒரு பைக் நிக்குது தாத்தா, அந்த சைலன்சர்ல தான் நீங்க சுட்டுக்கிட்டீங்க.
0: ஐயோ
1: பாத்து போக கூடாதா தாத்தா?
0: என்னால பாக்க முடியாது அப்பா.
1: ஐயோ இந்த பெரியவங்க எல்லாம் ஏன் தான் இப்படி எல்லாம் வழியில வண்டியை நிறுத்தி வச்சுட்டு மனிதாபிமானமே இல்லாம போறாங்களோ தெரியல. பாவம் கண்ணு தெரியாம அந்த தாத்தா சைலன்சர்ல சுட்டுக்கிட்டாரு. நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவா தாத்தா?
0: இல்ல வேண்டாப்பா, நீ போ, நீ வீட்டுக்கு போ. ஸ்கூல் படிக்கிறியா நீனு?
1: ஆமா தாத்தா.
0: ரொம்ப நன்றி கேட்டதுக்கு.
2: பார்வையற்றவர்களுக்கு பார்வையாக இருப்போம். புதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: is MOP Vaishnav Community Radio at 107.8 FM.
1: எல்லாருக்கும் வணக்கம். நான் அனுஹாசன் பேசுறேன். இந்த ப்ரோக்ராம் கேட்டுட்டு இருக்கிற எல்லா பெண்களுக்கும் வணக்கம். ஏன்னா இந்த மெசேஜ் உங்களுக்காக ஸ்பெசிபிக்கா நான் சொல்லணும்னு விரும்புறேன். நம்ம வந்து பெண்கள் வந்து எப்பவுமே மத்தவங்களை பாத்துக்கிறதுல ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட். ஆனா அப்பப்போ நம்மளையும் கவனிச்சுக்கணும், நம்மளோட ஹெல்த்தையும் பாத்துக்கணும். அப்படின்னா நம்ம ஒழுங்கா சாப்பிடணும், அவசரத்துக்கு என்ன கிடைச்சாலும் சாப்பிடலாங்கிறது ஓகே, ஆனா அது நியூட்ரிஷியஸா இருக்கணும். கொஞ்சம் பருப்பு, கீரை, காய், பழம் இதெல்லாம் சாப்பிடுங்க. ஏன்னா நம்ம எல்லாம் ஹெல்த்தியா இருந்தாதான் மத்தவங்கள ஹெல்த்தியா இருக்காங்களா என்னன்னு நம்ம பாத்துக்க முடியும். சோ பிளீஸ் பிளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். அதை நான் தமிழ்ல சொல்லணும்னா உங்களோட உடல் நலத்தை ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க, ஏன்னா அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நன்றி, வணக்கம்.
2: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கலைத்துறையில ஒரு கரியர் பர்சியூ பண்ணி நம்மளுக்கு பிடிச்ச கலையில எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணா அது எவ்வளவு ஒரு அழகான விஷயம் இல்ல?
1: Well, yeah, experimentation and all, but if you look at it, I'd like to do my master's in ophthalmology at the Princeton University.
0: போதும். நீ பேசுற பேச்சை பார்த்தா உனக்கு அமெரிக்கா ரிட்டர்ன் மாப்பிள தான் பார்க்கணும் போல இருக்கு வீட்ல.
1: Hey, don't tell like that, man. அப்புறம் the original America written maple coach க்கு போறாரு.
0: Original America written maplaya? யார் இது?
1: தெரியாதா?
0: தெரியாதே.
1: தெரிஞ்சுக்க, listen to East or West with RJ Praveshika and RJ Vishuti. Only on MOPCRS 107.8, our community, our pride.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நம்ம ரோட்ல அப்படி போனோம்னு வச்சுக்கோங்களேன், யாரு மேல்னா கூட ஹார்ன் அடிச்சு காதையும் காலி பண்றாங்க, எல்லாரையும் காலி பண்றாங்க, மனசும் நமக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ ஹார்ன் தேவையான இடத்துல அடிங்க, தேவையில்லாத இடத்துல அடிக்கவே அடிக்காதீங்க. இயற்கையை பாதுகாக்க வேண்டும். நாம் ரோவா கோபி. தேங்க்யூ.

0: The following conversation takes place between a transgender and a citizen of the general public who attempts to help them.
1: Excuse me? யார் நீங்க? ஏன் இப்படி ரோட்ல உட்கார்ந்து அழுவீங்க? உங்க வீடு எங்க?
2: எனக்கு வீடு இல்லை. என் அம்மா அப்பா என்னை வந்து வீட்டில இருந்து வெளியில போஸ்ட் சொன்னாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் ஒரு திருநங்கை.
1: வருத்தப்படாதீங்க, நான் ஒரு ஃபோன் நம்பர் தரேன். இது சஹாய் ஹெல்ப்லைன். 1800-200-0113. இது திருநங்கைகளுக்காக ஒரு ஹெல்ப்லைன். நான் திரும்பி ரிப்பீட் பண்றேன். 1800-200-0113.
2: ரொம்ப நன்றி. This public service announcement is brought to you by MOP Community Radio 107.8.

0: வணக்கம். நான் உங்களோட ஈரோடு மகேஷ் பேசுறேன். என்ன தம்பி, அஸ்த பூஜை நிகழ்ச்சி எல்லாம் பாத்திருப்பீங்க. என்னடா ஜோக் சொல்லிட்டு இருக்கிற மனுஷன் திடீர்னு உங்ககிட்ட பேசுறாரு, உங்களுக்கு ஒரு எண்ணமா இருந்திருக்கும். ஏன்னா எங்க அம்மா மேல எனக்கு ரொம்ப அக்கறை இருக்கு, அதனால உலகத்தில் இருக்கிற எல்லா பெண்மணிகள் மேலேயும் எனக்கு அக்கறை இருக்கு. அதனால தென்னே நீ அறிவாங்கிற நிகழ்ச்சிய ஒவ்வொரு பெண்மணியும் தவறாம கேளுங்க. ஏன்னா உங்க வாழ்க்கை சம்பந்தமா, உங்க உடல்நிலை சம்பந்தமா இருக்கிற அத்தனை நல்ல விஷயங்களையும் இந்த நிகழ்ச்சி மூலியமா அவங்க சொல்றாங்க. அதனால நல்ல விஷயங்களை கேட்கறது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. தொடர்ந்து பெண்ணே நீ அறிவாய் நிகழ்ச்சி கேளுங்க, உங்க வாழ்க்கையை வளமாக்கிக்கங்க. அப்படி நீங்க வளமாக்கிக்கிட்டீங்கன்னா எனக்கு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.
1: வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். நான் உங்கள் ஆர்ஜி ஐஸ்வர்யா பேசுறேன். நேர்களே, நீண்ட இடைவெளிக்கு பிறகு இன்னைக்கு உங்களை நெஞ்சை தொட்டம் சம்பவம் நிகழ்ச்சியில சந்திக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நேர்களே, எப்படி இருக்கீங்க? நேர்களே, எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப வெயில் காலம் வேற ஆரம்பிச்சிடுச்சு. வேற உங்களை கூலாக்குற மாதிரி ஒரு விஷயம் சொல்ல போறேன். நேர்களே, நம்ம இந்தியான்னு நம்ம பார்த்தோம்னா நிறைய மொழிகள், கலாச்சாரங்கள், சாதிகள், மதங்கள், கோயில்கள், கிறிஸ்துவ தேவாலயங்கள் என்று நிறையவே இருக்கு. நம்ம அன்றாட பள்ளிக்கூடத்தில் பார்த்தோம்னா குழந்தைகளுக்கு ஒற்றுமையாக இருக்க வேண்டும்னு நம்ம ரொம்பவே அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்போம். இந்த நிறைய பழமொழிகளும் இந்த ஒற்றுமையை வெளிப்படுத்தும் வகையிலும் இருக்கு. ஜம்மு முதல் கன்னியாகுமரி உள்ள மக்களை வந்து நம்ம எப்பவும் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் என்று அடிக்கடி நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் உணர்த்தும் வகையில் ஒரு சின்ன விஷயம் நடந்திருக்கு. நேர்களே, அந்த சின்ன விஷயத்தை பற்றி உங்களுக்கு சொல்லலான் இருக்கேன். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அதை நான் அந்த விஷயம் பார்த்தோன்னா அது ஒரு பெரிய விஷயமாக தான் நான் கருதப்படுறேன். நேர்களே, அதாவது இந்த சர்வதேச கிருஷ்ண பக்தர்கள் அமைப்பான இஸ்கான்ட்டு ஒரு அமைப்பு இருக்கு. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த கடந்த ஜான்வரி மாதம் வந்து கீதா சாம்பியன்ஸ் லீக், அதாவது பகவத்கீதை ஒப்பிவித்தல், அதுலேருந்து க்வெஷ்சன்ஸ் கேட்குற மாதிரி ஒரு போட்டியை நடத்தினாங்க மும்பையில். மும்பையில் என்ன ஆச்சு அப்படின்னா, 195 பள்ளிகள்லேருந்து இருக்கிற மாணவ மாணவியர், அதாவது 4617 மாணவ மாணவியர்கள்லாம் இதில் பங்கேற்றாங்க. இதில் எதை பற்றி க்வெஸ்சன்ஸ் கேட்டாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த பகவத்கீதை பற்றிய அறிவு, அதாவது அவங்க எவ்வளோ புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அதுலேருந்து என்ன கற்றுக்கிட்டாங்க, அதை வச்சு அவங்க ஒரு போட்டி நடத்தினாங்க. இதற்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா, முதலேயே வந்து எல்லா பள்ளிக்கூடத்துக்கும் 18 அத்தியாயங்கள், அதாவது பகவத்கீதையில் வந்து 18 அத்தியாயங்கள் அடங்கிய அந்த ஒரு புத்தகத்தை வந்து எல்லா பள்ளிகளுக்கும் கொடுத்து முடிச்சுட்டாங்க. ஸோ அவங்க கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு இந்த போட்டியை வச்சாங்க. இந்த போட்டியின் போது என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த புத்தகத்துல இருந்து 50 கேள்விகள் கேட்டாங்க. சர்ற மாதிரியா இந்த 50 கேள்விகள்ல யார் வெற்றி, எல்லாத்துக்கும் பதில் சொல்லி யார் வெற்றி பெற்றோன்னு நம்ம பார்த்தோம்னா, சீரியஸாகவே இதை இந்த விஷயத்த நான் சொன்னா நீங்க ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க நேர்களே. அதாவது 12 வயது ஆன மரியம் ஹாசிப் சித்திக், அதாவது முஸ்லீம் மாணவி, பார்த்துக்கோங்க நம்ம நேர்களே, முஸ்லீம் மாணவி வந்து முதல் பரிசை வந்து வென்றிருக்காங்க. இவங்க வந்து முஸ்லீமா பிறந்தாலும் நம்மளோட பகவத்கீதையை கற்று போட்டியிலையும் வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு நேயர்களே. இல்ல, சம கிரேட், அவங்களுக்கு ரொம்பவே ஹேட்ஸ் ஆஃப் டு மரியம். மீரா ரோட்ல வந்து இவங்க என்னன்னா காஸ்மோபாலிட்டன் பள்ளியில வந்து இப்ப 6ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்காங்க. ஏற்கனவே வந்து இவங்க பைபிளை வந்து கரைச்சி குடிச்சுட்டாங்க. இப்போ அடுத்தது வந்து குரான் குறித்து என்னன்னா, இப்போ ஏதாவது போதனைகள்லாம் நடக்கும்ல, ஸோ அதுக்கெல்லாம் வந்து சென்று இப்போ வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ இந்த நம்மளோட பகவத்கீதையும் படிச்சு முடிச்சுட்டாங்க. இப்போ இவங்கள்ட்ட நான் போய் நம்ம கேட்டோம் அப்படின்னா, இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, சின்ன அதாவது 12 வயசு ஆனாலும் அவங்களுக்கு ரொம்பவே மெச்சூரிட்டி லெவல் ரொம்பவே அதிகம். நேயர்களே, நீங்க நோட் பண்ணிக்கணும். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எல்லா மதமும் வந்து சமமானது என்று அவங்களோட பெற்றோர் வந்து ரொம்பவே அடிக்கடி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சொல்லி கொடுத்து இதை அவங்கள வளர்த்தனால அவங்களுக்கு வந்து நம்மளோட ஹிந்துயிசம் மேல ஒரு ரொம்பவே ஈர்ப்பு ஏற்பட்டு இந்த பகவத்கீதையை படிக்க தூண்டிருக்கு. பாத்துக்கோங்க. அவங்க இன்னொரு விஷயமும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மனித நேயம் தான் மதம். அதாவது இது வந்து பல பிரிவுகள்லாம் இருக்கலாம், ஆனா நம்ம மதத்தோட பெயரால வந்து எப்பவுமே சண்டை போட்டுக்க கூடாதுன்ட்டு அவங்களோட நண்பர்கள்கிட்டயும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது அவங்க அப்பா அம்மா வந்து அவங்களை எவ்வளவு தூரம் நல்லா வளர்த்துருக்காங்கன்னு நீங்க இந்த விஷயத்துல இருந்து பாத்துக்கலாம். ஸோ நம்ம எப்பவுமே ஒற்றுமையோட இந்த சாதி மத வேறுபாடு இந்த எந்த இதுவும் இல்லாம நம்ம வாழ்ந்தோம்னா நம்மளோட வாழ்க்கையை வந்து ஓஹோன்னு அற்புதமா சந்தோஷமா ஜொலிச்சுக்கிட்டே இருக்கும் நேர்களே. ஸோ இந்த விஷயத்த எப்பயுமே மைண்ட்ல வச்சுக்கோங்க. மீண்டும் வந்து உங்க அடுத்த நெஞ்சை தொட்ட சம்பவம் நிகழ்ச்சியில சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுது உங்கள் ஆர்ஜி ஐஸ்வர்யா. இது உங்கள் எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: വർഷ ഫോൺ എടുക്കുന്ന പാരു, ഫോൺ എടുത്ത് സോലന വീട്ടിലല്ല വെള്ളപ്പെരുക്കെന്ന്.
1: ஐந்து நிமிடம் கழித்து,
2: அம்மா ப்ளீஸ் டியூஷன் சார்க்கு கால் பண்ணி சொல்லு, எனக்கு உடம்பு சரியில்லான்னு, அதனால நான் கிளாஸுக்கு வர மாட்டேன்.
0: ஏண்டா உனக்கு உடம்பு சரியா தானே இருக்கு, ஏன் அம்மா கிட்ட போய் சொல்ற?
2: அப்பா எப்ப உன்னால போய் சொல்ல முடியாதோ நான் ஏன் போய் சொல்ல கூடாது?
1: குழந்தைகளுக்கு ஒரு வழிகாட்டியாகவும் முன் உதாரணமாகவும் இருக்கணும். பொதுநலம் கருதி வெளிவிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
3: என் பேரு டாக்டர் ஹீலவாணி சேஷாத்ரி. மெட்ராஸ்ல அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் இருக்கேன். அது மூணு ஏஜ் குரூப்பா பிரிக்கலாம். ஒரு 10-12 இருந்து ஒரு 18 வயசு வரைக்கும் பெண்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி இந்த ரத்தம் வைக்கிற மாதிரி சாப்பாடு சாப்பிடணும். அந்த டைம்ல பீரியட்ஸ் எல்லாம் வரும், மாசம் மாசம் இந்த குழந்தைகள் எல்லாம் அனிமிக் ஆயிடும், அப்படின்னா ரத்தம் கம்மி ஆயிடும். அதனால சாதாரணமா நம்ம என்ன சாப்பிடுவோம், காலையில இட்லி தோசை அந்த மாதிரி ஏதாவது சாப்பிடுவோம், அதுல ஏதாவது பருப்போ சாம்பாரோ இருக்கும். மத்தியானம் சாதம், பருப்பு, ஏதாவது காய்கறி, அதுல நிறைய கீரை இருக்கலாம். கீரை சாப்பிட்டீங்கன்னா அந்த இரும்பு சத்து இருக்கும், அதனால ரத்தம் நல்லா வரும். கீரை டெய்லி சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அது இங்க நிறைய பின்சு கீரை கிடைக்கும் நமக்கு, அரைக்கீரை, முளைக்கீரை, ஏதாவது ஒரு கீரை டெய்லி சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அப்புறம் தைரம் வரும், ஏதாவது சாப்பிடணும். பால் தயிர் சாப்பிட்டா அதுல நிறைய கால்சியம் இருக்கு, அப்போ எலும்பு நல்லா வளரும், எலும்பு வியாதி எல்லாம் கம்மியா இருக்கும். சாயங்காலம் இந்த மிக்சர் போண்டா பரோட்டா இதெல்லாம் சாப்பிட்டுக்கல, ஏதாவது கொய்யா பப்பாளி பழம் வாழைப்பழம் இந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டா நல்லது. ஏன்னா ஏதாவது நட்ஸ் வேர்க்கடல கூட அதுல நிறைய ப்ரோட்டீன் இருக்கு, அது சாப்பிடலாம். நைட்ல ராகி கஞ்சி, ஏன்னா சாதம் சப்பாத்தி அந்த மாதிரி ஏதாவது டிஃபன் சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் பிரெக்னென்ட் ஆன லேடிஸ்க்கு கொஞ்சம் ஸ்பெஷலா டயட் கொடுக்கணும், ஏன்னா அவளுக்கு வேண்டி மட்டும் இல்லை அந்த குழந்தைக்கு வேண்டி சாப்பிடணும். அப்போ அவளும் டயட்ல கொஞ்சம் நிறைய பருப்பு, பருப்புல தான் ப்ரோட்டீன் அம்சம் இருக்கும், பருப்பு சாப்பிடணும். நான் வெஜிடேரியனா ஃபிஷ்ஷோ சிக்கன் எக் இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். இரும்பு சத்து ரொம்ப தேவை, அதனால கீரைகள், கீரைகள் சாப்பிட்டா அது இது பிளட் நல்லா வரும். அதே மாதிரி இந்த குழந்தையோட எலும்பு நல்லா ஃபார்ம் ஆனதுன்னா அந்த மதர் டு பி தாய்மாரும் நிறைய பால் தயிர் இந்த மாதிரி சாப்பிடணும். குழந்தைக்கு பால் கொடுக்குற டைம்ல இதே மாதிரி டயட் இருந்தா நல்லது. அந்த பீரியட்ஸ் எல்லாம் நிக்கிற டைம்ல வந்து போன்ஸ் இல்லை எலும்பு வீக் ஆகிறதுக்கு ஜாஸ்தி சான்சஸ் இருக்கு. அப்போ கால்சியம் கொஞ்சம் நிறைய கழிச்சா நல்லது, அது பால்ல தயிர்ல தான் யூஸ்வலி இருக்கும். அப்படி பால் தயிர் கேக்சஸ் இல்லைன்னா கால்சியம் டேப்லெட்டும் நாங்கள் இந்த காலத்தில் கிடைக்கிறது. லேடிஸ்க்குன்னு ஸ்பெஷல் டயட் இல்லை, பட் லேடிஸ்க்கு கொஞ்சம் ஜாஸ்தி எப்போ இரும்பு சத்து இருக்கிற சாப்பாடுகள் வேணும், அதே மாதிரி கால்சியம் சத்து இருக்கிறது ஜாஸ்தி வேணும். அப்புறம் எல்லாரும் கொஞ்சம் நடக்கணும், எக்ஸசைஸ் பண்ணால் நல்லது, நல்லா கரெக்ட் டைம்க்கு தூங்கணும். இந்த சீரியல்லாம் பார்த்துட்டு உட்காந்து இருந்தால் நல்லது, நெகட்டிவ்ஸ் எல்லாம் பார்க்காம, இந்த டிவியில இருக்கிற வேண்டாத்ததெல்லாம் பார்க்காம கரெக்ட் டைம்ல தூங்கிதான் சாப்பாடு கரெக்ட் டைம்ல சாப்பிட்டா ரொம்ப நல்லது.

0: 107.8 FM நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் இசையமைப்பாளர் தினாவின் அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கேன். என்ன நிகழ்ச்சினா, அது பெண்ணே நீ அறிவாற்ற நிகழ்ச்சி. இது என்னன்னா, என்னென்ன சாப்பிடணும்ன்றக்காக எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன், விருப்பப்படுறேன். பெண்கள் முக்கியமா தினமும் சாப்பிட வேண்டிய உணவு என்னன்னா கீரை வகைகள் தாங்க. ஏன்னா கீரையில இருக்கிற சத்து வேற எந்த ஒரு காய்கறியிலும் இருந்தாலும் கீரையில ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். நிறைய கீரைகளை சாப்பிட பழைக்கணும். அது அவங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நல்லா சமைச்சு, அதாவது வந்து புளிப்பு நிறைய சாப்பிடறவங்களுக்கு நல்ல புளிப்பு நிறைய போட்டு, இல்ல தேங்காய் மிக்ஸ் பண்ணி சாப்பிடறவங்க தேங்காவை போட்டு, இந்த மாதிரி நிறைய விதமான கீரை வகைகள் சாப்பிட பழைக்கணும். அது மட்டும் இல்ல, இந்த நான்வெஜ் சாப்பிடும் பிரியர்களுக்கு வந்து சிக்கன் மட்டன் தவிர்த்து ஃபிஷ் சாப்பிடணும். மீன் வகைகள் சாப்பிடுறது அவ்வளவு நல்லது உடம்புக்கு. அது மட்டும் இல்லைங்க, ரொம்ப முக்கியமானது, கண்டிப்பா எல்லா பெண்களும் இரவு நேரம் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் பால் குடிக்கணும். ஏன்னா அவங்க காலையில இருந்து ஈவினிங் நைட் வரைக்கும் வீட்டுக்கு வேண்டிய வேலைகளை செஞ்சு செஞ்சு ரொம்ப டயர்டா இருப்பாங்க. என்னதான் சாப்பிட்டாலும் ஒரு டம்ளர் பால் சாப்பிட்றதுக்கு நிகர் வேற எதுவுமே இல்லை. கண்டிப்பா ஒவ்வொரு பெண்மணியும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் பால் சாப்பிட்றது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன்.
1: Please give me the operation forms. No, ma'am. I need to get him operated. Doctor said me.
2: Yes, ma'am.
1: I need to fill this?
2: Of course.
1: What is this insurance, ma'am?
2: You don't know insurance? You don't have insurance of your son?
1: No. What is it?
2: Insurance provide for the payment of benefit as a result of sickness or injury. Includes insurance for losses from accidents, medical expenses, disability or accidental death.
1: What? Really? Insurance can do all that?
2: Yes, of course.
1: Wow, where can I get it?
2: In any insurance bank.
1: Oh, really? I'm gonna go get it now.
2: Yeah, soon. It's never late, ma'am.
1: Yeah, thank you. This public service announcement is brought to you by MOP Community Radio 107.8. Stay tuned.

டிபிங்கிற காசு நோய் ரொம்ப கொடுமையானது. இந்த நோய் யாருக்கு வேணாலும் வரலாம். நம்ம நாட்டில் 3 நிமிஷத்தில் 2 பேர் இந்த நோயினால் இறந்துட்டு இருக்காங்க. இந்த நோயை குணப்படுத்துறது நம்ம கையில் தான் இருக்கு. டாக்டர் சொல்றபடி இந்த மாத்திரைகளை தவறாமல் சாப்பிட்டு வந்தா டிபி முழுமையாக குணமடையும். இதற்கான மாத்திரைகளை டாட் சிகிச்சை முறை மூலமா அரசாங்கமே இலவசமாக கொடுக்குறாங்க. ஞாபக மருதினாலேயோ சரியாயிடுச்சோன்ட்டு அலட்சியமாக அந்த மாத்திரைகளை பாதிலே நிப்பாட்டிட்டா டிபி திரும்பவும் வரும். டிபி நோயை கருவறுப்போம். வலிமையான இந்தியாவை உருவாக்குவோம்.

என்ன நேயர்களே, இவ்வளவு நேரம் இந்த எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டு நீங்க எல்லாரும் சந்தோஷம் அடைஞ்சிருப்பீங்கன்னு நம்புறோம். இதோட எம்ஓபி சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence held down, beaten to the ground.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

சிஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாய

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.